0: நான் கற்றுக்கொள்ள போகின்றோம். அவளாயிருக்கிறேன், நான் அவளாயிருக்கிறேன், நீங்களும் அவளாயிருக்கிறீர்கள், வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்கிறீர்கள். நிச்சயமாக தகவல் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன் சொன்ன கர்த்தர் இந்த நாள் ஊற்றுவார், நிரப்புவார், நடத்துவார். அவர் நடத்தும் பொழுது நாங்களும் நடப்போம். அந்த நேரத்தில் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம், வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். வெளிச்சத்தின் நேரத்தில் முதலாவது செய்தியோடு எங்களோட சகோதரி பிருந்தா அவங்க இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லோ சிஸ்டர். பிரைஸ் லோ சிஸ்டர் பிருந்தா
1: சிஸ்டர், எப்படி இருக்கீங்க?
0: சிஸ்டர் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். நீங்களும் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வெளிச்சத்தில் வெளிப்பாடுகளை ஆவியானவங்கள் மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்த இணைத்திருக்கிறார். அந்த இணைப்புக்காக என்று வாய்தோனை சோசரித்துக் கொண்டு வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தை உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண்போம்.
1: ஆமென், ஆமென். ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா இயேசுவே, நன்றி ராஜா. ஆவியானவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே யெகோவா தேவனே, நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே, உன்னதங்களிலே வாசம் செய்கிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லவரே, உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, போதுமானவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, புதுமைகளை செய்கிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா அப்பா, உங்க பிரசன்னத்தை கேட்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிரப்பும்படியாய் கேட்கிறோம். ஆண்டவரே, மகிமையின் தேவனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். மறுரூபம் ஆக்குகிறவரே, உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அழிவில்லாத வித்தினாலே எங்களை மறுபடியும் ஜனிப்பித்திருக்கிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வியாதியின் கட்டுகளில் இருந்து எங்களை விடுதலை செய்திருக்கிறவரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். ஐயா, இதோ உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் மீது நினைவாய் இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்மைகளின் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. ஆராதனைக்குரியவரே, நன்றி ராஜா. அபிஷேகநாதரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, கேருபின்கள் சேராபின்கள் துதிக்கிற என் தெய்வமே, ஆராதிக்கிறவரே, ஆராதிக்க ஆண்டவரே, ஆராதனைக்கு பாத்திரரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். இதோ உங்களுடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம் ராஜா. இயேசுவே, பாதத்தை முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. இதோ நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, சிந்தின ரத்தத்தினாலே எங்களை விடுதலை செய்திருக்கிறதே, நன்றி. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறதே, நன்றி. எங்களை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறதே, அதற்காக நன்றி. இயேசுவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையிலையும் இந்த வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது உமை அறிகிற அறிவிலே வளரவும், உங்களை நேசிக்கிற நேசத்திலே நாங்கள் இருக்கவும், ஆண்டவரே இன்னுமாயும் கிட்ட சேரவும், நீங்க வைத்திருக்கிற நன்மைகளை, நீங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும். ஆண்டவரே, எங்கள் ஜீவ புஸ்தகத்திலே என்னென்ன எழுதி இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்கிற ஒரு கூட்டமாய் ஆண்டவரே எங்க வாழ்க்கை இருக்கட்டும் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல இருளாய் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த வார்த்தையாகிய வெளிச்சம் ஆண்டவரே இதோ இந்த வெளிச்சமாகிய வார்த்தை ஆண்டவரே, வார்த்தையாகிய வெளிச்சம் ஆண்டவரே, இதோ ஒவ்வொருவருக்குள்ளும் பரவட்டும் என்று நான் கேட்கிறேன் அப்பா. இதோ மூடின வீட்டுக்குள்ளே சமாதானத்தை அனுப்பினீரே. இதோ இன்றைக்கு இந்த வேலையில இந்த வார்த்தை யார் யார் சமாதானம் இல்லாததோடு இருளோடு கூட அவர்கள் வாழ்க்கை இருக்குமானால், இதோ உம்முடைய வெளிச்சம் பரவட்டும் பாயட்டும் என்று நாங்கள் கேட்கிறோம் ராஜா. இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொண்டு வரட்டும் ஐயா. இதோ சத்தியத்தை அறிகிற அறிவே விடுதலை செய்யும் என்று சொன்னீரே. இதோ இவர்கள் இன்றைக்கு சத்தியத்தை அறிகிற அறிவினாலே ஒவ்வொருவரும் ஆண்டவரே விடுதலை அடையும்படியாய் நான் கேட்கிறேன் ஐயா. இதோ நாங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே நீங்க கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. இதோ நாங்கள் கேட்ட எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய குமாரனுடைய நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவன் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் கர்த்தர் சுகமளிக்கிறவர் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நான் அடிக்கடி சொல்வதை போல ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகள் அநேகமாய் இருக்கிறது. அவர் நம்மளுக்கு இரட்சகராய் இருக்கிறார், அவர் நம்மளுக்கு விடுதலையை தருகிறார், வியாதியிலிருந்து நம்மளுக்கு சுகத்தை தருகிறார், கஷ்டத்தில் இருந்து விடுதலையை தருகிறார், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார், நம்மளுக்கு நித்திய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நம்முடைய நாம் அவருடைய குணாதிசய குணப்பண்புகளிலிருந்து ஒன்றை மட்டும் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஏனெனில் இந்த சரீரத்துல ஒரு வியாதி வருகிற பொழுது நம்மள ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அவரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் உண்டாகும். நம்ம ஆண்டவரை நம்ம ஆராதிக்கணும்னு நினைச்சா கூட நம்முடைய சரீரம் பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். நம்ம முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. அப்போ இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்தாலும் கூட இந்த சரீரத்துல ஒரு பிரச்சனை, அது சின்ன கைவலியா இருக்கட்டும், சின்ன காலு வலி, இல்ல கண்ணுல பிரச்சனை, கையில பிரச்சனை, இல்ல நெஞ்சில கொஞ்சம் மூச்செடுக்க முடியாம ஒரு பிரச்சனையா இருக்கு, இல்ல அப்பப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு தலைவலி வருது, மைக்ரைன் வருது, இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனை பெருசா பிரச்சனையா இருக்கு. ஆனா சில பேருக்கு சர்ஜரி பண்ணிட்டு வந்தா அது பிரச்சனை. அப்படி ஒவ்வொருத்தரோட வலிக்கு ஏற்ப அவர்களுடைய பிரச்சனைகள் அவர்களுடைய கண்களுக்கு பெரிதாக இருக்கிறது. நம்முடைய பிரச்சனையை மற்றவர்களோடு ஒப்பிட முடியாது. இன்றைக்கு சர்ஜரி போயிட்டு வந்தவங்க எல்லாம் நடந்து நல்ல சர்ஜரி நல்லா வந்து சமைக்கலாம், வீட்டை கிளீன் பண்ணலாம், ஒரே நாள்ல அவங்க வந்து குயிக்கா ரெக்கவர் ஆகலாம், அது அவங்களுடைய பாடி. ஆனா மைக்ரைனுக்கு வந்தவங்களுக்கும் அதே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவங்களால பெட்டை விட்டு கூட எந்திரிக்க முடியாது, ஒரு டீ காஃபி கூட போட்டு அவங்களால குடிச்சுக்க முடியாது. அப்போ ரெண்டு பேருக்கும் வந்து கம்பேர் பண்ண முடியாது, அவங்கவங்க பிரச்சனை அவங்கவங்களுக்கு பெருசாதான் இருக்கும். அப்போ இந்த பிரச்சனைகளோடு கூட நம்ம தேவனை எப்படி ஆராதிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முடியாது. நம்மளுக்கு பிரச்சனை ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னாக்க நம்மளால ஆராதிக்க முடியாது, மன மகிழ்ச்சியோடு நம்ம வந்து ஆராதிக்க முடியாது. ஆனா சத்தியத்தை அறிகிற பொழுது இந்த தேவன் நம்மளை விடுதலையாக்குகிறவர், நம்முடைய சரீரத்திலே அவர் வியாதியை அனுமதிப்பது இல்லை. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் நான் ஒன்றையும் வரப்பண்ணேன், நீ என்னுடைய கட்டளைகளை கை கொள்கிறபடினாலே நான் உனக்கு எந்த ஒரு இதையும் நம்ம உங்களுக்கு வியாதி கொண்டு வருவது இல்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா சில நேரங்களிலே நாம் அதை அது ஒரு கண்டிஷனலாக ஆண்டவர் கட்டளையாகத்தான் அது வந்து சும்மா உங்களுக்கு ஃப்ரீ ப்ராமிஸ் கிடையாது, நீங்க கட்டளையை கை கொண்டாதான் உங்களுக்கு வியாதியிலிருந்து நீக்குவாரு அப்படின்னு சொல்லி சில பேர் நம்ம பிரசங்கம் பண்ணுகிறத கேட்கிறோம். வார்த்தையும் அப்படிதான் சொல்லுது. அப்போ நம்ம எப்ப நம்ம எல்லாத்தையும் கீழ்படுகிறது? ஏன்னா மத்தவங்க வந்து யாரும் நம்மளுக்கு சொல்ல தேவையில்லை, மத்தவங்க வந்து நான் எப்படிப்பட்ட ஆள் என்று எனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. எனக்கு என்ன பத்தி தெரியும், நான் எந்தெந்த இடத்துல வந்து கீழ்படியாம இருக்கிறேன், எந்தெந்த இடத்துல தேவன் இப்படி சொல்லும் போதும் கூட பரவாயில்ல இதுதானே, இது என்ன நான் தப்பா பண்றேன், எவ்வளவோ போய் சொல்றாங்க திருடுறாங்க, நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணல, நான் சும்மா ஒரு வீடியோ கேம் விளையாடுறேன், ஒரு டிவி சீரியல் பாக்குறேன், இல்ல நான் வேற ஏதோ ஒரு காரியம் அல்லது என்னோட நேரத்தை நான் வேற உலக களியாட்டங்கள நான் வந்து செலவு பண்றேன், இதெல்லாம் ஒண்ணும் பெரிய தப்பு இல்லையே, இதெல்லாம் ஒண்ணும் பாவம் இல்லையே, நான் என்ன திருடுறேன்னா போய் சொல்றேன்னா, அடுத்து உங்களுக்கு நான் ஏதாவது நான் தப்பு பண்றேன்னா ஒண்ணுமே இல்லை, நான் எவ்வளவு நான் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறேன் உலகத்து காரியத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறேன். அப்படி நம்மளையே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி வாழுகிற ஒரு வாழ்க்கை. அப்போ இது எல்லாம் நம்ம பண்ணும் பொழுது வெளியில நம்ம பண்ணிடுவோம், ஆனா நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற அந்த உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள ஒரு ஒரு காரியம் ஒன்று உணர்த்தப்படும், நம்ம வந்து இது நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை நம்ம செய்கிறோம் என்பதை உங்களுடைய ஆள் மனதுல உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் சூழ்நிலை காரணமாக அது வந்து தப்பு கிடையாது, நம்ம பண்றோம்னு சொல்லி நம்ம சில காரியங்களை உலகத்துக்கு ஏற்றாற் போல நாம் சில காரியங்களை அல்லது உறவுகளுக்கு ஏற்றாற் போல நாம் சில காரியங்களை செய்வது உண்டு. அப்போ இது யாரும் வேற யாரும் வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீங்க கட்டளைகளை நீங்க ஃபாலோ பண்ணல, ஆண்டவருக்கே நீ முழு இருதயத்தோட உண்மை ஆராதிக்கல, நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய 24 மணி நேரத்துல உனக்கு வந்து நீங்க வந்து வெளியே போறதுக்கோ அல்லது மத்தவங்களோட பார்ட்டி பண்றதுக்கோ, இப்ப சம்மர் பிக்னிக்ஸ் எல்லாம் வருது, அப்படி ஜனங்களோட போறதுக்கோ உங்களுக்கு டைம் இருக்கு. ஆனா வந்து ஆண்டவரோட உறவாட ஒரு 15 நிமிஷம் இல்ல, ஒரு 10 நிமிஷம் இல்ல, அப்படியே 10 நிமிஷம் நீங்க செய்யக்கூடியவரா இருந்தாலும் உங்க உள்ள என்ன சொல்லுவோம், நீ 10 நிமிஷம் தான் ஜெபிச்ச, ஆனா நீ 8 மணி நேரம் வெளியே போயிட்டு நல்லா சுத்திட்டு வரும் பொழுது ஆண்டவருக்கு உனக்கு 15 நிமிஷம் தானா அப்படி என்று சொல்லி நம்முடைய உள்மனது நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று உங்களுக்குள்ள இருக்கிற வாஞ்சை இருக்கிறது இல்லையா, அப்போ அது நம்மளை கேள்வி கேட்கும். அப்ப அது கேள்வி கேட்ட உடனே என்ன ஆயிடும், நம்மளே ஐயோ நம்ம இப்படி எல்லாம் தப்பு பண்றோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இல்லாத பொழுது ஆண்டவர் எப்படி என்ன ஆசீர்வதிப்பார் என்று மற்றவர்கள் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு நீங்களே உங்களுடைய நல் மனச்சாட்சியே உங்களை குற்றப்படுத்தும்படியா அது அது வார்த்தைகளை பேசும் பொழுது அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், அப்ப நீங்க வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். அப்போ நம்ம இதுல இருந்து இந்த மனச்சாட்சிகளை சுத்திகரிக்கிற இந்த எண்ணத்துல இருந்து நம்மளுக்கு எப்படி விடுதலைய பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம வந்து இந்த மருந்து கொடுக்கறவங்க எல்லாம் இந்த ஹோமியோபதி மருந்து கொடுக்கறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, சில இதுகளை மருந்து கொடுக்கும் பொழுது இந்த காரியங்கள் இந்த இந்த மருந்து சாப்பிடும் பொழுது இந்த காரியங்கள்லாம் நீங்க செய்யக்கூடாது, அது ஒரு வந்து ஜோக்காவும் சொல்லுவாங்க. இந்த மருந்தை நீங்க சாப்பிடும் பொழுது நீங்க இந்த குரங்க வந்து நினைக்க கூடாது அப்படி சொல்லி சும்மா ஜோக்குக்கு அது ஒரு கதைக்காக சொல்லுவாங்க. அப்ப அந்த மருந்தை கொடுக்கும் பொழுது இதை நினைக்க கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அப்ப அந்த மருந்து எடுக்கும் பொழுது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், இந்த குரங்கோட ஞாபகம் வந்துடும். அப்போ உங்க கையில மருந்து இருக்குது, ஆனா அந்த மருந்து எடுக்கல எல்லாம் இந்த குரங்கு ஞாபகம் வந்துருது, ஆனா அந்த மருந்தை உங்களால உட்கொள்ளவும் முடியல, உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலையும் வரமாட்டேங்குது. இன்னைக்கு அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்க கையில ஒரு மருந்தை கொடுத்துட்டாரு, சத்தியமாகிய வசனத்தை கொடுத்துட்டாரு, அவர் வந்து அவருடைய தழும்புகளினால நாம் குணமானோம், அவருடைய மரணத்தினாலே நம்மளுக்கு ஜீவன் வந்தாயிற்று, அந்த சிலுவை மரணத்திலே நம்மளுக்கு ஜீவன் வந்தாயிற்று, இது எல்லாமே உங்களுக்கு வார்த்தை என்கிற மருந்தினாலே ஒரு வார்த்தை நம்மளை சுகமாக்குது, அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள கிரியை செய்யுது, மருந்தை கொடுத்தாச்சு. ஆனா நம்மளையே கண்டம் பண்ணிக்கிட்டு நம்ம மேலேயே ஆண்டவரையும் முழுசா நம்புறது இல்ல, நம்மளும் கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கறதும் இல்லை, இப்படியே நம்ம வாழ்க்கை புலம்பிக்கிட்டே போயிட்டு நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவர் மேலேயே பழிய போடுறோம், எல்லாம் ஆண்டவர் பாத்துக்குவாரம்மா, எல்லாம் ஆண்டவர் ஏற்ற வேலையில செய்வாரம்மா, ஆண்டவருக்கு தெரியாதா நான் போற பாடு, ஆண்டவருக்கு தெரியாதா, ஆண்டவருக்கு நிச்சயம் தெரியும், நீங்க போற பாடப்பாட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, மனதுருகி கண்ணீர் விடுகிறார், நான் உங்களுக்காக என் சொந்த குமாரனையே கொடுத்தேன் அல்லவா, அந்த சிலுவை மரணத்தினாலே உங்களுக்கு ஒரு விடுதலையை நான் கொடுத்திருக்கிறேனே, இதோ உங்களுக்கு ஒரு சுகமளிக்கிற வல்லமையக்காகத்தானே என் மகனை அவனை அடிக்கப்பட்டு அந்த ரத்தத்தினால உங்களை விடுதலையாக்கி மறுபடியும் நான் ஜெனிப்பித்து வியாதியற்ற வாழ்க்கை வாழ நீங்க உங்களுடைய சுயத்திலே நிற்காத பொழுது, நீங்க தவறி விழுகிற பொழுது மீண்டுமாய் எழும்புவதற்கு உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, ஆவியானவரை கொடுத்து, உங்களுக்கு ஒரு ஆதரவாளரை நான் கொடுத்து, நான் உங்களுக்கு இவ்வளவு நான் பண்ணியும், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் தெரியுமா, நீங்க எதுலையுமே குறைவில்லாம நான் ஒரு குறை வச்சேன் பாருங்க, அதுதான் நான் பண்ணின தப்பு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. அது எந்த அதிகாரம்னு நான் மறந்துட்டேன், ஆனா அதுல வந்து சொல்லுவாரு, நான் உங்களுக்கு வச்ச குறை என்ன தெரியுமா, எதுலையுமே குறையில்லாம வச்சேன் பாரு, அதுதான் குறைவு அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கு அதே போல ஆண்டவர் நம்மளை எல்லாவற்றிலும் பரிபூர்ணத்தினாலே நிரப்பி வைத்திருக்கிறார். அப்ப பரிபூர்ணத்தினாலே நிரப்பி வைத்திருக்கிற பொழுது அப்ப நம்ம என்ன செய்யறோம், வியாதிகளோடும் பலவீனத்தோடும் வருத்தத்தோடும் நம்ம போராடும் பொழுது நாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா, தேவனை நாம் கேள்வி கேட்கிறவர்களாய், தேவன் என்னை கைவிட்டாரோ, நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, எப்பதான் முடிவு வரும், இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம தேவனை முழுவதுமாக நாம் தேவனை முழுவதுமாக நாம் வந்து விசுவாசிக்கவில்லை. நாம் தேவனை முழுவதுமாக நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னா தேவன் நிச்சயமாகவே செய்வார். ஹல்லேலூயா. சோ அந்த நம்பிக்கையில இருந்து நம்ம வந்து வழி விலகவே கூடாது. அப்ப நம்ம செய்வார் என்று சொன்னா நம்ம ஏன் புலம்ப போறோம்? நிச்சயமா எனக்கு இன்னைக்கு ஒன்னு வந்து எனக்கு ஆண்டவர் தருவார் என்று சொன்னா அது கிடைக்குமா கிடைக்காதா எப்ப வரும், இந்த கேள்விகள் எல்லாம் நாம் அவர் மீது வைக்கிற அவ்விசுவாசத்தை தான் நம்மளுக்கு காட்டுகிறது. நான் முழுவதும் நம்புவோம் என்று சொன்னா நம்ம பேசவே மாட்டோம். இப்ப நான் அன்னைக்கு கூட சொன்னேன், இப்ப எனக்கோ லெஸ்லினாவுக்கோ அல்லது ரீட்டாக்காவோ அவங்களுக்குள்ள நான் ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் இருக்குன்னு சொன்னா அந்த கம்யூனிகேஷன் சொன்னா அவ்வளவுதான், இடையில கால் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்றது திருப்பி இது பண்றது அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க எனக்கு ஒண்ணு சொன்னா நான் செய்ய போறேன், நான் ஒண்ணு சொன்னா அதை அவங்க வந்து ஓகே இவங்க சொன்ன டயத்துக்கு இன்னைக்கு வருவாங்க அவ்வளவுதான். இடையில வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனோ எந்த ஒருதுமே இல்லை. ஆனா நம்பிக்கை, அந்த சொல்லுகிற மீது நம்பிக்கை. இன்றைக்கு நாம் தேவன் நம்ம செய்வார் என்று சொல்லுகிறோம், இரட்சகர் என்று சொல்லுகிறோம், வியாதியிலிருந்து நீக்கப்பட்டார், எனக்காக அடிக்கப்பட்டார், கல்வாரி பாடுகளை குறித்து நாம் பாடல்களை பாடுகிறோம். ஆனா நமக்குள்ள பாடு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுகிறோம், எல்லாவற்றையும் நாம் வந்து அப்படியே மாத்தி பேசுறோம். உடனே வார்த்தைகளை அப்படியே மாத்தி பேசுறது, அது எப்படி முடிகிறது நம்மளால? அது அதுதான் இந்த மனுஷ சுபாவம். சோ இந்த மனுஷ சுபாவத்திலிருந்து நாம் வெளியில வந்து தேவ ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்களாய் நாம் இருக்கும் பொழுது தேவன் வைத்திருக்கிற நன்மையானதுகளை நம்முடைய கண்கள் காணும். எல்லா சூழ்நிலையிலையும் என் அப்பாவுக்கு தெரியும், என் தகப்பனுக்கு தெரியும், அப்படி என்று சொல்லி நாம் சாந்தமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இப்போ நம்ம ஒரு நம்ம சிறு வயதிலே படித்த கதைகள், நம்ம வந்து என்னது இந்த பழம் வந்து அதை எட்டலைன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நரி வந்து போயிடும். அப்படி கிடையாது, நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்கலங்கிறனால ஓ தேவன் எனக்கு கொடுக்கல அப்படி விரக்தியோட மோடுல நம்ம சொல்றது இல்லை. என் தேவன் எனக்கென்று வைத்திருக்கிறத நிச்சயம் கொடுக்க பண்ணுவார், நிச்சயம் எனக்கு தருவார். அது எப்படி தருவார், ஏன் தருவார் எனக்கு தெரியாது. நான் என் தேவன் சித்தத்தின் படிதானே கேட்கிறேன். அப்ப நிச்சயம் வியாதியோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் வியாதியோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல. ஆனா இப்ப நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலே என்ன சொல்கிறார், அது சாத்தானுடைய முள்ளா இருக்கிறது, என்னை கொட்டும்படியான சாத்தானுடைய முள்ளாதான் இருக்கே ஒழிய கர்த்தர் வந்து அதுல வந்து ஒண்ணுமே பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, ஓகே இதுல இருந்து உனக்கு பெருமையினாலே உனக்கு மேலோங்காத படிக்கு இப்படி ஒரு கொட்டு உனக்கு இருக்கா, சரி ஓகே நான் அதுல இருந்து உனக்கு நான் என் கிருபைய தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்மளுக்கு இந்த பெருமை என்னத்துக்கு, இப்ப நான் என்று சொல்லி நம்ம பெருமை பாராட்டுவதை காட்டிலும் இந்த வழிய காட்டிலும் நமக்கு அந்த பெருமை முக்கியமா? நம்மளுக்கு நல்லா தெரியுது நமக்குள்ள சுயத்தை வந்து சுயத்தை நம்புவது நம்மளுக்கு கண்ணிய வருவிக்கும், பயத்தை வருவிக்கும். மனுஷ மேல நம்பிக்கை வைக்கிறது நம்மளுக்கு பயத்தை வருவிக்கும். சோ அதனால நம்முடைய சுய ஞானத்துல நம்பாம, டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கிறத நம்பாம, நம்ம தேவ வார்த்தை மட்டும் அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம், இதுதான் சரிங்களா. சோ அந்த வார்த்தையை மாத்திரம் நம்ம அதை மாத்திரம் நம்ம புடிச்சுக்கிட்டு நம்ம தேவனுடைய பிரசன்னத்திலையும் மன மகிழ்ச்சியோடு கூட நம்ம என்ன பார்த்தோம், மற்றவர்களை குற்றப்படுத்த கூடாது, நியாயம் தீர்க்க கூடாது, தேவனுடைய நியாயத்திற்காக நீங்க வந்து அந்த இடத்துல நியாயமாக நீங்க ஒடுக்கப்படலாம். உங்க பக்கம்தான் 100% இல்ல, 2000% உங்க பக்கம்தான் நியாயம் இருக்கு. உங்களை முகாந்திரம் இல்லாம மற்றவர்கள் காயப்படுத்துறாங்க, உங்களுடைய முதுகை நடந்து போகும்படிக்கு அவர்கள் உழவு போல ஆக்குகிறார், போடுகிறார்கள், உங்களுடைய எண்ணங்களை கீறி போடுகிறார்கள். ஆனாலும் என் தேவன் இந்த காரியத்திலே நியாயம் செய்வார். அவர்கள் முகாந்தரம் இல்லாமல் என்னை துக்கப்படுத்தினாலும் என் தேவன் எனக்குரியதை நிச்சயமாகவே என் தேவன் நியாயத்தை செய்வார் என்பதை நீங்கள் நன்றாய் உள்ளத்துக்குள்ளே அறிந்து வைத்திருப்பீர்கள் என்று சொன்னார். தேவன் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். தேவஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, அவருடைய அகாப்பை அன்பு உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே படுத்தாது. ஆமென். சோ அந்த அவருடைய அன்பை ருசி பாருங்க. அவருடைய அன்பை எப்படி ருசி பார்க்க முடியும்? ஏன் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று. நம்ம ஓடிக்கிட்டே இருந்து நம்முடைய சுயபலத்துல, சுய ஞானத்துல, நம்மளுடைய நம்ம ஓன் பிளான்ஸ்ல ஓடும் பொழுது தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் என்ன செய்ய முடியாது? ருசி பார்க்க முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. அதனால இப்ப எல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில எது நம்ம பிளான்னே, நம்ம செய்யற பிளான் என்னன்னு புரிய மாட்டேன். சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப நான் அப்படிதான் ஆண்டவரை நான் ருசிப்பா இருக்கிறேன், ஏன் அப்படியே அமர்ந்திருந்தது, நம்ம புத்திக்கு எட்டல, இது எப்படி செய்யறது என்ன செய்யறது, ஜஸ்ட் கீப் குவைட். ஆண்டவரே நீரே எங்களை இழுத்து சொல்லும். ஆண்டவரே இது எந்த பகுதிக்கு எங்க போறது என்ன பண்றது என்பத நீரே எனக்கு வழிகாட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தவர்களா இந்த மனதுல எந்த ஒரு கசப்போ காயங்களுக்கோ நீங்க முன்னுரிமை கொடுக்காத படிக்கு தேவனுடைய அன்பினாலே, தேவ அன்பினாலே நீங்க நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது அங்கே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய அன்பு அப்ப அப்பதான் அந்த சூப்பர் நேச்சுரலுக்குள்ள, அந்த சூப்பர் நேச்சுரல் அந்த வெல்முக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், வர முடியும். சூப்பர் நேச்சுரல் வெல்முக்குள்ள நம்மளால வந்து தேவன் வைத்திருக்கிற நன்மைய நம்மளால ருசி பார்க்க முடியும். சரியா? சோ இன்றைக்கு நான் உங்களுக்காக இந்த சங்கீதம் 21 நான் வாசிக்கிற பொழுது, தேவன் எப்படிப்பட்டவர், உங்களுக்காக அவர் பழிக்கு பழி வாங்குகிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நீங்க நன்கு அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 21 வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அது மாத்திரமல்ல, நாம் சத்தியத்தை நாம் எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறோம், நாம் அவருடைய தலைமையில் நாளே குணமானோம் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, இந்த தழும்புகளினாலே குணம் ஆனோம் என்பத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஏன் குணமானோம்? இப்ப 2+2=4, அது எப்படி 2+2 எப்படி 4 ஆகுது? இந்த இரண்டு உங்க கையில இருக்கு, அதோட ரெண்டு கூடுதலாக்கப்படுகிறது, அப்பொழுது அது 4 ஆகிறது என்பதை நீங்க புரிந்தால் மாத்திரம்தான் அது உங்களுக்கு, அத உங்க உங்க மண்டையில ஒரு தெளிவு உண்டாகும், உங்க புத்தியில ஒரு தெளிவு உண்டாகும். இந்த மனம் தெளிவாகிறதுனாலதான் உங்களால என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதை இப்போ இந்த சாதாரணமாக ஒரு டீ போடுறது பாத்தீங்கன்னா, டீ நல்ல வந்து ஒரு நல்ல அடுப்புல வச்சு போட்டா நல்ல டீ இருக்கும். எனக்கு இந்த மைக்ரோவேவ்ல போடுற டீ வந்து அவ்வளோ எனக்கு சரியா வராது. ஸோ மைக்ரோவேவ் டீ எப்பயாவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு டயாலிசிஸ் போயிட்டு வந்து என்னால நடக்க முடியல அப்படி கொஞ்சம் டயர்டா இருக்குன்னா மைக்ரோவேவ் டீ போடுவேன். ஆனா இப்ப எனக்கு இப்ப இந்த கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆனதுனால நம்ம மகள் கிட்ட டீ போட சொல்றேன். அப்போ டீ போட சொன்னா அவங்க வந்து மைக்ரோவேவ்ல டீ போட்டு கொடுத்தான். அப்போ மைக்ரோவில் டீ போடும் பொழுது அந்த டீ அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அப்போ நான் கேட்டேன், பாப்பா நீ இதுல வந்து 2 டீ பேக் போடுறியா அப்படி கேட்டேன். இல்லை சொன்னான். அப்போ நீ இதுல வந்து வெறும் பால்லையே போடுறியா? அதுக்கும் இல்லை சொன்னான். அப்போ என்ன பண்ற, நீ என்ன பண்ற, டீ வந்து இவ்வளோ இவ்வளோ இவ்வளோ நல்லா இருக்கு, நீ எப்படி பண்ற, என்ன பண்ற? நானும் அம்மாவும் மைக்ரோவேவ்ல தான் போடுறேன், ஆனால் டீ எவ்வளோ நல்லா வரமாட்டேது, தண்ணி மாதிரி இருக்கு. ஸோ என்ன ப்ராப்ளம், அப்போ என்ன கண்டுபிடிக்கிற? அப்ப கேட்டா, இல்ல நான் சும்மா இதேதான் நான் பண்றேன், நல்லாதான் இதை வைக்கிறேன் பண்றேன். அப்போ எனக்கு ஒரு டவுட், இந்த பிள்ளை பொய் சொல்லுதா? ஒருவேளை 2 டீ பேக்க போட்டுட்டு என்கிட்ட வந்து பொய் சொல்லுதா அப்படின்னு. ஆனா டீ குடிக்கல, ரொம்ப சூடா இருக்கும், ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கும். அப்புறம் என்ன பண்ண, நானும் வந்து செஞ்சு பார்க்கணும். இன்னைக்கு ஒரு டீ பேக் போட்டுட்டு கொஞ்சமா அவ சொன்ன மாதிரி அந்த அளவுல தண்ணி அதே மாதிரி பாலை ஊத்திட்டு கொஞ்சம் மைக்ரோவேவ்ல என்ன பண்ண, கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிட்டு நல்லா பாயில்டு ஹீட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் சோக் பண்ணிட்டு ஒரு அது ஸ்பூன்ல வச்சு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அழுத்திட்டு அந்த டீ எடுத்து போட்டா அந்த பொண்ணு போட்டு கொடுக்குற மாதிரியே இருக்கு டீ. அப்போ இத்தனை வருஷம் இந்த டீ மைக்ரோவேவ்ல போட்ட டீ நல்லா வராததுக்கு யாரு காரணம்? இந்த மைக்ரோவேவ் டீ போட, இதுதான் ஆண்டவர் என்னோட பேசினார், இததான் சொன்னார். அந்த டீ வந்து இதே டீ பேக், அதே அளவு. ஆனா இதுல நான் என்ன மாற்றம் பண்ணினேன், கொஞ்ச நேரம் அதை இன்னும் கொஞ்சம் கூடுதலா, ஒரு நிமிஷத்துக்கு பதிலா ஒரு 2 நிமிஷம் கூட வச்சேன். ஒரு ஒரு நிமிஷம் கூட இல்லாத அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டு அது ஸ்பூன்ல கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணேன். அந்த டீ அவ்வளோ அழகா அந்த பாட்டில் போடுற மாதிரியே இருந்துச்சு அந்த டீ. அப்போ இத்தனை நாள் இந்த சுவையவும் இந்த இலகுவாக நடக்கிற நம்மளுடைய தேவைக்கு நான் வந்து மைக்ரோவேவ் டீயே போடுங்க நான் சொல்லலை. ஆனால் நமக்கு ஒரு இன்ஸ்டண்டா ஒரு காரியத்தில் நம்ம செய்யும் பொழுது அதை அதே சுவையோடு கூட நம்மளால குடிக்க முடியும். ஆனா எனக்கு அந்த அறிவு இல்லை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹீட் பண்ணணும், ஐயோ டூ மச்சா ஏன் மைக்ரோவேவ்ல வச்சு ஹீட் பண்ணணும், அப்படிதான் எனக்குள்ள இருந்த பயம். மைக்ரோவேவ்ல ரொம்ப நேரம் வைக்க வேணாம், சும்மா ஓரளவுக்கு இது ஹீட் ஆயிடுச்சு இதுல போடுவோம். அப்புறம் நான் என்ன சொல்றேன், மைக்ரோவேவ் டீ நல்லா இருக்காதுங்க அப்படின்னு நானே ஒரு குறைய சொல்றேன். ஆனா இன்னைக்கு அதே மைக்ரோவேவ் டீ எனக்கு இப்ப கேட்டா உங்களுக்கு மைக்ரோவேவ்ல எப்படி டீ போட தெரியலன்னு சொல்லுங்க, மைக்ரோவேவ் டீ நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு டீ எப்படி போட தெரியல மைக்ரோவேவ்ல, அதே போல தேவன் உங்களுக்கு வியாதியிலிருந்து அவர் வந்து விளக்காம இல்லை, உங்களுக்கு வியாதியை விளக்குவதற்காக தான் உங்களுக்கு சொல்யூஷனை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு அதை எப்படி பெற்று கொள்வது என்று தெரியல, அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சத்தியங்களை வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நாம் பார்த்தோம். அவர் சத்துருக்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர். சங்கீதம் 21, ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம், கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார், அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அவர் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறார், உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அல்லேலூயா. அவர் உம்மிடத்தில் ஆயுச கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர், உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய் இருக்கிறது, மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர், அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர் ஆக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார், உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும், உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர், கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார், அக்கினி அவர்களை பட்சிக்கும், அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுபுத்தரில் இராதபடி ஒளிய பண்ணுவீர், அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்க நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள் ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று, அவர்களை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நாணேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறேன். கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், உங்களுடைய மன விருப்பத்தின் வாஞ்சைகளை உங்களுக்கு தந்திருக்கிறார், உங்களுடைய ஜெபத்தை அவர் தள்ளாதிருக்கிறார், அவர் உத்தம ஆசீர்வாதத்தோடு உங்களை எதிர்கொண்டு வந்து உங்கள் சிரசிலே பொற்கிரீடம் தரிப்பிக்கிறவராய் இருக்கிறார், நித்திய ஆசீர்வாதங்களுக்கு உள்ளவராய் இருக்கிறார், நீங்கள் அசைக்கப்படாதிருப்பீர்கள், உங்களுடைய கரம் உங்களுடைய சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உங்களுடைய வலதுகரம் உம்மை பயக்கிறவர்களை கண்டுபிடிக்கும், ஆண்டவருடைய கோபத்தினாலே அக்கினி சூளையாக்கிய உங்களுடைய எதிராளிகளை போடுவார், இன்றைக்கு உங்கள் சரீரத்திலே எதிரடையாய் இருக்கிற பலவீனங்கள், அது என்ன கேன்சர் கட்டியா இருந்தாலும் சரி, என்ன உங்களுடைய சரீரத்துல என்னென்ன டாக்டர்ஸ் நேம் பண்ணி வியாதின்னு சொல்றாங்களோ, ஏன்னா ஹல்லேலூயா நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய வியாதிக்கு பேரே தெரியல, எவ்வளவு வியாதிகள் கேட்டாலே வித்தியாசமா இருக்கு. அது சிறு பிள்ளைகள் கீழே விழுந்தா ரத்தம் அப்படி அப்படியே உறைஞ்சிருதான், அந்த விழுந்தா அப்படியே ரத்தம் கட்டினா அந்த உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், இன்ஜெக்ஷன் போட்டாதான் அந்த பிளட் ஃப்ளோ சரியாகும். இன்னொரு ஒரு பையனுக்கு கேட்டா அந்த சிறு குடலுக்குள்ள ஒரு பாக்டீரியா இருக்குது, சாப்பிட முடியல, ஒரு தாய் அழுகிறாங்க, என் பிள்ளை அவ்வளோ நல்லா சாம்பார் சாப்பிடுவான், ஆனா இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு கொடுக்க முடியல சிஸ்டர் அப்படின்னு அழுகுறாங்க. இன்னைக்கு என்னென்ன இதுக்கெல்லாம் என்னென்ன இந்த வியாதிக்கெல்லாம் என்னென்ன பேர் வைப்பீங்க? அவங்க ஏதோ குரோன்ஸ்னு சொல்றாங்க அந்த டிசீஸ்க்கு, அந்த ஸ்மால் இன்டென்ஸ்ல இருக்கிறதுக்கு. இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி என்ற பெயரில ஒவ்வொரு வியாதிகளையும் கண்டுபிடித்து அதற்கு அவர்கள் என்னென்னவோ பேர் வச்சதா வச்சுட்டு போகட்டும், ஆனா நம்மிடத்துல எல்லாவற்றிற்கும் ஒரே சொல்யூஷன், இயேசுவை நம்பும் பொழுது, அவருடைய ரத்தத்தை நம்பும் பொழுது, அவருடைய சிலுவை மரணத்தை நம்பும் பொழுது, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்பும் பொழுது. இதோ ரோமர் 8:11 சொன்னப்பட்டதன் பிரகாரம், இதோ உலர்ந்த எலும்புகளை உயிர்வடைய செய்கிற தேவன் மறித்த இயேசு கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களுடைய அந்த சாவுக்கு எதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய சரீரத்துல எந்த உறுப்புகளும், எந்த ஹார்ட்டோ லங்ஸோ லிவரோ கிட்னியோ எதுவும் இயங்காம இருக்கவே முடியாது. அதுக்குள்ள தேவனுடைய வல்லமை, இதோ இப்பொழுது எந்த பகுதியில உங்களுக்கு சுகம் வேண்டுமோ இதோ அந்த பகுதிகளிலே உங்களுடைய கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. இதோ ஆண்டவருடைய தேவ வல்லமை இப்பொழுதே இறங்குவதாக. இதோ உங்களுக்குள்ளே கிரிய செய்கிற தேவ வல்லமை சொல்லுவீங்களா? இதோ ஆண்டவரே எனக்குள்ள கிரிய செய்கிற வல்லமை அப்பா, இதோ இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று நான் நம்புகிறேன். இதோ நான் இந்த பேசுவதற்காக மாத்திரம் அல்ல, இதோ ஏதோ இந்த வார்த்தையே நான் கேட்கறதுனால மாத்திரம் இல்லப்பா, அப்பா நான் இதை நான் உண்மையா நான் சிறுபிள்ளைய போல நம்புறப்பா, அப்பா எனக்குள்ள இந்த வல்லமை கிரிய செய்துப்பா, அப்பா இந்த உலர்ந்த எலும்புகளை உயிர்வடைய பண்ணுகிற தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் நம்புகிறேன். இதோ இப்பொழுதே என்னுடைய செயல்படாத உறுப்புக்குள்ளே இதோ உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பாயட்டும் பரவட்டும் ஆண்டவரே, இதோ ஜீவனதி பரவட்டும் ஆண்டவரே, இதோ அந்த வனாந்தரத்தை எல்லாம் வாய்வழி ஆக்கட்டும் ஆண்டவரே, இதோ தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னீங்களே, இதோ உலர்ந்த எலும்புகளை பார்த்து நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், இதோ இப்பொழுதே உயிர் பெற்று எழுபட்டும் என்று நான் பேசுகிறேன். இதோ செயல்படாத உறுப்புகள் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே செயல்படுவதாக என்று நான் கட்டளை இடுகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே இதோ அநேக சாட்சிகள் உண்டாவதாக. இதோ ஹார்ட் கண்டிஷன் பி ஹீல் ரைட் நவ். இதோ கேன்சர் கட்டிகள் மறைவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக. இதோ பிறவி குருடர்கள் பார்வை அடைவார்களாக. இதோ செயல்படாத கிட்னி செயல்படுவதாக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே. இதோ யார் யார் இன்ஃபெக்ஷனோடு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ இதோ எல்லா விஷ கிருமிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மடிந்து போவதாக, சுட்டறிந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இதோ ஒவ்வொருவருக்குள்ளும் சுக பல ஜீவன் ஆரோக்கியத்தை நான் பேசுகிறேன். இதோ உங்களுடைய அபிஷேகத்தை பேசுகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகட்டும், இதோ வியாதிகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. நீங்கள் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தூரமானவர் அல்லவே ஆண்டவரே. நீங்க எல்லாவற்றிலும் ஒருவராய் சமீபமாய் இருந்து அப்பா வியாதி படுக்கையிலே இருக்கிறவனை இதோ நீர் மாற்றி போடுவீர். ஹல்லேலூயா அப்பா. இப்பொழுதும் அப்பா லபா செகண்டே மெக கென்னே மனக்கொரோ லபா செகண்டே மெக கென்னே மனா ஆண்டவரே. இதோ யாரோ அப்பா லபா செகண்டே மெக கென்னே மனா. இதோ ஹாஸ்பிட்டல்ல யார் யார் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இதோ அப்பா அவருக்கு பரிபூர்ண சுகம் அந்த ஹார்ட் கண்டிஷன்ல ஆண்டவரே கம்ப்ளீட் ஹீல்ட நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இதோ நீர் அப்படியே செய்யறதற்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன்.
0: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல நமக்கு வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துவீர்கள், வெளிப்பாடுகளை கேட்டுக் கொடுத்தீர்கள், சத்தியத்தின் ஆழத்தை கேட்டுக் கொடுத்தீர்கள், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். கேட்டதான் இது மாத்திரமில்லை, எல்லாருக்கும் பாரப்பட்டு செபித்தீர்கள். இந்த விடுதலை கொடுக்க விடுதலை நாயகன் செயல்பட்டார். ஆமேன். கிரியைக்காக நாங்கள் சோசரிக்கிறேன். நாளும் மேஷபலத்தில நாங்கள் மாம்சத்துல விழுந்து விடாத படிக்க ஆவியானவர்களை நடத்தப்பட சுயம் அடியட்டும். மனுஷனை நாம் பயப்படாதபடி, மனுஷனுக்கு பயப்படாத கத்தருக்கு மேலே நம்புவது, கத்தரை நம்பி ஒரு உயர்ந்தடைக்கிறது வைக்கிற தாப்பனாக இருக்கிறார். அருமையான சங்கீதத்தை 21 சங்கீதத்தை மன விருப்பத்தின்படி அம்மட்டு கிரிய செய்கிற தாப்பனாக இருக்கிறார். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இன்னொரு அழைப்பு சந்திக்கும் சமாதத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: அருமையான வார்த்தையும் வெளிச்சம் இந்த நாளில் இந்த வெளிச்சத்தை ஆசீர்வாதமா இருந்தது எனக்கு, உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருந்தது நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமேன். கர்த்தர் நாம் ஒன்றிய மகிமைப்படுவதாக. சரியாற்ற நேரம் 8:34 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு செய்தியை கொடுக்க மனிதரை அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் லார்ட் ஐயா.
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்.
3: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
0: கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஐயா. அடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கிறோம்.
2: ஆமென். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே, மீண்டும் இந்த நித்திய வளர்ச்சி நேரத்திலே வர என்னை ஆசீர்வாதையும் இந்த செய்தியை என்ன மறத்து நீர் பேசும். பரிசுத்தாவியானவரே, உமது பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். உமது பிரசன்னம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், அது மட்டுமல்ல சங்கம வானொலியும் உமது பிரசன்னத்தால் நிரப்பும். உமது பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவரே, இந்த செய்தியை நீ பொருட்படுத்தி நீ வழி நடத்த வேணும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன். ஆமேன். உதவி செய்பவர். இன்றைய செய்தியின் தலைப்பு உதவி செய்பவர். உலகமெங்கும் காயம் நிறைந்த மக்களை காணலாம். உலகத்திலே எல்லா குடும்பங்களும் வேதனை, துன்பங்கள், துயரங்கள், சமாதானமின்றி வாழ்கிறார்கள். உள்ளத்திலே காயங்கள், ஆழமான காயங்கள், வேதனை நிறைந்த காயங்கள். இப்படியாக இந்த உலகத்திலே உள்ள மக்கள் படுகிற வேதனை கொஞ்சம் நெஞ்சமில்லை. வெளிப்பார்வைக்கு அழகாக இருக்கிறார்கள். பெரிய அழகான வீடு, விலையுறந்த வாகனம், அது மட்டுமல்ல வீட்டுக்கு முன்னாலே 2-3 பெரிய நாய்கள் எல்லாம் இருந்தும் அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை. காரணம் என்ன? இவ்வளவு செல்வம் இருந்தும் அந்த குடும்பத்துக்குள்ளே பிள்ளைகள் இல்லை. ஆனால் நம் அருமை ஆண்டவரோ காயங்களை ஆற்றுகிற தேவன். காயப்பட்ட உள்ளங்களை தொட்டு மனதுருகி அவர் அருகே வந்து காயங்களை எல்லாம் கட்டுகிறார், குணமாக்க. ஒரே ஒரு தெய்வம் தான் எங்களை காயங்களை ஆற்றுவது. எல்லா தெய்வங்களும் இருக்கின்றன இந்தியாவில். 256 தெய்வங்கள், 246 பாஷைகள். எப்படி இருந்தாலும் இந்த உலகத்திலே இருப்பவர் ஒரே ஒரு தெய்வம், அவர் தான் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், எங்களை ஆறுதலை கொடுக்க முடியும், காயங்களை கட்ட முடியும். பாருங்கள், சரீரபரமான வெளிக்காயங்களை விட இருதயம் நொறுங்குண்டு வந்த காயங்கள் இவ்வளவு அதிகமான வேதனை தருகிறது. சிலர் எளிதாய் நம்மை புரிந்து வேதனைப்படுத்தி சொற்களை வீசி விடுகிறார்கள். சில பேர் பேசினா சில வார்த்தையை கேட்கும் பொழுது உள்ளத்தெல்லாம் நொறுங்கும். ஆனால் அந்த காயங்களாற்ற நாம் எவ்வளவு பாடுபட வேண்டியதாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, எல்லா இடமும் வேதனைகளும் துரோகங்களும் நிறைந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கே பார்த்தாலும் போர், எங்கே பார்த்தாலும் போர் செய்திகள், நடுக்கமான செய்திகள், என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்று தடுமாறிக்கொண்டிருக்கிற உலகம் தான் ஐயா இந்த உலகம். ஆனால் இந்த துருவங்கள் நிறைந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் ஓடி வந்து இழப்பாறக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடம் ஒன்று உண்டு. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும், என்னதான் துன்பம் வந்தாலும், உலகத்தில் என்னதான் போர் நடந்து கொண்டிருந்தாலும், ஒரே ஒரு அருமையான இடம் அதுதான் கிறிஸ்துவின் பாதங்கள். கிறிஸ்துடைய பாதத்திலே விழுந்துட வேண்டும். உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க, வியாதிகளை தீர்க்க, உங்களுக்கு சமாதானத்தை தர தேவனுடைய பாதத்திலே வந்து விழுந்துட வேண்டும். மக்களுடைய பாதத்தில் இல்லை, ஊழியக்காரருடைய பாதத்தில், தேவனுடைய பாதத்திலே விழுந்து விட வேண்டும். நம் உள்ளத்தை எல்லாம் அவர் பாதத்தில் கண்ணீரோச்சு குச்சி விடும் பொழுது பாருங்க, அன்னால் கண்ணீரோடு வந்து எல்லாவற்றையும் ஊற்றி விட்டார், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அவர் நம்மை ஆற்றி தேற்றுவது மட்டுமில்லை, நம்மை காயத்தை கட்டி குணமாக்குற தேவன், காயங்களை ஆற்றுகிற தேவன். அவற்ற பாதம் ஒன்றுதான் எங்களுக்கு சமாதத்தையும் சுகத்தையும் தரும். கர்த்தர் நமக்கு தரும் வாக்குத்தத்தங்கள் என்ன? நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருதயம் நொறுங்குன்றவர்களை குணமாக்குகிறார், அவர் காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கொடுக்கும் அவர் என்ன அனுப்பினார். எஸ்ஐ 61. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, நாம் எல்லோரும் வழிப்போக்கர்கள் தான். ஒரே ஒரு முறை இந்த உலகத்தின் வழியாக கடந்து செல்கிறோம். இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல. என்னதான் ஆட்டம் ஆடினாலும், என்னதான் கூத்து கூத்தாலும், என்னதான் விட்டமின் எடுத்து எடுத்தாலும், பீட்வெல் எடுத்தாலும், உடற்பயிற்சி எடுத்தாலும் நல்லதுதான், ஆனால் இந்த உலகம் நமக்கு சொந்தமானதல்ல. நன்றாக கவனிக்க வேண்டும். சில இந்த உலகத்துக்காகவே பாடுபடுகிறார்கள், வீடுகளை கட்டுறார்கள், பெரிய விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கி கராச்சியில் வாகனம் நிற்குது. என்ன வெளியே கேஸ் விலை கூட, காரோடு இல்லாதையா, பஸ்ஸில் போடுறார்கள், ஃப்ளாஸ்கில் கயிறு ஏற்றி கூட ஓடுறார்கள் பஸ்ஸில். காரில் 10 நிமிஷத்துக்கு முதல் காரில் ஏறி குசாலா ஆஃபீஸில் இறங்கினவர்கள் எல்லாம் இப்போ விடிய வந்து 5 மணிக்கு வரம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுகிறார்கள். காரணம் என்ன? உங்களுக்கு தெரியும் நடக்கிற காரியங்கள். தாயின் வயிற்றே நான் உற்பத்தி ஆகிற உண்மை. தாயின் வயிறு நமக்கு சொந்தமானது இல்லை, அம்மாதான், பெற்ற அம்மாதான். அந்த வயிறு எனக்கு சொந்தமானதல்ல. தாயின் வயிற்றிலே 10 மாதங்கள் ஒரு வழிப்போக்குற போய் வாழ்ந்து தாயின் வயிற்றை விட்டு இந்த உலகத்துக்கு வருகிறோம், வந்து விட்டோம் இந்த உலகத்துக்கு. இந்த உலகத்திலும் நாம் வழிப்போக்குற போலே ஜீவிக்கிறோம். கொஞ்ச நாள் வாழ்க்கை தான், கொஞ்ச நாள் தானே அந்த உலகத்தை பிறக்கிற பிறக்கேக்கே மழுகுது, மண்டையை போடக்கே மழுகுது. கொஞ்ச காலம்தான், 70 வருஷமோ அல்லது 80 வருஷமோ தெரியாது. இப்போ விஞ்ஞானியில் ஆராய்ச்சியர் சொல்கிறார், இந்த கர்நா தேசத்திலே 55 வயதாக இருக்குன்றால் பெரிய பெரிய கிரேட்டா. எப்படி என்னங்க இலங்கையில் நாங்கள் பாருங்கோ, இலங்கையில் நடந்தால் வியர்க்கும், கிணத்துல தண்ணி அல்லேக்க வியர்க்கும், உறவு ஊற்றுவோம் என்ன, உடம்புலாம் நல்லா ஃபிட்டாக இருக்கும் என்ன. அது இல்லாங்க அந்த கீரை வகையெல்லாம் சாப்பிட, குரக்கன் புட்டு, ஆட்டா மாப்பு, அந்த புட்டெல்லாம் சத்துள்ள புட்டே சாப்பிட்டு அவங்களும் வருத்தம் வராது. இங்கே வந்து எல்லாம் சுட வச்சு சாப்பிட்றோம் என்ன, சின்ன சுட வச்சு இல்லை ஒரு நமக்கு தேவையான சாப்பாட்டை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்தந்த நாளைக்கு எடுத்து சுட வச்சு சாப்பிட்றோம். இல்லைங்க இந்தியாவில் சுட சுட சாப்பிட்றாரு, உங்களுக்கு வாங்காது. அதாவது என்ன எப்படித்தான் வாழ்ந்தாலும் உலகத்தை விட்டு கடந்து செல்லத்தான் வேண்டியதாக இருக்கிறது. பூமியிலே நிலையாக வாழ்ந்த ஓற்று வரும் இல்லை, எந்த ஓற்று வரும் இல்லை. பெரிய சன்னியாசியாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், பெரிய பிரசங்கியாக இருக்கலாம், அற்புதம் செய்கிற பிரசங்கியாக இருக்கலாம், இருத்த சதத்தை எழுப்புற பிரசங்கியாக இருக்கலாம், அது நிற்க மாட்டேன், முடியாது. அவர் ஒரு நாளைக்கு போயிடுவார் பாருங்கள். அப்போஸ்தலர் பேதுரு எழுதும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது சொல்லித்தான் நிருபத்தை எழுதுகிறார். ஆம், இந்த உலகத்துக்கு அந்நியர்கள் பரதேசிகள், நம்முடைய குடியிருப்பு இந்த உலகத்தில் அல்ல. நன்றாக கவனிக்கும். இந்த குடி உலகத்தை கொஞ்ச காலம் தானே மாட்டம் இல்லை, கொஞ்ச நாட்களில் சில பேர் போடுற பாடலை பார்க்க உங்களுக்கு தெரியும். நீங்களும் அப்படி செய்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு மனுஷன் வழிப்போக்குன போல நடந்து வருகிறான். அவருடைய வழிப்பிரயாணம் என்ன? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்லும் வழிப்பிரயாணம். 2 பட்டணங்களுக்கும் இடையிலே தூரம் 18 மைல். அந்த 18 மைல் தூரம் பயங்கரமான பாறைகளும் பள்ளங்களும் குகைகளும் குன்றுகளும் உள்ள இடம், கள்ளர் பயம் நிறைந்த ஒரு இடம், திருடர்களும் கொலைக்காரர்களும் ஒளிந்து வாழ்றதுக்கான இடம். இந்த உலகத்தின் வழியாய் நீங்களும் நானும் கடந்து போகும் பொழுது உங்களுக்கு அன்பு துணியாய் பாதுகாப்பாய் உங்களோடு இன்றைக்கு நடந்து வர இயேசு கிறிஸ்து ஆவலோடு இருக்கிறார். அவர்தான் உங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன், உங்கள் தடைகளை முறியடிக்க முன்பாக கடந்து போகிற தேவன். வலது பக்கம் சாயும் போதும் இடது பக்கம் சாயும் போது வாழையுதுவே என்று சொல்லுகிற தேவன். உங்களுக்கு பாதுகாப்பு அடக்கலம் தருகிற அவர்தான். சில பேர் வந்து பொடிகார் வச்சிருப்பாங்க, அஞ்சாறு பொடிகார், முன்னுக்கும் பின்னுக்கும் 100 பொடிகாட்டு வச்சிருப்பார்கள். அது அரசனுக்கோ அல்ல ஒரு மந்திரிக்கோ அல்ல பிரதம மந்திரிக்கோ பொடிகாட்டு இருக்கு. வேண்டும் எத்தனை பொடிகாட்டு இருந்தாலும் ஒருவன் தூர இருந்து ஒரு அறைக்கு இருந்து ஒரு தோக்கால சுட்டு ஆகிற மண்டையை போடுறான். பொடிகாட்ட பிரியோசனம் இல்லை, ஒற்று பிரியோசனமும் இல்லை. அதாவது உங்கள் வழியெல்லாம் உங்களுக்கு துணையா இருக்கும்படி தேவதூதர்கள் கட்டை விடுத்துருக்கார். சில பேருக்கு தெரியாது, எங்களுக்கெல்லாம் அந்த ஆண்டவரை சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரெண்டு தூதுவரை கட்டுவிடும். எங்களால் பார்க்க இல்லாது ராசா, அவரோட கதைக்கலா நீங்கள் நீங்க சொல்லி போட்டு அவரோட கதைக்கலைங்களோ கதைக்கலா எங்களுக்கு உதவி செய்கிறார் ரெண்டு தூதுவர்கள். அன்று கத்தர் ஏனோக்கோடு கூட நடந்தார். ஏன் இன்று கத்தர் எங்களோடு நடக்க இல்லை? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது அன்று கத்தர் ஏனோக்கோடு கூட நடந்தார். அப்படியா ஏன் எங்களோடு கூட நடக்க இல்லை? உங்களுக்கு தெரியுமே நடக்க இல்லையென்று. ஒன்று ரெண்டு ஆண்டுகள், 300 ஆண்டுகள் கத்தர் ஏனோக்கோடு சஞ்சரித்தார், மோசியோடு கூட வந்தார், வனாந்திர பயணமெல்லாம் நடந்தார், தாவீதோட கூட நடந்தார். தாவீது ஆறுகளை மேய்க்கும் போது சவுலுக்கும் பயந்து மலைகளும் குன்றுகளும் ஒழுத்து கொண்டிருக்கும் வேலைகள் நடந்தார். பாருங்க இந்த பவுல் எவ்வளோ கஷ்டப்பட்டார். இந்த சவுல் சில கூத்துக்கள் உங்களுக்கு தெரியும். பாருங்க இந்த எம்மாவோர் சீசர் கூட கத்த நடந்தபோது அவருடைய உள்ளங்கள் எல்லாம் கொழுந்து விட்டு இருந்ததான். என்ன கொழுந்து விட்டு இருந்தது? அல்கோல் குடிச்சார்களா? இல்லை, கொழுந்து விட்டு இருந்தது. இந்த வார்த்தையில கேட்கும் பொழுது கொழுந்து விட்டு இருந்தது. சில பேருக்கு இந்த வார்த்தை வரும்பொழுது ரேடியோ ஓஃப் ஃபோன் பண்ணி போயிடுவார். நான் பாட வந்தேன், இன்னைக்கு நேரம் தரையில் நான் போறேன்னு பாய்க்குன்னு சொல்லிப்பட்டு போயிடுவார். அதான் நடக்குது. ஏனென்றா இந்த கொழுந்து விட்டு எரிய பிசாசு விடாது. இந்த வார்த்தையில கேட்க பாருங்க விடாது. இந்த வார்த்தையை கேட்கிற பேர் டிவியில அந்த இது போது போய்கொண்டே பேர் என்று சொல்லும். இந்த பொல்லாத உலகத்தின் வழியாக நாம் கடந்து செல்லும் போது நமக்கு இயேசு கிறிஸ்து பிரசன்னம் சௌம் நிச்சயமாக தேவை. ஐயா இந்த உலகத்தை நான் நடந்து போகிறோம், ஆனால் எங்களுக்கு கரண்டி இல்லை. ஒரு கார் வந்து அடித்தா அவ்வளோ கத்த அல்ல, ட்ரெயினில் போகிறோமோ இல்லை ஃப்ளைட்டில் போகிறோம், நம்பிக்கை இல்லை. ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, இரண்டு பேராக இருந்தால் ஒருவரை தூக்கி விடுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் ஒண்டியாய் விழுந்தால் ஆபத்து அல்லவா? ஒண்டியாக இருப்பால் இதுவரை கூடியிருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தினால் அவர்கள் நல்ல பலன் உண்டு. அப்படி பிரசங்கி 4-9 சொல்லுவோம். இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தபோது சீசர்களை 2-2 பேராக உள்ளத்தை அனுப்பின. ஏன் 2 பேரை அனுப்பின? ஒரு 4-5 பேர் அனுப்பியிருக்கலாமே, அத 3 பேர் அனுப்பிடுறேன். ஏன் 2 பேர் அனுப்பிட? யாருக்காவது அர்த்தம் தெரியுமோ? அர்த்தம் தெரியாது, கேள்விப்பதில் நினைச்சுக்கு வாங்குவோம். தனிமையாக செல்லக்கூடாது என்பது அவருடைய கொள்கை. மீன் பிடிக்க சொல்லுகிறார்கள் ஒருபோதும் படகில் தனிமையாக சொன்ன மீன் பிடிக்க போய்க்க தனியாக போக மாட்டோம், 2-3 பேரோட தான் போவோம். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அப்போது ஐயா பவுல் பாருங்கள், பவுலும் பர்னபாவுமாக ஊழியம் செய்தார்கள், பவுலும் சீலாவும் ஊழியம் செய்தார்கள், பவுலும் மார்க்குமாக ஊழியம் செய்தார்கள், பவுலும் தீமத்தியும் ஊழியம் செய்தார்கள், பவுலும் தீத்துமாக ஊழியம் செய்தார்கள். ஒருவருக்கொருவர் துணை நிற்பது அவசியம். யாருக்கு? தேவனுடைய பிள்ளை இருக்கு, உலகத்தை யாருக்கு இல்லை, அது வேறு கருத்து. அன்றைக்கு எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனாலும் சரி, எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு வந்தாலும் சரி, தனிமையாக பிரயாணம் செய்ய மாட்டார்கள். ஏன் தனியாக பிரயாணம் செய்ய மாட்டார்கள்? எப்போதும் 10 பேர் 15 பேர்கள் சேர்ந்து தான் பிரயாணம் செய்வார்கள். ஒட்டகத்தில் வந்தாலும் 10 ஒட்டகங்கள் 15 ஒட்டகங்கள் இணைந்தே செல்லும். ஏனென்றால் தனிமையில் நடந்து அறியாமையினால் இடறி விடுகிறார்கள். அறியாமையினால் ஜனம் சங்காரமாகறது கத்தர் புலம்புற. இரண்டாவதாக அவனது பின்மாற்றமாய் வழிபோக்கல் என்பதாக மாறுகிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், அவன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறான், துதியின் ஆராதனை நிறைந்திருந்த பட்டணத்தை விட்டு சபிக்கப்பட்டதுக்கு செல்கிறான். நன்றாக கவனிக்க வேண்டும். அதாவது ஒரு வழிபோக்கன் எருசலேமில் இருந்து, எருசலேம் வந்து ஆசீர்வப்பட்ட நாடு, எரிகோவுக்கு போகிறான், எரிகோ சபிக்கப்பட்ட நாடு, அப்போ துதியின் ஆராதனை நிறைந்த பட்டணத்தை விட்டு சபிக்கப்பட்ட இடத்துக்கு செல்கிறான். தேவ ஆலயம் இருக்கிற பட்டணத்தை விட்டு ஆலயம் இல்லாத சமாரியாவுக்கு போகிறான். எருசலேம் என்றாலே தேவனுடைய நகரம் என்பது அர்த்தம். அது மகாராஜாவின் நகரம். எருசலேமின் மகிமான தேவ ஆலயம் உண்டு, தீர்க்கதரிசிகள் உண்டு, ஆச்சாரங்கள் உண்டு, தேவனுடைய பிள்ளையின் ஐக்கியம் உண்டு, பலிகள் உண்டு, ஆராதனை முறைகள் உண்டு. ஆனால் இந்த வழிபோக்கனும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சாபத்தீடான எரிகோவை நோக்கி நடந்து செல்கிறான். ஆசீர்வாதம் இடத்தை விட்டு தூரமான இடத்தை நோக்கி நடக்கிறான். அதாவது சில பேர் வந்து வருவார்கள், வந்து பெண்ணோட தங்கி இருப்பார்கள், தங்கி இருந்து சொல்லுவார், நான் ஐயா உங்களை இங்கே இருக்க பரலோகத்தில் இருந்த மாதிரி இருக்குன்ற. அப்புறமே நிறத்து போர்கொண்டு கேட்பான். காரணம் என்ன அவங்களுக்கு சொல்ல வேண்டாம், கெட்ட பாருங்க பாருங்கள். அவன் தவப்புடி அன்பை விட்டு உள்ளகதாசம் தோக்கி நடந்தான். ஆற்றே அன்பு தவப்பனுடைய அன்பு, தவப்பனுடைய அன்பு யாரை குறிக்குது? பிதாவை குறிக்குது. விளங்குதோ? பாவ சந்தோஷங்களை நோக்கி நடந்தான். பணம் இருந்தாயா இல்லா செய்யலாம், என்ன கூத்தும் செய்யலாம், துட்டு கையில் இருந்தான், சிநேகர் வருவனும் ஆக்கள் வருவனும், முடிவிலே பன்றி கூட்டங்களே அவன் நடத்தியது. கண்டிப்பாக பன்றி கூட்டங்களை போனால் என்ன மனமக்கு, இந்த ஒரு பத்து கட்டைக்கு மணக்கு, இந்த பன்றியோட சேர்ந்து வந்தா பத்து கட்டைக்கு அந்த சென்று அடிக்கும். இந்த பன்றிகள் சாப்பிடும் தவிட்டினால்தான் தன் பசியை ஆற்றி கொள்ள வருது. நான் இந்த தவிடு என்று ஞாபகம், நானும் இருக்கேன். இந்த எங்களோட வீட்டில் ஆடு வளர்த்தவே தவிடு வாங்கி வச்சுருந்தேன். நான் உலகம் தெரியாமல் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்குது, துண்டை கடிச்சு பார்த்தேன் தவிட்டை, நல்லா தான் இருக்கு. அன்று லோத்தின் குடும்பம் ஆபிரகாமை விட்டு பிரிந்து தனியாக சோதோமை நோக்கி நடந்து வந்தது. ஆனால் அந்த சோதோம் அழிவுக்கு இரையாக வைக்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு தெரியவில்லை. இதான் ஐயா ஆசீர்வாத இடத்தை விட்டு விலகி போனால் அப்படித்தான். சபைக்கு நாங்கள் கண்டிப்பாக போவோம் ஞாயிற்றுக்கிழமையில். சபைக்கு போகாமல் நீங்கள் பணத்துக்காகவோ அல்ல கெட்டுவதற்காகவோ அல்ல கல்யாண வீட்டுக்காகவோ நீங்கள் நடந்து சென்றால் சாபம், சத்துரு பிடிச்சிடும். இன்னும் குறித்து ஒரு ஆழமான சொல்ல போகிறேன். எருசலேம் என்பது ஒரு மலையில் மேலே உயர்ந்த பட்டணம், கடல் மட்டத்துக்கு மேலே 2,300 அடி உயரமான பட்டணம். அந்த எரிகோ இந்த இஸ்ரேலுக்கு சேர்க்கும்போது இஸ்ரேலில் சுற்றி வர மலை ஐயா, ஒரு நேரம் அதை வந்து எதிர்களை தாக்க முடியாது, போனாங்களும் தெரியும். ஆனால் எதுவோ அப்படிப்படுறதில்லை. ஆக இரண்டு பட்டணத்துக்கும் உள்ள வித்தியாசம் 3,600 அடி. அப்படியானால் எருசலேம் என்ற மலையிலிருந்து எதுவோ எட்டுகோவாய பள்ளத்தாக கடந்து வர ஆங்கில வேதாம் சொல்வது அவன் கீழாக போனான். ஹீ வென் டவுன், ஆங்கில வேதாம். அந்த வழிப்போக்கன் தனிமையாக நடந்தான், பின்மாற்றமாக நடந்தான். மூன்றாவதாக அவன் அறிவில்லாமல் நடந்தான். அது பாறைகளும் குன்றும் இருந்த பாதை, இந்த அறிவில்லாமல் நடந்தான். அநேக கள்ளர்களும் திருடர்களும் தன்மேல் பாய ஆயத்தமாக இருக்கிறார் என்பது அறியாமல் நடந்தான். தனக்கு ஆபத்து வரப்போகிறது, தாக்க போகிற குற்றியில விழப்போகிறது அறிவில்லாமல் நடந்தான். சிறு அறிவில்லை, தாங்கள்லாம் பெருசென்று போய் அடி வாங்கி கொண்டு வரணும். ஏற்கனவே அந்த பாதைக்கு இரத்தத்தின் பாதை என்பது பிளட் வே, இன்றைக்கும் அந்த இரத்தத்தின் வழி என்று அழைக்கப்படுகிறது. அறியாமையினால் சென்று கள்ளர்களின் கையிலே விழுந்து மக்கள் இரத்தத்தை சிந்தவிட அது அப்படி அழைக்கப்படுகிறது. பாருங்கோ எவ்வளவோ சுவிசேஷங்கள் பிரசங்கிக்கிறார்கள். சங்கம வானொலியும் 24 மணி நேரம் நாங்கள் உலகத்தில் உள்ள ஊழியக்காரர் எல்லாம் வந்து கனடாவில் உள்ள ஊழியக்காரர் எல்லாம் வந்து பிரசங்கம் பண்றோம், என்ன எல்லாம் பிரசங்கம் பண்ணுறோம். நரகத்தை குறித்து எச்சரிக்கிறாள், பாதாளத்துக்கு போவானம் என்று சொல்லுகிறாள், இரண்டாம் மரணமாய் அக்கினியும் கந்தவும் கடலை சுட்டி காட்டி எச்சரிக்கின்ற உலகத்தின் முடிவை குறித்து போதிக்கிறார். இயேசு இல்லாமல் ஒரு ரட்சிப்பில்லை என்று சொல்லுகிறார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், அவரே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துக்கு செல்ல முடியாதெல்லாம் எடுத்து கூறுறார். இந்த சங்கமான 24 மணி நேரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உபாசஞ்சு நேரத்தில் ஆண்டவரை சொல்றோம், நீ நடத்து நான் வரமாட்டேன். என்ன நீ நடத்து நான் வரமாட்டோம். சனிக்கிழமை உல்லாசமானால் நான் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் போகணும், அங்கே போகணும்னு மகிழ்ச்சோ. ஒரு நாள் வரும், அப்பா விலகி கொள்வார். கேட்டுக்கொண்ட சௌரி சௌரியே, அதாவது யோவான் 10:10 சொல்கிறது, காயப்படுத்தும் கள்ளர் கூட்டம் எப்போதும் உலகத்தில் உண்டு. இருக்கிறாங்க கள்ளர், சில கள்ளர் எனக்கு தெரியும். இந்த மாடு நிற்கும், அதில் இறைச்சி வெட்டி கொண்டு போயிடுவான். மாடு உயிரோடா நிற்கும், அது மாட்டில் இறைச்சி வெட்டி கொண்டு போயிடுவான். கள்ளங்கவுடத்தோல் சாத்தான் கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த கள்ளஞ்சியார் அவனே சாத்தான், பிசாசானவன். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வரல என்று வேறொன்றுக்கும் வந்து. இந்த பிசாசு வந்து சொன்னா ட்ரிக்கி காய், அவன் எப்படி ஆக்கிர விழுத்தோம்னு தெரியும், எப்படி வேதாமத்துக்கு போகாமல் தடை செய்ய

0: நீ சொல்றதை சொல்லடா, நான் செய்யறத நான் செய்வேன். விட்டுருவான், கையை விட்டுருவான். அக்னியில் எரியக்கான் தெரியும், அக்னியில் எரியக்கா. ஐயோ, இந்த சங்கம வானொலியிலே சனி துதி ஆராதனைக்கு நான் போவையிலேயே நெருப்பில் எரிகிறேனே, நித்திய வச்சத்தை நான் கேட்கவில்லையே, நெருப்பில் கதறுவேன் கண்டிப்பாக, தப்ப மாட்டேன், தப்ப முடியாது. தேவதூரில் இருப்பது எவ்வளவு உண்மை, அவ்வளவு பிசாசு கூட்டங்கள் இருக்கு, குசாசு கூட்டங்கள் இருக்கு ஐயா. சபைக்குள்ள தான் கூட இருக்கும், சபையில் உழுகு பெரிய சில பேர் சபையில் வந்து இந்த ஆடுற அந்த ட்ரம் எல்லாம் அடிப்பாங்க, ட்ரம் அடிச்சு அது அடிக்க எல்லாம் உதுவெடுத்து ஆடுவார். ட்ரம் நின்றோடனே வாஷ்ரூமுக்கெல்லாம் வெளியே போயிடுவார். இன்றைக்கு நம்ம சூழல் அநேக கொடிய மனித சீற்றங்களை பார்க்கிறோம். சாத்தான் ஒரு கிறிஸ்தவனை தாக்கும் போது முதல் அவன் உரிய முயற்சிப்பது இறைச்சிப்பவசன்தான். அந்த கிறிஸ்தவனை ஏற்று அந்த இறைச்சி பண்ணுற வஸ்திரத்தை தான் நான் உரிய எடுப்பேன். அவனு தெரியும், கலட்டிடுவான். நீதியின் சாதனால் எடுக்க பிரியப்படுவான், துதியினுடைய இருந்து கொள்ள முயற்சிக்கிறான், சித்திரத்தைய பரிசுத்தமான நீதியையும் அவமாக்க பிரியப்படுகிறான். வெண் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தான் கத்திர திட்டம் பெரிய கிரீங்க, தப்ப மாட்டீங்க, அவன் கௌரமாக இருக்க வேண்டும். பைபிளை சாத்தான் இருந்தாலும் தெரியும் சாத்தானுக்கு, இவர் பைபிளை கொண்டு வர, ஆனால் இவருக்குள்ள விஷயம் மட்டும் இல்லைன்னா அவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும், ஊழியக்காரருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். கத்தர் ஏதாமல ஏதோ தொடர்ந்து வைத்த போது இதனுடைய மகிமையை வஸ்திரமாக அவர் மூடிக்கொண்டது என்ன, ஆனால் பாவம் செய்த போது அவர்கள் அறியாமலே சாத்தான் அந்த மகிமையின் வஸ்திரத்தை உரிந்து கொண்டான். நிர்வாணி ஞானிக்கிறான். நான் யோசிச்சேன், இப்போ இந்த உலகத்தில் ஆண்டு அறியாத நிர்வாணமாக அணிகருமே நிர்வாணமாக உலகத்திலும் என்னுடைய கற்பனை கடுமையாக யோசிக்காங்க. ஆகவே அவர் நிர்வாணியாக காணப்பட்டார். இன்று கூட இந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்க நிர்வாணியாக மனுஷியல் ஓடுறாள், நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலம் கெட்டு போச்சுயா, ஓ நேரம் கடந்து போதும். தேவ பிள்ளைகளே, ஒரு போதும் சாத்தா உங்கள் ஆவிக்குரிய வாசல் இருந்து போட விட்டு விடாதேங்கள். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தேர்த்துக்கொள்ளும். இதை கேட்டுக்கொண்ட சகோதரி சகோதரியே, உங்களோட வாழ்க்கையிலே பிரச்சனைகள் துன்பங்கள் வரலாம், இயேசுவோட பாதத்துக்கள் வாருங்கள். அதிகாலை வேலையிலே முழங்கால் பட்டு ஜெபியுங்கள், வார்த்தையை வாசியுங்கள், தியானிங்கள், ஆராதிங்கள், துதியுங்கள். உங்கள் தாழ்ந்த கொண்டு சங்கம் வாழ்ந்து வந்து கொடுங்கள். தாழ்ந்த வச்சு கொண்டிருக்காங்க, தாழ்ந்து உள்ளவங்க சங்கம் வாழ நித்தி வச்சு தாழ்ந்த கொடுக்காட்டி ஆண்டவர் தெரியும். இந்த பிசாசாக நான் இருக்கிறது அங்கே நின்றுக்கு போகிறேன், இங்கே அல்லவா இங்கே வந்துடுவோம். ஓகே, கத்தர் உதவி செய்வார். எனவே கத்தரை நம்பியிருங்கள். என்ன பிரச்சனை, என்ன வேதனை, என்ன வியாதி வந்தாலும் கத்தருடைய பாத்திரமே விழுந்துருங்கோ, விழுந்து கதறுங்கோ, வார்த்தையை விசாதிங்க, தியானிங்கோ. உங்கள் கட்டுக்கெல்லாம் கட்டில் விடுவார். ஜோம் பண்ணுவோம், அன்பான பரலோக தகப்பன் சுவாமி, இன்றைய நாளிலே உதவி செய்வோர்கள் தலைப்பிலே செய்த கொடுத்தியே நீர் ஆசிர்வதி தந்தீர், கேட்போரையும் ஆசிரியர் சாதித்தீர், அதுக்காக நன்றி. தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீர் ஆசிர்வதித்து வழிநடத்தணும். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுறை நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: ஆமென் ஆமென் ஆமென். நன்றி ஐயா, நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில் நமக்கு, அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகாதீர்கள், போனாலும் கர்த்தர் அங்கேயும் உங்களுக்கு உதவி செய்வார். சாத்தான் உங்களை சுற்றி திரியிறான்,

0: புளியத்தையும் கைது எல்லா காரியங்களும் சத்தமிருவாசமளித்தாராக. இன்னொரு நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் தோசமாக தேங்குகிறோம். நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை நிறைய ஆசீர்வதிப்பார். நன்றி ஐயா.
1: ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: ஆமென். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் நிச்சயமாக. எச்சரிப்பை பெற்ற நாங்கள் நிச்சயமாக வெளிப்பா இருந்து சத்துருவானவன் எங்கள் துதியினுடைய ரட்சிப்பினுடைய நீதியின் வஸ்திர

0: கலைந்து விடாதபடிக்கு நாங்கள் தேவனுக்குள்ளாகிய செய்யும்படியா, தேவனங்களை நடத்தும்படியா ஒப்பு கொடுப்போம். எச்சரிக்கையா தேவனோட உறவில் நிலைத்திருப்போம். உதவி செய்கிற தேவனிடத்தில் மாத்திரம் நாங்கள் உதவியை பெற்றுக்கொள்வோம். ஒத்தாசிரியர் பர்வத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும். ஆமே. இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வார்கள், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்வார்கள். நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. சரியாற்று நேரம் 9:02 நாங்கள் வார்த்தை வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். வெளிச்சத்தோடு பாஸ்டர் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டர் அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் சுபாலங்கோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
0: பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையும் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். அடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர்.
1: ஆமீன். இந்த கடைசி காலத்துல நாங்கள் சுவிசேஷத்தை வெட்கப்படாமல் சொல்ல வேண்டும். எப்படி பவுல் வெட்கப்படாமல் சுவிசேஷத்தை ஆரம்பித்தாரோ அதே போல இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கிறது. அந்த காலத்துல நாங்கள் வெட்கப்படாமல் சுவிசேஷத்தை ஆரம்பிக்க வேண்டும். நாங்களுடைய ஜபத்துடன் ஆரம்பிப்போம். இருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் எங்களுக்கு உம்முடைய அபிஷேகத்தை தந்திருக்கிறீர்கள். அந்த அபிஷேகம் நுகங்களை முறைக்கிறதாக இருக்கிறது, துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிறது, பலத்தை தருகிறது. அந்த தேவ பலத்தோடு நீர் மறித்து உயிர்த்தெழுந்து சகல அதிகாரத்தையும் நீர் பிசாசினுடைய வல்லமைகளை முறிந்து சகல அதிகாரங்களை மாதா மகுவால் இழந்த சகல அதிகாரங்களையும் எடுத்து எங்களுக்கு இன்னைக்கு தந்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தோடு நாங்கள் உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்துல இந்த சுவிசேஷத்தை சொல்லி இந்த கடைசி ஓட்டத்தை ஓடி முடிக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக இந்த விதைகள் அவருடைய வாழ்வில நன்மைகளை செய்கிற விதைகளாக அவர்கள் அதை எடுத்து பயன்படுத்தி அந்த அதிக துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உம்முடைய வார்த்தையினால அதிகாரத்தினால வெற்றி சிறந்த ஒரு வாழ்வை வாழ எங்களுக்கு தந்த சுவிசேஷத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் 100% விசுவாசித்து அந்த பலனை பெற்று பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். துதிகன மகிமை உண்டான மெய்த்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் என்னால பிதாவே. ஆமீன். நாங்கள் ரோமர் 16:16 பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாயிருக்கிறது. இந்த சுவிசேஷம் இந்த உலகத்தில் உள்ள வார்த்தைகளைப் போல ஒரு உலக வார்த்தையான புத்தகம் அல்ல. இந்த வார்த்தைகள் இந்த பரிசுத்த ஆவியின் ஆருடைய உதவியோடு இதை நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுதுதான் இந்த புஸ்தகம் உங்களுக்கு தேனிலும் இனிமையான புஸ்தகமாக, உங்களுடைய நோய்களை குணமாக்குற ஔஷதமாக, மெடிசினாக இந்த வசனங்கள் உங்களுக்கு பலப்படுகிறது. பாருங்கள், இந்த வசனங்களில பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருக்கிறது. அதை நாங்கள் தியானிக்க அது எங்களுக்கு பலனோடு, தேவனுடைய பலனோடு, தேவனுடைய அதிகாரத்தோடு நாங்கள் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற வல்லமை தருகிறது. எங்களுடைய ஆத்மாவை எங்களுடைய தேவனிடத்துல, தேவன் அந்த ஆத்மாவை திருடி விடாதபடிக்கு. பாருங்கள், இன்றைக்கு மதங்களை பார்த்தீர்களாக இருந்தால் ஆபிரகாமின் தகப்பன் மதங்களில ஒரு விக்கிர ஆராதனை மதங்களில இருந்தார். அந்த மதங்கள் இன்றைக்கும் பாருங்கள், 2500 தகப்பன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பான், இதுதான் என்னுடைய மதம், இதுதான் இந்த ஐடல் வர்ஷிப். பாருங்கள், இப்படியாக மனுஷன் 20-30 வஞ்சிக்கப்பட்டு வந்திருக்கிறான். அதனாலதான் அவர்கள் பழைய மதம் என்று சொல்லிக்கொன்று இன்றைக்கு அந்த மெய்யான தேவனை அறியாமல் வாழ்கிறார்கள். பாருங்கள், அந்த மத இடத்துல இருந்துதான் ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார். நீங்கள் யோசுவா 24 அதிகாரத்திலே இந்த பார்த்தீர்களாக இருந்தால், 17-20 வசனங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், இப்படியாக மத வழிபாடுள்ள ஒரு பூசாரி, இப்படியான விக்கிர ஆராதனை உள்ள குடும்பத்தில இருந்துதான் ஆபிரகாமை பிரித்தெடுத்து நான் தான் மெய்யான தேவன், நான் இப்படியான சிலைகளில வாசம் செய்வதில்லை, என்னை விட வேற தேவன் இல்லை, நான் தான் உன்னை உருவாக்கின தேவன். பாருங்கள், நாங்கள் அதிகாரம் 26 வசனத்துல தேவன் சொல்லுகிறார், லெட் அஸ் மேக் அவர் இமேஜ், இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்து எங்களை அவர்களுடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும் எங்களை படைத்த தேவன். பாருங்கள், நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், எங்களுடைய கண் இருக்கிறது பார்வை, காது இருக்கிறதுக்கு கேட்பதற்கு. பாருங்கள், சங்கீதம் 94:7-8 கண் உள்ளவர் பார்க்காரோ, காதுள்ளவர் கேட்காரோ. எங்களுக்கே இந்த கண்ணை தந்தவர், காதை தந்தவர், அவர் பரலோகத்திலிருந்து எங்களை நோக்கி பார்க்கிறார். தன்னை தேடுகிற, அந்த மெய்யான தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இந்த உலகத்திலே இருக்கிறானோ என்று சொல்லி தேவன் பரலோகத்திலே இருந்து பார்க்கிறார். நாங்கள் நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும், இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற ஒவ்வொருவரும், நாங்கள் தைரியமாக உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். எல்லா இடங்களிலே நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நீர் ஒருவரே இந்த உலகத்தை உருவாக்கின தேவன், சர்வ சிருஷ்டிகளையும் உருவாக்கின தேவன், நீர் மேலானவர். இந்த உலகம் தாழ்வில் இருந்து உண்டானது, மனிதர்கள் எல்லாரும் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், இயேசு மேலிருந்து வந்தவர், பரலோகத்திலிருந்து வந்த, வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் அவர், ரத்தத்தை தந்தார், அவருடைய குணமாக அதை நாங்கள் ஒவ்வொரு மாசமும் அப்பத்தையும் அவருடைய மாம்சத்தையும் புசிக்கிறோம். தன்னை நினைவு கூறும்படி நாங்கள் ஒரு நாள் அவரை நேருக்கு நேராக அவரோடு பந்தி இருக்க போகிறோம். அந்த பந்தி வரும் வரைக்கும் இந்த உலகத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பாரம்பட்ட வேண்டும். அவருடைய சிலுவையை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அவர் ஒருவரே உலக எங்களுக்காக சிலுவையில மறித்து தேவன் மாம்சத்துல வழிபட்டார். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, தேவன் தான் இயேசு, இயேசு தான் பரிசுத்த ஆவியானவர். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, தேவன் மாம்சத்துல வழிபட்டார் இயேசுவாக. இந்த உலகத்தில் அவர் இயேசுவாக இருக்கும் பொழுது பலருக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கும். அவர் மனிதனாக மறிப்பதற்காக அந்த 3.5 வருடங்கள் ஊழியம் செய்து மனுக்குலத்திற்காக மறிக்கிறது தான் அவருடைய மிஷனாக இருக்கிறது. இந்த உலகத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறார். அவருடைய மிஷன் 3.5 வருடங்கள் இந்த உலகத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், மாதிரியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அவர்களுக்கு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அந்த மெய்யான தேவனிடத்துல இப்படியாக ஆபிரகாமின் சந்ததிக்கு தன் சந்ததி அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மாதிரியை காண்பித்து போனார். இன்றைக்கு புறஜாதிகளாகிய எங்களை அந்த அபிஷேகத்தை தந்து, அந்த பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து, அந்த பலத்தோடு நாங்கள் பரலோக பிரஜைகளாக அந்த சுவிசேஷத்தை, இயேசு எப்படி பரலோகத்திலிருந்து வந்து மனிதனாக உயிரியை கொண்டு எங்களை மீட்டு கொண்டார், அதே போல நாங்களும் அவருக்காக அவருடைய வழியில இந்த உலகம் ஒரு ஓநாய் நரி கூட்டத்துக்குள்ள இருக்கிறது, ஓநாய் கூட்டத்துக்குள்ள இருக்கிறது, எங்களை ஆடுகளாக அனுப்புகிறார். எங்களுக்கு பலம் தருகிறவர் அவருடைய பரிசுத்த ஆவியானவர், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அவர் பலனை தந்து, அதிகாரத்தை தந்து, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து எங்களுக்கு அதிகாரத்தை தந்து எங்களை ஊழியர் செய்யும்படியாக. பாருங்கள், இந்த மரிக்கிற சரீரத்தோடு இருக்கிற நாங்கள், இந்த மரித்து போகிற உதடோடு அவருடைய அழியாத சுவிசேஷத்தை சொல்லி நாங்கள் அழியாத உலகத்துக்கு நாங்கள் போக போறோம். அழியாத இடம்தான் பரலோகம். பாருங்க, அங்கு மரணம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, எல்லாம் லைஃபாக இருக்கும். இந்த உலகத்திலே நாங்கள் 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். இதற்கு பின்பு அதன் பின்பு நித்திய நித்தியமாக தேவனோடு வாழுகிற வாழ்வு. பாருங்கள், இன்றைக்கு மனிதனை வஞ்சிக்கிறவன் அமுதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாள் இந்த மெய்யான தேவனுக்கு கீழ்ப்படியாதவன் நிமித்தம் பிசாசினுடைய தேவனை எங்களை உருவாக்கின தேவனை அவர்கள் நம்பாமல் பிசாசை நம்பினதன் நிமித்தம் பாருங்கள், இன்றைக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததன் நிமித்தம் இன்றைக்கும் எங்களுக்கு நன்மை தீமையை அறிகிற சோய்ஸை உங்களிடத்துல தந்திருக்கிறார். நீங்கள் நன்மையை தெரிந்து கொள்ளும் பொழுது இயேசுதான் நன்மை, ஆசீர்வாதம் தான் நன்மை. பலர் பலர் பாருங்கள் தீமையை விரும்புகிறார்கள், மரணத்தை விரும்புகிறார்கள். இந்த உலகத்துல நான் மரித்து விட்டால் நல்லது, அதன் பின்பு அவர்கள் நரகத்தை பிசாசானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி மறித்ததன் பின்பு எனக்கு ஒரு நரகம் இருக்கிறது என்பதை அந்த பிசாசு அந்த மனிதனை மதத்துக்கூடாக பாவத்துக்கூடாக சாபத்துக்கூடாக அவனுடைய மனதை குருடாக்கி அவனை நரகத்துக்கு இழுத்து செல்கிறான். அவனுடைய திருடுகிற முதலாவது குணம் ஆத்துமாவை திருடி விடுவது. இது இந்த ஆத்துமாவும் ஆவியும் உங்களுக்கு நீங்கள் எந்த மத இனத்தில இருந்தாலும் என்ன பாவத்தில வாழ்ந்தாலும் இந்த நோன் அறிதை தந்த உங்களுக்கு மனிதனாக படைத்து உங்களுடைய ஆத்துமாவும் ஆவியும் தேவனுடைய சொத்தாக இருக்கிறது. அதை நீங்கள் மறிக்கும் பொழுது அந்த மெய்யான தேவனிடத்துல தான் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், தேவன் கூட மனித உருவெடுத்து வந்த பொழுது இயேசு மறிக்கும் பொழுது மனிதனாகத்தான் அவர் அந்த காரியங்களை செய்தார். அவர் தன்னுடைய தேவ வல்லமையை பிரயோகிக்கவில்லை. சிலுவையிலே அவர் சொல்லுகிறார் பேதுருவுக்கு, நான் 12 லேகியோனை அழைத்தேனானால் என்னை இந்த மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியும். பாருங்கள், அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக மரண பரியந்தம் தேவனுடைய சித்தத்தை செய்து எங்களுக்காக மனுக்குலத்திற்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மடித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வம் எங்களுடைய ஆத்மா இயேசுவுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட அந்த ஆத்மா ஒவ்வொன்றும் அந்த ஆவி ஒவ்வொன்றும் பிசாசிடத்துல பிசாசு திருடிவிடக் கூடாது. ஆனால் ஆதாம் ஏவாள் செய்த தவறின் விளைவாக இன்றைக்கு எங்கள் ஆதாம் ஏவாளுக்கு எப்படி மரணம் வந்ததோ ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய எங்களுக்கும் அந்த மரணம் தொடர்கிறது. இந்த மரணத்தை ஜெயித்து வாழுகிற வாழ்வு நீங்கள் ஆதியாகமம் 2 கடைசி வசனத்தை பார்த்தீர்களாக இருந்தால் தேவன் படைக்கும் பொழுது அந்த குளோரி லைட்டோடு சரீரத்தோடு மரணம் இல்லாத சரீரத்தோடு படைத்தார். பிசாசின் வஞ்சித்ததன் நிமித்தமாக பிசாசுக்கு ஆதாம் ஏவாள் உடன்பட்டதன் நிமித்தம் பிசாசை நம்பினதன் நிமித்தம் அவர்களுக்கு இந்த மரண சரீரம் வந்தது. இந்த மரண சரீரத்தை எங்களுக்கு விடுதலையாக்குறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், நாங்கள் ரோமர் 7 பார்க்கும் பொழுது நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? இந்த மரண சரீரத்தை ஒரு நாள் நாங்கள் கலைந்து விட வேண்டும். இதற்கு இயேசுவை இந்த சரீரத்தை நாங்கள் ரோமர் 12:1-2 அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் வாசம் செய்கிற இடமாக இந்த இடத்துல தான் கண்களில் நிச்சயம் இருக்கிறது, மாம்சத்தின் நிச்சயம் இருக்கிறது, ஜீவனத்தின் பெருமை இருக்கிறது. இதை நாங்கள் இயேசு எப்படி மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தாரோ நாங்களும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைகள் ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தையானது ஆவியாயிருக்கிறது, உயிர் உள்ளதாக இருக்கிறது, தேவனிடத்தில இருந்து வந்ததாக இருக்கிறது, அந்த வார்த்தை தான் தேவனாக இருக்கிறது. பாருங்கள், பிசாசு எங்களுடைய மனங்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு பாருங்கள், பைபிள் ஒன்றுதான், ஹோலி பைபிள். பாருங்கள், இன்றைக்கு அதை கொப்பி பண்ணுகிறவர்கள் மதங்களில கொப்பி பண்ணுகிறார்கள். இன்றைக்கு குரானையும் அவர்கள் வேதாகமத்திலிருந்து பலவற்றை கொப்பி பண்ணி இருக்கிறார்கள். இந்த குரானில அவர்கள் கோலி குரான் என்று எழுதுகிறார்கள். இந்த பைபிள் தேவனை அவர்கள் தங்களுடைய தேவனாக திருடி விட்டார்கள். இதுதான் பிசாசு செய்கிறது. பைபிளில் இருக்கிற தேவன் தான் மெய்யான தேவன். பாருங்கள், அவர் அந்த தேவனையே 700 பின்பு கிறிஸ்துவுக்கு பின் எழுதப்பட்ட குரானில அவர்கள் அந்த கடவுளை, பைபிள் கடவுள் தான் மெய்யான கடவுள், அந்த கடவுளை பாருங்கள் பிசாசினுடைய வழியில நடத்துகிற அந்த மதங்களுக்கு கூட அந்த மெய்யான தேவனை திருடி தங்களுடைய தேவனும் எங்களுடைய தேவனும் ஒன்றல்ல, அவர்கள் சாக்ரிஃபைஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய தேவனுக்கு கலால் என்ற ஒவ்வொரு மிருகங்களும் வெட்டப்படும் பொழுது சாக்ரிஃபைஸ், ஒவ்வொரு கமாஸ் தீவிரவாதிகளும் தற்கொலை செய்யும் பொழுது அது ஒரு சாக்ரிஃபைஸ் ஆக போகிறது. பாருங்கள், இப்படியாக இயேசுவையும் அவர்கள் திருடி கொண்டு விட்டார்கள். அவர்களுடைய புஸ்தகத்துல இப்படியாக எங்களுடைய இயேசு அபிஷேகம் உள்ள இயேசு. பாருங்கள், எங்களுடைய இயேசு இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் 10:32 நசராய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகித்தார். எங்களுடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்றைக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவிப்பது அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட வல்லமையில தான். அந்த வல்லமை இல்லாவிட்டால் நாங்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. பாருங்கள், இப்படியாக இயேசுவை அவர்கள் தங்களுடைய மதத்தில் திருடி விட்டார்கள். பாருங்கள், இப்படியாக பரிசுத்த ஆவியானவரை அவர்களால திருட முடியவில்லை. ஏனென்றால் அந்த மெய்யே பைபிளில் சொல்லப்பட்டபடி நடக்கிறவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான் தேவனுடைய அந்த மெய்யான தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். மதங்களில் இருந்து கொண்டு நீங்கள் இயேசுவை கருப்பு இயேசு, வெள்ள இயேசு என்று பேசிக்கொண்டு நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள முடியாது. பாருங்கள், பல மதங்கள் கருப்பு சிலைகளில இயேசுவை செய்து வியாபாரம் செய்வார்கள். சில அதே நேரத்துல சில மதங்கள் வெள்ளை நிறத்தில சிலைகளை செய்து வியாபாரம் செய்வார்கள். இப்படியானவர்களிடத்துல பரிசுத்த ஆவியானவர் செயற்பட மாட்டார். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வார்த்தையின்படி விசுவாசித்து செயற்படும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் இருந்து எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். எங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த பிசாசின் தூதர்களும் ஏஞ்சல்ஸ் ஆக இருந்து விழுந்து போனவர்கள், அந்த மெய்யான தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டு இன்றைக்கு தள்ளப்பட்டவர்கள் தான் பிசாசுகளாக லூசிபரசும் அவனுடைய தூதர்களுமாக செயற்படுகிறார்கள். பாருங்கள், அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், Matthew 25:41 பாருங்கள், மனிதர்களும் தண்டிக்கப்படுவார்கள். பிசாசுக்கு தேவன் தண்டனை கொடுத்து விட்டார். அதே போல நீங்கள் மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக இயேசு வேண்டாம் என்று உங்களுடைய உடல் உங்களுக்கு சொந்தமில்லை. எங்களுடைய மெய்யான தேவன் தான் உங்களை உருவாக்கினவர். அவருக்குத்தான், அவரிடத்துலதான் நீங்கள் உங்களுடைய ஆத்மாவையும் ஆவியையும் மறிக்க தருவாயில. மெய்யான தேவனிடத்துல கொடுக்க வேண்டும். இயேசு கூட இந்த உலகத்துல வந்த பொழுது மறிக்கும் தருவாக இல்ல, தேவனிடத்துல அவர் இந்த இடத்துல 100% மனிதனாக தன்னுடைய தேவன் என்ற ஓதோரிட்டி அவர் பயன்படுத்தவில்லை. பிசாச வெல்லுகிறதற்காகத்தான் தன்னுடைய மரணத்தை மீட்டுக் கொண்டார். வெற்றி பின்புதான் சகல அதிகாரமும் இயேசு பெற்றுக் கொண்டார். இந்த பிசாசை வெல்லுகிற அதிகாரத்தை மனிதராக வந்து நாங்கள் யார் யார் விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, வேதாகம வார்த்தையின்படி நடக்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். பாருங்க, நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு வெற்றி சிறந்து ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில், இந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. கிறிஸ்தவ பைபிள் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, உங்களுடைய கதை புத்தகங்கள் போலமல்ல, மத புத்தகங்கள் போலகமல்ல. இதுதான் பரிசுத்த ஆவியினால எழுதப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய பெலத்தோடு நாங்கள் உபதேசம் செய்கிற புஸ்தகம்தான் வேதாகமம். பாருங்கள், இயேசு வெற்றி சிறந்து Matthew 24:18 மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானை தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்து சீசர்களிடத்துல வந்து இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், சாத்தானிடத்தில் இருந்த அதிகாரத்தை, ஆதாமபால் இழந்த அதிகாரத்தை மீண்டும் இயேசு எடுத்து எங்களுக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தோடு அவர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரை அந்த சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். சகல நாட்களிலும் இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். இயேசு எப்பொழுதும் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு வசனத்தை நம்பி அவருடைய அதிகாரத்தில் நாங்கள் சுவிசேஷத்தை செய்கிறோம் என்ற உணர்வோடு நாங்கள் செய்ய வேண்டும். பாருங்கள், பிசாசு யோன் 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படம் வந்தேன். பாருங்கள், ஆதாம் வாழ்வு இழந்து அந்த பரிபூரண வாழ்வை இயேசுதான் உங்களுக்கு மீண்டுமாக பெற்று தந்திருக்கிறார். அந்த நித்திய வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. உங்களுடைய மதங்களை நம்பி, உங்களுடைய பாவத்தை நம்பி, உங்களுடைய உற்றார் உறவினர்களை நம்பி தவறான ஒரு மதம். பாருங்கள், இன்றைக்கு ஐடல் வர்ஷிப் 25 ஜெனரேஷனுக்கு மேலாக தகப்பன் தகப்பன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். இதுதான் என்னுடைய மதம், மதம் என்று அதில இருந்துதான் இன்றைக்கு இந்த மதத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரிடத்திலே ஒவ்வொருவரையும் பிரித்தெடுக்க இயேசு விரும்புகிறார். ஆபிரகாம் எப்படி பிரிந்தாரோ பிரித்தெடுத்தாரோ அதே போல இன்றைக்கு ஐடல் வர்ஷிப் மதங்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் தேவனாக இருந்தவர், அவர்தான் தேவன் தான் உங்களை உருவாக்கினவர், உங்களுக்கு சுவாசம் தந்தது அவருக்கு தான் தெரியும். உங்களுடைய பிறப்பின் நாளும் மரணத்தின் நாளும் அதற்கு முன்பாக மரிக்க முன்பாக பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த், இந்த உலகத்தை முடிக்க முன்பாக உங்களுடைய மரணத்துக்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவருடைய உதவியோடு படிக்க வேண்டிய ஒரே ஒரு புஸ்தகம் தான் கட்லாக், மனிதனுடைய கட்லாக் தான் பைபிள். பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் திஸ் எர்த், இந்த கட்லோக்கை நீங்கள் பைபிளை படித்து தேவனுடைய வார்த்தை என்று பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நீங்கள் படித்து கொண்டு போகும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார். இடைப்பட்டு உங்களுக்கு உங்களுக்கு வார்த்தைகளை விளக்கம் தருவார். உங்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்று கொண்ட சபைகளுக்கு போய் நீங்கள் அந்த இடங்களில வேர்ஷிப் பண்ணும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஜபிக்கும் பொழுது அவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் போன் அகைன் கிறிஸ்டியன், மாம்சத்துல பிறப்பது தாயின் வயிற்றில நீங்கள் மதத்துல பிறந்திருக்கலாம், ஆனால் மறுபடியும் பிறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுகிறது தான் பரலோக பாதையாக இருக்கிறது. எங்களுடைய தேவன் ஆவியாயிருக்கிறார், அன்பாயிருக்கிறார். அவர் அவருடைய ஆவி பரிசு ஒரே ஒரு ஆவிதான், பரிசுத்த ஆவி. நீங்கள் மதத்தில் இருந்தீர்களாக இருந்தால், பாவத்தில் வாழ்ந்தீர்களாக இருந்தால், எத்தனையோ விதமான பொல்லாத ஆவிகள், திருட்டு ஆவிகள், திருடுவது கொல்லுவது கொல்லும் ஆவிகள், அழிக்கிற ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு தீமைகளுக்கும் பின்னாலே அந்த ஆவிகள் செயற்பட்டு இன்று மனிதனை வாழ விடாமல் நரகத்துக்கு இழுத்து செல்லுகிறவனாக பிசாசும் அவனுடைய தூதர்களும் இருக்கிறான். இவர்களை வெற்றி கொள்ளதான் உங்களுக்கு இயேசு தேவையாக இருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 25:41 வசனத்தில் சொல்லப்படுகிறது, இப்படியாக மதங்களை பின்பற்றுகிறவர்கள், பாவத்தை பின்பற்றுகிறவர்கள், மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவர்கள் எல்லாரையும் பாருங்கள், இடது பக்கத்தில் இயேசுதான் ஜட்ஜாக வருகிறார். இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களை, இயேசுவை நீங்கள் விசுவாசியாமல் மறித்து விட்டீர்களாக இருந்தால் நீங்கள் சாபம், உங்களுக்கு சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. உங்களை பிசாசு நரகத்துக்கு இழுத்து செல்கிறார். பாருங்கள், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு, இயேசுவை விட்டு, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். இந்த நித்திய அக்கினி, லேக் ஆஃப் ஃபயர், இந்த இடத்துக்கு போனால் திரும்பி வர முடியாது. இந்த இடம் பிசாசுகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். ஏன்னா அவர்கள் தான் முதலில் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்கள். தேவன் மனுக்குலத்தின் மேலே நேசிப்பதன் காரணம் அவருடைய சாயல். நாங்கள் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். நாங்கள் வேதாகமத்தை அறிந்து எங்களை தேவர்களாக, வேதாகமத்தை அறிய அறிய நாங்கள் தான் தேவர்கள் என்று மனிதன் தவறான தேவர்களை உருவாக்கி கொள்ளுகிறான். பாருங்கள், பல மதங்களில் இருந்து கொண்டு தங்களை தேவர்களாக மாற்றி கொள்ளுகிறார்கள். நாங்கள் தேவனுடைய வசனத்தை அறிந்தவர்கள். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 பார்க்கும் பொழுது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தட்ட தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பின் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாய் இருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டான். பாருங்கள், அவன் அப்படியான குற்றம் சாட்டுகிறவன் சகோதரர்கள் மேலே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலே குற்றம் சாட்டுகிறவன் பிசாசாக இருக்கிறான். மரணம் நேரிடுகிறதாயினும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்களை ஜெயித்தார்கள். நாங்கள் அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் நாங்கள் ஜெயம் பெற்றவர்கள். நீங்கள் இந்த இயேசுவை நீங்கள் ஒருவரும் விட்டுவிடக் கூடாது. அவர்தான் எங்களை உருவாக்கின தேவன். இந்த மதங்களை நம்பி, பாவத்தை நம்பி, சாபத்தை நம்பி நீங்கள் இந்த அன்பான இயேசுவை இழந்து விடக்கூடாது. நான் ஒரு பாடலை பாடி, அவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளே வாசம் செய்கிறவர் தான் அவருடைய ரெனிட்டியில மூன்றாவது நபராக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் மாமியானவரே இந்நாளில்

0: கற்றுத்தாருமாவியானவரே, எப்படி நான் ஜபிக்க வேண்டும் எதற்காக ஜபிக்க வேண்டும் கற்றுத்தாருமாவியானவரே. ஆமாண்டவரே எங்களை கற்றுத்தாரு. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, வெளிச்சம் தாரும். இருளில் இருக்கும் மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் இல்லாத ஒரு ராஜ்யத்துக்கு எங்களை அழைத்ததவர். இந்த உலகத்துல நாங்கள் இருக்கும் பொழுது கூட கவலை கண்ணீர் இல்லாமல் எங்களை வாழ செய்கிற தேவர் தான் எங்களுடைய இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீர் செய்த நன்மைகளை நாங்கள் எப்பொழுது நினைக்கணும், செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆமாண்டவரே இயேசுவே, 10 குசுரோகிகள் உம்மிடத்துல வந்து அத்தனை 10 குசுரோகிகளையும் சுகப்படுத்தினீரே. ஆண்டவரே அந்த சமாரியனாகிய ஒரு குசுரோகி வந்து உமாக்கு நன்றி சொன்னார். நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உமாக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன், அதிசயம் செய்கிற தேவன். உம்முடைய வசனத்தின்படி நீர் எங்களோடு சகல நாட்களிலும் கூட இருக்கிற தெய்வம். இடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளாத தேவன், எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். பாவம் செய்த பொழுது தாவீது தேவனிடத்தில விழுந்து விட்டான். தேவனிடத்துல தான் நாங்கள் விழுந்து விட வேண்டும். நிலபிரமான ஆவியை கொடுத்தீரே, உற்சாகமான ஆவியை கொடுத்தீரே, பாவத்தை மன்னித்தீரே, கிருபையையும் இரக்கத்தையும் காண்பித்தீரே. இந்த நித்திய வழிஞ்ச சங்கமன் ரேடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உடைய கிருபையும் இரக்கமும் பரிசுத்தாவியானவருக்குண்டாக இந்த நேரத்தில் இறங்குவதாக. அப்பத்தை கண்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கண்டால் பாம்பை கொடுப்பேனா, அல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது எங்களுடைய பரலோக அப்பா பிதாவே இந்த பிள்ளைகளுக்கு உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். இந்த நேரத்துல பரிசுத்தாவினால் உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர்களை நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா? In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது குற்ற குறைகள் இருந்தால் இந்த நேரத்தில் அவர்கள் உம்முடைய இரத்தத்தினால கழுவி விட்டோம். ஆண்டவரே அவர்கள் உம்முடைய இரத்தம் ஒன்று யோவான் ஒன்றுகளின்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அதன்படி அவர்கள் அறியாமல் செய்த பாவங்கள், அறிந்து செய்த பாவங்கள் ஒவ்வொன்றிற்காகவும் உம்முடைய இரக்கத்தை கிருபையையும் கொடுத்து அவர்களை இழுத்து கொள்வீராக. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக. விசேடமாக தமிழ் மக்கள் இந்தந்த நாடுகளில் இருந்தாலும் அந்த மாம்சமான தமிழர்கள் அனைவரும் உம்மை நோக்கி பார்க்க அந்த பரலோக பாக்கியத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் சந்திக்க இந்த சரீரம் மண்ணான சரீரம் மண்ணுக்கு போய் எங்களுக்கு உம்முடைய சரீரத்தை உம்மோடு கூட வாழுகிற வாழ்வில நாங்கள் சந்திக்க கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கை செலுத்தி சங்கமன் ரேடியோவை ரேடியோ நடத்துகிற லிஸ்டா குடும்பர்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஐயா மற்றும் ஒவ்வொரு ஊழியம் செய்கிறவர்களையும் சுவாழங்கோ இப்படியாக ஒவ்வொரு சிஸ்டர்ஸையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.
1: Amen, amen. நன்றி நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட பேசினீர்கள். சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும். மதவரி பிடித்தவர்கள் கொப்பி பண்ணி மதத்தை பரப்பும் நோக்கமே இருந்தாலும் நாங்கள் நம்முடைய தேவனை நோக்கியே குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவருடைய நாமத்தை உயர்த்து அவரே மெய்யான தேவன். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு உங்களோட இடர்பற்றி அந்த வெளிச்சத்துக்காக நன்றி. கற்றுக் கொடுத்த உங்களை உங்கள் ஊழியங்களையும் சபை ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்த சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்.
2: God bless you, sister. God bless you, நேயர்களே. ஆமீன்.
1: ஆமீன் ஆமீன். எங்களை அருமையான வாசியும் வெளிச்சத்தோடு இணைந்தோம். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். உங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பிருக்கிறார். பிரைஸ் லார்ட் ரஞ்சினி. ரஞ்சினி பிரைஸ் லார்ட். ரஞ்சினி பிரைஸ் லார்ட்.
3: சிஸ்டர் சுபா
1: ஒரு
3: பிரைஸ்
1: முடிவு
3: லார்ட்.
1: ஜெபத்தை ஏறெடு முடிவு ஜெபத்தை ஏறெடுங்க. நாங்களோட ஒரு மனப்படுகிறோம் சிஸ்டர். கொஞ்சம் நேரத்தில்
3: ஆமீன் ஆமீன் ஆமீன். Thank you, Lord, for your wonderful way, Lord, in which you have been leading and guiding us, Lord, right through beginning to the end, Lord. You have been present, Lord. Lord, where will we go? How will we, Lord, even accomplish anything, Lord, without your presence and your mighty works, Lord, in which you accomplish it through the power of your anointing power of the Holy Spirit, Lord. So we thank you for that, Lord. Even as we, Lord Jesus, have been coming with Nithya Velicham into the nations of the world, many have been blessed, many have been touched, many have been, Lord, coming into the knowledge of salvation through the messages that have been going on, Lord, right from all the worship that has been also going on, Lord, and also as Sister Subha also has been hosting today, Lord. Thank you, Lord, for all the times that we spent, Lord, even in your presence, Lord, to stand in the gap and pray, Lord, for many needs, Lord, the lands and the wars and everything that has been taking place, and for the healing and also, Lord, everything that the Lord has been enabling us to stand in the gap and pray, which is the way in which you have called out, Lord, the church to stand in the gap and take the responsibility of Lord Jesus, of the nations that we represent and the nations that we carry the burden, Lord, starting from Israel to the USA and Iran, Lord, that we have been also praying today, and the healing of Lord Jesus, of these soldiers of all the nations, Lord. And also, Lord, thank you for enabling Brother Mahindran also to participate, Lord, in this manner today, Lord, and praying in the gap, Lord, and praying and standing, Lord Jesus, and also bringing forth the word. And Lord, even as we started the very segment, Lord Jesus, we thank you for Sister Brenda, who came in, Lord Jesus, and also shared the word, Lord. We thank you, Lord, for that way in which you have been blessing, Lord Jesus, coming through her, Lord, with the word that you have, Lord, instilled upon her heart and her spirit, making it such a blessing, Lord, for the listeners, Lord Jesus, by blessed by being such a blessing over it, Lord. And thank you for what you have instilled upon their hearts, Lord Jesus, to come forth and reap the harvest of what you have been doing, Lord Jesus, through your word alone. So we thank you for that, Lord. Even though Brother Pastor Venkat has not come in, Lord, we lay him at the feet and at the altar, Lord, for any reason, Lord, he could not come, Lord, you would undertake it. You would, Lord Jesus, come through to that situation, Lord, and also, Lord, take care of it for him, Lord, because this is not of us, this is not of nothing of that we can accomplish on our own, Lord. This is a service we do in your name for you, Lord, in spirit and in truth and in power of your might and your hope and your glory alone, to witness for you, Jesus. Therefore, every single handmaiden of the Lord and the words of the living God that comes through the servant's lips, as also, Lord, we pray on behalf of Pastor Venkat today. And you have a great call upon his life and a witness upon his life, that you would continue to put your arms of love and protection around him, Lord, and bring him forth, Lord, in the way only you can do it, Lord, for him and his family to be protected and kept and led and guided right to the end, I pray in Jesus' name. And I thank you, Lord, for the many ways in he comes and gives us such a blessing over the word. And continue to, Lord Jesus, anoint him and bless him and use him, Lord, in your kingdom, I pray. So I thank you for that, Lord. I also thank you, Lord, for the word that came through from Brother Mahindran, Lord Jesus. We thank you, Lord, for his dedication, service, time, energy, everything that is poured forth, Lord, because of the love he has for you, Lord, for the how you brought him out, Lord, from idolatry into a living God, and acknowledging you as the Lord and his Savior in his life, Lord, that has made such an impact upon his life. And it shows forth, Lord, how much he wants to serve you, Lord, right to the end of his time that you have bestowed upon his life, Lord, such a dedicated servant of the Lord, to come forth, Lord, with such dedication, love and service to you. Oh, you can see it. You know it, Lord. You, Lord Jesus, are honored, and Lord Jesus, bring forth much of your grace and work that will go on in his life because of that, Lord. So we, Lord, lay him also, Lord, at thy feet and at the altar once again, for much to go on, Lord, in his life, that, Lord Jesus, that you would anoint him and keep him and lead him and guide him every step of the way, Lord, with him and his family and his all the blessings to go on, Lord, like a a patriarch in the family to Lord Jesus, the inheritance of the man of God will not perish but continue to go on for generation. That is the way you have blessed us, Lord. That is your promise, Lord. So we thank you for that, Lord. Also thank you, Father, for Pastor Anton Rasanayam's message, Lord. That has been such a challenge to many that have been listening, Father, that have been coming and waiting upon you and listening right to the end. Lord, we thank you, Lord, for such messages, Lord, that you instill upon their hearts and lives, Lord, to bring forth, Lord Jesus, such a blessing. Lord, many that have listened, Lord Jesus, just like he has the heart, Lord, for many souls, Lord, an evangelistic call upon his life and heart, Lord, that you would use, Lord, every word that has been going out of his lips, Lord, would bring forth much of the harvest, Lord, upon the hearts and lives of people. So we thank you for that, Lord, and also bless him, Lord, protect him, Lord, keep him, and Lord Jesus, anoint him more and more, Lord, with your service and your call upon his life, Lord, even as he also sends all of his time and message and time and to fulfill his grand purposes in which you have called him out, Lord Jesus, to fulfill right to the very end, Lord. Therefore, we thank you, Lord, for your protection and anointing upon him, Lord Jesus. And we thank you and protect him and keep him and lead him and guide him each step of the way, I pray. And also, Lord, now I bring, Lord Jesus, the rest of the team members, Lord Jesus, that have been working morning till evening, Father, this very production, this very service, this very work, Lord, that goes on from media networks, Lord Jesus, it's not an easy task, because somebody has to be dedicated to do such a service. And the Lord Jesus, that is the way you have called out, Lord, Brother Leslie, right from the beginning, along with his wife, Sister Rita, Lord, to spend such a time, Lord, 24/7 for this network to go on, Lord. Lord Jesus, we thank you, Lord, for your protection upon them as well, Father. Your anointing to Lord Jesus, lead and guide them accordingly. And Lord, this is something that you, when you, Lord, stamp them, seal them, and call them out, Lord, no man can touch it, no man can come against it. And this is your service, this is your will, this is your purpose to fulfill, Lord, in the end days of the ministry, to go forth with the media networks, Lord, is the way, Lord Jesus, they have called out. Now they have added two more days, Lord, as to you have given that vision to Brother Leslie, Lord, for Saturday and Sunday as Brother Mahendran hosts it, Lord Jesus. This is an effort that is being, Lord, born of oneness and unity, standing as one man and bringing it together, Lord. How much your love and Lord, and your heart is so pleased with it, Lord. So we thank you for that, Lord. Lord, I thank you for that protection that is upon the networks, Lord, and for 97 radio stations that gather together, Lord. Thank you, thank you, thank you, Jesus, for such a favor, for such a service, that they would all come and join hands together as one man, as one union, as one church, as one universal body, that they would bring forth all honor and glory to you, standing together, Lord, so holding hands together in your name. Therefore, I decree and declare that blessing upon each and every one of those radio stations, Lord, just like it emanates, Lord, and it derives as a broadcasting station right from Toronto, Canada, Lord, from the Sangamam Radio Gospel, branching out into this many radio stations. We decree and declare that blessing and that protection over them in the name of Jesus, I pray. Thank you, thank you, thank you, Jesus. You take all the honor, the glory, and the praises, I pray. And thank you, Lord, for the dedication also that goes from Sister Rita that works along, Lord, to fall into place wherever it's needed, Lord, for all this to happen. So we thank you for that as well. Bless them and their family. Lead them and guide them and protect them and keep them. In Jesus' name, I pray. Amen and amen.
4: Recording stopped.
3: Amen, Sister Subha. God bless you.
5: Amen, amen, Sister Subha. Sendru vita, ningal naathmaavai solli niraivu kondu varangal, naathmaavai.
3: Amen.
5: Kathri stotri, kathri sita sakala uparang uvaharangali maravadi. Amen.
3: Stotri, naathmaavai, kathri stotri. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது.
5: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கத்தரை சித்தமானால் நாளைய நாளிலே திரும்பவுமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you, அம்மா. ஆமேன்.
3: God bless you, brother Leslie.
5: ஆமேன். இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர் தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரிக்கரத்தில் ஒப்புவிக்கிறோம், நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
3: ஆமென்.
5: ஆமென்.

ஆமீன். நாங்கள் இதுவரை நேரமும் மாலை நேர விட நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். ஒளிகள் இணைந்து தேவ செய்தியில் எடுத்து வந்தார்கள். துதிகள், ஜபங்கள், பாடல்களோடு வழி நடத்தினார் கதாமே. அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக சகோதரி சுபாகலங்கு அவர்களுடைய நாளிலே ஹோஸ்டாக இணைந்து வழி நடத்தினார். கத்திற்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் திரும்பவுமாக காலை வேளையிலே திரும்பவுமாக நாங்கள் காலை வேளையிலே திரும்பவுமாக 8 மணிக்கு ஆரம்பிப்போம். அந்த வரையும் மறுவரப்பிலே கடந்து செல்வோம். அதோடு பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இதோ நாங்கள்

22 அதிகாரம் 37 வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். பாருங்கள், மதங்களை நீங்கள் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கலாம், ஆனால் பக்தி உள்ளவனை நீங்கள் பக்தியாக இருந்தால் இயேசு மூலமாக அந்த மெய்யான தேவனை தேடும் பொழுது அவர் இலவசமாக கிருபையினால உங்களை ரட்சித்துக் கொள்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு நீங்கள் படம் கொடுக்க தேவையில்லை. அவரை விசுவாசித்தால் போதும். நீங்கள் விசுவாசித்து அவருடைய சிலுவை மரணத்தை சிலுவை எனக்காக அந்த சிலுவையில காயப்பட்டார், எனக்காக அந்த சிலுவையில மடித்தார், உயித்தார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தெய்வம் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றிக்கொண்டு அவரை அறிக்கையிடும் பொழுது அவர் எனக்காக மடித்தார், என்னுடைய பாவங்களுக்காக அந்த இரத்தத்தை சிந்தினார் என்று அவருடைய வசனத்தை அறிந்து இதனுடைய வார்த்தைகள் மூலமாக அவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க உங்களுக்கு விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கும். நீங்கள் ஒரு கடுகளவு விசுவாசத்தை நீங்கள் சேர்த்து விட்டால் உங்களுக்கு எதிராக செயற்படுகிற உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற முடியும், கவலைகள் கண்ணீர்களை அகற்ற முடியும். அந்த கவலைகளை நோக்கி நீங்கள் கட்டளையிட்டு ஜபிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு சரீரத்தில ஒரு நோய் நோவு இருந்தால் அல்லது ஒரு வருத்தம் இருந்தால் அந்த நோவுக்கு அதுதான் மலை. உங்களுடைய கஷ்டமாக துன்பமாக பணக்குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த தேவனிடத்துல நீங்கள் அந்த நோவுக்கு கட்டளையிட வேண்டும். விசுவாசத்தின் கடுகளவு விசுவாசத்தை சீர்த்து கொண்டு தேவனுடைய இந்த மெய்யான தேவனிடத்துல நான் வருகிறேன். நீங்கள் மதங்களில இருந்து கொண்டு தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அந்த மதத்தில இருந்து வெளிவர வேண்டும். வெளிவந்துதான் அவர் இயேசு உங்களுக்கு காட்சி தருவார். தன்னுடைய தான் உயிருள்ள தெய்வம் என்று உங்களுடைய விஷன் தருவார். நீங்கள் அவரை அறிய அறிய நீங்கள் இருதய பூர்வமாக உள்ளான மனுஷனிலே அவரை அறியும் பொழுது அவர் உங்களுக்கு அவர் தான் உயிரோடு இருக்கிறவராக காண்பிப்பார். நான் தான் மெய்யான தெய்வம். உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை தருவார். பாருங்கள், அன்புதான் அவருடைய கட்டளை. அதற்காகத்தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான கட்டளை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்புதான் இன்றைக்கு புதிய பாட்டில் அன்பு கிருபையினால இரக்கத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. இலவசமாக நீங்கள் அந்த மெய்யான தேவனிடத்துல வந்துவிட முடியும். பாருங்கள், பல தவறான மதங்களை நம்பி நீங்கள் நரகத்துக்கு இழுபட்டு விடக்கூடாது. இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு இந்து மதமாக இருக்கலாம், முஸ்லிம் முகமதியர் மதமாக இருக்கலாம், எல்லா மனிதர்களையும் இந்த ஒன்றான மெய்த்தவர் தான் படைத்தவர். அவர் தன்னுடைய சுவாசம் தான் எங்களுக்கு. இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிற சுவாசம் அந்த மெய்யான தேவன் தந்த சுவாசம். இன்றைக்கு இந்த உலக நாடுகளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் மழையை தருகிற தேவன் எங்களுடைய தேவன் தான். எரேமியா 14:23 வசனத்தில், வீணான தேவர்களுக்கு மழை வருஷிக்க தன்மை உண்டோ? நான் அல்லவா அதை செய்கிறவன் என்று சொல்லுகிறார். என்னுடைய மெய்யான தேவன் தான் மழையை இந்த உலகத்தை கொடுக்கிற தேவன். ஆமோஸ் 4:13 சொல்லப்படுகிறது, காற்றை சிரித்தவர் நான் அல்லவா? காற்றை சிரித்தவர், மலைகள் பர்வதங்களை உருவாக்கினவர், இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை ஒரு நாள் புதியவான புதிய பூமியாக மாற்றுகிறவரும் எங்களுடைய மெய்யான தேவன். நீங்கள் இந்த மூதாதையர்கள் உருவாக்கிற இந்த தவறான மதங்களில தொடர் வாழ்வீர்களாக இருந்தால் அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த பழைய பாட்டில ஒரு பாவம் செய்யும் பொழுது அவர்கள் அதற்கு ஒரு பலி செலுத்தி விட வேண்டும். பலி செலுத்தும் பொழுது அந்த பாவம் பாவ நிவாரணமாக செலுத்தப்படுகிறது. திரும்ப பாவம் செய்யும் பொழுது இப்படியாக ஒரு தொடர்ச்சியாக அவர் பலி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். பாருங்கள், அன்பு, நாங்கள் அன்பு செய்யும் பொழுது, பிறரை அன்பு செய்யும் பொழுது நாங்கள் இது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக வருகிறது. அன்பு செய்யும் பொழுது நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். சகோதரராக சகோதரிகளாக நாங்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது
நிமித்தவனை நேசிப்பது தேவனுடைய கட்டளையாகிய அன்பின் கட்டளையை கடைப்பிடிக்கும் பொழுது பிறரை நேசிப்போம். எந்த மத இனமாக இருந்தாலும் அதுதான் இயேசுடைய அன்பின் கட்டளையாக இருக்கிறது. ரோமர் 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்க செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை புதிய ஏற்பாட்டில் கொண்டு அன்பில முடிக்கிறார். நிற்புறன் நேசிக்கும் பொழுது முகமதியை நேசிக்க கற்றுக்கொள்ளவன், இந்த மகனை நேசித்துக் கொள்ளவன், புத்த மகனை நேசிக்க கொள்ளவன். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு, அந்த தீமையான எண்ணங்கள், அதை நீக்கிவிடும் பொழுது அவன் இயேசுவை அறிந்து கொள்வான். அவனுடைய கண்கள், பிசாசு அவனுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. அந்த குருட்டான கண்களை நாங்களுடைய ஜெபத்தினால குருட்டு கண்கள் அகன்று போக, அவனுடைய வாழ்வு திறக்கப்பட, அந்த மெய்யான தேவனை அறிகிற அந்த அந்த ஞானத்தை கிளவர வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் அதற்கு உதவி செய்கிறார். நீங்கள் யாராவது கிறிஸ்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் ஜெபிக்க வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவ மன்னிப்பின் ஜெபத்தை. முதலாவது ஏறெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மதங்களில் இருக்கிறவர்கள் எப்படி இயேசு விடத்தில் வருகிறது என்று அறியாதிருக்கிறார்கள் பார்கள். இன்றைக்கு இந்த கனடா தேசத்தில முகமதியர்கள் இப்படி அறியாத மக்களிடத்துல முகமதியர் கொண்டு வந்து தங்களுடைய புஸ்தகத்தை கொடுத்து விடுகிறார்கள். மத அறிவில்லாததுனால இது நடக்கிறது பாருங்கள். இந்த கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கும் பொழுது, அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் பொழுது முதலாவது அவர்கள் ஜெபிப்பார்கள் பாவ மன்னிப்புக்கான ஜெபம். இயேசு எனக்காக சிலுவையில மடித்து உயிர்த்தெழுந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கு உயிருள்ள தேவன், அவரை இரட்சகராக ஏற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வீட்டில இருந்தே இறுதிய பூர்வமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். வேதாகமத்தை எடுத்து யோவான் 1:16 ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவாக, இயேசு வார்த்தையானவர், வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், இந்த வார்த்தை ஒரு தீமையை கூட கற்றுத்தரவில்லை. இந்த மதங்களில பலவிதமான தீமைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தேவன் அபகூக் 13:13 சொல்லுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், தீமை அவருக்கு பிடிக்காது. அதனாலதான் அன்புதான் அவருடைய பிரதான கனியாக இருக்கிறது. எல்லாரையும் நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 7:21 எங்களுடைய பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். வேதாகமத்தில எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி பாருங்கள். பிதா சித்தமான பரிசுத்த ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். இயேசு இயேசு எனக்கு செய்ததை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை தான் அவர் செய்கிறவர். நன்மையான ஈவுகளும் பரிபூரணமான வரங்களும் அந்த பிதாவாகிய ஜோதிகளிடத்தில் வருகிறது. நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். இந்த ஊடகங்களுக்கு கூடாக இயேசுதான் ஒரே ஒரு இரட்சகர். மதங்களுக்கு ஒரு மதங்கள் ஒரு பிசாசின் கிரிகைகளுக்குள்ள இருக்கிறது பாருங்கள், ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறது. அங்கு பாருங்கள், இந்த மதங்கள் எல்லாவற்றிலையும் எபேசியர் 6:12 துரைத்தனங்க ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. எங்களுடைய தேவன் தருகிற ஆவி பரிசுத்த ஆவி, அன்பின் ஆவி, மற்றவர்களை நேசிக்கிற ஆவி பாருங்கள், இப்படியாக தன்னுயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றினார் தேவன். நாங்கள் யோவான் 3:16 பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய உடைய பிறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தார். இப்படியான ஒரு அன்பு கூர்ந்த தேவனை நீங்களும் அதை ருசித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை
ருசித்து பாருங்கள். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் எப்பொழுது உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் அவருடைய வசனத்தின்படி வாழ்கிறோமா என்று எங்களை நாங்களே திருத்திக் கொள்ள வேண்டும். எங்கள வசனத்தின்படி நாங்கள் வாழும் பொழுது பாருங்கள், தேவன் அவரோடு கூட இருப்பார். யோசேப்பு பாவம் செய்யக்கூடாது. நாங்கள் அதிகாரம் 39:9 வசனத்தில் அவன் ஒரு உணர்வோடு வாழ்ந்தார். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? பாவம் செய்யாம இருக்கும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருப்பார். பாவம் செய்யும் பொழுது நீங்கள் பிசாசு கிடம் கொடுக்கிறீர்கள். பிசாசு உங்களுடைய வீட்டுல வந்து படுத்துக் கொள்ளுவான். வாசற்படியில் இப்படியாக குடிக்கிற எண்ணங்களை இது குடிக்கிற தீமையான பாவ எண்ணங்களை கொண்டு வருகிறோம் பிசாசு. அவன் முதலாவது ஒரு தோட்ஸ் போடுவான். அந்த தோட்ஸ் மூலமாக நீங்கள் பாவம் செய்வீர்கள். இப்படியாக இறுதியாக அவன் மரணத்துக்கு எழுந்து செல்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி வாழும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருப்பார். யோசேப்பை உயர்த்தின தேவன் எங்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அவரை நாங்கள் உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். அவர்தான் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்க.

பாவ சம்பளத்தை நீங்கள் பாவிக்கிறீர்கள், புத்தலான பைகளில் போடுகிறீர்கள். இப்படியானவர்கள் பாருங்கள், மணலின் மேலே வீட்டை கட்டுகிறார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவனவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பாருங்கள், இப்படியாக பெருவெள்ளம் காற்று வரும் பொழுது உங்களுடைய வீடு எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். எரேமியா 10:11 சொல்லப்படுகிறது, மதங்களை மதங்களில் உள்ள தேவர்களை எங்களுடைய தேவன் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர்கள் நீங்கள் அவர்கள் உருவாக்கின தேவர்களை தேவன் ஒரு நாள் தண்டிக்கிறவராக இருக்கிறார். இதை மதங்களில் உள்ளவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் எரேமியா 10:11 சொல்லியிருக்கிறார். 10:10 அவர்தான் மெய்யான தேவன், நித்திய ராஜா, ஒரு நித்திய வாழ்வை இமைக்கு பின்னும் அருமையில அவரோடு கூட வாழ்கிற வாழ்வை அவர்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலேயும் 1000 வருட ஆட்சியில நாங்கள் வாழ முடியும். அதன் பின்பு பிசாசு 1000 வருடங்கள் கட்டப்படும். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாக இருக்கிறான். அவன் கட்டப்படும் 1000 வருஷம் இந்த உலகம். பிசாசின் இப்படியான கொலைகள், இப்படியான தீமையான காரியங்கள், இன்றைக்கு நடக்கிற யுத்தங்கள், இப்படியான தீமையான காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் வாழ முடியும் அந்த 1000 வருட ஆட்சியில். அதன் பின்பு நித்தியமாக பிசாசு நரகத்தில தள்ளப்படும் பொழுது பாருங்கள், இந்த 1000 வருட ஆட்சி வெளிப்படுத்தின விசேஷம் 20:2 சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய மலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவன் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் தமது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இந்த 1000 வருடங்கள் பிசாஸ் கட்டப்பட்டு இருக்கும் பொழுது இந்த தேசம் இயேசுடைய தேசமாக, ஒரு தீமை இல்லாத தேசமாக வாழ முடியும். பாருங்கள், இயேசுக்காக மரிக்கிறவர்கள் இந்த 1000 வருட ஆட்சியில வாழ்வார்கள். இயேசுடைய ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்கிறவர்கள் இந்த 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் இயேசுவை அறிவிப்பதன் மூலமாக இன்றைக்கு அரேபியா தேசத்திலே நீங்கள் வேதாகமத்தை வைத்திருந்தால், அதை நீங்கள் அங்கு ஜபித்தால் பாருங்கள், அவர்கள் சிறச்சேதம் செய்து விடுவார்கள். இப்படியான ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன், அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள். பாருங்கள், இந்த முத்திரைகள் அன்னி கிறிஸ்துடைய முத்திரைகளை எடுக்காமல் இருக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். இந்த உலகத்தில் 100 வருடம் வாழ்வுதான், ஆனால் தேவனோடு வாழ்கிற வாழ்வு ஒரு நித்திய நித்தியமான வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் மதங்கள் என்ற துறைத்தின் ஆவிகளுக்கூடாக, அதிகாரத்தின் ஆவிகளுக்கூடாக இழந்து போகாமல் அந்த மெய்யான தேவனை இந்த கடைசி காலத்தில தொழில்நுட்பம் அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அந்த தொழில்நுட்பங்களுக்கூடாக உங்களுடைய ஆராய்ந்து இந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தான் பரலோகத்துக்கான ஒரே வழியாக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus.

பெண்களெல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோட உள்ளான மனுஷனத்தில இருந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகி அந்த மெய்யான தேவனை தேடிக்கொள்ள வேண்டும்.

இந்த தமிழ் மக்கள் வஞ்சிக்கப்படாதபடி இந்த மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் விசேடமாக இந்த ஐந்து கண்டங்களில வாழுகிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் இந்த மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக சாபத்துக்கூடாக வேதாகமத்தை அறியாதபடி அவர்கள் மறித்து நரகத்துக்கு போகாதபடி இந்த சுவிசேஷம் இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோவுக்குடாக இந்த கண்ட மக்களும் ஒரு விழிப்படைந்து உள்ளான மனிதனில அந்த ஆவியில பரிசுத்த ஆவியானவரை பெற்று இயேசுதான் ரட்சகர், எனக்காக மறித்தார், எனக்காக உயிர்த்தார், நான் தான் இந்த சிலுவையில மறிக்க வேண்டியவன், நான் தான் பாவம் செய்தவன், நான் மறிக்க வேண்டிய இடத்துல என்னுடைய பாவங்களை சுமந்து கொண்டார். ஆண்டவரே இந்த ஒவ்வொரு மக்களுக்காக ஜிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் மதங்களில வாழுகிற மக்களும் அறியாமையில வாழுகிற மக்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே ஒரு இணக்கத்தை காட்டும்படியாக சிறப்பாக தமிழ் மக்கள் அறியாமல் யுத்தத்துக்கூடாக பல நாடுகளில போயிருந்தாலும் நீர்தான் மையான தெய்வம் தேவன் என்பதை இயேசுதான் அப்போஸ்தலர் 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை இந்த உலகத்தில வாழுகிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் அறிந்து இந்த தமிழ் தேமதிர தமிழோசியாக வேதாகமம் விளங்க ஒவ்வொரு கண்டங்களிலே

0: விடுபேனா பொல்லாதவர்களாகிய உங்கள் அப்பாக்கள் உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்தில் கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று இதை தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று இதை தட்டுங்கள், திறக்கப்படும். ஆண்டவரே, ஒவ்வொரு தமிழ் மக்கள் மேலும் இந்த நேரத்தில் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். நீ இருந்த அபிஷேகத்தை இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறேன். நன்றியுள்ள இதயத்தோடு ஒவ்வொரு தமிழ் மக்களும் உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. உம்மை அறிகிற அறிவை கொடுப்பீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் எழுந்து கொள்வீராக. ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக அறிந்து அந்த தாவீது பாவம் செய்த பொழுது உம்முடைய இரக்கத்தையும் கிருபையை கேட்டு உம்மிடத்தில் வந்தானே. அதே போல இந்த தமிழ் மக்களுக்காக ஜெபிக்கிறேன், உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கப்படியாக, உம்முடைய கிருபையை காண்பிக்கப்படியாக, இந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கப்படியாக, நிலவரமான ஆவியை கொடுக்கும்படியாக, உற்சாகமான ஆவியை தமிழ் மக்களிடத்தில் கொண்டு இந்த சுவிசேஷம் தமிழ் மக்கள் மூலமாக அந்த அனைத்து கண்ட மக்களுக்கும் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொள்ள தமிழ் மக்கள் யூதர்களைப் போல பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு தமிழ் மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. யாக்கோபு ஜெபித்தது போல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் என்றது விடமாட்டேன் என்று போராடி ஜெபித்தது போல, உம்மோடு போராடி ஜெபிக்கிறோம். இந்த தமிழ் மக்களை ஆசீர்வதியும் அவர்கள் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பங்கில இந்த கடைசி கால ஊழியத்தில அவர்கள் ஒவ்வொரு தமிழ் மக்கள் வந்த ஆண்டுகளில் செயற்பட கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றானமைத்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் கட்சிகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: சிஸ்டர் ரஜினி, ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள். பாஸ்டர் அன்டன் ராசனாயம் மற்ற மதங்களை பற்றியும் விக்கிரகங்களை பற்றியும் என்ன மாதிரி சாத்தான் அதை அவருடைய ஆத்மாவை வஞ்சித்து கொண்டு அவர்களை நரகத்து கொண்டு போற அளவுக்கு அவ்வளவுக்கு அதை உபயோகித்து கொண்டிருக்கிறான். ஆனால் அதனால தான் கத்தர் அவருடைய சபையின் மூலமாகத்தான் இவர்கள் எல்லாரையும் அவருடைய சபைக்குள்ள கொண்டு வரலாம் என்றபடி அவங்களோட வார்த்தையும் நன்றாக இருந்தது. அந்த அருமையான வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு கூட அவர்கள் அந்த சபைக்குள்ள கேட்கிறவர்கள் வந்து சேருவதற்கு அவருடைய கிருபையாலே அவர்களை அழைப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ பாஸ்டர்.
0: God bless you, sister Alankar Mani. God bless you, Nirkale. Amen.
1: Amen.
2: Very short prayer, please.
1: Amen, amen. Thank you, thank you, thank you, Lord, for such a wonderful evening, Lord, for the way you have been coming and ministering, Lord, to many, in many ways, Lord Jesus, right from the beginning of the worship time, Lord, that had gone on from the handmaidens of the Lord, from Sister Karuna, Sister Grace J. Ranjan, and even with the poetry, a beautiful poem that was shared, Lord Jesus, from Sister Mary Thangalingam, and following that, Lord, with praying for the workers and also for the nations of the land, and Lord, for the hearers, Lord, and all that has been said and done to honor and glorify you and magnify your name, wherewith, Lord, you have drawn all men unto yourself, Lord, when we glorify and when we lift your name up. And we thank you for the second segment that went on, Lord, with the message, Lord, starting from myself, Lord Jesus, with the Holy Spirit, and also Sister Arundhati, the following message, and the wonderful way, Lord, for the entire hours, Lord, the Bible study that went on the Church of the Pergamos Church, Lord Jesus, what revelation, what unveiling of the scriptures, Lord, coming through, Lord, such revelation. Lord, we thank you for the nuggets that had been shared for the opening of such revelation of the message, Lord, right from the first two and third chapter, Lord, into the way of unveiling, Lord, just one church alone, Lord, in such a beautiful way, Lord. So many will be touched and saved and come into that knowledge of, Lord, what this means, Lord, for the church and even for the world, how it's been entertained, Lord, into the church so much, Lord, that God is comparing and in the mixed church, Lord, that is coming into being, even this present moment, Lord. But God is, Lord, bringing them out and warning them and giving them, Lord, a time for repentance, Lord, that they would make a difference, Lord, in their lives and come into the proper way of knowing you. And Lord, has got into the word that has been going on also with Pastor Anton Rasanayam, Lord Jesus, with all the idolatry and all the other the religions that have not the gospel message, because only the Lord says through only Jesus Christ there is salvation. And thereby, Lord, all those that come in, Lord Jesus, to come into the knowledge of salvation, I pray in Jesus' name. And we thank for all that, Lord, our participation of Father Mahindran, Lord, to work alongside and do, Lord Jesus, the hosting today, Lord, being with him, leading him and guiding me step of the way right to the end. And also Brother Leslie and Sister Rita, so patiently, Lord, morning till evening, Lord, all these hours, Lord, that has been spent, Lord Jesus, for your honor and for your glory's sake. And be with them, strengthen them, revive them, quicken them, and undertake for every single detail, Lord, from Sangamam Gospel Radio that is going into 210 nations to bless them. I pray in Jesus' name. Amen.

0: 1 சாமுவேல் 19 அதிகாரம். தாவீதை கொண்டு போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாய் இருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உன்னை கொண்டு போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோட பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடு தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறது. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான். அப்படியே அவன் முன் போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோட சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அந்த ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொண்டு போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இந்த ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொண்டு போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலை மாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொண்டு போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்துக்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றான். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலை மாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகைஞனை தப்ப விட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கி இருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய வேலைக்காரனே தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணத்தண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த பகல் முழுவதும் ரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும்
1: ஏசாயா 63 அதிகாரம். ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உன்னுடைய உடுப்பு சிவப்பாகவும் உன்னுடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது, என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தைகளின் மெய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்கப்படினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாறப்படினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பார். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்ளுகிறீரோ? தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான். இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். உம்முடைய ஊழியக்காரரின் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் திரும்பி அருளும். பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள். எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். நாங்களோ உம்முடையவர்கள், அவர்களை ஒரு பொழுதும் நேர் ஆண்டதில்லை. அவர்கள்
0: மத்தேயு 8 அதிகாரம். அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் தற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொத்தமானான். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேத பாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உன்னை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாய்த்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை என்றார். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவர் அக்கறையிலே கர்கேசேன நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பந்திகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பந்தி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பந்தி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பந்தி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லை

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33 சங்கீதம் 9 வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம் வார்த்தையினால் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு காத்திருப்புகளுக்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள், தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. அவைகளை நாம் நினைக்கிறபடி, நினைக்கிற நாளில், நேரத்தில் நடக்குமானால் நன்மையாக இருக்குமே என்று எண்ணுவதும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் பொழுது தாங்க முடியாத சோர்வுக்குள் தள்ளப்பட்டவர்களாயும் மனமுடைந்தும் போகிறவர்களும் உண்டு. உங்களுக்காய் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும், உங்களின் எதிர்பார்ப்புகள், தேவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம் வார்த்தையை இன்றைக்கு மகா தீவிரமாய் அனுப்புகின்றார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆதலால் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து வெறுமையை, வெற்றிடங்களை, விரக்தியை மாற்றிய கர்த்தரின் வார்த்தையை தியானிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 5 நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்கள் தங்களின் குலத்தொழிலாகிய மீன் பிடித்தலின் நிமித்தமாய் பல எதிர்பார்ப்புகளுடன், அடுத்த நாளுக்குரிய தேவைகளை குறித்த திட்டங்களுடன் ஆயத்தமாகி செல்கிறார்கள். முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாய் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில், மிகுந்த துக்கத்துடன், நாளைய தினத்தை குறித்த கவலையுடன், வெறுமையான இருதயங்களுடன் தங்கள் வலைகளை அலசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களின் இருதயத்தை காண்கிறார். சீமோன் பேதுருவின் படகில் ஏறுகிறார். தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர்களுக்காய் நிறைவேற்றும்படி ஆழத்திலே வலைகளை போடச் சொல்லுகின்றார். அதன்படி செய்ய வலை கிழியத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் இயேசுவும் உங்களோடு வரவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகின்றார். நீங்கள் இயேசுவிற்கு இடம் கொடுத்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுவீர்களானால், நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யாவற்றிலும் இயேசு அற்புதமான, ஆச்சரியமான வழிகளில் உங்களை நடத்தி விடுவித்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும், இயேசுவிற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென்.
1: பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32:8. பிரியமானவர்களே, தேவன் எம்மை இரண்டு விதமான வழி நடத்தல்களின் மூலம் நடத்துகிறவராக இருக்கின்றார். முதலாவதாக, அவர் தமது கண்களினால் எம்மை வழி நடத்துகிறார். என் கண்களினால் நான் உன்னை நடத்துவேன் என்பதன் பொருள், நான் உன்னை கவனித்து அன்புடன் நடத்துவேன் என்பதாகும். எம்மை மென்மையாகவும் அன்பாகவும் வழி நடத்த வேண்டும் என்பதே தேவனின் வாஞ்சையாகும். இவ்விதமாகவே ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை நடத்தி செல்லுகிறான். கர்த்தரே எம் நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். என் ஆடுகள் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன, அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றன என்று அவர் கூறுகின்றார். இரண்டாவதாக, அவர் தம் அன்பான கரத்தினால் எம்மை நடத்தும் போது நாம் அதற்கு இணங்கி ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் ஒரு குதிரையோ கழுதையோ நடத்தி செல்லப்படுவது போல அவர் எம்மை கோலினாலும் கடிவாளத்தினாலும் வழி நடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒருவர் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்யும் போது அது வலதுபுறமாக திரும்ப வேண்டுமாயின் அதை திருப்ப விரும்பும் திசைக்கு எதிர்ப்புறத்தில் சவுக்கால் அடிக்க வேண்டி இருக்கும். அதுபோல சிலர் தங்களுக்கு வியாதியோ அல்லது ஏதாவது போராட்டமோ ஏற்பட்ட பிறகே தேவனை தேட ஆரம்பிக்கின்றார்கள். ஆகையால் நாம் எம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருப்போமாக. நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருந்தால் அவர் எம்மை அன்பாகவும் தயவாகவும் மென்மையாகவும் வழி நடத்த தவறமாட்டார். உணர்வடைந்து அவரை துதிப்போமாக. தேவனுடைய வழிநடத்தலுக்கு எம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவருடைய கண்களை எங்கள் மேல் வைத்து எங்களை சரியான வழியில் நடத்தும் ஒரு திருப்பு முனையாக எங்களுடைய வாழ்க்கை அமைய நாங்கள் செபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தருடைய நாமத்திலே. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்த ஊழியர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரையும் அதே வேளையில் இணைந்திருக்கிற சௌரி டாலி அவர்கள் அதிகால வேளை

அவருக்கான வசனத்துக்கூட கடந்து செல்வோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைச்சது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு 42:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அவர் தமது சித்தத்தின்படி சகலத்தையும் நடத்துகிறார், எங்கள் வாழ்க்கையில் நடத்துகிறார், ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வழி நடத்துகிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 Samuel 18, Esaiah 62, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து, மத்தேயு 7 அதிகாரம் வெற்றி நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த

0: எல்லோரையும் பிதா குமாரன் பசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கம வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பசுநகோமி லோகனவரிடம் ஒப்படைப்போம். அவர் ரீதியான அபிஷேக ஆராதனையுடன் சுத்திகள் ஜபங்கள் பாடல்கள் சாட்சிகளோடு வித வார்த்தைகளோடு வழிநடத்து ஆராதனை தொடர்ந்து நாங்கள் ஜப வேலைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். வேளையிலும் காலை வணக்கங்களை கூறி தேவ ஊழியரை வரவேற்போம். ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழிநடத்துங்கள்.
1: சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நீத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவனே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஜோவினுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆசீர்வைத்த தேவனையா ராஜா, யாவற்றையும் ரெண்டு மடங்காக ஆண்டவரே செய்து முடித்த ஆண்டவரே தகப்ப நீங்க தான அப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் அப்பா. யோபு ஆண்டவரே உண்மை தகப்பனாய் காணவில்லை அப்பா, ஆனால் நீர் எங்களுக்கு தகப்பனப்பா ராஜா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை வழிநடத்துகிற தெய்வம் அப்பா. ஆண்டவராகிய தகப்பனே முக்கு சூத்திரம், நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஐயா, இந்த வாரத்திலே ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே உம்மண்ட நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா அப்பா. இந்த ஏழு நாட்களும் ஆண்டவரே தகப்பனே நீரே எங்களோடு கூட இந்த மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் எங்களை வழிநடத்தவனமா செவிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்திலே ஆண்டவரே தேவனை கட்ட வேண்டிய பில்லுகள் ஆண்டவரே, மறைவாயிருக்கின்ற காரியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தேவனை வழிநடத்தும்படி செபிக்கிறோம். எங்களை உணர்த்தி எங்களை போதிக்கும்படி செபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்துல பிரதியாயிருக்க வேணும் அப்பா. ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் நீர் எங்களை நினைக்கிறீரோ அப்பொழுது எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உமக்கு பிரியமாயிருக்க எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் தகப்பனப்பா, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளப்பா, நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. இவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் அப்பா ராஜா. ஆண்டவரே மீண்டுமாய் ஆண்டவரே நீர் எங்களை நினைக்கின்ற வேளையிலெல்லாம் எங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் ஆண்டவரே தேவனே உமக்கு பிரியமாயிருக்க எங்களை கிருப பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய இரக்கத்தின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நீத்தது ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் திருச்சபைகளிலே ஆண்டவரே தேவனே அப்பா தகப்பனே ஆண்டவரே நடைபெற வீணமா ஜீவிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்புவிக்கப்படும்படி அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்களப்பா. ஆட்டுக்குட்டியே ஆனவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம், எங்கள் சரீரத்திலே தெளிக்கிறோம், எங்கள் களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகளிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பில்லுகளிலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. முக்கு சூத்திரம், மறைவானவைகள் எல்லாம் உமக்குரியவைகளப்பா ராஜா. மறைப்பொருள்கள் வெளிப்படுத்துகிற எங்கள் தகப்பனின் முக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் எண்ணங்கள்

படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, ஒரு ஆகாரப்பா கணவனால் துரத்தி விடப்பட்டு, ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா ஆண்டவரே, ஒரு கலசம் தண்ணீரோடு ஆண்டவரே தேவனே, ஒரு துருத்தி தண்ணீரோடு ஆண்டவரே வனாந்திரத்துக்கு அனுப்பப்பட்ட ஆகார் ஆண்டவரே, கணவன் ஆண்டவரே அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா ஆண்டவரே தேவனே, சாராளும் அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகள் முடிந்த பிற்பாடு ஆகாரை ஆண்டவரே அனுப்பி விட்டார்கள் அப்பா. ஆனால் எங்கள் தேவன், எங்கள் ஆண்டவர் அந்த அபலியான ஆண்டவரே ஆகாரை ஆண்டவரே அலைந்து திரிந்த ஆகாரை ஆண்டவரே தேவனின் கண் நோக்கி பார்த்தீரப்பா ஆண்டவர், ஒரு தண்ணீர் ஊற்றி ஆண்டவரே அவளுக்கு காண்பித்தீர். அவள் தண்ணீர் தான் கேட்டாளப்பா, ஆனால் அப்பா நீர் ஒரு தண்ணீர் ஊற்றை காண்பித்த தேவன். ஒரு ஆதாமுக்காகவும் ஒரு ஏவாளுக்காகவும் ஆண்டவரே நாலு பெரிய நதிகளை ஏதேன் தோட்டத்திலே ஓட விட்ட தேவனப்பா ஆண்டவராகிய தேவன், ஏராளமானவர் தாராளமானவர் எல்சடாயாகிய தேவன், தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த திங்கக்கிழமையிலே ஐயா ராஜா ஆண்டவராகி தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவராகி கர்த்தாவே என்னென்ன காரியங்களோடு ஏக்கங்களோடு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை நிறைவேற்ற நீ போதுமானவரப்பா, அதிகமானவரப்பா. யவீர் சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய கரங்களை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பையம், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்கள் அப்பா ஆண்டவரே. முக்கு சூத்திரம் யவீர் கேட்டது போல நீர் எங்களோடு கூட வாரும் அப்பா, எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே. எம்மாவூர் சீசர்கள் கேட்டது போல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இரும் ஆண்டவரே, எங்களோடு தங்கியிரும் ஆண்டவரே. அன்பான தகப்பனே உமக்கு சூத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஹாலேலூயா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி

எங்களுக்கு வேறு யாரு ஆண்டவரே, உண்மை தவிர எங்களுக்கு வேறே விருப்பம் இல்லையாப்பா, உண்மை தவிர எங்களுக்கு வேறொரு தீட்டம் இல்லையாப்பா, உண்மை தவிர வேறொரு ஆதரவு இல்லையாப்பா ராஜா. என் தகப்பனே, மறவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ள உட்டாந்திரும் ஆண்டவரே. மாம்சத்தின் கிரியகள் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் வாழ்க்கையிலே சுட்டரிக்கப்படுவதாக. எரிச்சல்கள், கோபங்கள், புறாண்மைகள் ஆண்டவரே அப்பா, தவறுகள் ஆண்டவரே தேவனே எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆவியின் கனியப்பா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம் ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரமாணங்களை எங்கள் ஆவியானவர்கள் வாழ்க்கையில நடத்த விடமா செபிக்கிறோம். ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விளங்குமா சொன்னீரையா ராஜா. ஆண்டவரே தேவனே மக்கள் சூத்திரம் ஐயா, ஆண்டவரே தேவனே அப்பா, பதிலுக்கு பதில் வையாமலும் உதாசீனம் காட்டாமலும் எப்பொழுதும் ஆண்டவரே உண்மை பற்றி கொண்டிருக்க ஆண்டவரே கிருப தர விடமா செபிக்கிறோம். யோனாவுக்கு இருந்த எரிச்சல் ஆண்டவரே தனிய கடவுவது போல ஆண்டவரே அவனுக்கு ஆண்டவரே ஆமனுக்கு சொல்லிய காட்டி அவனுக்கு ஒரு பாடத்தை படிப்பித்திருப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் எரிச்சல் படாதபடி, கோவப்படாதபடி, ஆத்திரப்படாதபடி, கசப்புகளை வைக்காதபடி ஆண்டவரே எப்பொழுதும் உங்களுடைய இருதயம் சாந்தமாயிருக்க நீர் எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம். சாந்த குடம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் சொல்லி இப்படி வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே இந்த பூமியை சுதந்திரிக்க, பூமியில் உள்ளவர்களை சுதந்திரிக்க, எங்கள் குடும்பங்களை சுதந்திரிக்க ஆண்டவரே தேவனே, எங்கள் பொருளாதார காரியங்களை நாங்கள் சுதந்திரிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம். என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கரு

சூத்திரமுண்டமாய் ஆண்டவரே அப்பா, வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே சொல்லப்பட்டதன் பிரகாரம் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும் படிக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்ருவை ஜெயித்தார்கள் அப்பா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தோடு நாங்கள் முறையிடுகிறோம் அப்பா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் கரங்களிலே எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து திருச்சபையிலே தெளிக்கிறோம், சுற்று வட்டாரங்களிலே தெளிக்கிறோம், ஊழியங்களிலே தெளிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே, அற்புதமானவரே, அதிசயங்களை காண செய்கிறவரே, வழிகள் திறக்கிறவரே அப்பா, உண்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆட்டுக்குட்டி ஆனவரே, உடைய ரத்தத்தை எடுத்து ஐயா ஆண்டவரே, தேவனே எல்லா இடங்களிலும் தெளிக்கிறோம், நெருக்கத்திலே தெளிக்கிறோம் ஐயா ஆண்டவராய தேவனே, குறைவுகளிலே தெளிக்கிறோம், கொஞ்சத்திலே தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவராய தேவனே. அதை பழுக பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர் ஆண்டவரே. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவனே, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாயின்னு சொன்னவரே அப்பா, பிதாவே ராஜா, நீங்கள் ஆண்டவரே பழுகி பெருகி பூமி என்றி ஆசீர்வதிக்கப்படுங்கள் சொன்ன தேவனே, ஹாலேலூயா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நடக்கங்களுக்கு கற்றுத்தரும்படி செவிக்கிறோம். எங்கிருந்தோரும்

நான் பிரிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால் ஜோர்தான் ஆண்டவர் ஒரு குவியலாக நிற்பதாக, ஆண்டவர் எரிகோ கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினால ஐயா தகர்க்கப்படுவதாக, மலைகள் ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே பர்வதங்கள் விழுது போல உருகுவதாக, ஹாலே லோயா ஆண்டவரே தடைப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக, பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுவதாக, ஆண்டவரே சரீரமான எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் சபைகளுக்கு எங்களுக்கு நீர்தான் தலைவர் அப்பா ராஜா, ஆண்டவரே தலைவரே நீர் எங்களுக்கு

பாடல் என்று மாறா இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, போன வாரத்திலே நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வசனத்தை வைத்து ஜெபிப்பர், ஜெபம் இல்லாவிட்டால் ஹல்லேலூயா, அதாவது கூரை இல்லாத வீடு போடுன்னு சொல்லுவார்கள். ஜெபம் இல்லைன்னு சொல்லிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை. ஹல்லேலூயா. ஜெபம் இல்லை என்று சொன்னால் மழை மேகங்கள் இல்லாவிட்டால் மழை இல்லை. அதே போல ஜெபம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. போன வாரத்திலே ஒரு காரியத்தை பார்த்தேன் எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒருவர் சொல்லுகிறார் காலையில் எழும்பினுடனே ரெண்டு நிமிஷம் ஜெபியுங்கள், அங்கே சாப்பாட்டுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள், அங்கே ஏதாவது ஒன்றை குடித்தாலும் ஏதாவது ஒன்றை ஸ்நாக் கூட சாப்பிட்டால் கூட அதுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள். இப்படி எத்தனையோ தடவை ஜெபிக்கலாம். ஜெபம் என்பது அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் ரெண்டு மணித்தியாலம் என்ற அப்படி அல்ல. துதி ஆராதனை ஒரு மணித்தியாலம் ரெண்டு மணித்தியாலம் இத்தனை மணித்தியாலம் செய்யலாம், ஆனா ஜெபம் என்பது சுருக்கமா இருக்க வேண்டும். ஜெபம் செய்யும் போது அதிக வார்த்தைகளினால் அலப்பாதைங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஜெபம் என்ற பேரிலே அலப்புறதான் முக்கியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் அங்கே வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே, அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. நேற்றைய நாளில் நீங்கள் கொமினியன் அநேக திருச்சபைகளில் எடுத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஹல்லேலூயா சத்துருவை ஜெயிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற அருமருந்து. வேதம் நமக்கு பாருங்கள் பிரச்சனைகளை மட்டும் சொல்லவில்லை, பிரச்சனைகளுக்குரிய தீர்வை சொல்லுகிறது. அல்லது ஒரே ஒரு வேத புத்தகம் பிரச்சனைகளுக்குரிய தீர்வை நம்முடைய வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி ஒரு யோசேப்பும் பார்வோனுக்கு அங்கே அந்த பஞ்சகாலம் வரப்போகிறதுன்னு சொல்லி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுத்து அதுக்கு ஒரு தீர்வை மகன் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது ராஜா என்ன செய்கிறார், நீதான் அந்த தீர்வை செய்ய போகின்ற சரியான ஒரு ஞானமுள்ள மனுஷன் சொல்லி அவனை அதிபதியாக மாற்றுகிறார். அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வேத புத்தகத்துல தேவன் எங்களுக்கு சொலுசனையும் தந்திருக்கிறார். அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தீர்வை எடுத்துக் கொள்வதில்லை. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனத்தை வைத்து செபிக்கின்ற வழியில அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்வு, தேவன் கொடுத்திருக்கிற தீர்ப்பு. ஹல்லேலூயா. எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நியாயம், ஹல்லேலூயா, அந்த நியாயம் அந்த உரிமை, அது வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அதனுடைய இந்த நாளிலே திரும்ப கூட அந்த வசனங்களை நாங்கள் சொல்லுவோம். நான் அடிக்கடி இந்த வசனங்களை எடுத்து ஜெபிக்கிறேன். இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவே, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகோதரங்கள் பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே தேவனே உண்மை அறியாத ஜனங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, ஆண்டவரே பொருளாதார காரியங்களுக்காக, சரிய சுகத்துக்காக ஆண்டவரே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிறார்கள் நிரப்பப்படும். ஆண்டவரே, உடைய சித்தம் எதுவோ அதை எங்களுடைய வாழ்க்கையில நடத்தும். ஆண்டவரே அப்பா பிதாவே, மக்கள் சோத்திரம் ஐயா, வியாதியிலிருந்து விடுதலையாவது உடைய சித்தம், பொருளாதார காரியங்களில களஞ்சியங்கள் நிரப்பப்படுவது உடைய சித்தம், பிள்ளைகள் ஆண்டவரே உம்மா போதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவர்களுடைய சமாதானம் பெரியதாயிருப்பது உம்முடைய

0: சித்தமப்பா. ஆண்டவராய தேவனே, சபைகள் பெருக்கம் அளவது மொத்த சித்தம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்துங்களை பெருக பண்ணுவது உடைய சித்தமப்பா ராஜா. சகலவித நற்கீயங்களாகிய கனிகளை தந்து ஆண்டவரே, நல்ல கனிகளை கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபதாரம். ஆவியின் கனிகள் அன்பு தொடக்கம் ஆண்டவரே. அப்பா, இச்சியடக்கம் வரை உள்ள அத்தனை கனிகளும் ஆண்டவரே தேவனே எங்களுடைய வாழ்க்கையில ப்ரொடியூஸ் பண்ணப்பட வேணுமா? செவிக்கிறோம் தத்தாவே. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கத்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆண்டவராகிய தகப்பனே, எங்கள் பிதாவே, தேவனை அறிகிற அறிவு ஆண்டவரே இம்மைக்கும் ஆண்டவரே தேவனே உலகத்தின் ஆண்டவரே ஆதாரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே தேவனே ஆதாரமா இருக்கிறத பாராச்சா. தகப்பனி, உண்மை அறிகின்ற அறிவினால் எங்களை நிரப்பும். இந்த வேத புத்தகத்தை ஆர்வத்தோடு வாசிக்க ஆண்டவரே உண்மை அறிய எங்களுக்கு திருவதாரும். தகப்பனே, தேவனுடைய அறிகிற அறிவில் விருத்தியடைய எங்களை திருவதாரும். கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆண்டவரே தேவனே, ஆரம்பத்திலே தேவனுடைய ஆவியான சொன்ன வார்த்தையை சொன்னேனப்பா ஆண்டவரே. நீர் எங்களை பார்க்கும் பொழுதப்பா ஆண்டவரே, உமக்கு பிரியமாக எங்கள் சிந்தனைகளும் எங்களுடைய ஆண்டவரே நடவடிக்கைகளும் இருக்க எங்களுக்கு திருவதாரும். ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே கற்றுத்தாரும். எங்களை கரங்களை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின் படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக, எங்கள் திருச்சப மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். தகப்பனே, உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் ஆண்டவரே. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் ஆபிரகாமுக்கு உண்டாத்தனை ஆசீர்வாதங்களுக்கு இயேசுவின் மூலம் வருகிறதப்பா. யாக்கோபு ஆண்டவரே கோரும் தடியுமாய் ஆண்டவர் யோர்தானை கடந்து சென்றான். ரெண்டு பரிவார கூட்டங்களாய் அவனை அழைத்து வந்தீர். ஆண்டவர் யோசேப்பை தேசத்துக்கு அதிபதியாக வைத்தீர் ஐயா. சாமுவேலே ஆண்டவர் எல்லாம் ஞானத்தோடும் ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுத்தீரப்பா. தாவீதே ஆண்டவரே சகல காரியங்களிலே ஆசீர்வைத்து வந்தீரப்பா. ஈசாக்கு அந்த தேசத்திலே ஆண்டவரே விதைவிதைத்தார்மனை 100 மடங்கு ஆசீர்வைத்தீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அந்த பரிசுத்தவான்களுடைய ஆண்டவரே சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக ராஜா. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி இந்த வாலிப பிள்ளைகளை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. ட்ரக்ஸிலிருந்து, போத மருந்துகளிலிருந்து ஆண்டவரே அப்பா திருச்சபைக்கு ஆண்டவரே அப்பா வராதபடி இருக்கின்ற சோம்பல்கள் அலட்சியங்கள் ஆண்டவரே அந்த இருளின் ராஜ்யம் இருளின் தாக்கத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவீராக ராஜா. தமது அன்பின் குமாரிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை எப்படி பாவிகளாயிருந்தோம் அப்பா, பரதேசிகளாயிருந்தோம் அப்பா, அந்நியராயிருந்தோம் ஆண்டவரே அப்பா, அநாதைகளாயிருந்தோம் அப்பா, அலைந்து திரிந்தோம் அப்பா ஆண்டவரே, துரோகிகளாயிருந்தோம் ஆண்டவரே தேவனே, உண்மை அறியாதவர்களாயிருந்தோம் ஆண்டவரே, உலகத்தின் ஆசாபாசங்கள்ல சிக்கிக் கொண்டிருந்தோம் ஆண்டவரே, பாவத்தில் இருந்தோம் அப்பா. நீர் எப்படி ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீர் ஐயா. எந்த விதத்திலும் ரட்சிப்புக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல ராஜா, ஆனாலும் உடைய கிருபை எங்களை தாங்கினது, எங்களை இழுத்ததையா. அன்பின் கயிர்களால் நெழுத்து கொண்டே என்ற வார்த்தையின் பிரகாரம் அன்பு எங்களை இழுத்ததப்பா ஆண்டவரே தேவன். எத்தனை தடைகள் இருந்ததப்பா ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனை பயமுறுத்தல் இருந்ததப்பா, எத்தனையோ சத்துருடைய போராட்டம் இருந்ததப்பா, ஆனாலும் கூட அவை எல்லாவற்றையும் ஆண்டவரே மேற்கொள்ளும்படி உடைய அன்பு எங்களை இழுத்து கொண்டதப்பா ஆண்டவரே. மொக்க சூத்திரம் எங்களை அபிஷேகித்து எங்களை ஞான ஸ்நானத்திலே வழிநடத்தினீர். உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு போதித்தீரப்பா, நல்ல போதகர்களை எங்களுக்கு கொடுத்தீரப்பா, இப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. எங்களுக்கு ஆண்டவரே தேவனே உங்களுடைய வெளிப்பாடுகளை கொடுத்தீர். நீர் நல்லவர் என்பதை எங்களுக்கு அறிய வைத்தீரப்பா ராஜா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை விட்டுவிட மாட்டீர் என்கிற ஆண்டவரே தைரியத்தை, நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்திருக்கிறீரப்பா என் தகப்பனாகிய தேவனே அப்பா. அதே போல ஆண்டவரே தகப்பனே, இருளின் அதிகாரத்திலிருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கி, எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி, எங்கள் குடும்பங்களை விடுதலையாக்கி, எங்கள் சபைகளை விடுதலையாக்கி, சபது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவி. ஆண்டவரே உமக்கு சூத்திரம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் அப்பா ஐயா. நாங்கள் ஆண்டவரே தேவனே எங்களை உம்முடைய உத்தியோகத்திலே நியமித்தாலும் கூட தகப்பனே, நீர்தான ஆண்டவரே சபைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே தலைவரப்பா ராஜா. என் தகப்பனே எங்கள் சபைக்கு நீர் தலைவராயிரும், எங்கள் வீட்டுக்கு தலைவராயிரும் ஐயா. ஆண்டவராக தேவனே உடைய தலையை கட்டி கொள்ள நீர் கொடுக்கின்ற ஆண்டவரே அப்பா, தலையிலே தான் ஆண்டவரே எல்லா அதிகாரங்களும் இருக்கிறதா அப்பா. ஆண்டவரே தேவனே, உம்முடைய அதிகாரம் எங்களுடைய வாழ்க்கை நடவுறவனும் ஆச்சரிக்கிறோம் அப்பா. மனசு அதிகாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே தேவனே, உலகத்தின் அதிகாரம் துரத்தினங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. நீர் எங்களை அன்பின் ஆண்டவரே அதிகாரத்தோடு எங்களை வழிநடத்துகிற தெய்வம் அப்பா. சபையாகிய ஆண்டவரே சர்வத்துக்கு நீர்தான் தலையானவர் அப்பா ராஜா. தேவரீர் எங்களை ஆசை வைத்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு எங்களை தூக்கப்படுத்தாதவரைக்கு தீங்குக்கு விலக்கி காத்திரும்படி செபிக்கிறோம். இந்த நாளை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமீன், ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய உற்சாகத்தோடு ஒருவரையும் வழி நடத்தினீர்கள் கர்த்தர். தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாரா?

0: வைக்கிறோம் நன்றியம்மா குட்பை ஆமேன் அவர்கள் இணைந்து ஜபங்களுக்கூடாக துதிகளுக்கூடாக பாடல்களுக்கூடாக வார்த்தைகளுக்கூடாக சாட்சிகளுக்கூடாகவும் வழிநடத்தினார். கத்திரது ஆமை அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமேன். நாங்கள் சங்கமம் வானொலியின்
1: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ராம்.

கத்தருடைய கரத்திலே போய் போம். அதிகால வேளையிலே சவுரி டோலி அவர்களால் கனடாவில் இருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாசரன் டாஸ்னேயம் டொரண்டோ கனடாவிலிருந்தும், சகோதரன் குணா அவர்கள் லண்டனும் டாரியோவில்

0: வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்கள் நாளுக்கான வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு 42:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக் கொள்வோம். ஆமேன். கர்த்தர் தமது சுத்தத்தின்படி எல்லோரையும் வழி நடத்துகிறார், ரட்சிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உண்ண உணவையும் உடுக்க உடையையும் இருக்க இருப்பிடத்தையும் தந்து அழைத்துக் கொண்டவர்களை சந்தோஷம் சமாதானத்துடனும் வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். அதே வேளையில் எல்லோரையும் சுபீட்சமாக வாழ கர்த்தர் அழைக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கின்ற பொழுது வெற்றியெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 18 அதிகாரம், ஏசாயா 62 அதிகாரம், பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் மத்தையும் 7 அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளில் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஆமேன். இந்த வேளையிலும் அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவு இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியம் செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிற ஒருவர்களையும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துவார். வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கரத்தை ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக சகோதரி ஜெனட் அவர்கள் வழி நடத்துவார். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம், கர்த்தருடைய கரத்தை ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் இணைந்த சகோதரி நிர்மலா மரியா சௌரன் சார்ல்ஸ் அவர்களையும் புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் ஒப்படைப்போம். சௌரி ஜெனட் அவர்கள் வழி நடத்துவாரோ அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம்.
1: என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வந்தாமே அவரோடு கூட இருப்பாராக. சங்க வானொலியை நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நியத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்தை நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே அங்கு பவுலும் சீலாவையும் பற்றி பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அங்கு பவுலும் சீலாவும் அங்கு பிலிப்பு நகரிலே கிறிஸ்தவ நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருந்த போது அந்த நகரில் கைது செய்யப்பட்டு அடித்து சிலுவையிலே அடைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்கள் கால்கள் தொழு மரத்திலே மாட்டி கொண்டிருந்ததை அங்கு வேதம் அவங்களுக்கு சொல்லி தருகிறது. பாருங்கள், நடு ராத்திரியிலே அவர்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்தாலும் வேதனை இல்லாதவர்கள் போல அவர்கள் ஜெபமணி தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்த போது பூமி அதிர்ந்து சிறை கதவுகள் திறந்தாண்டு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் துதித்த துதி அவ்வளவு வல்லமையாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். துதியினால் அந்த சிறைச்சாலையிலே நிகழ்ந்த அற்புதத்தை குறித்து நாங்க பார்ப்போம். நள்ளிரவிலே பவுலும் சீலாவும் பாடிய பாடல் மற்ற கைதிகள் மத்தியிலும் அங்கே வேலைக்காக அமர்த்தப்பட்டவர்கள் எல்லோரும் கேட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதமங்களுக்கு கற்று தருகிறது. சகதியிலே அங்கு சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் அங்கு கலன்று போயிட்டு அவர்கள் இருக்கிற இடத்தை நினைத்து பாருங்க, ஒரு சிறையிருப்பான இடத்திலே. ஆனால் தேவனை நோக்கி பார்த்த போது அவர்களுடைய கட்டுக்கள், அவருடைய எல்லாருடைய கட்டுக்களும் அவனது இன்றைக்கும் அந்த கட்டுக்கள் எல்லா யாராலே என்னென்ன கட்டிருக்கோ அதை அவுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதனால் அங்கு சிறை காவலாளரின் ரட்சிப்பு அங்கு அவருக்கு காத்திருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதனால் இவர்கள் அங்கு நற்செய்திய சொன்னதினால் அந்த இடத்திலே சிறைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் அந்த சிறை காவலனுடைய ரட்சிப்பு இவர்களால் வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதவுகளை திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டியத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனார். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீங்க உனக்கு கெடுதி ஒன்றும் சொல்லி செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இருந்தா இப்படித்தான் நாங்கள் யார் எங்களுக்கு என்ன செய்தாலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமா கர்த்தர் அதை எங்களுக்கு சரியாக்கி தருவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா பவுலின் சீலாவின் காயங்களை கழுவ வைத்த தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர்களை அடித்து அவர்கள் அங்கு கால்கள் எல்லாம் மாட்டப்பட்ட நிலைமையிலே அவர்களை எப்படியாய் ஆண்டவர் விடுதலையாக்கி அந்த காயங்களை கழுவ வைக்கிறார். யார் அடித்தார்களோ அவர்கள் அவர்களே அந்த காயத்தை கழுவும்படி வைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அப்போ சில 16:33 ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவர் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவனுடைய காயங்களை கழுவினார். அவர்களுடைய காயங்கள் கழுவப்பட்டது என்று சொல்லி நாங்க அவனும் அவனோடு இருந்தவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்கள், சிறை காவலனுக்கு அந்த ரட்சிப்பு அந்த இடத்திலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி பாருங்கள், அவன் காவலாளி ஆனால் ஆண்டவர் அவனுடைய ரட்சிப்பை தேடி போய் இவனை இவர்களை சிறையில் அடைத்து அவர்களை அவனை தேடி போய் அங்க ரட்சிக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், காயப்படுத்தினவர்களை கொண்டு காயம் கட்டுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்கள் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்றா பவுலும் சீலாவின் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அங்கு சுவிசேஷம் அறிவித்தது நிமித்தம் காவல் காக்க வேண்டியவர்கள் நித்திரை அடைந்தார்கள். திடீரென அந்த நள்ளிரவிலே திறக்க முடியாத கதவுகள் அங்கு திறந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் அங்கு இல்லாதிருந்தால் சிறை காவலாளன் அன்றைக்கு ரட்சிப்பை பெற முடியாது, தன்னை தானே குத்தி தற்கொலை செய்திருப்பான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நெருக்கத்துக்கு ஒடுக்கத்துக்கு போகும் போதும் நாங்கள் நினைக்க வேண்டும் ஏதோ ஒரு காரியம் அங்கு உண்டு, அதை ஆண்டவர் சீர் செய்வார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், பவுலும் சீலாவும் எவ்வளவு நன்மையான காரியம், எவ்வளவு மேன்மையான காரியம், எவ்வளவு வெற்றிப்புக்குரிய காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் பாருங்கள். கொலைக்கு போனவனை தடுத்து நிறுத்தி அங்கு செயல்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இப்படித்தான் ரோமர் கலகம் பண்ணினார்கள். அந்த இடத்திலே யார் கலகம் பண்ணினார்? ரோமர் கலகம் பண்ணி ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளிலே போதிக்கிறார்கள் என்று குற்றஞ்சாட்டினார்கள். அவர்கள் மத்தியிலே தான் முதல் கேள்வி வந்தது, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி, நாங்கள் ஆவிக்குரிய நற்செய்திகளை எப்படி பரப்புகிறோம், எப்படி சொல்லுகிறோம் என்று சொல்லி. ஏனென்றா பவுலின் சீலாவின் அந்த இடத்திலே பாடினார்கள், எல்லாருக்குள்ளும் அந்த பாடலின் மகிமை இறங்கிட்டு அதனால் நச்சாட்சி வாழ்க்கையிலே அந்த சிறைச்சாலையிலே நேரில் கண்டார்கள், அதனால் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபமும் விண்ணப்பமும் செய்து நன்றியுடன் அங்கு வேண்டுதல் செய்ய தேவனுக்கு தெரியப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்திய நாட்கள்ல நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்கள், துதிக்க வேண்டியவர்கள், அந்த வல்லமை எங்களுக்குள்ளாக வெளிப்படணும், அதுதான் முக்கியம். நாங்கள் துதிக்கலாம், நாங்கள் பாடலாம், எல்லாம் செய்யலாம், மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அவனை ரட்சிப்புக்கு உள்படுத்த வேண்டியது ஆண்டவருடைய காரியம். நாங்கள் அதுக்கு பாத்திரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த ஊழியங்கள் இன்றைக்கு விரிவாக்கப்பட அங்கு எல்லா மக்களும் ஜெப துதி ஆராதனைகளில் மேம்பட கர்த்தர் உதவி செய்யணும். இன்றைக்கு அங்கு எல்லா திருச்சபையிலும் ஒரு குறைவுகள் குற்றங்கள் என்று சொல்லி அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர ஜெபமோ துதியோ ஆராதனையோ அங்கு மேம்படாதபடி அங்கு அதிலே ஒரு தாமதம் இருக்கிறது, அதிலே ஒரு முடக்கம் இருக்கிறது. ஆகவே அதுக்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தடிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இன்று ஒவ்வொரு சபைகளிலேயும் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது. ஆண்டவரே, நீர் அந்த துதிக்கு உண்டாக நீர் மகிமைப்படும்படியாக, ஆராதனைக்கூடாக நீர் மகிமைப்படும்படியாக, ஜபத்துக்கூடாக ஆண்டவரே, ஜப வீரர்களை துதிக்கிறவர்களை ஆராதிக்கிறவர்களை ஒவ்வொரு சபைகளிலேயும் சபைகளிலே உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறவர்கள் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஒவ்வொரு சபைகளிலே இடப்படும்படியாக ஜெபிக்கிறேன். மணவாட்டி சபையாக நீர் தெரிந்து கொண்ட உமது சபை, ஆண்டவரே, உமது சபையை என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அந்த பாடகர் குழு, ஒவ்வொரு ஜப வீரர்களின் குழு ஒவ்வொன்றை நீர் ஏற்படுத்தி தரும்படியாக உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு சபைகளும் இந்த கடைசி காலத்தில் எழும்பி பிரகாசிக்க ஒரு எழுப்புதல் வர, மக்கள் எல்லாரும் ஒரு நாள் அந்த சபைகளுக்கு ஓடி வரும் பொழுது அந்த சபை உமாக்கு பிரியமான காரியங்களை செய்ய, துதிக்க, ஜெபிக்க, உம்மை ஒருவரையே நோக்கி பார்க்க, அன்று பவுலும் சீலாவும் பாடி துதித்தது போல இந்த உலகத்தை அசைக்கிறவர்களாக அந்த மக்கள், அந்த அதிகாரிகள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்களுடைய துதியின் மூலமாக, பாடல்களின் மூலமாக அவர்களுடைய காயங்களை எல்லாவற்றை நீர் சந்தோஷமாக மாற்றினீரே. ரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்களை நீர் செய்தீரே. மகிமையாக நீர் இறங்கினீரே. அந்த மகிமை ஒவ்வொரு சபைகளிலேயும் இந்த காலங்களில இறங்கி வர

அவர் சபைகளிலே மறைந்து கொள்ள நீர் கிருபை செய்வீராக. நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊடகத்துக்கு ஊடாக போகிற ஒவ்வொரு ஜெபங்களும் துதிகளும் ஆராதனைகளும் ஐந்து கண்டங்களிலே இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. அந்தந்த வீடுகளில உம்முடைய மகிமையை அவர்கள் கண்டுகொள்ள கிருபை செய்வீராக.

இதுதான் ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொரு தமிழ் மக்களும் சிடமாக இந்த ரேடியோவுக்குடாக போகிற வார்த்தைகள் மூலமாக அவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வார்களாக.

0: சத்தியம் வாழ்வுக்கு அழைத்து செல்கிறது என்பதை ஒவ்வொரு மக்களும் கண்டு அதன் மூலமாக ரட்சிக்க பெற்று பரலோக ராஜ்யத்தில் அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்தில் ஒவ்வொருவரும் வந்து சேர்வார்களாக. துதி கன மகிமை உண்டான அமைத்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர் கர்த்தர் உங்களோடும் உங்கள் திருச்சபையோடும் பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து வாராக. ஆமீன்,
0: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன், ஆமீன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரதர் சிஸ்டர் பட்டினியோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே இந்த நாட்கள்லே அநேக இடங்கள்லே அநேக வியாதிகள் இந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே ஏகோலா அந்த வியாதி அவர்களை பூட்டு வாட்டி வதைக்கிறது. ஆகவே அந்த இடங்கள்ல தேவனுடைய ரட்சிப்பு வரட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
2: ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறீர்கள் அற்புதமான தேவனே. தார்மியான ஜப வேலைக்காய் உமக்கு நன்றியில் எடுக்கிறேன் கர்த்தாவே. நல்லவரும் வல்லவருமாயிருந்து மாறாத தெய்வமாயிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவன் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாய் சுதைக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உம்முடைய தயவு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லாண்டவர. அப்போ உம்முடைய தயவு எப்போதும் எங்களுக்கு நிறைவா இருக்க கர்த்தர் எங்களுக்கு எங்களோடு கூட இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம். நாங்கள் நோக்கி பார்க்கிறதிலும் உமக்கு ஜெபிக்கிறதிலும் ஆண்டவரே உம்மோடு கூட சேர்கிறதையும் ஆண்டவரை கர்த்தர் நீர் அங்கீகரித்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்கெல்லாம் பசியோடும் பட்னியோடும் ஆண்டவரை உணவு இல்லாமல் ஆண்டவரை தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோங்க தாவே. அப்பா இதோ ஆண்டவர் ஆகாரத்தை ஆண்டவரை நீ போஷித்த தேவன் ஆண்டவர. அப்பா வனாந்தரத்தில் ஒன்றும் இல்லாத இடத்தில் ஆண்டவரே வானத்தினுடைய ஆண்டவர மன்னாவை ஆண்டவரை நீர் தந்து அப்பா அந்த பிள்ளைகளை எல்லாம் போஷித்து பாதுகாத்து ஜீவனோடு வைத்தீரே உனக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அது போல ஆண்டவர இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரை அநேக பிள்ளைகள் ஆண்டவரை உணவு இல்லாமல் ஆண்டவர அப்பா பட்டினியாயும் பசியாயும் ஆண்டவர இறக்குகிறதையும் ஆண்டவர அவர்கள் மாண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே வேளையில் கர்த்தாவே நீர் எல்லாவற்றுக்கும் தேவனாயிருந்த ஆண்டவரை இம்மட்டுமாய் காத்த தேவன் இனியோடு கர்த்தாவே அந்த பிள்ளைகளை எல்லாம் காத்து வழிநடத்த முடியாய் சிதைக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நீர் மனம் இறங்கி ஆண்டவர இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியங்களும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஒருவரும் பசியோடு இல்லாதபடிக்கு ஆண்டவர அப்பாவ போஷிக்கத்தக்கதாக ஆண்டவர நீர் வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். ஆண்டவர காகங்களை கொண்டு ஆண்டவர எலியாவை நீர் போஷிக்கிறே ஆண்டவர. அது போல ஆண்டவர இந்த பிள்ளைகளை நீர் போஷிக்க வல்லவரும் நல்லவருமா இருக்கிறது. நீர் அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர் ஆண்டவர. அப்பா உம்மால் ஆண்டவர கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டப்பா. அப்பா இந்த வேலையிலும் ஆண்டவர ராஜாவாகி அரசாளுகர் தேவனாகி கர்த்தரே ஒருவரே ஆண்டவர உம்மை விட்டால் ஒருவரும் ஆண்டவர நடத்தில அந்த பிள்ளைகளை ரட்சிக்க முடியாதப்பா. அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர உடைய ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரும்படியாய் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர நீர் ஆண்டவர ஜீவனை தந்து ஆண்டவர இந்த உணவுகளையும் ஆண்டவர அங்க இருக்கிற பஞ்சங்களையும் எடுத்து போட்டு ஆண்டவர அவர்களை பரிய பசு ஆட்சி ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். தேவனாகி கர்த்தர் அப்படியாய் ஆண்டவர அந்த தேசங்களில் இருக்கிறதான் என்னென்ன தேசங்களிலே இப்படியாய் ஆண்டவர வறுமையோடு வேதனையோடு இருக்கிறார்களோ கர்த்தாவே அந்த வறுமையெல்லாம் நீக்கி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு நீரே ஆண்டவர எல்லா வகையிலும் ஆண்டவர அப்பா வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். அந்த பிள்ளைகள் கூட கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அறிந்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக மாற்றுங்கப்பா. இந்த பிள்ளைகள் கூட கர்த்தாவே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை ஆண்டவரை சொல்லி ஆண்டவரை அவரிடத்திலிருந்து கிடைக்கிறதான எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு நீ பிள்ளைகளை நீங்க தகுதி விடுத்தபடியா செபிக்கிறோம். அப்படியா ஆண்டவரே நீ செய்த ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் மகிழ்விக்க போகிறதுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே ஆப்பிரிக்கா தேசத்தை ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறவங்க தாவே அநேக ஜனங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை அறிந்து கொள்ளாமல் ஆண்டவரே இன்னும் ஜீவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா எல்லா போலி தனங்களுக்கும் ஆண்டவரே பொய்யாட்டங்களுக்கும் ஆண்டவரே வேசி தனங்களுக்கும் ஆண்டவரே தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இடத்திலே ஆண்டவரே அநேக தீமையான காரியங்கள் நடக்கிறபடியால் ஆண்டவரே அப்பா அந்த பழங்குடி மிக்க மக்கள் அந்த இடத்துல பெருகிருக்கிறார்கள் அதிகமா இருக்கிறபடியால் அவர்கள் மத்தியிலே ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே அப்பா சுத்தமான ஒரு சூழ்நிலை இல்லாதபடிக்கு ஆண்டவரே சாத்தான் கொண்டு வந்து அவர்களை எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் தாமே அவர்களை உண்மையில் சேரக்கூடாதபடிக்கு தடுக்கிறபடியா இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அங்க ஏற்பட்டுகிறதான அந்த கொடிய வியாதி எபோலா வைரஸை ஆண்டவரே நிராகரிக்கும்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த நோய்க்கு இன்னும் ஆண்டவரே மருந்து கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர அந்த மக்களை வாட்டி வடைக்கிறபடியா தேவன் உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டவர. அப்பா நீர் அந்த பிள்ளைகளை சுகமாக்க வல்லவராயிருக்கிறேன். கர்த்தர் நினைத்த காரியம் அங்கே நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். அந்த பிள்ளைகளின் நோய்களை எல்லாம் ஆண்டவரே எப்பா நீர் ஆண்டவர் சிலுவையில சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அல்லவாப்பா. அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க, அந்த தேசத்துக்கு மனம் இறங்குங்க. எங்கெல்லாம் அந்த எபோலா வைரஸ் பரவி இருக்கிறதோ அந்த நோய் எந்தெந்த இடத்துல பரவி இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தந்து அந்த பிள்ளைகள் ஆண்டவர் உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டு ஆண்டவர உம்மண்டைக்கு வரவும் உம்மை நோக்கி பார்க்கவும் இருவார்த்தைகளை கேட்கவும் ரட்சிப்படையவும் புது பலனை அழைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் தாமே உதவி செய்ய யாராலும் கூடாத ஒரு சூழ்நிலையில என் தேவன் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் தகப்பனா இருந்து அவளை வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அங்க ஏற்பட்டிருக்கிறது தான் ஆண்டவரே இந்த எபோலா வைரஸை முற்றிலுமாய் ஆண்டவரே அகற்றி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து வழி நடத்தும்படியா செபிக்கிறோம். அதுக்காக ஆண்டவர் அந்த வைரஸை நீக்குவதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கிடைக்கவும் கர்த்தர் அந்த மருத்துவ காரியத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அது ஆண்டவரே உதவியாக இருக்கவும் அதிலிருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை காப்பாற்ற நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் காப்பில் வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். அப்படியா இல்லாத சூழ்நிலையிலே என் தேவன் நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை எல்லாம் காக்க வல்லவராயிருக்கிறீர்கள் கர்த்தாவே. அந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தை அறியாத ஒரு பிள்ளைகளா இருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் ஒரு சில கூட்டம் மட்டுமே உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியா கர்த்தர் தாமே இவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரித்து உம்மான சேர கர்த்தர் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல அந்த எபோலா வைரஸ் ஏற்பட்டிருக்கிறதோ எந்தெந்த தேசங்களில் எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் தொழிக்கிறோம் ஐயா. அப்பா இதோ ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் வேலைக்காரன் சொத்தபாவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை கொண்டு மலைய ஆண்டவரே விசுவாசம் உள்ள ஜபம் ஆண்டவரே மலைய பிழைந்து போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. கடு அளவு விசுவாசம் இருந்தால் மலைய வார்த்தை சொன்னாலும் அது அகன்று போகும் என்று சொன்னீரே. அப்படியா ஆண்டவரே இந்த வேலையிலே நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே அப்பா நீர் எங்களை காக்கிற தேவன் என்று ஆண்டவரே விசுவாசத்தோடு அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மனம் இறங்கி செபிக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்துல ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் சுகத்தை கட்டளிடும்படியாய் செபிக்கிறோம். உடைய பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே அந்த இடத்துல பாய்ந்து சென்று எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே வைரஸ் ஆண்டவரே அதன் மூலமாய் துன்பப்படுகிறாரோ எல்லா பிள்ளைகளுடைய துன்பங்களை நீக்கி தேவனாகி கத்த உடைய பரிசுத்த நாமம் ஒன்றே அந்த இடத்தில் மகிமையாடி என்ற ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை தேடி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி ஆயின் தேவன் செய்ய போவதற்காய் உங்க கொடான கொடி ஸ்தோத்திரத்துக்கு அங்க எடுக்கும்பா. இந்த வேலையில் கொடுக்க கர்த்தர் தாமே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கும் அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கும் நல்ல ஆண்டவரே ஆலோசனை தந்து வழிநடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே ஒரு சுகத்தை கட்டளையிட்டீரே என்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல நினைக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அந்த விசுவாசத்தினால் அந்த ஜபிக்கிற அந்த ஜபங்களுக்கு ஆண்டவரே தேவன் நீர் நல்ல விடைகளை தந்து வழிநடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே அந்த தேசங்களுக்கு செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த வேலையிலோட தாவை ஜபித்த மகனை நீ ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க. மகனுக்கு நல்ல ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகளை தந்து அதன் மூலமாய் ஒழிய செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. காத ஜபி ஜபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவராகி கர்த்தர் நீர் ஆண்டவரை பலப்படுத்தி உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரை எல்லா அதிசயமான காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல வெளிப்பாடுகளை தாங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உங்களுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கொடுக்க கர்த்தாவே நன்மையான செப வேலையை நடத்தி வருகிறதான ஆண்டவரே லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அப்பா அவர் குடும்பத்தையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் வாழ்கிறதான இடத்திலே ஆண்டவரே தேவன் நீர் அவர்களோடு கூடிருந்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். அவன் எண்ணி இருக்கிற காரியங்களை எல்லாம் ஈடு தேவனாகி கர்த்தவீங்க உதவி செய்யுங்க. அப்பா அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என் தேவன் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். உமக்காக ஆண்டவரே அப்பா தியாக மனத்தோடு ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிற மகனுக்கு ஆண்டவரே நீர் எல்லா வகையிலும் துணையாய் இருந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காயும் கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த அப்பா இந்த ஜெப வேலையை ஆண்டவரே அப்பா தொகுத்து வழங்குறதான மகளின் அவருடைய கணவனையும் அவருடைய மகளையும் மகனையும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து உமக்காக ஒடுக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே இன்னும் அநேக அநேக ஜனங்கள் மதியில் எடுத்து பயன்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கு என்று ஆண்டவரே இவர்களாக ஆட்கள் சேர்க்கிறவர்களாக மாறக்கத்தை உதவி செய்யும்படி ஆயிச்சிருக்கிறோம். இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் முன்னிருந்து நட்டுக்கு வழிநடத்த முடிய ஆயிச்சிருக்கிறோம். அப்படி என் தேவன் செய்ய போவதற்காக கொடான கொஞ்சம் துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவர ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.
1: அமேன் அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதை உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. அமேன். ஆமா. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்று கொண்டு இந்திய நாட்கள்ல இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே கலகம் குழப்பங்கள் அழிவுகள் இருக்கிறது. இயற்கை அழிவுகள் அதிகமா இருக்கிறது. தேவந்தாமே அவர்கள் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளை உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் முழுவதுமாய் நீர் எங்களை கண்ணின் மணியை போல அப்பா நீர் பாதுகாத்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தும்படியாய் உமது திரு கரத்திலே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே உமக்கு சூத்திரம். இனியுமாய் வருகிற நாட்களிலே கூட கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. இப்போது கூட கர்த்தாவே சகோதரி கொடுக்கப்பட்டதானது ஜெப குறிப்புக்காய் மது பாதப்படியில வருகிறோம் ராஜா. இலங்கை கா ஜெபிக்க வந்திருக்கிறோம். இலங்கை மேலும் ஆசீர்வாத கரம் அமரட்டும் தகப்பனே. இலங்கை ஒரு செழிப்புள்ள நாடார், நீர் மாற்றுவீராக அந்த தேசத்திலே. அப்ப இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அந்த மக்கள் பெற்றுக்கொண்டு இரட்டத்தனையாய் அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்யுங்கப்பா. அநேகருக்கு அந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்வீராக. உமக்கு சோத்ரா. இலங்கையிலே வாழ்கிறதான மக்கள் எல்லோரும் இந்த நாளிலே ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். இலங்கையை ஆளுகை செய்கிற எல்லா ராஜாக்கள் பிரபுக்கள் எல்லோரையும் ஆய்கூட தெய்வீக கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர்தாமே அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தனாயிருந்து இலங்கை வாழ் மக்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல காரியங்களை செய்ய தேவன் தாமே ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த இடத்துல எந்த ஒரு நேரத்துல எந்த விதமான கலவரங்கள் வராத படிக்க ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. அப்படியாக கலவரங்களை ஏற்படுத்துகிற மக்கள் எல்லோரும் அப்பா அவர்கள் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம் தகப்பனே. குழப்பங்களை ஏற்படுத்துகிற மக்கள் கூட மனம் திரும்பி அப்பா எல்லா அழிவுக்கு நாச மோசங்களுக்கு அந்த தேசத்தை நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக இயற்கை சீற்றங்களினாலே அந்த தேசம் பாழாய் கிடக்கிறதப்பா. இனி ஒருபோதும் இயற்கை சீற்றத்தினாலே அந்த தேசம் அழிந்து போகாத படிக்கு மழையினால் அப்பா விசேஷமாய் ராஜா மழையினாலே அநேக இடங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்பா. அந்த மழையை நீர் மிதமாக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா அப்பா. அப்படியே கூட ஏசப்பா இயற்கை சீற்றங்கள் மேல உங்களோட ஆசீர்வாத கரம் அமர்ந்து அந்த சீற்றங்களை எல்லாம் தேவன் சீர்படுத்த முடியா ஒப்பு கொடுக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டின தேவகுமாரன் இந்த வேலையில எந்த ஒரு சேதமும் இல்லாத படிக்கு இலங்கை தேசத்தை தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான்ப்பா. உமக்கு சூத்திரம். அந்த இலங்கையில இருக்கிறதான எல்லா ஆட்சியாளர்கள் எல்லா தலைவர்களும் ரட்சிக்கப்படும்படியா இந்த வேலையில ஜெபிக்கிறோம். அப்படி அவர்களை அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட அந்த தேசத்துக்கு அவர்கள் சேமத்தை தேடி தரவும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சூத்திரம். மற்றபடியா கூட அந்த இலங்கையில இருக்கிறதான எல்லா மக்களும் இந்த நாளிலே ராஜா எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த இலங்கையிலே அவர்கள் கர்த்தாவே உமக்கென்று சாட்சிகளாய் நிற்க வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இன்னுமா அந்த தேசத்தில் இருந்த அநேக கர்த்தாவே மிஷினரிகள் வெளிப்போய் வெளியே நாடுகளுக்கு சென்று அங்கேயும் அவர்கள் உமது ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் பிரயோஜனப்படுத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அந்த தேசத்தின் மேல அப்பா தேவனுடைய கரம் அமரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையில்லாத மரணங்கள் ஆண்டவரே வேண்டாப்பா. தேவையில்லாத எந்த மழையின் நிமித்தமாக ஏழை மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் சோர்ந்து போய் அவர்கள் அமராத படிக்க ஆண்டவர் தாமே நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா மக்கள் ஆண்டவரே அவர்களுடைய வேலைகளை நேர்த்தியாய் செய்ய அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் நீர் கூட்டி தந்து ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே தேவனே அவர்கள் வாங்குகிறதான அந்த வருமானங்களை எல்லாம் தேவன் நீங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அது மூலியமா அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள தேவன் நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் இந்த வேலையிலே வழி வாசல்களை திறந்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா கால்களும் உமக்கு முன்பாக முடக்கும் என்று எழுதியிருக்கிறதப்பா. அப்படியாக எல்லா நாவுகளும் நீரே தேவன் என்று அறிக்கை செய்யும் என்று எழுதப்பட்டு இருக்கிறதப்பா. அப்படியாக தேவன் அந்த இலங்கை வாழ் மக்கள் மொத்த ஜனமும் ஆட்சி செய்கிறவர்கள் யாவருமாய் தேவன் நீங்க ஆசீர்வதித்து அவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்படியே கூட அந்த அவர்கள் செய்கிறதான மக்கள் செய்கிறதான அந்த தொழில்களின் நிமித்தம் கூட அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அதனை அவர்கள் அறிந்து கொண்டு உண்மையான தேவன் நீர் என்று அறிந்து கொண்டு எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக நீர் செய்யறதுக்காய் நன்றி ராஜா. ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கம ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா, உடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர் எல்லோரும் ஆண்டவரே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த குடும்பத்திலும் அந்த இலங்கையில வாழ்கிறதான இந்த மக்களும் ஒரு வேலை ரட்சிக்கப்படாமல் இருந்த அவர்கள் எல்லோரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் தேவனீர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. உங்க குடும்பங்கள் இல்லோ ரட்சிக்கப்படாத மக்கள் இருந்தால் நீர் சாமியை ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி குடும்ப ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டி மகளுடைய கணவன் மனைவி கணவன் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது. ஒப்பு கொடுக்கிறப்பா மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை தேவன் நீர் அளவில்லாமல் உமது ஊழிய பாதையிலே நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தை தேவன் நீர் பொறுப்பிடுங்கப்பா. அதே போல ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான பிள்ளைகளை கூட தேவதாசர்களை கூட தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்க அவர்கள் எல்லோருமா குடும்பம் குடும்பமா ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பிறகு செய்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்படின்ற செய்யத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கே நடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். ஜெபங்களை கேட்டதா உனக்கு சோத்திரம் நன்றி சிஸ்டர். கேட்டார் உங்களோடும் பிள்ளைகளோடும் நாங்க பேர பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
3: ஆமேன். அப்படி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: நாங்க சாந்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லா இடங்களிலும் மத்திய நாக்களிலே ஓகே சிசிலியா மாவை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைசலோட் சிசிலியாமா. பிரைசலோட் நீங்கள் எல்லா தேசங்களிலும் இருக்கிற அந்த பொருளாதார குறைவுகள் இந்திய நாக்கள்ல நிவித்தி செய்யப்பட அதுக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை எல்லாம் அகற்றப்பட கத்தர் உதவி செய்யணும்னு சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு என்னை மீளவிடாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுகிறேன். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த பிதாவே, நாங்கள் கேட்கிற காரியம் ஒன்றும் வீண் போகாத வண்ணம் நீர் எனக்கு பெற்றுத்தாரன் தகப்பன். அப்பா தகப்பனே, இந்த நாடு ஃபுல்லாக ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா இந்த யுத்தங்கள் அபாயங்களிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே

அவர்களுக்கு ஒரு ஆதரவு காட்டும் தகப்பனே. அப்பா, இந்த வில உயர்வுகளில் இருந்து அவர்களுக்கு ஒரு ஆதரவு காட்டும் தகப்பனே. ஆவியானவரே, மக்கள் எவ்வளவோ எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே, மக்களுக்கு நீ எல்லாத்திலும் இருந்து அவர்களுக்கு வருவாயை காட்டுறதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, இந்த சாமான் விலையில் ஆலீசனம் எவ்வளவோ கஷ்டப்படுகிறத தகப்பனே, இந்த வெயில் வெக்கியால் அகோரங்களாலும் ஜனங்கள் அக்னியாக எழும்புகின்றது தகப்பனே. எல்லாவற்றையும் நீர் இப்போது காண்கிறதுவனாயிருக்கிறீர் தகப்பன். ஆவி

கொடுத்து பாதுகாத்தபடி ஆவியானவரே மக்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு என்னென்ன தீர்வியோ அவர்களை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக உண்மை இறந்து குறிக்கிறேன் தகப்பன். ஆவியானவரே எங்களையும் உமது இல்லத்தில் சேர்த்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா ஆபிதாவே என் பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே என் பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். அவர்களையும் நீர் இழுத்து கொண்டு வாரும் தகப்பனே. மால் முடியும் தகப்பனே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் ஆகும் தகப்பனே. அப்பா ஆபிதாவே இந்த கொடிய கொடிய வேதனைகள் துன்பங்கள் வருத்த

0: உணவாக அவர்களுக்கு போசனத்தை அளிக்க வல்லவராயிருக்கிறீர்கள். ஆவியானவரே, உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துவோம். ராஜா, அன்பான ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எல்லா போஜனங்களையும் நீர் கற்றுக் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இந்த சங்கம வானலிலே ஜபிக்கிற அத்தனை பேரையும் ஆசிர்வதியின் தகப்பனே. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அவர்கள் என்னென்ன நோயினால் என்ன வருத்தத்தினால் அந்தரப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அவர்களுக்கு நீரே உதவியாயிருந்து அவர்களை பாதுகாக்க வல்லவராயிரும் தகப்பனே. அப்பா பிதாவே, லேசியனா குடும்பத்தை ஆசிர்வதியின் தகப்பனே. மகனை உம்மது கரங்களால் பற்றி கொள்ளும் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவர் போகும்போதும் வரும்போதும் அவரை உற்றதுணையா நீரே காத்துக் கொள்றதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசிர்வதியின் தகப்பனே. அப்பா, அந்த பிள்ளைகளை உம்மது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேழ்வியை அவற்றை பெற்றுக் கொடுக்கறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: அமேன், அமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நந்தியமா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: அமேன்,
1: ஆமேன், ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த வாலிபர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாய் நல்ல தகப்பன்மார் எழும்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இந்திய வாலிபர்களுக்கு நல்ல செய்திகளை இந்த ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் கொடுக்க வேண்டும். இந்த வாலிபர்களுக்கு ஒரு ஆதரவாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பன் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரையும் உடைய சமூகத்துல வந்தளிக்கிறோம். ஆண்டவர, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, நன்மை செய்கிறவராய் சுத்தி திருந்து எல்லாரையும் விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறவரே, இப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, தகப்பனே, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே சொன்ன உம்முடைய வசனத்தின்படி எத்தனையோ தாய் தகப்பன்மார் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை மறந்ததுனால இன்றைய உலகம் உண்மை அறியாதபடிக்கு வாலிப தலைமுறைகளும் சரி மூத்த தலைமுறைகளும் சரி ஆண்டவரே தகப்பனே எங்கேயோ நிற்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த தாய் தகப்பன்மாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆரம்பத்துல பாதுகாப்பாக வளர்க்கிறவர்கள், அந்த பிள்ளைகளுக்கு கட்டாவே இந்த உலக வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறவர்கள் தகப்பனே, அவர்கள் ஆண்டவரே வேதத்தை மறந்ததுனால அவர்களுக்கும் வேதம் தெரியாதனால ஆண்டவரே தாங்களும் அழிவுல போய் தங்களுடைய பிள்ளைகளையும் அழிவுக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறது அறியாமல் இருக்கிற இந்த தாய் தகப்பனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ தகப்பனே அவர்கள் உண்மை அறிந்து கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து தாங்களும் ஆண்டவரே தங்களுடைய ஆத்மாவை காத்து கொள்ளவும் தங்களுடைய பிள்ளைகளும் கர்த்தாவே தங்களுடைய ஆத்மாக்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள ஆண்டவரே இந்த தாய் தகப்பனுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த தாய் தகப்பன் கர்த்தாவே பக்குவங்களை கற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டிகளாக முன்மாதிரிகளாக இருக்க ஆண்டவரே முதலாவது அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உண்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொண்டு தகப்பனே தாங்க மனம் திரும்பி ஆண்டவரே செய்கிறதை தாங்கள் வாழுகிற வாழ்க்கையை பிள்ளைகள் பார்க்கிறார்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவரே பிள்ளைகளும் தங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை உணர்ந்து தகப்பனே முதலாவது அவர்கள் மனம் திரும்பி உம்முடைய வேதத்தின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எத்தனையோ அழிவின் பாதைகளில் போகிற பிள்ளைகளை காண்கிற பொழுது தங்கட பிள்ளைகளுக்கு இந்த நிலைமைகள் வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே தாங்களும் தங்களுடைய பிள்ளைகளையும் கொண்டு சபைக்குள்ளே வந்து தங்களை காத்துக் கொள்ளுகிற நல்ல ஞானத்தை கொடுப்பீராக செவிக்கிறோம், நல்ல கிருபைகளை கொடுப்பீராக செவிக்கிறோம் ஐயா. உலகத்துல வருகிற ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து வருகிற அழிவுகளை காணுகிற பொழுது கர்த்தாவே தகப்பனே ஒரு கொஞ்ச நேரம் மாத்திரம் இந்த ஆண்டவரே பயங்கள் வருகிறது, அதன் பிற்பாடு ஆண்டவரே அதெல்லாம் துணிகரகமாய் மாறுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த பயபக்தியோடு கூட ஜனங்களும் தேட உதவி செய்வீராக செவிக்கிறேன் ஆண்டவரே.

0: பட்டு ஆண்டவரே சகோதரர்களை ஸ்திரப்படுத்துங்கள் என்று சொன்னது போல, இதோ ஆண்டவரே பிள்ளைகளையும் நாங்கள் வளர்த்தெடுக்கத்தக்கதாக நல்ல ஞானங்களை தருவீராக, நல்ல பண்புகளை தருவீராக, பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுகளை சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக, தேவ பயபக்திகளை சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக, வேதத்தை சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே வேத வழிமுறைகளை கர்த்தாவே வேத வாழ்க்கையை நாங்கள் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் நல்ல கிருபைகளை தருவீராக, நல்ல ஞானத்தை தருவீராக, பரிசுத்த ஆவியானவரை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இந்த உலக மக்களுக்காகவும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. சிறு வயது முதல் தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வளர்த்து கொண்டு வருகிற தாய் தகப்பன், ஆண்டவரிய தகப்பனே, கொஞ்ச நாட்களுக்கு பின்பாக தாங்களும் ஆண்டவரே செய்ய வேண்டியது என்னதென்று தெரியாதிருக்கிறபடினால ஆண்டவரே அவர்களையும் கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எங்கெங்கெல்லாம் தேவ செய்திகள் சொல்லப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் என் ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுகிறதோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய பிறப்பு, பாடு, மரணம், ஆண்டவரே உயிர்த்தெழுதல், மீண்டும் வரப்போகிறீர் என்கிற ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுக்கிற பொழுது கேட்கிற கிருபைகளை கொடுப்பீராக செவிக்கிறோம் ஐயா. கேட்டு உணர்ந்து கொள்ளுகிற கிருபைகளை கொடுத்து கர்த்தாவே அவர்களும் உண்மை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த உலகத்தில் அழிந்து போகிற பிள்ளைகளை ஆண்டவரே காத்துக்கொள்ள உம்முடைய வார்த்தை ஒன்றே போதும் ஆண்டவரே. வேறு எதனாலையும் ஆண்டவரே இந்த மக்களை காப்பாற்ற முடியாத தகப்பனே, இதோ உம்முடைய வார்த்தையில பிள்ளைகள் நிலைத்திருக்க, தாய் தகப்பன்மார்கள் நிலைத்திருக்க, தேசம் நிலைத்திருக்க ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் இந்த மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே காத்து கொள்வீராக ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே சங்கமம் ஊடகத்தை ஆண்டவரே நீ காத்து கொள்வீராக. அது நூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல ஆண்டவரே, லெஸ்லி அந்த குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தை தொடர்ந்து ஆசீர்வதித்து பாதுகாப்பீராக. அவர்களும் நல்ல சுகமில்ல ஆரோக்கியங்களுடன் இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை இன்னும் தொடர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல ஆண்டவரே, எங்கள் சகோதரிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருங்கிணைப்பாளராக இருந்து எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஒவ்வொரு நோக்கங்களுக்காக, ஒவ்வொரு தேவைகளுக்காக, ஒவ்வொரு அங்கலாய்ப்புகளுக்காக, ஒவ்வொரு அவலங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே விண்ணப்ப உங்களோடு கூட அனுப்புகிற அந்த சகோதரியை கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கர்த்தர் வழிநடத்து வருகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எண்ணம் பலப்படுத்துவீராக, எண்ணம் ஞானத்தினால் நிரப்பி கர்த்தர் வழிநடத்துவீராக செவிக்கிறோம் ஐயா. வந்து இணைந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இருக்கிற சகோதர சகோதரர்களுக்காகவும் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே எங்களுடைய குடும்பங்களையும் எங்களையும் தொடர்ந்து வழி நடத்தி உம்மை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கும், உம்மை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கும், உம்மை அறிகிற ஆண்டவரே எண்ணம் அறிகிற அறிவினால் எங்களை நிரப்பி வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்துல வந்து உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறதோட ஒத்தாசியோட ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமீன் ஆமீன். உங்களை கேட்டதும் அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்கிற காரியம், கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்.
2: ஆமீன்.
1: நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்க துன்பப்படுகிற ஊழியர்களுக்காக, துன்ப

மாபிதா, உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு ராஜாவே. என் தேவனே, உமக்கு உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் சேர ஒவ்வொரு ஊழியக்காரரையும் தேவனே உம்முடைய கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய தேவைகளை சந்தியுங்கள் ஆவியானவரே. என் தேவனே நன்றி அப்பா. அவளுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதையுங்கப்பா. சர்வத்திலே நல்ல சுபலத்தை கொடுங்களப்பா பிதாவே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, உங்களை ஞானத்தினாலும் அறிவினாலும் தெளிந்த புத்தியினாலே உங்களை நிரப்புங்க அப்பா பிதாவே. ஊழியங்களை எப்படி செய்யணும் என்ற தேவனே நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள் ஆவியானவரே. ஆவியானவரே நீங்கள் வழிநடத்துற ஆவியானவர் அப்பா. நீங்கள் பேசுங்கப்பா இந்த ஊழியக்காரர்களோடு. நீங்கள் ஆறுதல் தேவனப்பா, துன்பப்படவர்களுக்கு நீங்கள் ஆறுதலை கொடுங்களப்பா பிதாவே. துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சொன்ன தேவனே, நீங்கள் விட்டு போன ஆறுதலை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, பலனை கொடுங்கப்பா பிதாவே இந்த ஊழியக்காரர்களுக்கு. ஓ நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. உம்முடைய பலத்தோடு, உம்முடைய அன்போடு, தெளிந்த புத்தியோடு தேவனே பிதாவே இந்த ஊழியங்களை செய்ய தேவனே வழிநடத்தி செல்லுங்களப்பா பிதாவே. உம்முடைய வரங்களினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தாவே மோளை நிரப்புங்க அப்பா பிதாவே, நிரப்புங்க ஆவியானவரே. நன்றி என் தேவனே சோசம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்கப்பா. அக்கினி ஜுவாலிகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்க அப்பா பிதா. அக்கினி ஜுவாலிகளாய் மாற்றுங்க என் தேவனே பிதா. உம்முடைய பாதம் படைப்பிடங்களிலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக என் இயேசு ராஜாவே. உம்முடைய சமூகம் தேவனே இவளுக்கு முன் செல்வதா, தடைகளை நீக்குங்கப்பா பிதா, எல்லா பிரச்சனைகளையும் நீக்குங்கப்பா பிதா. ஓ நன்றி என் தேவனே சோசமல், நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நான் உங்களை கைவிடுவதும் இல்லை விட்டு சொன்ன தேவனே, தம்முடைய தேவ தூதரை அனுப்பி போக்கிலையும் பலத்திலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் அப்படியாக தேவனே இந்த ஊழியக்காரர்களை நீங்கள் வழிநடத்தி செல்வதற்காக நன்றி அப்பா. அவருடைய கரங்களினாலே அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடப்பதாக ஆவியினாலே அவளை நிரப்புங்க அப்பா. என் தேவனே பெறப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்கள் அப்பா பிதா. எல்லா பிசாவுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா. சகல நோய்கள் வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதா. அக்னி ஜுவாலிகளாய் உங்களுடைய ஊழியக்காலை மாற்றுங்க அப்பா. என் தேவனே நன்றி ராஜாவே. எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் மாற்றும் அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியே அசைய போருக்காய் நன்றி அப்பா. நன்றி என் தேவனே சொச்சம். அதே போல் தேவனே ஒரு தேசங்களையும் புறப்படும் அப்பா, யுத்த நாடுகளை புறப்படங்களை இயேசு ராஜா. தேவனே கடைசி காலத்திலே நீங்கள் யுத்தங்களை கேள்விப்படுகிறேன் சொன்னீங்கள் அப்பா. ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள், ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யங்கள் சொன்னீங்க என் தேவனே. என் தேவனே நீங்கள் அப்பா பிதாவே, இந்த மக்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்க அப்பா பிதா. நீங்கள் இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. எல்லா அழிவென்று பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. மாம்ச கிரிகள், பிசாவுடைய கிரிகள், உலக கிரிகள் தேவனே, இந்த தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே கிருப செய்யுங்க அப்பா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மூலம் அப்பா பிதாவே இந்த நாட்களை குறைத்திருக்கிறேன் சொன்ன தேவனே அப்பா பிதாவே, இந்த யுத்தங்களை ஓய பண்ணுங்கள் அப்பா பிதா. பிசாவின் தந்திரங்கள் எல்லா கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, மனிதனுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, மாம்ச கிரிகள் பொய்யின் ஆவியல் தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, தேச தலைவர் அதிகாரிகள் போடுகிற உமக்கு எதிராக போடுற எல்லா திட்டங்களும் எல்லா பாபேல் கோபுரங்களும் இடிந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே. தேவனே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா, தேசத்து மக்கள் அழிந்து போகாதபடி அப்பா பிதாவே, உம்முடைய மக்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாகாதபடி உம்முடைய சத்திய வார்த்தை அன்னி பிதவனே இந்த தோபர தேசத்து மக்களை மீட்டரட்சியுங்கள் அப்பா பிதாவே, மீட்டரட்சியுங்கள் அப்பா பிதாவே. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ அனைத்து மக்களும் பூவுள்ள அனைத்து மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். தேவனே திரும்ப செய்யுங்க அப்பா பிதாவே, மனம் திரும்பி தேவனே சுவிசேஷத்தை விசுவாசிக்க தேவனே இந்த மக்களுடைய இருதயங்களை திறவங்கள் ஆவியானவர்கள். இந்த கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்க அப்பா பிதா. மாம்ச சிந்தியல் கிரிகள் தேவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாக ஆவியானவரே.

ஆவிக்குரிய சித்தைகளால் என்று அப்புங்க. ஓ ஆவியானவரே, இந்த ஆளுக நீங்கள் வழிநடத்துகிறப்பா இந்த மக்கள். ஓ நன்றி பரிசுத்த தேவனே, நன்றி அப்பா ஆவிதா. உம்முடைய ஆவிய ஊற்றிருந்தப்பா மாம்சமான யாவன் மீது, தேச அதிகாரிகள் மீது, விசேஷமாய் தேசத்தலும் அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றிருந்தோம் தேவனே. மனக்கண்களை திறந்தப்பா, விசுவாசால மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிறது. எல்லா குருட்டுத்தன ஆவிகளும் வழியார்களாக இயேசு பேசுமென்றார். சாத்தானுடைய தந்திரத்தினாலே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போலப்பா இந்த மக்களும் வஞ்சிக்காதபடி இருந்தவர், இந்த மக்களை

Thank you, brother. God bless you. வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் படைத்த நசுனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சில நாட்களாக நான் ஒரு சப்ஜெக்டை எடுத்து கொண்டு வருகிறேன். அவைகளில் ஆசீர்வாதங்களை தடுக்கும் பாவங்கள். எந்த பாவங்கள் ஆண்டவர் அவர் கோபத்தின் மூலம் தண்டிக்கிறார்? ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு தேவனுடைய கோபத்தினாலே எப்படி தண்டிக்கப்படுகிறான்? இரண்டாவதாக, எந்த பாவத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை இழக்கிறோம்? பாவம் செய்த பிறகு ஆண்டவர் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார். ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எந்த பாவம் செய்த பிறகு கிருபை விலகுகிறது? இந்த மூன்று காரியங்களை குறித்து நான் தேவனுடைய கட்டளை மீறுவதிலிருந்து பல விதங்களை பேசி வந்தேன் என்னுடைய சபையில். இந்த நாளில் இந்த தலைப்பின் கீழ் பாவம் மற்றும் மனம் திருந்துதல், அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு மனிதன் பாவத்தை விட்டு விலகி மனம் திறந்த போது அவனுடைய வாழ்க்கையில் தெய்வீக ஆசீர்வாதம் தொடர்கிறது, பாவத்திற்கு முடிவடைகிறது. மனம் திருந்துதலின் மூலமாக, மனம் மாறுதலின் மூலமாக தன் வாழ்க்கையை பாவத்துக்கு விட்டுவிட்டு, பாவத்தை தள்ளிவிட்டு பரிசுத்தத்திற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு அது ஒரு மன திருந்துதல் என்ற விசுவாச வாழ்க்கையில் கடந்து செல்லும் பொழுது அது தெய்வத்திலிருந்து தேவ கோபம் வராது, ஆசீர்வாதங்கள் தொடரும், கிருபையை இழக்க மாட்டோம். அதில் ஒன்றாவது பாயிண்டை உங்கள் மதியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த ஒன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. அதை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பாவம் செய்த பிறகு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் கரைப்படுகிறது. ஆத்மா முதல்ல கரைப்படுகிறது, நம்முடைய சரீரம் கரைப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இந்த காரியத்தை பார்க்கும் போது பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஒரு நல்ல உதாரணம் எது என்றால், ஏதென் தோட்டத்தினுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஆதாம் ஏவாளுக்கு. அவர்கள் முற்றிலுமாக கர்த்தருடைய கிருபையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும் கர்த்தருடைய மகிமையிலும் கர்த்தரோடு சமாதானத்திலும் வாழ்ந்தார்கள். அந்த ஏதென் தோட்டத்தில் அவர்களுக்காகவே படைக்கப்பட்ட ஏதென் தோட்டம். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், அதற்கு அவர்களை அதிபதியாய் வைத்தார். ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் அங்கு வைத்தார் கர்த்தர், இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று. கர்த்தருக்கென்று கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார்.
தினந்தோடும் அவர்கள் அவர்களிடத்தில் வந்து உறவாடுவது, ஐக்கியம் கொள்வது மிகப்பெரியதான ஒரு கிருபையும் பாக்கியத்தையும் பெற்றார்கள் அந்த காலகட்டத்திலே. யாருக்கும் கிடைக்காத ஒரு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டார், அவர்களோடு இருந்தார், அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தெய்வத்தோடு சமாதானம் இருந்தது. அவர்களுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும், அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் அதிபதியாயிருந்தார்கள்.

அதிபதியாயிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்ந்திருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது, அந்த கட்டளையை மீறிய பிறகு பாவம் இருவருக்குள்ளும் பிரவேசித்த பிறகு பாவத்துக்கு காரணமாயிருந்தவன் பிசாசு. அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே கர்த்தருடைய கட்டளையும் கர்த்தருடைய வார்த்தையும் மீறினபடினாலே, கட்டளை உடைத்தபடினாலே அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பு என்னவென்றால், எப்போது அந்த பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்ததோ பிசாசின் மூலமாக அவன் தந்திரமாக அவளுடைய வாழ்க்கையை இருளடைவதற்கும் கரைப்படுவதற்கும் பாவத்திற்கு அடிமையாகுவதற்கும் அவன் போட்ட பிளான் சக்சஸ் ஆன பிறகு, இவர்கள் கீழ்ப்படிந்த பிறகு, அவனுக்கு கீழ்ப்படிந்த பிறகு, இவருடைய வாழ்க்கையில பாவம் என்றான பிறகு, முதலாவது தேவ மகிமையை இழந்தார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் இழக்கப்பட்டார்கள். தினந்தோறும் அவர்களோ அவரோடு பேசுகிற அந்த பாக்கியம் இழப்பு, அவரை காண்பதில் இழப்பு, யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரியதான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் ஆதாம் ஏவாள். ஏதென் தோட்டத்தில் பாவம் வந்த பிறகு அவர்களுடைய பெரிய இழப்பு என்னவென்றால், தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டார்கள். அதான் ஆசீர்வாதமும் இழந்தார்கள், தேவ சமாதானத்தை இழந்தார்கள், பாவியாய் மாறினார்கள், பாவத்துக்கு அடிமையாய் மாறினார்கள். அப்ப கர்த்தர் அவர்களோடு தூரமானார், உறவு துண்டிக்கப்பட்டது, தினந்தோறும் அவர்களோடு பேசுகிற பாக்கியம் துண்டிக்கப்பட்டது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் இடையில் பிரிவினையாக்கி, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது என்று ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 59:2. வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியமே தவிர ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. யாராயிருந்தாலும் குற்றம் புரிகிறவன் இழக்கிறான், சமாதானத்தை இழக்கிறான், அன்பை இழக்கிறான். இந்த இடத்தில் இந்த பாவம் வந்து தெய்வத்திற்கும் நமக்கும் ஒரு பிரிவினையும் உண்டாக்குகிறது, அவருக்கும் நமக்கும் சமாதானம் இல்லாமல் போகிறது, உறவு துண்டிக்கப்படுகிறது. பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க முடியும். இன்னொன்று, அவர் நம்முடைய ஜெபங்களை கேளாதவராய் இருக்கிறார், அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து. அப்ப அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. பவுல் அருமையாக எழுதுகிறார் ரோமர் என்ற புத்தகத்தில் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானீர்கள்.
எல்லோரும் பாவம் செய்தான். இப்போ ஒருவருக்குள்ளே பாவம் பிரவேசித்தது, அவருடைய ஜெனரேஷனுக்கே அந்த பாவம் தொடர்ந்தது. எல்லோரும் பாவம் செய்து ஆண்டவருடைய தேவ மகிமை பிறக்கிறவர்கள் எல்லோரும், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், பாவத்தில் நான் பிறந்தேன், பாவத்தில் வாழ்கிறேன். ஆனால் இந்த சிலுவையின் உபதேசம், எல்லோரும் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பலியாகிய கிறிஸ்துவினுடைய பலி நமக்காக அருளப்பட்டது.

அருளப்பட்ட கிருபை. இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இந்த செய்தி கேட்கிறோம். நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. பசுத்தமாக்கப்பட்டோம், பசுத்த வாழ்க்கை அடைந்தோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாமே. எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் எல்லா தேசத்தாரும் எல்லா பாஷைக்காரரும் சிறியோரோ பெரியோரோ யாரா இருந்தாலும் எவரும் பாவத்தை செய்தவர்கள் எல்லோரும் தேவ மகிமையை இழந்தார்கள், தேவனுடைய உறவை இழந்தார்கள். ஆனால் கிறிஸ்து மீண்டமாக பிதாவோடு குமாரனாகி இயேசு கிறிஸ்து நம்மை இணைப்பதற்காக இந்த பூலோகத்தில் வந்தார். மீண்டும் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக பாடுபட்டார், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம், சமாதானம், கிருபை, அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்வதற்கு காரண கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பாவம், பாவத்தின் விளைவாய் தேவ கோபாக்கின, தேவ கோபாக்கின விளைவாய் தண்டனை, அந்த தண்டனை பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாய் அருளப்பட்டது. ஆகவே மனம் திருந்துதலும் பாவ மன்னிப்பும் பசுத்தம் அடைதலும் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெறுதலும் கர்த்தர் நமக்கு அருள் இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லு, அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், என் இதயத்தில் அக்கிரமத்தை கவனித்திருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். என் இதயத்தில் பாவம் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய ஜபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். மனிதனுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டியது, மணிக்கணக்காய் ஜெபிக்கிறோம், மணிக்கணக்காய் மாதந்தோறும் வருடந்தோறும் எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவி நமக்கு துணையாய் நிற்கும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன். இருளின் அதிகாரத்தில் அடிமைதனத்தில் வாழ்கிற மனிதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு அவருடைய சத்தியத்தை கொண்டு வந்து இருளை அகற்றி நமக்கு ஒளியை கொடுத்த உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய இதயம் சுத்திகரிக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது. அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அப்போ நம்முடைய இதயம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், சுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இதயம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்க வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவி நம்முடைய இதயத்திலே வாழ்கிற பரிசுத்த ஆவியாய் இருக்க வேண்டும் என்றால், அவருடைய சத்தியம் நமக்குள்ளே வாழ வேண்டும். இந்த இதயத்தை எப்பொழுதும் நாம் சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவ மனிதனை தேவனுடைய சந்நிதியிலிருந்து விலக்குகிறது. தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும் இடையில் ஒரு தடையாக பாவம் நிற்கிறது. அது புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும், பாவ வாழ்க்கையில்
அது ஒரு தடையாய் வந்து நிற்கிறது மனிதனுடைய பாவம். அந்த பசுத்தம் அடைய முடியவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி அவர் மூலமாக பாவ மனிதன் என்ற பேனரை விலக்கி பசுத்தவான் நீதிமான் என்ற தகுதியை பெற்றுக் கொள்வதற்கு அவர் நமக்காக பலியாகி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து சகல பாவத்தையும் நீக்கி அவருடைய பிள்ளை என்ற தகுதியை நமக்கு கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே அதனால் மனிதன் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழக்கிறான். பாவம் உள்ளத்தில் வரும் பொழுது அவன் இழப்பு என்னவென்றால் சமாதானம், தெய்வீக சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை இழக்கிறான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம். இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தம் உள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். ஆகவே அவர் பசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பசுத்தமாய் இருப்பேன். இதுல இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால் பாவத்தினால் கிருபை விலகுகிறது. ஜெபங்கள் கேட்கப்படாது. பாவத்தினால கிருபை விலகுது. அது நீதிமொழிகள் 3:3 சொல்லுகிறது, சத்தியம் கிருபையும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அப்போ கிருபை விலகாமல் இருக்க வேண்டும் என்று நான் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் சத்தியத்தில் வாழ்ந்தால் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது, கிருபையும் உன்னை விட்டு விலகாது. அதுதான் முக்கியமான ஒரு பகுதி. அது ஆகவே அது கிருபை விலகினால் அந்த ஜெபமும் கேட்கப்படாது. ஆகவே ஜெபம் கேட்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதனை உண்டாதாங்க. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது என்றால், இருக்க வேண்டும் என்றால் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை சத்தியத்தில். நீதிமொழிகள் 28:9, நியாயப்பிரமாணத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுவது சத்தியம். நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு மீளும் பொழுது அவர் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். எவ்வளவு நேரம் நாம் ஜெபித்தாலும் அது அருவறுப்பாய் மாறும். ஒரு பாவம் செய்த மனிதன் எவ்வளவாய் கடினமாய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறது வேதம் என்பதை சிந்திக்க வேண்டும். மிக 3 அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர் அவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். யார்? கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை தெரிந்தவர்கள், அரையங்குறையமாக பின்பற்றினவர்கள், கர்த்தருடைய கட்டளையை மீறினவர்கள், பாவத்தில் வாழ்ந்தவர்கள், இவர்களுடைய ஜெபத்தை அவர் பதிலளிக்க மாட்டார். ஆண்டவரோடு வாழவிட்டால், சத்தியத்தை வைத்து கீழ்படியாவிட்டால், சத்தியத்துக்குள் வாழவிட்டால்
அது யாரா இருந்தாலும் அவளுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். இதுதான் தேவ வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த போதனை ஆண்டவரோடு வாழ்ந்தவர், ஆண்டவரோடு இயேசுவோடு வாழ்ந்த, ஊழியத்திலே பயணத்தை செய்தவர், ஊழியத்திலே ஆண்டவரோடு இருந்து சகலத்தையும் பார்த்தவர், அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர், அவர் போகும் இடமெல்லாம் அவரும் போனார், அவளோடு அமர்ந்து பசுத்த பந்தியம் எடுத்தவர், அவர் பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் கேட்டார், பிசாசின் கிதியைகளை அழிப்பதையும் கண்ணால பார்த்தார். இப்படி இருந்த ஒரு தேவனுடைய தாசன், கர்த்தரோடு இருந்தவர், அவர் எழுதுகிற நிருபத்தில் எழுதுகின்றார் 1 பேதுரு 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய விண்ணப்பத்திற்கு கவனமாய் இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீதிமான் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நீதிமான், இயேசு கொண்டு வந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவன் நீதிமான், ஜெபத்தில் தரித்திருக்கிறவன் நீதிமான், இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் நீதிமான், அவருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவன் நீதிமான், பாவ மன்னிப்பை பெற்றவன் நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நிமித்தமாக சுத்திகரிக்கப்பட்ட அந்த நபர் நீதிமான். அந்த நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற உயர்வு, தகுதி, கனம் என்னவென்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமா இருக்கிறது. மேல வசனத்துல பார்த்தோம், பதிலளிக்க மாட்டார், அவளுடைய ஜபத்திற்கு பதிலளிக்க மாட்டார், பாவத்தை செய்து செய்கிறவனுடைய வாழ்க்கையில் பதிலளிக்க மாட்டார். ஆனா இங்கே என்ன சொல்லுகிறது? நீதிமானை குறித்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனை பற்றி, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற ஒரு விசுவாசி குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமா இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதா. அவர் நாமம் வல்லமுள்ள நாமம், அவர் நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவன் உள்ள நாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய முகம், துர்மார்க்கனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படியாதவனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளை எதிர்த்து வாழ்கிறவன், இந்த உலகத்திற்கும் உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் அடிமைப்பட்டவனா இருக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது. எங்கு பாவம் இருக்கிறதோ அங்கு கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் தொடர்ந்து பாவத்தில் வாழும்போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறான். தொடர்ந்து தொடரக்கூடாது பாவம், தொடர்ந்து பாவம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில அவன் இழக்கிறது கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறான். ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை.
ஆயிரம் ஜபம் பண்ணினாலும், மணிக்கணக்காய் உட்கார்ந்து ஜபம் பண்ணினாலும் இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. மனம் திரும்பாத இதயத்தை விரும்புவதில்லை. தேவன் பசுத்தமானவர், ஆகையால் பசுத்தமான வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். தேவன் பசுத்தர், ஆகவே அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் பசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சுருக்கமாக இந்த மூன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அதான் திரும்ப கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தொடர்கிறது. மனம் திருந்தி பாவத்தை விட்டு விலகுகிறவன் அதான். இனி இந்த பாவ அடிமட்டனம் வேண்டாம், இந்த அசுத்தம் வேண்டாம், இருள் வேண்டாம், பாவத்தினுடைய அடிமைத்தனம் வேண்டாம், பாவங்கள் குற்றங்கள் தொடர்கிறது வேண்டாம். நான் மனம் மாறுகிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவுக்காக வாழ்கிறேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் என்று வாழ்க்கையை மனம் திருந்தி வாழும் போது, கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்றால், இந்த பாவம் நீக்கப்பட்ட பிறகு. பாவம் எதினாலே நீக்கப்படுகிறது? ஒன்று யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநேகத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.

0: அப்போ நம்மை சுத்திகரிக்கிற கர்த்தர் சுத்தமாக்க வேண்டும் என்று தான் ஜீவனை கொடுத்தார். நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் அவர் ரத்தத்தை பலியாய் சிந்தினார். சிந்தப்பட்ட ரத்தம் அவரால அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்க பாவத்தை அறித்த அறிக்கையிட்ட பிறகு மனம் திருந்திய பிறகு அவர் உண்மையுள்ளவராய் நமக்கு மாறுகிறார். அவர் ஒக்காலமும் சொல்லுவது கிடையாது, நீ மனம் திரும்பினாலும் நீ பாவ உன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அல்ல. கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் பலி செலுத்தப்பட்டது பாவ மன்னிப்புக்காக. இந்த காலகட்டத்தில் ஒருவரே கிறிஸ்து என்னும் கர்த்தர் நமக்காக பலியானார். ஆகவே அவரை நம்பி பாவத்தை அறிக்கையிடுகிற அவருடைய நாமத்தை விசுவாசித்து அறிக்கையிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ரெண்டு நாளாகும் 7:14 இவ்விதமாக சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருந்து கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ பொல்லாத வழிகளை விட்டு விலகினால் ஒழிய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடராது, ஆண்டவருடைய கிருபை தொடராது. என்னாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லும் போது அவரால் அழைக்கப்பட்டவர், அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களால் மீட்கப்பட்டவர்கள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய சத்தியத்தை கேட்கின்றவர்களாய் இருக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தை செய்யும் போது அந்த பாவம் எல்லாம் அந்த பொல்லாத வழிகளை பாவ வழிகளை விட்டு திரும்பினால் மன திருந்தினால் திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு வேசத்தை சேமத்தை கொடுப்பேன். பாவங்களை மன்னிக்கிற கர்த்தராய் மாறுகிறார். மனம் திருந்த பிறகுதான் கர்த்தருடைய மனமும் மாற்றப்படுகிற மாறுகிறது நமக்கு கிருபையாயிரங்குவதற்கு. அப்போஸ்தலர் 3:19, ஆகையால் உங்கள் பாவங்கள் அழிந்து போகும்படி மனம் திருந்தி குணப்படுங்கள். அப்போ பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும், விடுதலை ஆக்கப்பட வேண்டும், அடிமைதனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அப்போ மனம் திரும்பி நம்முடைய ஆத்மா குணமாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இரக்கமுள்ள பிதாவாய் இருக்கிறார். அவர் எப்போதும் இரக்கமுள்ள. பாவம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அழித்தவர் ஒன்று, கிறிஸ்து சிலுவையிலே பாவத்தை கொன்றார், அழித்து விட்டார். அது நமக்குள்ளே வந்து வாழக்கூடாது. அது நமக்குள்ளே இருந்து அந்த பாவம் துளிர் விடக்கூடாது, பாவை அடிமையாய் மாற்றக்கூடாது. மனிதன் உண்மையும் உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகும் பொழுது தேவன் மன்னித்து மீண்டும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். அதுதான் கர்த்தருடைய கேரக்டர் குணம். மனம் திரும்பிய பிறகு பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்ட பிறகு பாவ வழியிலிருந்து விலகி வருகிறேன் என்று ஒப்புக்கொண்ட பிறகு மனம் திருந்துதல் தேவனுடைய சந்ததிக்கு திரும்ப வழியாகும், கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். பாவ மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. அது ஜெப வாழ்க்கையும் தேவனுடைய கிருபையும் பாதிக்கிறது. ஆனால் தேவன் இரக்கம் உள்ளவர், நம்மை உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் அவர் நம்மை மன்னித்து மீண்டும் தம்முடைய சன்னதியில் சேர்த்துக் கொள்ளுகிறார். தேவ சமூகத்தில் போய் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறார். தேவன் தண்டிக்க விரும்புகிறவர் அல்ல, அவர் நம்ம தண்டிக்கணும்னு விரும்புகிறவர் அல்ல, அதற்காகத்தான் வந்து மறிக்கல. அவர் விரும்புவதெல்லாம் என்ன என்றால் நாம் பாவ மன்னிப்பு பெற்று அவருடைய பிள்ளையாய் பசுத்தமாய் வாழ வேண்டும். அதுதான் மனம் திருந்தியவர்களை ரட்சித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப மனம் திருந்தியவனை ரட்சிக்கிறார், முற்றிலுமாக அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், பாவம் சிறியதாய் இருந்தாலும் அது தேவனுக்கு உண்டான உறவை பாதிக்கிறது. பசுத்தமான வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. மனம் திரும்புதல் ஒரு உண்மையான இதயம் மாற்றமாக இருக்க வேண்டும். தேவன் மன்னிக்க தயார் உள்ள அன்பான பிதாவா இருக்கிற ஆண்டவர் எப்போதும் நம்ம தள்ளறதில்ல. அவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து மனசாவப்பட்டு நாம் பாவத்தை அறிக்கையிடும் போது அவர் நம்மை தள்ளுவது கிடையாது, இரக்கமுள்ளவராய் நம்மை மன்னிக்கின்றார். நம் தினமும் ஜெப வாழ்க்கையும் ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலமாக கிடைக்கிறது. ஜெப வாழ்க்கை ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலம் கிடைக்கிறது. நாம் தினமும் தேவனுடைய சன்னதியில் நம்மை ஆராய்ந்து வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறவர், தேவ சமூகத்தில் தேவ வசனத்தை வாசித்து ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று கேட்க வேண்டும். அப்போது அவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார். கர்த்தருக்கு சமயமாயிருங்கள், யாக்கோப்பு 4:8 சொல்லுது. கர்த்தருக்கு சமயமாயிருங்கள், அப்போது அவர் உங்களுக்கு சமயமாயிருப்பார். ஆண்டவரோடு உறவில் இருங்கள், அப்போது பாவம் செய்வதை எதிர்ப்போம். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். நம்முடைய வாழ்க்கை கிருபையும் ஆசீர்வாதத்தையும் இழக்காதபடி தேவனுடைய உறவில் உண்மையாயிருக்குமானால் நீதிமான்களை ஒருவரும் ஒரு நாளும் கைவிடாது காப்பாற்றுகிற கர்த்தர், நீதிமான்களுடைய ஜபத்தையும் கேட்கிற கர்த்தராயிருக்கிறார். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனா இயேசுவே, உங்களுடைய பசுத்த நாமத்திற்காக சூத்திரம். நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர், நீர் வல்லமுள்ளவர், நீர் போதுமானவர். இவ்வளவு நேரம் பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதம் தொடர்கிறது என்ற தலைப்பில் பார்த்தோம். எங்களுடைய உறவு நீடிக்க வேண்டும் என்றால் எங்களுக்குள்ளே ஆண்டவரே அடிக்கடி வந்து எங்களை தாக்குகிற அந்த பாவம் இருக்க போறோம். இந்த பாவத்தின் நிமித்தமாக நாங்கள் கிருபையும் இழக்காதபடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரவும், ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து பசுத்தமாய் வாழும் போது ஆண்டவர் நீ தொடர்ந்து கிருபையை கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் பார்த்தோம். மனிதன் மனம் திருந்தும் போது அவனுக்கு கிருபையின் நன்மையை தொடர்கிறபடி நாள் உமக்கு சொத்துறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், கீழ்ப்படியட்டும், உமோடு உறவாடட்டும், உம்முடைய கிருபையில் வளரட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆண்டவரே சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்க கிருபித்தாரம் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். ஒருவன் மனம் திரும்பும் போது கர்த்தர் சாமி

0: God bless you. Amen.
1: Okay, thank you, brother. God bless you, brother. Thank you.
0: Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போலீஸ்காரன் அவர்கள் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவேல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கத்துடைய வார்த்தைகளை வைத்திருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறு

நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய கிழமையில் புதிய நாளிலே உடைய சமூகத்திலே வரவும் உடைய வார்த்தைகளை பேசும்படியாக நீர் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை மறைத்து இந்த நாட்களிலே வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கமுனைத்தலத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்புள்ளங்களையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான வார்த்தைகளை கேட்டோம் இந்த நாட்களிலே. மனம் திரும்புதலை குறித்து போதவர் ஐயா இந்த நாட்களிலே சொல்லியிருந்தார்கள். உண்மையிலே இந்த கடைசி காலத்திலே ஜனங்களுக்கு தேவையான ஒரு காரியம் என்னவென்றால் மனம் திரும்புதல். இன்றைக்கு அநேக ஆண்டோட பிள்ளைகளா இருந்து கூட இந்த நாட்களிலே பாவத்துக்குள்ளே சில ரகசிய பாவங்களுக்குள்ளே இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நினைக்கிறார்கள் எல்லாரும் ஆண்டவர் வந்தவுடனே நாங்கள் போயிருவோம் சொல்லி, ஆனால் அப்படி அல்ல. இந்த நாட்களிலே முதலாவது தேவனுக்குள்ளே மனம் திரும்பி இந்த நாட்களை நாங்கள் பரிசுத்தமா இருக்கிற வழியிலே தான் கர்த்தர் இந்த நாட்களை நம்மை அழைத்து செல்ல முடியும் என்பதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்றைய நாள் நான் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி துதித்தல். எப்படியாக துதிக்க வேண்டும், ஹவு கேன் வி கோ டு வர்ஷிப் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேச போறேன். இந்த நாட்களை சங்கீதம் 9 1-2 வசனங்களை இந்த நாட்களை வாசிப்போமா என்றால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது, எப்படி என்றால், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 வசனங்களையும் இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டிய இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இந்த நாட்களே உம்மை என் முழு இருதயத்தோடு உம்மை நான் துதிப்பேன் என்றும் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் இந்த நாட்களை விவரிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அறிமுக துடப்பிள்ளைகளே, நாங்கள் தேவனை துதிக்கிற வேளையிலே தேவன் நமக்கு செய்த அந்த அதிசயங்களை சொல்லி விவரித்து தான் இந்த நாட்களில் துதிகளை ஏறெடுக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த ஆண்டவர் செய்த அதிசயங்களை மட்டுமல்ல, அந்த துதிக்கிற வேளையிலே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து இந்த நாட்களிலே உன்னதமானவரை நம்ம தமது நாமத்தை இந்த நாட்களை கீர்த்தனம் பண்ணுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப துதிக்கிறதன் முக்கியமான நோக்கம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் தேவனுடைய மக்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே அடிக்கடி இந்த நாட்களை வலியுறுத்தி உறுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்ப்பீர்களா இருந்தால், அங்கே பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எழுதியவர்கள் இஸ்ரவேலரை இந்த நாட்களிலே தேவனை துதிக்க இந்த நாட்களை அழைப்பதற்கு 3 அடிப்படை வார்த்தைகளை இந்த நாட்களிலே பயன்படுத்தினார்கள். அதாவது முதலாவதாக பராக் என்று சொல்லியும், இதை இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே ஆசீர்வதித்தல் என்ற மொழிபெயர்க்கலாம் என்று சொல்லியும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பொருளே, 2வதாக இந்த நாட்களே ஹாலால், இந்த வார்த்தை இந்த நாட்களே கர்த்தரை துதியுங்கள் என்பதனுடைய பொருளாக இந்த நாட்களே உள்ளதும் அல்லேலுயா என்ற வார்த்தையும் வந்தது என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3வதாக யாதா, யாதா இந்த சொல் நன்றி செலுத்துதல் என்று சொல்லி இந்த நாட்களே மொழிபெயர்க்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இப்ரே ராகத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே பாருங்கள், இங்கே பாராக் ஹாலால் யாதா என்று சொல்லி இந்த 3 வார்த்தைகளையும் இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த 3 வார்த்தைகளும் இந்த நாட்களே என்ன இதை குறிக்கிறது சொன்னால், கர்த்தரை நாங்கள் துதிக்க வேண்டும், எப்படியாக இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதை தான் அந்த இடத்துல இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே தேவனுக்கு அங்கே நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிறதை குறித்து தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரனை சகோதரி, ஆனாலும் பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், வேதத்திலே காணப்படும் முதல் அங்கே பாடல்கள் எப்படி என்று சொன்னால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது செங்கடலை கடந்து இந்த நாட்களே உடன் இந்த நாட்களே அங்கே பாடுபட்ட போது அது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவனுக்கு இந்த நாட்களை நன்றி கூறும் ஒரு துதிப்பாடலாக இந்த நாட்களை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய அவர்கள் ரெட் சீயை சுவந்த சமுத்திரத்தை கடந்து இந்த நாட்களை வருகிற வேளையிலே ஒரு பாடல்களை பாடினார்கள். அந்த பாடல் எப்படியாக இருக்கிறதாம், தேவனுடைய நாமத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிற பாடலாக இந்த நாட்களை இருக்கிறதாக அது இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக அந்த நாட்களை துதித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிற வழியில் முதலாவதாக அங்கே துதிக்கிறார்கள்,
எப்படியாக அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களை துதிக்கிறார்கள் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே அவர்கள் அங்கே சுவந்த சமுத்திரத்தை இரண்டாக அங்கு அதாவது சுவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே இந்த காரியத்தை இந்த நாட்களில் அங்கே செல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அந்த யாத்ராம புஸ்தகம் 15 அதிகாரத்தில் எடுத்து பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, வாசிக்கின்றேன் பாருங்கள். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடி பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பெலனும் என் கீதவுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரே உயர்த்துவேன் என்று சொல்லி சொல்லி தொடர்ந்து படிக்கிறார்கள். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்பது கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பார்வோனையும் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார், அவருடைய பிரதான அதிபதிகள் சுவந்த சமுத்திரத்திலே இந்த நாட்களிலே அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லி அங்கே இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த ஜனங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்கிற காரியம் கர்த்தர் எப்படி என்று சொல்லி சொன்னார், அவரை புகழ்ந்து பாடி அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே பாவக்கட்டிலே சாவக்கட்டிலே இந்த நாட்களில் இருந்த எங்களை விடுவித்து இந்த நாட்களிலே

மோசியோடு பேசி இந்த நாட்களை எப்படியாக அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்ற காரியத்தை இந்த நாட்களை பார்த்த வழியிலே அதன் பிரகாரம் அவர் கட்டுகிறார். அந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது அங்கே ஒரு சரீரத்தை தான் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. இதைத்தான் இயேசு சொன்னார், இந்த சரீரத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் மூன்று நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய கடைசி காலத்திலே பாருங்கள் அவர் சொல்லுகிறார். அதை அவர்கள் அறியாதபடி இந்த ஆலயம் கட்டுவதற்கு இத்தனை ஆண்டுகள் சென்றது, அதை எப்படி மூன்று நாளுக்குள்ளே கட்டி முடிப்பாய் என்று சொல்லி அவர்கள் இந்த நாட்களே எப்படியாக போகிறார் சொன்னால் அவர்கள் மாம்சத்தில் இந்த நாட்களே அங்கே காரியத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஆவியிலே இந்த நாட்களே ஆவிக்குரிய காரியத்தையும் ஆவிக்குரிய செயல்பாடுகளையும் அந்த இடத்திலே பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய இதுதான் தேவனுடைய காரியத்திலே அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சோதனை சௌதரிய, அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அவர் சொன்ன சரீரம் எதை ஆலயம் என்று சொல்லப்பட்டது எதை குறிக்கிறது, அவருடைய சரீரத்தை தான் குறிக்கிறது. அந்த சரீரம், அந்த சரீரமாகிய ஆலயத்தை நீங்க இடிப்பீர்களா என்றால் மூன்றாம் நாள் அந்த ஆலயத்தை மறுபடியுமாய் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதன் நோக்கம் என்ன, நான் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் என்பதுதான் அதனுடைய காரியமும் ஆதாரமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இது தேவன் வாசம் செய்கிற ஆலயமாக இந்த நாட்களை நம்முடைய சரீரமாய் இருக்கிறபடினால் நம்முடைய உதடுகள் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, யாக்கோபின் புத்தகத்தில் எடுத்து பாருங்கள், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயினாலே வருகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், ஒரு சிலர் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள், நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதே வாயினாலே தான் அந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், சபிக்கிறார்கள், உறவினர்களை சபிக்கிறார்கள், இந்த நாட்கள் வேறு ஜனங்களை இந்த நாட்களை சபிக்கிறார்கள், பேசுகிறார்கள், இப்படியான காரியத்தை செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய, அப்படியானால் தேவன் வாசம் செய்யும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து சாபமும் பாவமும் நாட்களே வெளியாலே வர முடியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏனென்றால் அது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பாருங்கள், உடன்படிக்கை பெட்டி, ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு போகிற வழியிலே அது மிகவும் பரிசுத்தமான காரியமாக இந்த நாட்களை இருக்கிறது. அதே அந்த இடத்துல ஊசா தொட்ட இடத்துல பாருங்கள், அந்த வண்டியிலே போகிற வழியிலே விழுகிற வழியிலே ஊசாவை கத்தர் அடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கத்தர், அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த நாங்கள் நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் எபிரேயர்ல சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், அதனாலே நீங்களும் எப்படியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் விரும்புகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகளை, அப்ப அதைத்தான் இன்றைக்கு தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் இந்த சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமா இருந்தால் அங்கே இந்த நாட்களிலே நம்முடைய உதடுகளை துறக்கிற வேளையிலே உதடுகளில் இருந்து துதிகள் அப்படியே தொனித்துக் கொண்டே இந்த நாட்களிலே இருக்கும். அருமையான கத்தோட பிள்ளைகளை, பாருங்கள் எப்படியாக என்று பார்க்கிற வேளையிலே நான் காலையில் எழுந்து இந்த நாட்களை நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே ஏதோ பாட்டு புத்தகத்தை எடுத்து இந்த நாட்களை முன்னுக்கு வைத்து பாடுகிற நோக்கம் இல்ல. அருமையான கத்துள்ள ஆவியானவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். காலையில் எழுந்து முதலாவது நான் நேற்றைய நாட்களில் கூட சொல்லி இருந்தேன், முதலாவது நாங்கள் தேவனை தேட வேண்டும், ஆண்டவரை முதலாவது முன்னுக்கு வைத்து இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் தேவன் அந்த இடத்திலே பேசுவார். ஆண்டவர் கத்தருடைய ஆவியானவர் இடப்படுவார். இடப்படுகிற வேளையிலே அவர் நம்முடைய உதடுகளிலே நம்முடைய இருதயத்திலே எந்த பாடலை போட வேண்டும், இப்படியான பாடல்களை போட வேண்டும் என்பதை குறித்துதான் அவர் இந்த நாட்களை அங்கே பாடல்களை போட்டு நம்முடைய உதடுகளில் இருந்து சத்தத்தை இந்த நாட்களை வெளியிலே கொண்டு வருவார். நீ பாருங்க, நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்பாக அந்த நாட்களை அந்த பார்த்த அந்த பாடல் புத்தகங்களை தான் இன்றைக்கும் அதே பாடல்களை இந்த நாட்களை நான் பாடிக்கொண்டேன். எனக்கு இந்த பழைய பாடல்கள்னா ரொம்ப விருப்பம். அருமையான கத்தோட பிள்ளைகளை, புதிய பாடல்களை விட அவ்வாறு அந்த பாடல்கள் ஓட்டோமேட்டிக்காக அந்த நாட்களை என்ன செய்யும், தேவடைய சமூகத்திலே குந்தின உடனே அந்த பாடல்கள் இந்த நாட்களை வந்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்து அந்த பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். என்ன பாடல்கள் படிக்க வேண்டுமோ அந்த பாடல்களை படித்துக் கொண்டு இந்த நாட்களை இருப்போம். ஏனென்றால் அந்த துதியினுடைய அபிஷேகம், இந்த அனாயிண்டிங் ஆஃப் அருமையான கத்தோட பிள்ளைகளே, அது அங்கே உள்ளான மனுஷனுக்குள்ளே வெளிப்படும் விதமாக அந்த பாடல்கள் அமைகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம்.
இந்த பழைய பாடல்களை நான் ஏன் விரும்புகிறேன் என்று சொன்னால், பழைய பாடல்களே அநேக அர்த்தங்கள் இருக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அந்த அர்த்தத்தோடு வேத அடிப்படையில் பாடியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அநேக பாடல்கள், புதிய பாடல்கள் அர்த்தம் இல்லாதபடி இந்த நாட்களை பாடுகிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. மோசே இந்த நாட்களை பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்துக்கு அங்காலே இந்த நாட்களை அருகிலே வெளியே

வந்தவுடனே அங்கே என்ன செய்கிறார்கள் அவர்கள்? நாங்களே மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவோம். அவர் மகிமையா இந்த நாட்களை என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார். கர்த்தரன் பெலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், அவர் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரி, அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களில் இந்த வேத போதியில் பார்க்கிற வழியிலே மோசே இஸ்ரவேலிடம் தேவன் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை இந்த நாட்களே கொடுத்ததற்காக அவரை இந்த நாட்களே போற்றி துதிக்குமாறு இந்த நாட்களே கட்டளையிடுகிறான் சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் இந்த நாட்களே அப்ப மோசேயுடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே அங்க இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே இந்த நாட்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். சுமந்த சமுத்திரத்தை நாளே அவர்களை வழி நடத்தி வனாந்திரத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே கொண்டு வருகிற வழியிலே அவர்கள் தேவனை உயர்த்தி இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை பார்க்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, 10வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் பாருங்கள். ஆகையால் நீ புசித்து பாருங்கள், ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே உன் தேவனாய கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இப்ப பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம் இலங்கை ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை போல. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், அந்த யுத்தத்தின் நிமித்தம் ஒரு காலத்திலே அவர்களுடைய தேசமே இந்த நாட்களே அந்த வரைபடத்திலே இல்லாமல் போய்விட்டது. அப்படியான ஒரு காலகட்டத்துக்குள்ளே இந்த நாட்களை தள்ளப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவன் அந்த வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தை மறுபடியும் அந்த நாட்களை கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய, குறிப்பிட்ட காலத்துக்கு தேவன் அவர்களுடைய காரியத்திலே அவர்களை விட்டுக் கொடுத்தார். என்ன சொன்னா, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா அவர்கள் இந்த நாட்களை, அப்படியா ஒரு கொடூரமான அதாவது வைராக்கியமான ஜனங்களாக இந்த நாட்களை இருக்கிறார். அப்படியானால் அதனாலதான் தேவன் இந்த நாட்களே அவருடைய சில காரியங்கள் நிமித்தம் சில காரியங்களை இந்த நாட்களை தடை பண்ணி வைத்திருந்தார். அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வழியிலே மறுபடியும் இந்த காரியத்தை அவர்களிடத்திலே கொடுக்கிறதை பயிரண்டால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது. நீங்க எப்படித்தான் இருந்தாலும் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது என்பதை முதலாவது நம்புங்கள். யாருக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார். ஐயா, ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து ஆபிரகாம் இந்த நாட்களை மறித்து போனார். ஆபிரகாமுடைய சந்ததி இந்த நாட்கள் எங்கே வருகிறது? எகிப்திலிருந்து அவர்கள் இந்த நாட்களே அங்கே அடிமையாக அந்த நாட்களை வந்த வேளையிலும் பாருங்கள், அங்கே எகிப்திலிருந்து என்ன நடக்கணும்னு சொன்னால் அவர்கள் அங்கே பலுகி பெறுகிறதை பார்க்கிறோம். யோசேப்பை அங்கு அடிமையாக கொண்டு வருகிறார்கள். அதுக்கு பின்பாக யோசேப்பு அந்த இடத்திலே உயர்த்தப்பட்டு யோசேப்பு அந்த சந்ததி இந்த நாட்களை அங்கே பெறுகிறதை பார்க்கிறோம். அந்த பெருக்கினாலும் இந்த நாட்களை பாருங்கள், இந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களே அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வரைக்கும் வாக்கு தத்தம் இந்த நாட்களே பாருங்கள் சரியாக அமைக்கப்பட்டு இந்த நாட்களை இருக்குமாறு மாதிரி கத்துடைய பிள்ளைகள். அதனாலேதான் ஆண்டவர் என்ன செய்கிறான் சொன்னா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் யாத்திரா புத்தகத்திலே அங்கே என்ன செய்கிறார், மோசே இந்த நாட்களை எழுப்புகிறதை பார்க்கிறோம். மோசே இந்த நாட்களை எழுப்பி இந்த நாட்களே அந்த ஜனங்களை விடுவித்துக் கொள்ளும்படியாக மோசையுடைய தலைமையிலே இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை அழைத்து வருகிறார். அழைத்து வருகிற வழியில்தான் அவர்கள் வனாந்தரத்திலே வந்து இந்த நாட்களே துதித்துக் கொண்டே இந்த நாட்களை வருகிறார்கள். அவர் துதித்துக் கொண்டே வருகிறார்கள். ஆனாலும் பாருங்கள், அவர்கள் ஆராதிக்கிறதுக்கு ஒரு அந்த ஒரு இடமும் இல்லை இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே. ஆராதிக்கிறதுக்கு ஒரு அதாவது எதை வைத்து ஆராதிக்கிற எப்படியாக ஆராதிக்கிறது சொல்லி இந்த நாட்களை அவர்கள் தெரியாதபடி இந்த நாட்களை, ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் அவர்களை விடுவித்துக் கொண்டு வா என்று சொல்லி. அப்படியானால் இந்த நாட்களை ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். மோசே என்று கூப்பிட்டு இந்த நாட்களை பாருங்கள், நீ ஒரு உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை சரிப்படுத்து என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தையும் இந்த நாட்களை உருவாக்க என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அதை சுற்றிலுமாக அந்த நாட்களை உட்பிரகாரம் ஒளிப்பிரகாரமாக மறைத்து இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களை வைத்து ஆராதனை செய்கிற காரியத்தை இந்த நாட்களை அங்கே உருவாக்குறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், என்னை பிரசாவப்படுத்தும் இந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த இடத்திலே அவர்களை ஆசீர்வதித்த காரியங்களை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனாலும்
அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அப்ப பாருங்கள், ஒவ்வொரு வாக்கு தத்தம் நிறைவேற முன்னால் அவர்களை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பாய் படிப்படியாகத்தான் அந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு விட்டார்கள். ஆராதிக்கிறதுக்கு இடத்தை இந்த நாட்களை கொடுத்து விட்டார்கள். அதற்கு பின்பாக அந்த நாட்களை என்ன காரியம் என்று சொன்னால், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு போக வேண்டும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த யோசுவா உபாகம் புஸ்தகம் 8 அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கே வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள். அங்கே அது, ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே தேவனாய கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை சோத்தரிக்க கடவா. ஏனென்றால் தேவனாய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் என்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ள போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவர்கள் குடியிருக்கும் போது உங்கள் ஆடு மாடுகள் திராட்சிகள் உங்கள் வெள்ளி பொன் முருகி உனக்கு உண்டானவர்கள் அங்கே வர்த்திக்கும் போது உன் இருதய மேட்டுமையினாலும் உன் அடிமைத்தன வீடான எகிப்திலே இருந்து புறப்பட பண்ணினவரும் உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரம் வழியாக உன்னை அழைத்தவரும் உனக்காக பாறையான கண்மலையை அந்த நாட்களிலே தண்ணீர் புறப்பட்டவருமா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருக்குள்ளே, அப்ப தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஜனங்களை இந்த நாட்களை அழைத்துக் கொண்டு வருகிறார், எதற்காக அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், ஆராதிக்கும்படியாக ஆண்டவருடைய விருப்பம் நாட்களே ஆராதனைக்கு அவர் பாத்திரம். அதன் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் துதிக்கு பாத்திரர், துதிக்கும் போது கட்டுக்களை அவகிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. துதிக்கும் போது துதிக்கு பயப்படுகிறவரமா இந்த நாட்கள் இருக்கிறார். ஏனென்றால் ஒருவன் வந்து இந்த நாட்களை துதிக்கிறான் சொன்னால் ஆண்டவர் இந்த நாட்களை யோசிப்பார். இந்த நாட்களை என்னவோ அவன் கேட்க போறான், என்னுடைய மகன் இந்த நாட்களே நான் ஏதாவது அவனுக்கு அந்த காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டிருப்பார். ஏனென்று சொன்னால் அவர் துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவர், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர் துதியை முகர்ந்து கொள்ளுகிறவர், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பவுலும் சீராவும் துதித்தார்கள் பாருங்கள். அங்கே பரலோகத்திலே ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்துல அவர் தாளம் போட்டார். அவ்வளவுதான், அவருடைய காலை செஞ்சது காலசே. இங்கே பார்க்கிறவர்கள் சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்படுகிறது, எல்லாம் சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது, எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போறதை பார்க்கிறோம். துதியை ரசிக்கிறது இருக்கிறார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களே நீங்கள் யாரா இருந்தாலும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். அவருடைய துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஏன் சொல்லி சொன்னால் பாருங்கள், சங்கீதக்காரருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவன் துதித்தது நிமித்தம் தான் இந்த நாட்களே இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக ஆக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த மலை போலே நின்ற அந்த கோலியாத்தை ஒரே அடியிலே இந்த நாட்களே அந்த துதியின் அபிஷேகத்தினால் தான் இந்த நாட்களை வீழ்த்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள். இந்த யாத்ரா புஸ்தத்தில் நாங்கள் வாசித்தோம் இந்த 15 அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அங்கே அந்த துதிக்கிற வேளையிலே பாருங்கள், நம்முடைய எதிரிகள் இந்த நாட்களிலே விட்டுண்டு விழுவார்கள். அருமையான கர்த்தருக்கு, அது மட்டுமல்ல சத்ருக்கள் இந்த நாட்களை சிதறடிக்கப்படுவார்கள். அருமையான கர்த்தருக்கு, நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டுமா இருந்தால் நாங்கள் அமைதியாக இருந்து துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒண்ணும் செய்ய தேவையில்லை, ஒழுமி போக தேவையில்லை. நீங்க போய் அவங்களை சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இங்க துதிச்சு கொண்டிருக்க அங்க பாருங்க, ஆண்டவர் வேறையாக்களை ஏவிட்டு இந்த நாட்களை அவர்களுக்கு யுத்தத்தை உருவாக்கி அங்கே அவர்களை சற்று இல்லாதபடி இந்த நாட்களை செய்துவிடும். இதுதான் ஆண்டவருடைய காரியம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே உபாகம் 8 அதிகாரத்திலே தேவோராளின் பாடல்கள் இந்த நாட்களிலே மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களை துதிக்கும்படி அங்கே குறிப்பாக உணர்த்தியதை இங்கே நியாயாதிபதியில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப தேவோராவை எப்படி என்று சொல்லப்படுகிறது, தேவோராவை குறித்த நாட்களை வேதத்தில் சொல்லப்படுகிறது. தேவோராவே இந்த நாட்களே புளித்திரு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் அந்த தேவோராவுடைய பாடல்கள் அங்கே இந்த நாட்களிலே அந்த ஜனங்களுடைய காரியத்திலே பார்க்கிறவர்களே, நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே 5 அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். நியாயாதிபதி 5 அதிகாரம் 9 வசனத்திலே வாசிக்கிறவர்களில் சொல்லப்படுகிறது, ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் இந்த நாட்களிலே நாடுகிறது, கர்த்தரை துதியுங்கள். அருமையான கர்த்தருடைய பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது,
அல்லது இஸ்ரவேலரில் அங்கே 40,000 பேருக்குள்ளேயே கேடகம் ஈட்டியும் காணப்பட்டது உண்டோ, ஜனங்களுக்குள்ளே தங்களை அங்கு மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இதயத்தை நாடுகிறது, கர்த்தரை துதியுங்கள், வெள்ளை கழுதைகள் மேல் அங்கே ஏறுகிறவர்களே, நியாயஸ்தர்களை வீற்றிருக்கிறவர்களே, வழியிலே இந்த நாட்கள் நடக்கிறவர்களே, இதை இந்த நாட்களை பிரஸ்தாவியுங்கள், தண்ணீரை மொண்டு கொள்ளும் இடங்களிலே வீரர்களின் இறைச்சல்களை நீக்குகிறவர்களே, அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களை அவர்கள் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்குள்ளே செய்து நீதி நியாயமாக பிரசாவப்படுத்துகிறவர்களே, அது முதல் கர்த்தரின் ஜனமே இந்த ஒளிமுக வாசலிலே போய் இறங்குங்கள். விழி விழி விழி, அதாவது விழி விழி திபுராவே, விழி விழி பாடு பாடு, பாராக்கே எழும்பு, அபிநேக்காவின் குமாரனே, உன்னை இந்த நாட்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போய் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லி பாடுகிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்ப பாருங்களேன், இது தேவராவுடைய காரியமாக இருக்கிறப்ப ஆண்டவரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அந்த இடத்துல தேவரா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே என்று தாவீது இந்த தாவீதுக்கு இருந்த ஆசை இந்த நாட்களை அவருடைய வாழ்க்கையில இந்த நாட்களை இப்படியாக அந்த நாட்களை வரலாற்றிலே மாறுகிறதை பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, 2 சாமுவேலின் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 2 சாமுவேலின் புத்தகம் 22வது அதிகாரத்திலே அங்கே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், 22வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன், 47வது வசனத்திலிருந்து நாட்களில் இருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பார, அவர் எனக்கு அங்கே பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை அங்கே உயர்த்தி அங்கே கடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறவர், இதன் நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதிப்பேன், உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாதிகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், சும்மா அவரிடத்திலே இல்ல, தனிய அறைக்க பூடி கொண்டிருந்து நான் செய்ய மாட்டேன், அந்த நாட்களை ஜாதிகளுக்குள்ளே பப்ளிக்கா அந்த நாட்களே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அவனுடைய இந்த நாட்கள் அவன் எழுதிய சங்கீதக்காரர் எழுதிய அந்த சங்கீதங்களிலே பார்க்கிற வழியில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் இங்கே 9வது அதிகாரம் 1:2, 18வது அதிகாரத்திலே இப்படியாக சங்கீதம், 108வது அதிகாரத்திலே இப்படியாக அநேக சங்கீதங்கள் இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்களுக்கும் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை துதித்து இந்த நாட்களிலே கொண்டே வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக இருக்கிறதை இங்கே இந்த நாட்களிலே போதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மக்கள் இந்த நாட்களிலே அவரை துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தர்கள் யாரை கர்த்தரை துதிக்கும்படியாக இந்த நாட்களே அங்கே அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் என்பதை அங்கே இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 42வது அதிகாரத்துக்குள் இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன், 42வது அதிகாரம் வாசிக்கின்றேன் பாருங்கள், 10வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ள தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், இங்கே பாருங்கள், அதாவது தொடர்ந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற வழியிலே, வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரில் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவுது, கண்மனைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களிலே குடியிருந்து ஆர்ப்பரிப்பீர்களாக, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை இந்த நாட்களை தீவுகளில் அறிவிப்பார்களாக, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார் என்று சொல்லி இந்த நாட்களே சங்கீதக்காரர் இந்த நாட்களை பார்க்கிறதை பார்க்க, எரேமியா 20வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்ல திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, எரேமியாவின் புத்தகம் 20வது அதிகாரத்துக்குள்ளே அங்கே பார்ப்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நான் திருப்பிக் கொள்ளுங்கள், எரேமியாவின் புத்தகம் 20வது அதிகாரத்திலே அங்கே வாசிப்போமாயிருந்தால், 20வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர்
கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்மாவை பாருங்கள் பொல்லாதவர்கள் கையுக்கு நாட்களை தப்புவிக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் அவரை துதிக்கிற வேளையிலேயே அவர் எளியவனாய் இருக்கிற உன்னுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களுடைய கையுக்கு நாட்களை தப்புவிக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், இன்னைக்கு நம்மை கொல்லும்படியாக நாட்களை சத்ருவான நாட்களை பின்னுமா திரத்தி கொண்டே இந்த நாட்களை தெரிகிறான். ஆண்டவர பிள்ளைகளை அழிக்கும்படியாகவும் ஆண்டவர பிள்ளைகளை நிர்மூலமாக்கும்படியாகவும் இந்த நாட்களை அவன் சத்ருவானவன் அங்கே பின்னாலும் முன்னாலும் இந்த நாட்களை அழிந்து கொண்டே தெரிகிறான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் இந்த நாட்களே எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவருடைய கையிக்கு இந்த நாட்களே தப்புவிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த வார்த்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் இந்த நாட்களே செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவரை இந்த நாட்களே துதிக்க வேண்டும். எந்த வேளையிலும் தாவீது சொல்லுகிற மாதிரி அந்தி சந்தி மத்தியான வேளையில இந்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவரை நாங்கள் துதிப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்கள் எப்படிப்பட்ட கட்டுக்களில் இந்த நாட்களை நாங்கள் இருக்கிறோம். அருமையான கர்த்தர், ஒரு சிலருக்கு இந்த நாட்களை கட்டுக்கள்ல இருக்கிற காரியம் கூட இந்த நாட்களை தெரியாது. இன்னைக்கு சவுல் ராஜா போல இந்த நாட்கள் இருக்கிறார். சவுல் ராஜாக்கள் இருந்த பரிசுத்தாவுடைய வல்லமை எடுக்கப்பட்டு அங்கே தீர்க்கதரிசி ஆகிய அதாவது தீர்க்கதரிசி ஆகிய தீர்க்கதரிசி இந்த நாட்கள் சொல்லுகிறார். இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எப்படி என்று சொன்னால் உம்மிடத்தில் இந்த ஆவியானவர் இந்த நாட்களை எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் அப்படி இருந்து கூட அவர் அதை உணராதபடி இந்த நாட்களே தன்னுடைய ஆட்சியில் இந்த நாட்களே தன்னுடைய பலத்தினாலே இந்த நாட்களை நடக்க பார்க்கிறார் என்பதை அங்கே காணக்கூடிய இன்றைக்கு அப்படியாகத்தான் இன்றைக்கு விசுவாசிகள் கூட இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை என்றைக்கும் நாங்கள் துதிக்கிற வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அற்புதங்களை அதிசயங்களை இந்த நாட்களை விடுதலை தருவார். ஏசாயா 12 அதிகாரத்திலே வாசிப்போம். இருந்தால் முதலாவது வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நீ சொல்லுவது கர்த்தரை நான் துதிப்பேன், நீர் என் மேலே கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றினீர் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இதோ தேவன் என் ரட்சிப்பும் நான் பயப்படேன், நம்பிக்கையுமாய் இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதவமானவர் அவரை அங்கே ரட்சிப்புமானவர் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியம் அங்கே எப்படியாக இருக்கிறது சொல்லி சொன்னால் சங்கீதம் 1:2 முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அங்கே இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், உம்மை துதிப்பேன், ஏனென்றால் உம்முடைய அதிசயங்களை எல்லாவற்றையும் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து கழுகிவருவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதக்கார இந்த நாட்களே சொல்லி இந்த நாட்களே துதிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்கள் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களை துதித்துக் கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நாட்களே போதிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடையவர்களே, கடைசியாக பாருங்கள் அங்கே பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் தேவனுடைய மக்கள் அவரை இந்த நாட்களே துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் நாட்களே, இரண்டாவதாக பார்ப்போம், மூன்றாவதாக இந்த நாட்களை பார்ப்போம், கர்த்தரை துதியுங்கள் என்னும் இந்த நாட்களே குரல் இந்த நாட்களே புதிய ஏற்பாடு முழுவதும் எதிரெடுத்துக் கொண்டே இந்த நாட்களே இருக்கிறது. இயேசு தாமே இந்த நாட்களே பரலோகத்திலே இருக்கும் தமது பிதாவை அங்கே துதித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, மத்தேயு 11:25 வசனத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள் அங்கே எப்படியாக இந்த நாட்களை இந்த காரியம் செயல்படுகிறது என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திரும்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 11:25 வசனத்திலே அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், அந்த சமயத்திலே இயேசு சொன்னார், பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை நான் என்ன செய்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 10 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது சொன்னால் லூக்கா 10 அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்த 21 வசனத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள். அந்த வேளையிலே இயேசு இந்த அந்த மத்தையில வாசித்த பகுதியினுடைய விளக்கத்தை பாருங்கள், லூக்கா இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களி கூர்ந்து பாருங்கள், அங்கே மத்தையில சொல்லப்படவில்லை, ஆனா இங்கே சொல்லப்படுகிறது ஆவியிலே களி கூர்ந்து, ரிஜோய் வித் தி ஹோலி ஸ்பிரிட், அருமையான கர்த்தருடைய வித் இன் ஹோலி ஸ்பிரிட், அருமையான கர்த்தருடைய ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே நீர் இவைகளை நீர்
இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகனுக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி இந்த நாட்கள் அங்கே சொல்லி ஜெபம் பண்ணுறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கார். கத்துடையாருங்கள், அவர் ஆண்டவர் கூட இந்த நாட்கள் என்ன செய்கிறார், ஆவியிலே களி கூர்ந்து அருமையான கத்துடைய பரிசுத்தாவிக்குள்ளே அங்கே அவர் நிறைந்து பரிசுத்தாவிக்குள்ளே களி கூர்ந்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார், ஆண்டவரை அங்கே துதிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், அப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், எல்லா தேசங்களும் கத்தரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த நாட்களில் எழுதுகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபத்திலே பவுலடிகள் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த தேசத்துக்கு மட்டுமல்ல எல்லா தேசங்களுக்கும் இந்த நாட்களே என்ன சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களே கத்தரை இந்த நாட்களே எல்லா தேசங்களும் கத்தரை இந்த நாட்களே துதிக்க வேண்டும் என்பதை அவர் இந்த நாட்களே தெளிவாக அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 12:15 அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் சொல்லப்படுகிறது, புறஜாதியருக்கும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறேன். அந்தபடியே இதன் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட அங்கே களி கூறுங்கள் என்றார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு புறஜாதிகளாய் இருக்கிற நாங்கள் கூட நாட்களை பாருங்கள், இந்த ஜீவனுள்ள தேவனை துதித்து கொண்டே இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறு வயதிலே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், விக்கிரகங்களுக்கு பின்னால தெரிகிறோம் ஆபிரகாமை போல. ஆனா பாருங்கள் அந்த நாட்களே, அந்த நாட்களே தேசங்கள் தேசத்திலே வாழ்ந்த வேளையிலே பாருங்கள், விக்கிரகங்களோ பின்னாலே விக்கிரகங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தால் ஒரு இருதயத்தில் ஒரு சமாதானமோ இருதயத்தில் ஒரு சந்தோஷமோ ஒரு இந்த நாட்களில் இல்லை. அருமையான கத்துடைய, பயமும் பீதியும் தான் அந்த நாட்களில் இருந்ததை ஒழிய வேறொரு காரியமும் இல்லை இந்த நாட்களில் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஆனால் இன்றைய பாருங்கள் இந்த நாட்களிலே இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் சொந்த ரட்சனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை நாங்கள் இந்த நாட்களை துதித்துக் கொண்டிருக்கிற வழியிலே அந்த பயம் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களே தெரியாது. அந்த பீதி இந்த நாட்களில் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களே தெரியாது. ஏனென்றால் அவரை நாங்கள் துதிக்க துதிக்க துதிக்க துதிக்க அவர் நமக்குள்ளே இருக்கிற பயத்தை இந்த நாட்களிலே அங்கே நீக்குவார் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், சிறு பையனாக இந்த நாட்கள் இருக்கிற வாலிப வயசு அல்ல, அதற்கு குறைய அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள் என்ன காரியம், அந்த வயசிலே பாருங்கள் ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் இந்த நாட்களிலே அங்கே ஒரு தனி வாலிபனாய் நின்று இந்த நாட்கள் அந்த இடத்திலே அங்கே தர்க்கம் பண்ணி அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், எப்படியாக அது முடியும் அவர் அங்கே சொல்லுகிறார் பாருங்கள். இந்த நாட்களிலே அவர் அங்கே சும்மா ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே கிண்ணறங்களை வாசித்து சங்கீதங்களை அதாவது பாடுவாராம். அந்த சங்கீதம் தான் எழுதப்பட்ட சங்கீதங்கள். அந்த சங்கீதம் 23 எடுத்து வாசி பாருங்கள், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஏன் அந்த சங்கீதத்தை எழுதப்பட்டதுன்னு சொன்னால், அவரை துதிக்கிற வேளையிலே நீ ஒருபோதும் தாட்சி அடைய மாட்டாய், அவரை ஆராதிக்கிற வேளையிலே உன்னாலே தாட்சி அடைய முடியாது, தாட்சி அடையவும் அவர் விடமாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்கள் பார்க்கணும். எப்பொழுது நாங்கள் நம்முடைய உதடுகளை துறந்து அந்த ஜீவனுள்ள தேவனை துதிப்போமோ அப்பொழுது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே உயர்வு, பிள்ளைகளுக்குள்ளே உயர்வு, வீட்டிலே உயர்வு, இந்த நாட்களே அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களை நிறைந்திருக்குமே ஒளிய இந்த நாட்களே வேறொரு காரியம் இல்லை என்பதைத்தான் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அந்த வாலிபன் பாருங்கள் இந்த நாட்களே அந்த காடுகளிலே இருந்து பாருங்கள், அங்கே கேட்பதற்கு ஜனங்களே இல்லை. ஆனால் அந்த அவருடைய அவர் வாசித்த கிண்ணறத்தையோ அந்த கிண்ணத்தினுடைய பாடல்களையோ அந்த நாட்களை கேட்பதற்கு யார் இருந்தார்னு சொன்னால் ஆடுகள் தான் அவரை சுத்தி இந்த நாட்கள் இருந்தது என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்துரை பிள்ளைகள். ஆனாலும் பாருங்கள் அவர் விடவில்லை, தேவனை துதித்த தேவன் அவரை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக மாற்றினதும் அல்ல. அருமையான கத்துரை பிள்ளைகள், அவருடைய சந்ததியிலே பிறந்த சாலமோனுக்கு இந்த நாட்களை பாருங்கள் ஞானத்தை கொடுத்து தேவன் வாசம் செய்கிற ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் இந்த கிருபையை செய்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதனை சோதரி, இதுதான் தேவனுடைய காரியங்கள். நாங்கள் எப்பொழுது அவரை துதிக்கிறோமோ அந்த துதிக்கிற வேளையிலே அவர் என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால் நம்மை இந்த நாட்களிலே உயரத்துக்கு கொண்டு போய் கொண்டே இந்த நாட்களே இருப்பார் என்பதை தான் பார்க்கவும். ஏனென்றால் அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன், நம்மையும் இந்த நாட்களிலே அப்படியான உயர்ந்த இடங்களிலே பாருங்கள் நம்மை அமரும்படியாக இந்த நாட்களில் செய்வார். அருமையான அன்புகளே, அன்றை பாருங்க ஆண்டவரை அறியாமல் இருந்து இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள்
ஒரு தேசத்துக்கு வந்து நாங்கள் இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவரை அறிந்ததற்கு பின்பாக பெரிய பெரிய ஆட்களோடு நாட்களை போய் இந்த நாட்களை சந்திக்கவும் அவர்களோடு பேசவும் அவர்களோடு அமர்ந்த நாட்களே அங்கே நாங்கள் தேநீர் அருந்தோம். அப்படியான காரியத்தை இந்த நாட்களை தேவன் நமக்கு வாய்க்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவரை துதித்து அவரை உயர்த்துகிற வேளையிலே அவர் இந்த நாட்களை பாருங்கள், அவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையிலே அந்த மகிமையின் நிமித்தம் நம்மை இந்த நாட்களை என்ன செய்வார், நம்முடைய பெயரை இந்த நாட்களை பெருமைப்படுத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட வேளையிலே பாருங்கள், அங்கே அபிராம் என்ற பெயரில் இந்த நாட்கள் இருந்த ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆபிரகாமுடைய பெயர் மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டது நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறன்னு சொன்னால், அந்த அபிராம் என்ற பெயர் மாற்றப்பட்டு ஆபிரகாம் என்ற பெயர் வந்ததற்கு பின்பாக ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வருகிறது. அங்கே அதற்கு பின்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே முற்றுமுழுதாக அந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். சந்ததி பெருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதனாலே பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற வாக்குத்தத்தங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வழியிலே அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் அவர்களை அனுபவித்து விட்டு இந்த நாட்களை போய்விட்டார்கள். ஆனா இன்றைக்கு யாருக்கு வைத்திருக்கிறார் சொன்னால், எனக்கும் உங்களுக்கும் தான் இந்த பூமியில உயிரோடு இருக்கிறவர்கள் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தை நமக்கு இந்த நாட்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசித்து நாட்களே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி இந்த நாட்களை துதித்து காரியங்களை செயல்படுவோமா இருந்தால் அந்த வாக்குத்தம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே பொய் சொல்லாதபடி இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களை உயர்த்துகிறதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள் பாருங்கள், அவை எல்லா தேசங்களிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எதிர்பார்த்ததை இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், யாக்கோபு கர்த்தரை துதிக்குமாறு நம்மை இந்த நாட்களை அழைக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படியாக இந்த நாட்களை அழைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறார், அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், அந்த தேவனுடைய சாயல் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். ஏற்கனவே சொல்லி இருந்தேன். அப்ப தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்பதை குறி சொல்லப்படுகிறோம். அந்த நாவினாலே நாங்கள் சபிக்க கூடாது, அவருடைய நாமத்தை இந்த நாட்களை துதித்து இந்த நாட்களே காரியங்களை செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரே வாயில இருந்தால் துதித்தலும் சபித்தலும் இந்த நாட்களை வருகிறது என்பதைத்தான் அங்கு யாக்கோபு தெளிவாக இந்த இடத்துல இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நாட்களிலே சொல்லுகிற காரியத்தை இந்த நாட்களை பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், வெளிப்படுத்தலின் புத்தகத்துக்கு 4வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4வது அதிகாரத்திலே என்னோட கூட இந்த நாட்கள் திருப்பி 4வது அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவனுடைய வார்த்தைகள் 9வது வசனத்தில் இந்த நாட்களில் இருந்து வாசிக்கின்றேன். அங்கே சொல்லப்படுகிற காரியம், மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர், மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறவரே, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறதும் என்றார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அப்ப இந்த பூமியிலே மட்டுமல்ல பரலோகத்தில் அந்த காரியம் நடக்கிறது. அதனாலதான் இங்கே ஆண்டவர் சொன்னார் அந்த நாட்களில் என்னவென்று சொன்னா பாருங்கள், ஜெபங்கள் முதலாவது கற்றுக் கொடுக்கிறவர்களில் சொன்னார், பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த புவியிலும் செய்யப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பரலோகத்திலே தேவதூதர்கள் கேருபீன்கள் ஷேருபீன்கள் அதாவது நாட்களை பார்க்கிற வேளையிலே எத்தனையோ கோடிக்கணக்கில் தேவதூதர்கள் ஆண்டவர் இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 24 மனத்தியாலும் ஆராதித்துக் கொண்டு இந்த நாட்களை இருக்கிறார்கள். அந்த ஆராதனையின் துணி இந்த அவருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட இந்த பூமியின் மேல் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் தேவனுடைய விருப்பமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அநேகரை இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே
ஓசி பண்ணுங்கன்னு சொன்னா ஓசி பண்ண வரமாட்டாங்க. அருமையான கத்தோட பிள்ளைகள் நல்ல குரல் வளம் இருக்கும், ஆனா ஓசி பண்ண வரமாட்டாங்க. என்னன்னு சொல்லி சொன்னா அருமையான கத்தோட பிள்ளைகளை, அது அவர்களுடைய சில சில காரியங்கள். ஆனா பாருங்க, கத்தரை எப்பொழுதும் நாங்கள் துதிக்க வேண்டும். கத்தரை எப்பொழுதும் துதிக்கிறவர்களே அவர் நமக்கு முன்னாக இருந்து காரியங்களை இந்த நாட்கள் செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களே வெளிப்படுத்தல் 4:9 பார்த்தோம், வெளிப்படுத்தல் 5:8 நாங்கள் பார்க்கிறவர்கள், 5 பார்க்கிறவர்களே நாங்கள் இப்படியாக அந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் வாசிப்போம். அருமையான கத்தோடர்களே வெளிப்படுத்தல் 5 அங்கே 8-14 வரைக்கும் வாசிக்கிறவர்களே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களை பாருங்கள் எப்படி துதிக்கிறார்கள், சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூவத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அங்கே வணக்கமாய் விழுந்து தேவரீர் புத்தக சுருளை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களுக்கும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்கள் ராஜாக்களையும் ஆசாரியரும் ஆக்கினீரே, நாங்கள் பூமியிலே அங்கே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தோலிப்பிள்ளைகளே அவருடைய பாட்டை பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று சொல்லி புதிய பாட்டை இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் சொல்லப்படுகிறது பாருங்க, பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தை ஜீவன் உள்ளவரின் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 ஆயிரமாகவும் திராக்களை இருந்தது. அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையினும் சுத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி நாக்களே சொன்னார்கள் என்று சொல்லி நாக்களே. அப்பொழுது வானத்திலேயும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவர்கள் அவற்றுள்ள வஸ்துகள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனவும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்கள் உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாட்களை சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஆமேன் என்று சொல்லின 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு போனார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடையவர்களே பாருங்கள், இந்த நாட்களே இந்த வேதத்திலே பாருங்கள், ஆதி காலத்திலே இருந்து நாட்களே பார்க்கிறவர்களே அங்கே வெளிப்படுத்தல் வரைக்கும் துதித்தலை குறித்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது எப்படியாக துதிக்க வேண்டும், அந்த துதிக்கிறத்திலுடைய தன்மை என்ன, துதிக்கிற ஏன் துதிக்க வேண்டும் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே துதிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு விடுதலையோடு இந்த நாட்கள் இருக்கு. ரெண்டே பாருங்க, உலகத்துல நீங்க பாப்பியா இருந்தால் எந்த ஐஸ்வர்யவனா இருந்தாலும் அவனுக்கு நிம்மதியே இருக்கா, காசு இருக்கும், ஐயா எக்கச்சக்கமான காசு இருக்கும் பேங்க்ல, பேங்க்ல போடுறதுக்கு இடம் இல்லாதபடி காசு இந்த நாட்களே இருக்கும். ஆனா பாருங்கள், அவன்கிட்ட போய் எப்படி ஐயா இருக்கிற, சாப்பிட்டியா, சமாதானமா இருக்கிறியான்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்லுவாங்க நாட்கள் என்னத்த சாப்பிடுறேன்னு சொல்லுவார், ஒரு சந்தோஷமா சொல்ல மாட்டார். ஆனா இதே காரியத்தை போய் இந்த நாட்களை பாருங்கள், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாக ஆண்டவரோடு நடக்கிற ஆராய்ச்சி கொண்டிருக்கிற சாதாரண ஒரு விசுவாசி இடத்திலே போய் இந்த நாட்களை காரியத்தை கேளுங்க. அந்த விசுவாசி இடத்துல நீங்கள் போய் இந்த காரியத்தை கேட்கிற வேளையிலே விசுவாசி என்ன செய்வாசி என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால் கத்தனை பிள்ளைகளை பாருங்கள், விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அந்த விசுவாசி சந்தோஷமா இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டே இந்த நாட்களை இருப்பார் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்திரிகளே நான் இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், ஒரு ஐஸ்வர்யவான் இந்த நாட்களே அவன் என்ன செய்வான் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே மனதில் ஒரு நிம்மதி இல்லாதபடி இந்த நாட்களே இருக்கிறான். ஆனால் கத்தரை அறிந்தவனோ இந்த நாட்களே சந்தோஷமா இந்த நாட்களே இருப்பான் என்பதைத்தான் அங்கே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அதைத்தான் இங்கே வெளிப்படுத்தல இந்த நாட்களே நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களே ஆண்டோடைய காரியத்தை குறித்த நாட்களே பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், இன்னும் சில காரியங்களை பார்த்து
நாட்களை முடிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்திலே அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 16 வசனத்திலே இருந்து 18 வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்பற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லம உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை சோதரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யவாரம் பண்ணுகிறீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் அங்கே பதிலளிக்கத்தக்க பூமியை இந்த நாட்களே கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை இந்த நாட்களை என்ன செய்தார்களாம், பர்லோ அங்கே தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவனை தொழுது கொள்ளுகிற வேளையிலேயே அங்கே என்ன சம்பவம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாட்களே நம்மை அங்கே மூடிக்கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நாங்கள் துதிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த நாட்களை பாருங்கள், என்னதான் காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு துதிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை இந்த நாட்களே வரும். ஒரு ஊழியர் சொன்னுவார் இந்த நாட்கள், அதாவது ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வானா, தேவனுடைய சமூகத்திலிருந்து ரகசியங்களை இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு வருவார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவருடைய அந்த வார்த்தைகளுடைய காரியங்களை இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு இந்த நாட்களை ஜனங்களுக்கு. ஆனால் ஒரு துதிக்கிற மனுஷன் என்ன செய்வார்னு சொன்னால், தேவனையே அந்த இடத்திலே கொண்டு வருவாராம்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். உண்மைதான் அருமையான கர்த்தருடையவர்களே, நாங்கள் ஒரு விடுதலையோடு இந்த நாட்களை நாங்கள் துதிப்போமா இருந்தால் அந்த இடத்திலே தேவன் இறங்கி வருவார். அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். பவுலும் சீலாவும் துதித்தார்கள் சிறைச்சாலையிலே, தேவன் இறங்கி வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்ப எப்பொழுது எந்த இடத்துல நாங்கள் துதிக்கிறோமோ அந்த இடத்திலே தேவன் அந்த இடத்திலே இறங்கி வருவார். தாவீதுடைய காலத்திலே பாருங்கள், யுத்த காலத்திலே தாவீது தேவனுடைய சமூகத்திலே துதிக்கிற மனுஷனா இருந்தபடினால் தேவன் தாவீதுக்கு இந்த நாட்களை இன்ன பிரகாரம் இந்த நாட்களை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். எருகோ முதலை அங்கே விழுத்துவதற்கு என்ன காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார், இந்த நாட்களை யுத்தத்தை சொல்லி யுத்தம் செய்ய சொல்லவில்லை. நீங்கள் இத்தனை முறை போய் இந்த நாட்களை அதை சுற்றி இந்த நாட்களை என்ன செய்யுங்கள், துதியுங்கள். அவர்கள் ஆர்ப்பரித்து துதித்தார்கள். ஆனால் அந்த எரிகோ முதல் அப்படியே புத்தன் இந்த நாட்களை விழுந்தது. ஏன் அப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே, துதியினாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. துதியினாலே நாங்கள் ராஜ்யங்களை கூட இந்த நாட்களை விழுத்தலாம். அருமையான கத்தோடுகளே, துதியினாலே எப்படிப்பட்ட பலசாலியா இந்த நாட்களை இருந்தாலும் அந்த காரியங்களை கூட வெல்லக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கத்தோடுகளே, துதித்து போட்டு இந்த நாட்களை நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோமா இருந்தால் அந்த காரியத்தில் ஒரு சமாதான ஒரு விடுதலை இந்த நாட்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக. ஏன்னு சொன்னால், துதிக்கிற வேளையிலே தேவன் கட்டாயம் அந்த இடத்திலே வருவார். அருமையான கத்தை, யாரா இருந்தால் அது என்னப்பட்டு சிறியவனா இருந்தாலும் சரி பெரியவனா இருந்தாலும், துதி எப்பொழுது துதிக்க போறவங்க ஆயத்தப்படுத்துறோமோ உடனே கத்தருடைய கரம் கத்தர் அந்த சமூகம் அந்த இடத்துல இந்த நாட்களை இறங்கி வருவதை அங்கே காணும். அவர் சேனைகளோடு இந்த நாட்களை வருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த நாட்களே சங்கீதம் 9 அதிகாரம் 2 வசனத்திலே வாசிக்கிற 1 வாசிக்கிறவர்களே, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் செய்த அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களை நினைத்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, உம்முடைய நாமத்தை எப்படி துதிப்பது என்பதை குறித்த நாட்களை பார்க்கும்படியாக நீங்கள் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, கொம்பும் பிரிகுளம்பும் உள்ள காளை இருதை பார்க்கலும் இதுவே எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவர் இந்த நாட்களே, உம்முடைய நாமத்தை துதிக்கும் போது கட்டுக்களை அவிழ்த்து நுகங்களை உடைத்த நாட்களே, நீர் இந்த நாட்களை விடுதலை கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி தரலும்படியாக ஆண்டவரே உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. மறுபடியும் கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. என்னை மறைத்து நீர் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா. பிரஸ் லார்ட் ஐயா. பிரஸ் லார்ட் ஐயா.

தம்பி, உம ஜெபங்கட்டு நிக்கிறோம் அப்பா, உமட்ட ஜெபங்கட்டு நிக்கிற மிதக்கம் தயவும் உங்களுக்கு தருகிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா இதக்கம் தயம் உம்மிடத்திலிருந்து வருகிறது எங்களுக்கு ஆண்டவரே. அப்பா அந்த இதக்கத்துக்கும் தயத்துக்கும் நாங்க காத்திருக்கிறோம் ராஜா. அவர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, அப்பா நன்றி ராஜா. உம்மட்ட ஜெபங்கட்டு நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே அப்பா, இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்திருக்க சௌர சௌரியல் அம்மாக்களே ஆண்டவரே, அப்பா அவங்களோட கரத்துல தந்திக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவரே இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீரவர், அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அழுத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயக்கு செய்யுங்க ஐயா, இடத்தம் ஐயா. அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நடத்தி

0: கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க ஏழைகள் விதவைகள் திகழ்காக நீங்க
1: திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. பிதாவே அப்பா, ஏழைகள் திக்கெட்டவர்கள் விதவைகள் அப்பா ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. தந்தையப்பா, இன்னும் இன்னும் அவர்கள் அப்பா வேதனைகளை தானப்பா அனுபவிக்கிறார்கள், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் தந்தையப்பா, பிதாவே அப்பா, நீங்கள் அவர்களை நீங்களும் தகப்பனே அப்பா அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்தப்பா. அவர்களை நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா, அவர்கள் நீங்கள் வழி நடத்துங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. தந்தையப்பா, அநாதைகள் திக்கற்றவர்கள் விதவைகள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்பா. தந்தையப்பா, எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.

ஆண்டவரேப்பா, உணவு கூட இல்லாமல் அப்பா ஆண்டவரே, ஒரு வயது வந்த ஒரு தாயப்பா ஆண்டவரே, அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்பா, யாருமே பார்க்க முடியாமல் அப்பா ஆண்டவரே, இப்படி இல்லாத படிக்கப்பா அவர்களை பார்க்கத்தக்கதாகப்பா, அவர்களை தகப்பனே உண்மையாக அப்பா, உண்மை முத்தமாக

நீங்கள் பொறுப்படுங்கப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்கப்பா. இப்படி இருக்கிறவர்கள் மனிதர்களை நம்பாமல் அப்பாவின் பாதத்தில் அப்பாவை நம்பியப்பா ஒவ்வொருவரும் வர கிருப செய்யுங்கப்பா. கத்தரி பேர் நம்புவதை பார்க்கலாம். கத்தரி பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். அந்த வார்த்தையும் படியப்பா. ஒவ்வொருவரும் மனிதரை நம்பி ஓடாத படிக்கு அப்பாவை மாத்திரம் நம்பி வர கிருப செய்யுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா. பொருட்படுங்க அப்பாவின் வார்த்தையப்பா. கண்ணீரை துடைக்கிற வார்த்தையப்பா. வேதனைகள்ல இருந்தால் அதை மறப்பித்து உற்சாகத்தை தரும் மான்களின் கால்களை போல ஓடுகின்ற பலத்தை கொடுக்கிற வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கப்பா. ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தை அனுப்பி தேற்றுங்கப்பா. நீங்கள் தேற்ற வாழறப்பா. தந்தையே மனிதர் முகத்தை பார்க்கிறார்களப்பா. நீங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கிறீங்களப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்கள் பேசுற தேவனப்பா. நீங்கள் அப்பா அதிகாலையில் எழும்பின உடனேயே அதிகாலையில் அப்பாவின் பாதத்தில் 3 மணி அதிகாலை வேளையில் அப்பாவோடு முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து ஜெபிக்கிறேன் தகப்பன். நீங்கள் அப்பா அப்பா யார் கைவிட்டாலும் மகளே நான் இருக்கிறேன் என்னாலும் இணைந்து ஜெபிக்கிறேன் என்று இணைந்து ஜெபிக்கிறேன் தந்தை. நீங்கள் அப்பா ஒவ்வொருவரும் தேட்டுங்கப்பா. கைவிடப்பட்ட அனாதைகளாக இருக்கிற அனாதைகளுக்கு நீங்களே தாய் தந்தையாக இருந்து என்ன நடத்துறது போல இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எல்லாரையும் அப்பா நீங்க நடத்துறீங்களப்பா. அதற்காகப்பா நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி தகப்பனே அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்கள் எனக்கு நல்ல சுகந்தம் தெரிந்திருங்களப்பா. எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தற்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு யோபித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா நிறைவாய் நீங்கள் ஆசை

ஜெபத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபத்தோடு கூட நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எந்தவனே எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற கலகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் பதிலளிக்கிற தேவனே, நீ கடந்து வந்து கர்த்தாவே இந்த தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கட்டளையிடும்படிக்கு நாங்கள்

உண்டாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சங்கமா. வானொலிக்காய் தேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கொடுத்த தரிசனங்கள் ஆண்டவரை இன்னும் வாழ்க்கை பெருக தாவை நீக்கு ஆண்டவரை கிருப செய்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே இந்திய நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடக்கத்திற்கு முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர் அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய வாஞ்சைகள் ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கர்த்தாவே. குறைவுகளை நிறைவாக்குற தேவன், அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுற தேவன். இன்றைய நாளை நீர் முற்று முழுக்க பொறுப்பேறும். இனி வரும் புரோகிராம்கள் இந்த கிழமை நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்த எல்லாரையும் வழிநடத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே.

26. இன்றைக்குரிய தலைப்பு, தேவனுக்காக தனித்து நிற்போம். ஆரம்ப வசனமாக யோவான் 5:35 பார்ப்போம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அல்லேலூயா. அங்கே மேலும் வாசிக்கும் பொழுது 1 Samuel 17 கூறுகிறது, தாவீது ஒரு சிறுவனாக இருந்த போதும் கொலியாத் என்ற பெரிய

சுத்தமாக காட்டியது. நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள், அதனால் நீங்களும் வித்தியாசமானவர்கள். பள்ளியிலோ வேலையிடத்திலோ நண்பர்களிடத்திலோ சக ஊழியர்களிடத்திலோ வீட்டிலோ அயலார்களிடத்திலோ எங்கிருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக நினைத்தும் அதன்படியும் நடந்து கொள்ளுங்கள்.

குறித்து சொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் கர்த்தருக்காக உறுதியாக நிற்கிறேன், ஆகையால் அவருக்காக எரிந்து பிரகாசிக்கும் ஒளியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா பிதாவே உங்களிடத்தில் வருகிறோம்.

இயேசு ஒளியாகவும் உப்பாகவும் திகழ அவர்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களே சுராஜாவே. இன்றைய நாளிலும் இந்த வசனத்தை நீங்கள் கேட்க பண்ணுவது அவர்களை இன்னுமாய் போல் உருமாற்றி உங்களுக்காக எரிந்து அக்னியாய் பிரகாசிப்பதற்காக அதை நீங்கள் இன்று அந்த கிருபையை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. அவர்கள் தேவைகள் அனைத்தையும் உங்கள் கிருபையால் சந்தித்து காத்து வழிநடத்து நாள் முழுவதும் இந்த கிழமை முழுவதும் அவர்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் அவர் தேவ தூதர்கள் அனுப்பி அப்ப

0: அவராக ஒரு விசேட ஜெபமாக ரொமானா அந்த சகோதரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் சில வருடங்களாக கவர்மெண்ட்ல வேலை செய்கிறார். அங்கு அவர் ஒவ்வொரு வருஷமும் அந்த இன்டர்வியூ வைத்து காரியங்களை நடத்துவார்கள். அதற்காக அவருக்கு இன்றைக்கு இன்டர்வியூ, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜெபங்கள் கூட அவள் எங்களுக்கு
1: அன்பும் கிருபையும் இறக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாள் நீங்க எங்களுக்கு காண்பித்த உங்களோட மற்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு நாங்க நிற்பதே உங்களோட சுத்த கிருபை, நிர்மூலமாகாமல் எங்களை காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். மாசற்ற மகமிறந்த மாற்றி மிறந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியில விரும்புற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்யறங்கள் தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை துதிக்க, உங்களை ஸ்தோத்திரிக்க, உங்களை நம்ப, உங்களை விசுவாசிக்க, உங்களை போட்ட, உங்களை பாட, உங்களை ஓடி வந்து விண்ணப்பங்கள் வேண்டதில் ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அரிய பெரிய சலாக்கியத்துக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் என்ற உதிமைய தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகள் என்ற உரிமையை நாங்கள் போட்டு விடாதபடி அப்பா என்று கூப்பிட்டு எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்கத்தக்கதாக அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யாரும் வந்தாலும் நான் என்ன மறவைக்க மாட்டேனே, ஆறு கைவிட்டாலும் நான் என்ன கைவிட மாட்டேனே என்று வாக்கு தந்து தேவனே, தனித்தவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் எல்லாருக்கும் தேவனாயிருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மனுக்குளம் முழுதையும் கூட சாயலாகவே படைத்தீங்களே ராஜா, ஊரபட்சம் இல்லாமல் படைத்த தேவனே உங்களுக்கு நன்றி. அப்பா இயேசுவே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பாலகனாக பிறந்து எங்களை மீட்பதற்காக, எங்கட பாவங்களை மன்னிப்பதற்காக கோரோ சில்வேசம் வந்து ஆண்டவர் எங்களுக்காக பாடுபட்டீங்களே ராஜா, எங்களுக்காக பாடுபட்டு ஆண்டவரே நீங்கள் பரிசுத்த தேவனாக உயிர்த்தெழுந்து இன்றும் எங்களுக்காக பிறந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. எங்களோட பாவங்களுக்காக நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்காக நன்றி. இன்றும் அந்த ரத்தம் ஆண்டவரே பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக, எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களை பாதிட்டு கொண்டிருக்கிறதுக்காக, அந்த வல்லமுள்ள ரத்தத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை திருக்கிறோம். எங்கள் மேற்பெறையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேற்பெறையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை முற்றாக எங்கள் ஆவியாத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் உங்களத்தில் முற்றாக ஒப்படைக்கிறோம் ராஜா. எங்களோடு கடைசி மட்டும் கூட இருக்கத்தக்கதாக தந்த பரிசுத்தாவியானவரே, தங்க வேலை பக்கமோ விட பக்கமோ திரும்பி பாவங்களை செய்து விடாதபடி உண்மை நோக்கி வெற்றி பண்ண நட போடத்தக்கதா எங்களை வழிநடத்தி கொண்டு வர பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தாவியான தேவனே உங்களுக்கு நன்றி. நீங்கள் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் ஐயா எங்கள சிந்தனைகளை ஆராய்ந்து அந்த சிந்தனையில கூடி கோணல் மாறமாக மாறுபாடமாக போகாதபடி அதை விட கட்டி கொண்டு வழிநடத்தி கொண்டு வர தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. இப்படி ஒரு பரிசுத்த தேவனே பிள்ளைகளா நாங்கள் இந்த சூழ்ந்த உலகத்தில் வாழத்தக்கதாக அப்பா ஒளியங்களில் மங்காதபடி தங்க நட்சத்திரங்கள் தோல் மின்னி இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொரு உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் உங்களால் தான் ஐயா இடகட்டி வழிநடத்த முடியும். அப்பா நட்சத்திரம் எப்படி ஆண்டு ஒளி மங்காதபடி இருக்கோ அதை போல் இருக்கத்தக்கதாக கடக்கிற மணல் உழவுகளை தண்ணி அடிச்சு மோதினாலும் கரையாதபடி இருக்கிறது போல் இருக்கத்தக்கதாக அன்பின் தேவனையும் கூட பிள்ளைகளாக நாங்கள் அந்த பொல்லாத உலகத்தில் என்னென்ன பாடுகள் என்னென்ன அடிகள் எங்களுக்கு மேற்கொண்டாலும் நாங்கள் அசைக்கப்படாதபடி கரியாதபடி ஆண்டு மின்னிக்கொண்டிருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றதுனை உங்களால் தான் எங்களை வழிநடத்த முடியும். விசேஷமாக உங்களோட ஊழியத்தை அபிஷேகம் செய்யப்பட்டு செய்த பிள்ளைகள் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களை வருகிறோம் ராஜா. கைவிடாதீங்கோ அவர்களுடைய ஒளிமங்காதபடி நீங்க தான் காத்துக்கொள்ளணும். உலக பணத்துக்கு பொண்ணுக்கு பேருக்கு அவர்களிடம் கொடுக்காதபடி சுத்தேவனையும் கூட ராஜ்யம் ஒன்று தான் வளர வேணும். உங்களை தான் மக்கள் உன்னுள்ளதுவனை அறிந்து கொள்ளணும் ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற உணர்வுகோடு நீங்க கொடுத்த பொறுப்பை அவர்கள் உங்களோட பார்வையில செய்யத்தக்கதாக அன்பின்றவனே உட கோலாலையும் தறியாலையும் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்த முடியுமையா? வழிநடத்த கொண்டு வாருங்கள். வழிநடத்த வல்லவரதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே இயேசுவே, நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த மூன்று வருஷ காலமாக நடந்து நடந்து உங்களோட அன்பை ஆண்டுகளே பொக்கிஷங்களை வெளிப்படுத்தின தேவன் அல்லவா? ஆண்டுகளே அதை நினைத்து உணர்ந்து உங்களுடைய செய்யும் பிள்ளைகள் தாழ்மையோடும் உங்களோட பிரதானமான குணமாகிய தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களோட அன்பை வெளிப்படுத்துறதாக இருக்கத்தக்கதாக பிரபஞ்சத்தில் இருக்கும் பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதாக உங்களால் ஐயா செய்ய முடியும். உங்களால் தான் செய்ய முடியும். கரம் நீட்டி ரட்சிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற கரத்தை அவர்கள் கண்ணோக்கி பார்க்கத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் உங்களோட வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று உங்களோட வார்த்தைகள் புகாத இடங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களோட அன்பை என்னென்ன விதமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் ஆயத்தப்படுத்தி அழைப்பு கொடுத்திருக்கிறீங்களோ அவர்களை உங்களுடைய பரிசுத்த கருத்தினால் தாங்கி பாதுகாப்பு கொடுத்து அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே அவர்களை பாதங்களுடைய ராசபடி தூக்கி சுமந்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும். உங்களோட நாமம் ஒன்றுதான் மகிமைப்பட வேணும் என்று உங்களோட தாழ்த்தி உங்களோட கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட எங்கள் ஜனங்களே எங்களை தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் சொல்லாத வழிகள் எல்லாவற்றையும் விட்டு விரும்பி விலகினால் லோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அதை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு எங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களோட தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வல்லவர் என்று வாக்கு தந்த தேவனே நீங்க தான் அந்த சேமத்தை கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அன்பின் தேவனே இந்த சங்கம மொழியிலே கால தொடங்கி நீங்கள் இதுவரை நேரமும் தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. நீங்க துறக்கின ஊழியம் ஐயா உங்களை ராஜ்யம் வளர வேணும் என்று வாங்கிய உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களை நேசிக்க பிரபஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை நேசிக்க வேண்டும் என்று வாங்கி அவர்கள் மனதில் உண்டு பண்ணி சங்கமம் என்ற பெயரையே கொடுத்து திரவச காலமாக நீங்க நடத்தி கொண்டு வாருங்களே அதுக்காக நன்றி நன்றி நன்றி. இதில் இணைந்திருந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆத்மாக்களுக்காக நன்றி. விசேஷமாக என் தேவனை தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. எப்படியே சில இந்த வேலத்தில் போயிருந்து ஆண்டவரே பிரசுத்த வேதத்தை வாசித்தீங்களோ இயேசுவே அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பாரத்தை கொடுத்து தொடக்கத்தில் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள் வாசிப்பதற்குடாக எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கிறதுக்காக தேற்றுறதுக்காக வார்த்தை வாசிக்க முடியாமல் குறவில் இருப்பவருக்கு இந்த வார்த்தைகள் உதவியாக இருக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். விதைக்கிறதுனாலும் கூடாது ஐயா, முளைக்க ஆண்டவரே நீப்பாய்ச்சிறதுனாலும் கூடாது, முளைக்க செய்யற உங்களை உற்றுவரால் தான் ஐயா இந்த வார்த்தைகளை வெளியே செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உங்களோட அன்பை உங்களை ஜீவன் உள்ள தேவனங்களை என்ன சில பந்துக்கள் அறிய வேணும் அயலார் அறிய வேணும் எங்களை அறியாத சகோதரங்கள் அறிய வேணும் என்ற வாஞ்சை சகோதரனுக்கும் மனதில் பாரத்தை போட்டு ஆண்டவரே இந்த சங்கமம் என்ற பெயரையே வெளிப்படுத்தி இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரத்தக்க பலன், ஞானம், அறிவு, நேரம், சுகபலம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை நீங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தத்தக்கதாக செய்த தேவனே, நீதியின் வஸ்திரத்தை ஒடுக்கத்தக்கதாக செய்த தேவனே, அது கூடாக நீங்கள் அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறதுக்காக, சகோதரன் சகோதரின் கைகோத்த மனதில் நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்க கொடுக்கிற அந்த அன்புக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கென்று நேரத்தை பிரித்தெடுத்து கொடுத்து சாட்சியாக எல்லாருமே சகோதரர்கள் மத்தியில் சமமத்தில் ஆண்டவர் அவர்களை சாட்சியாக நீங்க தூங்களாக நிறுத்தி ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. நீங்க கொடுத்த ஒவ்வொரு கிருபையை நினைத்து நாங்க நன்றி சொல்ல கிருபை மேல் கிருபை கூட்டி வழி நடத்துற எங்களை தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ, அந்த சந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ ராஜா. அவர்களும் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக உங்களை மாமப்படுத்தி வாழ்ற பிள்ளைகளாக, உங்கள வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் தொட்டு அவர்களை குணமாக்கி வண்ணன் பாதுகாத்து வண்ணன் கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்கு ராஜா, அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கு. வருங்கால சந்ததி ஐயா கடுவாளம் போட்டு கட்டி வலுதவி போய்விடாதவரை காத்து அவர்களாலும் கூட ராஜ்யம் வளர்த்தக்கதாக உங்களுடைய நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுக்குள் கால் உண்டு நின்று நல்ல கனி கொடுக்கிற திராட்சை செடிகளாக வளரத்தக்கதாக, பலன் கொடுக்கிற திராட்சை செடிகளாக, கனி கொடுக்கிற திராட்சை செடிகளாக, பலன் கொடுக்கிற ஒலிவ மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். நீங்க செய்து கொண்டு வாருங்க, செய்ய வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அன்றைந்த ஒரு விசேஷமாக விடுமுறை நாட்களில் அந்த பேரப்பிள்ளைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு நடத்துங்க. இந்த கனடா தேசத்தில் விடுமுறை நாட்களையா நீங்க கொள்ள கொண்டு அந்த பிள்ளைகளை வாலிப வயதில் வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுடைய நேரத்தை கொள்ள கொண்டு உங்களால் நடத்த முடியும். சில பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி கடுவாளம் போட்டு கட்டி வளர்த்ததேவனே உங்களுக்கு நன்றி. மகன் மருமகள் அவருடைய கையின் பிரியாசங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே அவர்களும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக உங்களுக்குள் காலன்றி நிற்கிறதக்கதாக வளர்த்ததேவனே காட்டு வந்தோ புஷல் வந்தோ அசைக்கப்படாதபடி காத்து கொண்டு வாரதேவனே உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மகளை பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதி. அவக்குளாலும் நீங்கள் அவளும் ஒரு ஆயுதமாக நீங்க பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. சந்ததியை நீங்க ஆசீர்வாதத்தை நோக்கமும் சந்ததி கூட ஆகும் கூட ராஜ்யம் வளர வேணும் என்று அதை உங்கள் ஒருவரால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லதே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொல்லாத காலம், கொல்லாத காலம் ராஜா. புசாசின் தந்திரங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி, புசாச அவன் அணுகாதபடி உங்கள் ரத்தத்தால் மூடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரமோ ஓடும் வாகனங்கள் இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையோ ஸ்கூலுக்கு போகும் இடங்களோ எதுவா இருந்தாலும் சோரன் சௌரி வாசம் பண்ணும் கூடாரம் சங்கம மொழியை நடத்தும் சூடு எல்லாவற்றையும் முரதத்தால் மூடி காத்து கொண்டீங்க, காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். சங்கார தூதன் அண்ணுகாதபடி முத்திர போட்டு காத்து வழிநடத்துறதுவனே இன்னும் காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். என்னும் சோரன் சோரன் மரவில் உங்களோட ராஜ்யம்
2: நீங்கள் இணைந்திருப்பது
1: சங்கத்துக்கு இந்த சங்கம மொழியாலே என்னென்ன விதமாக சிறப்பாக நடத்த முடியுமோ நடத்தத்தக்க வழி வசதிகள் ஞானத்தை கொடுத்து பரலோகம் ஞானத்தை கொடுத்து வழிபாடலை கொடுத்து உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து ஆண்டு கொடுக்க போற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செய்தி கூடாகவோ துதி கூடாகவோ பாடலுக்கூடாகவோ நன்றியறுதலுக்கூடாகவோ உங்கள் ஆண்டவரே உங்களை மகமப்படுத்த போற பிள்ளை ஆத்மாக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவர்களை நீங்க தெரிந்தெடுத்து எங்களை ஆயத்தப்படுத்தி நீங்களே ஆடு முத்திரை போட்டு காத்து கொண்டு வாருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாகும் உறவரங்கள் கனிகளை நீங்கள் கொடுத்து முடிசூட்டி அவர்களை அலங்கரித்துக் கொண்டு வர கிருபைக்காக அந்த வரங்கர் கனிகளுக்குள்ளால் உங்களை மாமப்படுத்த அப்படி கிடைத்தது என்று அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி வெளிப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொருவரையும் விடகட்டி பெருசுத்தாவியானவரே நீங்க வலிமனத்தை நீங்க மாமப்பட வேண்டும் என்று கூட கருத்தில் ஒப்படைக்கிறோம். ராஜா பொறுப்படுத்தவரே பாவிக்கிறீங்களே பாவிக்க வல்லவரே குடிவெள்ளி நட்சத்திரமே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நேரத்துல பாவங்கூட பிள்ளைகளுக்காக குண்டப்பங்களை எழுத்த பிள்ளைகளுக்காக தங்களுக்காக ஜபிக்க கொண்டு கல்விக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்த பிள்ளை ஆத்மாக்களுக்காக உங்களை வருகிறோம். விசேஷமாக அந்த சகோதரிக்காக உங்களை வருகிறோம். அவக்காக வேண்ட சொல்லி ஆண்டவரே வேண்டதற்க அவ மனசில் ஆண்டவரே இப்படி ஒரு வேண்டுதலை நீங்கள் உண்டு பண்ணின உடனே உங்களுக்கு தெரியும் அவருக்கு என்ன நல்லது அதை உங்களுக்கு தான் செய்ய தெரியும். செய்ய வல்லவர் நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லவர் நாங்கள் கேட்க முதலே என்னத்தை கேட்க போகிறோம் என்று அறிந்த அற்புதமான தேவனே அந்த ரொம்பையாக்க வடிவையில் இடத்தில் என்னென்ன தேவை என்ன உயர்வை கொடுக்க முடியுமோ கொடுத்து ஆசீர்வதிக்கும் ராஜா. அவ இன்னும் உங்களுக்கு உண்மையும் உத்தமமான வேலையை செய்து அவங்க கொடுக்க நேரங்களே எதிலும் எதுவும் கொல்ல கொண்டு போகாதபடி நீங்க பாதுகாத்து அவருக்குடாக அவருக்குடாக உங்களை அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக நீங்க அவருக்கு செய்ய போற அற்புதத்துக்காக செய்துவிட்ட அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். அது போல் தகப்பனே இந்த வாழ்வ சந்ததிகள் ஐயா அவ்வளவு பிள்ளைகள் இந்த காலத்தில் படித்து பட்ட பெற்று தங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று தேங்கிக் கொண்டிருக்கும் வாழ்வ பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் ஐயா கஷ்டப்பட்டு படித்த பட்டம் பெற்றவர்கள் தங்களுக்கு தகுதி உள்ள வேலை கிடைக்கவில்லை என்று இறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக பேர் பேராக உங்களிடத்தில் வருவோம் ஐயா. அவன் தானே சோர்வினால் உங்களிடம் இருந்து விலகாதபடி காத்துக்கொள்ளும் ஒரு வெள்ளம் யாக ஆண்டு ஒரு வழியை துறந்தடப்பட்ட வாசலை துறந்து நீங்கள் அவர்களுக்கு வாழும் வழியை வளர்த்துக் கொடுக்க உங்களால் முடியும் ஐயா. அந்த பேர் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு பிடிப்பதோடு வாசோடு இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு தெரியும். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஐயா உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதிங்கோ ராஜா ஆசீர்வதிங்கோ. எனவே இந்த காலத்து இந்த கனடா தேசத்துல ஐயா படித்து யூனிவர்சிட்டியை முடித்து பட்டம் பெற்று கிராஜுவேட் பண்ணி என்ன பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அவளுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி பெற்றிய பரவத்தக்கதாக செய்த அழு நடத்தலுக்காக நன்றி படுத்து ஆண்டவரே முன்னேற வேண்டும் என்று வாஞ்ச கொடுத்து ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் கூட இருந்து வெற்றி நட போடத்தக்கதாக செய்த தேவனே வருங்காலத்திலும் ஐயா அந்த பிறகு அவளுடைய வாழ்க்கை அவளுடைய நேரங்கள் நீங்க கொடுத்த ஞானம் அறிவு அந்த சுக்கு எப்படி பாவிக்கணும் எங்கும் பாவிக்க வேண்டும் என்று நீங்க வழியில திறந்து உங்களை நேசிக்க பிள்ளைகளை கைவிடாது காத்துக்கொள்ளுங்க ராஜா காத்துக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்கோ. தூக்கி எடுத்து சுமந்து தோளில் தூக்கி எடுத்து சுமந்து அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக எப்படி உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள் எப்படி பெற்றவருக்கு கீழ்ப்படிந்து எப்படி அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இந்த பட்டத்தை பெற்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களை கைவிடாது ஆசீர்வதிங்க ராஜா ஆசீர்வதிக்க உங்களால் தானே முடியும். அப்பா எப்பொழுது மனசு செய்யற வேலி எல்லாவற்றையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ரோபோட்டும் செய்கிறது என்று கேள்விப்படுகிறோம் ராஜா. இதை கேள்விப்பட்ட பொழுது நாங்கள் வேதி அடைகிறோம் ஆண்டவரே அன்பின்றவனே ஆண்டவரே மனசு செய்ய வேண்டிய செயல்களை செய்யத்தக்கதாக வழிகளை துறந்து இந்த பே பேசாத காரியங்கள் செய்யாதபடி, ஆண்டவரே உணராதவர்கள் செய்ய முடியும், உணர்வில்லாதவர்கள் செய்யாதபடி, உங்களால் தான் இங்கே இதில் கடுமையாகி போய்விடாதபடியும் உங்களோட பிள்ளைகளை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர், காத்துக்கொண்டு வார தேவனே, உயிருள்ள உன்மூல தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியே உங்களை துதிக்கிறோம். நீதியின் சூரியனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்திருக்கிறோம். விசேஷமாக வருங்கால சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா. உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை செய்வது பிள்ளைகள் மத்தியில் இருக்கும், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மத்தியில், உங்களை நேசித்து கீழ்படியோடு வாழும் பிள்ளைகள் வருங்கால சந்ததியை பொருட்படுத்து வலுதப்பி போய் விடாதபடி, பின்வாங்கி போய் விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. எவ்வளவு பிள்ளைகள் உங்களை நேசித்து உங்கள் முழுமனதோடு நேசித்த பிள்ளைகள் பின்வாங்கி வாழுகிறார்கள் ஐயா, ஐயா பின்வாங்கி போயிருக்கிறார்கள், அவர்களை நீங்க மறக்க மாட்டீங்கள். ஆனால் மன்னிங்கும், மன்னித்து தின்பும் அவர்களை ஆண்டவரே உலகத்தில் எடுத்துக்கொள்ள உங்களால் முடியும். இப்படி குடும்பங்கள் இருக்கும் பிள்ளைகளை பொறுப்படுத்து ஆசீர்வத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்த குடும்பங்களுக்கும் மன்னிமன் ஆறுதலை கொடுத்து காத்துக்கொள்ளுங்கோ. ஆறுதலும் தேவனே நீங்க தான் ஆறுதலை கொடுத்து அவர்கள் உங்கள் மேலத்திற்கும் நம்பிக்கையும் விசுவாசத்திலும் தளர்ந்து போகாதடி வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். உலகத்து அதிகாரிகள் எல்லாருக்காகவும் உங்களே வருகிறோம் ராஜா. அதிகாரிகளுக்காக வேண்டுங்கள் என்று சொன்ன தேவனே, ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக உங்களை வருகிறோம். அதிகாரத்தை கொடுத்த தேவனே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இஸ்ரேல் தேசத்து அதிகாரிக்காக உங்களை வருகிறோம். சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி, இன்னும் பலவீனப்படாதபடி அவருக்கு நல்ல தைரியத்தையும் பரலோக ஞானத்தையும் கொடுத்து உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை எத்தையும் நடத்துவதற்கு இடம் கொடுக்காதபடி கண்டிப்பாக இருக்கத்தக்க உங்களால் முடியும். நடத்தி கொண்டு வர கிருபைக்காக, வேலி அடித்து காத்துக்கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கும். விசேஷமாக அமெரிக்கா தேசத்து அதிகாரியை பொறுப்படுங்க ராஜா. உங்களை நேசிக்கிற மகனை நீங்க தெரிந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே என்னென்ன விதமாக மெத்தியசங்களுக்கு கை கொடுத்து உதவ வேணும் என்ற உணர்வோடு கை கொடுத்து உதவுறவராக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க தான் அவரை பொருட்படுத்தி டொனால்டு ட்ரம்பை வழிநடத்த வேணும். வழிநடத்த வல்லவரே, வழிநடத்தி கொண்டு வரவரே உங்களை துதிக்கிறோம். அந்த அமெரிக்கா தேசத்தின் பொருளாதார நிலையை ஆண்டவரே தாழ்ந்து போகாதபடி இப்படி உலகத்து முழுக்கும் உங்களோட அன்பை எத்தனை மிகவும் மகர்களுக்கு உங்களோட அன்பை வெளிப்படுத்தின தேசம் ஐயா, அதே போல் சந்தோஷமாக இருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்காரரையும் பொருட்படுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவங்களோட ராஜ்யம் அந்த தேசத்தில் கட்டி எழுப்பத்தக்கதாக, என்ன கட்டி எழுப்பத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நாங்க பிறந்து வளர்ந்த தேசமாக இலங்கை தேசத்துக்காக, அந்த அழகிய தீவுக்காக உங்களை வருவோம். அந்த தீவில் முன்மாறி பின்மாறிய ஊற்றி அதில் எழுந்து செழிப்புள்ள தீவாக இருக்கத்தக்கதாக, ஒரு அழகிய தீவாக, இன்னும் பலன் கொடுக்கிற தீவாக இருக்கத்தக்கதாக உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதித்து கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரம். எப்படி எப்படி அற்புதம் செய்த தேவன், எத்தனை கோடி மக்களை பிரபஞ்சத்தில் இருந்து தொட்டெடுத்து உங்களோட பிள்ளைகளை ஆக்கி, ஒளியின் பிள்ளைகளை ஆகி ஆக்கின தேவனே, அது கூடாக இந்த தேசத்துக்கு நீங்கள் என்னும் கை கொடுத்து உங்களை அன்பர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்கள் பார்த்து கொண்டு வர கிருபைக்காக, ஒளியின் பிள்ளைகளை ஆகின பிள்ளைகள் நன்மைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அந்த தேசத்தில் நிலத்திலிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவையும் புறப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. என்னும் அந்த தேசத்துக்கு பயம் இல்லாமல் பிரயாணம் பண்ணி போய் வரத்தக்கதாக, நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்தை போய் பார்க்க விடும் என்று வாஞ்சியோடு ஆண்டவர் அத்த மக்களை நீங்க கூட்டிக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோத்துக்கிறோம் அந்த அதிகாரியை பொறுப்படுங்க ராஜா. அவருடைய கண்ணை திறவுங்கோ, அந்த குருட்டு கண்ணை திறந்து என்ன பேசாத விக்கிரங்களை நாட்டாதபடி பேசுற தேவன், உயிருள்ள தேவன் உங்களை கண்டுகொள்ள வேண்டும் என்ற உணர்வை கொடுத்த ஏதோ விதத்தில் அவரை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோதர பின்மாறி ஊட்டி அந்த தேசத்தை எழுப்புதலை உண்டு பண்ண வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோத்திரிக்கிறோம் என்ன மயிலாடி ஆகிய இந்திய தேசத்துக்காக உங்களுடைய வருவோம். சனத்தொகை பெரிய தேசம் ஐயா, பரந்த பூமி, அந்த தேசத்தை பொறுப்பிடுங்கோ. உங்களுடைய சிஷியனாகிய தோமாவை நீங்கள் அனுப்பினீங்கள் அல்லவா, அந்த அதை கூடாக தொட்டு குணமாக்கின தேவன் அல்லவா. என்ன ஆண்டவரே அந்த அந்த தேசத்தில் நீங்கள் எழுப்புதலை உண்டு பண்ணி ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசித்து உங்களை ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்கு இந்த தடை வராதபடி அவர்கள் சுதந்திரமாக கூட அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த கிருபியை ஊற்றி உங்களால் நடத்த முடியும். மூடிய பொறுப்படுங்க, அந்த கண்ணை திறவுங்க ராஜா, திறவுங்கோ. திறந்து அவன் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. சேர்த்தரிக்கும் இவ்வளவு ஆச்சரியமாக அற்புதமாக மனுஷர தின்று கொண்டிருந்த மக்களை தொட்ட நீங்கள் அல்லவாரா? அந்த அந்த மாகாணத்து மக்கள் அத்தனை பேரை நீங்க தொட்டு ஒளியின் பிள்ளைகள் ஆக்கின அற்புதத்துக்காக நன்றி. இது என்றாலும் அவர்கள் கண்ணால் காணாவிட்டாலும் காதால் கேட்டு உங்களை நம்பத்தக்கதாக இன்னும் பிரபஞ்சத்தில் இருக்கிற மக்களை அந்த விக்கிரத்தோ போல உடத்து தள்ளி உங்களை பிள்ளைகளாக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளுக்காக நாங்க நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும். உங்களோட அன்பை அவங்களுடைய அறியாத மக்களுக்கு எதுவிதத்திலும் வெளிப்படுத்த வேணும் என்று பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தான் அந்த அழைப்பை கொடுத்தீங்கள். கூட்டிக்கொண்டு போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேர்த்து உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபையை ஊற்றி நீங்க வழியை திறந்து வழிநடத்தி வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் என்னும் என்னென்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ ஆண்டவரே பிரயாணம் இனசடத்தை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காகவோ இல்லை வேலைக்காக இப்படி எல்லாம் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவரையும் பிரயாண வசதிகளை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக ஆண்டவரே போக்கையும் மரத்தையும் ஆசீர்வதித்து சுகத்திரமாக போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு சேர்க்க உங்களால் முடியும். இவ்வளவு வசதிகளை உண்டு பண்ணின தேவனே உங்களுக்கு நன்றி. ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க ராஜா. ஓடும் விமானத்தையும் உங்களுடைய ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்க. ஆண்டு ஓட்டு போடும் ஐயா, நாங்கள் உயிர்களை காவிக்கொண்டு போறோம் என்ற எண்ணத்தோடு அவர் உணர்வோடு சட்டங்களுக்கு கீழ்ப்படுந்து நிதானத்தோடு கடமைகளை செய்யத்தக்கதாக அர்த்தர்களையும் உங்களால் உணர்த்தி வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரையும் கூட துதிக்கிறோம் ஐயா. சோத்திருக்கிறோம் இந்த நாளுக்காக நன்றி. தாங்கத்தக்க சுவாத்தியத்தை தாரதுக்காக நன்றி ராஜா, நன்றி. அன்பின் தேவனே இந்தந்த இடங்களில் பூமி அதிர்ச்சியோ அதிக மழையோ உஷ்ணமோ தாக்காதபடி ஆண்டவரே நீங்க காத்துக்குள்ள காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன் அல்லையா? வல்லமுள்ள தேவன், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் இது ஒன்றும் ஒரு ஆத்மாவையும் அழிக்காதையா? உங்களை அறியாமல் ஆத்மாதம் அழிவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியம். அன்பின் தேவனே நீங்க தான் நீதுள்ள நியாயாதிபதி, உங்களை கருத்தில் தான் எல்லாம் இருக்கிறதையா? கத்தாவே சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறதே பலன் உள்ளவருக்கும் பலனற்றவர்களுக்கும் உதவி செய்கிற ஒரு பட்சம் இல்லாத தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திருக்கிறோம் நல்லார் மேலும் பொல்லார் மேலும் சூரிய வெளிச்சத்தை கொடுத்து மழையை பெய்ய பண்ற ஒரு பட்சம் இல்லாத தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திருக்கிறோம் நீதியா ஆனந்த சங்கம மொழிகளையும் ஆண்டவரையும் உடவெல்லம் உள்ள கருத்தினால் ஆண்டு சிறப்பாக தடசாமின்றி உங்களால் நடத்தி முடிக்க முடியும். முடியும். ஒவ்வொரு அங்கம் உங்களை மகமப்படுத்த போற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களை நீங்க தேர்ந்தெடுத்து ஆண்டு உங்களுடைய அபிஷேகத்தை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. அவர்கள் தங்களை தாழ்த்தியுடைய நாமத்தை உயர்த்தி ராஜா நேரத்துக்கு வந்து இதை சிறப்போடு நடத்தி முடிக்கத்தக்கதாக எங்களுக்காக எங்களுக்காக உங்களுடைய குலத்துக்காக உங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக உயிரோடு வருஷத்திலிருந்து இறந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க இயேசுவே. உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
0: ஆமேன் ஆமேன் ஆமேன்.

அவருக்கு பாடலோடு நேர்ந்த பொழுது ஊழியர் ஏப்ரஹாம் அவர்களை வாரத்தை கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல ஆயத்தமாகவும் இருக்கும் என்னதாக ஒரு பாடல்களோடு நினைவும் கத்தர் வழி நடத்துவாராக. ஆமே ஆமே. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வான.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ரெண்டு சாமுவேல் 16 தாவீது மலையுச்சியிலிருந்து சற்றுப்புறம் நடந்து போன போது, இதோ மேவி போசத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக் கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் 1 துருத்தி திராட்சரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு, சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவி போசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான். தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில், தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயு அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய். நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்னியமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயையும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து, அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணை தூற்றிக் கொண்டே வந்தான். ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள். அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோட கூட அகித்தோப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள். அற்கியனாகிய ஊசா என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது, ஊசாய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க என்றான். அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ, உன் சிநேகிதனோட நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான். அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி, அப்படியல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோட இருப்பேன். இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன், அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா, உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான். அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும், அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும்.
1: எரேமியா 20 எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனான இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனும் ஆகிய பஸ்கூர் கேட்டபோது, எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவல் அறையிலே போட்டான். மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவல் அறையிலிருந்து வெளியே போக விட்டான். அப்பொழுது எரேமியா அவனை நோக்கி, கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மிசாபீப் என்று அழைக்கிறார். மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவார்கள். யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை சிறைபிடித்து சிலரை பாபிலோனுக்கு கொண்டு போய் சிலரை பட்டயத்தால் வெட்டி போடுவான். இந்த நகரத்தின் எல்லா பலத்தையும் அதன் எல்லா சம்பத்தையும் அதன் அருமையான எல்லா பொருள்களையும் யூதா ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன். அவர்கள் அவைகளை கொள்ளையிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள். பஸ்கூரே, நீயும் உன் வீட்டில் வாசமாயிருக்கிற யாவரும் சிறைப்பட்டு போவீர்கள். நீயும் உன் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுத்த உன் சிநேகிதர் யாவரும் பாபிலோனுக்கு போய் அங்கே மறித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் என்றான். கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்றும் பால் கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். பயம் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானமாய் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்படக்கடவன். அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களைப் போலிருந்து காலமே அலறுதலையும் மத்தியான வேளையிலே கூக்குரலையும் கேட்கக்கடவன். என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் எந்தைக்கும் பிரசவியாத சூலுமாய் இருக்கத்தக்கதாக கற்பத்திலே நான் கொலை செய்யப்படாமற் போனதென்ன? நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு.
0: ரோமர் 5 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்குப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு. ரோமர் 6 ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாக

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நம்பிக்கைகளுக்கும் காத்திருப்புகளுக்கும் பெரிய காரியங்களை செய்தும் என்னையும் பார்த்திராத நன்மைகளை தந்தும் ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றவற்றில் நீங்கள் நினைத்தும் பார்த்திராத இடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படி செய்கின்றார். செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர் உங்களுக்கு செய்த அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை எண்ணி பார்த்து உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவரின் நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசீர்வதித்து இருக்கின்றார். இதுநாள் வரையில் இருந்த சிறையிருப்புகளிலிருந்து விடுதலை தருகின்றார். கண்ணீரின் அனுபவங்களை மாற்றுகின்றார். புலம்பலாய் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்படி செய்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 வாசிக்கையில் அங்கே ஈசாக்குக்கு எதிராக பெரும் பிரச்சனைகள் வந்தது. முப்பிலாக்கள் வெட்டிய துறவுகளை கண்டுபிடித்து அதை தனக்கு சுதந்திரமாக்கிக் கொள்ள செல்லுகையில் ஈசாக்கிற்கு எதிராக விரோதமாக அநேகர் எழும்பினார்கள். வெட்டுகிற துறவையெல்லாம் திரும்பவும் மூடி போட்டார்கள். ஈசாக்கு விசுவாசத்துடனும் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தின் பேரில் துறவுகளை மீண்டும் மீண்டும் தோண்டினான். தோண்டிய துறவிலெல்லாம் நீரூற்றை கண்டான். தன்னுடைய ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், விளைச்சல்கள் எல்லாவற்றிலும் பெரிய வெற்றியை பெருக்கத்தை கண்டபடியினால் ஈசாக்கை எதிர்த்து ஆரவாரத்துடன் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்றும், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிறார்கள். பின்பு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் உம்மோடே கூட உடன்படிக்கை பண்ணி கொள்கிறோம் என்று சமாதானம் பண்ணி கொண்டார்கள். இப்படியாக கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆரவாரங்களை அதட்டினார், சிறையிருப்புகளை திருப்பினார், விருத்தியடைய செய்தார் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகளில் சத்துருவானவன் தொடர்ந்து வந்து நீங்கள் போகிற வழிகளை எல்லாம் அடைத்து போட்டும் அடிக்கடி தூற்று போட்டும் எழுந்திருக்க முடியாமல் கலக்கத்தோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே இன்றைய நாளில் உங்களுக்கு எதிராய் எவையெல்லாம் எந்த சூழ்நிலைகளெல்லாம் ஆரவரித்தும் சத்தமிட்டும் வந்ததோ அவைகளையெல்லாம் அடக்கி போக பண்ணி உங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தவர்களை உங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணும்படி செய்கின்றார். உங்களின் ஆரவார

0: சிறையிருப்புகளிலிருந்து விடுவித்து ஆனந்த சத்தத்தை கேட்கும்படி செய்கின்றார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் சில எதிர்பாராத சூழ்நிலைகளினால், மனிதர்களினால் உங்களின் சமாதானம், பலன், சந்தோஷம், மகிழ்ச்சி போன்றவற்றை இழந்து போய் கசப்பான அனுபவங்களுடன் விரக்தியோடு மனம் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு என்னாலே நிறைவான பலன் உண்டு என்கிறார். இன்றைக்கு நீங்கள் எழுந்து போன யாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படி செய்கின்றார். இதனால் உங்களை பார்க்கின்ற உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் உங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை, தயவை எண்ணி ஆச்சரியப்படும்படி உங்களை ஆசீர்வதித்து நடத்தப் போகின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆதியாகமம் 14:19. பிரியமானவர்களே, தசம பாகங்களினாலும் காணிக்கைகளினாலும் கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணும் போது அவர் உங்களை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காக நாம் இருக பிடித்துக் கொள்கிறவர்களாக இல்லாமல் திறந்த கைகளும் தாராளமான இருதயமும் உடையவர்களாக இருப்போமாயின், நாம் கொடுத்ததினால் இழந்தவர்களாக அல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்போம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், இந்நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இந்த கொள்கை எமது நேரம், பொருள், பணம், குடும்பம், உறவுகள் மற்றும் நண்பர்கள் ஆகிய அனைத்துக்கும் பொருந்துகிறது. ஆபிரகாமை பாருங்கள். லோத்து அவனை விட வயதில் இளையவனாய் இருந்தும் ஆபிரகாம் தனக்காக முன்வராமல் லோத்திடம், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கின்றதல்லவா, உனக்கு விருப்பமானதை தேர்ந்து கொள் என்று தெரிவை கொடுத்தான். இதுவே சிறந்த கைகள், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை மற்றும் பிறரை ஆசீர்வதிக்கும் இருதயமாகும். நீங்களும் ஆபிரகாமை போல தேவனுடைய ராஜ்யத்திற்காக தாராள மனதோடு கொடுப்பவர்களாய் இருந்தால் உங்கள் பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பொழிவார். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அதுபோல நாங்களும் நம்முடைய ஊழியங்களுக்காக கணக்கு பார்ப்பவர்களாக அல்லாமல் மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் கொடுப்பவர்களாக இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளெஸ் யூ.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் உங்களுடைய புதிய வாக்குத்தத்தோடு நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 29 ஜூலை மாதம் 2026 புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் 1 Samuel 17:10. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது: உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தாவீதை தேவன் எவ்வளவாக நேசித்தார். தாவீதோடு கடைசி நாட்களிலே அவர் கூட இருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே செய்தார் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தாவீதுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, தேவன் கூட இருந்து நடத்தி வந்த. ஆனால் இந்த 4:17 சொல்லப்படுகிற காரியம், தேவன் தேவனுடைய வார்த்தை நாத்தான் மேலுக்கு நாத்தானுக்கு உண்டாகி அங்கே அவர் சொல்லுகிற காரியம் தாவீதை குறித்தும் தாவீதனுடைய காரியத்தை குறித்தும் ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் அங்கே கல்களினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே வாசம் செய்வதில்லை என்பதை அங்கே நாத்தானுக்கு தெளிவாக அந்த நாட்களில் ஆண்டவர் பேசுகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளை, சொல்லிவிட்டு இந்த நாட்களில் கடைசியாக அங்கே தாவீதனுடைய காரியத்தை குறித்து சொல்லுகிற வேளையிலே அங்கே இந்த 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவான் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு கடைசி நாட்களிலே தாவீதனுடைய வயசான நாட்களிலே தேவன் இப்படியான ஒரு காரியத்தை தேவன் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். நீ உன் பிதாக்களோடு பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்னும் உன் புத்திர ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று அங்கே இந்த நாட்களிலே தேவன் அந்த இடத்திலே உறுதி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தாவீதனுடைய முடிவு காலத்தை குறித்து தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்துகிறது மட்டுமல்ல, தாவீதுடைய சந்ததியை குறித்தும் இந்த நாட்களிலே அங்கே தேவன் அந்த இடத்திலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள் பாருங்கள், இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் தாவீதுக்கு தேவன் இந்த நாட்களிலே ஒரு வீட்டை கட்டுகிறார். ஆனால் அதே வழியிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தாவீதனுடைய சந்ததியிலே பிறந்த சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனம் என்று நிலைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே தேவன் நம்மை கொண்டு இந்த நாட்களிலே சில காரியங்களை செய்யும்படியாகவும் இந்த நாட்களை வாஞ்சிக்கிறார். அப்படியானால் தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்களுக்கு தேவனோடு நாங்கள் ஐக்கியப்பட்டிருந்தால் தரிசனங்களிலே தேவன் அந்த வெளிப்பாடுகளை இந்த நாட்களிலே தருவார். அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்திலே பாருங்கள், தாவீதுக்கு மட்டுமல்ல தேவன் தாவீதனுடைய சந்ததிக்கும் சந்ததியை கொண்டு நான் என்ன செய்வேன் என்பதை குறித்தும் திட்டவட்டமாக தெளிவாக அந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் கர்த்தருடைய வெளிப்பாடும் சத்தியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளை பாருங்கள், தாவீதோடு அன்று தீர்க்கதரிசி மூலமாய் பேசின தெய்வம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தீர்க்கதரிசிகள் தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இந்த நாட்களை வாசம் செய்கிறார் என்பது நிமித்தம் தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய ஆத்மாவிலே இந்த நாட்களில் இடைப்படுவார் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை தேவன் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறபடியினால் அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களில் செவி கொடுக்கிற வேளையிலேயே தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய சந்ததிகளுக்கு கூட இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி இந்த நாட்களிலே அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவன் உங்களோடும் பேசுவார், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை குறித்து என்னுடைய காரியத்தை குறித்து என்னோடு பேசும் என்று கேட்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கோடு தெளிவாக இந்த நாட்களை பேசுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

0: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 29ஆம் தேதி 7ஆம் மாதம், 29ஆம் தேதி ஜூலை மாதம், 29ஆம் தேதி ஆடி மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நெகேமியா 4:20 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நாங்கள் விசுவாசிப்போம், கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் எங்களோடு தங்கி இருக்கிறது, தங்குவதாக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலே 365 நாளில் பரிசுத்த வேதாக புத்தகத்தை வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் 2 சாமுவேல் 15, எரேமியா 19, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் 3-4 அதிகாரங்கள், ரோமர் 3-4 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்குத்தத்தம், அத்தோடு தேவனுடன் 1 நிமிடம் என்று அந்த ஊழியங்களுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு அவற்றை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்ய விரும்பினாலும் நீங்களும் எங்களுடன் தொடர்பு கொண்டு அனுப்பி தாருங்கள். நாங்கள் அவற்றை பதிவு செய்து நாங்கள் பதிவு செய்வோம். அதே வேளையிலே வானொலியில் ஒலிபரப்பி ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் கூட மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் ஆக்கங்களை அனுப்பி தருவோம். அந்த வேளையிலே இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் உதவி செய்யுங்கள், கத்திருந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையிலே இணைகிறோம். எங்களுடன் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் காலை வேளையிலே இணைந்திருக்கிறார்கள். வாஞ்சியோடு இணைந்து ஊழியம் செய்கிற அவரை கத்தர் பல வருடங்களாக தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு வருகிறார், மென்மேலும் உயர்த்தி வருகிறார். அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். நீங்கள் கண்கூடாக காண முடியும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார், யூஎஸ்ஏலிருந்து இணைந்திருக்கிறார் தெரியவில்லை, ஆனாலும் அவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பாசனா ஹோமி லோகன் அவர்களை வரவேற்போம். சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனையோடு அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம். பேசலோட்டமா? ஆமேன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: ஆமேன். இந்த வேளையிலே கூட நாங்கள் யாத்ராகமம் 23ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்ருக்களுக்கு சத்ருவாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபுசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடங்களில் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் முகத்துக்கு முன்னின்று கானானியரையும் எபிசியரையும் ஏத்தியரையும் துரத்தி விட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். ஹாலேலூயா. ஆண்டவரே, முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, இந்த வேளையிலும் அப்பா ராஜா அவனுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே வார்த்தைகளை பிரஸ்தாப பண்ணும் எந்த இடத்திலும் இருந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவனே ராஜா, இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்தங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக சூத்திரமையா. ஆண்டவரே காலதோறும் உடைய கிருபைகள் புதியதா இருக்கிறபடினால் புதிய கிருபையில எங்களை வழிநடத்தும் அப்பா ராஜா. ஆண்டவரே மோசே அதிகாலையிலே வந்து ஐயா ராஜா, ஆண்டவரே தேவனே உடைய பிரசன்னத்தில் வந்து நின்றார் ஐயா ராஜா. தேவனே அப்பா பிதாவே ராஜா, நியாய பிரமாண கட்டளைகளை அவருடைய கரங்களில் எழுதி கொடுத்தீரப்பா ராஜா. அதே போல ஆண்டவராகிய தேவனே நாவியானவரே, உங்களுடைய நியமங்களையும் கட்டளைகளையும் எங்களுடைய இருதயத்தில் எழுதுவது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்கள் உணர்வுகளிலே, எங்கள் சிந்தனைகளிலே, எங்கள் வாயின் வார்த்தைகளிலே, நாங்கள் நடக்கின்ற காரியங்களிலே, செய்கைகளிலே, முகங்களிலே ஆண்டவரே தேவனே உங்களுடைய கிருபை ஆண்டவரே தேவனே தகப்பனே ஆண்டவரே விளங்க பண்ண விடமா செபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை ஆண்டவரே உலகம் காணும்படி செபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர்.

நன்றி ஐயா. அந்த கராஜுவனே உண்மை எப்பொழுதும் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபதாரும். என் தகப்பனே உண்மை ஆண்டவரே நேசிக்கவும் ஆண்டவரே உண்மை துதிக்கவும் உங்களுக்கு இரக்கம் செய்யும் அப்பா ராஜா. தகப்பனே தகப்பனே உண்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹலேலூயா. நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில் தூக்கி நீர் என்னை உந்த பிள்ளையாக்கினீர்.

ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா கற்பம் விழுகிறது மலடும், உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆண்டவராகிய தேவனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே எங்களை பலகவும் பெருகவும் பண்ணுவீராக ராஜா. ஜாபேசின் ஜெபத்தை இந்த வேளையிலும் திரும்ப எடுக்கிறோம் ஐயா. தேவரீர் எங்களை ஆசீர்வித்து, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வித்து, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வித்து, எங்கள் ஊழியங்களை ஆசீர்வித்து, எங்கள் திருச்சபையின் திருச்சபை மக்களையும் ஆசீர்வதித்து, எங்கள் சகோதரங்களை ஆசீர்வதித்து, எங்கள் ஆண்டவரே தேசத்தை ஆசீர்வதித்து, நாங்கள் இருக்கின்ற தேசத்தை ஆசீர்வதித்து, எங்களை எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே தகப்பனே தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்குக்கு விலக்கி காத்தள்ளும்படி உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வைக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரேம துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவராகிய தேவனே. நன்மையினால் எங்கள் வாயை நிரப்பும் ஐயா ராஜா. எப்பொழுதும் உமக்கு பயந்திருக்கிற இருதயத்தை கொடும் ஆண்டவரே. அப்பாமே துதிக்கிறோம் ஐயா, சூத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. என்னை காண்பவரே தினம் காப்பவரே,

இருக்கின்றேன். இயேசு அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, இனம் காப்பவரே, தகப்பனே, அப்பாமை துதிக்கிறோம் ஐயா. எங்களை அப்பத்தின் தண்ணீரே ஆசீர்வதிக்கிறவர், வியாதிகளை எங்களை விட்டு விலக்கி விடுவிக்கிறவர் ஐயா. ராஜா தகப்பனே, இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா தேவரே விடுவித்து அன்பின் குமார ராஜ்யத்தை உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு சூத்திரம். எங்கள் ஆவியானவரே எங்கள் மத்தியில அசவாடுவீராக. ஆண்டவரே தேவனே, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணி எங்கள் தேவனுடைய ஆவியானவர் ஆண்டவரே உலர்ந்து போன ஒவ்வொரு அவருடைய வாழ்க்கையை உயிரடைய பண்ண விடமா செவிக்கிறோம். நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா, நீர் உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீரப்பா. ராஜா தேவனே, அப்பா பிதாவே, அன்றைக்கு செய்த அற்புதங்கள் இந்த வேளையிலும் நீங்க செய்யும்படி செவிக்கிறீங்க தாவே. ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக. சத்துடைய வல்லமைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் முறிக்கப்படுவதாக. சாத்தானுடைய அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவரே சபைகள் பெருக்கமடைவதாக. ராஜா, இப்பொழுது இருக்கிறதை விட நாங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம் ஐயா. மந்த பெருகிறது போல் நீர் மனுஷர்களை பெருக பண்ணுகிறதற்காக சூத்திரம் ஐயா. என் ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ராஜா ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனாலே வேதனைய கூட்ட மாட்டீர் ஐயா. ராஜா, இந்த வேளையிலும் கடனோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதாக. ராஜா ஆண்டவரே, அவர்களுடைய அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பீராக. ராஜா தேவனே, அவருடைய களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக. தகப்பனே ஆண்டவரே, மக்கு சூத்திரம் ஐயா. ராஜா ஹாலேலூயா, ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரையை பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள். கர்த்தரையை பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள். அவரே பாதுகாத்துவார்.

எரிச்சலை விட்டுவிடும் போராமை கொள்ளாது எரிச்சலை விட்டுவிடும்

0: துதிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை காண செய்கிறது மனியா ராஜா. ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை காண செய்கிறது மன். ஹாலேலூயா. நேற்றைய நாளிலும் ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு ஊழியக்காரர் அங்கே மிகுந்த கஷ்டத்தோடு ஊழியர் செய்கிற ஒரு தேவ மனுஷர், அவர் ஒரு ஊழியத்தை செய்து விட்டு வருகின்ற வழியில அவர் சொல்லுகிறார், தனக்கு அந்த கால்களில் எல்லாம் அந்த காயம் பட்டு அந்த சொக்ஸில கூட ரத்தம் வந்திருந்தன்னு சொல்லி மிகவும் களைத்து போயிருந்தாராம். அப்பொழுது அந்த இடத்திலே வாகனம் வருவதற்கு எந்த வித அடையாளம் இல்லையாம், ஒரு வாகனம் வந்து நின்றதாம். வெள்ள வடிவான அழகான ஒரு வாகனம், ஒரு கார் வந்து நின்றதாம். அதுல இருந்து ஒருவர் வந்து நல்ல பிரகாசமான உடையை உடுத்திருந்தாலும் அவர் வந்து கேட்கிறார், நீங்கள் ஊட்டிக்கு போக வேணுமான்னு சொல்லி கேட்கிற வழியில அவர் சொன்னாராம், ஆம் நான் வருகிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏறி உட்கார்ந்து உட்கார்ந்த வேளையிலே தனக்கு சரியான அந்த ஊழியம் செய்துட்டு வருகிற வேளையில சரியான களைப்பா இருந்தது. அவர் கொஞ்ச நேரத்திலே அந்த கார்லயே தூங்கி விட்டாராம். அதுக்கப்புறம் பார்க்கின்ற வேளையிலே கிட்டத்தட்ட அவர் சொல்லுகிறார், தன்னுடைய இடத்திலிருந்து ஊட்டிக்கு போவதா இருந்தால் கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் எடுக்குமா, ஆனால் ஒரு 25 நிமிஷத்திலேயே அங்கே ஊட்டிக்கு அந்த கார் வந்து விட்டது. அவர் இறங்க சொல்லி தன்னிடம் அப்பொழுது காசு இல்லையாம், ஒரு $5 இருந்ததாம், ₹5, அதை அவரிடம் கொடுக்கின்ற வேளையிலே அவர் சொன்னாராம், உங்களிடம் காசு வாங்குவதற்கு என்னை அவர்கள் அனுப்பவில்லை, உங்களை கொண்டு வந்து விட்டு விடும்படி அவர்கள் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் சொல்லி சொன்னார்களாம். அப்பொழுது பாருங்கள், அவர் சொல்லுகிறார் எப்படின்னு சொல்லி சொன்னால், தான் அந்த இடத்திலிருந்து திரும்பி விட்டு திரும்பி பார்க்கின்ற வேளையிலே அந்த கார்கள் எல்லாம் போவதற்கு அணியணியா நின்று கொண்டிருக்கலாம், ஆனா இந்த காரை மட்டும் காணவில்லையா. ஹல்லேலூயா. அதே போல இன்னொரு சாட்சியம், உயிருள்ள சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். ஜெரி சவேலன் சொல்லி அமெரிக்காவில ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன், இப்பொழுது கர்த்தருக்குள்ள அவர் நித்திய அடைந்து விட்டார். அவர் சொல்லுகிறார், ஒரு தடவை நட்ட நடு ராத்திரியில அவர் வருகின்ற வழியில கார் பழுதாகி விட்டது. அப்பொழுது நடு ராத்திரியாம், அதுவும் ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். அப்பொழுது ஒரு த்ரோ பண்ற ஒரு ட்ரக்கோடு ஒருவர் வந்தார். வந்து சொன்னாராம், உங்களை ட்ரோ பண்றதா என்று சொல்லி கேட்கின்ற வழியில கூட்டிக் கொண்டு போகின்ற வழியிலே ஒரு இடத்துல போனால் பார்த்தா கராச்சி இருக்கிறதாம். அது பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருந்ததாம். அப்போ இவர் போய் அந்த கராச்சை அவரே கதவை திறந்து அழைத்து கொண்டு போய் இந்த காரை திருத்தி அப்படியே கொடுத்து விட்டாராம். அதுக்கு பிற்பாடு அவர் அடுத்த நாள் வந்து அந்த இடத்தை பார்க்கின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் அந்த கராச்சி இல்லையாம் அந்த காஃபி ஷாப்ல போய் கேட்கிறாராம், இதுல ஒரு கராச்சி இருந்தது என்று அவர் சொல்றாராம். நான் எத்தனையோ வருஷமா இந்த இடத்துலயே நான் இந்த காஃபி ஷாப்ல வைத்திருக்கிறேன், இந்த இடத்துல ஒரு கராச்சி இல்லையா. ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹாலில் ஏன் இந்த சாட்சியை நான் சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கலாம், இந்த நாளிலே கூட எனக்கு ஒரு அற்புதம் வேண்டுமே, எனக்கு ஒரு மாற்றம் வேண்டுமே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஹாலேலூயா. இந்த நாளிலே கூட கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர். ஹாலேலூயா. அங்கே மனோவாவும் அவனுடைய மனைவியும் அவர்கள் ஆண்டவரிடத்துல கேட்கின்ற வேளையில், உங்களுடைய நாமம் என்ன சொல்லி கேட்கின்ற வேளையிலே அவர்கள் என்னுடைய நாமத்தை நீ கேட்கிறது என்ன, என்னுடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. ஏசாயாவிலும் போடப்பட்டிருக்கிறது அவருடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. அவர் அதிசயமாகத்தான் மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், இல்லாதவைகளை உருவாக்குகிறது இவன். நம்முடைய வாழ்க்கையிலே கூட இல்லாதவைகளை அவர் உருவாக்குறது இவன். எழும்பி பிரகாசி ஒளி வந்தது, இதோ இருள் பூமியையும் காரிகள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார், உதிக்கிறவங்கள் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் ஐயராஜா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஐயராஜா தகப்பனே, எங்களுக்குள் இருக்கிற காரியங்களை நீர்தான் காண்கிற தேவன். ஐயா ராஜா தேவனே, மனுஷன் எங்களுடைய முகத்தை பார்க்கிறான் ஐயா, நீர் எங்களுடைய இருதயங்களை காண்கிற தேவன். ஐயா ராஜா அப்பா பிதாவே, எங்கள் இருதயங்களில் இருக்கிற காரியங்கள், மறைவாயிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஐயா. எங்கள் உணர்வுகளில் இருக்கிற பாதிப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஆண்டவர். எங்கள் வாயின் வார்த்தைகள் செவ்வையாய் பேச கடவுள் தகப்பனே, ஆண்டவரே, மற்ற ஜனங்களை நாங்கள் தூக்கி விடுகிறவர்களாக, ஆண்டவராகிய தேவனே, ஒரு சமாரியனை போல ஆண்டவரே விழுந்து கிடக்கிறவர்களை ஆண்டவரே தூக்கி விடுகிறவர்களாக, மருந்து ஆகிய இயேசுவை நாங்கள் அறிவிக்கிறவர்களாக, ஆண்டவராகிய தேவனே காயம் கட்டுகிறவர்களாக, வெண்ணிய பூசுகிறவர்களாயிருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. தகப்பனே அப்பா, இந்த நாளில் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்தங்களை வழி நடத்த வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, எங்கள் சபைகளில் ஆயிரம் ஆயிரம் ஆடுகள் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா பெருகுவதாக தகப்பனே. ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிறத விட நாங்கள் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. திருச்சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுவார்களாக ராஜா. ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஆண்டவரே அவருடைய கண்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே தேவனே, எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்கள் குடும்பங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக ராஜா. தகப்பனையுமே அறிகின்ற அறிவேன் தெளிவேயும் அளிக்கின்ற ஆவி எங்களுக்கு தந்தருளிவீராக ராஜா. எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ள, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த ஆண்டவரே எங்களை கிருபை தரும்படி செவிக்கிறோம் ஐயா. விசேஷமாக தகப்பனே அப்பா, இந்த கனடா தேசத்துல இருக்கிற ஆண்டவரே கனடா பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறதப்பா. என் தகப்பன் ஆகிய தேவனே, பரிசுத்த வான்கள் வாழ்ந்த பூமி அப்பா ஆண்டவரே, இந்த யூரோப் தேசங்கள், அமெரிக்கா, கனடா தேசங்கள் ஐயா ராஜா ஆண்டவரே, ஒரு காலத்திலே ஐயா ராஜா தேவனே சுவிசேஷத்தை சுமந்து நம்முடைய தேசங்களுக்கு கொண்டு வந்தவர்கள் அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே அப்பா ராஜா, இந்த தேசங்களை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே, உம்முடைய முகத்தை இந்த தேசங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. அப்பாவிதாவே, இந்த சந்ததிகளை ஆண்டவரே தூக்கி நிறுத்தும் ஐயா ஆண்டவரே. இந்த வாலிபர்கள் மத்தியிலே வாலிபர்களை இழுக்கக்கூடிய விதத்திலே ஐயா, வாலிப யுவதிகளையும் வாலிப ஆண்களையும் ஆண்டவரே தகப்பனே ரட்சிப்புக்குள் நடத்துவீராக ராஜா. உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி என்று சொன்னீர் ஐயா. எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா. அவர்கள் பாழா கிடந்ததை ஆண்டவரே மறுபடி கட்டுகிறவர்களாயிருக்க உதவி செய்யும் ஐயா. எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என் அப்பா உம்முடைய பார்வைக்கு ஆண்டவரே நலமானதுபடி செய்வீராக. ஆபிரகாம் இசாக்கை ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தான், பாவனியாய் திரும்ப பெற்றுக் கொண்டான் அப்பா ஆண்டவரே தேவனே. உம்முடைய சித்தத்துக்கு எங்கள் பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம் ஐயா. அவர்கள் ஆண்டவரே இருந்து பிரகாசிக்க நிற்கிருவதாரும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே, மனக்கண்கள் தெளிவாகட்டும் ஐயா. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவராகிய தேவனே, இன்னும் ஆண்டவரே உமக்காக காரியங்களை செய்ய, உமக்காக ஊழியங்களை செய்ய எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே ராஜா, இந்த தேசங்களிலே இருக்கின்ற ஆண்டவரே தேவனே தகப்பனே, எல்லா பூத வஸ்து கடைகளும் இயேசுவின் நாமத்தினால் மூடப்படும்படி கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. அப்பா, உடைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே, உடைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே தேவனே உமக்கு சோத்திரம். எல்லாவித விபச்சாரத்தின் ஆவிய இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். போதை ஆவிகளே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. பல தார ஆண்டவர் உறவுகள் இயேசுவின் நாமத்தை கடிந்து கட்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. தேவனே, திருநங்கைகள் ஐயா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா, அவருடைய கண்கள் பிரகாசமாக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே எங்களுடைய பிசினஸ்ல வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா, ஆண்டவராகிய தேவனே தகப்பனே அப்பா ராஜா தேவனே, இந்த திருநங்கைகளை அப்பா ராஜா ஆண்டவரே மாற்றங்கள் வர வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. அவர்களுக்கு ஆண்டவர் உணர்வுகளிலே மாற்றங்களை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உடைய கிருபுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. எங்கள் வருங்கால சந்ததிகளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் வருங்கால சந்ததிகளையா உமக்கு மகிமையாக வாழ உதவி செய்யும்படி செவிக்கிறோம். உமக்காக ஆண்டவர் ஊழியங்கள் செய்யும்படி செவிக்கிறோம். உமக்காக ஆண்டவரே தேவனே அப்பா பிரகாசிக்கிறவர்களாய் இருக்க உதவி செய்ய வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. அவருடைய ஆண்டவரே கண்கள் தெளிவாகட்டும் ஆண்டவரே, இயேசுவின் சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே துதிக்கிறோம். இந்த தேசங்களிலே இருக்கின்ற, யூரோப் தேசங்களிலே இருக்கின்ற, இலங்கை தேசத்தில் இருக்கிற சபைகளுக்காக செபிக்கிறோம், சபை ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே மக்கு சோத்திரம். ஆண்டவரே ஊழியங்கள் ஆண்டவரே பலமாய் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இன்னும் இயேசப்பா ராஜா,
1: இலங்கையில இருக்கிற சபைகள்ல இருக்கிற தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் நான் மாற்றப்படுவதாக, தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வு வருவதாக ராஜா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா. இலங்கையில் இருக்கிற சபைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரம் ஐயா ராஜா, இலங்கை தேசத்து சபைகளை ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவி. ஆண்டவரே உமக்கு சோத்திரம், மாற்றம் வருவதாக, இலங்கையிலே மாற்றம் வருவதாக ராஜா. உம்முடைய கரம் ஐயா கூட இருப்பதாக, உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால்.
2: ஜபங்களோடு, சாட்சிகளோடு, துதிகளோடு, வார்த்தைகளோடு வழி நடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் இந்த நாளையும். கர்த்தர் தாமே காலை முதலும் இரவு நித்திரைக்கு செல்லும் வரையும் ஆசீர்வாதத்தோடு, பொக்கலும் வரத்திலும்

0: அமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். ஆயத்தமாவோம்.
1: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.
0: போய்ப்போம். இன்று 29ஆம் தேதி 7ஆம் மாதம், 29ஆம் தேதி ஆடி மாதம், 29ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:32. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஜெபிக்க போகிற, இணைந்து கேட்க போகின்ற, ஜெபிக்க போகின்ற ஒவ்வொருவரையும் கத்தலாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தனை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை, இந்திய உலக நாடுகள், இஸ்ரேல் நாடு, யுத்த பூமிகளுக்காக ஜெபிக்க ஆயத்தமாகிறார்கள். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான வசனம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நெகேமியா 4:20 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். எங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். கிருபையுள்ள தேவன் எங்களுடைய சத்தத்தை கேட்டு எங்களுக்கு மத்தியிலே இறங்கி எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களும் யுத்தம் பண்ணுகிற தேவன், அவரை தாவரமாக கொண்ட நீங்களும் நாங்களும் பாக்கியவான்கள். நாங்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம். அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரை அறியாதவர்களுக்காக ஜெபிப்பதற்காக நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்தை 365 நாளில் வாசித்துக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 2 சாமுவேல் 15, எரேமியா 19, பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து ரோமர் 3:4 அதிகாரங்கள் இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தம், ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, நற்சிந்தனை, ஜீவமன்னா இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். தேவனிடம் 1 நிமிடம் என்ற அந்த காரியத்தையும் அனுப்பி தந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே பார்க்க முடியும், அல்லது யூடியூபிலே போய் பார்க்க முடியும், ஃபேஸ்புக்கிலே பார்க்க முடியும், அல்லது ட்விட்டரில் பார்க்க முடியும். இவற்றை நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள். அது மட்டுமல்ல, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களும் அந்த ஆசீர்வாதங்களை பெறத்தக்கதாக அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. மிகுந்த உற்சாகத்தோடு, வாஞ்சியோடு ஊழியர்கள் இவற்றை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறார்கள். நீங்களும் பதிவு செய்து அனுப்பினால் நாங்கள் அவற்றை வானொலியிலே ஒளிபரப்பு செய்து அவற்றை ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் யூடியூப்பிலே போடுவோம். மறு ஒலிபரப்பிலே எங்களுடைய ஒலிபரப்பிலும் செல்லும். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கூடியிருக்கிறோம். அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு காலை 5:35 மாலை காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசனே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும், மாலை வேளையிலே சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சௌரி அருந்ததி அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி மேகலாவாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு அதே வேளையிலே இணைய போகிற ஒருவரையும் கத்தர் தங்கு தடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாராக. சௌரி ஏமி புஷ்பராஜா நிறைய விஜயங்களை எடுத்து வருவார். இந்த வேளையிலும் தொகுத்து வழங்க எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் எல்லோரும் கத்தருடைய பிள்ளைகள், கத்தரிடமிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். அதுதான் நாங்கள் செய்யக்கூடிய காரியம். அந்த வகையிலே ஊழிய சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான ஜெபங்களை தொகுத்து வழங்குவார். பரிசுமட்டமாக உங்களுக்கு மாலை வணக்கங்கள். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்குவோம். வழி நடத்துங்கள். ஆமேன். கோட்பாய்
2: தங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் சில காரியங்களை பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். இன்றைய நாளிலே மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாய் இருக்கும் என்று சொல்லி கண்டால் அங்கு முதல்

0: மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் அவர்கள் வழியாய் வந்தவர்கள் ஆகிய நாங்கள் எல்லோரும் தேவ மகிமையற்று போனவர்களாயிருந்தோம். அந்த இழந்து போனவர்கள் தான் நாங்கள் எல்லாரும் தேவ மகிமையை இழந்தவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் பாவம் ஒரு காரணம், விசுவாசின் தந்திரம் அடுத்த காரணமாயிருக்கிறது. இதனால் மாமிசத்தில் தான் நாங்கள் கற்பத்தில் இருந்து வந்தோம். இந்த கற்பத்தில் இருந்து பாவத்திலே நாங்கள் கற்பந்தரித்து பிறக்கப்பட்ட நாங்கள் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். அது அங்கு ரோமர் 7:5 சொல்லப்படுகிறது. நாம் மாமிசத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினால் தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனி கொடுக்கத்தக்கதாய் நம்முடைய அவயங்களிலே வெலன் செய்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய சரீரத்திலே இந்த பாவ இச்சையும் அங்கு மரணத்துக்கு ஏதுவான காரியமும் இருந்தது என்று சொல்லி இந்த காரியத்தை அங்கு வெளியேற்ற வேண்டும். இந்த காரியத்தை அகற்றப்பட வேண்டும். ஏனென்றால் மாமிசத்தின் கிரிகளை நீங்கள் ஆவியினால் அழிப்பீர்கள் என்று வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஆகவே எங்களிடத்திலே இருக்கிற அந்த பாவ ஈச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை நாங்கள் வெளியே துரத்த வேண்டும் என்றால் நாங்கள் தேவனுடைய ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகளை கொடுத்தது. அந்த நியாய பிரமாணம் பாவமோ என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கேள்வி எழுப்புகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது பாவம் இல்லை, பாவம் இன்னதென்று அறிவிக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த பாவம் மனிதனுக்குள் பிரவேசித்ததை அங்கு நாங்கள் ஆவியினாலே வெளியே அகற்ற வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஏனென்றால் நாங்கள் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்து தான் வழி. மாமிசத்துக்கும் ஆவிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை நாங்கள் வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் போது நாங்கள் ஆக்கினைக்கு தீக்கப்படாதபடி எங்கள் காக்கப்படுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு யோவான் 3:19 சொல்லப்படுகிறது, ஒளியானது உலகத்தில் வந்திருந்து இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துக்கு இந்த பூமிக்கு வந்திருந்து மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கின தீப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பாருங்கள், ஆக்கின தீப்பு எதனால் வருகிறது என்று சொன்னால் நாங்கள் பொல்லாத மனுஷனுடைய கிரிகள் எல்லாம் பொல்லாததா இன்றைக்கு காணப்படுகிறது. ஏனென்றால் எல்லா இடங்களிலும் பார்க்கும்போது மிகவும் வேகமாய் இந்த பாவம் கிரிய செய்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவளுக்கு ஆக்கின தீப்பு இல்லை. இந்த ஆவிக்குரியவன் அவனுடைய வாழ்க்கை தேவ ஆவியானவரினால் மட்டும் அங்கு நடத்தப்படுகிறபடியால் அவன் ஆக்கினைக்கு தீப்புக்கு ஆக்கினத்தீப்பு இல்லாதவனாய் இருப்பான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ரோமர் 7:23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், பாவ பிரமாணத்துக்குத்தான் இன்றைக்கு அநேகருடைய இருதயங்கள் சிந்தைகள் அங்கு சிறையாய் இருக்கிறது. இதனால் தான் அங்கு யுத்தங்கள் அங்கு நெருப்பு எரிவுகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னென்று சொல்லி கண்டால் இந்த பாவ பிரமாணம் மனுஷனுக்குள்ளே சிறையாக்கி கொண்டு இருக்கிறபடியால் அங்கு ஆண்டவர் தன்னுடைய காரியத்தையும் செய்யத்தான் வேணும் வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றா நாங்கள் உணர்வற்றவர்களா இருக்கிறோம். இதிலே பாருங்கள், வேறொரு பிரமாணம் என்று சொன்னால் தேவனுடைய விதி இல்லாத பிரமாணம். தேவனுடைய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிரமாணத்துக்கு விதிகளுக்கு உட்படாமல் இருக்கிறவர்கள் அங்கு மாமிசத்துக்குரியவர்களா இருக்கிறார்களாகவே. ஆனபடியா நாங்கள் நன்மை செய்ய விரும்பினாலும் எங்களிடத்தில் தீமை உண்டாயிருக்கிற ஒரு பிரமாணத்தை நாங்கள் காண்கிறோம். அதுதான் மாமிசத்தின் பிரமாணமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த மாமிசத்தின் பிரகாரம் சிறிது சிறிதாய் வலிமை இழக்க பண்ணி தீமையை உண்டாக்குறது. இன்றைக்கு தேசங்கள், நாடுகள், ராஜாக்களுக்குள்ளே இப்படியான மாமிசத்தின் கிரிகள் இருக்கிறபடியா தேசங்கள் அழிகிறது. ஏனென்றா தேச தலைவர்கள் தேசங்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களே காப்பாற்ற முடியாம இருக்கிறார்களே. தேவனுக்கு பயப்படாத பயம் தீமை செய்து அங்கு தேவனுடைய காரியத்தை அவமாக்கி கொண்டிருக்கிறார்கள். தேவன் தன்னை அவமாக்க விடவே மாட்டார். ஆகவே நாங்கள் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய நீதியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இப்படியாய் மாமிசத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுவோம். இரண்டா அவர்களுடைய இருதயங்கள், அவருடைய சிந்தைகளை அங்கு பாவ செயல்கள் சிறியாக்கி கொண்டு போகிறதை நாங்கள் இன்றைக்கு காணக்கூடியதாய் இருக்கிறது. இது இது ஆரம்பம். இனி முடிவு எவ்வளவு அங்கு பரிதாபமாக போகிறது என்பதை நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த மாமிசத்தில் பிறந்த மனுஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படவும் ஆவிக்குரிய மனுஷர்களாக எல்லாரும் மாற்றப்பட, அவருடைய சிந்தைகள், இருதயத்திலே இருக்கிற பாவ இச்சைகள் அல்லது சத்துருவின் தந்திரங்கள் எல்லாம் விலகப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர்.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். தாயில் பிறக்க, தாயின் வயிற்றில பிறக்கும் பொழுது நாங்கள் மாம்சத்துல பிறக்கிறோம், பாவ உணர்வோடு பிறக்கிறோம். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக நாங்கள் ஒவ்வொருவரும் பாவ உணர்வோடு பிறக்கிறோம். இயேசு நிக்கதேமுவுக்கு கற்றுக் கொடுத்தார், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை இன்றைக்கு மாம்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்த வாழ்வை அடைந்து கொள்வார்களாக. உமக்கு பிரியமாக வாழுகிற வாழ்வு, நாங்கள் மாம்ச கிரிகைகளை நிச்சைகளை, கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை இவற்றை எதிர்த்து அந்த இச்சைகளில வாழ்ந்து மறிக்காதபடிக்கு மறுபடியும் பிறந்த வாழ்வு, அந்த மெய்யான ஒன்றான மெய்த்தேவனுடைய ஆவியை பெற்ற வாழ்வை வாழ்வினால நிறைந்து எங்களுடைய சிந்தைகள், இருதயங்கள், எங்களுடைய கடினமான இருதயங்கள், மாம்ச இருதயம் எப்படி சகைவுக்கு மாறியதோ, அவன் புதிய ஆவியை, இயேசுடைய ஆவியை பெற்றுக் கொண்டானோ, அவனுடைய கடினமான இருதயத்தை சதியாக மாத்தினீரோ, அதே போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மதங்களும், ஒவ்வொரு மாம்சத்துல வாழுகிற மனிதனும் ஆண்டவரே, இந்த மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி அவர்களுடைய இருதயத்தை திருப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய சிந்தைகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வை இழந்து போகாதபடி ஆவியினால பிறந்து மறுபடியும் பிறந்த வாழ்வில வாழ்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு தமிழ் மக்களும், இங்கு மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், கடவுள் இல்லை என்று வாழுகிற ஒவ்வொரு மக்களும் பரலோகத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில ஆண்டவரே பலி செலுத்தினார்கள், புதிய ஏற்பாட்டில வாழுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே அந்த ஆட்டுக்குட்டியாகி லேம்பாக உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நாங்கள் விசுவாசித்து கிருபையினால உடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் அந்த ஆண்ட தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்து உமக்கு பிரியமாக உமது வார்த்தையின் படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்கிறது போல இன்றைக்கு மாம்சத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரும் இப்படியான இச்சியான காரியங்களை விட்டு எங்களுடைய சரீரத்துல காணப்படுகிற மாம்சத்துக்குரிய அவயவங்களை ஆவிக்குரிய அவயவங்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் எங்களுடைய சரீரங்களை உமக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ எங்களுடைய அவயவங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இந்த சரீரங்களில நாங்கள் பாவம் செய்யக்கூடாது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதனாலே ஆதாம் ஏவாள் விழுந்து போனார்கள். அதே போல இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இப்படியான இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, எங்களுடைய தேவனுடைய ஆவியாக ஒரே ஒரு ஆவி பரிசுத்த ஆவியினால மறுபடியும் பிறந்து எங்களுடைய இருதயங்களை மாற்றி இருக்கிறதற்காக நன்றி. எங்களுடைய சிந்தைகளை மாற்றி இருக்கிறதற்காக நன்றி. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும், இன்றைக்கு மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களுடைய சிந்தியை மாம்சத்தின்படி நடவாமல் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிற சபைகளுக்கு போய் அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்று உமக்கு பிரியமாக வாழ, இமைக்கு பின்பங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வு பரலோகமாக இருக்கிறது, நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து தேவன் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் 1 பேதுரு 1:12 பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை நீர் எங்களுக்கு தந்து எங்களை பரலோக பிரஜைகளாக மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இப்படியான மாம்சத்தில வாழுகிற மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை இந்த நேரத்துல கொடுக்கும்படியாக கேளுங்கள். கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடுவீர்கள் என்று சொன்னீரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் தேட நன்மையான இவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவரப்பா, அன்புள்ளவரே, சமாதானத்தை தருகிறவரே, சந்தோஷம், இச்சையடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்த, நீடிய பொறுமை ஆகிய உம்முடைய கனிகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. உம்முடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு படைப்படு நன்றி. எங்களுடைய வாழ்வு உம்முடைய உமக்கு பிரியமான வாழ்வாக, உம்மை நோக்கி பார்த்த வாழ்வாக, இயேசு எப்படி நற்கிரியைகள் செய்து வாழ்ந்தாரோ அதே போல நாங்களும் உம்முடைய குணங்களை தரித்து உம்முடைய ஆவியை பெற்றுக்கொண்டு உம்மை போல நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிய நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் எடுத்து பயன்படுத்தும், ஒவ்வொரு விசுவாசிகளையும் எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பி மாம்ச சித்தத்தில் காரியங்களை செய்யாதபடி, அன்று ஆபிரகாம் மாம்ச சித்தத்தின்படி பிறந்த பிள்ளைதான் இஸ்மவேலாக இருக்கிறது. ஆபிரகாமினுடைய தேவனுடைய சித்தத்தின்படி, ஆவியின் சித்தப்படி பிறந்த மனிதன் ஈசாக்காக இருக்கிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூடாக இயேசு கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர் எண்ணுகிறபடி இயேசு நீரங்களுக்கு சாபமாகி சிலுவையில மறித்து 3 நாள் உயிர்த்தெழுந்து 50வது நாள் தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்று உமக்கு பிரியமாக வாழ, உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக எங்களுடைய சிந்தைகளை பொருட்படும், எங்களுடைய இருதயத்தை பொருட்படும், உம்முடைய ஆவியினால நாங்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்க, இந்த கடைசி காலத்துல விழித்திருக்க, ஜெபித்திருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, இயேசு நற்கிரிகளை செய்தது போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மலைவேல் உள்ள பட்டணமாக நற்கிரிகளை செய்கிற ஆவியையும் உம்முடைய உள்ளான மனிதனில நாங்கள் செயற்பட, ஆவியின்படி நடக்க, உம்முடைய கனிகளோடு வரங்களோடு நாங்கள் செயற்பட நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக தொடர்ந்து கூட இருந்து உம்முடைய ஆவியின் சித்தம் எங்களுக்காக தந்த ஒவ்வொருவரும் மாம்ச சித்தத்தின்படி நடவாமல் ஆவியின் சித்தப்படி நடந்து இந்த உலகத்தை ஜெயித்து வாழ, இயேசு நீர் ஜெயித்து வாழ்ந்தது போல நாங்களும் ஜெயித்து வாழ கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கொடுத்த ஆவியின் சித்தத்திற்காக நன்றி. மறுபடியும் பிறந்த வாழ்வை கொடுத்ததற்காக நன்றி. விசுவாசிகளுக்கு ஆவியின் படி வாழ நீர் உதவி செய்கிறதுக்காக நன்றி. இன்னும் அபிஷேகம் பெறாத மாம்ச சித்தத்தின்படி வாழுகிற ஒவ்வொரு மக்களையும், மதத்தில வாழுகிற மக்கள், பாவத்தில சாபத்தில கடவுளே இல்லை என்று வாழுகிற மக்கள், நீர் ஒருவர் எங்களுடைய கண்ணை படைத்தவர் பாராரோ, காதை படைத்தவர் கேளாரோ, நீர் பரலோகத்தில இருந்து என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி இந்த பூமியை நோக்கி பார்க்கிறீர். உம்முடைய உத்தாசையோடு, உம்முடைய பரிசுத்தத்தோடு ஒவ்வொரு மக்களும் அந்த ஒன்றுகளை படைத்த, எல்லா மனிதர்களையும் படைத்த அந்த ஒன்றான மெய்த்தேவனை நோக்கி பார்க்க இந்த காலங்களில் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இவர்களை மன்னிக்கும்படியாக, அறியாமையில் செய்த பாவங்களை நீர் எங்களுக்கு மன்னித்தது போல இந்த மக்களுக்கு, பாவத்தில வாழுகிற மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் மன்னித்து, நீர்தான் மெய்யான தெய்வம், நீர் தருகிற ஆவிதான் பரிசுத்த ஆவி, இந்த பரிசுத்த ஆவியை மகிமைப்படுத்தி வாழ, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன்.
0: நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆவிக்குரிய எல்லா வல்லமையும் தந்து நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you sister, God bless you everybody.
0: ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், பாவமும் பிசாசின் தந்திரங்களும் அந்த மனித குலம் அறிந்து கொள்ள இச்சியான வழியில இழுப்புண்டாதபடி கத்ததாமே எங்கள் தேசத்தையும் எங்கள் மக்களையும் எங்கள் ஜனங்களையும் காக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமேன். ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் நாங்கள் கேட்கிற ஜபங்களுக்கு அதிகமாக எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உங்களிடத்திலிருந்து மட்டுமே தாசை வரக்கூடியதா இருக்கிறது. ஆனபடியே இந்த மக்களுக்கு இறங்கி ஆண்டவரே உங்களுடைய கிருபையை கொடுத்து இவர்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய கிருபை எப்பொழுதும் குறைவானது இல்லாண்டவரே அப்பா. கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த அந்த கிருபை ஆண்டவரே இவர்களுக்கும் ஆண்டவரே கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அதே கிருபைய இவர்களுக்கு அப்பா கட்டளிட்டு இவர்களே இல்லை அந்த பாவமான ஜீவித்திருந்து வெளிப்படுத்தும்படியாக ஜபிக்கிறேன். நீரே வழியின் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் தகப்பனே. இவர்களுக்குள்ள ஜீவனை கொடுங்க. அசுத்தமான ஆவி, அசுத்தமான ஜீவித்த ஜீவிக்கிற எல்லா விதமான பாவங்களில் இருந்து உங்களுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி இவர்களை மீட்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு, உங்களுடைய நாமம் மட்டுமே உயர்த்துவதற்கு ஆண்டவரே யாவருக்கும் ஒரு பயமுள்ளாவிய கொடாமல் பெலனும் அப்பா நீங்க தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கீங்க. பெலமும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்து இவர்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இன்று நாளைக்கு காலை எங்களுக்கு காலையா இருந்தாலும் அவங்களுக்கு மாலையா இருந்திருந்தாலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவி மூலமாக இவர்களை ஆண்டவர்களே உங்கள் சித்தத்தின்படி வழி நடத்துங்க. உங்களுக்கேற்றவர்களாக மாற்றி இவர்களை ஒரு காலம் சாட்சியாக நிலைநிற்பதற்கு அவர்களை விடுதலை செய்யும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. பிரதர் லேஸ்டி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க. யாவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ஜென சிஸ்டருக்கானும் பாஸ்டர் நவமிக்கானும் வருகிற அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்கள் சித்தத்தை நாங்கள் உயர்த்துவதற்கு எங்களுக்கும் புதிதான திலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட காரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களுக்கு என்று மகிழ்ந்து களி கூர்ந்து உங்களை மட்டுமே நாங்கள் எங்க போனாலும் எங்க இருந்தாலும் உங்களை நாமத்தை உயர்த்துவதற்கு எங்களுக்கு புதிதான கிருபையின் அன்பும் உங்களுடைய அபிஷேகத்தின் மூலமாக எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட கரத்துல கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராய் இருக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்ற ஹாலிடேஸ்லயும் நீங்க எங்க கூட இருக்கிறபடியா நன்றி. ஆமீன்.
0: ஆமீன். ஆமீன். கேட்ட அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த வேளையில நம்பரோடு இருக்கிறீங்கள், லயரினா நிக்கிறீங்கள்
3: சிஸ்டர். சாந்தி சிஸ்டர், சாந்தி அருந்ததி சிஸ்டர், அருந்ததி சிசிலி அம்மா, மேகலாவர்ஸ், நிர்மலா மரியா, சார்ல்ஸ் அவர்கள் நிற்கிறார்கள்.
0: நாங்க அருந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் அம்மா, பிரைஸ் தி லார்ட்.
0: நீங்கள் மனுஷனுடைய கிரியைகள் அங்கு பொல்லாததா இருக்கிறது என்று, அங்கு நோபா காலத்தில இருந்து இன்று மட்டுமானது அப்படியா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருளை விரும்புகிறார்கள், இருளை விரும்பாதபடியும் இந்த பொல்லாதவர்களின் இருதயங்கள், கடின இருதயங்கள் மாற்றப்பட கத்தர் சத்தியான இருதயத்தை அவைக்குள்ளே வைக்கணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம் சுவாமி, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சர்வ வல்லவரே. இந்த வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் கடைசி கால ஆண்டவரே கட்டத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துங்கள் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தாவே எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிட்டு ஆனபடியால் தெளிந்த புத்திரளாயிருந்து ஜபம் பண்ணுங்கள், ஜாக்கிரதையாக ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. அது மட்டுமில்ல ஆண்டவரே, நாங்கள் கலவரம் இல்லாத அமைதலான ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்கு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கும்படி சொன்ன தேவனே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படியாக ஆண்டவரே நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் பரிசுத்தர் ஐயா, ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னங்கள் அன்பு தகப்பனே. இந்த வேளையில எங்களுடைய பூமியை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீ சம்பவிக்கிற போற வேலுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவாங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னங்கள் அன்பு தகப்பனே. இந்த காலத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் ஜெபிக்கிறோம், பொல்லாத இருதயங்கள் மாற்றப்படுவதாக ஆண்டவரே, சிறைப்பட்ட ஜனங்கள் விடுதலை காண்பார்களாக ஆண்டவரே, கற்றுண்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படி எங்கள் வந்த தேவனே பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தை குறித்து ஒவ்வொருவருக்கும் கண்டித்து உணர்த்தும்படியாய் பேசும்படியாய் மனம் திரும்பும்படியாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறங்கள் அன்பு தெய்வமே, ஒவ்வொருவருக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தவரே, இந்த வேளையில நாங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களை உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே விடுவிக்கும்படியாய் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சத்தங்களை கேட்கிறவரே சித்தம் செய்யும்படி ஆண்டவரே இந்த நாளிலே அவர்களுடைய பொல்லாத இருதயங்கள் ஆண்டவரே திருக்குள்ள இருதயங்கள் மாற்றப்படுவதாக, சதியான இருதயம் கொடுக்கப்படுவதாக ஆண்டவரே கர்த்தாவே, நீர் சொன்னது போல ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவளாய் மாறத்தக்கதாக ஆண்டவரே உடைய கல்வாரி அன்பு ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் இருதயத்திலே வைத்து நடக்கத்தக்கதாக படியத்தக்கதாக தகப்பனே, உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே பொல்லாதவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் நீர் பேசுவீராக. துன்மார்க்கர் மனம் திரும்புவதை விரும்புகிற தேவன் அல்லவா, பாவத்திலே மறிக்காதபடி ஆண்டவரே சத்தத்தை கேட்கும் போது உடைய வார்த்தையை கேட்கும் போது மனம் திரும்பும்படியாக விரும்புகிற தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொட்டுங்க சுவாமி. உடைய வார்த்தை அவர்களை சந்திக்கட்டும் ஆண்டவரே, சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும். நீரே சத்திய பெறராய் இருக்கிறீரப்பா, சத்தியமாகிய உண்மை அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே காண கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வேளையில எங்களுடைய தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய நாடுகளை ஒப்புக் கொடுக்கிறோம், இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய நாடுகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற அன்பு தகப்பனே, உம்முடைய கிருபையை ஊற்றுங்க, இரக்கத்தை ஊற்றுங்க, உம்முடைய அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கவும், ஒருவருடைய பாவங்களை ஒருவர் மன்னித்து ஆண்டவரே ஒருவரை ஒருவர் ஆண்டவரை நேசித்து கர்த்தாவே உம்முடைய அன்பு ஆண்டவரே எல்லோருடைய இருதயங்களை ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். பொறுப்படுங்க சுவாமி, தேசங்கள்
5: வாழ்க்கைப்படட்டும் ஆண்டவரே, தேசங்கள் ரட்சிக்கப்படட்டும், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு நாடுகளையும் கண்ணங்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. உடைய அன்பின் கரங்களில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட்டு உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ராஜ்யத்தை நீதியையும் தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொன்னது அவர். ஆண்டவரே நீதிமான்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வதிக்க முடியும் கரத்தில் ஒப்புக் கொடுத்து சகல துதி கன மகிமை யாவும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
0: ஜெபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி கண்டு சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமென்.
5: ஆமென். ஆமென்.
0: நாங்க சாந்தி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சாந்தி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஐரோப்பா தேசங்கள், கனடா தேசங்கள், இந்தியா தேசங்கள், எந்தெந்த தேசத்துல, லண்டன் தேசம், எந்தெந்த தேசத்துல இருந்து வந்து இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேசங்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: பார்த்தா அப்பனே உமக்கு நன்றி சொல்லுறோம். இந்த வேலையில இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக ஆண்டவரே, இவ்வளவு பேருடைய ஜெபங்களை நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்காக அப்பா என்னை தாழ்த்தி உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா இந்த ஐரோப்பா நாடுகள், கனடா நாடுகள்ல இருந்து ஆண்டவரே ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேசங்கள்லையும் ஆண்டவரே, இந்தியா, இலங்கை தேசங்கள், ஜெர்மன் தேசங்கள்ல இருந்து ஒவ்வொரு தேசங்கள்லையும் இருந்து ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடையும் கூட இருக்கிறதுக்காக அவர்களுடைய ஜெபங்களை கண்ணீர்களை நீங்க ஏறெடுக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. அந்த தேசங்கள் ஆண்டவரே நீர் சுத்திகரிக்கிறதுக்காக அப்பா உங்க ரத்தத்தை தேசங்கள் எல்லை முழுவதும் நாங்க கதையெல்லாம் பூசுறோம் ஆண்டவரே, உம்ம ரத்தத்தை பூசுறோம் ஆண்டவரே. எந்த தீங்கும் இந்த நாடுகளை வந்து தீண்டாதபடி அப்பா, ராஜாக்கள் ஒவ்வொரு வருடங்களும் மாறிக்கொண்டு வர்ற ராஜாக்கள் நேர்மையாவும் உமக்கு பயந்து ஆட்சி செய்யும்படியாக தகப்பன் இந்த ஜனங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவர்களுடையதாய் இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஞானத்தை சாமுவேல் கேட்டது போல அந்த ஆட்சி புரிகிற ஞானத்தை நீங்க கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா உம்முடைய ஞானம் அன்றி நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது ராஜா. அந்த ஞானங்களை இந்த தேசத்தின் ராஜாக்களுக்கு கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா கட்டளை இடுங்க ராஜா, ஒவ்வொரு தேசங்களின் ராஜாக்களுக்கு கட்டளை இடுங்க ஐயா. நேர்மையா நேர்த்தியாகவும் ஆண்டவரே, சத்தியமாகவும் ஆண்டவரே, அப்பா உங்களுக்கு பயந்து ஆட்சி புரியும்படி ஆண்டவரே கட்டளையிடுறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜாதி ராஜா. அப்பா ஒவ்வொரு தேசங்கள்ல ஆண்டவரே தகப்பனே அந்த கஞ்சா இதுகள் அபீனுகள் ஒவ்வொரு வகையால ஆண்டவரே அப்பா பயங்கரமாய் இருக்கிறது. இந்த சின்ன பிள்ளைகள் அதுல பாதிக்கப்படுகிறத அந்த ராஜாக்கள், அந்த நாட்டை ஆள்ற ராஜாக்கள் மந்திரிகள் யாவரும் ஆண்டவரே இதை கவனிக்காதபடி இருக்கிறத பாக்குறீங்க ராஜா. சின்ன பிள்ளைகள் 12 வயதுலேருந்து 16-17 வயது பிள்ளைகள் பாதிக்கப்படுறத பாக்குறோம். இந்த பிள்ளைகளை நாக்கு ஆண்டவரே உங்க கரத்துல வைக்கிறோம் அப்பா, உங்க செட்டைக்குல இந்த பிள்ளைகளை வைக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க இந்த பிள்ளைகளை ஞானமாய் நடத்துறதுக்காக அவர்களுக்கு கொடுத்த அந்த பெற்றோர்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை, தங்களுடைய பிள்ளைகளை ஞானமாயும் ஆண்டவருக்குள்ள நடத்தும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவரே அப்பா ஞானமா நடத்த அந்த ஞானத்தை நீங்க அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. அப்பா அடிச்சாலும் பிடிச்ச அடிக்க கூடாதுன்ற சட்டங்களை போட்டிருக்கிறார்கள் இந்த ஐரோப்பிய நாடுகள்ல ஆண்டவரே. அந்த சட்டங்கள் எல்லாத்தாலும் தான் தாப்பனே இந்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்காம இருக்கிறதுக்காக டிசிப்ளின் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க முடியாம தவிக்கிறது நாங்க பாக்குறோம் ஆண்டவரே, கேள்விப்படுறோம் ஆண்டவரே. அதனால வேலைக்கு வேலை செய்யற வேலையில இருக்கிற அந்த பாடசாலைகள் ஆண்டவரே, கிண்ட கார்டன்ல அப்பா அந்த பிள்ளைகளை எடுத்து வைத்திருக்கிற கட்டிட அந்த அவர்கள் நிருபங்கள்ல இருந்து வேலைக்கு போய் நிக்கிற ஒவ்வொரு பேரும் பயந்து வேலை செய்யக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்ப மனநிலை காரணமாய் அந்த பிள்ளைகள் குத்துவன் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து இந்த வேலைக்கு போற ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறதுக்காக புது புது சட்டங்களை நீங்க நிரூபிக்கிறதுக்காக அப்ப நீங்க ஒத்தாசு தருகிறதுக்காக நன்றி சொல்லுறோம் ஐயா. அப்ப கட்டளை இடுங்க ஒவ்வொரு ராஜா ராஜாக்களுக்கும் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு ராஜாக்களையும் நீர் ஆண்டவரே ஞானமாய் நடத்துறதுக்காக நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களையும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக கண்ணோக்கி நீங்க பாக்குறதுக்காக நன்றி சொல்லுறோம் ராஜா. இந்த தேசங்களை ஆண்டவரை நோக்கி பாருங்க, இறக்கப்படுங்க ஐயா இந்த தேசங்களுக்காக. ஐரோப்ப நாடுகள் கனடா நாடுகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாடுகளை உங்க கருத்துல இல்லையா தந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாடுகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா, ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த பூமியை சுத்தம் செய்யறதுக்காக நன்றி. நீங்கள் ஒருவரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா எங்களால முடியாத நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம் ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசங்களுக்காக நாங்க சீக்கிரமா கம்பீரமா அறுக்க நீங்க உதவி செய்யறதுக்காக நன்றி. இறங்கி வாரும் ராஜா, அப்பா இறங்கி வாருங்க ராஜா. அப்பா இந்த தேசங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளையும் உங்களோட கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள முக்கியமா இந்த வாலிப பிள்ளைகளினால இந்த நாடு தேசங்கள் அப்பா சீரழிந்து போகாதபடி ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க பாதுகாத்து அப்பா சீரான வழியில நல்ல முறையில நடத்துறதுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுறதுக்காக ராஜா, நீங்க ரட்சிப்புக்களை கொண்டு வரதுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய வேதத்தை வாசிக்கிறதுக்காக ஆண்டவரே. அப்பா பணம் கொட்டி கிடக்கிறது ஆனால் உங்களுடைய வேதம் தொடப்படாத மாதிரி இருக்கிறது ராஜா. அப்பா இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாக்குறதுக்காக நன்றி சொல்லுறோம். சிறியவர்களை என்னிடம் விடுங்கள்னு சொன்னவர் அல்லவா நீங்க ஆண்டவரே, அது போல இந்த சிறிய பிள்ளைகளை ஆண்டவரே தொடுங்க ராஜா. இந்த சிறு பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கத்தை நாங்க சொல்லி கொடுக்க ஆண்டவரே, எங்களுக்கு பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க ராஜா. இந்த தேசங்கள் மகிழ்ந்து களி கூற உதவி செய்யுங்க அப்பா. சாமுவேல் எழுப்புதல் கண்டது போல இந்த ஒவ்வொரு தேசமும் ஆண்டவரே, ஐரோப்பா தேசங்கள் கனடா தேசங்கள் ஒவ்வொரு தேசங்கள் இந்தியா தேசங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு தேசமும் எழுப்புதல் காண வேண்டும் ஐயா. அப்பா ஒவ்வொரு தேசமும் மகிழ்ந்து களி கூறட்டும் என்று வாக்குத்தம் தாங்க ராஜா. அப்பா நீங்க கண்ணோக்கி பார்த்து இந்த தேசத்தை சுத்தி அறியுங்க ராஜா. எழுப்புதல் நாங்க காண வேண்டும் ராஜா, இந்த தேசங்கள்ல நாங்க எழுப்புதல் காண வேண்டும். சாமுவேல் கண்டது போல நாங்கள் இந்த தேசங்கள்ல எழுப்புதல் காண வேண்டும் ராஜா. ஜெபிக்கிறதுக்கு இன்னுமாய் இன்னுமாய் ஜனங்களை ஒவ்வொரு தேசங்கள்ல இருந்து இன்னுமாய் இந்த வானொலி சங்கமத்துல கொண்டு வந்து இணைக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. இந்த வானொலி சங்கமத்துல வந்திருக்கிற அவ்வளவு சகோதரிகளையும் ஜன சிஸ்டரையும் சிசிலி பிரதரையும் ஒவ்வொருவரை நிர்மலா சிஸ்டரை ஒவ்வொருவரை நவோமி சிஸ்டர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க காலத்துல தருகிறோம் ராப்பனே. எந்த தடைகளும் பெறாதபடி அவர்களை பெலத்தோட பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஜன சிஸ்டர் போற பயணங்கள்ல செய்யற ஊழியங்களை நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறதுக்காக அவங்க போய் ஊழியம் செய்து வந்துருங்க, அவங்களை பாதுகாத்து கொண்டு வரத்துக்காக ஜெபம் கேட்டு நிக்கிறோம் தகப்பனே. அப்ப பாதுகாத்து கொள்ளுங்க ஒவ்வொரு சௌரியனையும் சௌரனையும் மண்டன் பிரதரையும் ஆண்டவரே. கர்த்தாவே உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. அப்பா இந்த சங்கம வானொலியை நடத்துற லெஸ்லி பிரதரை அப்பா உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. அப்பா இன்னுமா இன்னுமா ஆசீர்வாதமா வைத்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. இன்னுமா ஒவ்வொரு ஜனங்களும் பெறாம தடையா இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நேற்று எனக்கு தடையா இருந்தது போல வானொலியில வருகிற முன்னோன்னு தடைகள் வந்ததுக்கு ஆண்டவரே அந்த தட்டைகளை உடைத்தெறிகிறவராக இருக்கிறீங்க. முன்னால போய் எங்களுக்கு பாதையை செம்மையாக்குற தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய ஜெபங்களை கேட்ட எங்களோட ராஜாதி ராஜா ஜேசப்பா உங்களுக்கு உங்களுடைய நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
7: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு
0: நன்றி சிஸ்டர். எங்கள் ஜபத்தை கேட்டு ஐரோப்பா தேசம், தேசம் இந்தியா தேசம், நோர்வே தேசம், இங்கிலாந்து தேசம் அகப்பன் நடத்துவார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். விசுவாசித்தினால் என்று எழுதியுள்ளது. ஆமேன்,
7: ஆமேன், ஆமேன்.
0: நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர்.
8: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
0: பிரைஸ் தி லார்ட். கொண்டு போகிறது
3: நிர்மலா மரியா அந்த சத்தம் சத்தம் கேக்கலையா?
0: நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இரத்தம் சிந்து நாடுகளுக்காக, பூமி அதிர்ச்சி நடக்கும் இடங்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
8: ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த அருமையான நாளிலே கூடப்பா ஒன்றாக கூடி ஜெபிக்க நீர் செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீரி மட்டுமா எங்களை பாதுகாத்து வழி நடத்தின எல்லா தயவுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே இந்த நாளிலே கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே அநேக தேசங்களிலே இந்த நாளிலே போராட்டங்கள் யுத்தங்களாய் இருக்கிறதப்பா. அதன் மூலியமா ரத்தங்கள் சிந்தப்படுகிறது, ஆத்மாக்கள் அழிகிறார்கள், எல்லா நஷ்டங்கள் ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் அப்பா ஒரே ஆத்மாக்கள் இழந்து போய் குடும்பங்களிலே ஒரே பிரச்சனையும் போராட்டமுமா இருக்கிற வேலையிலே தேவன் தாமே அந்த அப்படிப்பட்ட போராட்டம் உள்ள தேசங்களின் மீது உமது ஆசீர்வாத கரம் அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் சமாதானத்தின் தேவன் அப்பா, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. உமது பரிசுத்த ரத்தத்தினாலே எல்லா தேசங்கள் மீதும் நீர் மூடி தேசங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜபிக்கிறோம். அப்படியாக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதபடிக்கு, ரத்தம் சிந்துதல் இல்லாதபடிக்கு ஆண்டவர் தாமே நீர் ஆத்துமாக்கள் எல்லோரையுமாய் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அநேக மரணங்கள், இழப்புகள் ஆண்டவரே, நஷ்டங்கள், இது போன்ற காரியங்கள் ஏற்படாத வண்ணம் ஆண்டவராகிய தேவன் உமது கரத்திலே இந்த காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீ சமாதானத்தின் சீக்கிரத்திலே இந்த சாத்தானை உமது காலடியிலே நீர் நசுக்கி போடுவீராக அப்பா. இப்ப ஏற்பட்ட காரியங்கள் வந்து எல்லா தேசங்களிடையே சமாதானம் இல்லாமல் இருக்கிறபடினாலே எல்லோருக்கும் ஒரு கலக்கம் பயம் போன்ற காரியங்களில் இருந்து எல்லாவற்றிலும் விடுதலை ஆகவும் படி ஜெபிக்கிறோம். அப்படியே கூட அப்பா அதிகமான இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள் ராஜா, லேண்ட்ஸ்லைடு போன்ற காரியங்கள் அதிகமா இருக்கிறதப்பா. அவைகள் எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. இயற்கை சீற்றங்களினாலே அநேகர் ஆண்டவரே சோத்துறோம் அப்பா, மறித்து போறாங்க. அநேக வீடுகள் எல்லாம் நிலத்துக்குள்ளே புதைந்து போய் திக்கற்றவர்களாய் நிற்கிற இந்த காரியங்களிலே தேவனுடைய கரம் இருக்கட்டும். உமது கோபாக்கினை மனுஷர்கள் மேல வராதபடிக்கு ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியா ஜபிக்கிறோம். அதிகமான தேசங்களிலே, இந்திய தேசத்திலே கூட அதிகமான பூமி அதிர்ச்சிகள் அப்பா, அப்படியாக இந்த நில சரிவுகள் போன்ற காரியங்கள் நீரினாலும் நெருப்பினாலும் பாதிப்பு உண்டாகி கொண்டே இருக்கிறது. அதனை நீர் தாமே கட்டுக்குள்ளாய் கொண்டு வருவீராக. இயற்கையிலே கர்த்தாவே இயற்கைகளை யாமற்றியும் அப்பா உமது கரத்திலே நீர் அடக்கி வைத்திருக்கிறபடினாலே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இவைகள் எல்லா ஆண்டவரே நீ சொல்ல ஆகும், கட்டளைட்டால் நிற்கும் என்ற வார்த்தையின்படி இவைகளே இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாவற்றையும் நீ நிறுத்தும்படியாய் ஜபிக்கிறப்பா. யுத்தங்களை எல்லாவற்றையும் நீ தடுத்து நிறுத்தி நீர் யுத்தங்களை ஓய பண்ணி ஆசிர்வதித்து மக்கள் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்கப்பா, பயமின்றி வாழ்ந்திருக்க நீர் உதவி செய்யும்படியாய் உமது கரத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர். அப்படியாக எல்லா தேசங்களின் மீது ஆண்டவரே நீர் ரத்த சிந்துதல் இல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்து பூமி எந்த இயற்கை சீற்றங்களினாலே எந்த ஒரு வித பாதிப்பு மக்களுக்கு ஏற்படாதபடிக்கு தேவன் தாமே பாதுகாத்து கொள்ளும்படியாய் மது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே கூட இயேசப்பா இந்த வேலையிலே இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன்ல சேயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர் யாவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இவர்களையும் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவரீர் நீர் அதிகமாய் ஆசிர்வதித்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசிர்வதிங்கப்பா. மகள் அப்பா அந்த 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்தவரே அந்த புத்தகத்தை வெளியிடும் போது தேவ மகிமை விளங்கட்டும் ராஜா. அநேகர் இதனால ஆசிர்வாதம் பெறவும் ஆண்டவரே இது அநேக இடங்களுக்கு கடந்து செல்லும்படியா கூட ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லா காரியத்தையும் அந்த நாளிலே நீ சந்திங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து போக்கையும் வர்றவையும் ஆசிர்வதித்து கர்த்தர் நீர் வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்களையும் நீர் ஆசிர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் கூட தேவரீர் நீர் ஆசிர்வதிங்க. இறுதியாக வருகிறதான மகள் ஏமி புஷ்பராஜ கூட தேவன் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து பாதுகாத்து கொள்ள முடியா ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்தாராக.
3: கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க, ஒழுங்கா வேலை செய்ய
9: நினைக்கிறேன். நாங்கள் மேலா பட்ஸ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் கேக்குதானா?
3: ஆமாம் சிஸ்டர். மேகலா வாசுக்கு நீங்கள் கொடுங்கள் உங்களுடைய ஜெபக்குறிப்பை.
9: இந்திய நாட்களே எங்க தீமை உண்டாகும்படி சிறிது சிறிதாக இந்த வலிமையை இழக்க செய்கிற சத்ருவின் திட்டங்கள் முறியடிக்கப்பட நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
10: இந்த மாலை வேளை காலை வேளை மத்தியான வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லம் உள்ள தேவன் ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உம்முடைய பாதத்தில நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் பாப்பனே ஆண்டவரே. இந்த நாட்கள் உம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற பத்தினுடைய காரியங்கள் அவர்களை கர்த்தருடைய பாதத்தில் உண்டாகபடிக்கு விண்ணப்பளிக்கிற காரியங்கள் உலகத்தில் காணப்படுகிற சொல்லாதவன் செய்கிற பிழையான காரியங்கள் அதை நிமித்தமாய் ஆண்டுகளில் உமது தேவ பிள்ளைகள் விழுந்து போகாதபடி இரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளுகிறாங்க. இந்த நாட்கள்ல வறுமை என்ற காரியத்தையும் ஆண்டுகளின் பணம் என்ற காரியத்தையும் கொண்டு வந்து ஆண்டுகளின் மனங்களை குழப்புகிறது போல தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நாட்கள்ல குழந்தி ஆண்டுகளை பின்வாங்கி போகிறார்கள். பணம் இல்லாத நிமித்தம், பணம் அதிகரித்தது நிமித்தம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கிறது நிமித்தம், கணவன் மனைவி பிரிவு நிமித்தம் என்று அநேக காரியங்கள் ஆண்டுகளில் அதன் நிமித்தமாய் பின்வாங்கி போகிறார்கள். அப்பனே அவர்களுக்காக இறங்குகிறார்கள். அவர்கள் சரியான காரியங்களை தெரிந்து கொள்ளத்தக்கதாக, சரியான காரியங்களை கண்டறியத்தக்கதாக ஆண்டுகளே நீர் அவர்களோடு இடைப்படுகிறார்கள். தேவனை சரியான முறையில அறிந்து கொண்டு நீர் ஜீவன் உள்ள தேவன், நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர் என்ற அந்த நிச்சயத்தை அவர்களுக்கு இதை கொடுக்கிறபடி நான் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. தேவ பிள்ளைகளை மரத்த குட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரை. பட்டைகள் எதுவும் வராதபடி ஆண்டவரே அவருடைய ஜெப வேலையிலேயோ அவருடைய ஜெபிக்கிற காரியங்களிலேயோ அவர்கள் சத்தருக்கென்று செய்கிற ஊழியங்களில் எந்த தடைகளும் வராதபடி ஒரு இரத்த கோட்டைக்குள்ளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி மறைக்கிறபடி நாளே உங்களுக்கு நன்றி. அதே போல ஆண்டவரே வாலிபர்கள் எத்தனையோ ஆண்டவரை இடங்கள்ல சத்தருக்கென்று எழும்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே வேறு வாலிபர்கள் ஆண்டவரை கெடுத்து மனதை ஆண்டவரே மாற்றாதபடி கத்தாவே உங்களுடைய இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. அதே போல தகப்பனே ஆண்டவரே வாலிபர்கள் தன்னிச்சே அழைகிறார்களே தகப்பனே. தேவனுடைய மகிமை இல்லாமல் ஆண்டவரே அந்த கட்டவிழ்க்கப்பட்டவர்கள் போல அழைந்து சிரிக்கிற அந்த வாலிபர்களை ஒரு திசை கண்ணைக்கு பார்ப்பீராக. சகோதரி ஆண்டவரை ஜெபிக்கும் போது சொன்னார் ஆண்டவரை பெற்றோரால் ஆண்டவரை தண்டிக்கப்பட முடியாது, பெற்றோர் அட்வைஸ் பண்ண முடியாதபடி வாலிபர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும். எனக்கு புத்தி சொல்லத்தக்கதாகவும் ஆண்டவரை உன்னுடைய வார்த்தை அவர்களுக்கு ஆண்டவரே சொல்லத்தக்கதாக நீ உதவி செய்கிறாக. அவர்களுடைய மனதில் ஒரு திடான ஒரு மாறுதலை உண்டு பண்ணுங்க தவப்பாங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. அதே போல குழந்தைகள், வாலிபர்கள், சிறுவர்கள் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்து செல்லும். அதே போல ஆண்டவரே இந்த நாட்கள்ல யுத்தங்கள் நடக்கிற இடங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஆண்டவரே காசா பகுதிகள், இஸ்ரவேல் ஆண்டவரே பகுதிகள், அதே போல ஆண்டவரே மத்திய கிழக்கு நாடுகள்லையும் கூட ஆண்டவரே யுத்தங்கள் நடக்கிறது. அதே போல ஆண்டவரே ரஷ்யா யுக்ரைன்ல யுத்தங்கள் நடக்கிறது. இது நிமித்தமே ஆண்டவரே எத்தனை பேர் அழிந்து போகிறார்கள். அந்த தேசம் ஆண்டவரே உனக்கு முன்பாக ஆண்டவரே நிற்கத்தக்கதாக தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் அந்த யுக்ரைன் ரஷ்யாவில் இருக்கிறார்கள். தகப்பனே அவர்களுக்காக மனம் நிரம்புகிறார்கள். அவர்கள் உண்மையை உற்சவமாயமை தேடுங்க தாங்குங்க ஆண்டவரே. அவர்களுக்காக இருந்தீங்க அந்த தேசத்துல ஆண்டவரே மண்ணோட காணப்படுகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரே கட்டி ஆண்டவரே கட்டாவை கட்டப்படத்தக்கதாக வழிவாசல்களை திறப்பீராக, யுத்தங்களை எல்லாம் முறுக்குகிறாங்க என்று இயேசுவின் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே யுத்தங்களை உண்டு பண்ணுகிற அசித்த ஆதியின் எண்ணங்களும் ஆண்டவரே இந்த தேசங்களை பிடிக்க வேண்டும், அதே பொருளாதாரத்தை ஆண்டவரை உடைக்க வேண்டும் என்ற எண்ணங்களை கொண்டு ஆண்டவரே கிரியை செய்த எல்லா பத்திரியுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்கள்ல அழிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எந்தெந்த தேசங்கள்ல ஆண்டவரை யுத்தத்துக்கு ஆண்டவரை புதிய புதிய ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறதோ அவை யாரும் ஆண்டவரை கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு நிப்பாட்டப்படத்தக்கதாக இயேசுவின் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அற்புதம் செய்வீராக. அதே போல ஆண்டவரே ஆறு கண்டங்களையும் கூலனில் பாளையமிருங்கள், ஆறு கண்டத்தில் இருக்கிற அதிபதிகளையும் உங்களுடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே அதிகாரிகள் ஆண்டவரே ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களால் காணப்பட ஜனங்களை ஆண்டவரை வாழ்க்கையில் ஆண்டவரை பொருட்படுத்தத்தக்கதாக நீர் உதவி செய்கிறாக. ஆண்டவரே இந்த ஜனங்கள் வாழ்ந்திருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே அவருடைய துக்கங்கள் துன்பங்கள் எல்லாம் மாறத்தக்கதாக நீர் அற்புதம் செய்கிறாக என்று சொல்கிறேன். அதிகாரிகள் உள்ளத்தை ஞானத்தால் நிரப்பும் உங்களுடைய தெய்வீக ஞானம் வருகிற வேலையில இந்த ஜனங்களை எவ்வளமாய் ஆள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே காலமன் ஒப்பந்தமாய் கத்திரெடுத்து ஆண்டவரே இந்த ஞானத்தை பெற்றுக் கொண்டு இந்த ஜனங்களை ஆட்சி செய்தான. அதிபந்தமாக ஆண்டவரே ஞானத்தோடு ஆட்சி செய்து ஜனங்கள் சீராக சிறப்பாக வாழத்தக்கதாக வழிவாசல்களை தருகிறாக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த உலகத்திலிருக்கு ஒவ்வொரு ஜனங்களும் எந்த மூலை முடுக்கில இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனாவது ரட்சிப்பு இல்லாமல் மறிக்க கூடாது. தகப்பனே அவர்களின் இடைப்படும் இடைப்படும் இடைப்படும் அவர்களை வழி நடத்தும் ஆண்டவரே. தடைகள் யாவற்றையும் இடைப்படும் உம்முடைய நாமத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஐயா. அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக. எல்லா திவிகள மகிமையும் உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் செலுத்துகிறேன். இந்த ஜீவனுள்ள நல்லருமை தகப்பன் ஆமென்.
11: ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். நான் ஜபத்தோடு கூட முடித்துக்
12: கொள்ளுகிறேன்.
11: ஓகே ஓகே ஓகே பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஆமீன். எனக்குள்ளே மனுஷரோடுக்குள்ளே இந்த ஆக்கின தீப்புக்கு காரணமாய் வராதபடி கத்ததாமே அந்த ஆக்கின தீப்பிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேணும். ஏனென்றால் இந்த ஆக்கின தீப்பு வியாதியை கொண்டு வருகிறது, சரீரத்தில பலவீனங்களை கொண்டு வருகிறது, வாலிப ஜோதிகளுக்குள்ளே போதைகளை கொண்டு வருகிறது. ஆகவே இந்த ஆக்கின தீப்புக்கு தப்பும்படி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
13: ஸ்தோத்ராண்டவரே, துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறீங்களா அற்புதமான தேவனே. உமக்கு கொடான குடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்பா. நல்லவர் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து இம்மட்டுமாய் காத்த தேவன் இனியும் கொடுக்க தாவைங்களோடு குடும்பப்படி நடத்துவீராக. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவர, அப்பா மனிதனுடைய நீதி நியாயங்கள் எல்லாம் ஆண்டவர உம்முடைய கரங்களில் இருக்கிறது கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு ஆண்டவர் உட்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து விடுவித்து ஆண்டவர இந்த பிள்ளைகளை காத்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆயிச்சுக்கிறோம் அப்பா. இதுவும் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்விலே ஆண்டவர என் தேவனாகிய கர்த்தர் அப்படி ஆக்கின தீர்ப்பு வராதபடிக்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழும்படியாக நல்ல ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவர உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரை நம்பி ஆண்டவரே கர்த்தருடைய பாதையில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஆண்டவரே அவளுக்கு இடரல் இல்லை என்பதை ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் இடறி போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு துணையா இருங்க. அதே வேளையில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளே ஆண்டவரே உங்களுடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் வழி தப்பி ஆண்டவரே திசை கெட்டு போகிற அப்படியால் அவர்கள் ஆண்டவரே இந்த ஆக்கின தீர்ப்பிலே ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே அப்பா தன்னுடைய வாழ்வை இழந்து போகாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் அவர்களும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பர்வதாக ஆண்டவரே சந்நிதியிலே உம்மோடு கூட இருக்கிற பிள்ளைகளா அவர்கள் வந்து நிற்க அந்த பிள்ளைகள் எல்லாம் மனமானப்பா தன்னுடைய தப்புகளை எல்லாம் தவறுகளை எல்லாம் ஆண்டவரே அவர் செய்கிறதான காரியங்கள் தவறான காரியங்களிலிருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தெளிவு பெற்று ஆண்டவரே மனதிலே அறிந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மனமாற்றம் அடைந்து உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நித்தம் நித்தமாய் பரிசுத்தமான ஆண்டவரே சந்ததியாய் வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒருவரும் ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுக்கு எப்போதும் ஆண்டவரே இந்த ஆக்கினை தீர்ப்பு வராதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னை உணர்ந்தவர்களாக தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர் தங்களை ஆண்டவரை புதுப்பிக்கத்தக்கதாக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க வழி நடத்துங்க. அப்படியே தேவன் செய்ய போவதற்காய் மக்கள் கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் கொடுக்கத்தாவ ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் மக்கள் நன்றிகளை எடுக்கிறத்தாவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுக்கத்தாவே வாலிப பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நல்ல எதிர்காலத்தை தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அவர்கள் ஒரு நல்ல சந்ததியை உருவாக்கவும் நல்ல ஆண்டவரை சமுதாயத்தை உருவாக்குகிற ஒரு பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆட்சிப்பிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்ய போவதற்காய் உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம். எனக்கு தவிர இந்த வேளையில ஆண்டவரே அப்பா அந்த அருமையான ஜப வேலையை நடத்தி வருகிறதான சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அவருக்கு ஆண்டவரே அவர் கையிட்டு செய்யற மேலையும் இங்கே ஆசீர்வதித்து இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரே தேவனில் எப்போதும் கலி கூர்ந்து மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படி ஆய் கொடுக்கத்தாவே அவருக்கு தந்திருக்கிறதான மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவன் பேர் பேராக தந்தையாக ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களே நான் ஆண்டவரே பெயரை நீர் ஆண்டவரே பெருமைப்படுத்தும்படி ஆய் சிந்திக்கிறோம். அப்படியாக தேவன் இவர்களுக்கு ஆண்டவரே எல்லா வகையிலும் துணையா இருந்து ஆண்டவரே எல்லா பொல்லாப்பும் ஆண்டவர் எந்த ஒரு பொல்லாப்பும் நெருங்காதபடிக்கு எந்த வாதையும் ஆண்டவர் குருநாத்தை அணுகாதபடிக்கு தேவனே இவர்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பா இருந்து வழிநடத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக்கி தேவனாகிய கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் கொடுக்கத்தாக இந்த ஜப வேலையை தொகுத்து வருகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகனையும் மகளையும் கர்த்தராகிய தேவன் உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உமக்காக ஆண்டவரே அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு இந்த ஊழிய காரியத்தை ஆண்டவரே நீர் அறிந்த தேவனா இருக்கிறீர்கள். ஊழியத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இவர்கள் செய்கிற காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த பிள்ளைகளுக்கு துணையாயிருங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவரே தேவன் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து நடத்த முடியாது. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே மட்டுமான் காத்த தேவன் இனியும் கொடுக்கத்தாவே எங்கள் எல்லோரையும் காத்து வழிநடத்த நீ நல்லவரும் வல்லவருமா இருக்கிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றி ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
12: அவனுக்கு ஸ்தோத்திரம். நான் ஜபத்தோடு கூட ஏமி இடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பான பிதாவே நாமத்தினா உடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். கத்தாவே இந்த என்னால் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீரப்பா. எங்கள் ஜபத்தை கேட்டி தேசங்கள் தலைவர்கள் மக்கள் எல்லாரையும் நீர் காண்கிற தேவன் அப்பா. அவர்களை மனந்திருப்பவன் ரட்சிக்கவும் வல்லவரே. ரட்சிப்பு முடியது தேவரே. இவர்களுடைய ஆண்டவரே சிரசின் மேலும் உடைய ஆசீர்வாதம் தங்க கத்தாவை கிருப செய்யும். அவருடைய தேவைகள் வாஞ்சுகள் ஒவ்வொன்றையும் சந்தியும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்
14: ஆமேன் ஆமேன். இறக்கமுள்ள தாப்பனே நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே எங்களுக்கு சோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கூட இருந்து எங்களை வழி நடத்தின தயவுக்கா எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் இந்த வானொலி ஊழியத்தை எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் ஆண்டவரே சுவாமி, இந்த வானிலை நூலியத்தினூடாக நிறைவான ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி சுவாமி. அவர்களுடைய குடும்பங்கள், சபைகள், இருக்கிற தேசங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் சாதரி ஜனருக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது கத்தாவே, எங்களை கரம் கூட இருந்த அநேகர் அந்த புத்தகங்களை வாங்கவும், அந்த புத்தகங்களை வாசிக்கவும். ஆண்டவரே, அந்த புத்தகத்திலே சகோதரி கற்றுக் கொடுத்திருக்கின்ற வார்த்தைகள், வசனங்கள், வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே படிக்கும் பொழுது கத்தாவே, அந்த மக்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீங்கள் கொடுக்க வேணுமா? எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே போக்கிலும் பரத்திலும் துணையாக இருக்க வேணுமாய்? ஆண்டவரே, சகோதரி பயணம் பண்ணுகின்ற வாகனங்கள், விமானங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். கூட இருந்து நடத்த வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேகர் வந்து அந்த இடத்திலே இந்த புத்தகத்தை வாங்கி கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. இந்த புதிய நாளும் சகோதரி மேகலாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கூட இருந்து நடத்த வேணுமா? இந்த வானொலியிலே இணைத்த நோக்கத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே, சகோதரி சாந்தியை ஒப்பு கொடுக்கிறோம், அந்த தேசத்திலே செய்கின்ற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல அருந்ததி என்ற சகோதரியை உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய நாளிலும் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக ஆண்டவரே கூட இருந்த அந்த ஊழியங்களை ஆசிர்வதித்து அந்த ஊழியங்களில் அநேக ஆத்துமாக்களை அவர்கள் அறுவடை செய்யவும், ஆண்டவரே சுவிசேஷ வாசல்கள் அந்த தேசையில் எங்கும் திறக்கப்படவும் நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி டாலிசிஸ்வருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய ஊழியங்களை

0: சுவைனங்களோ பலவீனங்களோ ஒன்றும் அணுகிவிடாதபடிக்கும் ஆண்டவரே அவர்களை நீங்கள் காத்து நடத்த வேணுமா? எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த புதிய நாளிலும் தகப்பனே. அதே போல ஆண்டவரே தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா அருமையாக எங்களுக்கு கொடுத்த இந்த தாய்மாருக்காய் நன்றியப்பா. அவளுடைய ஜபங்கள், அவளுடைய ஊழியங்கள், அவளுடைய சந்ததிக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக இந்த புதிய நாளும் ஊழியர் சுசேஷரின் பின்வானரையா அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்கூடாக தருகின்ற வார்த்தைகள், வாக்கு தத்த வசனங்கள் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நன்றியப்பா. இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, சகோதரி ஜான்சி ஆண்டனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சகோதரி ஐரினுக்காய், அவளுடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம் அப்பா. சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வாணி வெங்கட்டை ஒப்புக் கொடுக்கிறோம். அவள் இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் கூட நித்திய வெளிச்சத்திலே வரப்போகின்ற தாசர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாக சகோதரி சுபாலங்கோவை ஒப்புக் கொடுக்கிறோம். கணவரை பிள்ளைகளை உங்களுடைய பாதத்திலே தருகிறோம், அவளுடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னமாக குடும்பத்திலே உள்ள தேவைகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்கார மணிக்காய் சோத்திரம் அப்பா, அவளுடைய ஊழியங்கள், அவருக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் எல்லாவற்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னமாக குடும்பத்தார் உறவுகள், பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். அதே போல சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கூட இருந்து நடத்த வேணுமா? இந்த குடும்பத்தாரை ஆசிர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம். இந்த மாக ஆண்டவரே சுவாமி பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே வசனங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி எங்களை கரம் கூட இருக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல சகோதரி வினோபாய் ஜசிமாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜசிமாவுடைய திருமண காரியத்தை எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே அல்ல தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். இன்னமாக ஜசிமாவை வேலிடத்திலே பாதுகாக்க வேணுமாய் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே குடும்பத்தார் உறவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளும் சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கம் அம்பானுள் சாபகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பிற குழந்தைகளை உங்களுடைய பாதத்திலே தருகிறோம் தகப்பனே. அந்த வேலையெடுத்து ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலையிடத்திலே நீங்கள் திறந்து வைத்த சுவிசேஷ வாசலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலையிடத்திலே வேலை செய்கின்ற ஒரு உறவுகள், இந்த மாக ஆண்டவரே சுவாமி அவர்களும் மத்தியிலும் ஒரு ரட்சிப்புக்காய் ஜபிக்கிறோம். இந்த மாக ஆண்டவரே போக்கிலும் பரத்திலும் துணையாயிருக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தில் உள்ள தேவைகள், பொருளாதாரத்தின் தேவைகள், ஊழியத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியத்திலே கத்தாவே பங்கு கொள்ளுகின்ற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாக இந்த ஒவ்வொரு கருவிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜூம் இணைப்புகள், வாட்ஸ்அப் இணைப்புகள், ஆண்டவரே இன்டர்நெட் இணைப்புகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய ரத்தத்தை பூசி நாங்கள் ஜபிக்கிறோம். ஆண்டவரே இணைகின்ற ஊழியர்கள் எல்லோரும் நேரத்துக்கு இணைய உதவி செய்ய வேணுமாய் ஜபிக்கிறோம். இந்த மாக வெக்கேஷனுக்கு சென்றிருக்கின்ற ஊழியர்கள், இந்த மாக ஆண்டவரே இந்த வானிலைக்கு வர முடியாமல் சுவையினங்கள் பலவீனங்களோடு இருக்கிறவர்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாக ஆண்டவரே சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஜப குழுங்களே நீங்கள் இணைத்து வருகின்ற ஒவ்வொரு புதிய ஊழியர்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் பிரதர் குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். பிரதர் டொனாலை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே தந்து ஜபிக்கிறோம். இந்த இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன். நிறைவேஜமங்கள் எடுத்து வந்தது ஓழிய சௌரி ஏமி புஷ்பராஜா டொரண்டோவிலிருந்து காலை வேளையில் இணைந்தார்கள். இதெல்லாம் தொகுத்து வழங்கிய சௌரி ஜெனட் அவர்களையும் மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்தில் இணைந்து இந்த ஜபங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வழங்க கத்தர் கொடுத்த தாளந்துக்காக நன்றி செலுத்திக் கொண்டு அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு சௌரி நிர்மலா மரியா சௌரன் சார்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே இணைந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசிர்வதிக்கிறார். சௌரி மகள் அவாஸ் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். அதே போல சௌரி அருந்ததி அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்தார்கள். பாஸ்டர் அன்றன் ராசனேம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்தார்கள். அதே வேளையிலே சௌரி சிசிலியாமா லண்டன் யூகேலிருந்து இணைந்தார்கள். சௌரி சாந்தினி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்து ஜபித்தார்கள். ஜபித்த எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசிர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தர் தாமை வழி நடத்துவாராக. சௌரி ஐரீன் அவர்கள் கூட கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். கத்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே

0: உங்களை ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்னும் ஒரு காலை நேர ஜபத்திலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரை
1: கரத்தையும்.
0: ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி சுபாசினி அவர்கள் இணைந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து ஜபங்களுக்கு ஊடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும்
1: அவரையும்
0: வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்துடன் இணைந்திருக்கிறார். சகோதரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவர்களிடம் ஒப்படைப்போம். அவர் இலங்கைக்காக விசேடமாக ஜெபிப்பார்கள். இந்த வேளையிலும் அவர்களை வரவேற்றுக் கொண்டு காலை வணக்கங்கள் மாலை வணக்கங்கள் கூறிக்கொண்டு இரவு வணக்கங்களையும் கூறி வாழ்த்தி வரவேற்போம். சகோதரி சுபாசினி அவர்கள் இந்த வேளையிலும் வழி நடத்துவார். சகோதரி ஜெனட் அவர்கள் வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபாசினி, ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜெனட். ஆமேன். இன்றைக்கு உங்கள் இருவரையும் அவரிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
2: ஜபத்தோடு கூட பாடலோடு கூட வழி நடத்துவார்.
3: ஆண்டவரே, கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மீண்டுமாக இந்த வாரத்திலே நாங்கள் இணைந்து கொள்வதற்கு நீங்கள் எல்லா தடைகளையும் நீக்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரம தகப்பனே, நீங்களே பொறுப்படுங்கள், நீங்களே வழி நடத்துங்கள், கர்த்தாவே கூட இருங்கள். ஆண்டவரே அப்பா, இந்த இணைப்பரையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த யுகங்களை ஈடுக்கிற எங்களையும் உம்முடைய கரத்துக்குள் தருகிறோம். பரிசுத்தாவியானவரே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமென்.

பாவருக்கு பரிசுத்தமாக்கும் பரமணி வாருமையா. வர வேண்டும்

0: ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். பாடலை கர்த்தாமே ஆசீர்வதித்து இன்னுமாய் தாளந்துகளிலே பல்கி பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் முதலாவது நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். ஏனென்றால் திருச்சபை மக்கள் மத்தியிலே கர்த்தாமே கூட இருந்து இந்த நாட்களிலே அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் இன்னதென்று அவர்கள் அறிந்து செய்யக்கூடிய ஒரு கிருபையை அங்கு கிருபியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துவேன். எங்களை இலங்கை தேசத்துக்காக, இலங்கை மக்களுக்காக, தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இலங்கை தேசத்தை உமக்கு முன்பாக வைக்கிறோம். இலங்கை தேசத்தின் ஆண்டவரே, ராஜாக்கள் தொடங்கி கடைசி மகன் மட்டும் ஆண்டவரே நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்கள் தேசத்தின் பாவத்தோச அக்கிரமங்கள் மீறுதல்கள் ஒவ்வொன்றையும் மன்னிப்பு கர்த்தாவே. அவர்களை இருதயங்களும் சிந்தைகளும் சீர்கேடானதுகளுக்கு கடக்காதபடி கர்த்தாவே, என் தேவனே, இவர்களை மனம் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வானமண்டலங்க தரமாக்கங்க கடற்பிராந்திங்க தேசத்தின் குடிகள் ஆண்டவரே கர்த்தாவே, ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மேல்மக்கள் பாலிமேந்துகள் அப்பா கற்பத்திலே இருக்கிற பிள்ளைகள் கூட உம்முடைய நாமத்தினால் பரிசுத்தப்பட வேணும். சிறு பிள்ளைகள் உம்முடைய ரத்தத்தினால் மூடப்பட வேணும் ஆண்டவரே. வாலிப ஜோதிகள் மனம் போன போக்கிலே போய்விடா தாவே மனம் திருப்பப்பட வேணும் ஆண்டவரே. அப்பா எல்லாம் குடும்பங்கள் உமக்கு சமாதானம் உள்ள குடும்பங்களாய் வாழ செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே, முதியோரை காக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருதற்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளே நீ நடத்துமையா, எல்லாருக்குள்ளும் வர வேண்டிய உம்முடைய ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்குள்ளே வர கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்தாவியானவர் நிழலிட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கள். இலங்கை தேசம் முழுவதும் ஆண்டவரே ஆளுக்கு உட்படுத்துகிறோம். உடைய ஆளுக அதிகார வல்லமினால் நிரப்பும் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீங்க பொறுப்பேறுங்க ஆண்டவரே, எங்கள் தேச மக்களை பொறுப்பேறுங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சுபா அவர்கள், நீங்கள் திருச்சபை மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அப்போ சிலர் 10:3 உகந்த மனுஷன் என்று எழுதியிருக்க, எந்த ஜனத்திலாவது அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவன் உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுவதாகவே. திருச்சபையில இருக்கிற எல்லா ஊழியக்கார சபைகள் மக்கள் எல்லாருக்குள்ளும் அந்த உகந்த மனுஷர்களாய், தேவனுக்கு ஏற்ற மனுஷர்களாய், தேவனுக்கு பயப்படுற மனுஷர்களாய் இருக்க கர்த்தர் உந்த நாட்களிலே அவர்களை ஏவி எழுப்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்த.
0: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனை கர்த்தாவே, இன்றைய நாளும் ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசம் முழுவதிலும் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளும் நாமம் தரிக்கப்பட்டவர்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, நீங்க இவர்களை புறப்படுங்கள் கர்த்தாவே, இவர்களோடு கூட இருங்கள் ஆண்டவரே. அன்பான நேசரே, எங்கள் மீட்பரே, இரட்சகரே அப்பா ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருத்தரும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க நீர் ஒவ்வொருத்தரையும் அவ்வண்ணம் ஆண்டவரே வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான நேசரே அப்பா, இவர்கள் ஆண்டவரே, இவர்களும் ஆண்டவரே, நாங்களும் கர்த்தாவே அப்பா உமக்கு உகந்தவர்களா எங்களை மாற்றிக்கொள்ள நீர் அந்த கிருபையை கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக உங்களிடத்தில் கேட்கிறோம் அப்பா. என் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தாவே, உம்மை விட்டு வழி விலகி போய்விடாதபடிக்கு கர்த்தாவே, உமக்கு உகந்தவர்களா ஜீவிக்க வேணுமண்ட அந்த ஆண்டவரே இருதயத்தின் நினைவுகள் அவர்களுக்குள் காணப்படத்தக்கதாக நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகையும் உம்முடைய வழி நடத்தலும் இருந்தால் கர்த்தாவே, ஒவ்வொருத்தரும் உமக்கு உகந்தவர்களாக இருக்கும் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே அபிஷேகத்துக்குள் ஒவ்வொருவரும் வரத்தக்கதாக நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, உமக்கு பயப்படும் பயம் ஆண்டவரே அப்பா, உமக்கு பிரியமாய் வாழ வேணும் என்ற அந்த எண்ணம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் காணப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே. அந்த இருதய பயம் இருந்தால் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உமக்கு உகந்தவர்களாக இருப்பார்கள் ஆண்டவரே, உம்மை விட்டு விலக மாட்டார்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிப்பார்கள் கர்த்தாவே அப்பா. அந்த இருதயத்தை நீர்கட்ட படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனே அப்பா, ஏனோதான ஒன்று உம்முடைய பிள்ளைகள் இருந்து விடாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பயத்தோடு கர்த்தாவே இன்னும் உமக்குள்ளே கட்டி சேர நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை உம்மண்டை இருந்து சத்துருவானவன் பிரித்து விடாத வாழும்படிக்கு கர்த்தாவே நீரே பாதுகாத்து தொடர்ந்தும் இவர்களை வழி நடத்தும்படியாக, எல்லா தடைகளுக்கும் விளக்கும்படியாக கர்த்தாவே உம்முடைய அற்புத கரத்துக்குள் முற்றுமுழுக்க ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.
1: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நான் இலங்கை தேசத்திலே கத்தருக்கு பயப்படுற பயம் அங்கு வர வேணும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஏனென்றால் கத்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது. அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்கும்படி தீர்ப்பு செய்யாமலும் இருக்கிற எங்கள் நீதியின் தேவன். ஆகவே அதற்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவை, எங்கள் தேசம் இலங்கை மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கற்பிணி தாய்மார்கள், கற்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே எல்லாரையும் நீர் காண்கிறீர் கர்த்தாவே. என் தேவனே அப்பா, இவர்கள் உகந்த வாசனையாய் உமக்கு இருக்க கர்த்தருக்கு பயப்படுற பயம் கீழ்ப்படிவு கடந்து வர கர்த்தாவே அவர்களை சீர்கேடாக்க கர்த்தாவே. அவருடைய சிந்தைகள், அவருடைய இருதயங்கள் பொல்லாப்பு பொல்லாத கிரியைகளை கொண்டு வர ஆவிகள், பின்பு ஆவிகள் எல்லாவற்றையும் கட்டிந்து போடும் ஆண்டவரே. எல்லாரையும் நீர் ஆண்டவரே கர்த்தாவே பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் சந்ததி சந்ததியாய் நீ சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருக்குள்ளும் வரவேண்டிய அந்த ரட்சிப்பு ஆண்டவரே எங்கள் தேச மக்களுக்குள்ளே ஆண்டவரே கர்த்தாவே, இன வேறுபாடு இல்லாதபடி, மத வேறுபாடு இல்லாதபடி கர்த்தாவே வரக்கூடியதா ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு ஜாதிகள் மேலும் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிங்கள மக்களாய், தமிழ் மக்களாய், முஸ்லீம் மக்களாய், வரங்கி மக்களாய் கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் எந்தெந்த ஜாதிகள் எந்தெந்த பாசிய பேசுறவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீ ரட்சிக்க வல்லவருக்கே ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறேன் ஐயா. எங்கள் தேச மக்களுடைய பாவதோஷ அக்கிரமங்களை ஒரு கணம் நீங்க ராஜா, ஒரு கணம் மனம் திருப்புதலுக்கு அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் இயேசு நாமத்துக்கு தேவனே உடைய வார்த்தைக்கு நீதிக்கு சிறைப்பிடியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரே நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே. ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மேல்மக்கள், பார்லிமெண்ட்கள் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் உமக்குள்ளாய் எடுக்கப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 9 மாகாணம் 25 மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே கர்த்தாவே, நீர் தேவனாய் இருக்கிறபடியால் உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ரட்சிக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதிக வெப்பமும் வராதபடி, அதிக மழையும் வராதபடி எங்கள் தேசத்தை தகுந்த நிலைமையில மாற்றி ஆண்டவரே நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் அழிவில் இருந்து மக்களை காப்பாற்றுவீராக கர்த்தாவே. மக்களும் மனம் திரும்பி வாழ ஆக்கினைக்கு உட்படாதபடி கர்த்தாவே எங்கள் தேச மக்கள் ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளா ஆண்டவரே வர உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு பயப்படுற பயம் மனித நேயங்கள் அவர்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் எங்கள் தேசத்திலே இன்றைக்கு அங்கு ஏழைகளாய், விதவைகளாய், திக்கற்ற பிள்ளைகளாய், உணவு உடைக்கு வழிந்தி கஷ்டப்படுற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காய் சுபா நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
0: அன்பின் தகப்பனே சொப்பா, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் தேசத்திலும் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு திக்கற்ற பிள்ளைகளும் எளியவர்களையும் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட இந்த ஜனங்களை நீங்கள் புறப்படுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அன்பின் தந்தையே சப்பா ஆண்டவரே, நாள்தோறும் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே தேவைகளுக்காக ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, உண்ண உணவுகளுக்காக ஆண்டவரே, உடுக்க உடைகளுக்காக, நல்ல இருப்பிடங்கள் இல்லாமல் ஆண்டவரே தவிக்க ஒவ்வொரு ஜனங்களுக்காக பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜனங்களை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே, நாள்தோறும் நீர் இவர்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தும்படி உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனை கர்த்தாவை, ஆதரவிட்டு இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களை நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. இவர்களை பொறுப்படுங்கள் கர்த்தாவே, இவர்களுக்கு வேண்டிய மனுஷ தயவுகள் ஆண்டவரே கிடைக்க கிருபை செய்யுங்கள். இவர்களுடைய நாளாந்த தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்த கரத்துக்கு இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் இருந்தும் பராமரிப்பு இல்லாமல் கவனிப்பில்லாமல் இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களை நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய பெருமூச்சுகள், இவர்களுடைய ஆண்டவரே கண்ணீர்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு குறைவுகளை கொண்டு வந்து விடாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே நீ பொறுப்படுக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைகளை வைத்து தவிக்கிற ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுக்காக உம்முடைய பாதத்தை
2: காலத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாளாந்தம் இவ்வளவு தேவைகள் உண்டு கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுடைய தேவைகள், அந்த குடும்பத்தின் தேவைகளை நீர் சந்தித்து வழிநடத்தும். இவர்களை இனங்கண்டு இவர்களுக்கு உதவுகிற மனுஷ தயவுகளை நீங்கள் கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை பொருட்படும் ஆண்டவரே, கணவன் இல்லாமல் ஆண்டவரே விதவைகளாக ஆண்டவரே தங்களுடைய குடும்பங்களை நடத்துகிற ஒவ்வொரு பெண்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இவர்களை நீ பொருட்படுங்கள் ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கு எதிராக தீய மனிதர்கள் எத்தனையோ ஆண்டவரே காரியங்களை செய்வார்கள். அவர்களிடத்தில் இருந்தெல்லாம் நீர் இந்த குடும்பங்களை பாதுகாத்து கத்தாவே இந்த குடும்பங்களை வழிநடத்துங்கள். எத்தனையோ பெண்கள் தங்களுடைய சொந்த முயற்சிகளிலே பிரயாசப்படுகிறார்கள் ஆண்டவரே. அவர்களுடைய கரங்களின் பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வத்து கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை வழிநடத்துங்கள். அது மாத்திரமல்ல, கணவனால் கைவிடப்பட்ட குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சொந்த மனைவி குடும்பங்கள் இருக்கத்தக்கதாக தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஆண்கள் இருக்கிறார்கள் கத்தாவே. அப்படிப்பட்ட குடும்பங்களை பொருட்படுத்த கத்தாவே இவர்களிடத்தில் ஒரு மனமாறுதலை கொடுத்து குடும்பங்களில் ஐக்கியத்தை பெருகப்பண்ணி நீர் வழிநடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனை பொருட்படுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே தங்களுக்கு இறங்க யார் உண்டு என்று இருக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தரை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. ஏழை எளியவர்களுக்கு இறங்குகிற தேவன் ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிற தேவன் நீங்களப்பா ஆண்டவரே. நீர் இப்படிப்பட்டவர்களை பொருட்படுத்து கத்தாவே. இவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தை காண்பித்து இவர்களை நாள்தோறும் பராமரித்து நடத்தும்படியாக உங்களுடைய கரங்களுக்குள் தந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். கத்ததாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்றேன். இந்த நாட்களிலே அநேக நுழம்பு கடியினால், அங்கு டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், மரணத்தை சந்தித்த பிள்ளைகள், அதனால் வேதனைப்படுகிற பிள்ளைகள் எல்லாருக்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இந்த நாட்களிலே எங்கள் தேசத்திலே அப்பா நுழம்பு கடி காரணமாய் கத்தாவே ஆண்டவரே, இந்த காய்ச்சல் டெங்கு காய்ச்சலுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் கத்தாவே ஆண்டவரே, மரணத்தை சந்தி அநேகர் கத்தாவே, தேவாவியானவரே, அப்படியாய் வேதனையோடு தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகள் குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம், அவர்களுக்கு சூரண சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் உண்மை காண்கிற இருதயத்தை கட்டளையிடுவீராக, உண்மை காண்கிற சிந்திய கட்டளையிடுவீராக கத்தாவே. அந்த ஆண்டவரே வியாதிக்கு காரணமாய் இருக்கிற எந்த பாவமாய் இருந்தாலும், எந்த சத்ருவின் திட்டமாய் இருந்தாலும், இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்க வல்லவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஐயா. மருத்துவமனைகளுக்காய், டாக்டர்மார், நர்ஸ்மார்களுக்காய் ஆண்டவரே, மருத்துவ பகுதியில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கத்தாவே, வியாதிப்பட்டு வேதனையிலே தவிக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆறுதல் கொடுக்கிற தேவன் அப்பா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க கத்தாவே. ஆண்டவரே இந்த ஜனங்களை எல்லாம் வியாதிப்பட்டு வேதனையிலே தவிக்கிறார்கள் ஆண்டவரே, தொடர் வியாதிகள் கத்தாவே, வேதனையிலே தவிக்கிறார்கள் கத்தாவே, மருத்துவ வசதியின்றி தவிக்கிறார்கள் அப்பா, மருந்துகள் இன்றி தவிக்கிறார்கள் அப்பா, பணம் இன்றி தவிக்கிறார்கள் அப்பா. இதெல்லாம் ஆண்டவரே அப்பா நம்முடைய சமூகத்திலே எல்லாம் இலவசமாய் கொடுக்கப்படும் ஆண்டவரே, ஆனாலும் கத்தாவே அவர்கள் மனம் திரும்ப ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. இந்த இதுக்கு காரணமாயிருக்கிற எல்லா சத்ருவின் திட்டங்களை முறியடித்து என் தேவனே இவர்களை எல்லாம் குடும்பங்களை எல்லாம் நீர் ஆறுதல் படுத்தி ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சுபா, நீங்கள் மற்ற ஒருத்தரை ஒருத்தர் மன்னிக்க கூடிய ஒரு சுபாவம் எங்கள் தேசத்திலே கடந்து வர கத்தருக்கு உதவி செய்யணும். ஒருத்தருடைய குறையை இன்னொருத்தர் மன்னிக்க கூடியதாய், ஒரு மனித அபிமானங்கள் வரக்கூடியதாய் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
0: ஆமாண்டவரே, எங்கள் அன்பான தகப்பனே பரிசுத்தரே, இப்பொழுதும் கத்தாவே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே அப்பா, இந்த மன்னிக்கிற சுபாவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் காணப்படத்தக்கதாக என் தகப்பனே நீங்க உதவி செய்யும்படி ஆகும். உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நான் என்ற அகந்தை உருமாப்பு இருக்கும் வரைக்கும் அந்த மன்னிக்கிற சுபாவங்கள் வராத ஆண்டவரே. அந்த அகந்தையும் அகங்காரங்களும் நீங்கி போகத்தக்கதாக அந்த தாழ்மை உள்ள இருதயத்தை கொடுத்து கத்தாவே ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க, ஒருவரை ஒருவர் நேசிக்க நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இப்படிப்பட்ட இந்த அன்பில்லாத சுபாவங்களினால் ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் பிடிவுகளும் பிரச்சனைகளும் ஆண்டவரே அப்பா, துன்பங்களும் ஆண்டவரே அப்பா, போட்டிகள் பொறாண்மைகள் ஒருவனை ஒருவன் கொள்ளுறது அழிக்கிறது ஆண்டவரே. இப்படியான காரியங்களில் இருந்து கத்தாவே நீருங்கள் தேசத்தை உங்கள் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கத்தாவே ஆண்டவரே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரானென்று அந்த சத்துருவின் சுபாவங்கள் எல்லாரையும் விட்டு விலகி போகத்தக்கதாக என் ஆண்டவரே நீர் வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா, நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று வாக்கு கொடுத்த என் கர்த்தரே இயேசப்பா ஆண்டவரே, அந்த பரிபூர்ணத்துக்குள் ஒவ்வொருத்தரும் வரத்தக்கதாக அவர்களுடைய குண இயல்புகளை நீர் மாற்றும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய இரக்கம் காணப்படட்டும், எங்கள் தேசத்திலே காணப்படட்டும், எங்கள் ஜனங்கள் மத்தியிலே காணப்படட்டும், எங்களுடைய ஜனங்கள் இந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. அப்பா, மற்றவர்களை திரும்பி பார்க்கிற குணங்கள் இல்லை கர்த்தாவே, எல்லாம் அன்பு தணிந்து போகிறது கர்த்தாவே. என்னேசரே, நான் நான் எனக்கு எனக்கு என்று அந்த சுபாவங்கள் பெருகி கொண்டு வருகிறது கர்த்தாவே. என் ஆண்டவரே, இந்த நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, மற்றவனை நேசிக்கிற இருதயம், மற்றவனுக்கு கொடுக்கிற சுபாவங்கள், விட்டு கொடுக்கிற சுபாவங்கள், மன்னிக்கிற சுபாவங்கள் பெருகத்தக்கதாக என் தகப்பனே நீங்க வழி நடத்தும்படியாக ஆண்டவரே. நீங்கள் உம்முடைய கரத்துக்குள் தருகிறோம், நீங்களே பொறுப்படுங்கள், வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து நீர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா கிருபை ஆயிரங்கி உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா.
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாக்களே எங்கள் தேசத்திலே செல்வ பெருக்கை நம்பி அங்கு தீவினைகள் பலத்து கொண்டு போகிறதை நாங்கள் காண்கிறோமாகவே. இதற்காக நான் ஜபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா, எங்கள் ஜனங்கள் கர்த்தாவே உம்மை பலனாய் கொள்ளாதபடி கர்த்தாவே செல்வ பெருக்கை நம்பி கர்த்தாவே தங்கள் தீவினைகளை பலத்து கொண்ட மனுஷராய் இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, இந்த நிலையிலிருந்து அவர்கள் விடுதலை பெற விடுவிக்கப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எனக்கும் தாசை வரும் பர்வங்களுக்கு நீராய் என் கண்களை இருப்பேன் என்று சொன்னது அகப்பன் நீங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உலகத்துக்குள்ளும் ஆமிசத்துக்குள்ளும் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தாவே தங்கள் செல்வங்களை பெருக்கத்தை நம்பிக்கொண்டு செல்வ பெருக்கி ஆண்டவரே பெருக்கிக் கொண்டு இருக்க ஆண்டவரே விருப்பப்படுகிற இந்த ஆத்துமாக்கள் பாதாளத்துக்கு போகாதபடி பரிசுத்த வழியை காணக்கூடியதா என் தேவனே, துக்கத்தை வெள்ளத்தை திசை திருப்புமா போல இவருடைய இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் உம்முடைய வேத வசனத்துக்கு முன்பாக திருப்பப்பட கத்தாவே, உம்முடைய நீதிக்கு முன்பாக திருப்பப்பட கத்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரும் சோதி தருகிறவருமாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே கத்தாவே, மிருக கூடம் உள்ள மனுஷர்களாய் இன்றைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறார்களே கத்தாவே. ஆண்டவரே, மூடர்களாய் இருக்கிறார்களே, உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்களே கத்தாவே. இவர்களுடைய நிலைமைகள் மாற்றப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, மாறுதல் அடையட்டும் ஆண்டவரே கத்தாவே. ஆக்கின தீப்பை எங்கள் தேசத்தின் மீது வைக்காதபடி கத்தாவே, ஒரு கிருபையினால், ஒரு இரக்கத்தினால், ஒரு தயவினால், ஒரு அன்பினால் நீர் அவர்களை ஆண்டவரே மாற்றி அமைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே அப்பா, பூமி அதிர்ச்சிகளோ கத்தாவே, கடல்கள் பொங்கவோ ஆண்டவரே, வறட்சிகள் வரவோ கத்தாவே விடாது இருப்பீராக கத்தாவே. எங்கள் தேச மக்கள் வாழ்வடிய செய்வீராக உண்மை ஆண்டவரே. எங்கள் தேச மக்கள் ஆண்டவரே மனம் திரும்பி கத்தாவே உம்மை சேவிக்கிற ஜனங்களாய் கத்தாவே ஒவ்வொருதரே மாற்றுங்காவியான ஒவ்வொரு சிந்தைகளையும் இருதயங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்கள் ஆண்டவரே கடைசி நாட்கள் ஆண்டவரே, சபையில இருக்கிற பிள்ளைகள் கூட ஆவியில ஏவப்பட்டு கத்தாவே, அன்றைக்கு சிமியோன் ஆண்டவரே ஆவியில ஏவப்பட்டு கத்தாவே ஆலய ஆலயத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை குழந்தையாய் ஆண்டவரே அபிஷேகித்து ஆசீர்வதித்து ஜெபித்தது போல இன்றைய நாட்களும் ஆண்டவரே தேவ ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் கர்த்தாவே ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆவியினால் ஏவப்பட்டு கர்த்தாவே உம்முடைய சத்தியத்தை சுமக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லாரையும் நீ தாங்கி நலி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரமங்களை நடத்தட்டும் ஆண்டவரே, உங்களுடைய வல்ல கரமங்களை நடத்தட்டும் ஐயா, குடும்பங்களை நடத்தட்டும் ஐயா, வீடுகளை நடத்தட்டும் ஐயா, பிள்ளைகளை நடத்தட்டும் ஆவியானவரே. இன்றைய நாளை நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே. இயேசுவின் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக கர்த்தாவே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. சும்மா நீங்கள் சங்கம வானொலிக்காகவும் சங்கம வானொலியிலே சனி ஞாயிறிலே அபிஷேக ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது பங்கு கொள்ளுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பேற்று அவருடைய தேவைகள் வாஞ்சகள் சந்திக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சங்கம வானொலிக்காகவும் நீங்க எங்களுக்காக நெஞ்சம் பண்ணுங்க. கர்த்தாமே கூட இருந்து எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை தந்து நடத்துவாராக.
0: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, இந்த சங்கம ஊழியங்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் ஊடாக ஆண்டவரே அநேகர் பயனடைகிறார்கள், அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற சகோதரனே அவருடைய குடும்பத்தை நீங்க குறிப்படுத்தி வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. அதே போல அந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கிற ஆண்டவரே அந்த அபிஷேக ஆராதனைகளை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த இணைப்பிலே வந்து கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு ஊழியர்களோடும் நிற்கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்துங்கள். இந்த ஊழிய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தியுங்கள் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படுங்கள், உங்கள் திருக்கரம் பாதுகாத்து தொடர்ந்தும் வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்திலே இன்னும் அநேகர் ஆண்டவரே இதை கேட்கவும் இந்த ஊழியங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே பயன்பெறவும் ஆண்டவரே நீங்க கிருபை செய்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே உள்ளடி விழாக்கா குடும்பத்தை உடைய கரத்துக்குள் தருகிறேன். சகோதரியோடும் கணவனோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய சுகபலங்களை கட்டளையிட்டு இன்னும் இந்த ஊழியங்களை உற்சாகமாய் செய்ய உடைய நல்ல அபிஷேகத்தை கொடுத்து நடத்துங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இவர்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு தேவைகளையும் சந்தியுங்கள். பிள்ளைகளுடைய காரியங்களிலே நன்மைகளை கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணி அந்த இடத்திலும் நல்ல மனுஷ தயவுகளையும் நீங்கள் கட்டளையிட்டு கர்த்தாவே சந்தோஷத்தோடு போய் சந்தோஷத்தோடு திரும்பி வரத்தக்கதாக உடைய சமாதானத்தை நீர் கட்டளையிட்டு நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உம்முடைய சமூகம் முன்பாக சென்று காரியங்கள் ஒவ்வொன்றை நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன். தடைகள் யாவை நீக்குங்க ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக இந்த நாளுக்காக முற்று முழுக்க நன்றி செலுத்தி கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்குகிறேன் என் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் கர்த்தர். தாமே எங்களையும் எங்கள் தேசங்களையும் கர்த்தர் காத்து நடத்த வேணும் என்ற ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற தேசங்கள் வாழ்ற தேசங்கள் வாழ்ற தலைவர்கள் ஆண்டவரே ஜனங்கள் எல்லாரையும் ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா சுவாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாவோடு நீர் கூட இருப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே, பிள்ளைக்கு கூடுத்த சுகபலம் ஆரோக்கியம் வல்லமைக்காயுமை துதிக்கிறோம். போக்குவரத்து பாதுகாப்புகளுக்காயுமை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபிக்க துதிக்க ஜவாவி வல்லமைய கொடுக்கறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மூலியத்தில் எடுத்து ஆண்டவரே கர்த்தாவே வரங்கள் வல்லமினால் பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கணவனுக்காய் கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு ஆசீர்வாதம் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கல்லிடும் ஐயா. பிள்ளைகள் வாழ்விலே ஆண்டவரே படிப்பிலே படிப்பு ஞானத்திலே அறிவிலே புத்தியிலே கெட்டித்தனத்திலே வல்லமிலே பெருக கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் வருங்காலங்கள் தொழில்துறைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்குள்ள உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் போகிற சபைகள் கர்த்தாவே பிள்ளைகளோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரே என் தகப்பனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தேசத்தை தேச மக்களே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கிருபை கர்த்தாவே எங்களை தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உம்மக்குரியது உம்மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். சுபாரு பாட பல்லவியோடும் முடித்துக் கொள்ளும்.
0: ஆமேன்.

0: வரவேண்டும் பல்லவரே வரவே நல்ல
1: ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பாமே.
2: ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த இரவு வேளையிலும் சகோதரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்து சிறுமாக இலங்கைக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். அவருடன் இணைந்து ஊழியங்களை செய்த சகோதரி ஜானட் அவர்கள் ஜெபம் தேசத்திலிருந்து மாலை வேளையிலும் இணைந்து தொகுத்து வழங்கினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை எல்லோரையும் இருவரையும் ஒப்புவித்துக் கொண்டு விசேடமாக சகோதரி சுபாசினி அவருடைய பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர்தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம், கணவனாரையும் ஒப்புவிக்கிறோம், பிள்ளைகள் இருவரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர்தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் பாதுகாப்பின் கரம், சுகம், பலன், ஜீவன் எல்லாவற்றையும் தந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு கர்த்தர் சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம். அதே வேளையிலே சவரி ஜெனட் அவர்கள் காலையிலே 8 மணி முதல் இதுவரை நேரமும் இணைந்து தொகுத்து வழங்கினார் ஜபங்களை. இலங்கைக்கான உலக நாடுகளுக்கான ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவரோடும் அவருடைய குடும்பத்தாருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. அவர் டொரண்டோ பகுதியிலே வந்து தனது புத்தர் வழியிட்டு வரும் பொழுதும் கர்த்தருடைய கரம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும், பலர் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். நாளை காலை வேளையிலே இலங்கைக்கான உலக நாடுகளான ஜெபத்தோடு திரும்பமாக சந்திப்போம். சௌரி சுபாசினியும் அடுத்த வாரத்திலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சுபாசினி, காட் பிளஸ் யூ. நன்றி சௌரி ஜானட், ஆமேன், காட் பிளஸ் யூ, ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் இலங்கைக்காக விசேடமாக சௌரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் இணைந்து ஜபித்தார்கள். உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜபித்தோம். கத்தர் அவருடனும் கூட இன்னும் வழி நடத்துவாராக. ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமேன், ஆமேன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் 10 நிமிடமாக இணைந்திருக்கிறார். அவரிடமும் படிப்போம். அவரை தொடர்ந்து சுசேஷரின் வாணர் அவர்கள் தேவசை எடுத்து வருவார். அந்த வேலையை ஆயத்தமாவோம். இந்த வேலையிலிருந்து ஊழியரை வரவேற்போம். காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோட் அம்மா,
3: பிரைஸ் லோட், பிரைஸ் லோட்.
2: ஆமீன், ஆமீன். இந்த சகோதரி ஒவ்வொரு புதன்கிழமையிலும் சிறிடமாக மானிப்பாய் பகுதியிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கு வருகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து பெண்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு புத்தகத்தை ஆயத்தப்படுத்தி ஸ்காப்ரோவிலே வெளியிடுகிறார். அடுத்த வாரத்திலே, அடுத்த சனிக்கிழமை அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பிரயாணங்கள், விசா காரியங்கள், எல்லா காரியங்களிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபியுங்கள். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் அம்மா, வழி நடத்துங்க. ஆமேன், கட்பி.
3: ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. அந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம், இந்த யவ வேலைக்காக ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்ற ஆயிரம் நாவுகள் போதாதப்பா. ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், சேனகளிங்கத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், தேராவிங்கள், கேராவிங்கள், பரிசுத்தவான்கள், போத்தூர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்களும் மாத்திரங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. கொடுப்பாதபடியில் ஒரு மனமாய் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை தாரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கிருபையப்பா. எல்லாம் உங்களுக்கு கிருபைதானப்பா தாங்குறது. எங்களோட வேலை நல்ல ஆண்டவரே, எங்களுடைய சுயம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வருபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். கிருபை கிருபை மட்டுமா நடத்தின கருபை, முடிய வரியந்தம் இருக்கிற கிருபையப்பா ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா பிதாவே கூப்பிட தந்த கிருபை ஆண்டவர் மாத்திரம் ஆண்டவரே, மாத்திரம் ஆண்டவரே. எங்களை குள்ளைகளாக நீ ஏற்றுக் கொண்டிருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். துதிக்கிறோம் ஜெபங்களும் விண்ணப்பங்களும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் சுவாமி. உங்களுடைய இரக்கங்களும் மன்னிப்புகளும் தயவுகளும் உண்டு சுவாமி. எங்களுடைய நிமித்தம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தின்படி எங்களுடைய கிருமையின்படி நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. நன்றி சொல்லுவோம் சொல்லிட்டு உங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே இந்த ஜெபத்தின் மூலம் எங்களை நடத்துறபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லாம் உங்களை கிருபையப்பா கிருபையப்பா கிருபைதானப்பா மட்டுமா எங்களை நடத்துகிற சுவாமி. நன்றி இந்த காலங்களுக்காக இந்த சூழ்நிலைகளுக்காக குளத்தில் ஜபிக்க வந்திருக்கிறோம் இந்த மக்களுக்காக ஆண்டவரே. எங்களிடத்தில் இரக்கம் பெற வந்திருக்கிறோம், எங்களிடத்தில் கிருபைக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் காண்கிறது சுவாமி. கடைசி நாட்களில் பொல்லாங்கனின் காலத்தில் ஐயா அந்த சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும் சுவாமி. இவர்களுக்கு வேண்டி ஆண்டவரே பலத்தை கொடுத்தருளுங்க, மனந்திரும்புதலை கொடுத்தருங்க, சிறையிருப்புகளை மாற்றிக்கொள்ளுங்க சுவாமி. தகப்பனே இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுற வேண்டிக்கொள் அவர்களால் முடியாது சுவாமி. தகப்பனே எங்க விடுதலை ஆக்கினால் ஐயாவை விடுதலை ஆவார்கள் சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் சுவாமி. விடுதலை விடுதலை இந்த கிருபையின் காலம் அனுக்கிற காலம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அவர்கள் நாட்களை போக்கி கொண்டிருக்காதபடி தகப்பன் இப்பொழுது இன்றே ஆண்டவரே கிருபையின் நாள் என்று சொல்லி அனுக்கிற காலம் என்று சொல்லி மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும். அப்போ அந்த காலங்களில் நடக்கிற கொடுமைகள் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவர் ஜனங்கள் விடுதலை பெற வேண்டுமடி வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சத்தியத்திற்கு படுகிறவளாய் கற்பனைகளை கை கொள்ளுகிறவளாய் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நீதிக்கு பயந்து வாழுகிறவளாய் ஆண்டவரே. இந்த நாட்கள் மாறட்டும் சுவாமி, மாறட்டும். கூட வரவைக்கும் என்பாக மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. அப்பா கிருபையே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி. இறக்கும் செய்யுங்க சுவாமி, வேலனை கொடுங்க சுவாமி. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நன்றி. யுத்தங்கள் அப்பா யுத்தங்கள் ஆண்டவ யுத்தத்துல படுகிற நாங்கள் கண்ணீரப்பா பாடுகளப்பா தவிப்புகளப்பா ஐயா இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரேடைய குற்றங்கள் பாவங்கள் குறைகள் எல்லாம் நீக்கி ஒரு மிசை ஆண்டவரே இவர்களை மன்னித்து இவர்களை இறக்கம் செய்யபடியாய் வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நீங்க, உங்களை போல தேவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீங்க மன்னிக்கிறதில் எவ்வளவு தயவுபடுத்துகிற ஆண்டவரே, மன்னிங்க சுவாமி. இவருடைய குற்றங்கள் குறை எல்லாம் மன்னித்து இந்த யுத்த நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவரே, ஒரு சமாதானம் ஆண்டவரே இவர்களுக்கு உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய வார்த்தை இவர்களை மேற்கொள்ளட்டும் சுவாமி. வார்த்தையினா விடுதலை பெறட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்களை சந்திங்கப்பா எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சாப்பனே காண்கிற தேவனே, உங்களுடைய கண்கள் அவர்கள் மேல் இறக்கமாயிருக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. சகப்பனே வியாதியஸ்தர்களாண்ட வியாதி வியாதி வியாதி அப்பா வியாதி பெருக்கம் அதிகமாண்டவரே. இந்த நாட்களில் கத்தாவே வியாதியில் அல்லப்படுவது ஜனங்கள் பெருகிக் கொண்டே போகிறார்கள் சுவாமி. கத்தாவே வியாதி கொடுமை ஆண்டவரே, ஜனங்களின் கூக்குரல் ஆண்டவரே. தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா இவர்கள் மனந்திரும்பட்ட வியாதிக்கு காரணமாயிருக்கிற சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு ஆண்டவரே நீங்க சக்தி சிறந்த தேவன் சுவாமி ஆண்டவரே, நீங்க தான் வியாதிகளை குணமாக்குற தேவன், நீங்க தான் பரிகாரிய கத்தர் என்று சொல்லி ஆண்டவரே ஜனங்கள் உங்களை நோக்கி வியாதி இல்லாண்டவரை கூப்பிடட்டும் சுவாமி, கூப்பிடட்டும் ஆண்டவர், கூப்பிடட்டும் ஆண்டவர், குற்றப்படுத்துங்க சுவாமி, வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க சுவாமி ஆண்டவரே. ஆண்டவர் நாட்களில் கத்தாரே அப்பா, வியாதியில் இருந்த ஒவ்வொரு மனிதரும் உங்களை தேடி வந்த போது தகப்பனே எல்லாரையும் தொட்டு சுகமாக்கு நீங்க சுவாமி, தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்ற பிரவார சுவாமி, வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை தேடட்டும் சுவாமி, நீங்க தானப்பா பரிகாரியாகிய கத்தர், நீங்க தானப்பா சுகத்தை கொடுக்கிற கத்தர் என்று தேடுவர்களாய் மாறட்டும், சுகத்தை பெறட்டும் சுவாமி, தேவைகளோடு இருப்பார்கள் ஆனால் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற உதவிகளை கட்டளை விடுங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, ஒரு வியாதியஸ்தர்களை பாருங்க சுவாமி, பாருங்க சுவாமி, வியாதியில் கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுங்க சுவாமி, மரண தருவாயில் இருப்பார்கள் ஆனால் இவருடைய ஆத்மா வந்தவரே உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கட்டும், ஒப்பு கொடுக்கட்டும், ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி, இவர்களுக்காக அப்பா முதியோர்கள் ஆண்டவர், எத்தனையோ முதியோர்கள் ஆண்டவர், உதவியற்றவர்கள், அனாதவர்கள், அனாதைகளாய் கைவிடப்பட்டவர்களாய், ஆதரவற்றவர்களாய் ஆண்டவரே, எத்தனையோ முதியோர்கள் வைத்திய சாலைகளும் நிரம்பி வருகிறார்கள் சுவாமி ஆண்டவரே, நம்முதியோர்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, ஆறுதலை கொடுங்கப்பா, தயவை உண்டு பண்ணுங்கப்பா, நம்முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், நம்முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, நம்முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி தாப்பனே, இன்றைய நாட்கள் தேசங்களில் இருக்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தலைவர்கள் மத்தியில் ஆண்டவர் நீதி வரட்டும், உண்மை வரட்டும், தேவ பயம் உண்டாகட்டும் அப்பா, தேசங்களை எல்லாம் பகுத்து ஜனங்களை குடிய மாத்தி ஆளுகையை வைத்த தேவன் நீங்க ஆண்டவரே, நீங்க அந்த ஆளுகை நன்மைக்கு எதுவாக நீங்க கொடுத்த தேவன் ஆண்டவர், நன்மையாகவே இருக்கட்டும் சுவாமி, நீ ஒவ்வொரு தலைவர்களை எங்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தேசங்களில் நீதி இல்லாமல் ஆண்டவரே புரட்டப்பட்ட நிலையில் கண்ணீர் ஓடு வாழ்ற மக்கள் அநேகம் ஆண்டவரே, தவிக்கிற மக்கள் அநேகம் ஆண்டவரே, இவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி செய்கிற தலைவராக தலைவர்களாக இவர்களை நடத்துங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக்கிற குடும்பங்கள் எல்லாம் சீரழிக்கப்பட்டு ஆண்டவரே, இவருடைய ஆளுகையில் முன்மாதிரியாக முதலிடமாக வேதம் இவருடைய கரங்களில் இருக்கட்டும் சுவாமி அப்பா, வேதத்தில் எல்லா காரியங்களையும் நீங்க சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி, அவைகளை ஆண்டவரே கை கொள்ளுகிறவர்களாய், ஆண்டவரே நடக்கிறவர்களாய், தேசத்தை ஆளுகிறவர்களாய் இவர்களை நடத்துங்க, தேவ ஞானம் இவர்களை நிறப்பட்டு நிறப்பட்டு நிறப்பட்டு, இப்படியாம் அதிகாரத்தில் உள்ள ஒருவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அதிகாரத்தில் இருக்கிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், அவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி ஐயா, தேசத்தை காத்து கொண்டிருக்கிறோம் மாதான வீரர்களுக்காக ஆண்டவரே, இங்கெல்லாம் யுத்தங்கள் நடக்கிறதோ எந்த எல்லைகளில் எல்லாம் காவல் காத்து கொண்டு நிற்கிறார்களோ சுவாமி, இவர்களை எங்களை கடத்த ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே, இவர்கள் எப்பொழுதும் ஆண்டவர் ஆயத்தமுள்ளவர்களாய் ஆண்டவர் தேசத்தை காத்து கொண்டிருக்கிறவளா, இவர்களை வழி நடத்தும் சுவாமி, இவருடைய ஆத்மா இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே, இவருடைய காலங்கள் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் இருக்கிறபடினா ஆண்டவரே, இவர்கள் இப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் அந்த இடங்கள் எனக்கு தக்கதா, இவர்களை வழி நடத்துங்கள், இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் அங்கெல்லாம் எந்த இடங்கள்ல இருக்கிறார்களோ அப்பா, அந்த இடத்தினாலும் உங்களை சிறையினால் நோடி சொட்டையினால் மறைத்து அந்த பிள்ளைகளையும் பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம், உங்களுடைய ஆசீர்வாதமே அவர்களுமே இருக்க வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி, இப்படியாக ஆன வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், ஐயா தேசம் எல்லாம் வறட்சி வேலை இல்லை கூக்குறல் அப்பா, ஜனங்களுடைய கூக்குறல் தகப்பனே, இவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே முகத்தை தேடி அசைவத்தை பெற்றுக் கொள்ள இவருடைய கூப்பிடுகள் ஆண்டவரே, ஐயா இவருடைய கூப்பிடுகள் ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தை எட்டுவதாக இருக்கட்டும் சுவாமி. அப்பா தங்களுடைய மனசுக்கு வெள்ளத்தினால் அல்ல ஆண்டவரே, சுயத்தினால் ஆண்டவரே போராடாதபடி தகப்பனே. அப்பா நீதி நிமித்தம் ஆண்டவரே, அப்பா தங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் நிமித்தம் ஐயா ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஆண்டவரே சமத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அகப்பனே, வேண்டிக்கோ காண்கிறீங்க சுவாமி. எப்பொழுதும் ஆண்டவரே வறட்சி ஆண்டவரே போய்கொண்டே போகிறது சுவாமி, போய்கொண்டே போறது ஐயா. ஒரு விஷயம் ஒரு விஷயம் இவர்களுக்கு மன்னித்து மன்னித்து மன்னித்து மன்னி இவருடைய பாகரங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்க முதுகு பின்னாக தெரிந்து விட்டு ஆண்டவரே இறக்கம் செய்யும்படியாய் வண்டிக் கொள்ளுவோம், இறக்கம் செய்யும்படியாய் வண்டிக் கொள்ளும் இவர்களுக்காக வண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே. ஒரு நேர உணவு இல்லை ஆண்டவரே, தவிக்கிற மக்கள் அவ்வா பசியப்பா தகப்பனே. நீங்க எல்லா உணர்வுகளும் இந்த பூமியில வாழ்ந்த தகப்பன் ஆண்டவர், பசியின் கொடுமை தெரியும் சுவாமி. மனாந்திரத்துல கூட உங்களிடமாய் மூன்று நாட்கள் தங்கியிருந்த மக்கள் சாப்பிடாமல் போனால் வழியிலே தொய்ந்து போவார்கள் சொல்லி இறக்கப்பட்ட ஆண்டவர், அவர்களுக்கு உணவளித்த தேவன் ஆண்டவர். நீங்க மாறாதவர் அப்பா, நீங்க மாறாதவர் அப்பா, நீங்க மாறுவதில்லை ஆண்டவர், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே காண்கிற தேவனே, இவர்களுக்கு இறக்கம் செய்ய ஒரு நேர உணவு சுவாமி தகப்பனே, ஒரு நேர உணவுக்காக காத்து கொண்டிருக்கிற மக்களை போஷிங்கப்பா போஷிங்கப்பா போஷிங்கப்பா. அப்பா காக்கையோ என்னும் கூப்பிடும் போது அவர்களுக்கு உணவு கொடுக்குற காக்கைக்கும் உணவு கொடுக்குற தேவன் நீங்க. அப்படியான தேவன்கள் ஜனங்கள் மீது இறங்கி ஆண்டவரே இவர்களை போஷிக்கும்படியாய் வண்டிக் கொள்ளுகிறோம், போஷிக்கும்படியாய் வண்டி இறக்கம் செய்யுங்கப்பா, சொலிப்பை கட்டளையிடும்படியாய் தகப்பனே. இந்த நாட்களில் இந்த காலங்களில் உங்களோட வார்த்தை வார்த்தை வசனம் இவர்களை போஷிக்கட்டும் சுவாமி தகப்பனே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்றோம் தகப்பனே. நான் ஆண்டவரை ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மிகவும் முக்கியமான காலமாயிருக்கிற சுவாமி. எங்க பார்த்தாலும் தகப்பனே பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் கீழ்படியாமல் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற காலங்கள் ஆண்டவர். இந்த நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக, இந்த கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்கு பிசாசின் தந்திரங்களோடு மாண்டவரை, ஜனங்களுடைய போராட்டங்களோடு மாண்டவரை தகப்பனே. அப்பா நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவரை தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. எந்த நிலையிலும் தகப்பனே அவர் ஊழியத்தை வசதியா செய்து விடுவாதபடி எப்பொழுதும் உற்சாகம் உள்ளவர்களாய் ஆண்டவரே, நல்ல ஸ்தானாதிபதிகளாய் எங்களோட ஊழியத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவரே. ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஒவ்வொரு ஊழியர்களுக்காக வேண்டி ஒவ்வொருவரையும் காண்கிறது சுவாமி. பலப்படுத்துங்கப்பா, அபிஷேகத்தினால் இறப்புங்கப்பா. தகப்பனே விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே, கத்தாவே விழுந்து போன விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர்களான இந்த காலத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே தகப்பனே, சத்துருவானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி ஜனங்களை கொள்ளை கொண்டு போய் கொண்டிருக்கிற காலம் ஆண்டவர். தகப்பனே வெள்ளம் ஆவியானவரே இவர்களை ஆட்கொள்ளும்படியாய் வண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. திரும்பட்டும் சுவாமி, ஊழியத்தை விட்டு போன ஊழியர்களுக்காக வண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. இவர்கள் மறுபடியுமாய் திரும்பட்டும் மகத்துவமான ஊழியம் ஆண்டவரே, அந்த ஊழியத்தின் மகிமை அவர்களை திரும்பமா கொண்டு வரட்டும் சுவாமி. அப்பா உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே சத்துருவானவன் சூசித்து விடாதபடி தகப்பனே. இவர்கள் உங்களுடைய ஊழியத்தை கட்டுகிறவளாய் எழும்புகிறவளாய் எழும்பட்டும் சுவாமி, எழும்பட்டு அந்த மனம் இவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, நன்றி சொல்லுறோம் சகப்பனே. ஆசீர்வாதா நடத்துங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. திரும்பமா இந்த ஊழியர்கள் எங்கெங்கெல்லாம் நிலையில இருக்கிறார்களோ சுவாமி, எந்தெந்த நிலையில எல்லாம் விழுந்தார்களோ சுவாமி, தகப்பன் எல்லாவற்றிலும் தூக்கி விடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் தகப்பனே. அப்பா அந்த நிலையிலும் ஆண்டவரே சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்போ பூமந்திரங்கள் உள்ள சபைகள் எங்களோட ரத்தத்தின் கிரகத்தினால் கொல்லப்பட்ட சபை, அப்பா கொடுத்த விலை அதிகமாண்டவரே, இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம் அப்பா. அந்த நாட்களில் ஆண்டவரே சபையை காத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஐயா அவங்களோட வார்த்தை சொல்லுற பாதாளத்தின் வாசம் சபையை மேற்கொள்ளுவதில்லை என்று சொன்ன வார்த்தை மேல் ஆண்டவரே பாதாளம் சபையை மேற்கொள்ளாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே எங்களோட வார்த்தை இவன் உள்ள வார்த்தையப்பா. ஆண்டவரே இதுவரை நடத்துறதேவனே, என்னோட வார்த்தையினால் சபைகளை காத்துக் கொள்ளுங்கப்பா. மனவாத்தி சபையப்பா வரும்போது எடுத்துக்கொள்ளுகிற சபை அப்பா பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும். சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவையோடு உண்மையோடும் அன்பையோ அன்போடும் சபையை நேசிக்கிறவர்களாக ஆண்டவரே சபைகளில் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும். குடும்பம் குடும்பமாக சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சபைகளுக்காக ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே வெளியில் நிற்கிறவர் சுவாமி. இவர்களும் கூட பிள்ளைகள் ஆண்டவரே நீங்க நேசிக்கிறவரும், எல்லாரையும் நேசிக்கிறவரும். இவர்களையும் சபையில கொண்டு வந்து சிறக்கிற இருதயத்தை கொடுங்க சுவாமி. இவருடைய இருதயம் தாழ்த்தப்படட்டும், கீழ்படியட்டும், சபைகளில் வந்து ஆசீர்வாதத்தை பெறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். சபையில் நிற்கிற போதர்மாருக்காக உதவிகளுக்காக சபையை நடத்தக்கூடிய வளத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. நல்ல மேய்ப்பர்களாக மந்தையை மேய்க்கிறவர்களால் ஆசீர்வாதத்தை கொடுங்க. உங்களோட கட்டளைகளுக்கு படிந்தவர்களாய் சபையை நடத்துவர்களா இவர்களை நடத்துங்க சுவாமி. போதர்மார் குடும்பங்கள் உதவியுடைய எல்லாரும் சாட்சி உள்ளவர்களா உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களா ஆண்டவர் முன் மாதிரிகளா அப்போ ஒவ்வொரு குடும்பங்களும் இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தகப்பனே சாட்சியத்தின் சுவிசேஷம் சலையாதிகளுக்கு அறிவிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொன்னதுமனே. இந்த நாட்களில் ஆண்டவரே சலையாதிகளுக்கு அறிவிக்கப்படுவதனால் நன்றி, நன்றி அப்பா, ஹிருவி அப்பா, ஹிருவி அப்பா. அப்பா எவ்வளவு அன்புள்ளவரப்பா, ஒருவர் தான் கெட்டு போக கூடாது அந்த சித்தத்தின்படி அப்பனே எவ்வளவு அன்பு நிறைந்தது. சிறந்த முறையே பெறான குமாரன் விசுவாசிக்கிறவன் அவனவன் கெட்டு போகாமல் நித்திய இவனை அடையும் அவரை தந்தரல் இவ்வளவாக இவ்வளவு அன்பு குந்திங்கப்பா, அன்பு குந்திங்க. இந்த அன்புக்கு ஆண்டவரையால் அவலகிறம் இல்லை ஆண்டவர். அப்படியான அன்புள்ள தேவன் இந்த நாட்களிலும் ஆண்டவரே, பரவல இடங்களிலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சுவிசேஷம் அறிக்கப்படி ஒரு நாள் நன்றி சொல்லுறோம், கோடி நன்றி சொல்லுறோம், கோடி நன்றி சொல்ல. அதுக்குரிய காலங்கள் எல்லாம் தந்திருக்கிறீங்க சார். டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து மீடியாக்கள், டெலிவிஷன்கள், ரேடியோக்கள், இன்னும் ஆண்டவரே கைகள் இருக்கிற போன்கள் எல்லாத்திலும் கூட வார்த்தை சொல்லப்படுகிற நான் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுகிறோம். ஞானங்கள் கேட்டு கீழ்படியட்டும் சுவாமி, கீழ்படியட்டும், கீழ்படியட்டும். சகாபனே இதை நடத்துகிற பிள்ளைகள் ஆண்டவரு, சகாபனே இந்த காரியங்களை நடத்துகிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே அப்பா, உற்சாகத்தோடும் உண்மையோடும் தியாகத்தோடும் இந்த ஊழியங்களை செய்யட்டும் ஆண்டவரு. எவ்வளவு பாடுகளாயிருந்தாலும் சுவாமி ஐயா அவர்களது நிலை நின்று ஆண்ட ஊழியத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்றி வளரே அடைக்கப்பட்ட நாங்கள் கிராமங்கள் இருண்ட தேசங்கள் இன்னும் அநேகம் உண்டு சுவாமி. எத்தனையோ மக்கள் இருளுக்குள் இருக்கிறார்கள் சுவாமி. அப்பனே இந்த இனங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. ஆண்டவரே நீங்க போன இடமெல்லாம் ஆண்டவரே வெளிச்சம், வெளிச்சம், வெளிச்சம். ஆண்டவரே நீங்க போன இடங்களில் எல்லாம் விடுதலை, விடுதலை, விடுதலை. அப்படியான தேவன் நீங்க இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே, இந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேணும் அடி விக்கிறோம், வேண வேணும் அடிக்கும். படைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் ஆண்டவரை திறக்கப்பட்டு ஆண்டவர் வெளிச்சத்தை காண்கிறவர்களா இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். இந்த மாய ஆண்டவரே, உங்களோட ஊழியத்தை செய்ய ஆண்டவரு ஜனங்கள் வேணும் சுவாமி. ஒவ்வொருவரும் கத்தாவே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்களாய் மாறட்டும் சுவாமி. அவருடைய வார்த்தைகள் இல்லாண்டவரே, உங்களுடைய மகிமை விளங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, உங்களை அன்பு வெளிப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே, காண்கிற மக்கள் ஆண்டவரே படசாலியானாலும் தெருக்களானாலும் ஆண்டவரே, வேலை ஸ்தலங்களானாலும் ஒரு வார்த்தை என்றாலும் சொல்லி ஆண்டவரே, உங்களோட அன்பை சொல்லட்டும் சுவாமி. சொல்லட்டும், ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, மாற்றுங்க சுவாமி, மாற்றுங்க, மாற்றுங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளு சகப்பனே. என்னமாய் ஆண்டவரே, எத்தனையோ கஷ்டமான இடங்களில் நிற்கிற மிஷனரிகள் ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. தாங்குங்கப்பா, கண்ணீரப்பா, வியாதியப்பா, அடிக்கப்படுகிறவர்களப்பா, துன்பப்படுகிறவர்களப்பா, எல்லாவற்றிலும் எல்லாமாக நீங்க அவர்கள் தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, தாங்குங்க. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவருடைய குடும்பங்களை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கப்பா. எங்குள்ள மக்களும் ரட்சிக்கப்பட்டு வாழ்வாதாரப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. தேவைகளை சந்திக்கிறதே நீங்க சுவாமி, தேவைகளை கொடுக்கிறதே நீங்க சுவாமி. அப்பா, தேவைகள் எல்லாம் சந்திக்க என் தெய்வமே, இந்த நாட்களில் வாழ்கிற ஜனங்களுக்காக வேண்டி அன்புதான் இந்த போன காலமாண்டு ஆண்டவரே, கொடுமையான காலமாண்டவர். ஐயா, குடும்பங்கள் பிரிந்து, உறவுகள் பிரிந்து, தகப்பனே, என் தகப்பனே, கண்ணீரோடு வாழ்கிற மக்கள் அப்பா, இவர்களுக்கு ஒரு கீழ்ப்படிவு வேணும் சுவாமி. உங்களுக்கு பயப்படும் பயம், அன்புக்கு கீழ்ப்படுகிற பயம் இவர்களுக்கு வேணும் சுவாமி. ஒருவரை நேசித்து ஆண்டவரே, ஒருவரை தாங்கி

0: பாவத்துக்குள்ளும் அக்கிரமத்துக்குள்ளும் போய்கொண்டு தாதபடியும் தகவலை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. திருப்ப வல்லவர் நீங்க, திருப்ப வல்லவர் நீங்க. ஆண்டவர் தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம், தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இறக்கம் சிங்கடம் உங்களோட இறக்கம் தானப்பா வேணும், உங்களோட மன்னிப்பு தானப்பா வேணும். ஆண்டவரே உங்களுக்கு கிருபை தான் ஜனாதிபதியை மறுபடி இருக்கணும் என்று சொல்லி பாதுகாத்துக் கொள்ளும். இப்படியா தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எல்லா தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தேசத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம், சமாதானத்துக்காக வேண்டி எல்லாம் உங்களுக்கு கிருபையாப்போம், கிருபையாப்போம். சங்கமான ரேடியோக்காக வேண்டிக் கொள்ளும், உங்களோட கிருபையினால் தாங்குங்கப்பா. நாங்கள் உங்க கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லையப்பா, எல்லாம் உங்களுக்கு கிருபை, உங்களோட கிருபை, கிருபை, கிருபை. இப்படியாக எங்களோட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வாங்கிக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றையும் உங்களுக்கு கருத்து தந்து இயேசு நாமத்தை வேண்டிக் கொள்ளுவோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே.
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் எல்லாருக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதித்து உங்களையும் கர்த்தர் காண்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே அந்த ஜெபங்களை கேட்டார். அந்த விசுவாசத்தோடு உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா வாழ்த்தி கொண்டு இந்த வேலையில் விடைபெறுகிறோம். நாளை காலை வேளையில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமே.
0: நன்றி ஐயா. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக, உங்களோட ஊழியத்தில் அந்த இணைந்திருக்கிற சகோதரர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவில் இருந்து இணைந்து ஜபங்களுக்குடாக வழிநடத்தினார். இணைந்து ஜபித்த மறுபோலே பேசலுகின்ற பொழுதும் ஜபிக்க போகிற ஒருவர் சார்பிலும் அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சுசேசகரின் ஐயா அவர்களை வரவேற்போம். வேத பாடத்துக்காக இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கதிரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வேத வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க போகிற உங்களை பிரசுத்தாவியானவர் தாமே நிறைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. நேரடி ஒலிபரப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே மறு ஒலிப்பிலே கேட்கின்ற பொழுதும் அதே வேளையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்கின்ற வேளையிலும் கேட்கின்ற வேளையிலும் கத்தர் தாமே அவர்களோடும் பேசுவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
2: ஆமேன். நன்றி ஐயா. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: இப்போ ஓகேயா?
2: ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. ஆமேன், ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான விளைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. இந்த அருமையான நாளிலும் கத்தோடைய கரம் தானே கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுகிற கிரிவைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கத்தாவே, இந்த வேத வார்த்தைகளை பேசும்படியாக தந்த கிரிவைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, இயேசுவின் நாமத்திலே. ஆமேன். இந்த நாளிலும் நாங்கள் நேற்றைய நாட்களிலே சங்கீதம் 33:18-19 வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். தமது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்மாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சகாலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதை குறித்து நாங்கள் நேற்றைய நாட்களிலே பார்த்த பகுதி, முதலாவது பகுதியிலே எங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை சார்ந்து இந்த நாட்களில் அந்த நம்பிக்கையிலே நாங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் நேற்றைய நாட்களிலே இந்த நாட்களிலே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது, அந்த நம்பிக்கைக்குள்ளே நாங்கள் எப்படியாக இந்த நாட்களை பெருகிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் பகுதி இரண்டாவது நாட்களை பார்க்கிற காரியம் என்னவென்றால், விசுவாசிகளின் நம்பிக்கையின் அடிப்படை என்ற தலைப்பில் இந்த நாட்களை நான் பேசும்படியாக வாங்கிக்கின்றேன். விசுவாசிகளின் நம்பிக்கை, அதாவது பிலீவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகளின் நம்பிக்கை எப்படியாக இருக்கிறதாம், தேவனுடைய இயல்பான தன்மைகளும் கிறிஸ்துவின் தன்மையும் தேவனுடைய வார்த்தையும் ஆகியவற்றின் மீது அசிவாரப்பட்டுள்ளதை இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய. ஒரு விசுவாசியுடைய நம்பிக்கை எப்படியாக வருகிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனுக்குள்ளே இந்த நாட்களிலே அவருடைய நன்மையின் மூலமாய் அங்கே அசிவாரப்படுகிறதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரன் சகோதரிய, அப்ப அதை குறித்துதான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த விசுவாசிகளின் நம்பிக்கை என்று சொல்லி

0: இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய இந்த அடிப்படை நோக்கம் என்ன என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர்கள் அந்த தேவனுடைய இயல்பான தன்மையையும் கிறிஸ்துவனுடைய தன்மையையும் தேவனுடைய வார்த்தை ஆகியவற்றின் மேலே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டுமா, அத்திவாரப்பட வேண்டும். அப்ப விசுவாசியாய் இருக்கிற மனுஷன் முதலாவது தேவனுக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், ஒரு அத்திவாரத்தை இந்த நாட்களை போட வேண்டும். அப்படியாக போட்டு இந்த நாட்களை காரியங்களை செய்வாரா இருந்தால்தான் அங்கே தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய காரியங்களையும் இந்த நாட்களை செய்து முடிக்க முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளிடத்திலே தேவன் எவ்வளவு கரிசனையும் உண்மையும் இந்த நாட்களில் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே சங்கீதம் 22 இந்த நாட்கள் உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது, இந்த சங்கீத 22 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், என் தேவனே என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமல் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களை இந்த வார்த்தை இந்த நாட்களை துவங்குகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இந்த சங்கீதம் 22 வாசிக்கிற வழியிலே பாருங்கள், இந்த 4 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலேயே, அங்கே 3-4 வாசிக்கிற வேளையிலே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமா இருக்கிற தேவரே பரிசுத்தரும் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் அங்கே விடுவித்தவர் என்று சொல்லி நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 22 ஆண்டவருடைய அந்த சிலுவை பாட்டை குறித்து நாட்களை சங்கீதக்காரர் இந்த நாட்களை அங்கே எழுதி வைத்திருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த இடுக்கத்தின் மத்தியிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் இருந்து தேவன் இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களை விடுதலை செய்தார் என்று சொல்லி தாவீது இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தன் உயிருக்கு ஆபத்து நேரிட்ட ஒரு சூழ்நிலையிலேயே கதறியபடியே இந்த சங்கீதத்திலே இந்த நாட்களை காட்டுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவன் கடந்த காலங்களிலே தேவன் தமது பிள்ளைகள் மேல் இந்த நாட்களை காட்டிய அக்கறையையும் ரட்சிப்பையும் இந்த நாட்கள் அதிசயமானதை பற்றியும் சிந்திக்கும் போது அந்த தேவன் அவனையும் இக்கட்டிலே இந்த நாட்களே மீட்டு இந்த நாட்களே காப்பாற்றினார் என்று சொல்லி இந்த நாட்களை உறுதியாக நம்பப்படுகிறதாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்களை இந்த நாட்களே பார்ப்போமா இருந்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இந்த நாட்களே ஒரு காலத்திலே இந்த நாட்களே கொண்டு போகப்பட்டார்கள். எப்படியாக கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி சொன்னால், யோசேப்பு அடிமையாக இந்த நாட்களை எகிப்து தேசத்தில் கொண்டு போகப்பட்டார். அப்ப அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த எகிப்து தேசத்திலே யோசேப்பு அந்த இடத்திலே இருந்து பாருங்கள், தேவன் தன்னுடைய யோசேப்பு மூலமாய் தன்னுடைய தரிசனங்கள் தன்னுடைய காரியங்கள் தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அந்த எகிப்து தேசத்துக்கு காண்பிக்கும்படியாக தேவன் யோசேப்பினுடைய தலையை எகிப்து தேசத்திலே உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவன் அப்படியாக உயர்த்தி இந்த நாட்கள் அந்த இடத்திலே வைத்திருந்த காலகட்டத்திலே பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறது சொல்லி சொன்னால், யோசேப்பும் யோசேப்பினுடைய அந்த அவர்களுடைய அதாவது கோத்திர பிதாக்களும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த 12 கோத்திர பிதாக்களும் அந்த இடத்திலே அந்த பஞ்சகாலத்திலே வந்து இந்த நாட்களை தங்கி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த தேசத்திலே பெருகி கொண்டு போறதை பார்க்கிறோம். அதுக்கு பின்பாக யோசேப்பு மறித்ததற்கு பின்பாக யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அந்த இடத்திலே வருகிறார். அந்த ராஜாவின் மூலமா இந்த நாட்களிலே எகிப்தியருக்கு அதாவது இஸ்ரவேலருக்கு நெருக்கங்களும் துன்பங்களும் இடுக்கண்களும் இந்த நாட்களை வருகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நெருக்கத்தின் மத்தியிலே தான் இந்த நாட்களிலே இங்கே சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே வைத்த நம்பிக்கை வைத்தார்கள், அவர்கள் நம்பின நம்பிக்கை நிமித்தம் நீர் அவர்களை விடுவித்தீர் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இந்த சங்கீதம் 22:4 இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்கள் இந்த யாத்ரா புஸ்தகம் முழுவதை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்கே சிருஷ்டிகராகிய கர்த்தர் நம்முடைய உண்மைகளையும் இந்த நாட்களை விசுவாசங்களையும் அங்கே விசுவாசம் உள்ள மக்களை காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, அவர்களுடைய தேவைகளை இந்த நாட்களை சந்திக்கவும் ஏனெனில் அந்த செயல்களை எல்லாம் செய்து நடத்தினவர் என்பதை காணலாம் என்பதையும், கானான் தேசத்திலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே அங்கே கொண்டு வந்து அவர்களை விடுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே அற்புதங்கள் எல்லா அற்புதங்களை செய்தார். இந்த நாட்களே அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை போன்று தமது ஆண்டவர் பேரிலே உள்ள தமது விசுவாசத்தை இந்த நாட்களே காட்டி இந்த நாட்களே எழுப்பும்படியாகத்தான் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே விசுவாசிகளுக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களிலே விசுவாசிகளுக்கு எப்படியாக என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகளுக்கு இன்றைக்கு உதவி செய்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களில் இங்கே வேதம் சொல்லுகிறது. அங்கே சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நாட்களை பாருங்கள், 105வது சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரசாவப்படுத்துங்கள், அவருடைய செய்களை ஜனங்களுக்குள்ளே பிரசாவப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் அவரை அங்கே என்ன செய்தார்களாம், அவர்கள் பாடி அவருடைய அவர் செய்த அற்புதங்களையும் அவருடைய மகத்துவத்தையும் குறித்து இந்த நாட்களிலே மேன்மை பாராட்டினார்கள். அவருடைய வல்லமையை குறித்து அவர் செய்த அதிசயங்கள் இப்படியாக இந்த பகுதியிலே பார்க்கிற வேளையிலே இப்படியாக அந்த ஜனங்களுக்கு இந்த நாட்களிலே காரியத்தை செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, அங்கே தேவன் அவர்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அவர்கள் அந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அங்கே பாருங்கள், தேவன் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த ஜனங்களை நெருக்கத்தின் மத்தியிலே இந்த நாட்களிலே அங்கே அவர்களை கொண்டு வந்தார் என்றால் பாருங்கள், 24வது வசனம் சொல்வது, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுகவும் பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்கள் ஆக்கினார். இதுதான் ஆண்டவருடைய காரியம். ஆண்டவர் நமக்கு விசுவாசிகளாயிருக்கிற நமக்கு செய்கிற காரியம், நம்முடைய சத்துருக்களை காட்டிலும் நம்மை இந்த நாட்களை என்ன செய்கிறாராம், பலவான்களாய் இந்த நாட்களை தேவன் மாற்றுகிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக அந்த நாட்களை இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், அப்படியானால் இந்த கர்த்தருடைய காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நம்மை இந்த நாட்களே பலவான்களாக மாற்றி இந்த நாட்களே தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 124 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இந்த வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தான் நம்முடைய சகாயம், அதாவது நமக்கு ஒத்தாசை, நமக்கு ஒரு விடுதலை, நமக்கு ஒரு அதாவது எப்படி என்று சொன்னா நமக்கு ஒரு பெலன் அப்படியாக அந்த நாட்களை இருக்கிறது என்று யாரிடத்தில் இருக்கிறது, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தான் அந்த காரியம் இருக்கிறது என்பதை குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் சங்கீதக்காரன் எப்படியாக ஆண்டவரோடு இந்த நாட்களே அங்கே அவர் இந்த நாட்களில் இருந்து பலப்பட்டார் என்பதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். எபிரேயர் ஆக்கத்திலே பார்க்கிற வேளையிலே 13வது அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி அந்த இடத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறது, தைரியம் கொண்டு நாங்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிக் கொண்டு நடந்தார். அந்த இடத்திலே பாருங்கள், அதனாலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற ஒரு கேள்வியை இந்த நாட்களில் எழுப்புகிறதை பார்க்கிறோம். உண்மையிலே ஒரு உண்மையான காரியம் தான் அருமையான அன்பு பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும், இன்றைக்கு எதை எடுத்தாலும் பயம், நாயை கண்டா பயம், அருமையான கத்துடைய பிள்ளைகளை இருட்ட கண்டா பயம். இந்த நாட்களில் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏன் அப்படியாக பயம் வருகிறது என்று சொல்லி சொன்னால், சத்ருவான இந்த நாட்களில் என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால் பயத்தை போடுகிறான். பயப்படுகிறவர்களும் அருவறுப்பானவர்களும் அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது, பரலோர் ராஜ்யத்தை சொந்தரிக்க முடியாது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலே வருகிறவர்கள் இந்த நாட்களே தைரியம் உடையவர்களாய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே பயத்தின் நிமித்தம் ஆண்டவுடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி இந்த நாட்களிலே தங்களுக்குள்ளே ஒரு தடை சுவர்களை போட்டு இந்த நாட்களை அவர்கள் வைத்திருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இந்த எபிரேயர் ஆக்கத்தில் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது, அதனாலே தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி இந்த இடத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளை, யாத்ராம புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 7வது வசனம் சொல்லுகிறது, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாயிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசித்து பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தையினுடைய கண்ணோட்டத்தை இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தைக்குள்ளே இறங்கி பார்ப்போமா இருந்தால், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நம்புகிற பிள்ளைகள், அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற ஜனங்களை இந்த நாட்களிலே அவர் என்ன செய்கிறார், அவர் தனக்கு ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருக்கிறது மட்டுமல்ல, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான். எகிப்தியர் என்று சொல்லப்படுகிற காரியம் உலகத்தை இந்த நாட்களை குறிக்கிறது. உலகத்தாரால் வருகிற சுமைகள், உலகத்தாரால் வருகிற வேதனைகள், உலகத்தாரால் வருகிற நிந்தைகள், உலகத்தாரால் வருகிற உபத்திரவங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிற உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களே நம்மோடு இருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், இங்கே அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தார் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை போட்டு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப முடியாதபடியும், தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் நிலைத்திருக்க முடியாதபடியும் இந்த நாட்களில் சில காரியங்களை செய்வார். இந்த கனிமான அன்பு பிள்ளைகளே, இந்த கனிய குடும்பங்களை எடுத்து பாருங்க. இன்னைக்கு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோர் நிற்பாங்க. என்ன காரணம்? அவர்களுக்குள்ள அந்த பாருங்க, அந்த அந்த எகிப்தினுடைய சுபாவம் அவர்களுக்குள்ள இருக்கு. என்ன வேண்டு சொல்லி சொன்னா சொல்லுவார்கள், நீ மதம் மாறிவிட்டாய், மதம் மாறி நீ திருமணம் செய்து விட்டாய், அதனாலே உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, எங்களுடைய செத்த வீட்டு கூட நீ வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியான ஜனங்கள், ஒரு முரட்டாட்டமான ஜனங்கள், முட்டாளான ஜனங்களாக அந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது நம்முடைய கலாச்சாரத்திலும் நம்முடைய காரியத்திலும் இந்த நாட்களை ஊறி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வெளிநாட்டவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் குறிப்பிட்ட காலத்திலே பாருங்கள், அவள் ஒரு 16, 17, 18 வயசு வந்து அவன் பாலிவ வயது அடைந்ததற்கு பிறகு பெற்றோர்கள் இந்த நாட்களே அவர்களை புறம்பே விட்டுவார்கள். நீ போய் இந்த நாட்களே உன்னுடைய காரியத்தை பார்த்து வேலையை செய்து காரியங்களை செய்து கொள்ளும்னு சொல்லி. அப்ப அதன் ரீதியில் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஒரு தனிமை உள்ளே வாழ்க்கைக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி பழகி கொள்ளுகிறார்கள், பழக்கப்படுத்தப்பட்டுக் கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த நாட்களை திருமணம் செய்கிற காரியத்திலே கூட இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பெற்றோரிடத்திலே வந்து கேட்கிற வழியில் அவர்கள் எந்த விதமான மறுப்பும் இல்லாதபடி அந்த திருமணத்தை கூட இந்த நாட்களை செய்து வைப்பார். அது ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அப்படிப்பட்ட அந்த கலாச்சாரத்துக்குள்ளே அந்த சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்கள் இல்லை என்பதை அங்கே இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த எகிப்து தேசத்துடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே, இந்த யாத்ரா 6 இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே, தேவன் இந்த உலகத்தினுடைய பாரங்கள், உலகத்தினுடைய கவலைகள், உலகத்தினுடைய செயல்பாடுகளை இந்த நாட்களை என்ன செய்கிறார், நம்மிடத்திலே இருந்து இந்த நாட்களை அதை நீக்கி விடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது. சுமையை இறக்கும்படியாக தான் ஆண்டவர் நாட்களை நம்ம ரட்சிக்கிறார். இன்னைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. இன்னைக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், இந்த அந்த நாட்களை பாருங்க, அந்த வயசானவர்கள் மூட்டையை சுமந்து கொண்டு இந்த நாட்கள் அப்படியே போவார்கள். 1 மைல் தூரம், 2 மைல் தூரம், 3 மைல் தூரம் இந்த நாட்களே அப்படியே இந்த நாட்களை நடந்து அப்படியே போய்கொண்டே இருப்பார். போகிறதும் பாரதும் போக்கும் பரத்துமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் இந்த நாட்களை தள்ளப்பட்டு விட்டார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலதான் அந்த மூட்டைகளை சுமந்து கொண்டு இந்த நாட்களை அவர்கள் போகிறதை பார்க்கும் பாருங்கள். சில இடத்திலே பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட சில காரியங்களை செய்கிறார்கள். அதாவது அவர்கள் இந்த நாட்களை ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார், எல்லா காரியத்தையும் செய்ய ஆலயத்துக்கு வருகிறார்கள், போகிறார்கள், நல்லா ஜெபிக்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், சில கவலைகள், சில பிரச்சனைகளை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைக்கிற நோக்கம் அல்ல. அவர்கள் அதை இந்த நாட்களில் சுமந்து கொண்டு திரிவார்கள். டெலிஃபோன் அடிச்சு அவரு சொல்லுவார், பிரதர் இப்படியா பிரச்சனை, பாஸ்டர் இப்படி செய்து விட்டார், பிரதர் எல்டர் இப்படி செய்து விட்டார், இப்படியா விசுவாசிகளுக்குள்ள விசுவாசிகள் கழிச்சு கொண்டுவார், ஒருவனை ஒருவன் கொண்டன் பண்ணி இந்த நாட்களை கழிச்சு கொள்வார். அறிவான கத்தோடைய பிள்ளைகளை, 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் அவருடைய சமூகத்திலே அவருடைய பாத தண்டையிலே இந்த நாட்களை நீங்கள் உங்களை பாரங்களை வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவருடைய வார்த்தையை இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன், அப்படியானால் உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீ கொண்டு வந்து என்னுடைய பாத தண்டையில வா. இன்னைக்கு பிரச்சனைகள் நெருக்கங்களோடு ஆலயத்துக்கு வருவாங்க, வந்துட்டு ஒரு ஊழியர் வந்து நாக்களை ஜெபம் பண்ணுற வழியில் உங்களுக்கு என்ன பிரதர் சிஸ்டர் பிரச்சனை இருக்கு, சிஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, முன்னுக்குவாங்க உங்களுக்கான ஜெபிக்கிறோம்னு சொல்லி அப்ப அந்த இடத்துல அவுட் ஆஃப் கோல் விட்டோன்னா முன்னுக்கு போவார். போனோட ஜெபம் பண்ணுகிறவளே ஜெபம் பண்ணி காரியங்களா முடிஞ்ச பிறகு அதே பிரச்சனை சுமந்து கொண்டு அடுத்த நாளும் நாக்கில சொல்வார்கள், எனக்கு இப்படியான பிரச்சனை இருக்குன்றாருமே எனக்கு கத்துடையவர்கள் டெய்லி வந்து அதே ஜெபமா இருக்கும். ஏனென்றால் இந்த மூட்டையை தூக்கி கொண்டு போற மாதிரி நம்முடைய ஆக்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளை சுமந்து கொண்டு சேர்ச்சிக்கு வருவாங்க. ஆனா ஆண்டவுடைய பாதத்திலே அந்த பிரச்சனைகளை வைக்கிறது இல்ல, மறுபடியும் அந்த பிரச்சனையை திரும்பவும் சுமந்து கொண்டு போவாங்க. அவன் சுமந்து பழக்கப்பட்டு போச்சு, பழக்கப்பட்ட ஆவி, பழக்கப்பட்ட காரியம். அப்ப பழக்கப்பட்டது நிமித்தம் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், மறுபடியும் சுமந்து கொண்டே இந்த நாட்கள் அப்ப பாரத்தோடு தான் திரிகிறார்கள். ஒளிய ஒரு விடுதலை பெற்றவர்களாக இந்த நாட்களை அங்கே திரிவதில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளை யோவான் 8 எடுத்து பாருங்கள். இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது அங்கே 36 குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாவோ விடுதலாவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்று அந்த வேத பகுதியில சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் குமாரன் ஏற்கனவே எங்களை விடுதலாக்கி விட்டார். என்றைக்கு நாங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நமக்கு அங்கே ஒரு விடுதலை, பிசாசினுடைய பிடியிலே இருந்து, பிசாசினுடைய கட்டிலே இருந்து, பாவங்கள்ல இருந்து, பாவ கட்டிலே இருந்து, சாவ கட்டிலே இருந்து ஒரு விடுதலை இந்த நாட்களை பெற்றுவிட்டோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனால் விடுதலை பெற்ற நாங்கள் இன்றைக்கு அந்த விடுதலை பெற்றவர்கள் போல் இந்த நாட்களை நடப்பதல்ல, ஆனா விடுதலை பெறாதவர்கள் போல் இந்த நாட்கள் என்ன செய்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், போக்கும் வரத்துமா இந்த நாட்கள் இருக்கிறோமே ஒழிய, ஆனால் அந்த மெய்யான தேவனிடத்திலே அந்த விசுவாசத்தை இந்த நாட்களை அவர்கள் வைக்கிறதில்லை என்பதை தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப இதைத்தான் இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த யாத்ரா புஸ்தகத்திலே தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், அங்கே எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். எகிப்தியர் என்று சொன்னால் உலகம், உலகத்தினுடைய காரியம், உலகத்தின்படி நடக்கிறவர்கள், உலக இச்சையின்படி நடக்கிறவர்கள், அது பெற்றோராயிருந்தாலும் சரி, பிள்ளைகளாயிருந்தாலும் சரி. சில வழியில பாருங்கள், பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் ரட்சிப்படைக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பெற்றோரை ஒதுக்கி வச்சிருவாங்க. என்ன காரணம், அவர்களை இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் வயசான அந்த வயோதிகர் மடங்கள்ல இந்த நாட்களை அவர்களை விட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அப்படியே விட்டுருவாங்க, கவனிக்கவே மாட்டாங்க. நேற்றைய நாட்களில் கூட ஒரு காரியத்தை இந்த நாட்களை நான் கேட்டேன். இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த ஒரு குடும்பத்திலே பாருங்கள், 3 பொம்பளை பிள்ளைகள் இந்த நாட்கள், அந்த 3 பொம்பளை பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவை தாயாருக்கு இந்த நாட்கள் சுகம் இல்லை, எத்தியோப்பிய தேசத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், அந்த தாயாருக்கு கேன்சர் வியாதியிலே அவர்கள் இந்த நாட்களே இடுப்புக்கு கீழே இந்த நாட்கள் இயங்காதாம்னு சொல்லி அந்த இடத்திலே பாருங்கள், அப்படியாக இந்த நாட்கள் அந்த சகோதரி இந்த நாட்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அவருடைய மூத்த சகோதரி இந்த நாட்களே அந்த நாட்டில் இருக்கிறார்கள், ஆனால் அருகில் இருக்கிறார்கள். அந்த தாயாரை போய் விசாரிப்பதோ, அந்த தாயாரை போய் பார்க்கிறதோ காரியங்களே இல்லை. தங்களுடைய பாடுகளும் தங்களுடைய காரியங்களுமாய் உலக கவலையோடு இந்த நாட்களில் இருக்கிறார். ஆனா இந்த 2 பெண் பிள்ளைகளும் இந்த இடத்துல இருந்த நாட்களிலே அந்த வெக்கேஷன் டைமில் போய் தாயை விசாரிக்கிறது மட்டுமல்ல, தாயை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு நன்னியை இந்த நாட்களில் வைத்திருக்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அவர்கள் போய் அந்த தாயினுடைய காரியங்களை கவனித்து செயற்படுகிற காரியமாக இருக்கிறது. பாருங்கள், எப்படியான காரியம் என்றால், என்ன காரணம் என்றால், அந்த உலக காரியங்கள், அந்த உலக காரியங்கள் இந்த நாட்களில் அவர்களுக்குள்ளே சூழ்ந்திருக்கிறபடினால் அந்த சுமையோடு அவர்கள் விடுவிக்கப்பட முடியாதபடி இந்த நாட்களில் இருக்கிறத எங்கே பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா பாருங்கள், இந்த சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், அவர்களும் ஆண்டவரை ஏற்றிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே அந்த குறிப்பிட்ட அந்த காரியத்திலே ஒரு விடுதலை இல்லாதபடி, விடுதலை பெறாதபடி இந்த நாட்களில் நடந்து கொண்டு வருகிறது நிமித்தம் அந்த தாயாருடைய காரியத்திலே அவர்கள் இந்த நாட்களை அதற்கு அங்கே பொறுப்பேற்க முடியாத நிலையிலே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். கவலைக்கிடமான காரியமாக இருக்கிறது. இதே போல அநேக காரியங்கள் இந்த நாட்கள் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட இந்த நாட்கள் ஒரு சில பெற்றோர்களை கொண்டு போய் அநாதை ஆசிரமங்கள்லே, அதாவது இந்த நாட்கள் வயோதிபர்களுடைய மடங்கள்ல இந்த நாட்களை சேர்த்து விடுவார்கள். அறிமான கத்துடர்கள் ஏனென்று பார்த்தால் இந்த நாட்களே தங்களுக்கு வேலை பழு காரியங்கள் இந்த நாட்கள், அதனாலே நாங்கள் இவர்களை வைத்து பராமரிக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு தீர்மானத்துக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே அந்த சுமையை இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள், இவர்களால இந்த நாட்களிலே கத்தருடைய சமூகத்திலே இறக்கி வைத்து ஒரு விடுதலையோடு அந்த பெற்றோரை பார்ப்பதற்கு இந்த நாட்களில் அவர்களால் முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த யாத்ரா புஸ்தகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே இங்கே, அதாவது உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்கள் தேவனாயிருப்பேன், உங்கள் பேர் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீங்க உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாயி கர்த்தர் என்று அறிவீர்கள். ஆறாவது வசனத்திலே வாசிக்கிறபடி, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலே நீக்கலாக்கி ஓங்கிய கையினாலும் மகாத் அதாவது மகா தண்டனைகளினாலும் உங்களை நான் அந்த நாட்களை மீட்டு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அந்த எகிப்தியர் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அவர்களை இந்த நாட்களை இஸ்ரவேல் புத்திரர்களை அடிமையாக அந்த நாட்களை வச்சிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் அவர்களுடைய அந்த பெருமூச்சுக்கள் அவருடைய காரியங்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே தேவனோடு இந்த நாட்களை தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டுகிறது மட்டுமல்ல, அதே வேளையிலே தேவன் அவர்களோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். யாரோடு உடன்படிக்கை பண்ணினார்? ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிற இந்த சந்ததிகளோடு இந்த நாட்களை தேவன் ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணிவிட்டார்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆனாலும் அந்த உடன்படிக்கையின் படி இந்த நாட்களே தேவன் இப்படியான காரியத்தை செய்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களிலே பார்க்கிறவர்களிலே அந்த ஒரு சிலர் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த எகிப்தினுடைய பாரத்தை விட்டோ எகிப்தினுடைய காரியத்தை விட்டோ அந்த நாட்களை அவர்களுக்கு வெளியிலே வர அந்த நாட்களே மனமே இல்லை. நீங்க பாருங்க, இந்த யாத்ரா புஸ்தகத்திலே வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க ஐயா, மகத்துவமான அற்புதத்தை செய்திருக்கிறார் ஆண்டவர். சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்தார், அது மட்டும் இல்ல வெட்டாந்தரியாக மாற்றினார் இந்த நாட்களை. வேதம் சொல்வது கீழ்காட்டை வீச பண்ணி வெட்டாந்தரியாக மாற்றி இந்த நாட்களை அவர்கள் நடப்ப சேருமில்ல சுருதியுமில்ல ஒன்றுமில்ல நடந்து வந்துட்டாங்க, கொண்டு வந்து வனாந்திரத்துக்கு வந்தாச்சு. இந்த இந்த ஒரு பெரிய ஒரு அதாவது பெரிய ஒரு காண்டம் என்று சொல்லுவோம். அருமையான கத்தோடு எப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த சமுத்திரத்துக்கெல்லாம் நடந்து வர்றது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் தான். நீந்தவும் இல்லை இந்த நாட்களில் ஒன்றுமில்ல அவர் நடந்தே வந்தார். ஆனால் இவ்வளவு காரியம் நடந்ததுக்கு பின்பாக கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல வந்து நிக்கிறாங்க என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு சின்ன பிரச்சனைக்கும் நாங்கள் எகிப்திலே இருந்தால் அதை செய்திருப்போம் இதை செய்திருப்போம் அப்படியாக வாழ்ந்திருப்போம், எங்களை கொல்லுவதற்காக இங்கே கொண்டு வந்தீர்கள் சொல்லி மோசியோடு தர்க்கம் பண்ணுகிறதை பார்க்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அந்த தங்களுடைய அந்த எகிப்தினுடைய நினைவுகள் எண்ணங்கள் அவர்களால் மறக்க முடியாது. அதான் முந்தின வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். இப்ப கிமு கிபி என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், நாங்கள் கிபிக்கு பிறகு வந்ததுக்கு பின்பாக கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை வித்தியாசமாக அந்த நாட்களில் இருக்கவர். சிலருடைய வாழ்க்கையிலே அப்படி அல்ல. சிலர் இந்த நாட்களிலே கிறிஸ்துவோடு வந்து கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாலும், ஆனால் தம்முடைய பழைய வாழ்க்கை முந்தின வாழ்க்கை எப்படியாக வாழ்ந்தோம் என்று சொல்லி வாழ்ந்து அந்த வாழ்க்கையைத்தான் மறுபடியும் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம், தேவன் இந்த நாட்களில் தேவனை விசுவாசியாத மக்களுக்கு நம்பிக்கை இந்த நாட்களிலே ஏதாவது எந்த ஏதும் இல்லை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை ஐயா. நம்பிக்கை இருக்குமா இருந்தால் நீ எகிப்தை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை, எகிப்தை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியமும் இந்த நாட்களே இல்லை என்பதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் இந்த நாட்களே வெளிப்படுத்தப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடுகள் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மேல் இந்த நாட்களே முழு நம்பிக்கை கொள்ளவும் மேலும் அதிக அதாவது அதிக காரணமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சாத்தானின் கிரியைகளை நாட்களை அழிப்பதற்காக மனுஷ குமாரனாய் வந்தார் என்று விசுவாசிகள் இந்த நாட்களிலே நம்புகிறார்கள் சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், எப்படியாக வந்தார் என்பதை குறித்து நாட்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை வாசிப்போம். ஒன்று யோவானின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் வருகிற வேளை இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் இந்த நாட்களே வெளிப்பட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் கத்திருந்த நாட்களிலே அங்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரன் சகோதரியும், இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்ற சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்காக மனித குமாரன் நாட்களை வெளிப்படுற. அப்படியானால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யார் என்று பார்க்கிறவர்களே சாத்தான் என்று சொல்லி இந்த நாட்களை குறிப்பிடப்படுகிறது. அவன் வேதம் சொல்றது அவன் ஆதி முதல் எப்படி இருக்கிறான், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்லுகிறது அவனை அழிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களே வெளிப்பட்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படியா, அப்ப இதை குறித்துதான் இந்த நாட்களில் வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்துல கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். இரண்டு கொரிந்தியரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரத்திலே நான்காவது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்குள்ளே பிரகாசிக்க பிரகாசமாகாது இருக்கிறபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுக்குடைய மனதை இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறான், குருடாக்கி வச்சிருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். இப்ப பாருங்க இந்த வசனத்தை, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினுடைய, அந்த சுவிசேஷம் தேவனுடைய ஷடோ, ஷடோ ஆஃப் த லோட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், ஷடோ ஆஃப் த கோட் என்று பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், அந்த சுவிசேஷம் தேவனுடைய சாயலாக அந்த நாட்களை இருக்கிறதா, அதான் அந்த மகிமையின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுறது. அப்ப சுவிசேஷம் அருமையான கத்தோட பிள்ளைகளே ஒரு சாதாரண காரியம் இல்லை, அது மகிமை பொருந்தினதாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகளே வேதத்துல பாருங்கள், எடுத்து கர்த்தருடைய அந்த சுவிசேஷத்தை செல்லோருடைய பாதங்கள் மலையிலே இவ்வளவு அழகாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தர் ரொம்ப முக்கியமான அருமையான ஒரு வார்த்தை. அப்ப ஒரு சுவிசேஷருடைய பாதங்கள் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறதாம், அங்கே தேவனுடைய சமூகத்தில் இந்த மலையிலே பார்க்கிற வேளையிலே அழகாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த சுவிசேஷகன் நடந்து நடந்து போய் கிராமங்கள் கிராமங்கள் பட்டணங்கள் பட்டணங்களுக்காக இந்த நாட்களை பாருங்கள், பசியோடும் பட்டினியோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வேதம் நசனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் நிரப்பினபடியினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்தாராம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:38 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், அந்த சுவிசேஷத்தின் இந்த தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்ன செய்யுமா, அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராத படிக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே வசனத்தை பாருங்க, இந்த வசனத்திலே மூன்று பிரிவுகள் வருது. முதலாவது பாருங்கள், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையான மகிமையை குறித்து சொல்லி, இரண்டாவது சுவிசேஷத்தின் ஒளி, மூன்றாவதாக பார்க்கிற வழியிலே அவ்விசுவாசிகளாய் அவர்களுக்கு இந்த நாட்களை என்ன செய்யலாம், அது இந்த நாட்களே பிரகாசிக்க முடியாதபடி இந்த நாட்களே என்ன செய்கிறானாம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குறாடி அவன் என்ன செய்கிறான், நீ சுவிசேஷத்தை கேட்கக்கூடாது, அவனுடைய விருப்பம் சுவிசேஷம் பிரசங்கக்கூடாது, பிரசங்கப்பட்டால் அந்த நாட்களை தடையை கொண்டுருவான், மழையை கொண்டுருவான், அல்லது வெள்ளப்பெருக்கை கொண்டுருவான் இந்த நாட்களில், அல்ல ஜனங்களுக்குள்ள கலகத்தை கொண்டுருவான், அல்ல இந்த நாட்களை பார்க்கிற வழியில கிறிஸ்தவர்களுக்கும் பிற இனங்களுக்கும் இந்த நாட்களை பிரச்சனையை உருவாக்குகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல அவர்களுக்கு பாருங்கள், அப்போஸ்தலர் பவுலடிகளா இருந்தாலும் சரி, பேதுருவா இருந்தாலும் சரி, அவருடைய ஊழிய பாதையில பாருங்கள், கல்லறிகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடித்தார்கள், கல்லறிகிறார்கள், அடிச்சு போட்டு விடுறாங்க, கல்லடிக்கிறாங்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் இப்ப கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பாக, சில ஆண்டுகள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது மதுரை தேசத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே மதுரையில இருந்து அதாவது எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னால், இங்க கீழே போகணும் இந்த நாட்களில், அதாவது இலங்கை தேசத்தை கிட்ட இந்த நாட்களே பாருங்கள், அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே ராமேஸ்வரம் என்று நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு ஊழியர் இந்த நாட்களே பாருங்கள், அவருக்கு ஆண்டு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், அவர் நம்முடைய சபைக்கு வந்திருந்தார், சாதாரணமாக ஒரு சிலிப்பர் கூட போடாதபடிதான் இந்த நாட்களே அவர் தேவர் சமூகத்திலே இருந்து காரியங்களை செய்தார். அப்படியாக அந்த நாட்களிலே அவர் அந்த பவுலோஸ் அவர் வந்து இந்த நாட்களில் அந்த ஊழியங்களை செய்த வேளையிலே அரும பிள்ளைகளே அந்த நாட்களில் நடந்த காரியங்களை சொன்னார். அவருடைய சாட்சி என்னவென்றால், அவரே ஆண்டவர் இந்த நாட்களை சொன்னார், இந்த நாட்களை நீ போய் இந்த கிராமத்துக்கு போய் இந்த நாட்களிலே போய் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களை பிரசங்கி சுவிசேஷ ஊழியத்தை செய்யன்னு சொல்லி இவர் ஆண்டவரிடத்தில் கேட்டார். ஆண்டவரே, என்னிடத்துல பணம் இல்லை, ஆண்டவரே நான் இப்படியாக அந்த இடத்துக்கு நான் போகணும், அந்த இடத்து ரொம்ப தூரமா இருக்கே, நான் இருக்கிற இடம் தூரமா இருக்கே சொன்ன வேளையில ஆண்டவர் சொன்னார், நீ போ என்று சொல்லி சொன்னார், நீ போ என்று சொல்லி சொல்லி இந்த நாட்களில் சொல்லிவிட்டு சரி என்று சொல்லி இவர் ஜோம் பண்ணி கொண்டிருந்த வழியிலே திடீரெண்டு டெலிகிராம் வந்து, அந்த நாட்களே டெலிகிராம் தான், டெலிகிராம் வந்து அதாவது இந்த போஸ்ட்பியோன் கொண்டு வந்த நாட்களை சொன்னான், ஐயா உங்களுக்கு இவ்வளவு காசு பணம் வந்திருக்கிற கொஞ்சம் காசை கொடுத்தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அந்த படத்துல அந்த அவர் அந்த யார் அனுப்பினு சொல்லி சொன்னால் இந்த நாட்களே அந்த அனுப்பினுடைய பேரையும் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே அவர் அந்த அந்த பியோன் இந்த நாட்களே சொல்லி இருந்தார். இவர் எனக்கு தெரியாதே என்று சொல்லி இந்த நாட்களை இவர் விசாரித்து அந்த இடத்திலே போய் அவரிடத்திலே கேட்ட இடத்திலே அவர் சொன்ன மறுமொழி என்னவென்றால், ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த பணத்தை உனக்கு அனுப்புன்னு சொல்லி, ஆனா உண்மை எனக்கு முன்பின் தெரியாது, கர்த்தர் என்ன நித்திரை கொள்ளவே இந்த நாட்களை விடவில்லை. இந்த பணத்தை உனக்கு அனுப்பினதற்கு பின்பாகத்தான் கத்தர் எனக்கு நல்ல நித்திரையை கட்டளையிட்டார் சொல்லி அங்க அவர் சொன்னார். இந்த நாட்கள் யாருமே எனக்கு கத்துடைய பிள்ளைகளை எனக்கு தெரியாது என்ன காரியம், அதுக்கு பின்பாக என்ன காரியம் தெரியாதுன்னு சொல்லி என்னுடைய வேலையை பணத்தை அனுப்புவதான். அப்படியே அந்த பணத்தை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு வந்து இந்த நாட்கள் என்ன செய்யற பவுலோஸ் சொல்லி அந்த பாஸ்டர் அந்த இடத்துல பாருங்கள், மனைவியை கூட்டிக்கொண்டு இந்த நாட்களே போய் அந்த ட்ரெயின்ல போய் இந்த நாட்கள் டிக்கெட் எடுக்கிற வழியில பாருங்கள் என்ன காரணம் என்றால், சரியாக அவர்கள் இருவருக்கும் அந்த டிக்கெட்டு கணக்காகத்தான் அந்த பணம் இருந்தது. எந்த விதமான காரியம் கூடியோ குறைப்போ இல்லை, கணக்காக மட்டமா இருந்தது. போய் இந்த நாட்களை சொல்லப்பட்ட இடத்துக்குள்ள போய் இறங்கி விட்டார். இறங்கி அந்த இடத்திலே பாருங்கள், கத்துடைய ஊழியத்தை சுயத்தை சொல்கிற வேளையிலே அது பயங்கரமான இந்து மக்கள் இருக்கிற இடமாக அந்த இடத்துல இருந்த வேளையிலே பாருங்கள் ஒரு சம்பவம் நடந்த என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள் சுயசகத்துக்கு அவர்கள் எதிர்த்து நின்ற ஜனங்கள் அவரை இந்த நாட்களில் என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அவரை இந்த நாட்களில் துன்புறுத்தி அடித்து காரியங்களை செய்து ஒரு பெரிய ஒரு மரத்திலே கட்டி வைத்து அவரை அடித்து துன்புறுத்தி எல்லாம் செய்து விட்டார். ஆனால் அந்த இடத்துக்கு போற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் அவர்கள் கொண்டு போடுவார்கள். ஆனால் என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அடித்து அவர் இயலாத தருவாயில் இந்த நாட்களிலே அவருடைய கரங்களை அதாவது கயிறிலே கட்டியிருந்த கைகள் எல்லாவற்றையும் அவிழ்த்து இந்த நாட்களை விட்டு விட்டார். அவர் ஆண்டவரிடத்திலே கேட்டார், ஆண்டவரே இதற்காகவா நீங்க இந்த இடத்துல என்னை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்திலே கேட்டார் சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்டார். அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ திரும்பி பார், உன்னை கட்டியிருந்த மரத்தை திரும்பி பார்னு சொல்லுகிற வழியிலே. அப்படியே அது பெரிய மரமா அந்த மரத்தை திரும்பி பார்க்கிற வழியில அந்த மரம் பார்த்து கொண்டு நிக்கவே அந்த மரம் அப்படியே பட்டு போய்விட்டது. அமரிமான கத்தோட வழியில் என்ன மகத்துவமான காரியம், அந்த காரியம் நடந்ததற்கு பின்பாக அந்த ஜனங்கள் அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் மிக பயம் உண்டாகி விட்டது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர்கள் ஆண்டவரை சொந்தரச்சராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அந்த இடங்களை கொடுத்து அவர் அந்த ஒரு ஆலயத்தை கட்டி இந்த நாட்களிலே அநேகர் இந்த நாட்களிலே அந்த இடத்துல ஆராதித்து வருகிறார்கள். இப்ப அவருடைய பிள்ளைகள் தான் இந்த நாட்களில் அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இது எப்படி என்று பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு சோதனை சௌதரியே பாருங்கள், அந்த தேவனுடைய காரியம் அந்த சுவிசேஷத்தினுடைய மகிமை எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கிறோம். ஏனென்றா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பாருங்கள் யாருடைய சாயலாக இருக்கிறது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவினுடைய அதாவது தேவன் கிறிஸ்து பாருங்கள் இவருடைய அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசியால் ஆகிய அவர்களுக்குள்ள பிரகாசிக்காத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனாகிய தேவனானவன் அவர்களுடைய மனதை இந்த நாட்களில் என்ன செய்து வைத்திருக்கிறான், குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்திலே பார்க்கிறோம். அறிமான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால், இன்றைக்கு சுவிசேஷங்கள் அதாவது பிரசங்கிக்க முடியாதபடி கோஸ்பில் அதாவது பிரீச் பண்ண முடியாதபடி தேசங்களை இந்த நாட்களில் கட்டி வைத்துக்கிறான், தேசத்துக்கு போக முடியாது. அருமையான கத்துடைய பாருங்கள், கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகளுக்குள்ளே சுவிசேஷத்துக்கு செய்ய போனால் இந்த நாட்கள் ரொம்ப கஷ்டமான காரியம் பாருங்கள். இந்த நாட்களே வேதம் சொல்ற பாருங்க, யூரோப்பா தேசத்திலே பாருங்கள் ரிச்சர்ட் டும்ப்ராயன் பாருங்கள் இந்த நாட்களே அதாவது இந்த நாட்களே அவர் இந்த நாட்கள் இந்த யூரோப்பாவிலே இந்த நாட்களே அந்த நாட்களே இருந்தவர் அவருடைய அவரிடம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தேசமாக அந்த நாட்கள் இருந்த நிமித்தம் அவரை போட்டு சுவிசேஷத்து நிமித்தம் அவரை சிறைச்சாலையிலே போட்டு அடித்து அங்கே அவருடைய மலத்தை அவர் தின்னும்படியாக அந்த நாட்களை அடித்து துன்புறுத்தினார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாராம். ஜோமணி கொண்டு இருக்கிற வேளையிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே ஒரு பெரிய ஒரு இறைச்சல் இந்த நாட்களை வந்தாம் அந்த சிறைச்சாலையில என்னென்று பார்த்தால் தூதர்கள் வந்து நின்றார்களாம். அவர்கள் சொன்னார்களாம், உங்களுடைய ஜெபத்தை இந்த நாட்களே எங்களிடத்திலே கொடுங்கள் என்று சொல்லி. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவர் ஜெபம் பண்ணார், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த இடங்களை ரட்சிக்கப்பட வேணும் என்று சொல்லுகிற வேளையிலே அப்படியே தூதர்கள் அந்த வார்த்தைகளை கொண்டு போய் அந்த ஜனங்களுக்குள்ளே விதைத்து விட்டு மறுபடியும் வந்து சொல்லுவார்களாம், நாங்கள் அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நெருக்கமான சூழ்நிலை இன்றைக்கு அந்த தேசம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான ஏன் அப்படி என்று பார்க்கிற வேளையிலே அந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்ன செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், சுவிசேஷத்தை ஜனங்கள் அறிந்தால் அவர்கள் இந்த நாட்களிலே தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரமாட்டார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே சென்று விடுவார்கள் என்ற நோக்கத்தில் இந்த நாட்களிலே அவர்களுடைய மனதை அங்கே அவன் என்ன செய்கிறான், குருட்டாட்டமாய் வைக்கிறான். நீ இயேசு ஏற்றுக்கொள்ள கூடாது. சில இடத்துல பாருங்க, பெற்றோர் பிள்ளைகள் இயேசு ஏற்றுக்கொண்டோன்னு பெற்றோர் என்ன செய்யணும்னு சொன்னா, நீ வீட்டிலே இருக்கக்கூடாது, நீ மதம் மாறிட்ட, நீ கிறிஸ்தவனா மாறிட்ட, நாங்கள் பரம்பரை இந்துவாக்கள், நாங்கள் பரம்பரை இப்படியாக இருக்கிறோம், முஸ்லீமாக இருக்கிறோம், நீ அப்படியாக இருக்கிறாய், ஆனால் நீ இன்றைக்கு இப்படியாய் மாறிட்டாய் என்று சொல்லி இந்த நாட்கள் அவர்களை தள்ளிவிடுகிறார்கள். சாது சுந்தர் சிங் என்று சொல்லி ஒரு தேவருடைய மனுஷன் இருந்த அந்த நாட்களே பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்களே நடந்தது. என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அவருடைய அவர் சீக்கிரா இருந்தபடியினால் அவருடைய பாருங்கள் இந்த நாட்களே அவர் அங்கே முதல் அந்த வேதத்தை வெறுத்து நின்றவர், வேதத்தையே கிழித்து காரியங்களை செய்தவர். ஆனால் ஆண்டவர் அவரை தொட்டார். தொட்டதற்கு பின்பாக அவருடைய சொந்த பெற்றோரே அவருக்கு என்ன செய்தார்னு சொன்னால் உணவிலே நஞ்சை கலந்து நாட்களே கொடுத்தார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அந்த நஞ்சு அவரை சேதப்படுத்தவில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் இங்கே அந்த சுவிசேஷத்தில் இந்த நாட்களே அந்த ஒளி அவர்களுக்கு நாட்களை பிரசங்கிக்கப்படுவதற்காக பிரசன்னமானது நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது அவர்கள் இந்த நாட்களே அங்கே பிரகாசமாகாத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை இந்த நாட்களில் என்ன செய்கிறான் சொன்னால் குருட்டாட்டமாய் வைக்கிறது நிமித்தம் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன சொல்லி சொன்னால் அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அந்த தேசத்திலேயோ அந்த பட்டணத்திலேயோ அந்த தீவிலேயோ அந்த நகரத்திலேயோ அந்த நாட்களே பிரசங்கிக்க முடியாதபடி இந்த நாட்களே தடைகளை இந்த நாட்களே உண்டு பண்ணுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அன்பு சோதனை சோதரி. அதைத்தான் இங்கே குருந்தி ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே. இப்ப பாருங்கள் அங்கே இன்றைக்கு இந்த நாட்களே பாருங்கள் இதன் நிமித்தம் தான் இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த சுவிசேஷம் அந்த விசுவாசிகளுக்குள்ளே இந்த நாட்களே நம்பிக்கை அற்ற நிலையிலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறதற்கு முக்கியமான காரியம் காரியம் என்னவென்றால் அவனே அவர்களை இந்த நாட்களே அந்த இடத்திலே பாருங்கள் அவன் இந்த நாட்களே தடுத்து வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு சோதனை. கலாத்தியரின் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான்காவது வசனம் சொல்லுகிறது அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படிக்கு தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே இருந்த நாட்களை தேவன் விடுவிக்கும்படியாக அந்த நாட்களை இந்த காரியத்தை செய்கிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள் இப்படியாக இந்த காரியத்தின்படி வருகிற வேளையிலே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள்ல இருந்து சாவங்கள்ல இருந்து நாங்கள் விடுவிக்கும்படியாக தான் தன்னைத்தானே இந்த நாட்களே ஒப்பு கொடுத்து அவர் இந்த நாட்களிலே தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் கலாத்தியர்கள் நிருபத்திலே பவுலடிகள் இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களே எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரர் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே அங்கே எபிரேயர் நாக்கத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் எபிரேயரின் புஸ்தகத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே பதினான்காவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது எப்படி என்றால் ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவருக்கு இந்த நாட்களை பாருங்கள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இந்த நாட்களே இருக்க அவரும் அவர்களை போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் அங்கே உடையவர்களானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவிய காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள் அந்த பதினாறாவது வசனம் சொல்லுகிறது ஆகிய ஆதலால் அவர் தேவ தூதர்களுக்கு அங்கே உதவியை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக அந்த நாட்களே கை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப யாருடைய சந்ததிக்கு தேவன் இந்த நாட்களில் உதவி செய்தார் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் இந்த நாட்கள் இந்த காரியம். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி யார் இன்றைக்கு நானும் நீங்களும் தான் அந்த ஆபிரகாம் சந்ததியிலே வந்தது மட்டுமல்ல அந்த ஆபிரகாம் சந்ததி ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சந்ததி ஊடாக இந்த நாட்களை நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அன்றியும் யோவான் சுவிசேஷம் புத்தர் சொல்லப்பட்ட அன்றியும் அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவர்களுடைய புத்திரர்களாக இருக்கும்படிக்கு அவர்களுக்கு என்ன என்ன கொடுக்கப்பட்டது அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த எபிரேயர் ஆக்கத்திலே பார்க்கிறோம் தேவன் இந்த நாட்களை நம்மை விடுதலை பண்ணும்படியாக அந்த பொல்லாத இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் அந்த கார லோகாதிபதியுடைய காரியத்திலே நம்மை விடுதலையாக்கும் பண்ணும்படியாக இந்த நாட்களை இந்த பூமிக்கு இந்த நாட்களை வந்தார். ஏனென்றால் அவன் இந்த நாட்களிலே மரணம் மரணத்தை இந்த நாட்களில் ஜனங்களுக்கு கொண்டு வந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி இந்த நாட்களில் ஜெயம் பெற்றவரா இந்த நாட்களில் இருந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மறிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மறிக்காமல் இந்த நாட்களில் காரியத்தை செய்திருக்கலாம், ஆனால் இந்த நாட்களே அவரிடத்திலே இருந்து இந்த நாட்களே ஜனங்களை விடுவிக்கும்படியாகத்தான் இந்த நாட்களே வேதத்திலே பாருங்கள், பேதுருவின் புத்தகத்தில் சொல்லப்படுவது, அவர் போய் இந்த நாட்களில் நோவாவின் காலத்திலே இந்த சுவிசேஷத்தை அறியாமல் இருந்த ஜனங்களுக்கு போய் அவர்களை பிரசங்கித்து அவர்களை அந்த இடத்திலே இருந்து விடுதலையாக்கி மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவராய் இந்த நாட்களே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கணும். கொலோசியர் 1 முதலாம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி சொன்னால், சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து இந்த நாட்களில் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக தேவன் அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்ப்போமா இருந்தால், அவர் தாருங்கள் இந்த நாட்களே கையெழுத்துக்களை குலைத்தார், இந்த நாட்களே எல்லாவற்றையும் குலைத்து சிலுவையிலே வைத்து ஆணி அடித்து இந்த நாட்களே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்னைக்கு நாங்கள் எல்லாம் நினைக்கிறோம் இந்த நாட்களே ஏதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார் சொல்லி, அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறவன் பிசாசானவன், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சிலுவையிலே இல்லையே, அவர் வெற்றி சிறந்து விட்டாரே. அப்படியானால் பாருங்கள், அவருடைய துறைத்தனங்கள், அவருடைய அதிகாரங்கள், அவருடைய வல்லமை எல்லாம் இந்த நாட்களே அங்கே அடிக்கப்பட்டு இந்த நாட்களே ஆண்டவர் அங்கே வெற்றி சிறந்ததை அங்கே இந்த நாட்களை நாங்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தது நோக்கம் இந்த நாட்களே பாருங்கள், அங்கே இந்த நாட்களே தன்மேலே ஜனங்கள் நம்பிக்கை வைத்து இந்த நாட்களே அவரோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே தேவன் இந்த நாட்களே அங்கே காரியத்தை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதை குறித்தான் இந்த நாட்களே நாங்கள் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா பாருங்கள், இங்கே 1 யோவான் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 1 யோவான் புத்தகத்திலே இந்த நாட்களிலே 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே என்னோடு கூட நான் வாசிப்போம். இந்த நாட்களே 1 யோவான் 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே 19வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், வாசிக்கின்றேன் பாருங்கள், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கிறதாம் அங்கே பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் நாங்கள் எப்படியாக அந்த நாட்களே நாங்கள் தேவனாலே உண்டாயிருக்கிறோம், அது மட்டுமல்ல உலகம் இன்றைக்கு பொல்லாங்குக்குள்ள இருக்கு. இன்றைய பாருங்கள், அநேகரை பாருங்க, இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் வீழ்ச்சி காரணம் என்ன, அவர்கள் இந்த நாட்களே உலகத்துக்குள்ளே விழுந்தது நிமித்தம், பொல்லாங்குடைய கையிலே பிடிப்பட்டது நிமித்தம் தான் இன்றைக்கு விழுந்து போயிருக்கிறாங்க. அதாவது தொடங்கேக்களை பாருங்கள், அனலாக அக்னியாக நாட்களை தொடர்ந்து ஊழியை செய்தாங்க. இன்றைக்கு ஆக்களை பார்த்து ஆக்களை காணல, அட்ரஸே இல்லை. என்ன காரணம், உலக காரியம், பண ஆசை, பொருள் ஆசை, இப்படியான காரியங்களுக்குள்ள இந்த நாட்களே வந்து விழுகிற வேளையிலேயே அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் கட்டி முடியாதபடி இந்த நாட்களை இடையிலே இந்த நாட்கள் என்ன வருகிறது என்றால் தடைகள் வருகிறதை பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் எவனும் இந்த நாட்களை என்ன செய்ய மாட்டான், பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கானவன் அவனை தொடான். அப்படியானால் இந்த நாட்களே உண்மையாகவே தேவனாலே பிறக்க வேண்டும். நாங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை சுந்தரச்சராக ஏற்றுக்கொள்கிறது அல்ல, ஞானஸ்தானம் எடுக்கிறது அல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை இந்த நாட்களே அங்கே சேவிக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், அந்த 20வது வசனம் சொல்லுது, அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கும் தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை இந்த நாட்களை தந்திருக்கிறாள் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளே இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவனுமாய் இந்த நாட்களே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படியாக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை இந்த இடத்திலே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்கே பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளின் நம்பிக்கை அடிப்படை எப்படியாக இருக்க வேண்டுமா, தேவன் மேலே அந்த பற்றுதலை இந்த நாட்களே வைக்க வேண்டுமே ஒழிய இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே வேறு எதிலும் இந்த நாட்களே அந்த நம்பிக்கையை இந்த நாட்களே வைக்க கூடாது என்பதை தான் சொல்லப்படுது. இன்னைக்கு நீ விசுவாசியா இந்த நாட்களை இருந்தா என்று சொன்னால் உன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல பணத்தின் மேலே வைக்காத, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு முக்கியமான காரியம் என்ன ஒன்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு எதன் மேலே இந்த நாட்கள் அந்த நம்பிக்கையை வைத்து இந்த நாட்களை நடக்கிறார்கள் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த நாட்களே இந்த வார்த்தையூடாக பேசும்படியாக தேவன் இந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, விசுவாசியின் இந்த நாட்களிலே நம்பிக்கையின் அடிப்படை ஆண்டவரே உம்மோடு இருக்க ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளும் உலகத்தோடு அல்ல ஆண்டவரே, ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் உலகத்திற்கும் உமக்கும் இந்த நாட்களிலே ஊழியம், ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதனாலே அவர்கள் ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்வர்களாய் இந்த நாட்களில் இருக்க நிறந்த கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. அடியேனே மறைத்து நீர் வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களே முற்று முழுதாய் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்று வாழ் நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை உரையை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து வேதத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். நாளை நாளிலே வேதாக மக்கள் இவது நிகழ்ச்சியில் இந்த வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறு உழைப்பிலே செல்கின்ற பொழுதும், அதே வேளையிலே யூடியூப் கூடாக ஃபேஸ்புக்கு கூடாக எக்ஸ் தளத்துக்கு கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்துக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நன்றி ஐயா, காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் இன்றைக்கு பாட்டு ஒன்று போட்டுருங்க ஐயா.
1: விளங்கில் ஐயா,
0: இன்றைக்கு பாட்டு, அதாவது விசுவாசிகளின் நம்பிக்கை என்று சொல்லி அந்த தலைப்பை போட்டு பாட்டு ஒன்று போட்டு.
1: ஆமென். பாட்டு ஓகே. நன்றி ஐயா, காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: காட் பிளஸ் யூ.
1: ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் அருமையானவர்களை. இதுவரை நிரமங்களுடன் ஊழியர் சுசேஷத்தின் வானரர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து வேதிக்கிறார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்க விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவாராக. ஆமீன்.
2: ஆமீன்.
1: நான் இந்த வேலையிலிருந்து ஊழியர்
2: பாசன்
1: அவர்களை அழைக்க இருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் தேவ ஊழியரை வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் சந்தித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் வார்த்தைகளோடு வெளிப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய பரிசுத்தாவியானவர் தாமே அவர் கூடாக வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக.
3: வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நேசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மதியில் பகிர்ந்து கொடுப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரெண்டு தீமத்தி நாலாம் அதிகாரம் 18 வசனம். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுவார். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற இந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த தீமை என்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். என்னுடைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் தீமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். இந்த தீமையிலிருந்து விடுவிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அப்போ அந்த விடுதலை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார். அதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு எந்நேரத்திலும் அவர் கிருபையை கொடுக்கிறார். பவுல் எழுதும் போது தீமத்தே என்ற ஒரு குமாரன் தன் வாழ்க்கையில் அநேக தீமைகளை அனுபவித்து வருகிறார் என்று அவர் அறிந்தபடினாலே தன்னுடைய குமாரனுக்கு விசுவாசத்தில் அவரை தட்டி எழுப்பவும், விசுவாச வாழ்க்கையில் அவருக்கு துணை நிற்கவும், விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து, கர்த்தருடைய நாமத்தை கொடுத்து அவரை பலப்படுத்துவோம். அவர் எழுதுகிற இந்த சத்தியத்தை குறித்து, வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது எவ்விதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் உதவி செய்கிறார், தட்டி எழுப்புகிறார், ஆலோசனை கொடுக்கிறார், விடுதலையின் செய்தியை கொடுக்கிறார், கலங்காதே கர்த்தர் இருக்கிறார் என்று தேற்றுகிறார், வாக்குத்தத்தமாய் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுகிறார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து. அப்போ இந்த தீமையை கொண்டு வருகிறவன் யார்? தீமையை விதைக்கிறவன் யார்? தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை உடையவன் யார்? எவெல்லாம் கேள்விகளை கேட்கும் போது அதற்கு பதில் வருகிறவன் சாத்தான். தீமை செய்ய துணிகிறான். ஒன்று, தீமை நம்முடைய உலகத்தின் வாழ்க்கைக்கு குறித்ததான காரியங்களில் தீமை செய்ய வருகிறான். அடுத்தது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீமை செய்கிறான், குடும்பத்திற்கு தீமை செய்கிறான், கணவன் மனைவிக்கு தீமை செய்கிறான், பெற்றோர் பிள்ளைகளுக்கு தீமை செய்கிறான். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்நேரத்திலும் தீமையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை மாட்டாரா? இந்த தீமையினால என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அநேகர் பிசாசு தூண்டி விடுகிற தீமையினாலும் விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுகிறார்கள். தியானம் செய்வது கிடையாது, வேத வசனத்தை வாசித்து ஆண்டவர் பேச வேண்டும் என்று விட்டுக் கொடுப்பது கிடையாது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில யோசிக்க வேண்டியது, எதற்காக நான் தீமை அனுபவிக்கிறேன்? இந்த ஊழியத்திலே தீமை அனுபவிக்கிறவர்கள் வேறு, பிசாசு போராட்டத்தோடு வெறிதனத்தோடு நம்மளை தாக்க வருகிறான். அவனை நாம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நமக்கு உபத்திரத்தை கொண்டு வருவோம், துன்பத்தை கொடுக்கவும், வேதனை கொடுக்கவும், போராட்டத்தை கொடுக்கவும், பலவிதமான தீமையான காரியங்களை செய்கிறோம். இந்த தீமையிலிருந்து விடுவிக்க வேணும் என்றால் கர்த்தர் தேவை, கர்த்தருடைய வார்த்தை தேவை, கர்த்தருடைய வல்லமை தேவை, கர்த்தருடைய நாமம் தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை விடுவித்து, உனக்கு வருகிற தீமை எதுவா இருந்தாலும் கர்த்தர் என்னை எல்லா தீமையிலிருந்தும் விடுவித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தரை நம்பினபடினாலே இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தீமையான காரியத்தை நமக்கு செய்ய வேண்டும் என்று அவன் போடுகிற

தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுகிறவர். அப்ப இந்த உலகத்துல தான் தீமையை அனுபவிக்க முடியும், இந்த உலகத்துல தான் தீமை தொடரும், இந்த தீமை பிசாசினால ஆட்டி படைக்க முடியும். ஆனா பரலோகம் ஒன்று இருக்குது, இது பூலோகம் பரலோகம். பரலோகத்துல என்ன காப்பாற்றுவார், பரலோகத்திற்கு போவதற்கு என்ன காப்பாற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதா. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுவார். அவருக்கு என்றென்றைக்கும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன் என்று சொல்லுகிற இந்த பவுல்வை பார்க்கும் போது காப்பாற்றுகிற விடுவிக்கிறவர் காப்பாற்றுகிறவர், நம்ம எல்லா தீமையிலிருந்து விடுவிக்கிறவர் காப்பாற்றுகிறவர் ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன், மகா பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் மாறாத தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், உன்னை விடுவிக்கிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், தீமை வராதபடி காப்பாற்றுகிறவர், பிசாசு உன்னை தொடாதபடி காப்பாற்றுகிறவர், எந்த தீங்கு உன்னை அணுகாதபடி காப்பாற்றுகிறவர். தீமை உன்னையும் என்னையும் மோதும் போது கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் விடுவிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த வேதாகம வசனங்களை குறித்து இந்த வேளையில் உங்கள் மதியிலே சில காரியங்களை நான் பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நகர்மையானவிலே வேதம் சொல்லுகிறது 34:17 நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலிருந்து விடுவிக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும் போது, நீதிமான் யார்? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன். நீதிமான் யார்? பாவ மன்னிப்பை பெற்றவன். நீதிமான் யார்? இயேசுவை விசுவாசிக்கிறவன். நீதிமான் யார்? இயேசுவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றவன். நீதிமான் யார்? இயேசுவின் மூலமாக கிருபை பெற்றவன். நீதிமான் யார்? அடிமை தினத்தில் இருந்து விடுதலை பெற்றவன். நீதிமான் யார்? சாப கட்டில் இருந்து விடுதலை பெற்றவன். நீதிமான் யார்? பிசாசினுடைய கிரியைகளிலிருந்து விடுதலை கொடுத்த கர்த்தரை தொடர்ந்து நேசிக்கிறவன். இந்த நீதிமான் உடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வது என்னவென்றால் தீமையிலிருந்து அவளை விடுவிக்கிறார், தீமை நின்று விடுவிக்கிறார். இன்றைக்கு பௌர்ணமி, இந்திய தேசத்தில அநேக கிறிஸ்தவர்கள் பயப்படுகிற, என்னுடைய அனுபவத்தின் ரீதியிலே பேசுகிறார், அநேக கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிறவர்களும் பயப்படுவது இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு. அமாவாசை முன்னதாகவும் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு முன்னதாகவும் இந்த பிசாசின் கிரியைகள், பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய வல்லமைகள், பிசாசினுடைய இருளின் அதிகாரத்தினாலே அவன் விசுவாசிகளை தான். ஆனால் ஒரு முட்டி போட்டு நிற்கிற முழங்கால் யுத்தத்தில் நிற்கிற ஒரு விசுவாசியை அவன் தாக்க முடியாது. நேகருடைய குடும்பங்களில் பில்லி சூன்யம், நேக குடும்பங்களில் மாந்திரிகத்தினுடைய வல்லமைகள், பிசாசினுடைய கிரியைகள் ஏவலின் ஆவினாலே தாக்கப்படுகிற குடும்பங்கள். தீமை நின்று உன்னை விடுவிக்கும் கர்த்தரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யார் உனக்கு எழும்பினாலும், யார் உனக்கு விரோதமாய் செய்தாலும், அவருடைய இரத்தத்தினாலே பிசாசை அழித்தவர், அவருடைய நாமத்தின் வல்லமையினாலே பிசாசை சிலுவையிலே கொன்றவர் இன்றோ உயிரோடு இருக்கிறவராயிருக்கிறார், இன்றோ உனக்கு வாதாடுகிறவராயிருக்கிறார். அந்த கர்த்தர் தீமை நின்று விடுவிக்கிறார். பிசாசு என்னதான் தீமை கொண்டு வந்தாலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நாம். ஏனென்றால் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ளே இருக்கிறவர் அற்புதத்தை செய்கிறவர், உனக்குள்ளே இருக்கிறவர் உன்னை நீதிமான்

பிள்ளை என்ற புத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் அவர்களை அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுவிக்கிறார். நெருக்கமான தீமையை கொடுத்து நெருக்குகிறான் பிசாசு. விசுவாசத்தில் முன்னேறாதபடி நொறுக்குகிறான், பண கஷ்டத்தினாலே நொறுக்குகிறான், வியாதியினாலே நொறுக்குகிறான், உபத்திரத்தினாலே நொறுக்குகிறான், வேதனையினாலே நொறுக்குகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை நாளுக்கு நாள் அவனுக்கு நன்றாக தெரியும். ஏசு வரப்போகிறான், நியாயாதிபதியாய் வரப்போகிறான். அந்த நாளிலே நான் பரிதாபமாய் எரிகிற அந்த அக்னி கடலிலே நான் தள்ளப்பட போகிறேன். அதற்கு முன்பதாக அவனுடைய எரிச்சல் கிறிஸ்தவ பிள்ளைகள் மீது, கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகள் மீது தாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம்டாதாக. சங்கீதக்காரன் இவ்விதமாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதியிருக்கிற சங்கீதம், என்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்தேன், அவர் என்னை விடுவித்தார். முப்பத்தி நாலாம் சங்கீதம் பத்தொன்பது வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது, நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆகிலும் கர்த்தர் அவைகள் அனைத்திலிருந்தும் அவனை விடுவிக்கிறார். நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆகிலும் கர்த்தர் அவைகளை அனைத்திலும் இருந்து அவனை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.

உபத்திரம் இந்த உலகத்தில் உண்டு. நீ பசுத்தத்தில் வாழும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைக்குவான். விசுவாசத்தில் வளரும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைக்குவான். ஒழுங்காக ஆலயத்திற்கு போகும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைப்பான். தெய்வ பக்தியோடு பலிப்பிடத்தை கட்டி கர்த்தருடைய சமூகத்தில் உன்னுடைய வீட்டிலே நீ நிற்கும் போது, தேவனுடைய சமூகத்தை நாற்கும் போது பிசாசு உன்னை நொறுக்க பார்ப்பான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் நீதிமான்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. வேக உபத்திரங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிசாசு கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவைகளை அனைத்திலுமிருந்து அவனை விடுவிக்கிறார். அனைத்தில் இருந்தும் விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம். யார் விடுவிப்பது? கர்த்தர் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கிறார். நூத்தி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் வருகையும் காத்தருள்வார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன் ஆத்துமாவை காப்பார். இதுவரையிலும் பார்க்கப்பட்டு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, சரீரத்து உலகத்துக்குரிய வாழ்க்கை, சரீரத்துக்குரியதான வாழ்க்கை. ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கையும் வருக்கையும் காத்தருள்வார். உன் ஆத்துமாவை காப்பார், அதான் முக்கியம். இந்த சரீரத்திற்கு வர்ற தீமை, இந்த உலக வாழ்க்கைக்கு வருகிற தீமை, குடும்பத்திற்கு வருகிற தீமை, இவெல்லாம் உலகத்தோடு நின்றுவிடும். ஆனால் உள்ளே வாழ்கிற ஆத்துமா அது கர்த்தரை நோக்கி பார்க்கிறபடினாலே, கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே, தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். அந்த ஜீவனுள்ள நாமம் நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றக்கூடிய நாமம். இயேசு என்னும் கர்த்தர் இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை கிருபையின் மூலமாக எடுத்து வந்தார். அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் காப்பாற்றுகிற கர்த்தர் அவர். இதுல எந்த மாற்று கதையே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாங்க.

சங்கீதம் 91:9-10. கர்த்தரை உன் அடைக்கலமாக்கினால் தீங்கு உன்னை அணுங்காது, வாதி உன் கூடாரத்தை நெருங்காது. கர்த்தர் உன் அடைக்கலமானால் தீங்கு உன்னை அணுங்காது, வாதேவன் கூடாரத்தை அணுங்காது. அப்போ தீங்கு உன்னை அணுங்காது, அப்ப தனிப்பட்ட வாழ்க்கை அது. வாதேவன் கூடாரத்தை நெருங்காது.

0: கத்தர் உன் அடைக்கலமாயினால் தீங்கு உன்னை அணுங்காது. கத்தர் உனக்கு அடைக்கலமானவர் மாறினால் தீங்கு உன்னை அணுங்காது. வாதி உன் கூடாரத்தை நெருங்காது. தீங்கு உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நெருங்காது அணுங்காது. வாதை என்பது வாழ்க்கையில் வருகிற வியாதிகள், தொத்து நோய்கள், சிலது தீராத வியாதிகளாய் மாறுகிறது. தீராத வியாதிகளுக்கு விடுதலை கொடுக்கிற நாயகனாய் அவர் கடந்து வருகிறார். நம்முடைய வீட்டை வேலி அடித்து காப்பாற்றுகிறார். நம்முடைய வீட்டின் வாசலில் அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் நிற்கிறார்கள் வீட்டு வாசலிலே. உன்னை காக்கும்படி, உன்னை ஆதரிக்கும்படி, உனக்கு உறுதுணையாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார். இது கிறிஸ்துவனுடைய அன்பின் நிமித்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கூடாரத்தை, நாம் வாழ்கிற வீட்டை, நம்முடைய வாழ்கிற வீட்டுக்கு சுற்றிலும் அவர் நமக்கு நித்திலமாக வேலி அடித்து காப்பாற்றுகிறார். கூடாரத்துக்குள் சமாதானம், கூடாரத்துக்குள் அன்பு, கூடாரத்துக்குள் கர்த்தர் அவரே மகிமைப்படுகிறவராய், கூடாரத்துக்குள் பலிப்பிடத்தை கட்டி அவரை நோக்கி பார்க்கும் போது அவருடைய நாமத்தினுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பும் போது நம்முடைய கூடாரத்தில் இருக்கிற இருள்கள், வாதைகள், தீமையான காரியங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது. கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். எசையா 41:10, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் ஒரு நீதிமானுக்கு. ஒரு தீமையை அனுபவிக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அதாவது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறார். ரெண்டென்றும் அரசாளுகிறவர். பயப்படாதே என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், பயந்து கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் அவர் கிருபையை அருளுகிறார். அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பயப்படுகிறோம். பிசாசு ஒரு தீமையை கொண்டு வந்து விட்டால் அவன் தீமைக்கு விரோதமாய் போராடுவதில் நாம் பலப்பட வேண்டிய காரியத்தில் இருக்கிறோம். பயப்படாமல் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். பயப்படாமல் கர்த்தரை நம்ப வேண்டும். பயப்படாமல் கர்த்தரோடு இருக்க வேண்டும். பயப்படாமல் கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்ள வேண்டும். பயப்படாமல் அவருடைய வசனத்தை வைத்து வாழ வேண்டும். பயப்படாமல் முட்டியில் நிற்க வேண்டும். பயப்படாமல் அவருடைய வசனத்தை வைத்து வாழ நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையாய் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எந்த தீமை வந்தாலும் நான் விடுவிப்பேன். எந்த தீமை வந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன். எந்த வாதை வந்தாலும் உனக்கு குணமாக்குவேன். எந்த தீமை உன்னை அணுகினாலும் அது உனக்கு சேதத்தை படுத்தாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாங்க. அப்போ ஆண்டவர் கூட இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா ரெண்டு காரியத்தை பண்றாரு. ஒன்னு பலப்படுத்துகிறார், ரெண்டாவது சகாயம் செய்வார், சகாயம் பண்ணுகிறார். பணம் நஷ்டமாயிட்டே இருக்குதுனாக்கா சகாயம் பண்றாரு, அது நஷ்டம் ஆகாதபடி தடுத்து நிறுத்துறார். சகாயம் இது இன்னொரு வார்த்தை கிருபை கொடுக்கிறாரு. பலப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி ஆண்டவன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னா உன்னை வீக்னஸா விட மாட்டாரு, உன்னை பலவீனமா அடைவதற்கு விட மாட்டாரு, தீமை செய்யறவன் உன்னை மேற்கொள்வதற்கு விட மாட்டாரு. நீ பலவீனமா இருக்கும் போது உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய், பலப்படுத்துகிற பசுத்தாவியை உனக்கு அனுப்பி அவர் பலப்படுத்துகிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், உன்னை ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே சகாயம் பண்ணும் தேவன், உன்னை பலப்படுத்தும் தேவன் அவர்தான்.
1: வாகத்தின் நேரடி ஒளிபரப்பு கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய

0: ரெண்டு சாமுவேல் 17 அதிகாரம். பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாயிருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடிப்போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான். இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது. ஆகிலும் அப்சலோம் அற்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியையும் கேட்போம் என்றான். ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து, இந்த பிரகாரமாக அகித்தோப்பேல் சொன்னான், அவன் வார்த்தையின்படி செய்வோமா அல்லவென்றால் நீ சொல் என்றான். அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகித்தோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான். மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல மனமெறிகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாயிருக்கிறார். அவர் ராக்காலத்தில் ஜனங்களோட தங்கமாட்டார். இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறே யாதோர் இடத்திலாவது ஒளித்திருப்பார். துவக்கத்திலே தானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களேயானால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கொத்த இருதயமுள்ள பலவானாய் இருக்கிறவனும் கூட கலங்கி போவான். உம்முடைய தகப்பன் சவுரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாரும் அறிவார்கள். ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது, தான் முதல் பெயர்செபா மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தனை திரட்சியான இஸ்ரவேலர் எல்லாரும் உம் அண்டையில் கூட்டப்பட்டு நீர்தானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும். அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்தில் ஆகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம். அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷரிலும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை. ஒரு பட்டணத்திற்குள் புகுந்தாரேயானால் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் காணப்படாதே போகுமட்டும் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அற்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். பின்பு ஊசாய் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து, இன்ன இன்னபடி அகித்தோப்பேல் அப்சலோமுக்கும் இஸ்ரவேலின் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான், நானோ இன்ன இன்னபடி ஆலோசனை சொன்னேன். இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படிக்கு செய்தி அனுப்பி, நீர் இன்று ராத்திரி வனாந்தரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம். ராஜாவும் அவரோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்லச் சொல்லுங்கள் என்றான். யோனத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதினால் காணப்படாதபடிக்கு இன்ரோகேல் அண்டை நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னாள். அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்க போனார்கள். ஒரு பிள்ளையாண்டான் அவர்களை கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான். ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகூரிமில் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது, அதில் இறங்கினார்கள். வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்று வாயின் மேல் விரித்து காரியம் வெளிப்படாதபடிக்கு அதன் மேல் நொய்யை பரப்பி வைத்தாள். அப்சலோமின் சேவகர் அந்த ஸ்திரீயினிடத்தில் வீட்டிற்குள் வந்து அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அந்த ஸ்திரீ வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றாள். இவர்கள் தேடி காணாதே போய் எருசலேமுக்கு திரும்பினார்கள். இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவீது ராஜாவுக்கு அறிவித்து தாவீதை நோக்கி, சீக்கிரமாய் எழுந்து ஆற்றை கடந்து பொங்கள், இன்னபடி அகித்தோப்பேல் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது மக்னாயிமுக்கு வந்தான். அப்சலோமும் சகல இஸ்ரவேலரோடும் கூட யோர்தானை கடந்தான். அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை இராணுவ தலைவனாக்கினான். இந்த அமாசா நாகாசின் குமாரத்தியும் செருயாவின் சகோதரியும் யோவாபின் அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்ரா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கீலேயாத் தேசத்திலே பாளையம் இறங்கினார்கள். தாவீது மக்னாயிமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானான அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரோஹிலிம் ஊரானும் கீலேயாத்தியனுமாகிய பர்சிலாவும் மெத்தைகளையும் தலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வாட்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயற்றையும் பெரும் பயற்றையும் சிறு பயற்றையும் வறுத்த சிறு பயற்றையும் தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும். எரேமியா 21 அதிகாரம். சிதேக்கியா ராஜா மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரையும் ஆசாரியனான மாசேயாவின் குமாரனாகிய செப்பனியாவையும் எரேமியாவினிடத்தில் அனுப்பி, நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியும், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறான், ஒருவேளை கர்த்தர் தம்முடைய எல்லா அற்புத செயலின்படியையும் எங்களுக்கு அனுகிரகம் செய்து அவனை எங்களை விட்டு போக பண்ணுவார் என்று சொல்லி அனுப்பின போது எரேமியா அவர்களை பார்த்து, நீங்கள் சிதேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்களை அலங்கத்துக்கு வெளியே முற்றுகை போட்ட பாபிலோன் ராஜாவோடும் கல்தேயரோடும் நீங்கள் யுத்தம் பண்ணும்படி உங்கள் கைகளில் பிடித்திருக்கிற யுத்த ஆயுதங்களை நான் திருப்பிவிட்டு அவர்களை இந்த நகரத்தின் நடுவிலே சேர்த்து நான் நீட்டின கையினாலும் பலத்த புயத்தினாலும் கோபமும் உக்கிரமும் மகா கடுமையுமாக உங்களோட யுத்தம் பண்ணி இந்த நகரத்தின் குடிகளையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பேன். மகா கொள்ளை நோயால் சாவார்கள். அதற்கு பின்பு நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவன் ஊழியக்காரரையும் ஜனத்தையும் இந்த நகரத்திலே கொள்ளை நோய்க்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் தப்பி மீதியானவர்களையும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசாருடைய கையிலும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டுவான். அவன் அவர்களை தப்ப விடுவதுமில்லை, அவன் மன்னிப்பதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்றான். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்திலே தரிக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். உங்களை முற்றுகை போடும் கல்தேயர் வசமாய் புறப்பட்டு போய்விடுகிறவனோ பிழைப்பான். அவன் பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல் இருக்கும். என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாய் நன்மைக்கு அல்ல தீமைக்கே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படும். அவன் அக்னியினால் அதை சுட்டரிப்பான் என்று சொல் என்றார். யூதா ராஜாவின் குடும்பத்தாரையும் நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தாவீதின் குடும்பத்தாரே, உங்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்னியைப் போல் புறப்பட்டு அவிக்கிறவன் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் ஏற்கனவே நியாயம் கேட்டு பறிகொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்பிவியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவளே, சமமான இடத்தில் கண்மலையாய் இருக்கிறவளே, எங்களுக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்றும் எங்கள் வாசஸ்தலங்களுக்குள் வருகிறவன் யார் என்றும் சொல்லுகிற உனக்கு நான் எதிராளியாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன். நான் அதன் காட்டிலே தீ கொளுத்துவேன். அது அதை சுற்றிலும் உள்ள யாவையும் பட்சிக்கும் என்று. ரோமர் 7 அதிகாரம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மறித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி எனப்படுவாள். புருஷன் மறித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபசாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாயிருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாயிருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமுள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதைக் கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படியாயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன். எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆயிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ.
1: ரோமர் 8 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அந்தியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள

0: ராஜனை புதியுங்கள். ஆமீன், ஆமீன். இன்று 30ஆம் தேதி 7ஆம் மாதம், 30ஆம் தேதி ஜூலை மாதம், 30ஆம் தேதி ஆடி மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:58. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஒளியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். வேளையில் நாங்கள் யுப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். அபிஷேக ஆராதனையுடன் இணையத்து ஊழியர் இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிற ஊழியர்களோடும் வரவேற்போம். இன்றைய நாளுக்கான வசனம்: நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எரேமியா 1:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனத்துக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாபுத்தத்தை 364 வாசனம் முடிக்கிறதான அதிகாரங்கள், 2 சாமுவேல் 16, எரேமியா 20, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து ரோமர் 5:6 இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு நாங்கள் ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலையை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேலையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகால வேலையிலே சௌரி டாலி அவர்கள் யுஎஸ்ஏலிருந்து இணைந்திருக்கான்னு சுவாசிக்கிறோம். மாலை வேலையிலே எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழிய சகோதரி நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம். துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கத்தடி கருத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புழைத்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி கத்தரண்டை அபிஷேகமாக வழி நடத்த இணைந்திருக்கிற அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களமாக காட் பிளஸ் யூ. ஆமேன். உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: ஆமேன். ஹல்லேலூயா. சகோதரன் சொன்னது போல அவர்களுக்கு நீங்கள் பயப்படுவீர்களாக சொல்லி அந்த வாக்கு தத்தங்கள் தான். அதே அதிகாரம் அல்ல, வேறு அதிகாரங்கள் மூலம் கூட தேவன் என்னோடு பேசினார். ஹாலேலூயா. இந்த வேளையிலும் கூட நாங்கள் அந்த வார்த்தைகளை நாங்கள் உச்சரித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் கடந்து செல்லுவோம். ஹாலேலூயா. அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாய் கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். ஹாலேலூயா. இன்னும் அல்லேலூயா. இன்னும் அதிகமான வசனங்களை இந்த நாளிலே தேவன் பயப்பிடீர்களாக, பயப்பிடீர்களாக சொல்லி தேவன் அதிகமான வார்த்தைகளை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. இதோ உன் தேவனாய் கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றே. அல்லேலூயா. ரெண்டு ஒருவருடைய வார்த்தைகள் மூலம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை தேவன் ஸ்திரப்படுத்துகிறார். அநேக காரியங்கள் கூடாக நீங்க கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அப்படி நடந்த நாளிலே கூட தேவனை துதிப்போம், தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. சத்துருவுக்கு நாங்கள் வைக்கின்ற போட்டு ஹல்லேலூயா. தகப்பனே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ராஜா. நாதாவும் நாதாவும் சன்னதியில் நாதோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்கிறேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்கிறேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த நாளிலே வாக்கு கொடுத்திரையா, அவர்களுக்கு நீங்க பயப்படுவீர்களாக, கலங்காமலும் திகையாமலும் திடமாயிருங்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருப்பார் ராஜா. என் தகப்பனாகிய ஆண்டவரே, அப்பா நீரே தேவன், கர்த்தரே ஆண்டவர், கர்த்தரே ஆண்டவர், கர்த்தரே ஆண்டவர், ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிறோம், வலிமையான சமுத்திரத்தின் அலைகளை பார்க்கிறோம். கர்த்தர் உன்னதத்திலே வல்லமுள்ள தேவன், ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா கண் கண்ட ஆண்டவரே தேவனே, சத்ருவை நீ ஒருபோதும் காண்பதில்லை சொல்லி வாக்களித்த கர்த்தாவே, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நிறையங்களுடைய ஆறுதல், நிறையங்களுக்கு அடைக்கலாம், நிறையங்களுக்கு உற்ற துணி அப்பா ராஜா, நிறையங்களுக்கு ஆண்டவரப்பா, உம்மிடத்தில் வல்லமை உண்டப்பா ராஜா. தகப்பனே மட்டும் சோத்ரம், நிறைய வல்லமை தகப்பனே. ஹல்லேலூயா. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிப்பதும் உம்மை ஆராதிப்பதும் தகப்பனே ராஜா எங்கள் இருதயத்தின் வாஞ்சையா இருக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நீங்கள் அவரை

ஆகிய தேவனே, அப்பா முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களாக இருந்தால் தென்படுவீர்கள் சொல்லியிருக்கிறீங்களா ஐயா. எங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ள நீ கிருபதாரம் ஐயா ராஜா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் சொல்லு தேவனே ராஜா. இந்த வேளையில் இந்த நாட்களிலே என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்ன காரியங்களுக்காக ஆண்டவரே என்ன நோக்கி கை எடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நீரே ஆண்டவர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படி செவிக்கிறோம் தத்தாவே. உனக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம். ஆராதனை உமக்கே ஆராதனை. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். சம்பாரத்தம் கொடுத்தவரை சொல்லி சொல்லி பாடிடுவேன், சம்பாரத்தம் கொடுத்தவரை சொல்லி சொல்லி பாடிடுவேன். நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்கிறேன். பெயர் சொல்லி அழைத்தவரே தினம் என்னை காத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே தினம் என்னை காப்பவரே. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். கண்மணிவு காப்பவரை கண்ணீரெல்லாம் துடைப்பவரை, கண்மணிவு காப்பவரை கண்ணீரெல்லாம் துடைப்பவரை. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கே ஆராதனை செய்கிறேன். தாயை போல அன்பு வைத்தீர், தந்தை போல சுமந்து கொண்டீர். தாயை போல அன்பு வைத்தீர், தந்தை போல சுமந்து வந்தேன். ஆராதனை உமக்கே ஆராதனை. பாடுவோம் ஆராதனை உமக்கே ஆராதனை. இன்னொரு முறை ஆராதனை, இயேசுவுக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, கோட்டை ஒருவராலும் உள்ளே போக முடியவில்லை, அதை சுதந்திரிக்க முடியவில்லை. ஆனால் தேவன் கொடுத்திருந்த திட்டம் எதுவென்றால் அங்கே அந்த எரிக்கோ கோட்டையை சுற்றி ஆராதனை செய்யும்படி, தேவனை துதிக்கும்படி. ஹலேலூயா, ஏழாம் நாளிலே ஒரு தடவை தேவனை துதித்தார்கள். ஹலேலூயா. தாவீது சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு நாளிலே தான் ஏழு தடவை தேவனை துதிக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் ஏழு தடவை ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மனத்தியாலங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார். அதிலே ஒரு நிமிஷம், ரெண்டு நிமிஷம், ஐந்து நிமிஷம், பத்து நிமிஷம் என்று சொல்லி நாங்கள் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதிப்பது தான் நமக்கு விடுதலை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கத்தியின்றி ஒரு ரத்தமின்றி ஆராதனை செய்து எரிகோ கோட்டையை தகர்த்தார்கள். ஹல்லேலூயா. அடுத்த லெவலுக்கு சென்றார்கள். ஹல்லேலூயா. அங்கே கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவருமே நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவா. ஆண்டவரே ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. இந்த கடந்த கட்ட ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை பலுத்தமாக்க பெருக்கமாக்க

உமக்கு மகிமை செலுத்த எங்களுக்கு ஒரு வழியை காண்பியும் ஆண்டவே, தடைகளை நீக்க ஆண்டவரே ஒரு வழியை காண்பியும் ஐயா ராஜா. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே வளர்க்க எங்களுக்கு ஆண்டவரே ஒரு வழியை காண்பியும் ஐயா. தீபகாரம் ஆண்டவரே தகப்பனேமுக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா. அநேகருடைய சூத்திரங்களை நான் கிருப பெருகும். ஹாலேலூயா, அன்றைக்கு அநேகர் நாங்கள் கூடியிருக்கிறோம். ஹாலேலூயா, கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளகம் யாராயிருந்தாலும் ஹாலேலூயா சூத்திரம் செலுத்துங்க. சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், அப்பா சூத்திரம், ஆண்டவரே சூத்திரம், அதிசயமானவரே சூத்திரம், விடுதலை தருகிறவரே சூத்திரம், விண்ணப்பங்களை கேட்கிறவரே சூத்திரம், தகப்பனாய தேவனே தாயை போல் மார்புடையவரே உமக்கு சூத்திரம் ஐயா, தந்தை போல தூக்கி சுமக்கிறவரே சூத்திரம் ஐயா, கிருபையாளரே உமக்கு சூத்திரம் ஐயா, இரக்கமுள்ள தேவமே உமக்கு சூத்திரம், மன்னிக்கிற தேவனே உமக்கு சூத்திரம், மகாபெரியவரே உமக்கு சூத்திரம், மகாபலம் உள்ளவரே உமக்கு சூத்திரம், மகாதேவனே உமக்கு சூத்திரம், ஆண்டவராய தேவனே தேவனே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், அற்புதமானவே. ஹாலேலூயா, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவே உமக்கு சூத்திரம் ஐயா. வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதஸ்தலம், ஆண்டவரே பணிந்து குறிந்து தொழுது கொள்ளுகிறோம் அப்பா பிதாவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, தலைவன் நீங்கும்படி துதிக்கிறோம், கட்டுக்கள் அகலும்படி துதிக்கிறோம், சாபங்கள் நீங்கும்படி துதிக்கிறோம், ஆண்டவராகி தேவனே ம துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம், அதிசயமானவரே ஆராதிக்கிறோம், அற்புதமானவரே துதிக்கிறோம் ஐயா, விடுதலை தருகிறவரே துதிக்கிறோம், எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை உங்களை காண செய்கிறவரே துதிக்கிறோம். சத்துரு வானவனே சந்தோஷப்படாதே, நாங்கள் விழுந்தாலும் விழுந்திருப்போம், நாங்கள் இருளில் இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் பிள்ளைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார், அவருடைய சமாதானம் பெரியதாக இருக்கும் என்று சொன்னியே உமக்கு சூத்திரம். ஆண்டவரே உங்களை பலகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு வருங்கள் என்று சொன்னீரே உமக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா, ஆண்டவரே இப்பொழுது இருக்கிறத விட நாங்கள் ஆண்டவரே தேவனே அப்பா ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், அதற்காக சூத்திரம் ஐயா, ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், அற்புதமானவரே ஹாலேலூயா, ஆண்டவரே துதிப்பதே சால சிறந்ததப்பா, உண்மை துதிப்பதே என்னுடைய வாழ்க்கையின் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் ஐயா ராஜா. ஹாலேலூயா, ஆண்டவரே மக்கு சூத்திரம், ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை, வார்த்தையாக வந்தவரே வார்த்தை சொல்லி தந்தவரே, வார்த்தையாக வந்தவரே வார்த்தை சொல்லி தந்தவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. ஹாலேலூயா, சாலமோன் தேவனுக்காக கட்டின ஆலயத்திலே ஆயிரம் ஆயிரம் பலிகளை செலுத்தினான் ஐயா, ஆண்டவராகிய தேவனே அவனுக்கு தரிசனமானிருப்பா, என் தகப்பனே நாங்கள் உமக்கு ஆயிரம் ஆயிரம் பதினாயிரங்களாக பலிகளை செலுத்துகிறோம் ஐயா, என் தகப்பனாகிய தேவனே உம்முடைய பிள்ளைகளுடைய கட்டுக்கள் அகலட்டும் ஐயா, ஆண்டவராகத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை காண செய்கிற தேவனையா ராஜா. எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் திருச்சபை பிள்ளைகளுக்காக ராஜா, எங்கள் சகோதரங்களுக்காக, எங்கள் தேசங்களுக்காக சாபமாயி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு எங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டிருக்கா. ஹாலேலூயா தகப்பனே, ஹாலேலூயா உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், எங்களை ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்களை வாழ்க்கை ஆரா ஆண்டவரை ஆண்டு கொள்ளுங்கோ, எங்கள் பிள்ளைகளை ஆண்டு கொள்ளுங்கோ, எங்கள் சரீரங்களை ஆண்டு கொள்ளுங்கோ, எங்கள் நிதி நிலைமைகளை ஆண்டு கொள்ளுங்கோ, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்களை ஆண்டு கொள்ளுங்கோ, உங்கள் சபைகளை ஆண்டு கொள்ளுங்கோ, ஆண்டவரே எங்களுக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கோ அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் அடிமைத்தனத்தின் ஆவி ஆவியை பெற்றவர்கள் அல்ல ராஜா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுயாரின் தன்மை தந்திருக்கிறீர் ஐயா,
ஆண்டவரேமுக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பின் எங்கள் பரிசு தாவியானவர் வாக்கு கலங்காத பெருமூச்சுகளோடு ஆண்டவரே தேவனே எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறீர் அப்பா. என் ஆவியானவரே உமக்கு சூத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டு உங்க விடுதலை உண்டையா ராஜா. உலர்ந்த எலும்புகளை ஆண்டவரே தேவனே அசியப்பண்ண ஆவியானவரே உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை வெளிப்பட பண்ணுவேன் சொல்லி வாக்களித்த தேவனே எமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. என் தகப்பிரே உம்முடைய பிள்ளைகளை மீட்டு விடும், உம்முடைய பிள்ளைகளை தூக்கி விடும், உம்முடைய பிள்ளைகளை நிலைநிறுத்தும். அற்புதமானவரே அற்புதமானவரே அற்புதமானவரே அற்புதமானவரே அப்பாவை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. எந்த உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோத்தரிப்பேன். என்னுயிரே முழு மனதால் சோத்தரிப்பேன். அப்பா எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் ஆண்டவே. அப்பா தேவனே அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோமானால் தேவரீர் அதை அறியோ ஆண்டவரே. அப்பா பிதாவே எங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறவர் நீங்க தான் அப்பா ராஜா. என் தகப்பனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஐயா. எங்கள் கைகளை திடப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை திடப்படுத்தும், எங்கள் சிந்தைகளை திடப்படுத்தும் ஐயா, எங்கள் வாழ்க்கையை திடப்படுத்தும், எங்கள் பிள்ளைகளை திடப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோத்தரிப்பேன். என்னுயிரே எந்தன் இயேசுவே முழு மனதால் சோத்தரிப்பேன். நீங்களும் சேர்ந்து பாடலாம். ஹாலேலூயா. ஆண்டவருக்கு சூத்திரம் செலுத்துங்கள். சூத்திரம் செலுத்துகிறவர்களில் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர்தான் ஆண்டவர் என்பதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஹாலேலூயா. ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. ஹாலேலூயா. எனது வலது பக்கம் நீரே, அசைக்கப்படுவதில்லை நானே. சூத்திரம் சூத்திரம். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோத்தரிப்பேன். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோத்தரிப்பேன். செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதேன் எந்த வாழ்வினிலே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. மலர் போல் உதிர்கின்ற வாழ்வை நன்றி சொல்லி கழித்திடுவேன். வா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோத்தரிப்பேன். என்னுயிரே எந்தன் இயேசுவே முழு மனதால் சோத்தரிப்பேன். உண்மையாய் உம்மை கூப்பிடும் போது நெருங்கிய அருகில் வந்தீர். உருகி உருகி ஜெபித்திடும் போது உன்னத பலன் அளித்தீர். உலகத்தை

0: வாழ்வேன், இனி என்றென்றும் சோத்தரிப்பேன். என்னுயிரே என் தன் இயேசுவே, முழு மனதால் சோத்தரிப்பேன். ஹலிலுயா. எந்த பக்கமும் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போகவில்லை. துன்பத்திலே நான் அமர்ந்துட்ட போடும் கைவிடப்படவும் இல்லை. இயேசுவே என் பக்கபலமே, இயேசுவே என் துணையே. எந்துவா உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோத்தரிப்பேன். என்னுயிரே என் தன் இயேசுவே, முழு மனதால் சோத்தரிப்பேன். ஹலிலூயா. தகப்பனே, அப்பா, பிதாவே, முக்க சூத்திரம். நம்முடைய தேவனாய் கர்த்தர் நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஹாலேலூயா. நாங்கள் பெரிய ஜாதிகளை பாராச்சா ஆண்டவரே, நாங்கள் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாயிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, முக்க சூத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய கட்டுக்களையும் தடைகளையும் ஆண்டவரே தேவனே அகற்றி அவர்களை நிமிந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நீங்கள் தானப்பா ராஜா. ஆண்டவரே, முக்க சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா, பிதாவே, முக்க சூத்திரம். இந்நாளிலே நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ஹாலேலூயா. ஆண்டவரே, இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமார ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு சூத்திரம். ஆண்டவரே, எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ஹாலேலூயா. அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே தேவனே உம்முடைய ராஜ்யத்திலிருந்து ஆண்டவரே அந்த எகிப்தின் ஆண்டவரே இருப்பு காலவாய நாங்கள் நோக்கும் பொழுது, அந்த இருளின் ராஜ்யத்தை நாங்கள் நோக்கும் பொழுது இவ்வளவு விகற்பமா இருக்கிறது அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, அந்த ஜனங்கள் அப்பா ராஜா தேவனே எவ்வளவு தூரம் அப்பா ராஜா தேவனே உலக காரியங்களிலும் ஆண்டவரை விக்கிற ஆராதனையிலும் ஆண்டவரை வந்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா ராஜா. நமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் அப்பா ராஜா. அப்பாவுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எகிப்திலிருந்து புறப்பட பண்ண கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் செய்த கொடிதான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களுக்கு வாழ்வு கொடுத்து மீட்பை கொடுத்து ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி, பரலோ ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி செய்த கர்த்தரை நாங்கள் சோதரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, உண்மை எல்லாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் உமக்கு சமீபமாயிருக்கிற பெரிய ஜாதி ஏது? ஆண்டவரே, தகப்பனே, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாது படிக்கும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு விலகாது படிக்கும். நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஹாலேலூயா. ஆண்டவரேம துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரேம துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்க சந்ததிகளை நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் சந்ததிகளை ஐயா ராஜா உமக்காய் நீங்க மீட்டுக் கொள்ளும்படி கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய சந்ததிகள் ஐயா, எங்கள் வருங்கால சந்ததிகள் ஐயா, உண்மை சேவிக்க வேணும் ஐயா, உண்மை ஆராதிக்க வேணும் ஐயா ராஜா. உம்முடைய உதவி தேவி அப்பா ராஜா. என் ஆவியானவரே தகப்பனே ராஜா, எங்களை ஒருவரும் அழைக்கவில்லை அப்பா. எங்கள் ஆவியானவர் அதுக்குரிய ஆண்டவரே திட்டங்களை போட்டு அதற்குரிய வழிகளை திறந்து அதற்குரிய பாதைகளை திறந்து ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, ஆண்டவரே தேவனே அற்புதமாய் எங்களை உங்களுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து சேர்த்தீரப்பா. அதே அற்புதத்தை எங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கற்பிக்க வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேசத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு குடிமக்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் நடந்து திரிந்த பூமி அப்பா, பரிசுத்தவான்கள் கட்டின ஆலயங்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே, இந்த ஆலயங்களிலே வந்து ஜனங்கள் தொழுது கொள்ள ஆண்டவரே பாதகள் திறங்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த தேசங்களில் இருக்கிற திருச்சபைகள் நிறைவாய் நிறையும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, நீங்கள் கட்டி கொடுத்த ஆலயங்கள் அப்பா, பரிசுத்தவான்கள் தங்களுடைய பணத்தை போட்டு ஐயா ராஜா ஆண்டவரே இந்த ஆலயங்களை கட்டி இருக்கிறார்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே, இந்த ஆலயங்களை ஜனங்களினால் நிரப்பும் ஐயா, திரளான ஜனங்களினால் நிரப்பும் ஐயா. ஆண்டவரே தேவனே, ஆயிரம் ஆயிரம் ஆடுகளினால் நிரப்பும் ஆண்டவரே, உங்க சோத்திரமையா ராஜா. என் தகப்பனே, உடைய ஊழியக்காரர்கள் பரிதவிக்கிறார்கள் அப்பா, ஆத்துமாங்களுக்காக பரிதவிக்கிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே உங்க சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீர் நறுமுண்ட நொறுமுண்ட ஆவிய நீர் ஆண்டவரே தள்ளாத தேவனையா ராஜா. உங்களுடைய ஜனங்கள் பரிதவிக்கிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே உங்களுடைய ஆலயங்கள் யூரோப் தேசங்களிலும் இந்த தேசங்களிலும் இருக்கிற ஆலயங்கள் ஆண்டவரே வெறுமையாயிருக்கிறதப்பா ராஜா. தேவனே வனாந்திரங்களில் வழிகளையும் அவாந்திர வழிகளையும் தன்னத்தடகத்தையும் உண்டாக்குற தேவன், ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆண்டவரே ஜீவ நதியாக ஆண்டவரே நாவியானவர் நதியாக ஓடும்படி செவிக்கிறோம். 1000 10000 தேவதூதர்களை இயேசுவின் நாமத்தை ரிலீஸ் பண்ணுகிறோம். அறுவடை மீதி அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி பிதாவாகிய தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே அறுவடை மீதி வேலையாட்களை அனுப்பும் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே முக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே பரிசுத்தவான்களுடைய சந்ததிகளை நீர் நோக்கி பாரும் ஐயா. உங்களுடைய நாமத்துக்கு ஆகப்பட்ட பாடுகளை நினைத்தரணும் ஐயா. ஆண்டவரே இந்த தேசத்திலே ஆண்டவரே அந்த காலங்களிலே ஐயா எந்த வித எலக்ட்ரிக் வசதிகளும் இல்லாத காலங்களிலே ஐயா அந்த ஜனங்கள் ஆண்டவரே இந்த குளிர்தார தேசத்திலே ஐயா ஆண்டவரே தேவனே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார்கள். உம்முடைய நாமத்துக்காக பட்ட பாடுகளை நீர் மறந்து விடுகிற தேவன் அல்ல ராஜா. நினைத்தருளும் ஆண்டவரே. நோவாவை நினைந்தருளி நீர் ஆண்டவரே. தேவனே காற்றை வீச செய்தீர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே தேவனே ஜலத்தை அமர பண்ணினீர் அப்பா ராஜா. அதே போல ஆண்டவரே தேசத்தின் கொடுமைகளை அமர பண்ணும் ஐயா. ஆண்டவரே ட்ரக்ஸிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே அப்பா பிதாவே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த லெஸ்பியன் காரியங்களிலே ஐயா கே சட்டங்கள் இருந்தது ஜனங்களை விடுதலையாக்கும் ஐயா. ஆண்டவரே தேசத்திலே நல்ல அதிபதிகளை கொண்டு வாரும் ஐயா. தேசத்திலே ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ளும் இழுத்துக் கொள்ளும் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அற்புதமானவரே இந்த வாலிபர்களை இழுத்துக் கொள்ளும் ஐயா. ஆண்டவரே அநியாயமாக ஆண்டவரே இந்த வாலிபர்கள் போத வஸ்துகளிலே போய் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. இந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் இந்த உடை கலாச்சாரத்திலிருந்து மாற்றத்தை கொண்டு வாரும் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா சோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த சோதோம் குமோரா பாவங்களை இந்த தேசங்களை விட்டு எடுத்து விடும் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. என் தகப்பனாய் இதுவனே இலங்கை தேசத்திலும் ஐயா அந்த வாலிபர்களை நீர் மீட்டுக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த ட்ரக்ஸை விற்கின்ற ஜனங்களை நீர் ரட்சியும் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. என் தகப்பனாய் இதுவனே உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே விசுவாச குடும்பங்களிலே இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே தேவனே ஊழியக்காருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு இயேசுவின் சிந்தை உண்டாவதாக ராஜா. நீரே அவர்களுக்கு ஞானமும் நீதியும் மீட்புமாயிருக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்து உகுத்தி உள்ள ஆவியை கொடுக்கிறதற்காக சூத்திரம் ஆண்டவராக தேவனே நமக்கு சூத்திரம் ஐயா. தீமோத்தேக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை இந்த வேளையில ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் நினைப்பூட்டுகிறோம் ஐயா. ஆண்டவராகி தேவனே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே அந்த விசுவாசத்தை ஆண்டவரே இந்த மக்களுக்கு நீர் கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே அப்பா நம்முடைய கரங்களை ஆண்டவரை வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி உங்கள் தேவனாய் கர்த்தர் அந்த ரெண்டு ராஜாக்களும் செய்த அவைகளை எல்லாமும் கண்கள் கண்டது. நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு பயப்படீர்களாக. உங்கள் தேவனாய் கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவரே நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தை உமது வல்லமையை ஆன கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? ஹல்லேலூயா. ஆண்டவரே நீரொருவரே தேவன், நீரொருவரே ஆண்டவர் அப்பா ராஜா. உம்முடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஐயா நாங்கள் அடிமைத்தனத்தின் ஆவிய புறவில்லையப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறேன் அப்பா என்று கூப்பிடுகிறோம். பிதாவே என்று கூப்பிடுகிறோம். தகப்பனே என்று கூப்பிடுகிறோம். ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோம், எங்களை ஆளுகிறவரே என்று கூப்பிடுகிறோம். ஐயா நாங்கள் அல்ல ராஜா எங்களை ஆளுவது, எங்கள் ராஜாவாகி எங்கள் தேவன் எங்களை ஆளும்படி செவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஆளுவீராக, எங்களுக்குரிய எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கை நிறைவேற்றப்பட வேணும் ஐயா. ஆண்டவரே சுயத்துக்கு ஆண்டவரே நாங்கள் மடிந்து உம்முடைய நோக்கங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் வாழ எங்களுக்கு 20 எங்களுக்கு ஆண்டவரே தேவனே முதிர் வயதுல நாங்கள் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருக்க உதவி செய்யும். உமக்காக இன்னும் பெரிய காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் ஜெபங்களோடு துதிகளோடு பாடல்களோடு வார்த்தைகளோடு வழி நடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவிக்கிறோம். சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாளிலும் போக்கிலும் வரத்திலும் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துவாராக. உங்களை குடும்பத்தாரை ஒப்புவிக்கிறோம். பாஸ்டர் லோகன் அவர்களையும் பிள்ளைகளையும் அதே வேளையிலேயும் மேனுவேலையும் கூட நாங்கள் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துகிறார், கர்த்தர்மேன் மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்தி உயர்த்தி வழி நடத்துவாராக. ஆமேன். சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. God bless you. Amen. இணைந்து அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த ஜபங்களை துதிகளை பாடல்களை நுகர்ந்து அதுக்கு தக்க பலனை அவர்களுக்கு கொடுப்பார்களாக.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: நாங்கள் இந்த வேளையிலும் இன்னும் இருப்பது காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே ஊழியர்கள் இணைந்து இலங்கை இந்திய உலக நாடுகளுக்காக யுத்த பூமிகளுக்காக இஸ்ரவேல் நாட்டுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே முதலிலே நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எரேமியா 1:8 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாபத்தத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் 2 Samuel 16, எரேமியா 20, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு Romans 5:6 அதிகாரங்கள் என்று நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு வாக்கு தத்துவம், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை இவர்களை கூட இவைகளை கூட நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இன்று 30 July 7, 30 July 30 July 2026 வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். சௌரி டோலி அவர்கள் அதிகால வேளையிலே USA இணைந்திருக்கிறார்கள். சகோதரன் அண்டன் ராசனாயம் அவர்கள், பாஸ்டர் அண்டன் தாசனையும் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு ஸ்ரீலங்காவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வீட்டிலாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். சகோதரி ஏ வி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். அந்த வகையில் இணைய போகிற ஊழியர்களையும் நாங்கள் வரவேற்போம். அவர்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அழைப்பு கொடுப்போம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலைக்காக கடந்து செல்ல தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் நியமன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். உங்கள் எல்லோரையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜபங்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்படும் முன்னதாக கத்தர் அறிந்திருக்கிறார். அவற்றை அவர் வழி நடத்தி தருவார். ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த செய்து முடித்த காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா
3: அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்க வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்ரீ அண்ணா குடும்பம் அவர்கள் பிள்ளைகள் எல்லாரையும் அவர்கள் சந்ததியும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே ரட்சிப்பு, தேவனுடைய ரட்சிப்பு வெள்ளியும் பொன்னும் அல்ல, அதை விட விலியேற பெற்றது விட்டு கடந்து செல்வோம். 1 பேதுரு 1:18 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருங்கள், நாங்கள் முந்திய காலத்திலே நாங்கள் வீணான நடத்தைகள், வீணான வழிபாடுகள் அதை செய்து வந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவரங்களை தெரிந்து கொண்டு அழைத்து தன்னுடைய சுவிசேஷத்தை எங்களுக்கு அறிவித்து எங்களை தன்னுடைய பிள்ளையாய் ஆக்கி இருக்கிறார் இன்றைக்கு. ஆகவே நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிய முன்னம் எப்படி இருந்தோம், விசுவாசிக்கிறதுக்கு முன்னம் எங்களுக்குள்ளே இருந்த குறைபாடுகள், அதாவது தேவையற்ற காரியங்கள், வீணான காரியங்கள், வேதத்தை புரிந்து கொள்ளவில்லை, அதே நேரம் வானத்தையும் பூமியையும் படைத்த மெய்யான தேவனை நாங்கள் அறியாத அந்த நாட்கள் உண்டுதான். ஆனால் இந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்த பிறகு இந்த உலகத்தின் மாயைக்கும் வெறுமைக்கும் அங்கு எங்களை நாங்கள் விட்டு தேவனை நாங்கள் கண்டுகொண்டோம். அதனால் நாங்கள் மீட்பு பெற்றோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். என்றால் நாங்கள் குற்றம் உள்ளவர்களாய் இருந்தோம், மாசு நிறைந்தவர்களாய் இருந்தோம், அதில் இருந்து நாங்கள் விடுதலையாகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு நாங்க பங்கு கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாவிட்டால் நாங்கள் ரட்சிப்பிலே நிலைக்க முடியாது. ஏனென்றால் நம்மை மீட்கவும் அவருக்கு சொந்தமாக்கி கொள்ளவும் இயேசுவானவர் எங்களுக்காக சிலுவையிலே செலுத்தி இருக்கிற அந்த கிரியம் எங்களுக்கு இன்றைக்கு போதுமானதா இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட அவருடைய இரத்தம் அங்கு போதுமானதா இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு வெளியேற பெற்றது. நாங்கள் எதை இழந்தாலும் எங்கள் ஆத்துமாவை நாங்கள் மீட்டு கொள்வோமா இருந்தால் இன்றைக்கு மட்டுமல்ல மறுமையிலும் கூட நாங்கள் தேவனோடு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு பணமும் பொருளை நாங்கள் நம்பி இருந்தோம் என்றால் நாளைக்கு அதை விட மேலான ரட்சி அதை வெளியேற பெற்ற அந்த காரியத்தை நாங்கள் இழந்து விடுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு அப்போஸ்தலர் 8:20 அங்கு பேதுருவிடம் ஒரு சீமோன் என்ற ஒரு மனிதன் வருகிறான். அவர் சொல்லுகிறார், பரிசுத்தாவிய பெறத்தக்கதாய் அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று அவர் பணத்தை கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியார் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுதண்டி சொல்லி அப்போஸ்தலர் 8:20 சொல்லப்படுகிறது. பாருங்கள், நாங்கள் எந்த இடத்திலே எச்சரிக்கையா இருக்க வேண்டும், எந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பது வேதம்தான் எங்களுக்கு கற்று தருகிறது. எந்தெந்த இடத்திலே எங்களுக்கு பாவம் மேற்கொள்ளுகிறது, எந்த இடத்திலே பாவத்தை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் என்பது தான் அங்கு முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றால் பாருங்கள், இந்த சீமோனுடைய பாவம், அந்த பேதுருவோடு அங்கு சம்பாசித்த அந்த சியோனுடைய பாவம் எத்தனை பெரியது என்று சொல்லி பேதுருவின் கடின் சொல், அதாவது அந்த சொல் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அவனிடத்திலே அந்த சீமோனிடத்திலே மனம் திரும்புதல் இல்லை, விசுவாசம் இல்லை, அவன் தேவனோடு தன்னை சீர்படுத்த வேண்டும் என்றும் இல்லை. ஆனால் பணம் கொடுத்து தேவ அதிகாரத்தையும் தேவ வரத்தையும் பெற நினைக்கிறார் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. பாருங்கள், எங்களுக்கு பணம் தேவைதான், ஆனால் ஆசை வைத்து அதுக்காக நாங்கள் ஓடக்கூடாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் தருகிறவர் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 20:28 ஆகியால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எந்தெந்த இடத்திலே எந்தெந்த பாவம் எங்களை பிடிக்கிறது, எந்தெந்த இடத்திலே நாங்கள் பாவத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு நன்றாய் கேட்டு தருகிறது. அதனால் நாங்கள் மீட்படைய கூடியதாய், அங்கு நித்திய ஜீவனுக்கு இதுவாய் நாங்கள் நடக்கக்கூடியதாய் இருக்கிறது. நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம் கேட்ட தாமே இந்த நாட்களே அதிக ஜபம் தேவையாயிருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்களே தகாத விதமாய் பணம் சேகரிக்க வேணும், சாணம் சம்பாதிக்க வேணும் என்று சொல்லி வீணான காரியங்களுக்கு தேவையில்லாத பகுதிகளுக்கு கடந்து செல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியது. ஏனென்றால் அந்த பண ஆசை இன்றைக்கு அங்கு மனிதர்களுக்குள்ளே அங்கு பீடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் அங்கு சில காரியங்களை செய்து அங்கு பாவத்தை அவர்கள் மேற்கொள்ள முடியாம இருக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும், தேவனிடத்திலே வர வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், இவர்களும் திருந்தி வாழ வேண்டும், சீர்பொருந்தி வாழ வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தவன் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம் என்று பல மனிதர்கள் பண ஆசையை நோக்கி ஓடுகிறார்கள். உம்முடைய வசனத்தின்படி பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஆண்டவரே, தீமைகள் வருவதற்காக அவர்கள் பாவங்களுக்கு ஊடாக, வீணான தேவர்களுக்கு ஊடாக, வீணான காரியங்களுக்கு ஊடாக பணத்தை சேகரித்துக் கொள்கிறார்கள். உம்முடைய வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். படியாக நீர் எங்களை எங்களுடைய நாடுகளை ஆசீர்வதிக்கிற தேவர். ஆண்டவரே, தீமை ஒரு நாட்டிலிருந்து அகற்றப்படும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக மாறுகிறது. இயேசுவை அறிகிற பொழுது அந்த தேசம் மக்கள் நற்குணசாலிகளாக மாறுகிறார்கள். நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உம்முடைய வசனத்தின்படி பண ஆசையில தவறான பாவ வாழ்வு கூடாக அந்த பண ஆசை வராதபடி நீர் அந்த தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். துன்மார்க்கர் வழியில் நில்லாமலும், பாவிகள் உட்காருமிடத்தில் உட்காராமலும், வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அந்த ஒன்றான மெய்த்தேவனங்களுக்கு வாய்க்கை செய்கிற தேவனாக இருக்கிறான். இன்றைக்கு மனிதர்கள் அப்பத்தை தேடி வேலையை தேடி ஓடுகிறார்கள். இயேசு சோதிக்கப்படும் பொழுது மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தை வாழ்வு தருகிற வார்த்தையாக இருக்கிறது. யோசுவாவுக்கு தேவன் சொல்லும் பொழுது, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் இந்த வார்த்தைகளில தியானமாயிரு. அப்படியாக அவன் நடந்ததன் நிமித்தம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்தார். காலேபும் யோசுவாவும் உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததன் நிமித்தம் தேவன் அவர்களை அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இந்த உலகம் மரணத்தோடு முடிகிற உலகம் அல்ல. இந்த மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு உம்முடைய ராஜ்யமாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில நீங்கள் பணத்துக்கு ஓட தேவையில்லை, தேவைகளுக்கு ஓட தேவையில்லை. அந்த ஒன்றான இயேசு ராஜா எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத ஒரு ராஜ்யத்தில் 1000 வருடம் வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக இயேசுவோடு வாழுகிற வாழ்வு. இந்த அற்ப பணத்திற்காக எல்லாம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சொத்துக்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய கிரியேஷனாக இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருடைய ஆத்துமாக்களும் ஆவியும் தேவனுடைய சொத்தாக இருக்கிறது. எங்களுடைய சாயல், மனித சாயல் ஒவ்வொன்றும் தேவனுடைய சாயலாக இருக்கிறது. மனிதன் வீணானவைகளை தெரிந்து கொண்டான், மதங்களை தெரிந்து கொண்டான். ஆண்டவரே, இப்படியான வீணானவைகளுக்கு கூடாக இந்த வீணான பொன்னிலாலும் பொன்னையும் வெள்ளியினாலும் நோக்கப்படாமல் இந்த உலகத்தில கிடைக்கப்பெறாத அந்த இயேசுடைய இரத்தத்தினால, பரிசுத்த இரத்தத்தினால எங்களை மீட்டுக் கொண்டீரே. வெள்ளினாலும் பொன்னினாலும் இந்த உலகத்தில தான் பொருட்களை வாங்க முடியும். நீர் அழியாத வாழ்வை எங்களுக்கு தருவதற்காக உம்முடைய அழியாத உயிருள்ள இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீரே. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தம்முடைய ஒரே பொறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் இருந்துதான் ரட்சிப்பு உண்டு. அவருடைய இரத்தம் தான் உண்டு. ஜோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். ஆண்டவரே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் அந்த இரத்தத்துல நம்பிக்கை வைத்து மதங்களை விட்டு அந்த வீணான தேவர்களை விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்களாக. வீணான பண ஆசை கூடாக, பாவத்து கூடாக, அந்த சீமோன் பண ஆசை பிடித்தவனாக தேவனுடைய வல்லமை பெற முனைந்து பாருங்கள், அவன் பெற முடியாமல் போறதையும் படத்தினால உலக பொருட்களை மட்டும்தான் வாங்க முடியும். அந்த பரலோக பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து தருகிறார். அந்த பாக்கியத்தை ஒருவரும் இழந்து போகாதபடி அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். நீங்கள் எல்லாரும் தேவனுடைய சாயலாக அவன் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய ஆத்மா ஆவி அந்த தேவனுடையதாக இருக்கிறது. ஆண்டவரே, அவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் மரிக்கும் பொழுது எங்களுடைய ஆத்மா ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க நாங்கள் இந்த பரலோக பாக்கியத்தை நீ தருகிற பரலோக உடையோடு நாங்கள் பரலோகத்தில வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கும்படியாக, ஒவ்வொருவரோடு நிரட்டப்படும்படியாக, அவர்களுக்கு ஒரு உண்ணார்வுள்ள இதயத்தை கொடுக்கும்படியாக, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும்படியாக. அன்று சகை ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருந்தான். இவருக்கு பிரியமில்லாத நடந்தான். ஆனால் இயேசு நீர் அந்த சகையோடு இடைப்பட்ட பொழுது அவனுடைய இருதயத்தை மாற்றினீரே. அவனுடைய கடினமான இருதயம் தசியாக மாறினது. எனது ஆஸ்திகளில் அரவாசியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னானே. உம்முடைய இருதயத்தின் ஆவியை கொடுக்கும்படியாக, உம்முடைய பரிசுத்தத்தை கொடுக்கும்படியாக நீர் ஒருவரே அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை கடைசி காலத்தில வாழுகிற மதத்தில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு அந்த ரட்சிப்பை சமாதானத்தை சந்தோஷத்தை அந்த 9 விதமான நல்ல கனிகளை, அன்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிஜி அடக்கத்தை, விசுவாசம், தயவு, நட்குட, சார்ந்த, நீடிய பொறுமை ஆகிய இயேசுவின் குணங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த பரலோக பாக்கியமும் மரங்களை பெற்றுக்கொண்டு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, அந்த பிசாசு கட்டப்பட்டு வாழுகிற வாழ்வு, அவ சகல தீமைக்கும் பிசாசு இந்த உலகத்தில காரணமாக இருக்கிறது, தீமை காரணமாக இருக்கிறது. மனிதர்கள் இருளை விரும்புகிறார்கள். இயேசுதான் இந்த உலகத்தின் ஒளியாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிறீட்டா கொடுப்பதுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் இந்த தமிழ் மக்களுக்கு இந்த ரேடியோ ஊடாக வெளிச்சமாக இருந்து இன்னும் ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து உம்முடைய வார்த்தைகளை இன்னும் கேட்க முடியாத நாடுகள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வார்த்தை வெளிச்சமாக இந்த ரேடியோ ஊடாக போவதாக ஜெனர்ஸ்காக ஜெபிக்கிறேன். மகளுக்கு கொடுத்த ஞானத்திற்காக, அறிவுக்காக, அவர் அவர்களோடு கூட இருந்து குடும்பத்தை பாதுகாத்து இடத்தை கொட்டையினால மூடி அவருடைய ஊழியங்களில் நீர் முன்பாக போய் ஒவ்வொன்றையும் கோடலானவைகளை சீராக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தில் இடைஞ்சிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு கட்டுக்கொண்டுகள் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியினோ ஆவியானவருடைய வழிநடத்தலோடு நாங்கள் இந்த உலகத்தை இயேசு எப்படி ஜெயித்தாரோ அதே போல நாங்களும் ஜெயிக்க இரங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யறதற்காக நன்றி. துதிகர மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
3: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
2: ஆமேன். உங்களோடும் கூட இருப்பாராக. God bless you sister, God bless you everybody.
3: ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர்,
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: நீங்கள் இந்த நாட்களிலே அங்கு பூமி அதிர்ச்சிகளால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு திரும்பமாய் எந்த அழிவும் வராதபடி அவர்களும் மனம் திரும்ப தேவனை சந்திக்க கர்த்தர் உதவி செய்யணும் சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரங்களோட கிருபையின் மூலமாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிப்பதற்கு தந்த மாக்கா பெரிதான அன்புக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே எங்கெங்கே ஆண்டவரே எர்த்குவேக் நடைபெறுறதோ நடைபெற்று அவர்கள் அப்பா இங்கே போவத எல்லா விதமான சோதனைகளும் மூழ்கி அமர்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காண்டி வருகிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்கள் எங்கே போவார்கள் உங்களுடைய கிருபையை மட்டுமே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு கேட்பதற்கு அதிகமாக அவங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்களோட போக்கிலும் வேரத்திலும் இருந்து அவங்களை ஆண்டவரே உங்களை மட்டுமே பற்றி கொள்வதற்கு ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவி அவர்களுக்கு அனுப்பி உங்களோட ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். சுவாசத்தை தொடக்குவர முடிக்கிறமான இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரே உங்களோட ரட்சிப்பை உங்களுடைய கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கான கிருகைகளுக்கான நன்றி செலுத்துற கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் அவர் அப்பா. புள்ளுள்ள இடங்களில் அப்பா மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறார் ஆண்டவரே. அனுப்படியா மரண பள்ளத்தாக்கில் இருக்கும் ஆத்மாக்களை தாண்டி வருகிறேன் அப்பா. அவர்களை நீங்க உயிர்ப்பித்து அவர்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து நீங்க உயிருள்ள தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. வரப்போற சிஸ்டர் பிரதர் யாவர்களையும் ஆண்டவரே பெரிதான கிருகைகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இன்று ஒரு பெரிதான ஆசீர்வாதமாக யாவரையும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி நடக்க போற ஒவ்வொரு கிருகையிலே ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த அப்பா மூழ்ந்து இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு புதிதான கிருபையும் புதிதான பலனையும் அப்பா கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு இவர்களுக்கு ஒரு புதிதான அன்பையும் கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற புதிதான காரியங்களை செய்கிறவர் நீர் மட்டும்தான் அப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவீர் என்று சொன்னபடி ஆண்டவரே நீர் அவர்களை மகிமைப்படுத்த அவர்கள் உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு அவர்களுக்கு நீங்க பெரிதான அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களால் மட்டும்தான் அற்புதங்கள் செய்ய முடியும். உங்களை வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக யாவரையும் கழுவி சுத்தியரித்து ஒரு புதிதான அன்பினால் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்யற ஊழியங்களுக்கு ஆண்டவரே நீங்கப்பா அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து இப்போ இந்த காலை நேரத்தில் வந்திருக்க ஒவ்வொரு சிஸ்டர் பாஸ்டர் யாவருக்கும் சிஸ்டர் நியோமி பாஸ்டர் நியோமி அவர்களுக்கும் சிஸ்டர் ஜெனட் அவர்களுக்கும் அப்பா புதிதான கிருபை கொடுத்து முடிசூட்டி உங்களை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்ததற்கு தந்த இந்த மக்க அழைப்புக்கு நன்றி செலுத்தி யாவரையுமே அதிகமாக உங்கள் இரத்த கோட்டைகள் மறுத்தி வைத்து யாவரையும் பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தை மூலமின் பிதாவே நன்றி. இயேசு நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
3: எங்கள் ஜபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்னுமாய் வழி நடத்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன்
4: ஆமேன் ஆமேன். God bless you sister.
3: God bless you. நாங்கள் மேகலா பக்ஸ் அவர்களை அழைச்சிருக்கிறோம். மேகலா பிரைஸ் லார்ட்.
5: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட். இந்த நாட்கள்லே வெப்பம் அதிகமாகிறதுனால் எங்கள் தேசங்கள், அதாவது கிரேக்லாண்டிலே ஸ்பானியன்லே, அங்கு காடுகள் எரிகிறது. ஆகவே நினைக்க முடியாமல் தவிக்கிறார்கள். இந்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு வேண்டிய ஞானங்களையும் கொடுத்து அவைகள் அந்த தீப்பிடிக்கிற காரியத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும். அந்த தேசங்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளங்கள் ஜீவன் உள்ள தேவனே, இந்த வேளைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறபடினாலே நன்றி. முதலாவது உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறு கூட்டமாய் ஆண்டவரே ஜனங்கள் உம்மை துதிக்கிற வேளையில அநேக ஜனங்கள் பாவத்திலையும் இருளிலையும் வாழ்கிறதை நீங்க காண்கிறீங்கப்பா. அவர்களை ஆண்டவரே மீட்டெடுக்கும் பொருட்டு நீர் சாமியை அநேக ஊழியர்களையும் அநேக விசுவாசிகளையும் ஆண்டவரை கூட்டி சேர்த்து அவர்களுக்கு உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி வைத்திருக்கிறீரே. இந்த ஊடகம் கூட அநேகரை ஆண்டவரே உம்முடைய பக்கமாய் இழுக்கிற கருவியாக மாற்றி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. அதே போல் ஆண்டவரே, நம்மை அறியாமல் இந்த ஜனங்கள் செய்கிற பாவங்களை ஒரு விசை மன்னிப்பீராக ஆண்டவரே, மன்னிப்பீராக. நீர் மன்னிப்பதில் ஆண்டவரே ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அல்லவோ தகப்பனே? ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, இந்த பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் அறிக்கை எடுக்கிறோம் கெத்தாவே, நீர் மன்னிப்பீராக. அதே போல் ஆண்டவரே, இந்த வேளையில சொல்லப்பட்ட இடங்கள் ஆண்டவரே எந்தெந்த இடங்கள்ல தீப்பற்றுகிறதோ ஆண்டவரே, அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே அணைக்க முடியாமல் இருக்கிற இடத்துல ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே ஒரு விசை அந்த இடத்துல இறங்கி தீகளை அணைக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஆண்டவரே, அந்த தீ அந்த எரியறதுக்குள்ள ஆண்டவரே எந்த மிருக ஜீவங்களோ மனிதர்களோ அழிந்து போகாதபடி மரத்த கோட்டைகளாய் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த தீயணைப்பு படையினர் அந்த இடத்துல போய் அந்த காரியங்களை செய்கிற வேளையில அவர்களுக்கு கூட ஒரு சேதமும் வராதபடி ஆண்டவரே உம் ரத்தத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரையும் மூடுகிறோம் அப்பா. ஆண்டவரே கெத்தாவே, அந்த ஆஸ்திரேலியா பகுதிகளிலையும் அநேகமா எந்த நேரம் பார்த்தாலும் ஆண்டவரை தீப்பற்றுகிறதை நாங்கள் காண்கிறோமே. அதே போல் ஆண்டவரை ஜெர்மன்ல கூட ஆண்டவரை பல இடங்கள்ல தீப்பற்றி எரிந்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம் கெத்தாவே. ஆண்டவரே, ஒரு நாளும் இல்லாதபடி வெயில்கள் ஆண்டவரே வெப்பமான சூழ்நிலைகள் அதிகமாக எல்லா இடங்களிலும் காணப்படுகிறத நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. அந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவரே குளிர்ச்சி வரும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக. உம்முடைய நாமத்துக்கு நிகரான நாமம் இல்லையே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாது மட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரை காக குஞ்சுக்கு கூட நீங்க பதில் கொடுக்கிற தேவன். அதே போல் ஆண்டவரை, இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரே இந்த தேசங்களுக்காகவும் ஆண்டவரே நாடுகளுக்காகவும் ஆண்டவரே தீவுகளுக்காகவும் கண்டங்களுக்காகவும் ஆண்டவரே இந்த ஏழு கண்டங்கள் ஆண்டவரே ஆறு கண்டங்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் அப்பா. அங்கு இருக்கிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா வகையான வறுமையான காரியங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமற்ற தீமையான காரியங்களும் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். அதே போல் ஆண்டவரே, இந்த ஆப்பிரிக்கா பகுதிகளில் ஆண்டவரே வறட்சியினால் ஜனங்கள் துடிக்கிறார்கள், உணவில்லை ஆண்டவரே, தண்ணீர் இல்லை என்று ஆண்டவரே ஜனங்கள் படுகிற வேதனை நீங்க கண்டிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, ஒரு தண்ணி இல்லாமல் எப்படி மனிதன் வாழ முடியும் ஐயா? அந்த சிறு குழந்தைகள் இருந்து அந்த பெண்கள் எல்லாம் ஆண்டவரை அலைந்து திரிந்து அந்த தண்ணீருக்காக அலைகிறதை காண்கிறீங்க மேலே ஆண்டவரே அற்புதம் செய்வீராக. ஆகாருடைய கண்ணீரை கண்டு அந்த இடத்துல நீரூற்றை ஆண்டவரே உண்டு பண்ணின தேவாதி தேவன் ஆண்டவரே, இந்த நாட்கள்ல அந்த ஆப்பிரிக்கா பகுதிகளை போல எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் அலைகிறார்களோ அந்த இடமெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படத்தக்கதாக வெள்ளங்கள் வந்து சேதப்படுத்தாதபடி அளவான மலை வீழ்ச்சியை அந்த இடத்துல கொடுத்து நீரூற்றுகளை உண்டு பண்ணி அதிசயம் செய்வீராக. உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே ஆறு கண்ணங்களையும் உம்முடைய கரத்துக்குள்ள தருகிறோம் ஆண்டவரே. சரியான காலநிலையும் சரியான சூழ்நிலையும் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளிலையும் உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் காணப்படத்தக்கதாக ஒவ்வொரு கண்டமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த ஐசா இருக்கிற அந்த கண்டங்கள் கூட ஆண்டவரே கெத்தாவை உருகி ஆண்டவர் வேறு கண்டங்களுக்குள்ள வந்து அது சேதங்களை ஏற்படுத்தாதபடிக்கு தகப்பனே நீர் அற்புதம் செய்வீராக. இந்த ஆறு கண்டத்திலையும் இருக்கிற ஜனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவர்களுமே அதிகமாய் அறிய தக்கதாக அறிகிற அறிவினால் நிரப்பும் ஆண்டவரே. அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை நீர் இந்த நாட்கள்ல கட்டளையிடும். நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே யார் யார் எந்தெந்த இடங்கள்ல சுவிசேஷங்களை அறிவிக்கிறார்களோ அந்த இடத்துல இருக்கிற வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல பாயட்டும் ஐயா. அவர்கள் அதை கேட்டு மனந்திரும்பத்தக்கதாக ஒரு மனந்திரும்புதலின் ஆவியை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. எத்தனையோ வாலிபர்கள் பெண்கள் ஆண்கள் என்று ஆண்டவரே வீதி வீதியாக உலகம் முழுவதும் எந்த பகுதியில பார்த்தாலும் சென்று உம்முடைய வார்த்தையை அறிவிக்கிறார்களே, அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீரே கூட இருந்து வழி நடத்தி ஒவ்வொருவரையும் ரட்சித்துக் கொள்ள வேண்டுமாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பன். ஆமென்.
3: ஏன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர்.
7: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: நீங்கள் எங்கள் திருச்சபை மக்களுக்காக ஒளிய ஒளியக்கார விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவானவர் தன்னுடைய திரு ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை என்பதை கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவர்களுக்குள்ள இறங்கவும் அங்கு பாரத்தோடு ஜெபிக்கவும். ஏனென்றால் தேசங்கள் நாடுகள் மக்கள் ஜனங்கள் அழிந்து கொண்டு போகிறார்கள். இந்த பாதாள வழியிலிருந்து இவர்கள் விளக்க ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும். ஆகவே சபை திருச்சபை மக்கள் எழும் பிரகாசிக்க கர்த்தர் உதவி
7: துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறேன் அற்புதமான தேவனே. இந்த அருமையான ஜப வேலைக்காய் உங்களுக்கு நன்றிகள் எடுக்கிறீங்க தாவே. நல்லவரும் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாள் ஆண்டவரை எங்களை வழிநடத்துகிற தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேலையில் கொடுக்க தாவே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் தேவன். நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா செய்ய வல்லவரும் நல்லவருமா இருக்கிறீர் கத்தாவே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேலையில் ஆண்டவரே திருசபையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் தேவனாகி கர்த்தர். இந்த திருசபைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ரத்தத்தினால் ஆண்டவரே துவக்கப்பட்ட இந்த சரீரத்தை ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் அநேக ஜனங்கள் ஆண்டவரே இதை ஆண்டவரே அப்பா துஷ்பிரயோகம் செய்கிறபடியால் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே அவைகளெல்லாம் மாற்றி போட்டு உன்னதமும் உத்தமும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் உண்மையில்லாத ஒரு சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே இதோ வெளிய ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷமா இருக்கிறது கர்த்தர் தாமே ஆண்டவரே. இந்த திருசபைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே வைத்திருக்கிற திட்டத்தின்படி ஆண்டவரே நீர் எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே இந்த திருசபைகள் எல்லாம் துவங்கப்பட்டதோ அந்த நோக்கங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் வீண் போகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தராகிய தேவன் இதை ஆண்டவரை சரியான முறையில நடத்தத்தக்கதான ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களோடு கூட ஆண்டவரே நீர் ஆண்டவரே இடைப்படும்படி ஆயிச்சுபிக்கிறோம் கர்த்தராகிய தேவன். ஏதோ காரியத்திற்காகவும் வீம்புக்காகவும் செய்கிற ஒரு ஊழியம் அல்ல ஆண்டவரே அப்பா. இதோ ஆண்டவரே மரித்து பாதாளத்துக்கு போக கூடாது என்பதற்காக பாவத்தையே பாவம் செய்வது தவறு என்பதை எடுத்து சொல்லி அப்பா இதோ பரிசுத்தமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ வேண்டும். ஏனென்றால் என் தேவனாகி கர்த்தர் அவர் பரிசுத்தராய் இருந்தது போல நாமும் கூட அந்த பரிசுத்த வாழ்க்கையை நடத்தத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அப்படியாய் ஆண்டவரே இந்த ஊழிய பாதையில ஒவ்வொருவரும் வழி நடத்துகிறார்கள் கர்த்தாவே. என் தேவனாகி கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீங்க ஆண்டவரே ஆளுகை செய்யுங்கப்பா. அவர்கள் இரவு ஆண்டவரே இரவும் பகலும் ஆண்டவரே தியானிக்கிற பிள்ளைகளாய் அப்பா அவர்களை நீர் ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்திலே ஆண்டவரே அநேக துன்பங்களை இடைப்பார்கள் ஆண்டவரே, குறுக்கீடுகள் தடைகள் இப்படி எல்லா காரியங்களும் ஆண்டவரே ஊழிக்காரர்களுக்கு எதிர்ப்பாய் ஏற்படுகிறது. ஆனாலும் என் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின்படியே அடைத்த தேவன் ஆண்டவர் ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட தேவன். அப்படியா இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதில் உத்தமமாய் ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரே உமக்கு நேராய் அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே வேளையில் ஆண்டவரே அப்பா அனுதினமும் ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு சமயம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஆண்டவரே அந்த ஜபத்தில உறுதியாயிருக்கவும் கருத்தோடு ஜபிக்கவும் கர்த்தர் இவர்களை ஆண்டவரே அப்பா நீர் அழைத்தவர் என்பதை அறிந்து அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் ஜபிக்கிறோம். கர்த்தாமே ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஏற்படுத்தி அவர்கள் மூலமாய் ஆண்ட இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களை உம்பக்கமாய் அழைக்க இவர்களை ஒரு கருவியாய் நீ பயன்படுத்தி வருகிற தயவுக்கு மொக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. அப்படியாய் கொடுக்கத்தாவே ஆலயத்திற்கு வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அப்பா விசுவாசியாக விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம்ப்பா. காலம் ஆண்டவரே மிக கொடிதா இருக்கிறதுப்பா. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று அறிந்து கொள்வதே மிகவும் கடினமா இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெயருக்கு கிறிஸ்துவர்களாகவும் ஆண்டவரே அவர்களுடைய நடத்தையில் ஆண்டவரே உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு தானையும் கெடுத்து கொண்டு மற்றவர்களை கெடுக்கிற சூழ்நிலையில இந்த பிள்ளைகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தை தாங்கப்பா. பரத்தினுடைய ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. விசுவாசத்திலே நம்பிக்கையாய் உறுதிபட கர்த்தர் உதவி செய்யுங்க. இவர்கள் ஆண்டவரே

அன்பு காட்டி ஆண்டவரை அரவணைத்து பாதுகாத்து ஆண்டவரை இம்மட்டமாய் அழைத்து வந்ததை இந்த பிள்ளைகள் எல்லாம் மறந்து ஆண்டவரை உலகத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே உமைக்கு பயந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய தேவன் நீர் அநேக ஆண்டவரே பாதுகாப்பை தந்து வழி நடத்துகிறீர். அதே போல ஆண்டவரே இதோ ஆண்டவரே தன்னுடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் மாற்றி ஆண்டவரே பெயரளவுக்கு கிறிஸ்துவன் என்று ஆண்டவரே அவர் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தேவனாகி கர்த்த அவர்களை மாற்றுங்கப்பா, அவர் மனதை மாற்றுங்க, அந்த பிள்ளைகளுடைய வாழ்வை எல்லாம் மாற்றுங்கப்பா, அந்த பிள்ளைகள் நரகத்துக்கு ஆண்டவரை போகாதபடி உடைய பரிசுத்த தேசத்திற்கு ஆண்டவரை வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இன்று இருக்கிற சூழ்நிலையை மட்டும் பார்க்கிறார்கள் கர்த்தாவே, நான் இறந்தால் நான் எங்கே போவேன் என்பதை ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்பா இதோ அப்பா நீ எங்களுக்காக ஆண்டவரே பாரமான சிலுவையை சுமந்து அப்பாவுமை துப்பி ஆண்டவரே சாட்டியால் அடைத்து காலால் உதைத்து ஆண்டவரே உம்மை நிர்வாணப்படுத்தி அலங்கோலமாய் நின்ற காட்சி இந்த நாளிலும் ஆண்டவரே மன வேதனையா இருக்கிறது. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்கள் போக்கவும் அவர்கள் ஆண்டவரே நித்திய நித்தமாய் மோடு கூட வாழத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நீரேப்பா அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரத்தக்கதாய் அந்த பிள்ளைகள் எல்லா ஆண்டவரே நீராண்டவரே எத்தனையோ பாவிகளையோ நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே, ஆனால் அவர்கள் தான் உண்மை நேசிக்கக்கூடிய அந்த வாஞ்சை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் மாறட்டும், இந்த பிள்ளைகளுடைய வாழ்வெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, பரிசுத்தமான வாழ்வை தேடி வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சு பிக்கிறோம்ப்பா. ஆலயங்களிலும் திருச்சபைகளிலும் வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையே ஆண்டவரே உண்மையும் உத்தமமா இருக்கிற தேவனை ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரை வாழ்கிற அந்த வாழ்க்கையே ஆண்டவர்கள் தந்து அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தேவன். அப்படியே இந்த பிள்ளைகளை ஆசுவைங்கப்பா, இந்த பிள்ளைகள் எல்லாம் வழி தப்பி போகாதபடிக்கு, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே போய்விட்டு தூரம் போகாதபடிக்கு கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அரவணைத்து பாதுகாத்து கொண்டு வருகிறதை இந்த பிள்ளைகளை நினைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆச்சபிக்கிறோம். அங்கொன்றும் இங்கொன்றும் ஆக ஆண்டவரே சாத்தான் ஆண்டவரே இவர்களை ஆண்டவரை அழைக்கிறார், ஆனாலும் என் தேவன் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த தேவன், அந்த தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இந்த நாளிலே அவர்கள் அழிந்து போனதும் இல்லை, ஒழிந்து போனதில்லை, அவர்கள் ஏமாற்றப்பட்டதும் இல்லை, ஒவ்வொருவரும் ஆண்டவரே நிலைத்து நிற்கிறவர்களாக இந்த நாள் வரையிலும் இருக்கிறார்கள். அப்படியாய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தை இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அழைத்தே நீர் அரவணைக்கிறீர் கர்த்தாவே. அது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உம் அயறிந்து கொண்டு ஆண்டவரும் உம் சமூகத்தை சேர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஆண்டவரே ஒன்றுக்கும் ஒரு நாளும் குறைவு படாதபடிக்கு தேவனை நோக்கி பார்க்க பிள்ளைகளாக மாற்றுங்க. திருசபைக்கு வருகிறவர்களும் திருசபை ஆயர்களும் ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே அங்கு இருக்கிறதான ஒவ்வொருவரும் ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல உபதேசத்தை தந்து ஆண்டவரே உத்தம மார்க்கத்தை ஆண்டவரே சொல்லி கொடுத்து வளர்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். அப்பா ஒருதான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜபத்திலே தரித்திருக்கிறவர்களாக ஆண்டவரே அந்த ஜப வாழ்க்கையை இவர்களுக்கு தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். அப்படியாய் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நேசித்து ஆண்டவரே அழைக்கிற தேவன், அழைத்த தேவன் என்பதை அறிந்து கொண்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம்ப்பா. இந்த வேளையில ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. இனமெடுக்க தாவே ஜெபிக்க காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனாகி கர்த்தர் அவர்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவரும் சமூகத்துக்கு ஆண்டவரே எட்டுபடி ஆய் ஆண்டவரே அதற்கு தக்க பலனை தந்து வழிநடத்தும்படி ஆய் சொல்லிக்கிறோம்.
அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக எனக்கு கொடானபடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சங்கம ஊடகத்தின் சமூகத்துல கொண்டு வருகிறோம்யா. இப்படியா

0: ஆண்டவர் இந்த ஜபங்களை மூலமாய் ஆண்டவரே தேவனோடு கூட உறவாடவும் தேவ பிள்ளைகள் ஒன்று சேர்ந்த ஆண்டவரை உண்மை ஆண்டவரை நோக்கி பார்க்கவும் செய்திருக்கிற அந்த தாயோக்குமுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் இதை நடத்துகிறதான அருமையான ஸ்ரீ சகோதரன் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு நல்ல ஆண்டவரே சுகம பலனும தந்த ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இவள் எண்ணங்களில் இருக்கிறது ஆனாண்ட காரியங்கள் கையிட்டுகிற செய்யற வேலைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. இவரோடு கூட இவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை யாரெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கும். அப்படியே இந்த செய்ய போவதற்காயும் கொக்கோடான கொடி ஸ்தோத்திரம் இந்த ஜப வேலை ஆண்டவரை தொகுத்து வழங்குறதான ஆண்டவரை சானட் மகளையும் ஆண்டவரே அவருடைய கணவனையும் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஆண்டவரே மகனையும் மகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவருடைய கணவர் கூட ஆண்டவரே நம் மகளுக்கு உரு துணையா இருந்த ஊழியங்களுக்கெல்லாம் ஆண்டவரே உத்தேக செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க செய்கிறார். அந்த மகனையும் ஆசீர்வதிங்க, அந்த பிள்ளைகளே ஆசீர்வதிங்க. உம்முடைய ஊழியத்திற்கு ஒத்துழைப்பு தந்த ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காகவே இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு எப்போதும் துணையாயிருந்து வழி நடத்துங்கப்பா. அவள் எண்ணங்களில் இருக்கிறதான காரியங்களை அறிந்து உதவி செய்து வழி நடத்துங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திர நன்றி பிரதர். கைவிட்டு செய்யற எல்லா காரியத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். அமரியா அவர்களை பெற்றுக்கொண்டு எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே சமாதானமும் விருப்பங்களையும் எல்லாம் அகற்றி ரட்சிப்பை அவர்களுக்குள்ளே பெருக வைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கு பாவ இருள் அங்கு அவர்களை மூடிக்கொள்ளாதபடி காத்து கொள்ளப்பட கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹாலேலூயா, சூத்திரம் சூத்திர ராஜா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ரப்பா. சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த நாள்ல கூட ஒரு விசையும் அது பாதப்படியிலே நாங்கள் வந்து சேரக்கூடி ஜெபிக்க நீ செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா எங்களை கர்த்தாவே இந்த ஏழாவது மாதம் கடைசி நாட்களிலே கூட எங்களை நீ இருக்கப்பா கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஒரு தாயை போல தீற்றி தகப்பனை போல தோல் மேல சுமந்து வந்த மது தயவு அன்பு கிருபை இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இரக்கத்திலே நீர் ஐஸ்வர்யம் நிறைந்த தகப்பனா இருக்கிறீரப்பா. உமக்கு சோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உமது பாதுகாப்புக்காக நன்றி. உமது செட்டை நிழலிலே எங்களை மூடி மறைத்து கொள்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோப்பா. அப்படியாக கூட இந்த வேலையிலே சகோதரி கொடுத்ததான அந்த ஜெப குறிப்புக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமா இலங்கைக்காக ஜபிக்கிறோம்ப்பா. இலங்கை மேல தேவனுடைய ஆசிர்வாத கரம் அமரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். இலங்கை தேசம் கர்த்தாவே, அந்த தேசம் இழந்த மக்கள் இழந்த யாவற்றையும் தேவன் நீர் திருப்பி தந்து இந்த தேச மக்கள் எல்லாம் செழித்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆமேசப்பா. யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் பின் நிலைமை நீர் எப்படி ரெட்டத்தனையாய் ஆசிர்வதித்தீரே அதே போல இலங்கையையும் தேவன் நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. இலங்கை வாழ் மக்கள் யாவருமாய் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிற தகப்பனே, அவர்களுக்குள்ளே எந்த வேதம் இல்லாதபடிக்கு எந்த வேறுபாடு இல்லாதபடிக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கவும் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் நீர் அவர்களுக்கு நல்ல ஒரு பூரண சமாதானத்தை நீர் கட்டளிடுங்கப்பா. உமக்கு சூத்திரம் முடியாக கூட ஆண்டவரே காணப்படுகிறதான வெறுப்பு எல்லாவற்றையும் விலக்கி போடுங்கப்பா. பிரிவினை நாவியெல்லாம் அகற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். இந்த மக்கள் எல்லாரும் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க தேவன் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட இருளிலே வாழ்கிற பிள்ளைகள் எல்லாரும் வெளிச்சத்துக்கு வரும்படியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சூத்திரம் அந்த மக்களின் எல்லா பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் மீறுதலுக்காக கூட நீர் சிலுவையிலேயே ரத்தம் சிந்திருக்கிறியப்பா. உமது மகா பரிசுத்தமான திரு ரத்தத்தை இந்த இலங்கை மக்களுக்காக கூட நீர் சிந்திருக்கிறீர் என்பதை நீர் நினைவு கூறும்படியா ஜபிக்கிறோம்ப்பா. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து பாவ இருளிலிருந்து அவர்கள் வெளி வரும்படியா ஜபிக்கிறோம்ப்பா. எல்லாம் ஆண்டவரே, அப்படியாக அவர்கள் மூட நம்பிக்கையில கூட இல்லாத படிக்கே எல்லாரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் இந்த வேலையிலே கிருபை செய்யுங்கப்பா. ஒருவரும் கெட்டு அழிந்து போவது உமது சித்தம் அல்ல. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடினாலே கர்த்தாவே, இந்த வேலையில இலங்கை மக்கள் யாவருமாய் ரட்சிக்கப்படும்படியா நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த மக்களின் எல்லா வாழ்வாதாரங்களும் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வேலையையும் கர்த்த நீர் ஆசீர்வதிங்க. எல்லாம் கல்டிவேஷன் முதல் கொண்டு ஃபிஷிங் எல்லாவற்றையும் அப்பா, ஃபார்மிங் யாவற்றையுமாய் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்த 1000 மடங்கு கர்த்தர் நீர் உயர்த்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறாப்பா. எந்த குறைவின்றி எந்த பொருளாதார நிலையிலே கூட அவர்கள் அப்பா அடி தட்டத்திலே போய்விடாத படிக்கிருக்க எல்லாவற்றிலும் மென்மேலுமாய் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறாப்பா. அந்த இலங்கை தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களை கூட மது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மக்களுக்கு நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வரவும், ஏழை எளிய மக்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் எல்லா கர்த்தாவையும் அவர்களுக்கு வேண்டியதான எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்க அவர்கள் முன் வரும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக தேவன் இந்த இடத்துல கூட எல்லா இயற்கையின் காரியங்களில் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பிடுங்கப்பா. அப்படியாக இலங்கையில இருக்கிறதான மக்கள் எல்லோரும் சமாதானமாய் வாழ்ந்திருந்து இந்த பாவ வாழ்க்கையில இருந்து அவர்கள் வெளிவந்து ரட்சிக்கப்பட்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவருமாய் ஆசிர்வதிங்கப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கூட தேவன் நீங்க ஆசிர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாலிப பிள்ளைகள் கூட தன் தாய் தகப்பன் செய்கிறது போல இவர்களும் ஊழியத்திலே இணைந்து பிள்ளைகள் உமக்கு அவர்கள் தாய் தகப்பனுக்கு ஒத்தாசியா இருக்க கிருபை செய்யுங்க. 8ஆம் தேதி தெய்வ மகிமை அந்த புத்தக வெளியீடிலே விளங்கும்படியாய் ஜபிக்கிறோம். இந்த மகள் கடந்து போகும்போது போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தேவைகளையும் எல்லாவற்றையும் அப்பா பண ஒத்தாசிகளையும் வரத்திலிருந்து நீர் அனுப்பி தந்து ஆசீர்வதிக்க முடியாது அப்போ கொடுக்குறோம். நீ கொடுத்திருக்கிறதான இந்த வாஞ்சைக்காய் நன்றி செலுத்துகிறாப்பா. அவன் என்னிடத்திலே வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற வாக்கு தத்தத்தை இந்த குடும்பத்தின் மீது வைத்து நான் ஜெபிக்கிறேன். தேவன் அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் தேவன் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. ஏமி சகோதரியை கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இன்னும் ஊழிய பாதையில எடுத்து அந்த மகளை கூட வல்லமையாய் நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து பிள்ளைகளோடு பேர பிள்ளையோடு கூட இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்,
2: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்.
3: பிரைஸ் லார்ட் ஆஃப் பிரைஸ் லார்ட்.
1: நாடுகளிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அழிவும் சேதமும் அந்த தேசங்களிலே அதிகமாகி கொண்டு போகிறது. உயிர் சேதங்கள் அதிகமாகி கொண்டு போகிறது. ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஆயுத முனைகள் எல்லாம் கட்டப்படட்டும். அங்கு ரத்தம் சிந்துதல் எல்லாம் நிறுத்தப்படட்டும் என்று சொல்லி அந்த ரத்தம் சிந்துதலினால் நாடுகள், தேசங்கள், நிலங்கள், பூமி அங்கு சேதப்படுகிறது, தீட்டுப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அங்கு ஈரான் தேசம், அங்கு ரஷ்யா, இப்படியாய் உலக தேசத்திலே எந்தெந்த இடத்துல இந்த யுத்தங்களினால் பாதிப்புகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு விடுதலையும் உண்டாகும்படி யுத்தங்கள் முறிக்கப்பட கத்தர் உதவி செய்யணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
3: அன்பின் பரலோக பிதாவே, கத்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவடைய ஒத்தாசையோடும் கூட சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவர் சகோதரி சொன்ன விண்ணப்பத்தோடு கூட உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். இந்த உலகத்துல எல்லா இடங்களிலும் ஆண்டவரே யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் தலை கட்டி கத்தாவே மக்களை ஆண்டவரே கலங்கப்படுத்தி ஆண்டவரே பயப்படுதலோடு கத்தாவே ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு மக்களும் அனுதினமும் என்ன நடக்கும் ஏது நடக்குமங்கிற பயத்தோடும் வேதனைகளோடும் கண்ணீர்களோடும் ஆண்டவரே தகப்பனே தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் ஒவ்வொரு நாடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக யுத்தத்துல இணைந்து துணிகரமாய் ஈடுபட்டு ஆண்டவரே ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிற தேசங்களுக்காக தலைவர்களுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனே இரக்கத்தின் சிகரமாயிருக்கிறவரே துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாத ஜீவனுள்ள தீவனாகிய பட்சபாதம் இல்லாதவரே இந்த வேளையிலும் இந்த தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த தேசங்களில் யுத்தங்களை நடத்துவதற்காக துணிகரம் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இழகுவதாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கடின இருதயங்கள் உடைவதாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் அழிகிறதையும் தேசங்கள் எரிகிறதையும் ஜனங்கள் கத்தாவே பஞ்சங்களினாலும் கொள்ள நோய்களினாலும் வாடுகிறதையும் கத்தாவே அவயங்கள் இழந்து ஆண்டவரே உறுப்புகள் இழந்து ஜனங்கள் தவிக்கிற தவிப்புகளை எல்லாம் பார்த்தும் ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே எண்ணம் வெறி கொண்டவர்களாக எண்ணம் தைரியம் கொண்டவர்களாக தேசங்களை அழிப்பதற்காக துணிகரம் கொள்ளுகிற இவர்களுடைய இருதயங்களை கத்தர் உடைக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இரக்கம் உள்ளவர்களாய் மாற கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு பின்பாக நின்று கத்தாவே அவர்களுடைய இருதயங்களை கடினப்படுத்துகிறதான பொல்லாத சத்ருவின் கிரியைகள் யாவும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை விட்டு வெளியேறுவதாக செவிக்கிறேன் ஐயா. அவனுடைய கோட்டைகள் உடைந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறேன் ஐயா. அவன் பண்ணுகிற திட்டங்கள் எல்லாம் கத்தாவே ஜனங்களை ஏவுகிற திட்டங்கள் எல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மனித சுபாவங்கள் வெளிப்படுத்தும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உணர்வுகள் கத்தாவே புரிந்து கொள்ளத்தக்கதான உணர்வுகள் காணப்படட்டும் என்று ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு அதிகாரிகளும் இரக்கம் உள்ளவர்களாய் மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் யுத்தத்தை விட்டு கத்தாவே சமாதானத்தையும் தங்களுடைய தேசத்து மக்களுடைய ஆண்டவரே அவல நிலைகளையும் பார்த்து மனம் திரும்பி கத்தாவே இந்த தேசத்தை கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவரே மனம் மாறத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொரு தேசங்களிலும் தேவன் கட்டளையிட்டு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ பேர் தாய் தகப்பனை இழந்து நிக்கிறாங்க, எத்தனையோ பேர் பிள்ளைகளை இழந்து நிக்கிறாங்க, கணவன் மனைவி என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ பேர் இழந்து நிக்கிறாங்க கத்தாவே. தகப்பனே நிம்மதி இல்லாத வாழ்க்கையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மக்களையும் கத்தர் நாமே பாதுகாப்பீராக, கத்தர் காத்துக் கொள்வீராக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கத்தருடைய ஆவியானவரே உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. விசேஷமாக இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய தேசமாய் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களும் வேதனைகளோடும் ஆண்டவரே எந்த நேரமும் கர்த்தாவே பயத்தோடும் ஆயத்தத்தோடும் இருக்கிற இந்த தேசத்தையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து வருகிறீங்க, இன்னும் பாதுகாப்பீராக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய மக்களும் சமாதானத்தினால் நிறையப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. தைரியம் கொண்டு வாழத்தக்கதாக சுத்தி இருக்கிற எதிர்ப்புகளை கர்த்தர் விலக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் செவி ஆண்டவரே. பயம் இல்லாத வாழ்க்கை வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள் உம்மை ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாகிய அந்த இஸ்ரவேல் மக்களையும் கர்த்தர் தொடர்ந்து காத்துக் கொள்ளுங்க. நீங்க அந்த மக்களுக்காக திரும்பி வரப்போகிறவர் ஆண்டவரே. இதோ அந்த மக்களை கர்த்தர் தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். தேசம் அழிந்து விடாதபடிக்கு கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே உண்மை எண்ணம் அறிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனை உண்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களை அறிந்து கொண்டு அறிக்கை பண்ணத்தக்கதான சூழல்கள் அங்கே காணப்பட ஆண்டவரே இந்த வேதத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கும் கர்த்தருக்கு எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தேசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் இந்த தேசங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே பட்டினியோடு வாழுகிற மக்களுக்காக செவிக்கிறோம்.
4: பஞ்சங்களோடு வாழ்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்வாதாரங்கள் இல்லாமல் தவிக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே உதவிகள் சென்றடைய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, மத்திய நாடுகள் அந்த தேசங்களில் இறங்கி இந்த மக்களுக்கு தேவையானவைகளை செய்து கொடுக்கத்தக்கதான சூழல்கள் அந்த தேசங்களில் காணப்படுத்தும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து ஒரு நல்ல சூழல்களை ஏற்படுத்தி தரும்படியாக மனிதனுடைய ஆட்சி இப்படியான ஆட்சி என்று ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிற ஆட்சி ஆண்டவரே சமாதானம் உள்ள ஆட்சி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே அதில் ஒரு கொஞ்சம் என்றாலும் இந்த மக்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே தங்களை மாற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்தில் ஒவ்வொரு தேசங்களும் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, தப்பு வீங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிறதான ஒவ்வொரு ஆண்டவரே தேவ செயல்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். ஆராதனைகள், துதிகள், பாடல்கள், ஜெபங்கள், தேவ வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தி பாதுகாத்து எண்ணம் அவர்கள் தொடர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாத நாங்கள் செபிக்கிறோம். இந்த சங்கமம் ஊடகம் எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே பிரவேசி பிரவேசித்து அநேகரை தட்டி எழுப்பி தேவ சமூகத்துக்கு நேராக நிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எண்ணம் அநேகர் இணைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம். லெஸ்லி அண்ணனையும் அவருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவி அனுபவ தாமே தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி இருக்கிற பலத்தோடு எண்ணமோட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல கர்த்தருடைய ஆவியானவரே இப்பொழுதும் ஜேன சிஸ்டருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இதோ அந்த மகளையும் தெரிந்து கொண்டீங்க, அந்த மகளை இந்த இடத்துல கூட்டி சேர்த்தீங்க. அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துக்காய் சோதரம் தொடர்ந்து கர்த்தாவே எண்ணம் அநேகரே ஆண்டவரே தட்டி எழுப்பி உம்முடைய சமூகத்துல இருக்க பண்ண எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆர்வத்தோடு கர்த்தாவே வாஞ்ச உள்ள ஜெப குறிப்புகளோடு திறப்பு வாசலில் நிற்கிற மகளாக தொடர்ந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களையும் கர்த்தருடைய ஆவியானவரும் ஆளுக செய்து கர்த்தாவை தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லா குடும்பமும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ள மனவாட்டிகளாக நிற்க தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வருகைக்கு முன்பாக நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் உம்முடைய சமூகத்தில் காணப்படுகிறவர்களாக நிற்கத்தக்கதாக எப்பொழுதும் கர்த்தாவே நீ ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகை தாமதமா இருக்க மறந்தால் நாங்கள் இன்னொரு விஷயம் உம்முடைய சமூகத்தில் கூடி உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யற காரியம் ஒவ்வொன்றோடும் கூட. ஆமென்,
0: ஆமென் அக்கா. ஆமா, தேங்க்யூ. அப்படியே கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை வழிநடத்துவார்.
1: ஆமென், ஆமென். நாங்க சாந்தி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு சாந்தி சிஸ்டர் நீங்கள் வந்தோன்னு உங்களோட மைக்கை ஓ பண்ணி நீங்கள் என்றா நல்லா இருக்கும். இப்பொழுது மைக்கை நீங்கள் எடுத்து விடுங்கள். ஜபையுங்கள். பாவ பெருக்கிலே இருக்கிற மக்களுக்காக, நாடுகளுக்காக, சத்ருவின் கிரிகைகள் நடக்கிற நாடுகள் தேசங்களுக்காக, அதிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய மெய்யான இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
5: திருப்பி அவர்கள் சொல்லுங்க சிஸ்டர், சாரி, மன்னிக்கணும்.
1: பாவ பெருக்கத்திலும் சத்ருவின் கிரியையிலும் இருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இதில் இருந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள வேணும்
5: என்று
1: கோவில இருக்கு.
5: ஆண்டவரே கத்தாவே உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே இந்த வேலையிலே, ஆண்டவரே இந்த மதிய வேலையிலே எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி. பாதுகாக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா தகப்பனே பாவங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ரசிக்கிறதுக்காக ஆண்டவரே, அவக்காக நீங்க காத்திருக்கிறதுக்காகவும் அதுக்காக நீங்க இரக்கமாய் இருக்க பொறுமையாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை போட்டுகிறோம் ஆண்டவரே, உண்மை வாழ்த்துகிறோம் ராஜா. அப்பா நீங்க எங்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி தகப்பனே. அப்பா நீர் எங்களோட நன்மையாய் இருக்கிறவர், நன்மை செய்யறதுக்காக எங்களை சுற்றி திரியவராய் இருக்கிற எங்களோடு நீர் சுற்றி திரியறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறேன்ப்பா. பாவங்கள்ல போய் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, தெரிந்தும் தெரியாமலும் ஆண்டவரே, சொல்லாலும் சிந்தனையாலும் செயலாலும் ஆண்டவரே இச்சிக்கப்படுற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துக்குள்ள தருகிறோம் ஆண்டவரே. உமை அறிந்தும் உமை தெரிந்து உண்மை அறிந்தும் தெரிந்தும் ஆண்டவரே அப்பா, உண்மை அறிந்தும் தெரிந்தும் உண்மை ஏற்க முடியாம பாவத்துல இருந்து விழுந்தவர்களை ஆண்டவரே நீர் எடுத்துக்கொள்ளுறதுக்காக, தேர்ந்தெடுக்கிறதுக்காக, நேசிக்கிறதுக்காக ஆண்டவரே, மீண்டும் ஒரு அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்காக தகப்பனே அப்பா, விழுந்தவர்களை ஆண்டவரே அப்பா, நாங்க எவ்வளவு உங்களை பற்றி சொன்னாலும் சாட்சிகளை கண்ணால கண்டாலும் தகப்பனே அவர்களுக்கு உங்கள்கிட்ட வர இயலாம தடையா இருக்கிற பாக்குறோம் தகப்பனே. ஆனால் எங்கள்ட்ட சொல்லுவார்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள் சிஸ்டர், ஆனால் நாங்கள் ஜெபிப்போம் அவர்களுக்காக. ஆனா அவர்களும் ஒரு நிமிஷம் ஒரு விசையாவது ஒரு கடுகளவாவது விசுவாசிக்க அப்பா, உண்மை நோக்கி ஜெபம் கேட்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒரு கடுகளவாவது விசுவாசிக்க ஆண்டவரே, அந்த தூண்டுதல் ஆவியானவரே அப்பா, நீங்க தூண்டுறதுக்காக ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்துல நீங்க ஆண்டவரே அப்பா, அவங்க உள்ளத்தை நீங்க வாஞ்சியாய் செய்யறதுக்கு அவங்கள் நேசிக்க, உங்களை நேசிக்க ஆண்டவரே. நீர் ஒருவரே இந்த உலகத்துல இருக்கிற தேவன் என்றும், எங்களுக்காக மரித்தவர் என்றும், எங்களுக்காக பாடுபட்டவர் என்றும், எங்களுக்காக அப்பா சிலுவையில தொங்கினவர் என்றும் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுக்காக நீர் சிலுவையில் தொங்கினீரே ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க பாடுபட்டீங்களே ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா அந்த பாவத்துல விழுந்த இனியும் மற்றவர்கள் அப்பா ரசிக்கப்பட்டவர்களும் பாவங்கள்ல திருப்பியும் விழாதபடி ஆண்டவரே, உண்மை இறுக்கி பிடித்து கொள்ளும்படியாக ஆண்டவரே அப்பா, இன்னுமா ஜெபத்துல இன்னுமா தருத்திருக்கும் நேரங்களை கொடுக்கிற ஆண்டவரே. உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு சோதனைகளும் ஆண்டவரே, அந்த பிரான்ஸ்ல எரிந்து கொழுந்து விட்டு எரியிற அந்த இடங்கள்ல ஆண்டவரே, நீங்க அங்க மழைய வரப்பண்றதுக்காக அது அனைத்து அந்த ஜனங்களை நீங்க பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரே அப்பா உங்ககிட்ட ஜெபம் கேட்டு நிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாடுகளை ஒவ்வொரு பிரச்சனை ஆண்டவரே அப்பா, அந்த ஜனங்கள் மனம் திரும்புறதுக்காக நீங்க பொறுத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா, உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. ஐயா நீர் நல்லவராய் இருக்கிறீரப்பா, அப்பா எங்களை சர்வ வல்லவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா ராப்பனே எங்களை நேசிக்கிறதுக்காக நாங்க பாக்கியசாலியெல்லாம் இதுல கொண்டு விட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா அந்த ஜன சிஸ்டர் ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா அவர்கள் செய்யற ஊழியங்களை நீங்க கனப்படுத்துறதுக்காக ஆண்டவரே, அவங்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்களுடைய ஜபங்களை நீங்க வழி நடத்துறதுக்காக, அவங்களுக்கு நீங்க பலனா இருக்கிறதுக்காக, நீங்களே அவங்களுக்கு இடமா இருக்கிறதுக்காக அப்பா, சுத்தி வளர்ச்சி ஆண்டவரே பாத்தி கட்டி அவளை பாதுகாக்கிறதுக்காக அவங்க குடும்பங்களையும் அவங்க சொந்தங்களையும் மாண்டவரே, அவங்க செய்யற ஊழியங்களையும் மாண்டவரே நீங்க பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறேனப்பா. அவங்களுடைய அந்த கரட பயணத்துல நீங்க கூட இருங்க, போயிட்டும் வரைக்கையும் ஆண்டவரே நீங்க கொடுங்க. அவங்க சொல்ற வாக்குகள் ஆண்டவரே, அந்த புத்தகங்கள் ஆண்டவரே அப்பா, ஜனங்கள் அதை ஆண்டவரே அதை காது கொடுத்து கேட்கும்படியாக நீங்க செய்யறதுக்காக ஆண்டவரே, அற்புதம் செய்யறதுக்காக அப்பா, அந்த ஜனசிஸ்ட நீங்க கனடாக்கு கொண்டு போய் விடுறது உங்களோட அற்புதம் தகப்பனே அப்பா, அதுக்காக நன்றி சொல்லுறோம். உங்களோட அற்புதங்களுக்காக அப்பா, இந்த வார்த்தையை காவிக்கொண்டு போற அந்த சகோதரிய உங்க கரத்துல இல்லவா நாங்க தந்திருக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே அப்பா, இன்னுமாய் மீண்டு விழுகிற ஜனங்களுக்காக, பாவத்துல தடைக்கு விழுகிற ஜனங்களுக்காக ஐயா, கொள்ளையான பாவங்களை ஆண்டவரே, சொல்லாலும் செயலாலும் செய்யற ஜனங்கள் ஆண்டவர், இந்த பாவத்துல இருந்து ஆண்டவரே நீங்க கொடுங்கப்பா, நீங்க ஒருவரே அவங்களுக்கு ரட்சிப்பா இருக்கிறதுக்காக, ஆண்டவரே நீங்க ஒருவரே அவர்களை மன்னிக்கிறதுக்காக அப்பா அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உங்களை அப்பாண்டு கூப்பிட எங்களுக்கு உரிமை தந்தவராயி இருக்கிறீங்க ராஜா, அம்மாண்டு கூப்பிட உரிமை தந்தவராயி இருக்கிறீங்க நல்ல பிதாவே. ஆண்டவரே கத்தாவே நீரப்பா இந்த ஜனங்களை ஆண்டவரே அப்பா கொண்டு வந்து சேருங்க ராஜா, அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிற வேலையில ஆண்டவரே இந்த இதுல வந்திருக்கி பிரதரையும் ஆண்டவரே உங்க சங்கம வானொலியை நடத்துறவர்களே ஆண்டவரே அப்பா உங்க கரத்துல இல்லவா நாங்க தந்திருக்கிறோம் ராஜா, அப்பா இரவும் பகலும் கண்ணுறங்கி நீர் பார்த்து காவலா இருக்கிறதுக்காக நன்றி, இவங்களோட ஜெபங்களை நீங்க ஏற்கிறதுக்காக நன்றி, இவங்களோட ஊழியங்களே ஆண்டவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி, உங்க ரத்தத்தை ஆண்டவரே இந்த சோரங்களை சங்கம வானொலியில இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் தலையிலையும் உங்க ரத்தத்தை எல்லவா நாங்க பூசுறோம் பாதுகாக்க ஆண்டவரே, இந்த ரத்தம் ஆண்டவரே அப்பா வெளியேறப்பட்ட உங்க ரத்தம் ஆண்டவரே எங்களோட தலைமையில இருக்கும் போது எந்த தீங்கும் எந்த நோயும் எங்களை தீண்டாதென்று சொன்னவர் அல்லவா, நானும் கூட இருக்கிறமென்று எங்களுக்கு ஆண்டவரே உபாக்கு தந்தவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே, அதுக்காக உங்களுக்கு ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லுகிறோம், நீங்க எங்களோட கூட இருந்து இந்த சங்கம வானொலியில இன்னுமா இன்னுமா ஜெபிக்க ஜனங்களை தருகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, இந்த இதுல வராத ஒவ்வொரு தடையலே ஆண்டவர் ஜனங்கள் வராம இருக்கிற தடையலை நீங்க உடைத்தறியறதுக்காக ஆண்டவரே வினோ சிஸ்டரின் கல்யாண பிள்ளையின் கல்யாணத்தை நாங்க உங்க கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே, நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கின்றது, நீங்க அந்த பிள்ளையோட அந்த தாயோட தனியே இருந்து அந்த பிள்ளைய வளர்த்த அந்த தாயோட அப்பா கூட இருந்து இதை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக அந்த குடும்பத்தை நீங்க ஆண்டவரே அப்பா நீங்க இணைத்ததை மனசை பிரிக்காது இருக்கும்படியாக நீங்க அந்த பிள்ளைகளை ஆண்டவரே குடும்பமாய் நீங்க ஆசீர்வதிக்க ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, அந்த குடும்பத்தை கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே, நீங்க பாதுகாத்து அந்த கல்யாண விஷயங்கள்ல ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு பெள்ளத்தை கொடுங்க, உமை விட்டு விலகாதபடி இருக்கிற அந்த பிள்ளைக்கு நீங்க பெள்ளத்தை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, அதுல வந்து அன்று பிரதரையும் உங்களுக்கு தருகிறோம் ஆண்டவரே, அவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா, அப்பா நவமி சிஸ்டரை நிர்மலா சிஸ்டரையும் ஆண்டவரே எயின் சிஸ்டரை ஒவ்வொரு சகோதரிகளையும் உங்க கரத்துல தருகிறோம் ராஜா, அப்பா இந்த சங்கம வாழ்நிலை எங்களுக்கு தந்ததுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, எங்களை ஒருவரையும் உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ராஜாதி ராஜா, எங்களை பாதுகாத்து நீங்க தாமே வழி நடத்த வேண்டும் என்று ஏசப்பா உங்க நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.
1: இனங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர், கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து நடத்துவாரா,
5: உங்களோடும் இருப்பாரா,
1: ஜபத்தோடு கூடயும் ஈட்டி ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்று என்னாலும் ஆண்டவரே தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜபங்களை கேட்டு கர்த்தாவே இந்த தேசங்கள்ல இருக்கிற எல்லா அழிவில் இருந்து நீ விலக்கி ரட்சியும் ஆண்டவரே, அப்பா எல்லா உயிர் சேதங்கள் வராதபடி காத்து கொள்ளும் ஆண்டவரே, உமை ஸ்தோத்திரிக்கிறோம் திதிக்கிறோம். சங்கம வானொலியில் எஸ்ரீ அண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வதியும் அவர்கள் செய்கிற ஊழியம் உமக்கு கனமானது ஆண்டவரே, ஆசீர்வதியும் கர்த்தாவேமியும் பொறுப்பேறும் கர்த்தாவே, யோவிக்கிற ஜபங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே உடைய சமூகத்திலே வெளியேற பெற்றதப்பா அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சகல துதிகன மகிமே உமக்குரியதப்பா, உமக்கு செலுத்த இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.
6: நன்றி சொல்லுகிறோம் இந்த புதிய நாளை தந்தவரே, எங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், இந்த நாளிலும் இந்த வானொலியிலே இணைந்து ஆண்டவரே ஜெபிக்க தந்த கிருபைக்காய் உங்களுக்கு சோத்திரம், இந்த நாளிலும் ஆண்டவரே தேவ சமூகத்திலே இல்லாத பிள்ளைகளையும் கொண்டு வருகிறேன் கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே, இந்த நாளும் சாதரி ஜெனட்டுக்காய் அவளுடைய பிரயாண காரியங்களுக்காய் உங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன், போக்கிலும் பெறத்திலும் துணையாக இருக்கவனுமாய் பயணம் பண்ணுகின்ற விமானங்கள் ஆண்டவரே, அந்த விமானத்தை ஓட்டுகிற அந்த பைலட் அதோட அந்த விமானத்திலே பயணம் செய்கின்ற ஜனங்கள் எல்லோரையும் கூட உங்களை கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே சுவாமி, சகோதரி பயணம் செய்ய போகின்ற ஒவ்வொரு வாகனங்களையும் உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், அந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது ஆண்டவரே சகோதரி அதிலே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனங்கள் வார்த்தைகள் வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா, அதை வாசிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே சுவாமி மெய்யான தெய்வத்தை அதனூடாக காண வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக ஆண்டவரே கணவரை பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். இன்னமாக கத்தாவே இந்த தேசத்திலும் ஆண்டவரே அந்த குடும்பத்தாருக்கு எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளும் ஆண்டவரே சுவாமி சாதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஜெசிமாவுடைய அந்த திருமண காரியத்தை எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் கூட இருந்து அந்த காரியத்தை சரியாக நேர்த்தியாக நீங்கள் நடத்தி கொடுக்க போறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்க வேணுமாய் அவர்களுடைய தேவைகள் பொருளாதார தேவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களுக்கு கரம் கூட இருக்க வேணுமாய் ஆண்டவரே எங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஜெசிமாவை வேலை இடத்திலும் பாதுகாக்க வேணுமாய் எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். போக்கிலும் பெறத்திலும் ஆண்டவரே துணையாக இருக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அந்த குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் கூட இருந்த ஆண்டவரே பிள்ளையை நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் சகோதரி ரதிபால சிங்கத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவருடைய தேவைகள் பொருளாதார தேவைகள் குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் உங்களை பாதத்திலே தருகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே இந்த இயேசு சுவாமி இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றியப்பா. அதே போல பிரதர் டானாலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் இந்த ஜப ஊழியங்களுக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் பிரதர் குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பிசினஸ் காரியங்கள் அவர் செய்கின்ற ஊழியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோம். அவருடைய குடும்பத்தார் அனைவரையும் பிரத கோட்டைகளை மூடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகள் இல்லாவற்றையும் சந்தித்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே தந்தி ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல உங்களை கரம் கூட இருந்து நீங்க நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே சத்தியவேத சிறுத்த பைபாச சகோதரி நகோமி லோகனுக்காய் நன்றியப்பா. பாசலிசா லோகனுக்காய் நன்றி. குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் கூட ஒப்புக் கொடுக்கிறோம். பிற குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி இந்த நேரத்திலும் ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்துறதுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளை மேனுவேலுக்கும் ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற ஒரு தாளந்துகளுக்காய் நன்றி சுவாமி. அந்த தாளந்தை அந்த மகன் உங்களுக்கு என்று பயன்படுத்த நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி வேதாகம கேள்வி பதிலே இணைகிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வேதாகமத்தை ஆண்டவரே எல்லோரும் ஆண்டவரே கையில் எடுக்கிறவர்களாய் அதை வேதாகமத்திலே நீங்க சொல்லி இருக்கிற காரியங்களை ஆராய்ந்து அறிந்து கற்றுக்கொள்ள உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே தேவ ஊழியர் சுசாயி செல்வி ராமச்சந்திரனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர் செய்கின்ற பெண்களுக்கான இந்த வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரங்களுக்காய் நன்றியப்பா. இன்னமாக ஆண்டவரே ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளையோடு கூட இருந்து ஏசப்பா இந்த வருடம் ஆண்டவரே புதிய வகுப்புக்கு போகும் பொழுது கூட இருந்து நீங்கள் நடத்த வேணுமாய் பாடங்களை படிக்க நல்ல தேவ ஞானத்துக்காய் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லி ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் கத்தாவே சுவாமி போக்கிலும் பரத்திலும் துணையாக இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா தாயார் குலேந்திரனம்மா இந்த அருமையாக எங்களுக்கு தந்த தாய்மாருக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தாய்மாரையும் உங்களுடைய பாதத்திலே நாங்க தந்து ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல இயேசப்பா அதே போல ஆண்டவரே சகோதரி ஐரினுக்காய் ஸ்தோத்திரம். அவ செய்கின்ற ஊழியங்களுக்காய் அந்த இருக்கிற தேசத்துக்காய் சகோதரியுடைய குடும்பத்தாருக்காய் எங்களுக்கு நன்றி. ஆண்டவரே அதே போல சகோதரி சாந்தினிக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் இணைத்து இயேசப்பா இந்த நாளிலும் இந்த மகள் வந்து அனைகருக்காக பரிந்து பேச நீங்க செய்த உதவிக்காய் ஸ்தோத்திரம். அதே போல குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக சகோதரிக்கு எந்த விதமான நன்மையிலும் குறைவுபடாதபடி பாதுகாக்க ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அதே போல அப்பா உங்களுடைய கரம் ஆண்டவரே எல்லோருடையும் கூட இருக்க ஜப ஊழியர் சுவிசேஷரை பின் வானரிய அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்கள் அவர் தருகின்ற வார்த்தைகள் வாக்கு தத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா. தேவ ஊழியர் சகோதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி. அவர் இருக்கிற தேசத்துக்காய் இந்த தேச மக்களுக்காய் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே இந்த பிரான்ஸ் தேசத்திலே மேற்பட்டிருக்கிறதான இந்த நெருக்கடிகள் ஆண்டவரே அந்த கால சூழ்நிலை எல்லாவற்றையும் நீங்க மாற்ற வேணுமாய் அந்த இடத்திலே நீங்கள் ஒரு நல்ல மலையை கட்டளையிட்டு ஆண்டவரே ஏசப்பா அந்த தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய் மக்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் நேராதபடி நீங்கள் பாதுகாக்க வேணுமாய் எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் என்று தகப்பனே சுவாமி அதே போல சதுர டாலி சிசுக்காய் கணவருக்காய் மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சதுர ரஞ்சினி அலங்காரம் பண்ணி ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சதுர சுபாலங்கோவுக்காய் நன்றியப்பா. ஆண்டவரே கணவரை பிள்ளைகளை எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்திலே உள்ள தேவைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சாமி, சாதரி செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி, சாதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம், பாசாயின்ற ராஜநாயகத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் ஆண்டவரே, துதிகளோடும் ஆராதனைகளோடும் வருகின்ற தேவ பிள்ளைகள், வாக்கு தங்க வசனங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சங்க மம்பானொலி சாவகர் தேவ ஊழியர்கள் ஆசிரியர் எங்கள் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே வீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம், மகனை குடும்பமாய் ஒப்புக் கொடுக்கிறோம், பேர குழந்தைகளை எங்களுடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே இந்த நாள் உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமாய், இவர்களோடு அந்த வேலை எடுத்து ஊழியங்களையும் பொறுப்பேற்று நீங்கள் நடத்த வேணுமாய், உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலே ஆண்டவரே ரட்சிக்கப்படாத உறவுகள் இருந்தால் அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேணுமாய், எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த வேலை இடத்தில் அதிகாரிகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் அப்பா கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா, எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை எங்களை கரத்திலே தருகிறோம், அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சந்ததியை காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தாயார் சிஷ்லியா அம்மாவையும் ஐயாவையும் உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். அவளுக்கு எந்த விதமான சரீர பலவீனங்களும் அணுகிவிடாமல் அவர்களை நீங்க பொறுப்பேற்று நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை உங்களுடைய பாதத்திலே படைத்து எல்லாம் வல்ல இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
7: ஆமீன், ஆமீன். நிறைவு ஜபங்களை எடுத்து வந்த தேவ ஊழியர் சௌரி ஏமி புஷ்பராஜா அவர்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொருவருக்காக ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறார். கத்திரலாமை அவருடனும் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் இணையத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். மாலை வேளையிலே நித்திய ஒழித்த நேரத்திலே தேவ செய்தி எடுத்து வருகிறார். அவருக்கு கத்தர்தாமே போதிய பலனையும் ஞானத்தையும் கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே இதுவரை நேரமும் 1:47 நிமிடமாக இணைந்து சௌரி ஜனட் அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் ஜபங்களை. கத்தருடைய பிரயாசங்களை காண்கிறார், வாஞ்சியை காண்கிறார். கத்தர்தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கனடாவுக்கு வருகின்ற பொழுதும் கத்தர்தாமே அவருடனும் பிரயாணத்திலே கூட இருந்து அவருடனும் அவருடைய மகளுடனும் கூட இருந்து தேவைகளை சந்தித்து என்னென்ன காரியங்களை அவருடைய மனதின் வாஞ்சைகளை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இணைந்து ஜபித்த அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே கொழும்பு இலங்கையிலிருந்து மாலை நேரத்தில் இணைந்த சௌரி மேகலா வாஸ் அவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அவருடைய ஊழிய வாஞ்சியையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். சிஸ்டர் மேகலா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கிறேன், அதை ஒரு பாருங்கள், பார்த்துட்டதுக்கு ரிப்ளை போடுங்களம்மா. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தரை சித்தமானால் நீங்கள் வீதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்னும் 1:45 இணைகிறோம். கிட்டத்தட்ட 1:30 வீதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறும். சௌரி ஜானர், சௌரம் மகேந்திரன் ஐயா, பாஸ்டர் வானர் என்னோடு கூட இணைந்து மீதியானவர்கள் இணைய கத்தர் உதவி செய்வாராக. நீங்களும் இணைய முடியும். அந்த வகையிலே நீங்கள் வாட்ஸ்அப்பிலே அல்லது ஜூமிலே வர முடியும். ஜூமிலே வந்தால் நல்லா இருக்கும். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். சனி ஞாயிறிலே நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகளுக்காக ஊழியர்கள் வழிநடத்துகிறார்கள். ஜெபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, தேவ செய்திகளோடு கத்தர் ஆசீர்வாதமாக வழி நடத்துகிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு தாங்கள் திரும்பமாக மீதியான ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். God bless you all. ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் நற்சிந்தனையுடன் கடந்து செல்ல இருக்கிறோம். தேவ ஊழியர் சகோதரி, தேவ ஊழியர் சௌரிமான் இவங்கட்ட அவர்கள் வழி நடத்துவார்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி
8: ஒலிபரப்பு.
7: ஒருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தை தேவ ஊழியர் சௌதரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து மலேசியாவிலிருந்து அனுப்புகிறார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அதனைத் தொடர்ந்து ஜெப வேளை கூடாக சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆமேன்.
8: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நற்செய்திகளை கேட்க செய்கிற நாளாயும், கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை தருகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயும், வருங்காலங்களை குறித்து அச்சத்துடனும், காத்திருப்புகளுக்கு பதில் தாமதமாவதால் உண்டாகின்ற பயத்துடனும் காணப்படுவதால், அதை குறித்து புலம்பியபடி என்ன ஆகுமோ, எப்படி மாறும், எங்கு செல்வோம் என்று அநேக கேள்விகளுடன் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்ற உங்களின் இருதயத்திற்கு ஏற்ற ஆறுதலையும் பதிலையும் கர்த்தர் இன்றைய நாளில் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு உங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றார். உங்களின் சிறையிருப்புகளுக்கு விடுதலையை தருகின்றார். நன்மைகள் உங்களுக்கு உண்டானவைகள் உங்கள் வீடு தேடி வரும்படி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்த தம்மை நேசித்த பிள்ளைகளின் கண்ணீர் நிலையை மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில், அங்கே யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், யாக்கோபு தன் மகன் யோசேப்பை குறித்து கேட்ட செய்தியை குறித்து மிகவும் துக்கம் அடைகின்றான். என்னவெனில், யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டு அவனை கொல்ல நினைக்கின்றனர். பின்பு யோசேப்பை படுகுழியிலே தள்ளியும் 20 வெள்ளி காசுக்கு எகிப்தியருடன் விற்று போடுகின்றனர். அதன் பின்பு தன் தகப்பனாகிய யாக்கோபிடம், துஷ்ட மிருகம் பீறி போட்டது என்று பொய்யை சொல்லி மறைத்து விடுகின்றனர். இதை கிட்ட யாக்கோபு, நீண்ட நாட்களாய் வெகு காலமாய் தன் அந்திய வயது மட்டும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் இரட்டுழுத்தியும் வேதனையோடும் தன் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார். இனி நான் என் மகனை காண்பேன் என்ற நிச்சயம் எனக்கு இல்லை என்று கவலையோடு இருக்கையில், உன் குமாரன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக இருக்கிறான் என்று கேள்விப்பட்டவுடன் யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது அவன் கூறும் பொழுது, நான் என் மகன் யோசேப்பை காண்பேன் என்று நினைக்கவில்லை, ஆனால் என் தேவன் அவன் சந்ததியையும் காணும்படி செய்தார் என்று யாக்கோபு களிப்போடு கூறி தேவனை மகிமைப்படுத்துவதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அநேக அனுபவங்களுக்குள்ளும் சூழ்நிலைகளுக்குள்ளும் கடந்து போயிருப்பீர்கள். நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் கண்ணீருடன் சுகத்திற்காகவும் தேவைகளுக்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காகவும் தடைப்பட்ட காரியங்களில் தடைகள் விலக வேண்டியும், பொருளாதார தேவைகளுக்காகவும் இப்படியாக அநேக காரியங்களுக்காக சிலர் சந்தோஷம் சமாதானம் என்று ஒவ்வொருவரும் பல எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கின்ற உங்களின் காத்திருப்பினை கண்ணீர் நிலைகளை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுகின்றார். சாம்பலின் அனுபவங்களை சிங்காரமாயும், கண்ணீரின் அனுபவங்களை களிப்பாகவும், புலம்பல்களை மகிழ்ச்சியாகவும் மாற்றுகின்றார். இன்றைய நாள் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி உள்ளார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நீங்கள் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையில் நன்மைகளும் ராஜரீக மேன்மையும் உங்கள் வீட்டை தேடி கடந்து வரும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
9: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. 1 பேதுரு 5:10. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக வாழும் போது பலவிதமான போராட்டங்களையும் இன்னல்களையும் சந்திக்க நேரிடலாம். சிலர் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் குறித்து பயப்படுகின்றனர். ஆனால் இந்த கொஞ்ச கால பாடுகளுக்கு பயந்து எம்மை நித்திய மகிமைக்குள் அழைத்து செல்லும் ரட்சிப்பை புறக்கணிக்காமல் எச்சரிக்கையோடு இருப்போம். தேவன் வாக்கு மாறாதவர். அப்போஸ்தலனாகிய பேதுரு வசனத்தில் தேவன் எம்மை தமது நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கின்றார் என்று கூறுகின்றார். அவர் எம்மை இந்த உலக வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, நித்திய நித்தியமாக தமது மகிமையில் பங்கு கொள்ள அழைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் பாடுகளும் உபத்திரவங்களும் எமக்கு வரலாம். ஆனால் அவை நிரந்தரமானவை அல்ல. கொஞ்ச கால பாடுகளே. அவற்றின் வழியாகவே தேவன் எம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறார். அன்பானவர்களே, உபத்திரவங்களும் பாடுகளுமே எம்மை புடம்பிடுகின்றன. அவைகளே எம்மை தேவனுக்கேற்றவர்களாக வடிவமைக்கின்றன. ஆகையால் தேவனுக்குள் மேலும் சீர்படுத்தப்பட்டவர்களாகவும், ஸ்திரமான விசுவாசிகளாகவும், பலமுள்ளவர்களாகவும் வளர்வதற்காக இவற்றை விசுவாசத்தோடு சகிப்போம். இந்த கொஞ்ச கால பாடுகளுக்கு பயந்து நித்தியமான தேவ மகிமையை இழந்து போகாது இருப்போமாக. பாடுகளும் வேதனைகளும் எம்மை நெருங்கும் போது எம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகளை ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். எம்முடைய
10: சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்க
9: இடத்துக்கு ஈடாக வாழ்நாள் முழுவதும் அவருக்காகவே சேவை செய்தாலும் போதாது. எனவே அவருக்கென்று வாழவும், அவருக்காக பாடுகளை சகிக்கவும், அவருக்கேற்று பாத்திரங்களாக வடிவமைக்கப்படவும் எம்மை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிப்போமாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாகி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
11: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 30ஆம் தேதி வியாழக்கிழமை ஜூலை மாதம் 2026 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 122:7. ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது, நலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையிலே 2 பகுதிகளை இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய அலங்கத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. ரெண்டாவது அரண்மனை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த 2 வார்த்தைகளையும் நாங்கள் பார்க்கிற வேளையிலே நம்முடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் இந்த நாட்களிலே சரீரத்திலும் இந்த நாட்களிலே சுகத்தை தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அலங்கம் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது நம்முடைய சரீரத்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரீரத்தோடு சேர்ந்து ஆவியிலே இந்த நாட்களிலே ஒரு சமாதானம், இருதயத்திலே ஒரு சமாதானம் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய அரண்மனைக்குள்ளே இந்த நாட்களிலே சுகம் உண்டாவதாக, சுகம் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிற வேளையிலே இந்த சரீரம் சுகமாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஒரு சமாதானத்தை, ஒரு ஆவியிலே ஒரு விடுதலையையும் சமாதானத்தையும் காண முடியும் என்பதைத்தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் சங்கீதக்காரர் இந்த நாட்களிலே 122வது சங்கீதத்திலே இப்படியாக அந்த நாட்களிலே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆவி ஆத்மா சரீரம் என்று இருக்கிற வேளையிலே பாருங்கள், அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ஆவிதான் இந்த நாட்களிலே சரீரத்தையும் ஆத்மாவையும் இந்த நாட்களிலே என்ன செய்கிறது, இணைத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்படுகிற இந்த 2 காரியங்களும் அலங்கத்துக்குள்ளேயும் நம்முடைய அரண்மனைக்குள்ளேயும் சரீரத்துக்குள்ளேயும் நம்முடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் இந்த நாட்களிலே ஒரு விடுதலை வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படியானால் இந்த நாட்களில் அந்த விடுதலையை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தான் அவர் நம்முடைய ஆவியிலேயும் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். சரீரத்திலே ஒரு இந்த நாட்களில் சுகத்தை கொடுத்து நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்து இந்த நாட்களை நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அரும பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வருவாராய் இருந்தால் அங்கே இந்த நாட்களிலே எல்லாம் சமாதானமும் சுகத்தையும் இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். தங்களுடைய பணங்களை செலவழித்து அங்கே தங்களுடைய நோய்களுக்காக டாக்டரிடத்திலே போய் இந்த நாட்களில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாதபடி இருக்கிற வேளையிலே கடைசியாக தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆலயத்திலே இந்த நாட்களில் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இந்த நாட்களில் உருவாகிறதை பார்க்கிறோம். சொல்லுவார்கள், இந்த நாட்களில் சமாதானம் இல்லாமல் இருந்தேன், இந்த ஆலயத்திலே வந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதித்து வார்த்தைகளை கேட்டு இந்த நாட்களில் போகிற வேளையிலே எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சமாதானம் இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை அங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே ஆவியானவர் இந்த நாட்களிலே நோய்களை நீக்கி இந்த நாட்களில் ஒரு சுகத்தை கொடுக்கிறதாயும் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம், முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே அலங்கத்துக்குள்ளேயும் அரண்மனைக்குள்ளேயும் சமாதானமும் சுகமும் இருந்தால்தான் நாங்கள் தேவனை விடுதலையோடு ஆராதிக்கலாம். அப்படியானால் அந்த சமாதானத்தையும் அந்த சுகத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே வருகிற வேளையிலே தான் அவர் இப்படியான காரியத்தை நமக்கு செய்து இந்த நாட்களிலே தன்னை ஆராதிக்கும்படி இந்த நாட்களிலே அவர் அங்கே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த நாள் நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரை இந்த நாட்களை நீங்கள் சொந்த இரட்சகராக இந்த நாட்களில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த கடைசி நாட்களிலே அப்படியானால் உங்களுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே இந்த நாட்களில் சுகத்தையும் தந்து இந்த நாட்களில் தேவன் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த நாட்களிலே நீங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே போய் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர்ந்த வாக்கு திட்டங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் மீட்பெரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக.
7: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் சகோதரி ஆயிரீன் அவர்கள் இலங்கை மண்ணில் அனுப்பி தந்த ஜீவம் அண்ணா, அதே வேளையிலே ஊழியர் சகோதரி வாணி வங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து அனுப்பி தந்த ஜீவ வார்த்தை, அத்தோடு தேவ ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து அனுப்பி தந்த வாக்கு தத்தத்து கூட கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்திரதாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நாங்கள் இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே அந்த அதை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் கொடுங்கள். கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே போயிருக்கிறோம். கத்திரதாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. அதே வேளையிலே அனுப்பி தந்த ஊழியர்களையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராம்.
12: ஆமேன்.
7: இந்த வேளையிலும் ஊழியர் இணைந்திருக்கிறார் எங்களுடன். ஊழியர் மிஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார் மிசாக்கா கனடாவிலிருந்து. ஜெபங்களுக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் போய்ப்போம். கத்திரதாமே சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேலையிலிருந்து ஊழியரை காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லார்ட்மா. ஆமீன். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், காலை வணக்கங்களை கூறுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் மறுவழிப்பை கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்தி கொண்டு உங்களிடம் பிடிக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
13: சோத்ரம் அப்பா, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சுதிக்கிறோம் அப்பா, சுதிக்கிறோம் அப்பா, சுதிக்கிறோம் அப்பா. அந்த காலை விலைக்கு, அந்த காலை விலைக்கு, அந்த ஜப விலைக்காக, ஜப விலைக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கோடி நாவுகள் போதாதப்பா, நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்றோம். எங்களை திரை மட்டும் தாத்துகிறோம் சுவாமி, நன்றி சொல்லுகிறோம். அப்பா உங்களோட பாதபடியில் ஒரு மனமாய் ஆண்டவரே நாங்க ஜெபிக்க வந்திருக்கிறோம் சாமி. கிருபை அப்பா, அப்பா கிருபை கிருபை கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாமி. சதியற்ற எங்களுக்கு ஆண்டவரே உங்களோட கிருபை தானப்பா, உங்களோட கிருபை தானப்பா தாங்குறது, வழி நடத்துகிறது, சுமக்கிறது எல்லாம் உங்களோட கிருபையா. கிருபை கோடி ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம் சுவாமி. அந்த புத்திர சுவீகாரத்தை எங்களை தந்தவரே ஐயா, நாங்க மாத்திரம் ஆண்டவரே, நாங்க மாத்திரம் நீங்க படைத்த சூரியனை சந்திரனை பார்க்கும் போது மனுஷனை நினைக்கிறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் அவனே மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க மாத்திரம் சுவாமி, மாத்திரம் ஆண்டவரே, எங்களோட மகிமையப்பா, அவங்களோட மகத்துவம் அப்பா, அவங்களோட வல்லமையப்பா எல்லாம் ஆண்டவரே. மேலானதப்பா மேலானது மேலானது, வானங்கொள்ளாதவரே பூமி கொள்ளாதவரே, சுத்தவாங்கள் மத்தியில் கேராபியங்கள் சேராபியங்கள் மத்தியில் ஆசன் செய்கிறவரே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா அந்த வேலை உங்களிடத்தில் ஆண்டவரே மன்னிப்புகளுக்கா இலக்கங்களுக்கா கிருபைகள்

கொள்கிறாள் சுவாமி. இந்த ஜனங்களுக்கு அருளை உதயம் காலங்களிலாவது உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும் உண்டாகட்டும். வேதத்துக்கு கீழ்படியட்டும், சத்தியத்தை கேட்கிறவளாய் அதன்படியாய் ஆண்டவரை நடக்கிறவளாய் இந்த மனிதர்கள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கும் சுவாமி. நம்முடைய வழி ஒன்றுதானப்பா வழி ஆண்டவரே, வேறு வழியில் அவர்களுக்கு சமாதானம் இல்லை. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பூமியின் கடையாந்தங்களை ஒவ்வொருவரையும் காண்கின்றீங்க, ஒவ்வொருடைய மனிதனுடைய செயல்களையும் பார்க்கிறீங்க சுவாமி. தகப்பனே மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி. தகப்பனே நீங்க விடுதலை ஆக்கினாலும் யாரே விடுதலை ஆவார்கள், மெய்யாகவே விடுதலை ஆவார் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் தகப்பனே இந்தவர்களுடைய எல்லாவித சிறையிருப்புகளும் அப்பா மாறி ஆண்டவரை விடுதலை பெற வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. எனக்குக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. கிருபை செங்கப்பா, கிருபை கிருபையப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா அப்பா நன்றி சொல்லுறோம் ஐயா. மன்னிப்போல இரங்களும் கூட சில்லை, இரக்கங்களும் தாராளமாயிருந்து சுவாமி. மன்னிக்கிற தேவன் நீங்க சுவாமி, இரக்கம் செய்யற தேவன் சுவாமி. தகப்பனே நாட்களில் சேர் மக்களை அந்த எத்தனையோ முறை நீங்க மன்னிச்சிங்க சுவாமி, எவ்வளவாய் அவர்களுக்கு மேல் அன்பு கொந்தீங்க சுவாமி. அப்படியான தேவன் என்றும் மாறாதவராயிருக்கிறீங்க சுவாமி. ஒரு விஷயாண்டவரை இறங்குங்கப்பா, அந்த ஜனங்கள் மீது இறங்குங்கப்பா, இந்த நாட்களில் வர்ற மக்கள் மீது இறங்குங்கப்பா. திருப்பி கொண்டு வாங்கப்பா, இருவை செய்யுங்க. கீழ்படுகிற இறுதியம் கல்யாண இறுதியம் எல்லாம் நீங்க சரியான இறுதியவர்களுக்கு உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். இருவையப்பா இருவைதானப்பா எல்லாம் ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுங்களா அப்பா. உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் முடியும் சுவாமி. செய்கிற கத்தல் நீங்க, நடத்துகிற கத்தல் நீங்க, மனசுலால் ஒன்றும் ஆகாதப்பா, ஆகாதப்பா. ஆண்டவரே நீங்க தேவனப்பா, தேவனாயிருக்கிறீங்க, எல்லாருக்கும் தேவன் நீங்க தானப்பா. இவர்களுக்காக வேண்டி யுத்தங்களாப்பா, யுத்தத்தினால ஆண்டவரே ஜனங்குடி கண்ணீரப்பா, உயிரிழப்பா அப்பா, வாழ்வாதாரங்கள் இழந்த அலைகிற மக்களப்பா, தவிக்கிற மக்களாப்பா, அங்கு போவதென்று தெரியாத நிலையில் இருக்கிற மக்களப்பா. இறக்கம் செய்யுங்க பயக்கம், உங்களோட வழிகளை நோக்கி பார்க்கட்டும். நீங்க தான் வழி நடத்துகிற தேவன், நீங்க தான் சமாதானத்தின் தேவன், நீங்க தான் ஆசீர்வாதத்தின் தேவன். உங்களை நோக்கி பார்ப்பார்களா, உங்களை நோக்கி பார்ப்பார்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம் ஆண்டவர், நீங்க ஒருவர் மாத்திரம். யார் விட்டாலும் கைவிடாத தேவன் என்று சொன்ன தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் நிற்கிறார்கள், எங்களுக்கு இருக்கிறார்கள் சுவாமி, இரக்கம் செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை காட்டிலிருங்கப்பா. நீங்க தான் அப்பா அந்த ஆசீர்வாதம், உங்களோட வேதம் தான் அப்பா அவர்களுக்கு ஆசீர்வாதம். தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறேன், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். யாதியஸ்தர்கள் அப்பா, அப்பா வியாதியஸ்தர்கள் ஐயா, வியாதியஸ்தர்களுக்கு அந்நீர் கூக்குறது ஆண்டவரே. நாட்களில் பெருகிக்கொண்டே போகிறது சுவாமி. வியாதியஸ்தர்களை காண்கிற தேவன் நீங்க, உங்களிடமாய் வந்த வியாதியஸ்தர்களை நீங்க தொட்டு குணமாக்குன தேவன். ஒரு வசானம் வெறுமையா போனதில்லை சுவாமி, அதே தேவன் அப்பா நீங்க இருக்கிறீங்க. இவர்கள் அந்த பிரகாரங்களை நோக்கி கூப்பிட்டு வரட்டும் சுவாமி. நீங்க தான் பரிகாரியாய கத்தர், நீங்க தான் சுமளிக்கிற கத்தர், நீங்க தான் சுமந்திரித்த கத்தர் ஆண்டவரே. இவர்கள் தங்களை தாத்தி, தங்களை தாத்தி மூலமாய் திரும்பி சுகத்தை பெறுவார்களாக. கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தை கேட்டு இந்த அப்பனே சுகத்தை கட்டளையிடுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பனே வியாதிஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மரணத்தர்வால் இருப்பவர்களுடைய ஆத்மா மீட்கப்பட வேணும் சுவாமி, இவருடைய ஆத்மா மீட்கப்பட வேணும் சுவாமி, மீட்கப்பட வேணும். சப்பு கொடுப்பார்களால் அப்பு கொடுப்பார். இந்த வியாதிஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, தகப்பனே வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் கேட்டாவே அப்பா முதியோர்கள் ஆண்டவரே, யாதிப்படுக்கையில் முதியோர்கள், அனாதரவாக இருக்கிற முதியோர்கள், கைவிடப்பட்ட நிலையில் ஆண்டவரே தவிக்கிற முதியோர்கள் பாருங்கப்பா, பாருங்கப்பா அப்பா, அவர்களுக்கு நோக்கி பாருங்க.

0: வைத்திய சாலைகள் நிரம்புகிறது சாமி. எங்கெல்லாம் தவிக்கிறார்கள் அந்த இடத்துல எல்லாம் காண்கிறது நீங்க சாமி. இவர்களுக்காக வேண்டிய ஆறு தூரத்தால் சுகம் நீங்க தான் சாமி. இவர்களுக்காக உதவி செய்யுங்கப்பா, இவர்களை நடத்துங்கப்பா, ஆதாரத்துக்குப்பா வழி நடத்துங்கப்பா, ஆறுதலை கொடுங்க சுவாமி. தகப்பனே, கடைசி நாட்களில் தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. உங்களிடம் அழைப்பு கொடுக்கிறவளாய் மாறட்டும். அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுற வேண்டிக் கொள்ளுற வேண்டி சிறுவையப்பா, சிறுவையப்பாக்கு ஆண்டவரே இந்த வியாதிகளை கூப்பிடுதல் இவர்களுடைய சொத்தமானவர் எங்களுடைய சமூகத்தில் துறவழினா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே, இந்த விதகிதமானவர்கள் சமுதாமே தேசத்தை ஆண்டு கொண்டு தலைவர்கள் மத்தியில் ஒரு ஆண்டவரே ஒரு உண்மை இருக்கட்டும் சுவாமி, ஒரு நீதி இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே, தலைமைத்துவம் எல்லாம் நீங்க கொடுத்த தலைமைத்துவம், தேவனுக்கு பயந்து நீதிக்கு பயந்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆளுகிற தலைமைத்துவமா இருக்கட்டும் அப்பா. அங்கு பார்த்தாலும் தலைவர் மத்தியில் உண்மையில் குழப்பங்களும் ஆண்டவரே, போராட்டங்களும் ஆண்டவரே, அவருடைய வழிகள் எல்லாம் ஆண்டவரே நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே, இவருடைய வழிகளை எல்லாம் நீங்க காண்கிற தேவன் சுவாமி. தேவ பயம் ஆண்டவர தேவநீதி இவர்களை நிரப்பட்டு சுவாமி. ஆண்டவரே, தேசங்கள் மக்கள் ஆண்டவரே நீதி புரட்டப்பட்ட நீதியினாலும் ஆண்டவரே அழுந்து திரிகிற மக்கள் அப்பா, கண்ணீரோடு வாழ்கிற மக்கள் அப்பா, இவர்களுக்கெல்லாம் நீதி செய்கிற தலைவர்களாக ஒவ்வொரு தலைவர்களும் ஆண்டவரே தேசத்தை ஆளுகை செய்யட்டும். ஆளுகை செய்ய நீதிக்கு எதுவாகவே தலைமைத்துவம் எல்லாம் கொடுக்கப்பட்டது சுவாமி. அதை அவர்கள் அதன்படி நாடு ஆள கிருபை செய்யுங்கப்பா. இப்படியாக என்ன அதிகாரம் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாகவே கொடுத்து அதிகாரங்கள் சுவாமி எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே இருக்கட்டும், நன்மைக்கு எதுவாக இருந்த ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பரிசுத்தம் உண்டாகட்டும், பயம் உண்டாகட்டும், தேவனுடைய காரியங்களுக்கு இப்படி உண்டாகட்டும். இவருடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் இந்த நாட்களில் ஆண்டவரே மனம் திரும்பட்டும், அவங்களுடைய வழிகளை பார்க்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்வன் அப்பனே, இவர்களுக்காக வேண்டி தேசத்துல நிற்கிற ஆண்டவர் ஆணவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், ஆணவர் ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம். எங்கெல்லாம் நிற்கிறார் அந்த இடங்களில் ஆண்டவர் நாட்டை காக்கிறவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் ஆண்டவரே நிற்கத்தக்கதாக இவர்களுடைய ஊழியம் ஆண்டவரே, இவர்களெல்லாம் தேசத்தை காக்க வைத்தவன் உங்களுடைய ஊழியர்கள் ஆண்டவரே, அதை ஆண்டவரை பொறுப்போடு செய்யத்தக்கதாய் ஐயா அந்த ஆணவர் ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம். அவருடைய காலங்கள் எல்லாம் அவங்களுடைய கரத்தில் இருக்கிற சுவாமி அப்பா, நீங்க நடத்துகிற தேவன் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க அப்பா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் ஐயா. நுண்ணாக்கு தேசங்களை எல்லாம் காண்கிற தேவன் சுவாமி, தேசங்களில் எல்லாம் வறட்சி அப்பா, வேலை இல்லையப்பா, பொருளாதார கஷ்டம் அப்பா, சனங்கள் கூக்குறப்பா, பசி அப்பா, போராட்டம் அப்பா, தாகம் அப்பா. ஆண்டவரே, ஆடுகிற மக்கள் ஆண்டவர்களுக்கு விசை ரங்கம்படி ஆய வேண்டிக்கிறோம். இரக்கத்தின் தேவன் நீங்க, இரக்கத்தின் தேவன் உங்களையே நோக்கி கூப்பிடட்டும். இவருடைய சொந்த எரியை அல்ல ஆண்டவரே, இவர்களுடைய மாமிச போராட்டம் அல்ல தேவனே, உங்களை நோக்கி கூப்பிடுற போராட்டமாயிருக்கட்டும் சுவாமி. அப்பொழுது நீங்க சுயமத்தை கொடுப்பேன் சொன்னீங்க சுவாமி. உங்களுடைய முகத்தை தேடி ஆண்டவரே ஒவ்வொருவரும் கத்தாவே நோக்கி கூப்பிடட்டும் அப்பா. நீங்க சொல்லி என்னை நோக்கி கூப்பிடும், எனக்கு அறியாத மட்டாத காரியங்களை எனக்கு அறிவிப்பேன். அப்படியான தேவன் நீங்க, அப்படியாக நீங்க ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கிற தேவன் சுவாமி. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஒரு நேரம் இல்லாமல் தவிக்கிற மக்களப்பா, நீரப்பா, பசி, கொடுமையப்பா, குழந்தைகளப்பா தவிக்கிறார்களப்பா, முதியோர்களப்பா, அந்தவரே பசியினால் என்னத்தை காணோம் என்று சொல்லி அங்கும் எங்கும் ஆண்டவரே அழைகிற மக்களப்பா, இவர் மீது இறங்குங்க இறங்குங்க அப்பா. இவனெல்லோரு எல்லோரும் ஆகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி, கொடுக்கிற தேவன் நீங்க நான் சொல்லியிருக்கிறேன் சுவாமி. நீங்க மாறுவதில்லை மாறுவதில்லை மாறுவதில்லை அப்பா. எனங்களுக்கு என்ன போஷிங்கப்பா, எனங்களுடைய குற்றங்கள் குறைகள் தான் சாபங்கள் தான் நீங்க வாழ்வாதாரத்தை கட்டளையிடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் வேண்டிக் கொள்வோம். இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா இவர்களுக்கு வேண்டியிருக்கையில் பதிவு உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் வேண்டிக் கொள்வோம் வேண்டி அப்பா. இந்த நாட்கள் எனக்கு ஊழியக்காரர்களுக்காக கடைசி நாட்கள் எனக்கு ஊழியர்கள் எங்கெல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி ஆண்டவரே அசதியா நிற்காதபடி தாகம் உள்ளவர்களாய் பொறுப்புள்ளவர்களாய் ஆண்டவரே தேவனுக்கு பயந்தவர் நிற்கிறவர்களாய் மாறட்டும். கூடிய தெருமையாகவும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு செயல்களாய் மாறட்டும். வெளப்படுத்துங்க சுவாமி வெளப்படுத்துங்க சுவாமி. எல்லா போராட்டங்களும் கடைசி நாட்களில் சத்ருவானவனின் போராட்டம், வஞ்சனையான உபதேசங்களின் போராட்டம், ஜனங்களுடைய போராட்டம் எல்லாவற்றிலும் இருந்து தாங்கக்கூடியதா தகவனே மிளப்படுத்துங்கப்பா மிளப்படுத்துங்கப்பா. எங்கெல்லாம் நிற்கிறார்களோ ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே நன்றி சொல்லுறோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம். சகப்பனே விழுந்து கொண்டு ஓர் ஊழியர்கள் ஆண்டவரே தகப்பனே வங்கிக்கப்பட்டு ஐயா விழுந்து போய் கொண்டிருக்கிற ஊழியர்கள் ஆண்டவர் பெருகிக் கொண்டே போறார் சுவாமி பெருகிக் கொண்டே போறோம் ஐயா. ஆரம்பம் ஆண்டவரே அப்பா ஆரம்பத்தை பார்த்து ஆண்டவரே அப்பா அவர் ஊழியத்தை திரும்பமாய் கட்டுகிறவளாய் நிலை நிற்கிறவளாய் திரும்பி கொண்டு வாங்க. குடும்பத்தை மாமை பொறுத்திருவளாய் இவர்களை திரும்பி கொண்டு வாங்க. எந்த சூழ்நிலையில் விழுந்தார்களோ சுவாமி அதிலிருந்து எழுப்பத்தக்க பலனை கொடுங்க சுவாமி. ஆசீர்வாதத்தை கொடுங்க. சத்ருவாதிகளில் இருந்து விடுதலை ஆக்குங்க சுவாமி. இவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிகள் வந்தவரே விசுவாசத்தை மறுதளித்து ஆண்டவரே ரட்சிப்பை அற்பம் அன்று எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் போய்கொண்டிருக்கிறார் சுவாமி. அப்பா ரட்சிப்பின் மகிமை அதன் மகத்துவம் அதன் விலை ஆண்டவரே சொல்ல முடியாது சுவாமி. இதை ஆண்டவர் இவர்கள் அற்பம் அன்று மதித்து ஐயா விட்டு போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உண்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் இவர்களுக்காக வேண்டிக்க மனந்திரும் பட்டும் சுவாமி மனந்திரும் பட்டபடியே அவர்கள் போய் அழிந்து விடாதபடி ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். திரும்பமாய் ஆண்டவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று இவர்கள் மனம் திரும்பி வர வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. எல்லா சபைகளும் தலைவராய் நீங்க இருக்கிறீங்க கொடுத்தவர்களே அதிகமாண்டவரே. இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் உங்கள சபைகளை ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் பாதாளத்தின் வாசம் கொள்ளாதபடி காத்து கொண்டிருவது கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை கிருபையை மட்டுமா நிலை நிற்கிற சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அங்க கிருபை தான் அப்பா. நீங்க வரும் போது எடுத்துக்கொள்ள பொருள் சபையா மனவாட்டி சபையா பரிசுத்தமுள்ள சபை ஒவ்வொரு சபைகளும் ஆயத்தம் உள்ளவர்களாய் குடும்பம் குடும்பமாய் ஆற்றப்படுகிறவர்களாய் ஆண்டவரே இந்த நாட்களில் இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே உங்களோட வருகையை ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய் ஒவ்வொரு சபையும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கட்டும். ஒரு மனமும் அன்பும் நயம் இருக்கட்டும் சுவாமி. அவையோடு உண்மையோடு ஆராதிக்கிறவளாய் கொடுக்கிற வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் ஆண்டவரே ஒரு சபையும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கைய நடத்துகிற போதும் அவர்களுக்காக உதவி ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். சகப்பனே இவர்களை சாங்குங்கப்பா. நல்லமே பெறலாம் சாட்சி உள்ளவர்களாக சபையை நடத்துகிறவர்களாக இவர்களை பலப்படுத்தி சுகப்படுத்தி சபையா போதவர் ஊழியர்களாயும் அவருடைய குடும்பங்களை அந்த நாட்கள் சாட்சி உள்ளவர்களாய் நிறுத்துங்கப்பா. ഞങ്ങൾക്കാ വേണ്ടിക്കുള്ളു, സഹപ്പനെ വേണ്ടിക്കുള്ളു, വേണ്ടിക്കുള്ളു, വേണ്ടിക്കുള്ളു സഹപ്പനെ. എന്റെ നാക്കളി കാണ്ടവരെ, അയ്യാ നമ്മുടെ സുവിശേഷം സകല ദേശങ്ങളിൽ അറിയിക്കപ്പെടുമ്പോഴാ നന്ദി, നന്ദി ആണ്ടവരെ, നന്ദിയാണ് അയ്യാ. നിങ്ങൾ സ്വലൂരി രാജ്യത്തിൻ സുവിശേഷം സകല ജാതികൾക്ക് അറിയിക്കും. അപ്പടിയാണ് നല്ല ദേവൻ സ്വാമി, ഒരുവരും കെട്ടിപ്പോകൂടാതെന്ന് ചൊല്ലി ആണ്ടവരെ. അന്നന്ന കാലത്തിൽ എല്ലാവറ്റും നീത്തിയാവനെങ്കിൽ നടപ്പിക്കുന്ന ദേവൻ സ്വാമി ആണ്ടവരെ. ഇന്ത്യ നാക്കൾ ഇന്ത്യ ടെക്നോളജി വളർന്നതും കൂടെ വിവാഹത്തെ എവിടെ വേഗമായി ചെല്ലക്കൂടിയതാണ് ആണ്ടവരെ. കാലങ്ങളിൽ ചന്ദ്രക്രീങ്ക സ്വാമി നന്ദി സൊല്ലൂറും, നന്ദി സൊല്ലൂറും, നന്ദി സൊല്ലൂറും. ഇതിൽ നടത്തുന്നവരോടും ആണ്ടവരെ ോട് താകത്തോട് ദൗര്യത്തെ ചെയ്തവളായിരിക്കട്ടെ. അവരുടെ കുടുംബങ്ങൾ ദേവികളുമുണ്ടേ നീങ്ങ പാത്തുകൊള്ളുങ്ക സ്വാമി. അവരുടെ കാ വേണ്ടിക്കൊള്ളു, വേണ്ടിക്കൊള്ളും എല്ലായിടങ്ങളിലും സുവിശേഷം അറിയിക്കപ്പെടുമെന്നാണ്. അപ്പ എന്റെ നാക്കളിൽ ആണ്ടവരെ, എന്നും പോകാസപ്പ സൗദാസപ്പ ആണ്ടവരെ, എന്റെ സ്വർണ്ണഗ്രഹാരം ആണ്ടവരെ. അറുവിടയ്ക്ക് മക്കൾ പോകാതെ സ്വന്തിക്കുക സ്വാമി. അപ്പടിയാന കാലമാണ്ടവരെ, ഒവ്വൊരുവരും ആണ്ടവരെ ഉളിയൻ ചെറുകളായി മാറട്ടും, മാറട്ടും, മാറട്ടും. കുസ്കാംഗ്രഹങ്ങൾക്ക് നമ്മുടെ അൻപ ചൊല്ലുകളായി ഒരു അത്യാവത് സ്വന്തത്തക്കളായി അവരുടെ നടത്തുക സ്വാമി. അവരുടെ താഴമനപ്പാറിന് ഭയമെല്ലാം നീങ്ങി കത്തുന്നത് അവരവരാം രക്ഷിക്കുന്നവർ, അവരാം രക്ഷിക്കുന്നവർ എന്താവത് സ്വന്തം സ്വാമി. അവരുടെ കാ വേണ്ടിക്കൊള്ളു. എന്നമായാണ്ടവരെ എത്രയോ ദേശങ്ങൾ ക്രമങ്ങൾ അടയ്ക്കപ്പെട്ട നിലയിൽ ഇരുന്ന് ക്രമങ്ങളെല്ലാം ആണ്ടവരെ നാക്കളിൽ ഇരുളിനാധിക്യത്തിൽ നിന്ന് വെളിച്ചത്തെ കാണുകൊടിനാൻ അന്തി സ്വലൂറും, അന്തി സ്വലൂറും. ഇന്നും ആണ്ടവരെ അടയ്ക്കപ്പെട്ട പട്ടണങ്ങൾ തുറക്കപ്പെടുകയും ഇടങ്ങളിൽ നിൽക്കുന്ന പുതിയ മിഷണറിയുടെ കാ വേണ്ടിക്കൊള്ളൂറും. സഭപനെ താങ്ങുങ്കപ്പ, ഇടപെടുത്തുങ്കപ്പ. അന്തടങ്ങളിൽ നിൽക്കുന്ന എല്ലാവിധ പാടുകളെയും കഷ്ടങ്ങളെയും ആണ്ടവരെ താങ്ങത്തൊക്കെ വിളനെ കൊടുങ്ക സ്വാമി. കണ്ണീരച്ചടങ്ങി സ്വാമി. അപ്പാ അവരുടെ കാ വേണ്ടിക്കണം. അന്തടത്ത് മക്കളും ആണ്ടവരെ സുശ്രൂഷത്തെ കേട്ട് കീഴ്പടികളായി രക്ഷിക്കപ്പെടുകളായി അവരുടെ കുടുംബം കുടുംബമായി ആശീർവദിക്കപ്പെടുത്തു സ്വാമി. അവരുടെ കാ വേണ്ടിക്കൊള്ളൂറും താങ്ങും. അപ്പാ നന്ദി ചെറുകളോട് നിൽക്കുന്നവർ സ്വാമി. എത്തനെയാളിയക്കാറുകളാണ്ടവരെ ഇന്ന നാട്ടിലെ തെവികളോട് നിൽക്കുന്നവർ സ്വാമി. ഇവരുടെ തെവുകളെ സന്ധിക്കുന്ന മക്കളെ എളുപ്പിക്കൊടുങ്ങ സ്വാമി. ഞാനങ്ങ് എളുപ്പിക്കൊടുങ്ങ സ്വാമി. സാരിക്കുന്ന മക്കളെ എളുപ്പിക്കൊടുങ്ങ സ്വാമി. ഇന്ന നാക്കളി തെവയാണ്ടവർ, തെവയാണ്ടവരെ. ഉള്ളടത്ത് കൊതിയത് ഒന്നുമില്ല എൺപത് ഉണർവുള്ളവരായ ആണ്ടവരെ ഉയങ്ങളെ താങ്കുറവുകളായി മാറട്ടും, മാറട്ടും സ്വാമേ. ഇവരുടെക്കാ വേണ്ടിക്കൊള്ളൂറും. അന്നിടങ്ങളിൽ ആശീർവദിക്കപ്പെട്ടു സേവകളെല്ലാം ശ്രദ്ധിക്കപ്പെട്ടു. അപ്പാ നന്ദി ആണ്ടവരെ. എന്റെ വിലയിലും ആണ്ടവരെ എന്റെ നാക്കളിൽ നിൽക്കുന്ന മക്കൾക്കാ വേണ്ടിക്കൊള്ളൂറും. അപ്പാ അന്ന നാക്കളിൽ നിൽക്കുന്ന മക്കൾ അൻപ് തണിന്ത് പോന കാലത്തിൽ ഇരിക്കുന്നത് സ്വാമി. അയ്യാക്കളിൽ കൊടിയ കാലങ്ങൾ വരും, കൊടിയ കാലങ്ങൾ വരും. എത്തനെയോ കൊടിയ കാലങ്ങളുണ്ട് സ്വാമി. ആണ്ടവരെ എന്റെ കാലങ്ങളിൽ നടക്കുക ആണ്ടവരെ കൊടുമയാണ് കാര്യങ്ങൾ ആണ്ടവരെ. അപ്പ ഒരു വിഷയം കൂടെ അൻപിനാൻ എരുപ്പുങ്കപ്പ. ഞാനങ്ക അൻപക്കുള്ളാകെ വന്ന് നന്മയാനത് ചെയ്യട്ടും സ്വാമി. ഇരക്കമുള്ളവരുകളായി മാറട്ടും സ്വാമി. ഞങ്ങൾക്ക് ആ വേണ്ടിക്കൊള്ളൂറും സ്വാമി. നിങ്ങളുടെ അൻപതാനപ്പ പെൺമാരിയാ കൂറ്റപ്പെടവൻ, പെൺമാരിയാ കൂറ്റപ്പെടും. അപ്പാ കുടുംബങ്ങൾ ഉറവുകൾ ആണ്ടവരെ അൻപില്ലേ, അൻപില്ലേ. ഒരുവരെ ഒരുവർ വിരോധിക്കിറവുകളായി, പറയിക്കിറവുകളായി, കൊല ചെയ്തവളായി, ഏമാറ്റുകിറവുകളായി. അപ്പനെ അൻപില്ലാമെന്ന് ആണ്ടവരെ കാര്യങ്ങൾ ചെയ്തുകൊണ്ട് ക്രമക്കളായിരിക്കുന്നവർ സ്വാമി. ൻമിനാൽ നിരപ്പുങ്കപ്പ. നമ്മുടെ അൻപതാണപ്പ സകലത്തെയും താങ്ക്, സകലത്തെയും നിങ്ങളുടെ അൻപ് നീതി ചെയ്യും. തകപ്പനെ ഒരു വിഷയം നിരപ്പുങ്കപ്പ. ഇവിടെ വരേക്ക് മുൻപാകെ ജനങ്ങൾ നീത് അതവരെ പരിശുദ്ധാറിയാനവരെ പിന്മാറിയാകണം. നമ്മുടെ അൻപിനായി ഒറ്റമുറിയാവുണ്ട്. குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், குடும்பங்கள் இந்த அன்னையை துடைக்கப்படட்டும் சுவாமி. சகப்பனே இறுதியில் நிரப்பப்படட்டும், அன்பினால் நிரப்பப்படட்டும். நீங்க தானே பார்த்து உங்களை நோக்கி பார்க்கட்டும், உங்களோட வார்த்தைகளை கேட்கட்டும். அப்போ அவர்களுக்காக ஆரிய பிள்ளைகளுக்காக ஐயா அந்த வாரிய பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லாம் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே வாலிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எங்களுக்கு கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க மட்டும்தானப்பா அந்த வாலிய பிள்ளைகளை கொண்டு வர முடியும், தகப்பனை கொண்டு வர முடியுமாப்பா. இவைகளெல்லாம் பெற்றோர்கள் கொடுத்த சுதந்திரம் ஆண்டவரே, கெட்டு போகாதபடி சத்ருவானந்தன் வலையில் போட்டு ஆண்டவரே அழித்து விடாதபடி எந்த தகப்பனே கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்க. இவர்களுடைய பெற்றோர்கள் இவர்களுக்காக நிற்கிறவர்களா இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி. ஜபத்தை கேட்டு சுவாமி இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உதவி செய்யப்பா. உங்களோட உதவி இல்லாமல் ஒன்றும் மனுஷபலன் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அவையானவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பனே, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் அப்பனே. கனடா தேசத்துக்காக வேண்டி கொள்ளுறோம் அப்பா, அந்த தேசத்தின் நன்மைக்காக வேண்டி கொள்ளுறோம், ஆசீர்வாதத்துக்காக வேண்டி கொள்ளுறோம் தகப்பனே. தேசத்தின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விற்கிறோம் சுவாமி. தேசத்தை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. தேசம் உங்களுடைய சுவாமி, மிஷனரிகள் நான் உரிய கரம் கட்டப்பட்ட தேசம் ஆண்டவர் தகப்பனே. தேசத்துக்கு ஒரு விஷயம், ஒரு விஷயம் இறக்கம் உண்டாவதா, உண்டாவதாக தேசத்தின் மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும், பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பட்டும், அங்கட உறவுகள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் அப்பா. நன்றி தலைவர்கள் ஆளுகிற ஒருவருக்காக வேண்டி கொள்ளுகிறோம். நீதியின் கரம்புகளை தாங்கட்டும் சுவாமி. உண்மை உள்ளவர்களாய் கொடுத்தாலும் ஆண்டவரே நீதிக்கு பயந்து கனடா தேசத்தை ஆளுகிறவர்களாய் நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்ளும் விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும் சுவாமி, ஒளிந்து போகட்டும் சுவாமி, ஒளிந்து போகட்டும் சுவாமி. தேவன் உள்ள தேவனே, நீங்க மாத்திரம் இந்த தேசத்துக்கு ஆளுகை செய்வராயிருந்தோம். இப்படியாக ஒரு தேசங்களுக்காம், இரண்டு தேசங்களும் ஒன்று காமனுக்கு தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி, காண வேணும் ஆண்டவர். அதன் அதிக காலத்தில் நேர்த்தியா செய்யற தேவன் நீங்க அப்பா இருக்கிறீங்கப்பா, இருக்கிறீங்கப்பா. நீங்க மாறாதவர், மாறாதவங்களாத்தானப்பா முடியும். உங்களோட திட்டங்களும் சித்தங்களும் ஆண்டவரே நீங்க நடத்தி முடிக்கிற தேவன் சுவாமி. தேசங்களும் ஒன்று காவலி எங்களுக்கு தேசம் ஆசீர்வதிக்கப்படும் ஐயா, எங்களுடைய தேசம் ஆண்டவர். அதுக்காக உங்களுக்கு கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசம் பால்வடைய வேணும் சுவாமி, பரிசுத்தப்பட வேணும் சுவாமி, உங்களுக்கு மகிமையை செலுத்த வேணும் சுவாமி. அதுதானப்பா தேசத்தின் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம், ஜனாதிபதிக்காம அவரோடு இருக்கிற மந்திரி சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், பாதுகாத்துக் கொள்ளும்பா. நேரையும் உண்மையும் அவர்களாவது இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும். நாங்களே தேசத்துக்காக வேண்டிக்கிறோம். எப்படியாக அந்த ஒரே கோடி மக்கள் வாழ்ற எத்தனையோ இருந்த தேசங்களும் அந்த ஒரே எங்களை வெளிச்சத்தை காண்பார்களா, வெளிச்சத்தை காண்பார்களா, வெளிச்சத்தை காண்பார். அப்பா ஜபிக்கிறோம் ஆண்டவர், ஜபிக்கிறோம் ஆண்டவர். ஐயா சங்கமம் வெளியக்காக வேண்டிக் கொள்றோம். அதுதானே இந்த ஊழியன் ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே அந்த ஊழியக்காக ஒவ்வொருவரையும் நீங்க தாங்கி விடப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி. நன்றி சொல்லுவோம் எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா நன்றி சொல்லுறோம். நன்றி மட்டுமாய் நடத்தின விநேசரே, நீங்க மட்டுமாய் நடத்தினீங்க சுவாமி. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறப்பா. எல்லாம் கணமும் துதியும் மாய்மையும் நீங்க தானாப்போ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமடைந்து ஜபித்து ஆசீர்வத்தை உங்களையும் கத்திரதாமே ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கத்திரையை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே உங்களுடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக திங்கட்கிழமை ஜப வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, காட் பிளஸ் யூ. ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். கத்திரங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கு ஊடாக வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. எல்லா காரியங்களிலும் கத்தருடைய பாதுகாப்பின் கரம், ஆசீர்வதிக்கும் கரம் அவரோடும் அவர் சந்ததியோடும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி. வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்ற ஒருவரையும் கத்தர் தாமே அழைத்து வந்து நேரத்துக்கு வழி நடத்துவாராக. அதே வேளையிலே எடுத்து வழி நடத்துகிற ஊழியர்களையும் கத்தர் தாமே ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவர்களையும் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு இணைகின்ற பொழுது தேவ ஊழியர்கள் இணைவார்கள், கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன் ஆமேன்.

0: to increase your strength. You inhabit eternity. You inhabit the praise of Israel. You keep me as the apple of your eye. Thank you. You keep the soul alive. You know the heart. You know the path I go, and you know the way of righteousness. You lift up the lowly. You live forever and ever. Hallelujah, Lord. You love the righteous. You make all things new. You make my faith fail through wisdom. You make my way perfect. I praise you. You make the barren woman a joyful mother, and you make our land great. Your name is as ointment poured forth. Your name is great and mighty. No other despises the affliction of the afflicted. You, O Lord, are the portion of my cup, and I worship you. You pride with blood falling down as sweat of Gethsemane. You preserve my going out and coming in, and protect my soul from death. You quicken me. You are the redeemer of the soul. Praise be to you. You redeem me from all evil, and you reign amidst the cherubim. I worship you. You resent evil. You said that the wise shall shine as the brightness of the firmament. Hallelujah. You satisfy the lying soul. You saved me. And you scatter the people that delay in war. You search the heart. You send plentiful rain. Thank you, Lord. You send the prisoners out of the prison. Praise you, Lord. You set me upon a rock. You set the solitary in families. You set up on high the lowly. You shall never allow the righteous to be loathed. Amen. You show mercy forevermore. You show mercy to thousands of them who love you. You spoke out of the midst of a great fire. You strengthened me, O Lord. You stretched out the earth above the ladder. You upheld my feet from slipping. I thank you. You teach children in your arms. You tread upon the waves of the sea. You walk amidst the church.
1: Recording in progress.
2: Amen, amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருப்பது வேதாக மக்கள் எழுப்பது நிகழ்ச்சி பைபிள் குயிஸ். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆயத்தமாகுங்கள். கத்தர்தாமே இந்த வேதாக மக்கள் எழுப்பது நிகழ்ச்சியிலே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. இணைய விரும்புபவர்கள் நீங்கள் வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும், ஐஎம்ஓ கூடாக இணைய முடியும், டெலிகிராமு கூடாக இணைய முடியும், வைபரு கூடாக இணைய முடியும். தொலைபேசியிலே நீங்கள் கனடா நார்த் அமெரிக்காவிலிருந்து இணைவார்களானால் இலவசமாக இணைய முடியும். அல்லது நீங்கள் கனடாவில் இருப்பவர்களானால் நீங்கள் தொலைபேசி கூடாக இணைய முடியும், வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும், ஜூமு கூடாக இணைய முடியும். அந்த வேலை எங்களுடன் தொடர்பு கொண்டால் நாங்கள் அவற்றை உங்களுக்கு அனுப்பித்தருவோம். எப்படி தொடர்பு கொள்வதென்று அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. வானொலி கூடாக சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com கூடாக இணைந்திருக்கிற உங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதாகம கேள்விபதில் நிகழ்ச்சியில் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரம் மகிந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேலையில் இணைந்திருக்கிறார். அவருக்கு காலை 7:37 ஆக இருக்கிறது. எங்களுடன் மாலை வேளையிலே சௌரி ஜானட் அருட்பிரகாசம் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து தேவ ஊழியர் சுசேரேட்பின் வாணர் அவர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். மற்றும் இணைகிற ஒருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோடமா
3: பிரைஸ்லோட்டனா
4: அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த கால வேலையிலே சங்கம நிலையத்திலே கேள்பதில் நிகழ்ச்சி நடக்கின்ற நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்க்குற தேவ நீராண்டவரே ஐயா, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற பிள்ளைகள் மறுபடி கேட்குற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளே கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து மக்கள் அளித்த சிஸ்டர் ஜாட்டை நினைவு கூறுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த கேள்வி நிகழ்ச்சியை உலகமங்கம் கேட்க செய்த சங்கம வானொலி நினைவு கூர்ந்து இந்த நாளில் ஆசீர்வாத நாளாக அநேகர் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன்.
3: கத்ததாம எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை தொடக்கத்தை மூடி வரை நடத்தி தருவாராக. ஆமேன்.
2: ஆமேன். ஆமேன். நான் ஒரு புது கேள்வி ஒன்று கேட்க போறேன்.
3: சொல்லுங்கள்.
2: சிறகு இல்லை சட்டை இல்லை, சரியா? இது புது கேள்வி. சிறகு இல்லை சட்டை இல்லை வானத்திலே பறக்கிறது, அது என்னது? இந்த கேள்வியை நீங்கள் யோசித்துக்
3: கொண்டிருக்கீங்களா?
2: அல்ல, அல்ல.
3: அந்த மேகத்தில் இருக்கிற அந்த மகிமையான அந்த புகை,
2: அது நீங்கள் எங்கட கனடா நாட்டிலே யூரோப்பிலே பார்த்தா தெரியும். மேகம் இலங்கை இந்தியாவில் ஒன்றா எல்லாம் ப்ளூவாக இருக்கும். அங்கே மேகம் இல்லை.
4: சூரியன், சூரியன். ஆ, சூரியன் அதே சந்திரன்.
2: ஆமீன். எல்லா கிரகங்களும் அங்கு செட் சிறகு இல்லை செட்டை இல்லை பயங்கர ஸ்பீட்ல சுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். நன்றி, நன்றி
3: அருமையான. முதலாவது கேள்வி, கர்த்தருக்கு தான் கட்டின பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டவர் யார்?
4: ஆபிரகாம்.
3: இல்லை, ஆபிரகாம் யெகோவா ஜீரே என்று தான் கட்டளையிட்டவர். இது வந்து ஜெகோவா ஷாலோம், சமாதானம் தரு.
4: ஜெகோவா ஷாலோம்.
2: அந்த பேரை கொடுத்தது மிஸ்டர் வானர். வானர் சத்த ஐயா சத்தத்தை காணையில் சே ப்ரைஸ் தி லார்ட்.
3: கர்த்தருக்கு தான் கட்டின பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டவர் யார்?
1: யெகோவா ஷாலோம்.
2: யெகோவா ஜீரே என்று கேட்ட மாதிரி கிடக்கு முதல்ல.
3: இல்ல, ஜெகோவா ஜீரே என்று இதுக்கு ஆபிராமுக்கு மகேந்திரமண்ணா சொன்னதுக்கு பதில்
2: சொன்னேன். யெகோவா ஷாலோம்.
1: யெகோவா ஷாலோம் சொன்னது
2: பவுலா?
1: இல்லையா, நியாயாதிபதி 6:24 ஐயா. அது நான் நினைக்கிறேன் என்ன பேரு கிதியோனா இருக்கும். நியாயாதிபதி 6:24. சரி, ஓகே,
4: தேங்க்யூ. விட சரியில்லை.
1: ஏன் ஐயா?
4: கிரியோன் தான் போல இருக்கூடாது.
1: ரெண்டு பேரும் அதுல சிம்சோன் கிரியோன் தானே அதுல. அந்த நியாயத்துல முக்கியமான ஆட்கள் அதுல, அந்த அதுல
3: முழு குடும்பங்களையும் கவுத்து போடுகிறவர்கள், கவுத்து போடுகிறவர்கள் யார்?
4: நீதிமன்றம் இருக்கு.
3: இல்லை,
1: பிரச்சனை கொடுக்கறவங்க தான் கவுத்து போடுறோம்.
5: என்ன எடுக்க சொல்றீங்களா? மார்னிங் பிரேயர் அண்ட் மார்னிங் ஜெனட்.
2: ஆமா சிஸ்டர் ஜெனட், அம்மா கனடாக்கு வாரா புக் ரிலீஸுக்கு. வர்ற டைம்ல திங்கள், செவ்வாய், வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யலும் ஜனத்தின் தொகுப்பு வாங்க. திங்கள், செவ்வாய்,
5: வெள்ளி, திங்கள், செவ்வாய், ஃப்ரைடே.
2: கனடாவில் இருக்கிற நேரத்தில் சௌரி டோலியும் சகோதரி மேகலா வாசம் செய்ய இருக்கிறார்கள். காலை நேர பிரியரை ஆமேன் ஆமேன். என்ன கேள்வியம்மா?
3: முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறவர்கள் யார்?

0: ஐயா அவங்க யாரும் இருக்கீங்க அப்படி செய்கிறார்கள்.
1: அநியாயக்காரர்
0: வருமா அப்படி வருமா?
2: இல்ல அநியாயக்காரர் இருக்குதான், ஆனா சரியா சொல்லணும்.
1: முழு குடும்பத்தை கவுட்டு போட பாருங்க, பொறுங்க பாருங்க. அது யாருன்னா நீதிமன்ற தான் பெறுது. நீங்க நீதிமன்ற
2: தெரியாது.
1: பழைய
2: ஏற்பாட்டில இல்ல, புதிய ஏற்பாட்டில.
1: அட புதிய ஏற்பாட்டில் வருதா? அப்ப நீதிமன்ற அப்படி என்று சொல்லி சொன்னால் முதுக்குள் உறவன் பொறுங்குறோம்.

0: சொல்றி என்ன சொல்றீங்க? முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்களா?
1: ஐயா. பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு
0: இல்ல இல்ல, புதிய ஏற்பாடு ஐயா.
2: புதிய ஏற்பாடா?
1: புதிய ஏற்பாடு அப்படி சொன்னாங்க, கண்டுபிடிச்சிருந்தாங்க.
3: கண்டுபிடிக்க மாட்டீங்க, அடியில கிடக்குது, வசனத்தின் அடியில கிடக்கு.
0: அப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு வசனத்தையும் அடியில பாத்தோன்னு பிடிச்சலாம் தானே.

0: எந்த அதிகாரத்தில் இருக்கு?
1: சரி, தீத்து முதலாவது அதிகாரத்தில் இருக்குது.
2: அது தீத்து 1:11, சரியா?
1: 1:10, 11, ரெண்டிலும் இருக்கு.
2: 1:11 கவிழ்த்து போடு, முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடு.
1: அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். ஓகே, தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்குறவர்கள் யார்?
0: துன்மார்க்கர்.
1: இல்ல, பைபிள், பைபிளின் படி
3: தன் ஆத்மாவை
1: பாதாளத்தை போல விரிவாக்குகிறவர் யார்?
2: அதன் நிமித்தம் பாதாள தண்ணி விரிவாக்கி தன் மட்டுமில்லாமல்
1: பதினாலா? இல்ல,
2: விரிவாக்குகிறவர்.

0: திவ்யகலங்கம்
1: தன் ஆத்மாவை பாதாளத்தைப் போல விரிவாக்குறவன் யார்?
0: சங்கீதம் பயனாவது பத்தா
1: இல்லை.

0: புதிய பாடா?
1: பழைய பாடு.
2: லெசி
1: ஐயா இருக்கு.
2: சத்தம் சத்த காணையில்
3: ஆபகுக்கா
2: இந்த புத்தகம் சொன்னீங்க ஆபகுக்கா?
1: யா

0: ரெண்டு அஞ்சு
1: ரெண்டு
0: ரெண்டு
1: அஞ்சு
0: அஞ்சுல இருக்குதான்.
1: ரெண்டு அஞ்சு.
2: அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தெரியாமல் அவன் தன் ஆத்மாவை பாதாளத்தைப் போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்துக்கு சமமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாய் சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாய் கூட்டிக் கொண்டாலும் மண்டு முடியுது. அகங்காரி அப்ப அக்கிரமம் செய்த அகங்காரி.
0: வேதத்தில் கபடஸ்தன்
1: அது சங்கீதத்தில் வருது சரியா?
0: இல்ல
2: அப்சலோம்.
0: இல்ல
2: அப்சலோம் இல்லாட்டி இவன் தான் என்ன தாவி தாவியில் அகித்தோப்பேல். அகித்தோப்பேல
0: இல்ல
3: கடபஸ்தன். கடபஸ்தன்
2: என்ன பேர் சொன்னீங்களம்மா?
1: அதாவது இறைமையால வசனமா சொல்லுது?
0: இல்லை
1: இறைமையால தான் வருகுது. அவன் நாவு கூர்மையான அம்பு அது கபடம் பேசுகிறது.
0: இல்ல கபடஸ்தன் இருக்குது. அவன் யார்?
1: அவன் கபடஸ்தன்.
0: எப்படிப்பட்டவன் அல்லது?

0: கபடஸ்தன் யார் என்று அங்கே இருக்கிறீங்க, யார் என்று கேட்கல, கபடஸ்தன் என்றால் என்ன
1: என்பவன் அவன் அப்படிப்பட்டவன்.
2: கபடஸ்தன் என்று சொன்னால் மல்கியா உண்டு பதினாலா
1: யா
2: பலியிட கபடஸ்தன், அதாவது வந்து தன் மந்தையில் இருக்கையிலே கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிட கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். அப்படியா?
1: சபிக்கப்பட்டவன். கிரேக்கரிடத்தில் விற்று போடப்பட்டவன் யாருக்கு
0: நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன்.
1: விற்று போடப்பட்டவன் யார்?
0: பவுல்
1: இல்லை,
3: திமோத்தேயு
1: இல்லை,
0: பவுல் இல்லையா
1: இல்லை,
2: கிரேக்கரிடத்தில் விற்று போடப்பட்டவன்.
3: கிரேக்கர்

0: அப்பொழுது யூதர்
1: யூதாவையும் குமாரரையுமா?
2: யூதாவையும் குமாரரையும் எருசலேமின் குமாரரையும் அவர்களுடைய எல்லைகளுக்கு தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்தில் விற்று போட்டார்கள். பூமி அதிர்ச்சியை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்க தரிசி யார்? நானே அதுக்கு பதில் போடினார். ஓகே, பூமி அதிர்ச்சிய குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்க தரிசிகள் யார் யார்?
3: இசையா?
2: இசையா?
0: எல்லா இடத்துலயும்
2: ஆறு பேர் இருக்கலாம்.
3: சொன்ன வரும்
2: இல்ல
3: எசேக்கியல் எசாயா

0: இந்த மத்தேயுவில் இருக்கு ஆண்டவர் தானே வரலோ,
1: ஆமாம், இயேசு கிறிஸ்துவன் சொன்னவர்.
0: இயேசு
1: மத்தேயு
0: கிறிஸ்து
1: இருபத்தி
0: தானே
1: நாலு
0: வரல.
1: ஏழு லூக்கா 21:11
0: இஸ்ராயா
1: சொன்னவர்.
0: இசேக்கியேல் இயேசு கிறிஸ்து, இந்த மூன்று பேர் என்ன?
1: சகரியா, யோவேல், ஆமோஸ்.
2: யோபுன்னு சொல்லியிருக்கிறாரா?
1: யோபு இல்லை, யோவேல்.
3: ஏசாயால சொல்லியிருக்கு,
0: யோவே யோவே யோவே
3: சொல்லியிருக்கு, ஆமோஸ்னு சொல்லியிருக்கு. ஆமோஸ்
4: யோபுல சொல்லப்பட்டிருக்கு, மற்ற ஆதி காமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சரியா?
1: இல்லை, ஆதியாமம் இல்லை. ஆதியாமத்தில் நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படையில, தீர்க்க தரிசனம் சொல்லையில ஒரு தினம்.
4: இல்ல, பூமி அதிர்ச்சி தானே?
1: ஓ, பூமி அதிர்ச்சி குறித்து
4: ஆனா
1: தீர்க்க
4: ஒன்று
1: தரிசனம்.
4: ஆதியா 1:9-10 வருது நினைக்கிறேன். அதுக்குள்ள எர்த்குவேக்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க.
1: இல்லை, அதுக்குள்ள வராதா?
4: விட்டுதானே,
1: அது தேவை. பூமி அதிர்ச்சி நடந்திருக்கலாம், ஆனா நான் கேட்டது தீர்க்க தரிசன முறை.
4: மல்கியா சொல்லி இருக்கிற, மல்கியா சகரியாலாம் சொல்லி இருக்கிற, சரிதானே?
1: மல்கியா இல்ல, சகரியா.
4: சகரியாவா? அப்ப மல்கியா 1:4 என்ன சொல்ல போகுது? வாரம் பாத்துருவோம்.

0: அதேதோ முயன்றாம் எளிமையாக்கம் எளிமைப்பட்டோம். ஆனாலும் பழைய பாழானவைகளை திரும்ப கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதுதானே?
1: மல்கி அவுண்டனா இல்லையா?
0: ஓ,
1: பூமியை சென்ற மாதிரி தான் இதில் போட்டுருக்கேன். என்னது என்னதுக்கு எப்படி போட்டாங்கன்னு தெரியும். ஏதோ மென்யா ஏதோ உண்மையான ஆனால் பல கிடக்கிறவர்களை திரும்ப கட்டுவேன். கத்தர் அவர்களை கட்டுவார் நட்டுவார். எல்லை துன்மார்க்கிற எல்லைகள்லாம் கத்தர் என்று நினைக்க சினம் வைக்கிறார் கண்ணு சொல்கிறார். ஓகே சரி ஓகே.
0: ஆதி முதல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஒன்று இருக்கிறது, முக்கியமானது. அது என்ன?
1: என்ன ஆதி முதல் டபுளாங்க எனக்கு?
0: ஆதி முதல்
1: ஓ
0: தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஒன்று, எங்களுக்கு மனுஷராகிய எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அது என்ன?
2: வானவில் வானவில்
0: இல்லை.
1: நித்திய நித்திய ஜீவனை குறித்து தான் சொல்ல, அது புதிய
0: நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று தீத்து ஒன்று மூன்றில இருக்கு.
1: தீத்து சொல்லப்பட்டிருக்கு. ஆமென்.
0: கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது?
1: அது சங்கீத 107 வருது.
0: யா,
1: ஆனால் யாரை குறித்து சொல்ல போனா சங்கீத பத்தி எடுத்தா தான் தெரியும். சங்கீதம் 107
3: சொல்லுங்க ஐயா.
1: சத்தத்தை காணல, எடுத்து பாருங்க ஐயா.
3: என்ன கேள்வி?
1: நீங்க சங்கீதம் 107 எடுத்து சொல்லுங்க. யாரு பாத்திய அனுப்பி குணமாக்குறாரு என்று சொல்லப்படுது?
3: சங்கீதம்
0: 107 கத்த தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது?
1: தங்கள் ஆபத்தை கத்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அவர்கள் ஆத்துமாக்கள் என்னை ஆசரிப்பதில்
3: என்ன கேள்வி ஐயா?
1: சொல்லுங்க தங்கச்சிருங்க சிஸ்டர்.
0: கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது?
3: கர்த்தர்

0: ஆபத்திலே நோக்கி கூப்பிடுறோம் இல்லையா?
1: ஆமே.
2: சங்கீதம் 19வது வசனம்,
0: ஆபத்திலே நோக்கி
1: கூப்பிடுறதும் 20லும் சேர்த்திருக்குது. ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவர்கள் இக்கட்டுக்கு அவர் நீக்கலாக்கி ரட்சிக்கிறார். வேதத்திலே வைத்தியர் என்பதை குறிக்கும் முதலாவது இடம்பெற்ற வசனம் அல்லது இடம் எது?
0: இல்ல அது படையேற்பாடுல வருது. என்ன?
1: யா,
0: நானே உன் பரிகாரியாக கர்த்தர், அதை தான் சொல்றீங்க.
1: இல்ல,
0: யாத்ரா
1: வைத்தியர் ரெண்டு இருக்குது.
0: வைத்தியர் ரெண்டு இருக்கா?
3: தமிழ் வைத்தியரா இங்கிலீஷ் வைத்தியரா?
0: நாட்டு வைத்தியர். நாட்டு வைத்தியர் ஆதியாமத்துல வருது. சரியா?
1: ஆதியாமத்துல வருது.
0: 52 வருது.
1: 52 அன்பின் சீசன் சிறைப்பட்ட தீவு என்ன?
0: பத்மோஸ்.
1: யோவான். தீவுகளில் மிகவும் அழகானது
0: பத்மோஸ் எங்க இருக்குது இப்ப? பஸ்மு தீவு எங்க இருக்குது?
1: அத சொல்றது
0: கிரீஸ்ல. கிரீஸ்ல எக்கச்சக்கமான தீவு இருக்கு, அதுல ஒரு சின்ன தீவு தான் பத்மோஸ் தீவு. கிறிஸ்தவ சம்பந்தமா பாக்கணும். பெரியலாம் போற வேவைகளே சின்ன கடையில் மற்றது வந்து ஸ்பானியா எரியுது. ஸ்பானியால அரைவாசி கடல் பக்கம் எரிஞ்சிட்டு எக்கச்சக்கமான குடியெல்லாம் ஆக்கலாம் செத்து போச்சனும். பிரான்ஸ்ல ஒரு பக்கம்
1: போயிட்டு
0: பிஎல் இடம் போகுது. ஜெர்மன்ல எரியுற நிலைமைக்கு வந்துருக்குது. இப்ப 40 என்ன பாட்டுல போகுது, நல்ல காத்தடிக்குது, மழை வரும் சொன்னாங்க. என்ன பாப்போம் கத்திரிக்கை சோதரம்.
1: தீவுகளில் மிகவும் அழகானது எது?
0: அழகான தீவு என்று சொல்லி சொன்னா நீங்க பைபிள வச்சு
1: கேக்குறீங்களா?
0: வச்சு கேக்குறேன்னு உண்மையம்படி பாக்க வச்சிருப்பா. மாலை தீவு எடுக்கலாம், அழகான தீவு
1: அழகான
2: தீவு இல்லங்க.
1: வேதத்தின்படி
3: சமுத்திர கரதுரையிலே குடியிருந்து அநேக தீவுகளின் ஜனங்களோடு விசாரம் பண்ணுகிற தீவு நோக்கி கத்திராய ஆண்டவர் உழைக்கிறது என்னவென்றால், தீருவே நீ உன்னை பூர்ண
2: சௌந்தர்யவதி.
0: ஐயா, இந்த தீருவை குறி சொல்லப்படுது ஐயா. தீரு குமாரத்தி காணிக்க கொண்டு வருவாள்னு சொல்லி ஐயா.
2: பூரண சௌந்தர்யவதி,
0: அதான் அந்த தீரு குமாரத்தி காணிக்க கொண்டு வருவாள்னு சொல்லி பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரியம் வந்து தீரு என்று சொல்றது அந்த இடத்தான் குறிக்கும். தீட்டு தீவத்தான் அந்த இடத்துல. அது இப்ப என்ன பேர்ல இருக்கோ தெரியாது, செக் பண்ணி பார்த்தா தெரியும் எந்த தீவன் சொல்லி. கடலின் நடு மையப்பயத்தில் தாவரம் இருக்கிறது. உன்னை கட்டினவர்கள் உன்னை பூர்ண வடிவாய் கட்டினார்கள். இது நான் நினைக்கிறேன். எங்க வரப்போ சைப்ரஸ் அதற்கிட்ட வருமா?
1: அப்படித்தான்
0: பாப்போம்.
1: நிமித்தம் எழும்பின உபத்திரத்தினால் அல்லது ஒத்தினத்தினாலே சிதறப்பட்டவர்கள் எந்தெந்த நாடுகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது?
2: ஆசியா
1: இல்லை,
3: சிரியா
1: என்னன்னா?
3: சிரியா
1: இல்ல.
3: என்ன கேள்வி?
0: என்ன கேட்டேன், சொல்லட்டா மறுமொழிய. பெனிக்கே நாடு, சீப்ரு, அந்தியோகியா, பட்டணம் வரைக்கும் சுத்தி திரிந்தார். சரியா?
1: அப்போ சில 11, 19. ஏழாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது வலோகத்தில் எவ்வளவு நேரம் அமைதி உண்டானது?
0: அரை நிமிஷமும் அரை மணிச்சு வருது.
3: 3 மணி நேரம்.
0: நே அப்படி வராதையா?
2: 3 நாட்கள். சரியா? 3 நாட்கள்
1: இல்ல.
0: அப்படி வராது ஐயா, அது குறை ஐயா. ஏழாம் திரை
2: மூன்று வாரங்களா?
1: இல்லை.
0: வாரம் பாருங்க, பயவுள்ள பார்த்துருக்க. ஏழாம் நேத்திர அதுல கிட்ட இத்தனை ஒரு நிமிஷம் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் பார்த்தேன்.
1: அதுக்கு பேர் சூர் என்று சொல்றதா?

0: இல்லை, ஆபிராமுக்கு 1000 வெள்ளி காசு கொடுத்தனே.
1: அந்த அந்த அரசன், அந்த ஆதாவுட மனசிய கொண்டே கொண்டு போய் சொன்ன அந்த அரசன்,
0: அபிமேலேக்கு.
2: அபிமேலேக்கு,
1: அமிலேக்கு, அமிலேக்கு,
2: அபிமேலேக்கு,
0: அபிமேலேக்கு கத்தர் பட்சத்தில் துணை நிக்க வராததனால் சபிக்கப்பட்டவன் யார்?
2: சபிக்கப்பட்டவன்
3: சவுலா?
0: இல்ல,
3: என்ன திரும்ப சொல்லுங்க என்ன கேள்வி?
0: கத்தர் பட்சத்தில் துணை நிக்க வராததினால் சபிக்கப்பட்டவன் யார்?
3: அவர் இந்த
2: கத்துடைய வேலையை அசதியா செய்வனா?
0: இல்ல,
3: சமூகத்தை அப்பங்கள் எடுத்து சாப்பிட்டு
0: இல்ல இல்ல. நியாயாதிபதிகள் 5:23 இருக்கு.
2: நியாயாதிபதிகள் 5:23
3: மோரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கத்தருடைய தூதரானவர் சொல்லுகிறார். அவர்கள் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கத்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவே இல்லை.
2: என்னது
3: நாடா?
2: இல்லையா, மோரோஸ் தான் அந்த
0: பேர்.
2: அந்த பேர்,
3: பேர் என்ன, நாட்டுக்கா அல்லது வீட்டுக்கா ஆளுக்கா?
0: ஆளுக்கு.
3: அதன் குடிகளை சபிக்கவே சபிங்கள் என்றா, அது ஒரு நாடையா?
0: அவனையும் அவனுடைய தேசத்தையும்.
3: மோரோசை சபியுங்கள், அதன் குடிகள் என்றா அந்த நாடு, மோரோஸ் நாடு.
1: அந்த மோரோஸ் பேர்ல இந்த மோரோஸ் மேல கார் வந்தது
2: ஐயா. இந்த இதுல ஆங்கில வேத அமைச்சு சீரூஸ் என்ன மேரூஸ் போட்டிருக்கு ஐயா, செட் த ஏஞ்சல் ஆஃப் லார்ட் என்று அந்த வசனத்தில் வருது ஐயா. ஆங்கில வேத அமைச்சு போட்டிருக்கு சைரஸ் மோரோஸ் வருது, MERZ வருது.
3: 5:23
2: நான் நினைக்கிறேன் ஜன சொன்ன மாதிரி மோரோஸ் தனிப்பட்டால இருப்பார். மோரோசையும் சாபியுங்க, அதுக்கு பிறகு அவன் குடிகளையும் அந்த அந்த ஜனங்கள் அந்த அந்த இடத்துல இருக்கிற குடிகளையும் சாபியுங்கள் என்று கத்தர் தூதரானவர் சொல்லுகிறார். அவர் கத்தருடைய பட்டணத்தை துணிக்க வரவில்லை இருக்கலாம் அப்படி. ஏன்னா பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாக அவர் கத்தருடைய பட்சத்தை துணிக்க வரவில்லை. சரிதானே ஐயா? அப்படின்னா தனிப்பட்ட மனுஷன் தான் சொல்லப்படுது ஐயா.
0: முதலாவது சொல்லப்படுது மோரோஸ் என்று, இரண்டாவதா சொல்லப்படுது நாடு. குடிகளும் உண்டு, மோரோஸும் அவன் குடிகளும்.
3: இங்கே இருக்கு, மோரோஸ் இஸ் எ சிட்டி மென்ஷன்ட் இன் தி புக் ஆஃப் ஜட்ஜஸ், கர்ஸ் ஃபார் ஃபாலிங் டு எயிட் failing to aid Israel.
2: எங்க அப்படியே பைபிள பாக்குறீங்களா ஐயா?
3: மோரோஸ் இஸ் எ சிட்டியா?
2: அதானே ஐயா, இந்த இதுல இந்த பைபிள பாக்குறீங்க?
3: நான் இங்கிலீஷ்ல எல்லாம் பார்த்துட்டு இப்ப கூகுள்ல பார்க்க. மோரோஸ்
2: கூகுள்ல பாக்குறீங்களா?
3: லிபனான் இருக்கு தானே, லெபனான் இப்ப உங்களோட பெர்லின் மாதிரி. மோரோஸ் இஸ் எ சிட்டி, சிட்டியை தான் அவர், சிட்டியும் அதன் குடிகளும்.

0: சிங்கர் சாங் ஆஃப் சாங் டெபரா எல்லாம் ஏதோ சொல்லியிருக்காங்க. அது
1: வாரம் பொறுங்க ஐயா, வார ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா. ஒன்னாரு பா முருகா, ஐந்து திரைகந்திரிக்கிறீங்களா பா முருகா?
0: அந்த சிசராவோட யுத்தம் பண்ண உதவி செய்யல அந்த நாட்டு மக்கள்.
1: நியாயாதிபதிகள் தானே என்ன?
0: ஆமாம், த சிட்டி இஸ் நோட்டட் ஃபார் இட்ஸ் இஸ்ரேலைட்ஸ். பார்வைக்கு செய்தார்கள் சொல்லி மூரோஸ் மூரோஸ் சபியங்கள் அந்த குடிகளை சபிக்கவே சபியங்கள் கத்துடைத்துனார்கள். ஓகே, அடுத்த வேலைக்கு போங்க ஐயா.
2: எலியாவின் பலிபீடத்தில் மொத்தம் எத்தனை தண்ணீர் குடம் குடம் தண்ணீர் ஊற்றப்பட்டது?
0: ஃபேஸ்புக்கில் போட்டது நீங்களா?
2: என்னண்ணா
0: ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வி போட்டிருந்தவே, இந்த எலியா எத்தனை குடம் தண்ணி என்ன? 50 குடமா?
2: இல்லை
0: ஆ
2: இல்லை
3: 7 குடம்
2: இல்லை
0: 450 குடமா?
3: சீச்சி
2: இல்லை.
0: கேள்வி ஒன்று போட்டிருந்தது இந்த ஃபேஸ்புக்கில், எத்தனை குடம் உண்டு? 3 குடம், 7 குடம், 50 குடம் ஏதோ ஒன்றெல்லாம் போட்டிருந்தது.
1: ஆன்சரை
0: பார்க்க இல்லை.
1: வாரம் பொறுக்க பார்த்து சொல்றேன் நானுங்க.

0: 2000 கூடமா?
1: இல்லை, ஒன்று ராஜாக்கள் 18, 33 35 மட்டும் பார்க்கணும். முதலாவது முறை 4 குடம், ரெண்டாவது முறை 4 குடம், மூன்றாவது முறை 4 குடம், 12 குடம் எல்லாமா ஊற்றப்பட்டது.
0: பின்பு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து சர்வாகதாக மீன் ஊற்றுங்கள், பின்பு ரெண்டாந்திரம் ஊற்றுங்கள் என்றார்கள். ரெண்டாந்திரம் ஊற்றினார்கள், அதன் பின்பு மூன்றாந்திரம் அப்படியே ஊற்றுங்கள் சொன்னால் 4 × 3 = 12. சரி, ஓகேயோ? 18 24 34 தானே வருது. பதினெட்டு 34 ஒன்று ராஜாக்கள் 18 34 தானே வருது.
1: ஓ, 33 35
0: முப்பத்தி
1: மட்டும்
0: நாலு
1: வந்து.
0: வரும். யா ஓகே, அப்பொழுது ஒன்று
1: அதுல
0: சொல்லுங்கள்.
1: 4 குடம்
0: ஓ
1: அலியின் மேலையும்,
0: ஓ
1: அப்ப ஒவ்வொன்றும் வித்தியாசம் மேல கூப்பிடுற, அது 12 இல்லை.
0: ஐயா, அது இல்லை ஐயா, அந்த மகேந்திரம் ஐயா அந்த வசனத்தை பாருங்க ஐயா.
1: 4 குடம் அலியின் மேலும், அலியின் மேலே எத்தனை குடம்னு கேட்டிருக்கோம்.
0: 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனி பலி மேலும் பிறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். அப்ப ரெண்டும் கலந்து வருது ஐயா, பலியும் பிறகும் வருது. பின்பு பின்பு ரெண்டாம் தரவும் அப்படியே ஊற்றுங்கன்னு சொல்லி
1: இருக்காங்க. மொத்தம் அதாவது ஒவ்வொன்றையும் நன்னாங்க வித்தியாசமான ஊத்தப்பட்டிருக்கன்னு.
2: பலிபீடத்துல அது எல்லாம் ஒன்றுதானே, பலிபீடம் மேலே அடுக்கப்பட்டது
1: கேட்டிருக்கோம். அதான் அந்த கேள்வி, அந்த கேள்வின்னா 12. இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு ஒவ்வொன்றிலேயே 4 குடம் இல்ல.
0: என்ன இருந்தாலும் மகேந்திரவையா, குற்றம் குற்றம் தானே.
1: என்ன குற்றம் குற்றமே
2: வாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனின் கட்டிலின் நீள மகளன் சொல்லுங்க.
3: என்னன்னா
1: 18
2: இல்லை,
3: மகேந்திரன் ஐயா அந்த கேள்வி ஒன்னு வந்து
0: மனிதருடைய கை முளத்தின்படியோ 9 முழ நீளமும் 4 முழ அகலமுமா இருந்தது. அவன் அம்மோ, அது அம்மோன் புத்தருடைய ராப்பா பட்டணத்தில் இருக்கிறது அல்லவா. 9 முழம் எத்தனை அடி? 9 முழ நீளமும் 4 முழ அகலம். 9 முழம் எத்தனை அடி ஐயா?
3: 9 முழமா? 9 முழம் என்றா
0: 9 அடி கூட வரும்.
3: என்ன 9 × 27? 2.5 அடி கூட.
0: 2.5 அடி கூட வரும், பிளஸ் 2.5 அடி. ஓகே, 11.5 அடி வரும். ஓகே,
4: அப்பொழுது
0: சரி, அடுத்தவளுக்கு வாங்க.
2: அந்திகிரிசு தன்னை எங்கே தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான்.
0: அவன் தேவடைய ஆலயத்துல தானே
2: ஐயா, ஆலயத்துல 2 தெசலோனிக்கர் 2:4 இருக்குது. கடைசி நாட்களில் என்ன சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று இயேசு கூறினார்.
0: அதாவது இயேசு அங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இங்க வாங்க இயேசு, இங்க இருக்கிறான்னு. ஆப்பிரிக்கா போகணும், அங்க போகணும், இங்க போகணும், கடைசி அங்க போனான். சரியா,
2: ஆண்டவர் வந்துடுவாரு
0: என்ன? இப்ப அதான், இப்ப வந்து அங்கே பார்த்து அங்க அந்த ஆபீஸ் ஊழியக்காரர் இருக்காண்டு ஆப்பிரிக்காவுக்கு ஓடுறாங்க, அங்க அந்த ஊழியக்காரர் இருக்காங்க இந்த இடத்துக்கு ஓடுறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. பேசாம கதவை புட்டிப்பட்டு முழங்கால் பட்டி அரைக்கா ஜெபம் பண்ணா அது சரி வராது, அவங்க ஓடி திரியணும்.
3: ஐயா, தீர்க்க தரிசி என்று போட்ட உடனே இன்னும் கூட ஓடி போயிடும்.
0: அது என்ன பிரச்சனை என்றால் ஐயா, அவங்க இந்த இப்ப இப்ப பிசாசின் தந்திரம் ஐயா. இப்ப பாருங்க, இவங்க அவங்க ட்ரிக்ஸ் பிசினஸ் கண்டு கொண்டாங்க. பிசினஸ்ல வந்தேன் ஐயா, இப்ப தீக்கிரசேன்னு போட்டோம்னா ஓகே, எல்லாரும் வருவாங்க உடனே. ப்ராஃபிட் என்று போடுறது, ப்ராஃபிட் என்று சொல்லி எங்க எந்த இடத்துல போட்டிருந்தது? பழைய ஏற்பாடுல எந்த இடத்துலயும் ஆபிரகாம் தான் ப்ராஃபிட் என்று போட்டவர் இல்லையே. ஆபிரகாம் தீர்க்கதரிசன் ஜனங்களால் அழைக்கப்பட்டார். அதுல ஆபிரகாம குறித்து சொல்லப்படுது. ஏன்னா வந்து தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்ட ஒரு குறிப்பிட்ட, அதாவது வந்து எரேமியா இவியல் தான் அந்த குறிப்பிட்ட தீர்க்கதரிசி, தேவனால் நியமிக்கப்பட்டவர். இன்றைக்கு பார்த்தா உலகத்தில் உள்ள முழு பேரும் தீர்க்கதரிசி, 5 வகையான ஊழியம் என்று பேசல சொல்லப்பட்டிருக்குது ஐயா. இவங்க எல்லாம் தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 5 வகையான ஊழியத்தை தாங்களே எடுத்து வச்சு தலையில் ஆடிக்கொண்டு நினைக்கிறாங்க.
3: நீங்க சொன்ன மாதிரி ஐயா,
0: சொல்லுங்க,
3: ப்ராஃபிட் இல்ல, ப்ராஃபிட்டுக்காக செய்யறேன்.
0: ப்ராஃபிட்டுக்காக செய்கிறாங்க. அதான் பாக்குற நான் சின்னத்துல வந்து வரி நம்ம சொல்லி நம்ம வந்து கேட்டா வந்து கேட்டா வந்து சாதாரண சொல்ல மாட்டோம், ஊழியக்காரன் சொல்ல மாட்டோம், வந்து நான் ப்ராஃபிட்ல நான் பாஸ்டர் நான் ரெவரண்ட், ரெவரண்டா என்ன அர்த்தம் வண்டே தெரியாது. சங்கீத புத்தகம் தெளிவாக போட்டுருக்கு, ரெவரண்டா பயங்கரமான தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை அது, பயங்கரமானவர்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த பேரை வச்சு கூட நீ பயங்கரமானவனு சொல்ல என்ன ஜனங்கள் ரசிக்கப்படும் விவரசங்கத்தை
4: கேட்டு படிக்க போனேன். காசு கட்டின உடனே ரெவரன்ஸ் பட்டம் கொடுத்துடணும்.
0: அதுதான் ஐயா
4: படிக்கவே கொடுத்துடணும்.
0: ஐயா நீங்க
4: இங்கிலீஷ் போனா காசு போயிருக்கும்,
0: ஒன்றும் தேவையில்லையா. நீங்க இந்தியாவுக்கு நீங்க போயிட்டு நீங்க என்ன பட்டம் பண்ணுவோ அவ்வளவு பட்டம் நீங்க வேண்டி காட்டி கொண்டு வரலாம். அதான் சொல்றேன்,
4: பட்டம் போட்டு வச்சுக்கணும்.
0: இப்ப நான் இப்ப ஒரு காரியத்தை நான் கேக்குறேன் ஐயா, இவ்வளவு பட்டம் வச்சுக்கிறாங்க ஒழுங்கா பிரசங்கம் பண்றாங்களா?
3: அது பட்டம் பறக்கிறதுக்கு ஐயா, பட்டம் பறக்கிறதுக்கு தானே.
0: அதுதான் ஐயா இப்ப வந்து அதாவது அந்த அந்த பேருக்கு ஏற்ற டைட்டலுக்கு ஏற்ற இது இப்ப வந்த ஐயா ஒரு இப்ப பாருங்க ஒரு மேனேஜர் சொல்லிச்சுன்னா அந்த மேனேஜருக்கு ஏற்ற டேலண்ட் அவருக்கு இருக்க வேணும். ஒரு கம்பெனில மேனேஜர் பதவி கொடுத்தால் பியோனா இருக்கிறவன் கூப்பிட்டு மேனேஜர் ஆகி விட்டால் அவன் என்னண்டு மேனேஜர்ன்ற காரியம் செய்வா? கடைசியா கம்பெனி இழுத்து மூட வேண்டிய கட்டம் தான் ஆண்டோட சபை இழுத்து மூட வேண்டிய கட்டத்திலே போயிருக்கு ஐயா. அதான் இப்ப முக்கியமா இப்ப என்னென்னு சொல்லிச்சேனால ஐயா, இப்ப ஆண்டவர் வந்து இப்ப வசனத்தை எடுத்துக்கொண்டு என்ன சொன்னால் பேதைகளை ஆண்டவர் ஞானி ஆக்குற குப்பையில இருந்து தூக்கி விடுறாரு. பந்து கிடந்து பாக்கணும் இல்ல அழுவி நான் நோய், நான் குப்பையில இருந்தேன், நான் புழுதியில இருந்தேன், ஆண்டவர் என்ன தூக்கி விட்டார். நீ குளிப்பு முழுக்க எல்லாம் குப்பையில இருந்திருப்ப, குளிப்பு முழுக்க எல்லாம் புழுதியில இருந்திருப்ப, போய் குழியன்னு சொல்லி ஆண்டவர் தூக்கி விட்டுருப்ப. அதான் சில சில காரியங்களை நினைக்கல வந்து ஆக்கள காரியங்களை பார்க்கல, எல்லாம் வந்து இந்த பட்டங்களை வச்சு கொண்டிருக்காங்க. இன்றைக்கு உலகத்துல இந்த இலங்கையில நம்முடைய தேசத்துல பாக்கல ஐயா, கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்தை முந்தி பாருங்க ஆக பெந்திகோஸ் சபைதான் இருந்தது. இப்ப பார்த்தா பார்த்தா எல்லாரும் பார்த்தாலும் ஆரை பார்த்தாலும் பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லி போட்டு கும்பிட்டு போனேன் நான் பாஸ் பண்ண இல்லையணும். இத்தனை பேர் வச்சு அவற்ற குடும்பம் தான் அங்க சபை ஒரு கிராமத்துக்கு வச்சிருப்பினும், குடும்பத்தை மட்டும் தான் வச்சிருப்பினும். ஆனா அங்க பார்த்தா பாஸ்டர் நான் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி அப்படியே காரியம் போகுது. இந்த பாருங்க ஐயா, இன்றைக்கு இப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் அடிக்கடி டெலிவன் அடிச்சு ஆக்கட தெரியாது ஐயா எனக்கு. ஐயா இலங்கை தேசத்திலிருந்து வருது, இந்தியா தேசத்துல கோல் வருது, ஆக்கட தெரியாது. டெலிவன் நம்பரை போட்டு நான் பாஸ்டர் எழுதுவேன், நான் அதான் ஏற்றுக்கொள்றோம் இல்ல போன்ல ஏற்றுக்கொள்றோம்ல அப்படி இப்படி ஆட தெரியாது ஐயா எனக்கு முன்பு. என்னத்துக்காக அடிக்கணும்னு எனக்கு தெரியாது. விஷயம் தெரியாது. ஒரு முறை ஒருத்தர் வந்து இந்த எங்கட ப்ரோக்ராம்க்கு வந்து கலந்து கொண்டார் ஏதோ வழியில டெலிபோன் நம்பரை பிடிச்சு வாய்ஸ் ஆஃப் கோட் தெரிஞ்சுட்டு தானே இவன் அடிச்சுக்கிட்டார். இவன் அடிச்சு கேட்டு சொன்னார் இப்படி இப்படி நான் ஜெர்மனுக்கு வர வேணும் சொல்லி. அப்ப என்னடா இவர் என்னது ஜெர்மனுக்கு வரவேணும், ஊர்ல இருந்து ஊழியத்து செய்யுங்க ஜெர்மனுக்கு வரவேணும், என்னதுக்கு என்னது ஜெர்மனுக்கு வர போறாரு எனக்கே தெரியாது ஜெர்மனுக்கு என்னதுக்கு வராருன்னு சொல்லி நான் யோசிப்பேன் கனடாக்கு வரணும், விக்டோரியாவுக்கு வரப்போறோம். என்னத்துக்கு வந்தாலும் இடம் பாக்குறது வரப்போனோம், புளியக்காரோட காரியத்தை பவுலடியில் இடம் பார்த்த உடனே தெரிஞ்ச பவுலும் இருந்தாலும் சரி பேதுருவா இருந்தாலும் சரி ஆண்டோட ராஜ்யத்தை கட்டி கொண்டு தாங்கடா அதான் சாப்பிட வழி இல்லாமல் அவங்க இருந்தாங்க. இவங்க வந்து கொளுத்து போய் நிக்கிறாங்களே ஐயா நம்முடைய இதான் இந்த கடைசி நாட்கள். அதான் இந்த சில சில சம்பவங்கள் நாட்கள்ல உலகத்தில் நடக்கிறது காரியம் கத்தர் இப்ப எல்லாத்தையும் சபையை துப்புரவாயை கொண்டு வரார், விசுவாசிகளை துப்புரவாயை கொண்டு வரார், அதே போல ஊழியக்காரர்களை துப்புரவாயை கொண்டு வரார். இப்ப கப்ப கிளீன் பண்ற இதுக்குள்ள வந்துட்டு கத்தர் இப்ப பில்டர் அனுப்பி இருக்கிற வடிதட்டு. என்ன ஐயா சொல்லுங்க சரியா புள்ளையா? ஆதாயம் இல்லாம செட்டி ஆத்துல இறங்க மாட்டான், அதை நாம பாத்துக்கொள்ளணும். டெல்லிவன் அடிக்கணும்னா ஏதோ சம்திங் இருக்குது இவ முன்னு தெரியாது, வலுகூல வளைஞ்சு கதைப்பன முன்பின் தெரியாது ஆக்களை வந்து முதல் எடுத்துக்கிடுத்து தென்னை பற்றி இந்த மாதிரி காரியங்களை சொல்லி கிள்ளிதுன்ற நான் டக்குனு அங்கே அது சிறது சிறதுன்னு சொல்லி சொல்லி காரியத்தை சொல்லி போட்டு தன்னோடு முடிச்சு போட்டு போயிடணும், சந்தோஷம் வச்சுட்டு போக முடியும். இன்றைக்கு பெட்டி கடை துறக்கிற மாதிரி ஆண்டு இது சபையை திறந்து எல்லாம் வந்துட்டு சபையை நடத்த தெரியாமல் இந்த நாட்களில் சபைக்குள்ள வந்து ஒரு ஒழுங்கு இல்லாத காரியத்தை நிறுத்தம் கத்தோடைய நாமம் தூசிக்கப்பட்டு கொண்டு போவதே ஒழிய அதோடைய ராட்சியம் வளர்ந்த வாடில்லை. இன்றைக்கு அப்படியே சூழ்நிலைக்கு இன்றைக்கு உலகத்தில் தள்ளப்பட்டிருக்கு. எந்த நாடு பாருங்க, எந்த இடத்துல பார்த்தாலும் பார்த்து ஆப்பிரிக்கால இருந்து வருவாங்க முழு பேரும் ப்ராஃபிட்னு சொல்லி கொள்வாங்க, நம்ம தேசத்திலிருந்து வரவங்களுக்கு ரெகுரன் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க. மிஞ்சி போனா இப்ப அந்த பிஷப் பண்ற காரியம் வந்துருக்கு, அது வந்தப்பறம் அதுக்குள்ள போயிட்டாங்க பிஷப் பண்ற எல்லாரும். அப்போஸ்தலர் இப்ப சொல்ற இல்லையா, இப்ப குறைவை இல்ல, அப்போஸ்தலர் எல்லாம் இப்ப மரியாதை இல்ல, இப்ப
5: செய்வாங்க.
0: ஆமென்.
5: இல்லடு, என்ன நடந்த?
0: யாரு
5: இன்னொரு சத்தம் கேட்டது, சத்தம் கேட்டு
1: கத்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியாவில் பாளையத்தில் எத்தனை பேரை சங்கரித்தான்?
3: 40,000
1: இல்லை,
4: 16,000 பேர். 16
1: இல்லை, அசிரியரின் பாளையத்தில்
3: 140,000.
1: என்னன்னா
3: 140,000?
1: இல்லை,
3: 100,000 மேலதானே.
1: 100,000 மேலதான்.
3: 160,000
1: அதுக்கு மேல.
3: எழுபதுக்கு
1: மேல
0: பரபுருங்கோ. அசிரியரின் பாளையம், அதிபதியின் பாளையம், இதனுடைய பெலிஸ்தியர் பாளையம், அவருடைய பாளையம் சுற்றிலும் கத்தருடைய செய்யா
3: 175,000 பேரா?
0: 75
1: அஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்த தீர்க்கதரிசியா?
0: வெறுங்காலுமா வஸ்திரம் இல்லாமலுமா?
3: சின்ன தீர்க்கதரிசி ஆபகூக்கா?
4: ஓசியா?
1: என்ன?
4: ஓசியா?
1: ஓசியா இல்ல.
3: ஆபகூக்கா?
1: இல்ல.
0: வஸ்திரம் இல்லாமல் பெரும்
4: கடந்த
1: 23 இருக்கு.
0: அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி?
1: ஏசாயா
3: தான். ஏசாயா 23.
4: அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பின் மேலும் 3 வருஷக்காரர்களுக்கு அடையாளம் குறிப்புமாக என் ஊழியக்காரன் இசாயா வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலமாய் நடக்கிறது போல. நடக்க இல்ல,
0: அப்ப போல
4: போல.
0: கம் டு த பாயிண்ட் மகேந்திர ஐயா.
4: வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலமாய் நடக்கிறது போல, கர்த்தர் சிங்கம் போல
3: அது சொல்லப்படுது. என்னண்டா அடுத்த வசனத்தை பாருங்க, அசீரிய ராஜா தான் சிறைபிடிக்க போகிற எகிப்தியரும் தாம் தான் குடி விலகி போகிற எத்தியோப்பியரும் ஆகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலமாய் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான், அண்டா கட்டி கொண்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா நீங்க அடிவணிய ஆட்டி.
0: இதயத்தை அதாவது இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குவது எது?
3: இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குவது மது.
1: திராட்சரசம்
3: மது.
0: சரியான பதில். இரண்டாவதாக முகக்களையே உண்டு பண்ணுவது எது?
3: முகக்களையே
1: தானியம்
0: இல்லை.
3: முகக்களையே உண்டாவது வெயில்
0: இல்லை.
4: ஐஸ்வரம்
0: என்ன சாமான்?
2: ஔஷதம்
0: ஔஷதம் இல்லை.
2: என்ன முழக்காலையா?
0: முகக்களை,
3: முகத்தை களை ஆக்குறது இல்ல, வடிவாக்குறது, வடிவாக்குறது என்ன
0: களையை கொண்டு
3: இல்ல, முகக்களையா இருக்குன்னு சொல்லுது. நான் முகக்களை என்று
0: இந்த காரியம் தெரிஞ்சேன்டா நீ மேக்கப் பண்ண மாட்டான், இதையே செய்து கொண்டிருப்பினும் ஐயா. வேதம் தானே சொல்லுது.
3: ஈசோப்பு, ஈசோப்பு
0: இல்ல இல்ல,
4: என்ன கழுவியா இருக்கு
0: இல்ல,
4: இது முகத்தை,
0: முகக்கலை, முகக்கலையில முகையில முகத்துல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெஷ் கொண்டு வரும்.
4: நான்
0: முதல் கேட்ட கேள்வியும் இந்த கேள்வியும் ஒரே கேள்விதான் இருக்குது.
2: ஒரே வசனத்துல இருக்குதோ, தானியம் திராட்சை ரசம் எனக்கு தெரியும், மறந்துட்டேன்.
0: சரி நான் சொல்றேன், வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 104:15 வாசிங்க.
3: சங்கீதம் 104:15 சங்கீதம் 104
4: மகிழ்ச்சியாக்கும் தேசத்தையும் அவனுக்கு முகக்களை உண்டு பண்ணும் எண்ணையும் மனுஷனுடைய இதயத்தை அதற்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார்.
0: ஆமே, கத்திரிக்க சோதரம்
3: என்னையா
4: பேர் என்ன?
0: அந்த எண்ணெயின் பேர் தெரியாயா? எண்ணெய்னு சொல்லப்படும் அந்த நாட்கள் என்ன எண்ணெய் பாவச்சு, ஒலிவெண்ணெயை பாவச்சாங்க. அந்த இடத்துக்கு ஒலிவெண்ண தானே, ஒலிவெண்ண தான் பாவச்சிருப்பாங்க நோவலாய். உண்மையில ஒலிவெண்ண போட்டாலேயா முகத்துக்கு தோல் வந்து ஸ்கின் வந்து சரியா வருந்தானே, சாஃப்டா வரும். ஒலிவெண்ண, ஒலிவ எண்ணெய் இருக்குல்ல, ஒலிவெண்ண நீங்க வந்து, நீங்க வந்து கைக்கு காலுக்கு பூசினீங்கன்ற அந்த தோல் சுருக்கங்கள் இந்த காரியங்கள் ஒன்றும் வராதையா தோல்ல வந்து. வயசு போனாலும் அந்த பொடியில ஒரு ஷைனிங் கொண்டு வந்து கொண்டிருக்கும் ஐயா. எங்களுடைய சரீரத்துல எப்படி பூசிக்கொண்டு வரைக்கும் வந்து இந்த தோல்கள் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இதண்டு நல்ல ஒரு ஷைனிங்கா அந்த நாட்கள் தண்டவாடிலே இதண்டு பூசிக்கொண்டிருக்கும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு என்னதுக்காண்டி முகத்துக்கு கிரீமா பூசுற மட்டும் சொன்னா எங்களுக்கு அந்த எண்ணெய் தன்மை இல்லாதனால வெளிநாடுல கிரீமா பூசுறோம். கவனிச்சு பாருங்க ஐயா, இளங்கல் எங்க ஐயா கிரீம் பூசினாங்க? இப்படிய காலமே இப்ப ஜோதிச்சு பாருங்க, சின்ன வயசுல அம்மா பவுடர் பூசுறீங்க, பவுடர் பூச, பவுடர் நோமல். இப்ப பவுடர் என்னதுக்காண்டி பூசுறோம்னா உனக்கு வேர்வே இழுக்கிறதான் பூசுறது இல்லையோ, பவுடர் மற்றும்படி வேறு ஒன்றுக்கும் பூசுறது இல்ல. வந்து பவுடர் வந்து மற்ற இந்த தொற்றுகள் பிடிக்காதபடிதான் பூசுறது. மற்றது வந்து பாருங்க, இந்த அந்த நாட்கள்ல மகேந்திரபாய் அவங்க சின்ன வயசுல யோசிச்சு பாருங்க, 7-8 வயசுல உங்க அம்மா கூப்பிட்டு ரெண்டு குண்டுல தந்துட்டு தலை கண்ணை வச்சுட்டு ஓடு ஓடு முத்தத்துல விளையாடுன்னு சொல்லி போட்டு மத்தியானம் முழுகவாக்குறேன் இல்லையே, அதே மாதிரிதான்.
4: இந்த யாழ்ப்பாண்ட கைக்குழல் என்ற சாதி இருக்கணும், அவையில் வந்த கரையான் பத்து மண்ணை கரைச்சு முகத்தை போட்டு பூசுறவே.
0: ஒரு சில புத்து மண்ணை, அது புத்து மண்ணா பூதுறவையா? புத்து பாம்பு புத்து மண்ணோ புத்து
4: மண்ணா பாத்துருக்க மண்ணை பூசுவோம்.
0: மற்றது இல்லையா, நீ கரையாம்புத்து மண்ணில ஒரு விசேஷம் இருக்கு. நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் ஒரு 6-ஆம் வகுப்பு 7-ஆம் வகுப்பு படிக்கல அந்த அந்த நாட்கள் உங்களுக்கு தெரியுமா, லெசியாக ஞாபகம் இருக்கு, அந்த டபுள் டேக்கர் பஸ் லோன்ல இருந்து அந்த பஸ்ல வரையில இந்த நான் அந்த கீழே இறங்கிக்கலாம், அந்த கம்பி இருக்கு தானே, கம்பி பிடிச்சு ஒன்று பிடிச்சு ஏறுவோம். அந்த கம்பி ஒன்று இருக்கு, குத்தி கம்பி ஒன்று வச்சுக்கிறாங்க நடுவில் அந்த ஃபுட்போர்ட்ல பின்னுக்கு அந்த மூலையில, அது எக்கேல தானே திறந்தபடிதான் இருக்கு ஐயா. அந்த மூலை வந்து இந்த டபுள் டேக்கர் பஸ்ல அந்த கம்பி தடக்கப்பட்டு விழுந்து போனோம், விழுந்தா காலுக்கு எனக்கு குலுக்கிட்டு. அப்ப கடைசியா பார்த்துட்டு வீட்டை வரையலாது, வீட்டை கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பஸ் ரோட்ல இருந்து திண்ணவேலேருந்து நான் கொக்கில் போண்டா கிட்டத்தட்ட 1 மைல் தூரத்துக்கு போகணும். அவ அப்படியே கெந்தி கொண்டு ஒரு ஆள் வந்து சைக்கிள் ஏற்றி கொண்டே விட்டது. அப்போ உடனே என்ன திங்க, இது வெள்ளிக்கிழமை நடந்தது, திங்கக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு போனோம். அப்போ அந்த பக்கத்து வீட்டில் இந்த மனுஷன் வந்து என்ன சார், டக்குனு வந்துட்டு புத்து மண்ணையும் முட்டையும் எடுத்து அரைச்சி போட்டு அவிச்சு போட்டு அப்படியே கட்டி விட்டது. அப்படி காலுக்கு கட்டி விட்டாலும் 2-3 நாளாவது கால் நோமல் காலாக வந்துடும். நான் பள்ளிக்கூடத்து போயிட்டேன் சார், நல்ல ஒரு மருந்து
4: ஐயா. அந்த டபுள் டெக்கர் யாழ்ப்பாணத்தில் இந்த கெடுகு விலையெல்லாம் விலையேறிட்டு
2: என்ன விலையேறினது
0: கிடுகு கிடுகு
4: கிடுகு சுத்தி
0: ஆக்கள் ஆக்கள் வந்து குளிக்க மேல் மேல் தள்ள இருந்தாங்கன்னா படி ஆக்கள் குளிச்சோன்னு இருக்கிறாங்களா பாத்துட்டு
1: எனக்கு தெரியாது.
0: யாழ்ப்பாணத்துல நான் ஓடினது கொஞ்ச நாள் நின்றுட்டு இருந்த பஸ்
4: டபுள் டெக்கர்ல ஏற இல்ல அதான் தெரியாது
0: தெரியுதா தெரியும். சரி அடுத்த வேலையை பாருங்க ஐயா, அடுத்த வேலையை கேக்குறேன். சந்திரனை ஏன் படைத்தார் ஆண்டவர்?
1: கால குறிப்புக்காக.
0: நன்றி, கத்திர ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு அடுத்த கேள்வி, நான் பேச அறியேன் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று யார் யாருக்கு
4: சொன்னது?
0: எரோமியா தான் சரியான பதில், எரோமியா 1:6 வருது. அடுத்ததாக, சீர்கட்ட இஷ்டவேலர் என்று சொல்லி யார் யாருக்கு சொன்னது? ரெண்டு கேள்வி வருது. யார் யாருக்கு சொன்னது? எந்த ராஜாவின் நாட்கள்ல அந்த அந்த அந்த நாட்களில் ஒரு தேசத்தை ராஜா ஆண்டு வந்தார், அந்த அந்த ராஜான்ற பேரும் சொல்லவும் நீங்க. எந்த ராஜாவின் நாட்கள் சொன்னது?
4: சீர்கட்ட இஸ்ரவேல் என்று சொல்லி எரேமியா சொன்னவர்.
0: சரி, எரேமியா சொன்னது சரி, நீங்க ஒத்துக்கொள்றேன். மற்றது வந்து அது யார் யாருக்கு எந்த ராஜா என்ற காலத்துல
4: சொன்னது? ராஜா
0: இல்ல இல்ல இல்ல, நீங்க இப்ப நீங்க முதல் சொன்ன நீங்க என்ன சொன்னீங்க?
1: எரோமியா, எரோமியா காலத்துல.
0: எரோமியா சரி, நீங்க எரோமியாவின் சரி அது நீங்க சொன்னது எரோமியாவின் காலத்துல சொல்லப்பட்டது வந்து எரோமியா தீக்கதரிசி மூலமா சொல்லப்பட்டது. ஆனால் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு ராஜா இருந்தார் அந்த இடத்துல, அந்த அந்த அந்த ராஜான்ற பேர் என்ன? அந்த ராஜாவின் நாட்கள்ல தான் இந்த காரியம் சொல்ல இந்த வார்த்தை சொல்லப்பட்டது.
4: அம்மன் புத்திரா?
0: இல்லை.
3: நேபுராத் நேச்சாரா?
0: இல்லையா.

0: அந்த நாட்களில் ஒரு ராஜா ஆண்டு அந்த தேசத்தை ஆண்டு தான் அந்த ராஜாவின் காலத்தில் சொல்லப்படும்.
1: இந்த ராஜாக்கு சின்ன பேர் வார்வாரம்
2: யோசியா ராஜாவா?
0: என்ன பேர் சொன்னீங்க?
2: யோசியா ராஜா.
0: சரியான பதில். எரேமியா 3:6 வாசி பாருங்க.
3: எரேமியா
0: 3:6
2: யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலைகள் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் வேசித்தனம் பண்ணினாள்.
0: ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக 3 மலைகளின் பேர் என்ன?
3: எர்மோன்.
0: நோ, மலை, மலை ஐயா. ரெய்னி.
1: வடகாட்டு மலை, தென்காட்டு மலை.
3: வடகாட்டு மலை, தென்காட்டு மலை.
1: முன்மாறி
0: என்னையா? பின்மாறி முன்மாறியா? 3 மலையை சொல்லுங்க.
1: பின்மாறி மலை, முன்மாறி மலை.
0: சொல்லுங்க 3 மலையை. அந்த மலை என்ன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு? முக்கியமான காரியம் வந்து அந்த மலை.
2: அன்றைக்கான படிச்சேன், உன்னையா மறந்துட்டேன். நான் உன்னையா படிச்சேன் நான் அந்த காரியம்.
1: வடகாட்டு மலை,
2: பின்மாரி முன்மாரி அந்த மலையான.
0: இந்த பின்மாரியும் இல்ல, முன்மாரியும் இல்ல, அலுமாரியும் இல்ல. இது போற
1: வடகாட்டு மலை உண்டு. நீதிமன்றம் 25:23.
2: அடைகாற்று, கீழ்காற்று,
1: வெள்ளமா அடிக்கும் மலை.
0: நீதிமன்றம் சொல்லுங்க ஐயா.
3: திடீரென்னு பிளாங்க.
0: அதாவது 3 வகையான மலையை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
3: ஒன்றும் வருது இல்லை மைண்டில்,
0: மைண்டுக்கு வருது இல்லையா? இல்லாட்டி கூகுளில் வருது இல்லையா?
3: கூகுளில் வரும்னா பார்க்கலாம்.
1: சம்பூர்ண மலையை பெய்ய பண்ணுவேன்.
0: இல்லை இல்லை.
3: பெருமலை, பெருமலை.
0: நீங்க சொல்றதான பெருமலைக்கு முன்னுக்கு வசனம் பெறணும். சரி, மறுபடியும் சொல்லட்டா?
1: பாருங்க,
3: மும்மாரி மலை. மும்மாரி
0: என்ன? நியமிக்கப்பட்ட மலை ஐயா.
3: பெருமலை,
2: சம்பூர மலையா பெய்ய பண்ணி
0: ஐயா சொல்ற காவாசியத்தான் சொல்ற. ஒரு மறுமொழியில காவாசிய சொல்றாரு. இன்னும் இருக்கு கணக்கு.
3: என்ன
0: சொல்றீங்க?
3: பெருமலை, உறைந்த மலை, வானத்திலிருந்து வந்த மலை.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. நீங்க ஒன்று சொல்லிருக்கிற உறைந்த மலை சொல்லிக்கிறீங்க, பெருமலை சொல்லிக்க. பெருமலையில வந்து இன்னும் ஒரு வசனம் பெறும்.
3: பெருங்காற்று மலை.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. சரி, நான் மறுபடியும் சொல்லட்டா மகேந்திர ஐயா? மகேந்திர ஐயா
1: சொல்லுங்க.
0: யோபு 37:6 வாசி பாருங்க.
3: யோபு
0: 37:6 வசனம்.
2: அவர் உறைந்த மலையையும் கல்மலையையும் தம்முடைய வல்லமையின் பெருமலையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிட்டார்.
0: ஆமென். ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக நீர்த்துளிகள் எப்படி அவர் ஈர பண்ணுகிறார்?
3: அது மறந்து அந்த வேர்ட் மறந்துட்டு வருது இல்ல
0: நீர்த்துளிகள் எப்படி அவர் ஏற பண்ணுகிறார்? எப்படி என்ன எப்படி அந்த நீர்த்துளிகள் மேல ஏறுது? ஐயா
3: நீங்கள் ஒரு பிரசங்கத்தில்
0: இல்ல ஆவி வராது நோமல், அதுக்கு ஒரு காரியம் இப்ப அதாலதான் இன்றைக்கு அந்த காரியத்தினா இன்றைக்கு உலகம் இந்த நாட்கள்ல பயப்பட்டு கொண்டே இருக்குது. ஒரு குழு உதாரணம் உங்களுக்கு
3: அணு போல
0: சரியான பதில் ஐயா. யோபு 36 அதிகாரத்துல 27 வசனத்துல வாசிங்கன்னா சொல்லுது, அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்தில் இருந்து மழையை
3: சொன்னீங்க.
1: அணுவைப்போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையா சொல்லுறேன்னு சொல்லு. ஆனா வந்து விஞ்ஞானி சொல்ற கடல்ல இருந்து அந்த தண்ணி உறிஞ்சி எழுக்கப்பட்டு மழை வருது.
0: ஐயா அது நான் நேர கண்ணாலே கண்டன ஐயா, நான் வந்து பண்ண பாலத்துல கண்டன ஐயா. அது வந்து மழை வந்து யானைன்ற தந்தம் மாதிரி வந்து அப்படியே அந்த முகில் வந்து அப்படியே வந்து தண்ணி இழுத்தோண்டு போகுது. அந்த என்னத்துக்கு அணுகண்டு சொல்லப்பட்டிருக்கேன் அவ்வளவு ஸ்பீட் ஐயா, வெகு அந்த இதாவது டக்கண்டு தினக்கூடிய தன்மை காணத்தான் அணு ஒப்பிட்டு
3: இருக்கிறேன் சொல்றது. வானத்திலிருந்து ஒரு சுலாண்டு சுலாண்டு சுலாண்டு வந்து கீழே உள்ள தண்ணியை கொண்டு போடும்.
0: இன்னொரு காரியம் ஐயா, அது எழுத்து கொண்டு போயிட்டு ஒரு ஒரு 50 மீட்டர் கால மழை பெய்ஞ்சனா உயிர் மீன் எல்லாம் விழுந்து ரோட்ல.
3: ஓ யா
0: அது வந்து இலங்கையில் நடக்கிறது அந்த காரியம்.
1: இதே யோகு வந்து தண்ணீரை மேகங்களை கட்டி வச்சுதானே இந்த பெரும் வெள்ளம்
4: வந்து சத்ததமானில
0: என்னத்த வானத்தின் மதவுகளை திறந்தார் என்று சொல்லி அங்க வந்து டேம் மாதிரி கட்டி வச்சுக்கிறாரு. அந்த மதவுகள் இப்ப இழுக்கிற தண்ணி எல்லாம் வந்து மேகத்துலதான் போய் முழுக்க நிக்குமென்னு நாங்க எப்படி சொல்ல முடியும் ஐயா?
1: இப்ப யோகுக்கே இப்படி இந்த சிந்தனை வந்தது
0: ஏதோ ஆண்டவர்கிட்ட வெளிப்பாடு ஐயா, அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட வெளிப்பாடு அவர் சொல்லி இருக்கிறார் வந்து. அப்ப யோபு வந்து ஐயா, அதான் வேதத்துல சொல்லப்படுது, யோபு வந்து ஆதிகாமத்துல ஆபிரகாமுக்கு முன்னுக்கு 500 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்னு சொல்லப்படுது.
1: இந்த வெள்ளப்பெருக்கு வர முதல் யோபு வந்திருக்கணும்.
0: வந்திருந்தா யோபுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா யோபுக்கு அது தெரியல. ஆனா யோபுன்ற காலத்துல ஐயா புத்தக சுருள் இல்ல, நியாயப்பிரமாணம் இல்ல, ஒன்றுமே இல்லை. ஆனா அப்படி இருந்தும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களே என்னோட மாமிச கண் காணுவண்டு அவர் எப்படி சொல்றாரு ஐயா? அதை யோசிச்சு பாருங்க அந்த வசனத்தை. அதே யோபு தான் சொல்றாரு வந்து மாமிசமான அதாவது என்னுடைய கண்கள் அவரை காணும், மாமிச கண்கள் என்ன காணும்னு சொல்லி சொன்னால் எப்ப சொல்லி இருக்கிற அந்த காரியம் இன்னும் நிறைவேறலையே. ஆனா கடைசி நாட்கள் தான் நிறைவேற போகுது. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் வருகையும் போது கல்லறைகள் திறக்கப்பட போகுது. இந்த நாட்கள்ல ஜனங்கள் வந்து ஆண்டவரை காணக்கூடியதா இருக்கும். நீங்க வெளிப்படுத்தல் 1:7 எடுத்து பாருங்கள், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். இந்த வெளிப்பாடு யோவுக்கு ஏற்கனவே ஆண்டவர்
1: வெளிப்படுத்திட்டாருக்கு
0: உள்ள சின்ன சின்ன தீர்க்கதரிசியே அங்க இவர் சொல்லிருக்கிற எப்ராதா எனப்பட்ட இடத்துல எப்ராதாண்டா அப்பத்தின் வீடு அதை குறிச்சு ஆண்டவர் சொல்லிருக்க. இந்த ஆண்டவரை குறிச்சு அவரே
1: சொல்லியிருக்காட்டிலே
0: பழைய ஏற்பாட்டுல கூட சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவுடைய வருகை ஆண்டவுடைய காரியங்கள். ஆனா முக்கியமான காரியம் வந்து ஜனங்களுக்கு இன்றைக்கு முளை கொள்ளுகிறையில பழைய ஏற்பாட்டுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடமாடி இருக்கிறார். ஆனால் அவரை இயேசு கிறிஸ்துன்னு ஒருவரும் கண்டுகொள்ள இல்லை ஐயா. அதான் அடுத்த பிரச்சனை. அவர் வந்து சாதாரண வந்து காரியங்கள் ஏன்னு சொல்லி சொன்னால ஐயா, நீங்க வேதத்தை அடிப்படையில் எடுத்து பார்க்கல வந்து பிதாவானிய தேவனுக்கு ஐயா உருவம் இல்லையே ஐயா. அவர் வெளி ஐயா, ஒருவரும் வெளிச்சம் ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சத்திலே வாழ்கிறவர், ஒருவரும் கன்றாதவர், ஒருவரும் காணக்கூடாதவர். அப்பதானே மோச கேட்கிறார், ஆண்டவர் உம்முடைய உண்மை காண்பிக்கும் சொல்லுற உள்ள சொன்னார், என்ன நீ பார்க்க மாட்டா, கண்டா என்ன நீ செத்து போவா, ஆனா என் அண்டையிலே ஒரு கண்மலை இருக்கு. அந்த வசனத்தை வாசி பாருங்க, யாத்ராமத்துல என் அண்டையிலே ஒரு கண்மலை இருக்குன்னு சொன்னால் அந்த கண்மலை அண்டு சொன்னார குறிக்குது, இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. அப்ப அந்த கண்மலையினுடைய அந்த வெடிப்புகளை வச்சுதான் உன்னை மறைச்சு நான் கடந்து செல்வன் சொல்லப்படுது. அப்படியானால் அந்த ஆண்டவருடைய அந்த தழும்புகள், அந்த காயங்கள், அந்த விழாவுக்குள்ள, இந்த விழாவில் ஈட்டிய அந்த காயத்துக்குள்ள உன்னை மறைச்சுதான் நான் கடந்து போவேன்னு அந்த பின் அந்த பிரசனத்தை பின்பக்கத்து பிரசனத்தை தான் காணுவான்னு சொல்லப்படுதையா. அப்ப அந்த அப்படின்னு சொல்லி பாக்குற வழியிலே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தான் பிதாவின் போல இந்த நாட்கள் அந்த நாட்கள்ல தூதர்களாகவும் அப்படியான காரியம், இப்ப யாக்கோபோட சண்டை பிடிச்சதோ அந்த காரியங்களை ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து காரியங்களை செய்திருக்கிற ஜெபம் போராடின ஜெபத்தை குறிக்கிறதையா. ஆனால் ஜனங்கள் அந்த இடத்துல அறிஞ்சு கொள்ளையில தூதரன்னு சொல்லிப்பட்டு ஒரு சிம்பிளா இந்த நாட்களை விட்டுட்டோம். ஆனால் மத்தை வந்த பிறகுதான், மத்தை முதலாம் அதிகாரத்துக்கு பிறகுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட பெயர் பகிரங்கமாகுது. அவர் பாலன் பேரன் சொல்லி சொல்லிவிட்டு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவர் மத்தை 1:21 சொல்லப்படுது. அவருக்கு இயேசு என்று கூட அவர் சகல ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அதுக்கு பிறகுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுகிறது. இப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் இல்லையா ஆண்டவராய் ஆண்டவர் இந்த நாட்கள்ல, அதாவது ஆபிரகாமுன் வானத்து நட்சத்திரங்களையும் கடக்கிற மணலை போல ஆசீர்வதிப்பேன் சொல்லி. ஆனால் அந்த ஆபிரகாமு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு எங்க வந்து நிக்கிற பாருங்க பாப்போம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ளான அந்த ஆசீர்வாதம் வந்து நிக்க ஐயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா தானே நீங்களும் நான் இருக்கிறோம். இன்றைக்கு அந்த சந்ததி இயேசு கிறிஸ்துடைய சந்ததியா தானே இன்றைக்கு நாங்களா இருக்கிறோம் ஐயா. இப்ப ஆபிரகாம் சந்ததி எல்லாம் போயிட்டு, ஆனால் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தை தேவன் நிறைவேற்று. சரியா ஐயா?
1: நீ சொன்ன சரி, நாங்கள அப்ப கூட சொன்ன மாதிரி நான் இப்போ தேவன பிள்ளை நடக்கணுமோ
2: ஆண்டவர் வந்தவர் மனுஷனுக்காக.
0: ஆமென். அடுத்ததாக ஐயா, மாதுள மரத்துக்கு கீழே இருந்தவன் யார்? ஒரு பயங்கரமான நாள் ஐயா,
1: சொல்லுங்க
0: மரமலைய வச்சே புடிச்சிருவீங்க. கடைசி முனையிலே, அதாவது மிக்ரோனிலே ஒரு மாதுள மரத்தின் கீழே இருந்தான். அவனோடு கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேரா இருந்தார்கள். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தாக ஐயா, தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமானவர் எப்பொழுதும் இந்த நாட்களை நினைவு கூர்ந்தார் என்றும் இந்த நாட்கள் எந்த புஸ்தகத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுது ஐயா?
1: சங்கீதத்தில்
0: எத்தனாவது அதிகாரத்தில்?
1: சங்கீதம் 78.
0: சரியான பதில். எத்தனாவது பதிலும் சொல்லுங்க அப்போ.
1: நீங்க சொல்லும்
0: 35-34. ஆமீன் ஆமீன் சோத்திரம். அடுத்ததாக ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா, அடுத்த இன்னொரு கேள்வியை கேட்கிறேன் நான் வந்து. சங்கீதம் சங்கீதத்துக்கு வரணும்னா மீன். சோ அடுத்ததாக இந்த பொறுங்க சொல்லப்படுது வந்து. ஆமீன்
3: ஐயா. நான் ஒரு கேள்வி கேட்டா, கர்த்தர் சொல்லுகிறார் நான் தந்த மிச்சத்தை நிரப்புங்க, அவர் என்ன சொல்றாரு? நான் தந்த மீதியை சொல்லுங்க.
1: நானே கத்தர் என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லை.
3: இல்லை இல்லை, நான் தந்த, நான் அவர் எங்களுக்கு தந்த என்று சொல்லப்படுகிறது. மிச்சத்தை சொல்லுங்க, என்னத்தை தந்தவர்? நான் தந்த ஒரு ஒரு ஆளுக்கு சொல்றேன் ஆண்டவர், நான் தந்த
1: கத்தர கந்தர
3: கத்தர் கத்தர் ஆண்டவர்
0: ஆண்டவர் ஐயா, நான் தந்தேன்னு சொல்லப்படுது ஐயா. நான் தந்த அபிஷேகம் ஐயா?
3: இல்லை. கத்தர் என்ன செய்யறா? ஒரு தீர்க்க தரிசி மூலம் இன்னொருவருக்கு மெசேஜ் அனுப்புறார். நான்
1: பழைய பாடா

0: நான் தந்தைன்னு சொல்றீங்களா?
1: நான் தந்த பிள்ளைகள்
0: அப்படிரா
2: அது கிட்டத்தட்ட சரி, ஆனா அது இல்லை.
3: திடீர்னு கரிய கிழங்கு
2: ஆண்டவர் அவர் தீர்க்கதரிசியோட சொல்லி அனுப்புகிறார், நான் தந்த என்று சொல்றார் ஆண்டவர்.
0: அது வந்து நீங்க ஆதியாவது சொல்றதா? தேவரின் நீர் தந்த இஸ்ரியானவர் என்றதா?
2: இல்லை இல்லை, கிட்டத்தட்ட சரி. யார் யாருக்கு சொல்றாருன்றதான் கேள்வி.
0: ஆதாம் தானே, அது ஆதாம் வந்து அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும் இருக்கும்படி தேவரீர் தந்த இஸ்ரியானவள் அவ்விடத்தை அவ்விருச்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்த என்றால் சரியா? ஐயா
2: இல்லை இல்லை, இது நான் தந்த ஸ்திரீ இல்லை, ஸ்திரீகள்
0: நான் தந்த ஸ்திரீகள் அப்படின்னுச்சுன்னா அது ஆதியாவதுக்கு வராது, அதங்கள தள்ளித்தான் வரும்.
2: நானே சொல்லி விடுறேன் தாயமாவது, ஆண்டவர் சொல்றார் நாத்தான் தீர்க்கதரிசிட்டு சொல்லி விடுறார், நான் தந்த உன்னுடைய நான் தந்த மனைவிகள் உனக்கு எத்தனை பேர் இருக்கு, அதை விட்டுட்டு இன்னொன்றுக்கு போனார். அவர் தந்த ஸ்திரி, அப்ப அவன்டா உங்களுக்கு தந்த மனைவிகள், ஆண்டவர் தந்த மனைவி. அதே போல ஆண்டவர் தந்த பிள்ளைகள், ஆண்டவர் தந்த கணவன்.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா.
2: நீங்கள் நிறைவு கொண்டு வாருங்க ஐயா. நிறைவு கொண்டு வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு எங்களுடைய செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இந்தியா போறார், அதனுடைய நீங்கள் நீங்கள் 12-1 எடுக்கலாம்.
0: 12-1 எடுக்கலாம்.
2: நீங்கள் நிறைவு கொண்டு வாருங்களாமா?
0: கேளுங்கள் ஜெனரேட்டர்.
2: சிஸ்டர் ஜெனரேட்டர் போயிட்டார். நீங்க
1: ஆவியானவர் எங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பங்கு கொண்ட ஒவ்வொருக்காய் நன்றி சொல்லுகிறோம். அண்ணரண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும் கர்த்தாவே, மகேந்திரமண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும், லேசிய அண்ணா குடும்பத்தையும் செய்கிற ஊழியங்களையும் நீ கனப்படுத்தி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரம் வரை எங்களை நடத்தி தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். அதே வேளையில நீங்கள் இந்த நாள் வலிக்குவீங்கம்மா?
1: அடுத்த வியாழக்கிழமை அதிகாலை.
0: எடுத்துட்டீங்களா?
1: யா
2: இதுவரை நேரம் நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். சௌரம் மகேந்திரன் ஐயா அதிகால வேளையில விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்தும், மாலை வேளையில எங்களுடன் சௌதரி ஜெனட் அருள் பிரகாசம் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், ஊழியர் சுசேகரிப்பின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் மாலை வேளையிலும் இணைந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள். கத்திரதாமை உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறு ஒலியை பேச இருந்த பொழுதும் கேட்கப் போகிற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே அடுத்த வியாழக்கிழமை சகோதரி அடுத்த வியாழக்கிழமையும் அதுக்கு அடுத்த வியாழக்கிழமையும் தேவ ஊழியர் சௌரி ஜெனட் அவர்கள் கனடாவில் இருக்கிறபடியால் அந்த வேதாகம கல்வி பதில் நிகழ்ச்சியிலே இணைய முடியுமா தெரியவில்லை. சுயசேகரிப்பின் வானர் அவர்கள் இணைந்தார்கள்னா நாங்கள் நடத்துவோம். மூன்று பேர் அடுத்த வாரத்திலும் கல்வி பதில் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதே வேளையிலே அவர் மேற்கொண்டிருந்த பிரயாணங்களிலே அடுத்த வியாழக்கிழமை கத்திரதாமை கூட இருந்து வழி நடத்துவாராக. புத்தக வெளியீட்டிலும் கத்திரதாமை கூட இருந்து அவருடைய விருப்பத்தின்படி எல்லா காரியங்களையும் வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு சௌர மகேந்திரையா நன்றி வாழ்த்துக்களும் கூறுகிறோம். சௌரி ஜெனட் விலகிவிட்டார், நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விட வருகிறோம். நன்றி பிரதர் மகேந்திரன், நன்றி ஐயா. இந்த வேளையிலும் அவரிடம் அப்படி போவோம். ஓகே, நீங்கள் ஆயத்தமா ஐயா?
0: ஓமையா ஓமையா,
2: கொண்டு ஒரு செகண்ட் தாருங்கள். ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சுசேசரிப்பின் வானரையாக இணைந்திருக்கிறார். வேத பாட நிகழ்ச்சிக்காக அவரை வரவேற்போம். ஆயத்தமாகவும் கத்திரை கரத்திலேயோ போய்ப்போம். கத்திர சாமியை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். ஆமேன்.
3: Recording in progress.
2: ஆமே. நாங்கள் இந்த வேளையிலிருந்து தொடர்ந்து நேரம் மதியம் 12 மணி. இந்த வேளையிலும் நாங்கள் வேத பாட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் சுசேசகரின் வானரோகள் ஜெர்மன் தேசத்துடன் இணைந்திருக்கிறார். அவர் வேத பாடத்தோடு வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு கத்தர் இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன். நன்றி ஐயா. கத்திரங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் நீங்க தாமே இந்த இடத்திலும் இந்த கேள்வி நிகழ்ச்சிகளிலே கூடியது நடத்தி வந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வேதப்பாட காரியத்தில் நீங்க தாமே கூடிய இந்த நடத்தும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாக்கிலே ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே. ஆமேன். கத்திரக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் தொடர்ந்து நேற்றைய நாட்களில் இந்த இரண்டாவது பகுதியாக இந்த நாட்களிலே நாங்கள் அதாவது வேதம் நம்பிக்கை அதாவது வேதத்தை சார்ந்து இந்த நாட்களிலே நம்பிக்கையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சில காரியங்களை குறித்து பேசினேன். முதலாவதாக நான் பேசின காரியம் விசுவாசிகளின் நம்பிக்கை, அதாவது விசுவாசிகளின் நம்பிக்கையின் அடிப்படை என்ற தலைப்பிலே நேற்றைய நாட்களிலே பேசினேன். இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், இந்த நம்பிக்கை நிமித்தம் நீதிமான்கள் துன்பப்படுகிறார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களில் நாங்கள் சற்று வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்ப்போம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நீதிமான்கள் அங்கே துன்பப்படுகிறார்களாம். எப்படி என்று பார்க்கிற வேளையிலே, இவ்வுலகத்திலே இயேசுவினுடைய அந்த ஊழியம், இயேசு ஊழியம் செய்த காலத்திலே அசுத்தாவிகள், அது மட்டுமல்ல அசுத்தாவிகளை திரத்தினார். அதன் மூலமாக சாத்தான் மீது தமக்குள்ள அந்த வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் இந்த நாட்களிலே சாத்தான் மீது அந்த காரியத்தை இந்த நாட்களை வெளிப்படுத்தின மீது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை என்ன செய்தார்கள், அந்த ஜனங்கள் ஒரு எதிர்ப்பை இந்த நாட்களை உருவாக்கினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவுடைய வல்லமையினால் இந்த நாட்களிலே பிசாசுகளை திரட்டி இந்த நாட்களை ஜனங்களை விடுதலை செய்து கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் கடைசியாக அவருக்கு சூட்டின பெயர் என்னவென்றால், இவர் பிசாசு பிடித்தவர், பிசாசுகளின் தலைவனாலே இந்த நாட்களை காரியத்தை செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவருக்கு ஒரு பெயரை சூட்டி இந்த நாட்களை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே இன்றைக்கு அந்த தேவனிடத்திலே அந்த நம்பிக்கை வைக்காதபடி இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னா அந்த நம்பிக்கையை இழந்து போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப இதன் நிமித்தம்தான் இன்றைக்கு நீதிமான்கள் இன்றைக்கு துன்பப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அந்த துன்பமான சூழ்நிலைக்குள்ளே துன்ப காலகட்டத்துக்குள்ளே இந்த நாட்களே கட்டப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் பிதாவுடைய ஒரே பேரான குமாரனா இருந்தும் அவருடைய சொந்த ஜனமாகி அந்த ஜனங்கள் அவரை அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அவரை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே அந்த ஜனங்களை வெறுத்துவிடவில்லை. இன்று கூட இந்த நாட்களே எங்கே ஆண்டவர் இந்த நாட்களே அவர்களை நேசிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இஷ்டவேலை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியாக இன்றைக்கு தேவன் இந்த நாட்களே அங்கே அந்த ஜனங்களை இந்த நாட்களே அவர் நேசிக்கிறவரா இருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், இன்றைக்கு அந்த ஜனங்கள் வெறுத்தது நிமித்தம்தான் நானும் நீங்களும் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அறிந்து கொள்வதற்கு அங்கே நமக்கு ஒரு பாதை கிடைத்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்படியானால் அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இப்ப பாருங்கள் இங்கே தேவனை நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய சொந்த ஜனங்கள் வெறுத்தது நிமித்தம் அங்கே நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரை அறிந்து கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களே வருவதற்கு இந்த நாட்களே ஏதுவாக இந்த நாட்களே இருக்கிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள் ஜனங்கள் நம்பிக்கை வைக்கவில்லை, இரண்டா அவர் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. அதைத்தான் பார்த்தோம் இந்த நாட்களே பாருங்கள், அந்த விசுவாசிகள் நம்பிக்கை வைக்கவில்லை. பாருங்கள், ஆண்டவரை விசுவாசித்த ஆண்டவருடைய சொந்த ஜனங்கள் அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. அதே வேளையிலே இன்றைய நடக்கிற இன்றைய காலகட்டத்திலே விசுவாசிகள் கூட இந்த நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் ஆண்டவரோடு இருந்துவிட்டு இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆண்டவரை விட்டு இந்த நாட்களை அங்காலே போகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், மேலும் இயேசு தமது மரணத்தின் மரித்தினாலும் உயிர்த்தெழுதினாலும் சாத்தானுடைய கோட்டை இந்த நாட்களிலே தகர்த்தெறிந்தார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் இந்த நாட்களிலே எப்படியாக அந்த சாத்தானுடைய கோட்டை இந்த நாட்களிலே தகர்த்தெறிந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். யோவான் 12:31 வாசிக்கின்றேன். அப்போ இப்பொழுது இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னிடத்திலே இழுத்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார், இந்த நாட்களிலே இந்த உலகத்தின் அதிபதி, அதாவது இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு புறம்பே தள்ளப்படுகிறதே இங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் அதிபதியா நேற்றைய நாட்களிலே பார்த்தோம். இந்த நாட்களை பிரபஞ்சத்தின் லோகாதிபதி ஆகிய அவன் நாட்களை என்ன செய்கிறான், ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இந்த நாட்களை இருக்கிறான் என்பதை தாண்டே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அதன் மூலமாய் அவர் இந்த நாட்களிலே அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களிலே வல்லமையாய் இந்த நாட்களை நிரூபிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே நம்முடைய நம்பிக்கையை குறித்து பேதுரு ஆர்வத்துடன் கூறுகிறார். எப்படி என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து எழுந்ததினால், அதாவது அழியாதுமான மாசற்றதுமான வாடாதுமான கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை அங்கே உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே இந்த நாட்களில் என்ன செய்தாராம், மறுபடியும் இந்த நாட்களில் ஜெனிப்பித்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் பேதுரு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 1 பேதுருவின் புஸ்தகத்துக்களை இந்த நாட்களில் திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே 1 பேதுருவின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே 1 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 3 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து, அதாவது எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் பாடாதுமான சுதந்திரத்துக்கு ஏதுவான விசுவாசம் உள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே இந்த நாட்களிலே நம்மை மறுபடி ஜெனிப்பித்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்திலே காக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் இந்த நாட்களிலே பரலோகத்திலேயே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தரே, பாருங்கள், இந்த கடைசி காலத்திலே, இப்பொழுது இருக்கிற நாங்கள் நம்முடைய காலம், இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்பு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ பாருங்க, இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களான உன் பிரதர், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டீங்களான ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அதனுடைய அர்த்தம் தெரியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, முடிவு வரையந்த நினைப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்படுகிறது. வேதத்துல வேற எந்த மாற்றமும் இல்லை. முடிவு வரையந்த நிலநிற்கிறவன் யார், அவன் ரட்சிக்கப்படுவான். அதைத்தான் இங்க சொல்லப்படுது, கடைசி காலத்திலே வெளிப்பட இருக்கிறன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்ப அந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்பு, அப்படியானால் இந்த ரட்சிப்பின் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினுடைய மூல அர்த்தம் என்னவென்றால் விடுதலை என்பதுதான் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். என கர்த்தருடைய பிள்ளைகளே, சல்வேஷன், அதாவது விடுதலை, அதாவது ஒரு மனுஷனுக்கு மனுஷனுக்கு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விடுதலையாக இருக்கிறது. எப்படி என்றால், மரணத்திலே இருந்து விடுதலை, சாபத்திலே இருந்து விடுதலை, பாவ

இதிலே வைக்கப்பட்டிருக்கு. அப்படியானால் இங்க எதை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், விசுவாசத்தை கொண்டு என்றுதான் சொல்லப்படுது. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசித்தால் தான் அந்த ரட்சிப்பினுடைய பலத்தை நாங்களே நாங்கள் காண முடியும். அதனால தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார், கர்த்தனுடைய குடும்பத்துக்கு இந்த காரியத்தை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் இந்த நாட்களே நமக்குள்ளே இந்த நாட்களே இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே நாட்களே அப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. அருமையான பிள்ளைகள் என்றே பாருங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா இருந்தா அந்த நாட்களை என்ன செய்வார்கள், நான் இன்றைக்கு பிஸி ஐயா, நான் அங்க போறேன் இங்க போறேன், அந்த காரியத்தை செய்கிறேன் இந்த காரியத்தை செய்கிறேன், இந்த நாட்களே என்ன எனக்கு இப்படியான பிரச்சனைகளா இருக்குன்னு சொல்லி இந்த நாட்களே காரியத்தை சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் சமூகத்தை அங்கே அவர்கள் அங்கே என்ன செய்வார்கள் என்று நிராகரித்து விடுகிறதை பார்க்கிறோம். அப்ப இதைத்தான் இங்கே வேதம் சொல்கிறது, இதிலேயே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், ஏனென்றால் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே தூக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியிலே சோதிக்கப்பட்டு அதை பார்க்கிலும் அதிக வெளியேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டா. அப்ப இந்த விசுவாசம் புடமிடப்பட வேண்டும், விசுவாசம் இன்றைக்கு சோதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அருமையான அன்பு பிள்ளைகளை, விசுவாசிகள் சோதிக்கப்படுகிறார்கள், ஒரு பிரச்சனை வருது நெருக்கம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அவன் ஆண்டவரோடு நல்லா இருக்கிறான் என்பதுதான் அதனுடைய காரியமா இருக்குது. ஆண்டவர் நாட்களை அவனை தாண்டிக்கிற காரியம் இல்ல, அவன் ஆண்டவரோட எப்படி இருக்கிறான் என்றதுக்காண்டி இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொன்னால் அந்த சோதனை இந்த நாட்களை அனுமதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பக்தனாக யோவனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், யோவு என்ன பாவம் செய்தார், யோவனுடைய வாழ்க்கையில என்ன ஒரு பாவமும் இல்லை. அவர் பாருங்க, தன்னுடைய பிள்ளைகள் சில வேளைகளிலே எங்கனையாலும் ஒரு விருந்துக்கு போய் வந்து விட்டால் என்னுடைய பிள்ளைகள் ஏதாவது பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் என்ன செய்கிறான் சொன்னால் பிள்ளைகளை சுத்திகரிக்கிறான் சொல்லி பார்க்கிறோம் அந்த நாட்களிலே பாருங்கள். அப்படியானால் பாருங்கள், யோவுக்கு எவ்வளவு ஒரு பிள்ளைகளை குறித்தோ அந்த குடும்பத்தை குறித்தோ அந்த நாட்களை அக்கறை இருந்தது மட்டுமல்ல, ஆண்டவரை குறித்து ஒரு பயம் யோவனுடைய இருதயத்திலே இந்த நாட்களை இருந்ததை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்த நிமித்தம்தான் யோவு இந்த நாட்களிலே கடைசி நாளில் நான் அவரை காணுவேன் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் அந்த பேதுரு தெளிவாக அந்த நாட்களை எழுதுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய அந்த விசுவாசம் வெளியேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். யோவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. அப்ப யோவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டதற்கு பின்பாகத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அந்த இடத்திலே தேவன் யோவனுடைய காரியத்துக்கு அனுமதித்தார். யோவு சொல்லுறாரு, அந்த நாட்களே நீ என் தாசன் ஆகிய யோவை கவனித்து பார்த்தாயா? அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த இடத்திலே பாருங்கள், யோவை குறித்து நாட்களை வேதம் சொல்லுறது. அப்படி ஆனால் பாருங்கள், யோவனுடைய காரியத்தை குறித்து பார்க்கிறவர்களிலே தேவன் யோவுக்காக சாட்சி கொடுக்கிறார். அந்த இடத்திலே அவனாலே ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விட்டது. எல்லா காரியத்தையும் செய்து பார்த்தான், அவருடைய விசுவாசத்தை தளர்ச்சியை கொண்டு வந்தான், விசுவாசத்திலே இருந்த நாட்களை முறிந்து விழும்படியாக அந்த நாட்களை செய்தான், விசுவாசத்தை விட்டு இந்த நாட்களே நிந்திக்கிற அளவுக்கு இந்த நாட்களே போகும்படியான பிரச்சனைகளை உருவாக்கினான். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவன் அவருடைய நண்பர்களை அந்த இடத்திலே அனுப்பி நண்பர்கள் மூலமாக சில காரியங்களை பேசும்படியாக அந்த நாட்களை யோவோ இந்த நாட்களை தூண்டி கொண்டிருந்தான். ஆனாலும் யோவு மௌனமாக இந்த நாட்களை இருந்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஏன் அப்படியாக இருந்தார்னு சொன்னால், ஆண்டவரோடு அவருக்கு இருக்கிற ஐக்கியம், ஆண்டவரோடு அவருக்கு இருக்கிற அந்த விசுவாசம், ஆண்டவரோடு அவருக்கு இருக்கிற அந்த அதாவது தொடர்புகள் எல்லாம் இந்த நாட்களிலே வித்தியாசமாக அந்த நாட்களில் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அதனாலதான் இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பக்தனாகிய யோபு இந்த நாட்களை என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவர் அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருந்த நிமித்தம்தான் கடைசி முடிவிலே இந்த நாட்களில் என்ன நடக்கிறேன்னு சொல்லி சொன்னால், அங்கே தேவன் எல்லாவற்றையும் மறுபடியுமா இந்த பூமியிலே அவருக்கு திரும்பி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மறுபடியுமா இந்த பூமியிலே வாழ்ந்த கால கட்டத்திலே அவருக்கு அந்த திருப்பி அந்த காரியத்தை இந்த நாட்களை கொடுக்கிறார் தான் யோவனுடைய வாழ்க்கை. அப்ப முதல் பகுதியில எப்படியாக வாழ்ந்தாரோ அதை விட இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தோடும் இரட்டிப்பான ஒரு
அதாவது நாட்களே இரட்டிப்பான ஒரு விடுதலையோடு இந்த நாட்களை பாருங்கள். அங்கே இந்த நாட்களிலே தேவன் யோபுக்கு அதை எல்லாவற்றையும் கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்புக்கு எதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் நாங்கள் காக்கப்படுகிற நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள். இந்த விசுவாசம் இந்த நாட்களை சோதிக்கப்படுகிற வேளையிலும் அங்கே இந்த நாட்களிலே தளர்ந்து விடாதபடி இந்த நாட்களை நாங்கள் இருப்போமா இருந்தால் முடிவிலே இந்த நாட்களிலே ஆண்டவர் வருகிற வேளையிலே ஆண்டவர்

0: வெளிப்படுகிற வேளையிலே நாங்களும் இந்த நாட்களிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் இந்த நாட்களிலே அங்கே காணப்படும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஏனென்றால் அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்திலே விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத மகிமையினால் நிறைந்திருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனான ஆத்மா ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் இந்த நாட்களை ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இந்த ரட்சிப்பாய் இருந்தாலும் சரி, நம்முடைய விசுவாசமா இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே சோதிக்கப்பட வேண்டும், புடமிடப்பட வேண்டும். அப்படியாக புடமிட்டப்பட்ட தான் அங்கே பக்தன் சொல்லுகிறான், இந்த நாட்களிலே நான் புடமிட்டப்பட்டதுக்கு பின்பாக பொன்னாய் விளங்குகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், இந்த வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலே நீதிமான்கள் அங்கே இந்த நாட்களிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களிலே பிரவேசிப்பதற்காக துன்பப்படுகிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த நம்பிக்கை, அவருடைய நம்பிக்கை இந்த நாட்களை சோதிக்கப்படுகிறது, நம்பிக்கை புடமிடப்படுகிறது. இப்படியான சூழ்நிலைக்குள்ள இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அதை விட்டு ஆண்டு அவர்கள் இந்த நாட்களை ஓடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை குறித்தான் இந்த நாட்களை வேதத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப எனவே இயேசு கிறிஸ்து நமது நம்பிக்கை எனப்படுவார் எனப்படுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர்தான் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரன் சகோதரி, வேதத்திலே பார்க்கிற வேளையிலே கொலோசியன் புஸ்தகம் 21:27 வாசிப்போமா இருந்தால், புறஜாதிகளுக்குள்ளே விளங்குகின்ற இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம், இன்றைக்கு புறஜாதியா இருக்கிற எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் விளங்குகின்ற அந்த மகிமையின் ரகசியம் என்னவென்றால், மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்றால், தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதுதான் அந்த ரகசியம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே வாசம் செய்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற வழியிலே பாவங்களை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் அந்த தேற்றவாளர் நமக்குள்ளே இருக்கிறது தான் இந்த நாட்களில் அந்த நம்பிக்கையினுடைய ரகசியமாக இருக்கிறது. அப்ப எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேர்ணவாக நிறுத்தும்படிக்கு அவரே நாங்கள் அறிவித்த எந்த மனுஷனுக்கும், புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களே பவுலடிகள் இந்த நாட்களே குலோ சபைக்கு எழுதுகிற வழியிலே இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த புறஜாதிகளாகிய இருக்கிற நமக்குள்ளே இந்த விளங்குகின்ற அந்த ரகசியமான அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் அங்கே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறதுதான் மகத்துவமான ஒரு பெரிய ரகசியமாக அந்த நாட்களை கருதப்பட்டு வருகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீமோத்தேயன் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே 1 தீமோத்தேயன் புத்தகத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 1 தீமோத்தேயன் 1:3 நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராக இருக்கிற, நம்முடைய இரட்சகராக இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசுவின் அப்போஸ்தலாகிய பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்திலே உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த 1 தீமோத்தேயன் புத்தகம் 1 அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே அங்கே எப்படி என்று சொன்னால், அங்கே தேவனுடைய தேவனும் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவருடைய கட்டளைகளைத்தான் இந்த நாட்களே அந்த இடத்திலே அவர் இந்த நாட்களே தன்னுடைய சீசர்களுக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதே இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்போ பரிசுத்த ஆவியினாலே ஆவியின் வல்லமையின் மூலமாக நாம் இந்த நாட்களே அவர் மீது தமது நம்பிக்கை இந்த நாட்களை வைக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் எங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரி, பாருங்கள், கொரிந்து ரோமர்கள் நிருபத்திலே 15 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன், 12:13 இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், மேலும் ஈசாயின் பேரும் புறஜாதிகளை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்திலே புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார். இவ்வாறுங்க இந்த ரோமர்கள் நிருபத்திலே பவுலடிகள் சொல்லுகிறார். இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். எப்படி என்றால் புறஜாதிகள் நம்பிக்கை வைப்பார்கள். ஐயா, ஏன் ஐயா புறஜாதிகள் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவருக்கொன்று ஜனம் இருக்கல்லவா. அவர் இந்த நாட்களை பாருங்கள், அந்த பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்னுடைய ஜனங்கள், அவர்களை இஸ்ரவேலை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான், அவர்கள் என்னுடைய, அதாவது எப்படியாவது ஜனங்கள் என்று ஆதி ஆதி முதலே இருந்து பாருங்கள், இந்த நாட்கள் அந்த ஜனங்களோடு தான் ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டு வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லுவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக அந்த ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு எகிப்திலே ஒடுக்கப்படுகிற வேளையிலே, அந்த ஒடுக்கத்திலே அவர்களை விடுவிக்கும்படியாக மோசையை ஏற்படுத்தி, மோசையை அனுப்பி, இந்த நாட்களை அவர்களை இந்த நாட்களே அங்கு சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக வனாந்திர வழியிலே நடத்தி கொண்டு வந்த தேவன், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கடைசியாக அந்த வந்தவர்கள கூட அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே காணானுக்கு போனவர்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான். என்னென்னு சொன்னால், அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, இடையிலே இந்த நாட்களே முறுமுறுத்து அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள். இப்படியாக அந்த இடத்திலே பார்ப்போமா இருந்தால், கத்துடைய வார்த்தை நாட்களை சொல்லுவது பாருங்கள், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலே, மேலும் புறஜாதிகள் எல்லாரும் கத்தரை இந்த நாட்களிலே துதியுங்கள். இங்கே 15 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஜனங்களே எல்லோரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார்கள். மேலும் ஈசாயின் பேரும் புறஜாதியரை ஆளும்படி எழும்புறவருமாகிய உருவத் தூண்டுவார், அவரிடத்திலே புறஜாதியர் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏசாய தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லிவிட்டார், புறஜாதிகள் இந்த நாட்களை நம்பிக்கை வைப்பார். அருமையான கத்தோல், ஏனென்றா அவருடைய ஜனங்கள் அவரை என்ன செய்தார்கள், வெறுத்தார்கள், ஒதுக்கிறார்கள். அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், அவர் சொன்ன காரியங்கள், இந்த நாட்களில் எல்லாம் பிழை பிழை பிழை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களிலே பரிசுத்தாருடைய வல்லமையினால் ஜனங்களை குணப்படுத்தி ஜனங்களை விடுதலை செய்த வேளையிலும் கூட இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களை அதை நிராகரித்தார்கள். அருமையான கத்தோடைய பிள்ளைகள் பாருங்கள், யார் அந்த ஜனங்கள், அவருடைய ஜனங்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள், அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இப்படியான ஜனங்கள் இந்த நாட்களில் அவரை அப்படியான சூழ்நிலைகளை தள்ளின வேளையிலும் அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பார்வை புறஜாதிகள் பக்கமாக இந்த நாட்களில் திரும்பினதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இன்று நாங்களும் நானும் நீங்களும் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம் இருக்கிறது. முக்கியமான காரணம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட வசனம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய. இன்னை பாருங்கள், எத்தனை வகையான புறஜாதிகள் இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எந்த தேச ஒரு சில தேசங்களுக்குள்ள போங்க, அந்த நாட்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அருமையான கத்துடைய உள்ளே, அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், பாசைக்காரர்கள் அங்கே ஜாதிக்காரர்கள் எல்லாரும் இந்த நாட்களை ஆராய், ஏனென்று சொல்லி சொன்னால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு அந்த நம்பிக்கை பெருகும், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், அப்ப அந்த சமாதானத்தின் தேவன் இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இந்த நாட்களை அங்கே நம்மை இந்த நாட்களை நிரப்புகிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், தேவன் இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களை நிரப்புகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். 1 பேதுருவின் புத்தகத்துக்கு மறுபடியுமா இந்த நாட்களை வருவோம். கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறோம், 1 பேதுருவின் புத்தகத்திலே அங்கே 1 அதிகாரத்திலே 13 வாசிக்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள், சொல்லப்படுகிற காரியம், ஆகையால் நீங்கள் உங்கள் மனதில் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து இயேசு வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபைகளின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு வேதம் சொல்லுகிற காரியம், நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கும்படியாக சொல்லப்படுது. அவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் நாங்கள் உலகத்தை நோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல யுத்தம் நடக்கிறது நடந்து கொண்டு வறுமையா, பஞ்சம் நடக்கிறது பஞ்சம் நடந்து கொண்டு வறுமையா, மழை பெய்கிறது மழை பெய்து கொண்டே இருக்கும் வறுமையா, அழி பூமி வச்சு வாழ்றது வந்து கொண்டே இந்த நாக்கு, இந்த பூமி உண்டான நாட்களிலிருந்தே பூமி வச்சு இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அருமையான கத்துடைய, அப்படியானால் பாருங்கள், வெள்ளப்பெருக்கள் வந்தோண்டே இருக்கும், இனி இப்படியான காரியங்கள் போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கும், ராஜ்யங்களுக்கு எதிராக ராஜ்யங்கள் போராடும், ஜனங்களுக்கு எதிராக ஜனங்கள் போராடும், ஜனங்கள் டெமோக்ரேஷன் செய்து கொண்டே இந்த நாட்களை இருப்பாங்க. இன்றைக்கு நேற்றுல அந்த காலத்தில் இந்த நாட்களை இருந்தே இருக்குது. அப்படியானால் பாருங்கள், இவைகளை எல்லாம் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இவைகளை குறித்து நாங்கள் இந்த நாட்களை கவலைப்படாதபடி நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையாயிருங்கள். ஏனென்றால் நீங்கள் முன்னமே உங்களை அறியாமையினாலே கொன்றிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், ரொம்ப முக்கியமான காரியம், இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையிலே இந்த நாட்களிலே எப்படியாக இருங்கள், பரிசுத்தராய் இந்த நாட்களிலே இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவருடைய சாயல் என்ன, ஆண்டவருடைய காரியம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து இந்த நாட்களில் செயல்படுகிற வேளையிலே நாங்கள் அவரை போல இந்த நாட்களை மாற வேண்டுமா இருந்தால் அவருடைய சாயலாக இந்த நாட்களில் நாங்கள் கவனமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, யாக்கிருதாயிருந்து இந்த நாட்கள் இந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அங்கே இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், பாருங்கள், இந்த உலகத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய ஆண்டவரை குறித்து வைத்துக்கிற நம்பிக்கை இன்றைக்கு எல்லாருக்கும் இந்த நாட்களை அற்று போகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களை அநேக இடங்களிலே பாருங்கள், அநேக விதமாக இந்த நாட்களை பேசி இருந்தும் இந்த நாட்களிலே ஜனங்கள் அவரை குறித்து இந்த நாட்களை அறியவோ அல்லது இந்த நாட்களிலே அவரோடு இந்த நாட்கள் ஐக்கியப்படவோ இந்த நாட்களை விரும்புவது குறைவாக இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆவியின் வல்லமையின் மூலமாய் நாம் அவர் மீது நமது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை குறித்தால் இந்த நாட்கள் இந்த வேத பகுதி நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே ஏ வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே யாத்ரா புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்ரா புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 11வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக, எப்படி என்றால், மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையிலே அமலேக்கியர் மேற்கொண்டார்கள் சொல்லப்படுகிறது. இதுதான் அந்த காரியம். மோசே யாரையா, தேவனாலே நாக்களை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லி இந்த நாக்களை பார்க்கிறோம். மோசையை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்கிறார், என் வீட்டில் எங்கு முன் உள்ளவனா இந்த நாக்களை இருக்கிறான் சொல்லி. அப்படியானால் மோசையினுடைய சரீரத்தை கூட ஆண்டவரே இந்த நாக்களை அடக்கலம் செய்தார். அப்படியாக இருக்கிற அந்த மோசையினுடைய காரியத்தை பாருங்கள், இந்த இஸ்ரவேலரும் அமலேக்கரும் யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்ப யுத்தம் பண்ணுகிற வேளையிலே மோசையினுடைய கைகள் உயருகிறது. அப்ப அந்த கைகள் உயருகிற வேளையிலே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே என்ன செய்கிறார்கள், எதிரிகளை மேற்கொள்ளுகிறார்கள். கைகள் கீழே விடுகிற வேளையிலே அங்கே அமலேக்கியர் மேற்கொள்ளுகிறார். என்ன என்ன அர்த்தம் என்றால், ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே கரங்களை உயர்த்தி நான் ஆண்டவரை ஆராதிப்போமா இருந்தால் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இந்த நாட்களிலே நமக்குள்ளே பெருகும். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழக்கூடியதாக தேவன் நமக்கு அந்த கிருபியை அளிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறமான கத்துடைய பிள்ளைகளை. அப்படியாகத்தான் இந்த நாட்களை பாருங்கள், இதற்கு அடையாளமாகத்தான் இங்கே மோசையை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளை, ஏனென்றால் அந்த ஆவியானுடைய வல்லமையின் மூலமாய் அவர் மீது நாங்கள் அந்த நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யாத்திரம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், இந்த மலையின் உச்சியிலே வேதம் சொல்லுகிறது, யோசுவா தனக்கும் மோசே சொன்னபடி செய்து அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணினான், மோசே ஆரோன் ஊர் என்பவர்கள் மலையின் உச்சியிலே இந்த நாட்களே ஏறி இருந்தார்கள். அந்த வேளையிலே தான் அந்த இடத்திலே பாருங்கள் மோசே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா, அவளுக்குள்ளே உங்களுடைய நம்பிக்கை அவ உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை இந்த நாட்களை உறுதிப்படுத்துங்கப்பா என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டோட சமூகத்துல ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அங்கே என்ன காரியம் நடக்குன்னு சொன்னாங்க, ஒரு மாற்றம் நடக்கிறது. அங்கே இஸ்ரவேலர் அமலேக்கியரை மேற்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த கைகள் சோறுகிற வேளையிலே அமலேக்கியர் இஸ்ரவேலர்களை மேற்கொள்ள, அதே விதமாக அன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் ஆவிக்குரியவர்களா இருந்த நாட்களிலே ஆண்டவுடைய நாமத்தை உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்து துதித்து பாடி இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை என்றைக்கு உயர்த்தி கொண்டிருக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே அங்கே பவுல்டிகள் சொன்னது போல அந்த நாட்களிலே அங்கே வெற்றி வாழ்க்கையாக அந்த நாட்களிலே நாங்கள் நமக்கு வைக்கப்பட்ட அந்த கிரீடத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக, அந்த கிரீடத்தை அடைந்து கொள்ளும்படியாக, நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற தேவன் வைத்திருக்கிற அந்த காரியத்தை, அந்த பொக்கிஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் முடியாக, கரங்களை உயர்த்தி இந்த நாட்கள் இந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் சொல்லப்படுவதை பார்க்கும். இன்றைய கரங்களை விட்டு இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே அந்த காரியம் இந்த நாட்களில் நமக்கு கிடைக்க முடியாமல் இந்த நாட்களை போருகிறதை போக்குறோம். போராடிகள் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்து எனக்கு நியமிக்கப்பட்டவன் சொல்றார், நியமிக்கப்பட்டதன். அப்படியானால் ஆண்டவர் ஒவ்வொருவனுக்கும் ஒரு காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நியமித்து வைத்திருக்கிற அந்த பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களிலே நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட வேண்டும். அன்பு சோதனை சோதரியே, கரங்கள் உயர்த்தப்படுமா இருந்தால்தான் நமக்கு தேவன் நியமித்து வைத்திருக்கிற அந்த காரியங்கள், அந்த பொக்கிஷங்கள், அந்த தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமை தேவன் வைத்துக்கிற இந்த நாட்களை, நமக்கு வைத்துக்கிற அந்த அவார்டு, எல்லா காரியங்களும் இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுவதை பார்க்கும். இரண்டாவதாக, நம்முடைய நம்பிக்கையின் மூன்றாவது அடித்தளம் தேவனுடைய வார்த்தை. தேவன் தம்முடைய வார்த்தைகள் தீர்க்கதரிசி மூலமாகவும் ஆதி அப்போஸ்தலர் மூலமாகவும் வெளிப்படுத்தினார். அவர்கள் இந்த நாட்களே தவறில்லாமல் எழுதுவதற்கு அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி அவரது அச்சுறுத்தல் மூலமாய் இந்த நாட்களே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை எழுத செய்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இரண்டு தீமோத்தேயு புத்தகத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியா சொல்லு, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. இரண்டு தீமோத்தேயு புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 3:16 அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படி என்றால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரிகையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்படுத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அப்படியானால் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள், இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் யாராலே எழுதப்பட்டது என்றால், தேவ ஆவியினாலே அருளப்பட்டதாக இந்த நாட்களே இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வார்த்தைகளை இந்த நாட்களே அருளுகிறார். அதன்படியே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தோராவிலேயோ அல்ல இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே தேவ ஞானத்தோடு தேவனுடைய கிருபையோடு அந்த வார்த்தைகளை எழுதுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக. அப்ப பாருங்கள் அந்த வார்த்தை, அப்ப தேவனுடைய வார்த்தை மூலமாய்த்தான் ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த நாட்களிலே எப்படியாக தகுதி உள்ளவனாக மாற்றப்படுகிறான். அது மட்டுமல்ல, தேர்ந்தவனாக மாற்றப்படுகிறான். அதே வேளையில நற்கிரியை செய்கிறவனாய் இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறான். உதாரணமாக அப்போஸ்தலர் 10:38, நசனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினும் வல்லமை நிரப்பினபடினால் அவர் பிசாசின் பிடியிலே இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அப்ப அதைத்தான் சொல்ல போறார், தேவனுடைய வேத வாக்கியங்கள் ஆவியினாலே அருளப்பட்டு. அப்படி பாருங்கள், அவரை பரிசுத்தாவியானவர் நிரப்பினார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை. அவர் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள், இன்றைய காலகட்டத்திலே அந்த ஆவியானவர் இந்த நாட்களை நமக்குள்ளே கிரிகளை நடப்பித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நாட்களை நடக்கும்படியாக இங்கே நமக்கு இந்த நாட்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். ரெண்டு பேதின் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதின் புத்தகத்திலே அங்கே இந்த நாட்களே 1:19 19:20 வாசிப்போமா? இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளுடையவர்களாண்டு நீங்கள் முந்தையே அறிய வேண்டியது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களில் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலே ஒரு மனுஷனுடைய சித்தத்தினாலோ உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுது. இது தீர்க்க தரிசனத்தை கொடுத்து சொல்லப்படுது. அருமையான கத்தை, அப்போ ஒரு காலகட்டத்திலே எப்படியாக இருந்தேன்னு சொன்னால், தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் இறைமையாவ எசாயாவ இருந்தாலும் சரி, எசேக்கியலா இருந்தாலும் சரி, சாமுவேல் தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, நீ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் யாரா இருந்தாலும் சரி, சிறிய பெரிய தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் சரி, அவள் என்ன செய்தார்கள் சொன்னால், அங்கே எலியா எலிசாவா இருந்தாலும் சரி, அவள் சொல்லுகிறாள் நாட்களே கர்த்தருடைய ஆவினால் ஏவப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை பேசுகிறார். இது எப்பொழுது? ஆண்டவுடைய நாட்களிலே, ஆண்டவுடைய நாட்களுக்கு முன்பாக அந்த நாட்களே பழைய ஏற்பாடு காலத்தில் நடந்த சம்பவங்களாக இருக்கு. ஏனென்றால் அந்த தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொன்னார் என்று சொல்லி சொன்னா அந்த தீர்க்கரசு அப்படியே தீர்க்கரசன் நிறைவேறும் ஐயா, மாறாதையா, அந்த உண்மையான காரியம். அப்ப வரப்போற காரியங்களை தெளிவாக அந்த நாட்களை சொல்லுவார். இன்றைக்கு பார்க்கிற வழியில அப்படி அல்ல. இன்றைக்கு எல்லாம் தலைவர்களாக அந்த நாட்களை, இன்றைக்கு வந்து முடிந்த காரியத்தை இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். நான் சொன்னேன், 5 வருஷத்துக்கு முன்பாக நான் சொன்னேன் அந்த தீர்க்க தரிசனம் இப்போ நிறைவேறிருக்கன்னு சொல்லுவார்கள். அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் உடனே பாருங்கள், எலியா சொல்லுகிறார் அந்த நாட்களே மழை வருதுன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வேலைக்காரன் அனுப்புகிற போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அவ பார்த்துட்டு வார. வருகிற வழியில எந்த விதமான காரியம் இல்லை. மறுபடியும் அந்த நாட்களை போய் இந்த நாட்களை பார்த்துட்டு வருகிற வழியில் ஒரு சிறியளவு மேகம் அந்த நாட்களை வந்திருக்கிறதை பார்க்கிறோம் மாறி கத்துடைய பிள்ளைகளை. ஆனால் பாருங்கள், அதற்கு பின்பாக சொல்லப்படுகிறது, அங்கே ராஜா எடுத்து சொல்லப்படும், நீ குதிரையை கட்டி கொண்டு நீ போன்னு சொல்லி சொல்லுகிற வேளையிலே பாருங்கள், அங்கே மழை பெய்ய தொடங்கினது. இதுதான் தீர்க்கரசுடைய காரியம். பாருங்க, இதற்கு முன்பாக பாருங்கள், 3 ஆண்டுகள் மழை வேண்டாம் என்று சொன்ன வேளையிலே மழை கம்ப்ளீட்டா இல்லையா, எல்லாம் வறட்சி அங்க பாக்குற வேளையிலே. இதானே தீர்க்கதரிசனம். ஆனா மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசி வேண்டிக் கொண்டார். வேண்டிக் கொண்டதன் பிரகாரம் மழை பெய்தது, அங்கே வெள்ளம் அந்த இடத்திலே வந்தது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இங்கே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே வேத வாக்கியங்கள் இந்த நாட்களிலே அங்கே அந்த அந்த அந்த அந்த அந்த அதிகாரங்களில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கருத்து. அவருடைய நித்திய வார்த்தை இந்த நாட்களிலே பரலோகத்திலே இந்த நாட்களிலே உறுதியாய் இந்த நாட்களை தரித்திருக்கிறபடியினால் வேதம் சொல்லுகிறது, நாம் அங்கே என்ன செய்ய வேண்டும், நம்முடைய நம்பிக்கையை இந்த வேத வார்த்தைக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்களிலே வேத வார்த்தை மீது இந்த நாட்களிலே வைக்க வேண்டும் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துள்ளே. அப்ப நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களிலே எதிலே வைக்க வேண்டும் என்பதை கத்துடைய வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய வேத வார்த்தையிலே நாங்கள் இன்றைக்கு நம்பிக்கை வைப்போமா இருந்தால் அந்த வேத வார்த்தையின்படி தேவன் நம்மை இந்த நாட்களை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. பாருங்கள், சங்கீதம் 119வது அதிகாரத்திலே அங்கே வேதம் சொல்லுகிறது, 89வது அதிகாரத்திலே 89வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களிலே நிலைத்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் வானங்களிலே இன்றைக்கு நிலைத்திருக்கிறதா? இன்றைக்கு மட்டுமல்ல, என்றென்றைக்கும், எனி டைம், எந்தென்றைக்கும், எந்த நேரத்திலும், அதாவது ஒரு முடிவில்லாதபடி இந்த நாட்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் நிலைத்திருக்கிறதாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நாம் நம்முடைய நம்பிக்கையை இந்த தேவனுடைய வார்த்தையின் மீது வைக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த வார்த்தை இந்த நாட்களை சங்கீதம் 119 இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், சங்கீதம் 119வது அதிகாரத்திலே 39வது வசனம் சொல்லுகிறது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். பாருங்கள், கத்தர் இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவர் அறிவதற்கு முன்பாக ஒரு வசனத்தை இந்த நாட்களே நமக்கு கொடுப்பார் ஐயா, ஒரு வார்த்தை, ஒரு வெளிப்பாடு. அந்த வார்த்தையை பார்க்கிற வழியில் அந்த வசனம் தான் நம்மை இந்த நாட்களே. சில பேர் சொல்லுவேன் பாருங்க, நான் ஆண்டவர் அறிவதற்கு முன்பாக வேதத்தை திறந்து வேதத்தை வாய்ச்சேன், வேதத்தை வாசிக்கிற வழியில யோவான் 8வது அதிகாரத்திலே வருகிற ஆண்டவர் அதாவது குமாரன் விடுதலையாக்கு நாம் ஐயாக விடுதலாகிறோம்னு சொல்லி அந்த வசனம் வருகிறது. அப்படியாக அந்த வசனத்தை சொல்லிவிட்டு நாட்களை இந்த வசனம் எனக்கு தொட்டது, இந்த வசனத்தின் மூலமா யார் இந்த குமாரன் என்று அறியும்படியாக நான் அங்கே ஆவலாயிருந்தேன். அதனாலே இந்த நாட்கள் இந்த வார்த்தையின்படி நான் பார்க்கிற வேளையிலேயே அங்கே தேவன் எனக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்தார். அருமையான கத்தோடு அதைத்தான் இந்த சங்கீதம் 149வது அதிகாரத்திலே 119வது அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். 49வது வசனம், நீர் நம்பின, அதாவது நீர் என்னை நம்ப பண்ணின வசனம், ஆண்டவர் என்னை நம்ப பண்ணின வசனம், அருமையான கத்துடையவர்களே, அடியனுக்காக உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையிலே எனக்கு ஆறுதலும், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் கத்துடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களிலே தேவன் நம்மை தன்னை நம்ப பண்ணும்படியாக வார்த்தைகளை அனுப்புகிறார். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை அழிவுக்கு விலக்கி இந்த நாட்களை என்ன செய்கிறாராம், காக்கிறாராம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை. பாருங்கள், சங்கீதம் 74வது அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள் கத்துடைய வார்த்தை இந்த நாட்கள் 74வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போம் இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 119வது 74வது வசனத்திலே இப்படியாக பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியினால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு இந்த நாட்களே சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவருடைய வசனத்துக்கு இந்த நாட்களை நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே அங்கே தேவனுக்கு பயப்படுகிற என்னை காண்கிறவர்கள் தேவனுக்கு அவர்களுக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே உண்டாகிறது. 81வது வசனம் சொல்வது, உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த நாட்களை நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் எடுத்து சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்கே அவர் சொல்லுகிறார். 114வது வசனம் சொல்லுகிறது, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனத்திற்கு இந்த நாட்களிலே காத்திருக்க வேண்டும். அவருடைய வசனம்தான் இந்த நாட்களிலே நம்மை புடமிட்டு, அந்த வசனம்தான் இந்த நாட்களிலே நம்மை ஒரு நித்திய வழிகளிலே இந்த நாட்களிலே நடத்துகிறதாக இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களிலே அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படியாக சொன்னால், அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்திலே அங்கே வாசிப்போமா இருந்தால் 6வது வசனம் சொல்லுகிறது, இப்படியாக பாருங்கள், தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நியாய தீர்ப்படைக்கிறவனாய் நிற்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை கத்துடைய பிள்ளைகளும் அந்த வசனம் இன்றைக்கு என்ன செய்யுமா, அந்த வாக்கு தத்தம் பண்ண வசனம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை இந்த நாட்களே, இந்த அப்போஸ்தலர்களுக்கு இந்த நாட்களே அங்கே உறுதிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அப்ப பாருங்கள், இந்த நாட்களே அப்ப அந்த வசனத்தை குறித்து அவர்கள் சொல்லுகிற வழியில் சொல்லுகிறார்கள், அந்த நம்பிக்கையாக நான் இப்பொழுது நியாய தீர்ப்படைகிறவனாய் நிற்கிறேன் என்று சொல்லியும், இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று நம்பி இருக்கிறார்கள். அர்க்கிப்பை ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தம் யூதர்கள் என் மேலே இந்த நாட்களை குற்றம் சாட்டுகிறான் சொல்லி இந்த நாட்களை இந்த வார்த்தையை சொல்லி இந்த நாட்களை முடிக்கிறது எங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள் அப்ப அந்த நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது, அந்த கர்த்தருடைய வசனம் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபம் 15வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவுடைய வார்த்தை இந்த நாட்களே மீண்டுமா இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. 15வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 4வது வசனம் சொல்லுகிறது, தேவ வசனத்தில் உண்டான பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக இந்த நாட்களில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்படியானால் அருமையான அன்பு சோதனை சோதரியே, தேவனுடைய வசனத்தினாலே உண்டாகிற அந்த பொறுமை, அதே வேளையிலே அந்த வசனத்திலே உண்டாகிற ஆறுதல், அப்ப கர்த்தருடைய வேதத்தை இந்த நாட்களில் நாங்கள் அந்த வசனத்தை தியானிக்கிற வேளையிலேயே அந்த வசனம் நமக்குள்ளே ஒரு பொறுமையை உண்டாக்குறது மட்டுமல்ல, நமக்குள்ளே ஒரு ஆறுதலை உண்டாக்குறது மட்டுமல்ல, நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையை இந்த நாட்களில் உண்டாகிறதுமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிற மாதிரி அனுப்பிள்ளைகள் 3 காரியங்களை இந்த நாட்களில் உண்டாக்குறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான், இந்த வேத வார்த்தைக்கு மட்டும்தான் இந்த நாட்களிலே இந்த காரியங்களை செய்கிற அதாவது வல்லமை இருக்கிறது என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். நீங்க பாருங்க, இன்றைக்கு ஒரு ஏதாவது ஒரு கொமன் கதை புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, இந்த கதை புத்தகத்தை நீங்க வாசிக்கிற வழியிலே கதை புத்தகத்தில் இருக்கிற காரியங்கள் இந்த நாட்களே உங்களுக்கு இந்த நாட்களே எந்த விதமான மாற்றமோ எந்த விதமான காரியங்களோ செய்யாத அருமையான கத்திரிகள். ஆனால் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே அந்த வேதத்திலே அந்த வேதம் நம்மோடு பேசும் ஐயா, ஏன்னா அந்த வேதம் நம்மை உயிர்ப்பிக்கிறதா, நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாம் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் தேனிலும் மதுரமான அந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, அந்த வசனம் சத்தியம் ஜீவன் உள்ளதாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், அந்த வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அந்த வசனத்திற்கு மேலே நாங்கள் இந்த நாட்களிலே நடக்கிற வேளையிலே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் திருப்பத்தையும் காணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், பேதுருவும் சீசர்களும் அந்த இடத்திலே பாருங்கள் படகிலே போய் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று பார்க்கிற வேளையிலே அங்கே கடலின் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார். அவர் நடந்து வருகிற வேளையிலே இவர் சொல்கிறார், ஐயோ ஆவேசம் வருகிறதுன்னு சொல்லி பயந்து போயிருக்கிறாங்க. என்னையா தண்ணிக்கு மேலே யாரையா நடக்கிறது, ஒரு பயங்கரமான காரியம், கடல் போய்கொண்டிருக்கிறது. கடலுடைய ஆழத்தை பற்றி நான் சொல்லவில்லை, அது எத்தனை அடி ஆழமோ அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு சம்பவம் பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள் அங்கே அவர்கள் கிட்ட வந்த உடனே பார்க்கிற வேளையிலே அறிந்து கொண்டார்கள், யார் இது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த சம்பவத்துல தான் பேதுருக்கு ஒரு யோசனை வருகிறது, ஆண்டவரே இவர் கடல்ல நடக்கிறதா, நான் நடந்தா என்ன என்று சொல்லி ஆண்டவரத்துல கேட்கிறேன். அப்ப ஆண்டவரத்தை சொல்ற, ஆண்டவரே நானும் கடல்ல நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாட்கள் ஆண்டவரத்துல கேட்கிறேன். நீரானால் நான் கடல்ல நடக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார், பேதுரு வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டார். வாண்டு கூப்பிட்ட வழியில பேதுரு என்ன செய்கிறார், அந்த தன்னுடைய படகிலிருந்து தண்ணீர் மேல காலை வைக்கிறார். வைத்தது நாட்கள் என்ன செய்கிறார், நடக்கிறார், 4 அடி வைக்கிறார். வைத்த பிறகு தண்ணீர்ல அமிழ்ந்து போகிறார். இந்த நாலு அடியும் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த அவருடைய அந்த நம்பிக்கை நாலு அடிகள் தான் இந்த நாட்கள் இருந்தது என்பதை தான் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அவருக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கை, ஆண்டவருடைய காரியத்தை குறித்து வச்சிருந்த நம்பிக்கை, அந்த நாலு அடிகள், அந்த நாலு அடிகள் மேல் இருந்தது. அஞ்சாவது அடி வைக்கிற வேளையிலே அவர் தண்ணிக்குள்ளே அமுழி போறார். அருமையான இன்னைக்கு அப்படித்தான் கிறிஸ்துவோட வாழ்க்கை. ஆண்டவரை நம்பி இந்த நாட்களே ஆதியில வருவாங்க. ஆண்டவரை தேடி கர்த்தாவே நீர்தான் எல்லாம் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவரத்துல வருகிற வேளையிலே ஆண்டவர் கூட இருந்து காரியங்களை செய்வாங்க. அங்க அற்புதங்கள் எல்லாம் நடக்கும். அப்படி அப்படி எல்லாம் நடக்கும், காரியங்கள் எல்லாம் நடக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் முடிவிலே அவர்கள் ஆண்டவரை விட்டு சற்று சறுக்கி போகிற வேளையிலே அங்கே ஆண்டவர் இந்த நாட்களில் அவர்களோடு இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே அவர்கள் இதையும் செய்ய முடியாது என்பதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையிலே இந்த நாட்களை நிலைத்திருங்கள். அருமையான கத்துடைய வேர்ட் ஆஃப் விஸ்டம், அருமையான கத்துடையவர்களே, அந்த ஞான வார்த்தைகளுக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் நிலைத்திருப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே கத்தருக்குள்ளே இந்த நாட்களிலே முடிவு வரை அந்த நிலைத்திருப்போம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது, உண்மையிலே தேவன் நாம் தேவனை பற்றி கிறிஸ்து இயேசுவை பற்றியும் அறிந்திருப்பதெல்லாம் அங்கே மாறாத சத்தியமாகிய வேதாகமத்திலே இந்த நாட்களை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறவை என்பதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கும். இரண்டா மூன்றாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அந்த விசுவாசிகளின் நம்பிக்கையினுடைய அந்த உள்ளடக்கத்தை இந்த நாட்களை பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விவரங்கள் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் துன்பப்படுகிறதை குறித்து இந்த நாட்களை பார்த்தோம். அதே வழியிலே இந்த விசுவாசியுடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே விசுவாசிகள் இறுதியான நம்பிக்கை விசுவாசம் இந்த நாட்களிலே மற்ற மனிதர்கள் மேல் இருக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அவர்கள் இந்த நாட்களில் யார் மேலே இந்த நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய பார்ப்போமா இருந்தால் விசுவாசிகள் இறுதியான நம்பிக்கையும் விசுவாசமும் மற்ற மனிதர்கள் மேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 33 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னா, என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், சங்கீத புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 33 அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றேன் பாருங்கள். சங்கீதம் 33 சொல்லப்படுகிறது, 16-17 நாங்கள் வாசிப்போமா இருந்தால் அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படா, சௌரியான் தன் பலத்தின் மிகுதியினால் தப்பா. ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தினால் தப்பு, அதாவது தப்புவியாது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற இந்த வார்த்தை இந்த நாட்கள் அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், விசுவாசிகள் இறுதியாக இந்த நாட்களை நம்பிக்கையும் விசுவாசம் இந்த நாட்களே மற்ற மனிதர்கள் மேல் இந்த நாட்களை வைக்கக்கூடாது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிலர் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு போருக்கு போற வழியில குதிரை அந்த நாட்களில் குதிரையை மேல எந்த குதிரையோடும் எந்த குதிரையை அப்படி செய்யும் இப்படி செய்யும் நினைத்து கொண்டு போற வழியிலே அங்கே நடக்கும் சொன்னால், எதிரி வந்து ஒரு அம்பாலையோ ஈட்டியால இது விட்டா குதிரை காலி. அப்ப பாருங்கள், அப்ப அதைத்தான் இப்ப கத்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கத்தர் இந்த யுத்தத்திலே நமக்கு ஒரு வெற்றியை தருவார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நாட்களில் கத்தர் மேல வைத்தார். இந்த நாட்களில் ஓடாத குதிரையும் இந்த நாட்களில் ஓடி வெற்றி எடுக்கிறதுக்கு அங்கே தேவன் கிருபை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே உலக சம்பந்தத்தை குறித்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே சங்கீதம் 147 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சங்கீதம் 147 அதிகாரத்திலே 10 வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லு, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிராமல் வீரனுடைய கால்களில் பிரியப்படார். இந்த நாட்களே தமக்கு பயந்து, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்போ தேவன் யாருக்கு யார் மேல பிரியமா இருக்கிறார், முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்ல தான் ஐயா பிரியமா இருக்கிறார். நீங்க எதையும் செய்யலாம், நல்ல உபவாசம் இருக்கலாம், நல்ல காரியங்களை செய்யலாம், எல்லாம் தானதிரமும் எல்லாம் செய்யலாம், ஆனா உனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா என்றுதான் முக்கியமான காரியத்தை பார்க்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களை உனக்கு இருக்குமா இருந்தால் இந்த நாட்களே அறிமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாட்களை உன்னுடைய ஜபங்களுக்கு உன்னுடைய காரியங்களுக்கு இந்த நாட்களை அவர் ஜபி கொடுப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இங்கே மற்ற விசுவாசிகள் மற்ற மனிதர்கள் மேல் இந்த நாட்களை அந்த நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, அல்லது உலக சம்பந்துக்கள் மேல் இந்த நாட்களே பணத்தின் மேலும் இந்த நாட்களை இருக்கக்கூடாது என்பதை குறித்து இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 20 நாங்கள் பார்க்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 20 7 வாசிப்போமா இருந்தால் ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்தே இந்த நாட்களே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு சிலருடைய காரியத்தை குறித்து பார்க்க வேண்டும். தங்களுடைய பெருமைகளையே இந்த நாட்களை அடித்துக் கொண்டிருப்பார். அதை செய்தோம், இதை செய்தோம் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் சொல்லிக்கொண்டே இந்த நாட்களை இருப்பார்கள் என்பதை அங்கே வேதம் நமக்கு தெளிவாக நிறத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மத்தேயு 6 அதிகாரத்திலே 19 வசனத்திலே இருந்து வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருபும் அவைகள் கெடுக்கும், இங்கே திருடர்களும் கண்ணமிடுவார்கள், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதில்லை, அங்கே திருடர்கள் கண்ணமிடுகிறதும் இல்லை திருடுகிறதும் இல்லை என்று சொல்லி நாக்களே அங்கே சொல்லுகிறது சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொல்லி நாக்களை சொல்லுவோம். உண்டே பாருங்க, ஒரு ஐஸ்வர்யவான் எடுத்து பாருங்க, அவன் போய் இந்த நாக்களை கோடி கோடிய சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு போட்டு இந்த நாக்களை என்ன செய்யறான், ஒன்று பேங்க்ல போயிட்டு பேங்க்ல போட்டு அந்த காசை அப்படியே போட்டு வைக்கிறான் தன்னுடைய சேவுக்குள்ள. ஆனா அவன் வீட்டை வந்தா நிம்மதியா நித்திரி இருக்காரு, ரெண்டாவது பேங்க்ல வச்சு உடைச்சி எடுத்து கொண்டு போயிருவாங்க. அதே வழியில வீட்டை கொண்டு தான் அந்த நாட்களில் கள்ளன் வந்து தன்னை கொண்டுட்டு அந்த காசு எடுத்துட்டு போவானுன்னு சொல்லி ஒரு பயம் இருக்கு. இப்படியாக அநேக காரியங்கள் இந்த நாட்களில் இருக்காருமே கத்துடைய. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், ஒன்றுமே இல்லாத மனசன் என்ன செய்வான் சொன்னால், அவன் இந்த நாட்களில் நிம்மதியா தூங்குவான். அவன் இந்த நாட்களை தூங்குறது பாருங்கள், இந்த நாட்களை அவன் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டான். அவனுக்கு விடிஞ்சாலும் சரிதான் இருந்தாலும் சரிதான் அந்த நாட்களை பாருங்கள் சந்தோஷமா இந்த நாட்களை தூங்குவான். ஆனால் பாருங்கள், அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது, இந்த நாட்களே ஐஸ்வர்யத்தின் மேல் அதாவது பணத்தின் மேல் இந்த நாட்களில் இந்த நம்பிக்கை இந்த நாட்களில் இருக்கக்கூடாது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதை குறித்தால் இந்த நாட்களை மத்தேயு 6 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறமையான கத்து லூக்கா 12 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ஆண்டவுடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட லூக்கா 12 அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் 12 அதிகாரத்திலே 13 வசனத்திலே இருந்து நான் வாசிக்கிறேன் சொல்லப்படுகிறது பாருங்கள், அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே ஆசியையும் ஆசியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுறம் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவனை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கை ஆறுங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இந்த நாட்கள் உவமை சொன்னார். ஒரு மனுஷன் நிலம் நன்றாக விளைந்தது, அப்பொழுது அவன் இந்த நாட்களே இடமில்லை, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்கி கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு என் ஆத்மாவே வேதம் சொல்ல ஒரு பாருங்கள், எப்படியாக அந்த நாட்கள் இந்த காரியங்கள் வருதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த நாட்கள் பின்பு இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே என் ஆத்மாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடு சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டார். தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உண்டத்திலிருந்து இந்த ராத்திரியில இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவர்கள் யாருடைய ஆகும் என்று கேட்டார். தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இந்த நாட்களை இருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் பாருங்கள், இந்த நாட்களில் ஐஸ்வர்யத்தை இந்த நாட்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, 1 தீமோத்தேயுவின் புத்தகத்திலே 6 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போம், 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6 அதிகாரத்திலே அங்கே 17 வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உடையவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், நாட்களே நன்மை செய்யவும் நற்கிரியைகளிலும் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கவும் உதாரத்தினம் உள்ளவர்களாய் இந்த நாட்களே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பார்க்கிற வேலையிலேயே அங்கே இந்த ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், பணத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறதை குறித்து இந்த நாட்களே அங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களிலே எண்ணாகம புஸ்தகத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே எண்ணாகம புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேலையிலேயே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 18 அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், 18 அதிகாரத்திலே 20 வசனம் சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தர், பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் அங்கே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் நடுவிலே உனக்கு பங்கு உண்டா இருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நாக்கள் சொல்ல பாருங்கள். ஆண்டவர் ஆரோனை நோக்கி கதை பேசுகிறார். ஆரோனோடு எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு காரியத்தை நீ அங்கிருந்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், ஏனென்றால் நான் தான் உனக்கு பங்காயிருக்கிறேன். அப்படியானால் நம்முடைய தேவனாய கர்த்தர் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்ய சம்பூரணராய் இந்த நாட்கள் இருக்கிறார். நமக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பூரணராய் இருக்கிறபடியினால் நாங்கள் இந்த நாட்களிலே எதை குறித்தும் இந்த நாட்களை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மீது இந்த நாட்களை நாங்கள் அதிகளவு இந்த நாட்கள் நமக்கு பணம் தேவைதான் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனாலும் இந்த நாட்களே அளவுக்கு மீறின அளவுக்கு பணங்களை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க வாங்கி இங்கே வாங்கி அதை செய்து இதை செய்து அப்படி சம்பாதிச்சு இப்படி சம்பாதிச்சு எல்லாம் இந்த நாட்களில் வீணாகிறது. ஏனென்றால் இன்றைக்கு இந்த வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவர் இந்த நாட்களில் பாருங்க, திடீரென எல்லாவற்றையும் சேர்த்து வச்சிருக்க, திடீரென்று அந்த சேர்த்தவர் அங்க திடீரென்று இருந்தா இரவிலே மறிச்சு போறாருன்னா நிலைமை என்ன? அந்த பணத்தை யார் கொண்டு வாங்க? அவருக்கு ஒரு சம்பத்துகள் இல்லா இருந்தால், குடும்பமோ பிள்ளைகளோ யார் இல்லாமல் இருந்தால் அந்த பணத்தை என்ன செய்வாங்க? அரசாங்கம் தான் தொடுவோம். வீடா இருந்தாலும் சரி, வாகனமா இருந்தாலும் சரி, எல்லா காரியம் பாருங்க. என்னோட வேலை செய்யற ஒரு சகோதரர், அந்த சகோதரர் பாருங்க, திடீரென்று குறைந்த வயதிலே இந்த நாட்கள்ல பாருங்கள் மறித்து விட்டார். ஹார்ட் அட்டாக் வந்து மறித்து விட்டார். ஆனா அவர் மறித்து கிட்டத்தட்ட 3 நாட்களாக ஒருவருக்கும் தெரியாது. அவருடைய நண்பனார் இந்த நாட்களை வேலைக்கு வரவில்லை என்று போன் பண்ணி போன் பண்ணி போன் பண்ணி போன் பண்ணி அழைத்து இந்த நாட்களை இன்றைக்கு வர நாளைக்கு வர நாளைக்கு வருவார்னு சொல்லி பார்த்தா வரவில்லை. சரியாக 3 நாட்கள் பின்பாக இந்த நாட்களை அவர்கள் வந்து இந்த நாட்களை வீட்டுல பார்த்தா கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனா அவளுக்கு இல்லை. கடைசியாக ஜன்னல் வழியாக அந்த நாட்களே அவர்கள் அந்த நாட்களே உள்ளே பார்த்தா அந்த நாட்களே அவர் கட்டிலே விழுந்தபடியே அப்படியே மோங்குப்புற விழுந்தபடியே மறித்து கிடந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியே வந்து அவர்கள் அந்த அங்கே ஆஸ்பத்திரிக்கு அறிவித்து அவர்கள் வந்து அந்த பொடியை கொண்டு போய்விட்டார்கள். கொண்டு போய் இந்த நாட்கள் அதுக்கு பின்பாக அவருடைய அவருடைய அவர் வீடு புதிய வாகனம், அவர் திருமணமாகவும் இல்லை, இந்த நாங்கள் ஏற்கனவே திருமணமாகி விட்ட பெண்ணை மனைவி விட்டு விட்டார். அவருடைய புதிய வாகனம் வந்து ரோட்ல கிட்டத்தட்ட அந்த புதிய வாகனம் நிற்குது. நின்றால் நான் பார்க்கிறேன் கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷமா அந்த வாகனம் அப்படியே நிற்குது, அசைவே இல்லை. ஏன்னா அந்த வாகனத்தை இந்த நாட்களை வந்து யார் எடுத்துக்கொண்டு போகணும்? அரசாங்கம் எடுத்துக்கொண்டு போக வேணும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஆனால் அந்த நாட்களில் அந்த இடத்துல அந்த வாகனத்தை இந்த நாட்களை அரசாங்கம் அந்த இடத்துல எல்லா விதமான காரியங்களும் முடிந்தால் தான் அந்த காரியங்களை இந்த நாட்களை தொடுவார். அவர்கள் ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே பேங்க்ல கிரெடிட்கள் இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களை செய்து விட்டு தான் செய்வார். ஆனால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நன்றாக பேசிக் கொண்டிருந்த மனுஷன் ஆனா கொஞ்சம் முற்கோபக்கார். அப்படி இந்த வேளையிலே பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் இப்படியான ஒரு சம்பவம் நடந்த வேளையிலே அவர் கடைசியாக அந்த நாட்களில் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், ஒன்றுமே செய்ய முடியாதபடி இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே அங்கே மறித்து விட்டார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சோதனை சோதரி, இன்றைய நாட்களில் நாங்கள் ஐஸ்வர்யங்களை இந்த நாட்களை நாங்கள் சேர்த்து வைத்து இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களில் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கையாக இந்த நாட்களில் இருக்கிறது. இந்த ஆவி எந்த நேரத்திலே இந்த சரீரத்தை விட்டு பிரியும் என்று மனுஷனுக்கு இந்த நாட்களே தெரியாத அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இரண்டாவது கத்தர் தந்த தீபமாக இந்த நாட்களை இருக்கிறபடினால் நாங்கள் கத்தர் மேலே இந்த நாட்களை விசுவாசத்தை வைத்து இந்த நாட்களை நடப்போமா இருந்தால் கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே செய்ய வேண்டிய காரியங்களை அவர் தன்னுடைய நாம மகிமைக்காக செய்து முடிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை குறித்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட காரியத்திலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நீதிமான் முதலாவது இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். நீதிமானுடைய துன்பம், நீதிமானுக்கு வருகிற நெருக்கங்கள், நீதிமானுடைய வருகிற காரியங்களை குறித்து பார்க்கிற வேளையிலே அவர்கள் எப்படியாக அந்த நாட்களில் நெருக்கப்பட்டார்கள் துன்பப்பட்டார்கள் சொல்லி இன்றைக்கு நான் காணக்கூடியதாக. இரண்டாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை, விசுவாசிகளின் நம்பிக்கை. அந்த விசுவாசிகளின் நம்பிக்கை என்று பார்க்கிற வேளையிலே நாங்கள் எதிலே நாங்கள் சார்ந்திருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரோடு சார்ந்திருக்க வேண்டும். அதே வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையிலே இந்த நாட்களே சார்ந்திருப்போமா இருந்தால் இந்த நாட்களே நாங்கள் அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சுதந்திரிக்கிறவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களே கட்டுகிறவர்களாய் இந்த நாட்களே இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, பணத்தின் மேலேயோ பொருளின் மேலேயோ ஆசை வைத்திருந்த நாட்களிலே நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, நீதிமான்கள் துன்பப்படுகிறது நோக்கத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே நீதிமான் எதற்காக துன்பப்படுகிறான்னு சொல்லி சொன்னால், இந்த உலகத்திலே வருகிற இந்த சாத்தானுடைய நெருக்கல் நிமித்தம் இந்த நாட்களிலே அவர்கள் அங்கே புடமடப்படுகிற வேளையிலே, அவருடைய விசுவாசம் புடமடப்படுகிற வேளையிலே அவள் அங்கே துன்பப்படுகிறதை பார்க்கும். அதே மாதிரி தான் விசுவாசிகள் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையில் இந்த நாட்களில் நிலைத்திருப்பார்களா இருந்தால், இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட துன்பங்களோ எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் வந்தாலும் அவள் தப்பித்துக் கொள்வதற்கு இந்த நாட்களிலே தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த நாட்களை உங்களை ஆசீர்வதிப்பார். யோமனோமா இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நறுமை பிதாவை, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தையை பேசும்படியாக நீங்க அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரமையா அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றியப்பா, நன்றியோடு உங்களை சோதரிக்கிறேன் ராஜா. தகப்பனே இந்த நாளும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் ஊடாக இன்றைய நாளும் ஆண்டவரே நீர்தாமே நீர் இடப்படும்படியா செபிக்கிறேன். அடியனை மறைத்து வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் ஐயா. தொடர்ந்தும் நீர் நடத்தும்படியா உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேயா. இந்த கிழமை பூராக நீங்க கூட நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றியப்பா. மீண்டுமா இந்த நாட்களிலே கத்துடைய கரந்தானே தொடர்ந்து நடத்தும்படியா இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் உங்களை நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கத்திர உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஐயா
1: ஆமீன் ஆமீன். வேறு நேரமும் கத்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்து விதைத்தீர்கள். கத்தரது ஆமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம், சபையை ஒப்புவிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் கத்தருடைய கரந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் வாக்கு தத்துவத்தோடு பின்னதாக சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: நன்றி ஐயா. மூன்று மாதத்தில் நம்ம சந்திப்போம் ஐயா.
1: இணைந்து கர்த்தருடைய வசனங்களை எடுத்து வந்தார். வேதபாட நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக இந்த மூன்றாவது செய்தி நினைக்கிறேன். துதி ஆராதனை கர்த்தருக்கின்ற தலைப்பெண்களே, மூன்றாவது செய்தி கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாரா. கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறுவலைப்பில் கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம்.
2: நன்றிகளையும்
1: வாழ்த்துக்களையும் கூறுவோம், விடைபெறுவோம். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக எங்களுடைய ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அவர்கள் இணைவார்கள். சற்று தாமதமாக இணைவதாக கூறியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருவார். ஆயத்தமாகவும் அதுவரையும் ஓரிரு பாடல்களை இணைவோம். ஊழியர் இணைவார். ஆமேன்.

0: பிரைஸ்லோட்டம்மா.
1: ஆமீன்.
0: என்று உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஜெப வேளையிலே கத்திரண்டை ஜெபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாக வந்திருக்கிறோம். உங்களை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த ஜெபங்கள் முன்னதாகவே கேட்கப்பட்டது என்ற அந்த விசுவாசத்தோடு இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ.
1: ஆமீன். அன்பும் கிருபை இறக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளை எங்களுக்கு காண்பித்ததுக்காக நன்றி, நன்றி, நன்றி. இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களை சுத்த கிருபை தகப்பனே. அந்த நிர்மூலமாகாமல் காக்கிற அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். யார் மறந்தாலும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் ஆகிய எங்களை நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. எங்கள் நினைவுகள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆட்கொள்கிற பரிசுத்தாவியானவரை உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமை எங்களுக்கு தந்ததுக்கு அப்பாண்டு கூப்பிடத்தக்க அந்த உரிமையை தந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த உரிமையை உங்களோட பிள்ளைகள் ஆகிய நாங்கள் ஒருவரும் போட்டெடுத்து விடாதபடி ஆண்டவரே வழிநடத்தவல்ல பரிசுத்தாவியானவரே உங்களை நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். அன்பின்றவனே, இந்த நேரத்திலே ராஜா இந்த சங்கமம் ஒலியலையில் இணைந்திருந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களோட விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக, பெரிய அழைப்புக்காக, அழியாத அன்புக்காக, மாறாத மகிமிறந்த மாட்சிமிறந்த அன்புக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. என்ன நோக்கத்துக்காக உங்களோட சாயலாக எங்களை சிருஷ்டித்தீங்களோ ராஜா, என்ன நோக்கத்துக்காக உங்களோட பரிசுத்த ரத்தத்தால் உங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தினீங்களோ, அந்த நோக்கத்தை மட்டுமல்ல எங்களோடு கடைசியுமே இருப்பேன் என்று வாக்கு தந்த பரிசுத்தாவியானவரே, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரே, அந்த நோக்கத்தை எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றி ஆண்டவரே, நீங்கள் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட செய்கைகள் பேச்சுக்கள் ஒவ்வொன்றிலும் எங்களோட சிந்தனையிலும் கூடி நீங்கள் தான் மகிமைப்பட வேண்டும். மகிமையை விரும்புகிற தகப்பனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு கொடுக்குற மகிமையும் துதியையும் கனத்தையும் உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ராஜா உலகத்தில் இந்த பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ பதவிக்கோ இடம் கொடுக்காதபடி உங்களை மகிமைப்படுத்தி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கத்தக்கதாக எங்களை நீங்க வழிநடத்த, எங்களை இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. பரிசுத்தாவியானவரே, எங்களை இடகட்டி வழிநடத்துங்கோ. பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, பரிசுத்தாவியானவரே, உங்களால் எல்லாம் கூடும் என்று வாக்கு தந்த பரிசுத்தாவியானவரே, உங்களோட பிள்ளைகளாகிய எங்களை நீங்கள் இடகட்டி ஆண்டவே வழிநடத்துங்க. இந்த உலகம் பொல்லாத உலகம், எச்ச நிறைந்த பாவம் உலகத்தில் இருக்கிறோம் ராஜா. உங்களுக்கு பிரியம் இல்லாமல் நாங்கள் எந்த பாவத்துக்களையும் அடிமையாய் போய்விடாதபடி, விசேஷமாக எங்களோட சிந்தனைகள் கூடி போய்விடாதபடி உங்களோட பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரை ஜீவன் உள்ள ஜீவாதிபதியே, உயிரோடு இருந்தவரை, உயிரோடு எழுந்திருக்கிறவரே, உயிரோடு இருந்து இன்னும் பிறந்து பேசுகிறவரே, உங்களோட பிறந்து பேசுதலை கூடாக எங்களை காத்து கொள்ள வேணும், காக்க வல்லவர் காத்து கொண்டு வாரீங்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். விசேஷமாக தகப்பனே, உங்களோட ஊழியத்தை செய்து ஊழியத்தை பொருட்படுத்து ஊழியத்தை செய்கிறோம் என்று ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் இடகட்டுங்கோ ராஜா, இடகட்டுங்கோ. அப்பா, நீங்க தான் அவர்களை காண்கிற தேவன், உள்ள எல்லாவற்றையும் அழைத்த தேவன், அபிஷேகம் பண்ண தேவன். இந்த அபிஷேகத்தை அவர்கள் இந்த உலக பிரகாரமான பேருக்கோ பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ இடம் கொடுத்து அந்த அபிஷேகத்தை போட்டு அடித்து விடாதபடி உள்ள பிள்ளைகளை சாத்தான் எங்கு விழுத்தலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கும் இந்த காலத்தில் அதற்கு அடிமையாய் போய்விடாதபடி உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றே மகப்பட வேண்டும் என்று எண்ணத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு ஊழியக்கார அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்க ராஜா, இடகட்டி வழிநடத்துங்கோ. எத்தனையோ ஆத்மாக்கள் பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறார்கள் தப்பனே. ஆண்டவரே, எங்களோட கண்களாலே காண்கிறோம், காதுகளாலே கேட்கிறோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். பின்வாங்கி போன ஆத்மாக்களை நீங்க மறக்க மாட்டீங்க, மன்னிப்பீங்க. உலக பொருளுக்காக, பணத்துக்காக, பதவிக்காக அந்நிய நோங்களில் எல்லாம் இணைக்கப்பட்டு பின்வாங்கி போகிறார்கள் ஐயா. ஆண்டவரே, இதை கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது நாங்கள் படும் வேதனை உங்கள் ஒருவருக்கு தான் தெரியும். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத பின் உங்கடத்தில் கேட்கலாம், எல்லாவற்றையும் உங்கடத்தில் சொல்லலாம், எல்லாவற்றையும் நாங்கள் கேட்கிறோம். அந்த சங்கம மொழியில் இணைந்திருந்து உங்கள்ட்ட கேட்கிறோம் ராஜா. உங்களால் தான் போன ஆத்மாக்களை தொட முடியும். திரும்பவும் அவர்களும் கூட உங்களை நேசிக்கிறவர்களாக, உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக, நடக்கத்தக்கதாக எங்கெங்கெல்லாம் பின்வாங்கி இருக்கிறார்கள் உங்களோட பிள்ளைகளை தொட்டு குணமாக்கி மறுபடுத்துங்க ராஜா. உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கும் எங்கே ஸ்தோத்திரிக்கும். ஆண்டு விரைந்தபடி ஆன செய்திகளை கேட்டு நாங்கள் மனவேதனையோடு ஒருவரோடும் கதைக்க முடியாதான உங்களோடு எல்லாவற்றையும் கதைக்கலாம். நாங்கள் கேட்பதுக்கு மேலாக செய்ய வல்லவர். கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று வாக்கு தந்த தேவன். கேட்டு எத்தனை ஆசீர்வாதத்தை ஆண்டு பிரபஞ்சத்தில் இருந்த பிள்ளைகளை தொட்டு குணமாக்கின தேவன், எத்தனை செய்த தேவன். அதே போல் ஆண்டவரே பின்வாங்கி போன பிள்ளைகளையும் தொட்டு திரும்ப உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக உங்களோட வருகையில் ஈடுபடத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துடிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சங்கம மொழிகள் அன்பிந்தவனே, காலையுடைய இதுவரை நேரம் நீங்க தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. எத்தனையோ தடைகள் வந்தாலும் உங்களை பாதத்தில் வந்து உங்களை துதிக்க வேணும், சோதரிக்க வேணும், விண்ணப்பங்களை ஒப்படைக்க வேணும் என்ற மனப்பாரத்தை தந்து இந்த நேரத்தில் உங்களோடு பேசத்தக்கதாக அவள் நடத்தினதுவனே நன்றி. உங்களோட வார்த்தைகள், வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காக இருபுறமுள்ள கருக்குள்ள பட்டியம் போல் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எத்தனையோ பிள்ளைகளை தொண்டு ஆட்டி தேட்டி குணமாய்கொண்டு வர்றதுக்காக என்னமேலும் இந்த வார்த்தைகள் கீழ்ப்படிய தொழிலான அந்த விரைவில் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இந்த வார்த்தையை போல ஐயா ஒரு இடத்திலும் எழுதப்பட்டதும் இல்லை, இனி எழுதப்பட போறதும் இல்லை. அப்படிப்பட்ட பரிசுத்த வார்த்தைகளை நீங்கள் ஒன்று கூட்டி பரிசுத்த வேதமாக ஒன்று கூட்டி அதைகளை நாங்கள் வாசிக்க கேட்க அனுபவிக்க ருசிக்க கீழ்ப்படிய மகமா உங்களை வாசித்து மகமப்படுத்தத்தக்கதாக அவள் நடத்தி கொண்டு வார வார்த்தைக்காக வாசிக்கப்பட்ட வார்த்தை ஒவ்வொரு சொல்லுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். தொடர்ந்து பாடலுக்கூடாகவோ துதிக்கூடாகவோ ஒத்துழைப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களை தேசியத்தில் செய்து விடாதபடி கூட பாத்தில் இருந்து விண்ணப்பத்து ஆண்டவரே செய்யத்தக்கதாக நீங்கள் அவர்களை பரிசுத்தாவியான நிறைவேல் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி தகப்பனே, நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் தேவனே, சங்கமம் என்ற பெயரையே வெளிப்படுத்தி சகோதரன் மனவாஞ்சி நிறைவேற்றி இத்தனை வருஷகாலமாக கணவனும் மனைவியுமாக கைகூத்த வண்ணம் இந்த சங்கம ஒளியிலே நடத்தத்தக்கதாக நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக, நேரத்துக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக, உதவிக்காக, ஒத்தாசைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அன்பின் தேவனே, என்ன நோக்கத்தோடு நீங்க தெரிந்தெடுத்து உங்களோட பிள்ளைல இருந்து முற்றிலே போட்டீங்களோ அந்த நோக்கத்தை அவருடைய மனவாங்கியை நிறைவேற்றி நான் அறிந்த நான் ருசிக்கிறேன் உயிருள்ள தேவனை என்ற அன்பானவர்களின சின மக்கள் உங்களை அறியாதவர் ருசிக்க வேணும் என்ற மனப்பாரத்தை நீங்க கொடுத்து இந்த சங்கம மொழியலியே நீங்கள் அவருக்குடால் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. உன்னை போல் பிறனையும் நேசி என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ராஜா, நீ எங்க கொடுத்த அன்பை மற்றவர்கள் ருசிக்க வேணும் என்ற அந்த அன்பை நீங்கள் அவற்ற வாழ்க்கைகளால் நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த கிருபை சந்ததியாக தொட்டு கொடுத்து அவர்களையும் கூட அந்த பாதையில் வழிநடத்தி கொண்டு வரத்துக்கதாக நீங்க செய்கிற வழிநடத்தலுக்காக சீர்வாதத்துக்காக நன்றி. ஆண்டவரே சௌகரியம் சௌகரியம் ஆசீர்வதிங்கோ, நல்ல சோபலதரியும் கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. இருக்கும் நாள் எல்லாம் உங்களை மகப்படுத்தி வாழத்தக்கதாக எந்த பலவீனம் வந்து அவர்களை அணுகாதபடி உங்கள ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்கோ. ஆரோடு தொடர்பு கொண்டாலும் ஆரோடு கதைத்தாலும் அயலார் மத்தியிலோ அன்பானது மத்தியிலோ வேலை ஸ்தலத்திலோ இந்த சங்கம மொழிகளில் இணைவோரோடு கதைக்கும் பொழுதும் உங்களோட அன்பு ஆறாக அவர்களால் பாய்ந்து புஞ்சிரிப்போடு சொல்லும் வார்த்தை கூட அவர்களையும் நீங்கள் உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக அவர்களுக்குள்ளும் இருக்கிற கசப்பினாக இருந்தாலும் அதையும் முறுகி எடுத்துக்கொண்டு வர இருவைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துடுக்கிறோம். உங்களோட ஆயுதங்களாக நீங்கள் அபிஷேகம் பண்ணி பாவிக்கிறீங்களே ராஜா. அதுக்காக நன்றி வற்றாத ஜீவநதியை உங்களோட ஜீவ தண்ணீர் அவர்களுக்குள்ளாக பாய்ந்து ஜீவ தண்ணீர் அவர்களுக்குள்ளால் பாய்ந்து அவர்களையும் ஆத்மாவையும் ஆசீர்வதித்துக் கொண்டு வரதுக்காக சந்ததி சந்ததியையும் ஆசீர்வதித்துக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. அவையும் அன்பின் தேவனே, நீங்களோட ஏதோ விதத்தில் உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக உங்களை நாம மாமப்படுத்தக்கதாக அவையே நீங்கள் ஒரு கருவியாக பார்த்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. என்னும் பலப்படுத்தி உங்களுக்குள் நல்ல ஞானத்தை கொடுத்து ராஜா வெற்றியோடு நடத்தத்தக்கதாக நீங்க நீட்டி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல் மகனுக்காக, மருமகளுக்காக, விசேஷமாக கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக, வாலிப வயதில் வந்து கொண்டிருக்கும் அந்த பேர பிள்ளைகளுக்காக உங்களண்டில் வருகிறோம். உங்கள ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்கிற ராஜா ஆண்டு விருந்த பிள்ளைகளுக்குடாக ஆண்டு உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட நாமம் மகமப்படத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி நீங்க வழிநடத்தி கொண்டு வர கா நன்றி. அவர்களை மாட்டுவரே கனிதருந்த ராஜச்செடி போலும் பலன் கொடுக்கும் ஒலிவர கண்டுகள் போலும் நீங்கள் ஆசீர்வதிக்க வல்லவர். அதுக்காக ஆசீர்வதித்துக் கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மகனே மருமகளையும் ஆசீர்வதிங்கோ, அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கோ ராஜா. எங்கெங்கப்பட்டாலும் ஆண்டவர் அவர்களோட வாழ்க்கையிலும் உங்களுடைய அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்களை மொழியாக வைத்து பாவிக்க உங்களால் முடியும். சேரக்கூடாது ஒளியில் வாசம் பண்றீர்கள் இயேசுவே. உங்களுடைய ஒளி அவர்கள் வீசி இருள் சூழ்ந்த மக்களை தொடத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவர். அதுக்காக நன்றி. அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், அந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலைகள், ஐக்கியப்படும் ஐக்கியம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்கோ. உங்களுடைய பரம்பகரத்தினால் தாங்கி காத்து சத்தத்தினால் முத்திர போட்டு காத்து கொள்ளுங்க ராஜா. சங்கார தூதன்கிட்ட வராதபடி முத்திர போட்டு காத்து கொள்ள வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல ஐயா சகோதரனும் சகோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், ஐக்கியப்படும் இடங்கள் ஒவ்வொன்றையும், சபையில் சமுதாயம் ஒவ்வொன்றையும் ஐயா, ஆண்டு வேலைஸ்தலம் ஆயிருந்தா வேலைஸ்தலம் ஒவ்வொன்றையும் மகளையும் எல்லாரையும் ஐயா ரத்தத்தால் முத்திர போட்டு காத்து கொள்ளுங்க தரப்பினே. சத்ராதியான அண்ணுகாதபடி ரத்தத்தால் முத்திர போட்டு மட்டும் காத்தது போல் என்னும் காத்து கொள்ளுவீங்க. காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். என்னும் அன்பின் தேவனையும் கூட அன்பை என்னென்ன விதமாக இந்த சங்கமம் ஒலிகளை கூடாக மட்டுமல்ல என்னும் என்னென்ன விதமாக உங்களை அறியாதவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாஞ்சை மனதில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வாஞ்சையும் ஐயா உங்களோட நேரத்தில் நீங்கள் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றி என்ன அன்பென்றவனே ஒன்றும் வேண்டாம். உங்களை அறியாத மக்கள், பிரபஞ்சத்தில் வாழும் மக்கள், அன்பானவர் சகோதரர்கள் சந்ததியினர் ஆராயிருந்தாலும் அயலார் ஆராயிருந்தாலும் அவர்களும் உங்களை அறியத்தக்கதாக இவர்களை ஆண்டவரே அபிஷேகம் பண்ணி ஆண்டு விருந்த அபிஷேகம் அவர் சிறசர் மேலிருந்து விட்டப்பட்டு அமைத்தவர்களை தொட்டு குணமாக்க வல்லவா இருக்கிறதுக்காக அபிஷேகநாதனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க தரப்பனே. நம்பினே இந்த நேரத்தில் தொடர்ந்து இந்த சங்கம மொழிகளில் வந்து உங்களுடைய அன்பை பெருமாறு இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். செய்தியை கொடுக்க போற தாசனுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் அவர் நேரத்துக்கு வந்து ஆண்டவர் செய்தியை கொடுக்கத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. சுயத்தில் பேசிவிடாதபடி அவர் பெருசுத்தாவியானவரையே அவருக்குள்ளால் நீங்க பேச போறதுக்காக அதை கேட்டு எத்தனையோ பிள்ளைகளுடைய மனம் மாறத்தக்கதாக, எத்தனையோ பேர் மனம் மாறத்தக்கதாக ஆன நல்ல செய்தியை நீங்கள் அவர்களால் கொடுக்க போறதுக்காக நன்றி சொல்லுவோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, அவர் சபையை ஆசீர்வதிங்க ராஜா. என்னும் எந்தெந்த பிள்ளைகள் பாடலுக்குடாகவோ துதிக்குடாகவோ ஆண்டவரை உங்களை மகப்படுத்த வேணும் கேளுகிறதை எதுக்கு அவர்களை நீங்க பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க ராஜா. எங்களுக்கு இப்படி சந்தர்ப்பம் கிடைத்ததே என்று நன்றி உள்ளவர்களாக எந்த விதத்திலும் பெருமைப்படாதபடி தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்களால் பாவிக்க முடியும். பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் ஐயா உலக தலைவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஒன்று குழந்தை வருகிறோம். அந்த தலைமை தகுதியை நீங்கள் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்களை நேசிக்கும் ஆண்டைய சகோதரர்களை பொறுப்படுங்கள் ஐயா. அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி உங்களோட பாதத்தில் தரித்திருந்து ஒரு தீர்மானத்தையும் எடுக்கத்தக்கதாக அவர்களை உணர்த்தி நீங்கள் தான் வழிநடத்த முடியும். அந்த தேசங்களை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் நடத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக, உங்களை ஆராதிப்புக்கு தடைகள் இல்லாதபடி உங்களோட சத்தியத்தின் படி உங்களை ஆராதிக்கத்தக்கதாக, உங்களோட சத்தியத்தின் படி அந்த தேசத்தை ஆளத்தக்கதாக ஒவ்வொரு உங்களோட நேசிக்கும் தலைவர்களையும் நீங்கள் இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. இடகட்டி வழிநடத்து, நீங்கள் தான் மகாபிரிய தலைவர் ஐயா. இவர்களுக்கு தலைமை பீடத்தை கொடுத்தவரும் நீங்கள் தான் தகப்பனே. அதை அவர்கள் உணர்ந்து நடக்கத்தக்கதாக அந்தந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் வார்த்தைகள் மறைக்கப்படாதபடி வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து நடக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு தேசத்து தலைவர்களையும் பொருட்படுத்து ஆண்டவரே உங்களை வழிநடத்த முடியும். உங்கள் விசேஷமாக உங்களை நேசிக்கும் தலைவர்கள் பொருட்படுத்து வழிநடத்துங்க ராஜா. ஆண்டவர் கோலங்க மாறுபாடமான உலகத்தில் வாழுகிறோம் ராஜா. இந்த வருங்கால சந்ததி வழிதப்பி போய்விடாதபடி அவர்களை வாழ அவர்கள் வாழ வழியை வகுத்து கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும், உணர்த்தி வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எனும் அன்பின் தேவனே, அநாதைகளுக்காக விதவுகளை நேசிக்கிற தேவனே, ஆண்டவரே அநாதைகளுக்காக உங்கள் வருகிறோம். இந்த அநாதைகள் மத்தியில் அவர்களை ஆதரித்து அவர்களுக்கு ஊழியம் செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே உங்களோட அன்பை பெருமாற வேணும் என்று எவ்வளோ வசதிகளை விட்டுட்டு ராஜா ஆண்டவரே போயிருந்து உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ளும் அநாதைகளை மத்தியில் ஊழியம் செய்யும் ஊழியக்காரருக்காக உங்கள் வருகிறோம். எவ்வளோ ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் உங்களோட அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் உங்களோட அன்பை அறிய வேணும். உன்னை போல் பிறந்த நேசி என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உலகத்தில் போயிருந்து உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே நீங்கள் ஓநாய்களுக்குள் அனுப்புறீங்க ராஜா. அந்த ஓநாய்கள் அவர்களை பச்சிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. எப்படி அமெரிக்கா தேசத்திலிருந்து எத்தனையோ வருஷ காலங்களுக்கு முதல் ஆண்டவரே இந்த மிஷனரி மேல் ஆண்டு உங்களை அன்பு சித்தம் அவர்கள் மேல் அவர்களின் மனதில் பேரத்தை போட்டு ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்த வாழ்ந்த தேசத்துக்கு வந்து உங்களுடைய அன்பை என்னென்ன விதமாக பங்கிட்டார்கள் ஐயா. அது கூடத்தான் எத்தனையோ ஆத்துமாக்கள் படித்து முன்னேறி வரத்தக்கதாக அந்த கொடுத்து நீங்கள் வசதியை கொடுத்தீங்களே, வழியை திறந்தீங்களே ராஜா, அதுக்காக நன்றி. ஆய் ஆங்கிலம் இங்கிலீஷ் படிக்கத்தக்கதாக வசதியை வழியை திறந்தவர்களுக்களால் அவர்களை பாவித்தீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லும். தங்களோட ஜீவனை ஒரு பொருட்டுபடி இவ்வளோ வசதியாக இருந்தவர்கள் அந்த சூடான இடத்தில் கால்நடையாக நடந்து நடந்து கூட அன்பை வெளிப்படுத்தினார்களே ராஜா. அதுக்குடாக எத்தனை கோடி மக்களை நீங்கள் தொட்டீங்கள், எத்தனை கோடி மக்களை தொட்டீங்க. இன்று வரையும் அந்த மிஷன் ஸ்கூல் என்றும் அந்த வைத்தியசாலைகளில் நடக்கத்தக்கதாக நீங்கள் செய்தீங்கள் ஐயா. உங்களுடைய அர்ப்பணிப்பு கூட பிள்ளைகளை நீங்கள் அழைப்பு கொடுத்து அர்ப்பணிப்பு கூடாக தங்களை தாங்களை வெறுத்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தினதுக்காக அவர் செய்த ஊழியத்துக்கூடாக இன்றைக்கு சந்ததி சந்ததியாக உங்களை அன்பரு சுத்தி அதிகாரங்களை பெற்று படித்து பட்டம் பெற்று ஆடவரே எல்லாரும் வாழத்தக்கதாக நாங்களே உங்களை அறியத்தக்கதாக நீங்க செய்த பெரிய அந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். இப்படி ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை வசதியான இடங்களை விட்டு எல்லாம் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரையே காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக நைகிரியா தேசம், ஈரான் தேசம், ஈராக் தேசம், இப்படிப்பட்ட இடங்களில் போய் உங்களுடைய அன்பை பெருமாறி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து காத்துக்கொள்ளுங்கோ. அவர்கள் உங்களோட அளவுக்கு படிந்து ராஜா எத்தனையோ பேர் இருக்க இடம் இல்லாதவர்களுக்கு இருப்பிடத்தை அமைத்து கொடுக்க வேணும். உடுப்பு இல்லாதவர்களுக்கு உடுப்பு கொடுக்க வேணும், உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க வேணும், தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் தண்ணீரை தோண்டி தண்ணீர் வகங்களை தோட வேண்டும் என்று போயிருந்து உங்களோட அன்பை செய்யும் இந்த ஊழியக்காரரை ஒவ்வொருவரையும் நீங்கள் பொருட்படுத்தி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே காத்துக்கொள்ளுகிறவர்களுக்கு இந்த கஷ்டம் வராகும்படி காத்துக்கொள்ளுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை சுதந்திரமாக ஆராதிப்பதற்கு இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய சுதந்திரத்தை கொடுத்து அந்த சுதந்திரத்தை ஆண்டவரே சாசானவன் அழித்து போடாதபடி காத்துக்கொள்ளுங்கள் ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. ஆபா உங்களால் தான் காத்துக்கிட்டேன். இந்த தேசத்தில் இப்படியான நெருக்கங்கள் இருக்கங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அந்த தேசங்களை மக்களை நீங்க பொருட்படுத்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த இலங்கையில் நீங்கள் உண்டு பண்ணினாக மக்களை நீங்க உலகம் முழுவதும் சிறக்க பண்ணினீங்களே. உங்களை அறியாமல் பிரபஞ்சத்திலிருந்து ஆண்டு மக்களை உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு ஊழியத்தை செய்யத்தக்கதாக அபிஷேகம் பண்ணினீங்களே. அற்புத கிரகங்களால் கண்டு உங்களை துதிக்கத்தக்கதாக செய்ததுனே. என்னும் அவர்களை அந்த உங்களை ஏற்றுக்கொண்ட புரிய சந்ததி ஒவ்வொருவரையும் சந்ததி சந்ததியாக பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க ராஜா. வருங்கால சந்ததிக்கும் ஆண்டவரே வாழத்தக்க வழி வசதிகளை வாழ்க சந்ததிக்கும் நீங்கள் கொடுத்து காத்துக்கொள்ளுங்கோ. அவர்கள் வழிதத்தி போய்விடாதபடி ராஜா, இந்த உலகாசபாச இச்சம் டெக்னாலஜிக்கு அடிமையாய் போய்விடாதபடி இந்த வருங்கால சந்ததிகளை நீங்க தூக்கி எடுத்து உங்களுக்கென்று ஆயுதப்படுத்தி உங்களோட வழியில் நீதி உள்ள வழியில் கிருபனவந்த சித்தத்திலும் அவர்களை உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா. வழிநடத்த வல்லவரே அப்பா, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த வருங்கால சந்ததிக்காக வருகிறோம் ஆண்டவரே. இவ்வளவு படுத்து பட்டம் பெற்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு மனம் சோர்ந்து போகாதபடி பின்வாக்கி போய்விடாதபடி அவர்களுக்கு உங்களால் தான் ஐயா வேலை வாய்ப்பை காண்பிக்க முடியும். அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்க உங்களால் முடியும். நீங்க தான் கொடுத்தீங்க, ஞானம் கொடுத்தீங்க, படிக்கப்பட்ட பெறத்தக்க வசதியை கொடுத்தீங்கள் என்று நன்றி உள்ளவர்களாக இருந்து பின்வாங்காதபடி ஆண்டு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் ஐக்கியப்படும் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். என்னும் அன்பின் தேவனே, வாழ்க்கை துணைக்காக இங்கிணிக்கும் பிள்ளைகளுக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம் ஆண்டவரே. நீங்கள் அவர்களுக்கு நல்ல பொறுமையை கொடுத்து ஏற்ற நேரத்தில் அப்பா உங்களோட பரலோகத்தில் நீங்கள் எதை நிச்சயத்து வைத்திருக்கிறீங்களோ அதை வெளிப்படுத்துங்க ராஜா. உங்களுக்கு பிரியமில்லாமல் கால் அடி எடுத்து வைத்து விடாதபடி உங்களை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அடிமையாக நேசித்து ஆண்டவரே அவர்களை நீங்கள் உங்களோட சன்னிதானத்தில் ஒரே மாம்சமாக அனைத்தப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் மகமப்பட வேணும். பொறுமையோடு பெற்றாரும் அந்த பிள்ளைகளும் இருந்து உங்களோட சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக கிருபை செய்து உங்களோட பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் ராஜா. எப்படியாவது அவனுக்கு வாழை நீங்க கொடுத்தீங்களோ அதே போல் ராஜா இந்த பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் அவளுக்கு ஏற்ற துணியாவது அமைவாழை நீங்க காட்டி வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக செய்ய வல்ல தேவனருக்காக உங்களை துதிக்கிறோம். பலவீனமாக சுவீனமாக டாக்டர்ஸால் கைவிடப்பட்டு ஆண்டவரே இராத யாதி என்று கைவிடப்பட்டு இருக்கும் ஆத்மாக்களுக்காக உங்கள்கிட்ட வருவோம். நீங்க பரம வைத்தியன் அல்லவா, பரிகாரியான தேவன் இல்லவா. உலக பிரகாரமான டாக்டர்ஸ் வைத்திய கைவிட்டாலும் நீங்கள் கைவிடாதபடி இந்த உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும் ஐயா, உங்களால் வழிநடத்த முடியும். ஆண்டவரே அந்த வைத்தியம் படித்து பட்டம் பெற்றும் கூட அந்த வேலையை சேர்ந்த சகோதரிக்கு 42 வயது சகோதரிக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த 4 வயது பிள்ளைக்கு தாயாக திரும்பவும் அந்த பராமரிக்கத்தக்கதாக உங்களோட சேவை செய்யத்தக்கதாக ஒரு அற்புத விடுதலையை உங்களால் கொடுக்க முடியும் ஐயா. அப்பா என்றும் உயிரோடு இருக்கிறீங்கள், உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னென்ற அணியில் இந்த சகோதரனுக்காக உங்களை அன்றிருக்கிறோம். உங்களுடைய சித்தமான ஐயா இத்தனை உங்களோட ஊழியத்தை செய்ய வேணும் என்று ஓடி ஓடி இத்தனை சமையல் செய்த மகன் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாரையும் ஆசீர்வத்த தேவனே. என்ன அவருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து அந்த அவருக்கு கிடைக்கும் சிகிச்சை கூடாக அற்புத விடுதலையை கொடுத்து அவரை ஆசீர்வதித்து தொடர்ந்து சாட்சியுள்ள தகப்பனாக, கணவனாக, ஆண்டவரே சகோதரனாக, ஆண்டவரே வாழத்தக்கதாக சபையில, ஆண்டவரே உற்சாகம் உள்ள ஒரு சகோதரனாக, ஆண்டவரே சாட்சியாக இருக்க கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் லிடியா என்ற சகோதரிக்காக, மிஸ்டர் செல்லத்துறைக்காக வருகிறோம். ரட்னேஷ் என்ற சகோதரிக்காக இப்படி எத்தனையோ அகலப்பா, ஆண்டவரே வேதனையோடு சோதனத்தோடு இருப்பவர்கள் நீங்கள் அற்புதத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களை மீட்டெடுத்து விட பிள்ளைகள் உங்களுக்கு சாட்சி சொல்லி நடக்கத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துடிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். சிறு பிள்ளைகள் ஆண்டவரே வேதனையோடு இருக்கும் சிறு பிள்ளைகள், வாழ்வு பிள்ளைகள், வயது வந்து ஒப்புறதை கண்ணோக்கி பாருங்கள் ஆண்டவரே. இந்த கனடா தேசத்தில் வைத்திய வசதியை கொடுத்தது கூடாக அந்த சிக்கிட்ஸ் ஹாஸ்பிட்டல் எத்தனை சின்ன பிள்ளைகள் ஐயா சுகம் பெற்று ஆண்டவரே என்றும் உயிரோடிருந்து உங்களுக்கு சேவை செய்யத்தக்கதாக கூடி நீங்க பாவிக்கிறீங்கள். இன்னும் அந்த அந்த அந்த வைத்திய சாலையில் நீங்கள் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து, அற்புத விடுதலையை கொடுத்து, வைத்தியருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து, பரலோக ஞானத்தை கொடுத்து, வெற்றியோடு அவர்கள் சோம்பெற்று உயிர் வாழத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம். பரம வைத்தியனே பரிகாரியாரின் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னமென்றே நாளுக்காக வருகிறோம். எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்கள் ஆண்டவர், வேலைக்கு போகணும், கடமைக்கு போகணும், ஒவ்வொருவரோடும் கூட இருங்கப்பா. ஓடும் வாகனங்கள், விமானங்கள், சைக்கிள் எதுவாக இருந்தாலும் அதுகளை அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கத்தக்கதாக போக்கையும் பெறத்தையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். கடமை போனவர்களும் ஆண்டவரே சோலமாக திரும்பி வரத்தக்கதாக ஒருவரே நீங்க பாதுகாத்து, உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்து விழித்திருந்து நீதி தீர்க்கிறங்கள் தேவனே, உங்களுடைய நீதியின்படி உப்பெறுதலையும் வேண்டி பாதுகாப்போடும் பகமேன் ஆவி ஒன்றும் இல்லாதபடி அன்போடு நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் இந்த மீதியான சங்கம மொழியலே நீங்க புறப்படுங்க ராஜா. அதை ஆண்டவரே இதில் இணைந்திருந்து நாங்கள் எங்கட விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க, எங்கட மனதை துறந்து உங்களோடு கதைக்க எங்களுக்கு தந்த இந்த ஆசீர்வாதத்துக்காக, இந்த உறவுக்காக, இந்த வழிநடத்தலுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த மீதியான சங்கமம் ஒளியலியை நீங்கள் பொருட்படுத்தி உங்களோட பிள்ளைகளுக்கு கூடாக நீங்கள் என்னென்ன விதமாக உங்களை வகமப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொண்டீங்களோ அந்த கிருபை நிறைந்த சித்தத்தின்படி வெற்றியோடு கூட நாம மகமப்படுத்தக்கதாக நடத்தி முடிக்க வல்ல தேவனே, அந்த எல்லாவற்றுக்கும் மேலாக உயிரோடு எழுந்திருந்து உங்களோட பிள்ளைகள் எல்லாருக்காகவும் மனக்குலத்துக்காகவும் ஆண்டவரே கண்ணோக்கி கொண்டிருக்கிறங்க தேவனே, பெருந்து பேசி கொண்டிருக்கிறவரே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாக செலுத்தி உங்கள் உயிருள்ள ஜீவனுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கும் ஆவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கதிரை கடத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவும் அடுத்த வாரத்திலே திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு தனிமையின் பாதையில் செல்லுகின்ற பொழுதும் கத்தரை பாதுகாப்பின் கருந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you. Amen. அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேரம் மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியாக ஊழியர் பாஸ்டர் அண்டனி சில்லே இப்ரஹாம் அவர்கள் 2 மணிக்கு இணைவார்கள். அதுவரையும் ஒரு பாடலில் இணைவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். God bless you அம்மா. ஆமேன்,
1: ஆமேன்.

0: Just right. Let's look into our word meditation for today. Today is Thursday, 30th of July 2026, and the topic for today is You are divinely favored. The opening scripture is taken from Romans 8, verse 28. And we know that all things work together for good to them that love God, to them who are called according to His purpose. Hallelujah. As a child of God, you are never without help. Even if something doesn't go as planned, the Bible says God works all things together for good for those who love Him. Where you are right now is not a mistake. God can use it for your success. Joseph was once a slave, yet the Bible says the Lord was with him. And he prospered even in difficult times. God's blessing still worked in his life. This is in Genesis 39 verse 2. Therefore, what you need is already in you. Trust the Holy Spirit. Follow His guidance and your life will always be beautiful and fruitful. Let's look into another scripture from Job 22 verse 29. When men are cast down, then thou shalt say there is lifting up, and He shall save the humble person. Hallelujah. Please repeat this after me. God's favor is upon my life and His grace opens doors for me. Therefore, I am surrounded with blessings and I walk in victory every day. In Jesus' name, Amen. God bless you all. See you tomorrow. Good morning. In ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை ஜூலை மாதம் 30ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு நீங்கள் தேவனுடைய விசேஷ கிருபையை பெற்றவர்கள். ஆரம்ப வசனமாக ரோமர் 8:28 பார்ப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒருபோதும் உதவி இல்லாமல் இருப்பதில்லை. சில நேரங்களில் உங்களுடைய திட்டங்கள் நினைத்தபடி நடக்காமல் போகலாம். ஆனால் தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லா காரியங்களும் நன்மைக்கே ஒன்று சேர்ந்து செயல்படுகின்றன என்று வேதாகமம் ரோமர் 8:28 கூறுகிறது. இன்று நீங்கள் இருக்கும் இடம் தவறுதலால் அல்ல, உங்களுக்கு வெற்றிக்காக அதை தேவன் பயன்படுத்த முடியும். யோசேப்பு ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தான். ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆகையால் அவன் செழித்தான். கடினமான சூழ்நிலைகளிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில் செயல்பட்டது என்று ஆதியாகமம் 39:2 கூறுகிறது. அதே போல உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தேவன் ஏற்கனவே உங்களுக்கு வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நம்புங்கள். அவருடைய வழிநடத்தலை பின்பற்றுங்கள். அப்போது உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் அழகாகவும் கனி கொடுக்கிறதாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். யோபு 22:29. மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். இந்த அறிக்கையிடத்திலே திரும்ப சொல்லுங்கள். தேவனுடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையின் மேல் இருக்கிறது. அவருடைய அருள் எங்களுக்காக கதவுகளை திறக்கிறது. ஆகையால் நாங்கள் ஆசீர்வாதங்களால் சூழப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தில் வெற்றியோடு நடக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை ஜூலை மாதம் 29ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு சபை என்பது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல. ஆரம்ப வசனமாக ரோமர் 16:3-5 பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் உன் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கிலாவையும் அகிலாவையும்
1: வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரம் அல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதருள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகி என் பிரியமான எபெனத்தை வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. ரோமர் புத்தகத்தை குறிப்பாக 16 அதிகாரத்தை கவனமாக படித்தால் ஆரம்ப கால சபையை பற்றிய ஒரு முக்கியமான உண்மையை நாம் காணலாம். அது ஒரே மைய சபையாக இருக்கவில்லை. பல இடங்களில் பல்வேறு ஐக்கிய கூட்டங்கள் இருந்தன. தேவனுடைய மக்கள் வெவ்வேறு இடங்களில் கூடினாலும் அவர்கள் அனைவரும் ஒரே சபையின் அங்கங்களாக இருந்தார்கள். இதையே பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் தொடக்கத்தில் தெளிவுபடுத்துகிறார். ரோமாபுரியில் இருக்கிற தேவனுக்கு பிரியமானவர்களும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுமான அனைவருக்கும் என்று ரோமர் 1-7 வரை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாட்களில் சபைகள் பல இடங்களில் பரவி இருந்தன. வீடுகளில் சிறிய ஐக்கிய கூட்டங்கள் நடைபெற்றன. கிறிஸ்தவர்கள் பல வீடுகளில் கூடி தேவனை ஆராதித்தார்கள். அதனால் தான் ரோமர் 16:3-5 பிரிஸ்கில்லாவையும் அக்கில்லாவையும் அவர்களுடைய வீட்டில் உள்ள சபையையும் வாழ்த்தும்படி பவுல் கூறுகிறார். அதே அதிகாரத்தின் 10 அரிஸ்டோபுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும், 11 கர்த்தருக்குரிய நர்சிசுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும் கூறுகிறார். இவர்கள் வெறும் குடும்பங்கள் அல்ல, பவுலின் ஊழியத்தின் உயிருள்ள வெளிப்பாடுகளாகவும் விரிவாக்கங்களாகவும் இருந்த சபைகள். இது ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, அது தேவனுடைய மக்கள். ஆரம்ப கால சபை பல சிறிய சபைகளாக ஒழுங்கப்படுத்தப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே கிறிஸ்துவின் சரீரமாக இருந்தன. பல்வேறு கூட்டங்களாக இருந்த போதிலும் ஒவ்வொன்றும் உயிரோட்டமுள்ளதாய் செயல்பாட்டுடனும் ஒன்றோடொன்று இணைந்தும் இருந்தது என்று வேதாகமம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். பெரிய பொதுக்கூட்டங்களும் இருந்தன. அதே நேரத்தில் சிறிய வீட்டு ஐக்கியங்களிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து ஒன்றாக ஜெபித்து ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தார்கள். இந்த அமைப்பே சபையை வலிமையுள்ளதாக்கி அழிக்க முடியாததாக்கி உபத்திரவங்கள் வந்த போதிலும் சபை தொடர்ந்து வளர்ந்தது. ஒரு கட்டிடத்தை அழிக்கலாம், ஆனால் சபையை அழிக்க முடியாது. தேவனுடைய மக்கள் இருக்கும் இடமெல்லாம் சபை இருக்கிறது. அதனால் தான் விசுவாசிகள் ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் எங்கு கூடுகிறார்களோ அங்கே அவர் பிரசன்னமாக இருக்கிறார். அதுவே சபை. சிறிய கூட்டத்தின் வல்லமையை ஆண்டவர் இயேசு இவ்வாறு வலியுறுத்தினார். மத்தேயு 18:20 ஏனெனில் 2 or 3 என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். எனவே சபையை ஒரு இடமாகவோ அல்லது ஒரு கட்டிடமாகவோ மட்டும் எண்ணாதீர்கள். அதன் உண்மையான இயல்பை அறிந்து கொள்ளுங்கள். அது கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரம். அவருடைய மக்களால் ஐக்கியத்திலும் ஒருமைப்பாட்டிலும் ஒரே நோக்கத்திலும் வெளிப்படுத்தப்படுகிறதாயிருக்கிறது. அந்த வெளிப்பாட்டின் ஒரு பகுதியாக இருங்கள். சபையை பலப்படுத்துங்கள், அதை வளருங்கள். அப்படித்தான் சபை வளர்ச்சி அடைகிறது. தேவனுடைய ராஜ்யம் மகிமையிலிருந்து மகிமைக்கு முன்னேறுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரமான உமது சபையின் அங்கமாக என்னை ஆக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசிகளின் ஐக்கியத்தில் நான் செயலில் ஈடுபட்டு மற்றவர்களின் வளர்ச்சிக்கும் பலப்படுத்தலுக்கும் பங்களிக்கிறேன். என் மூலமாக உமது ஜீவன் வெளிப்படுகிறது. இன்று உமது ராஜ்யம் முன்னேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ.
2: ஆமேன். ஆமேன். தேவ ஊழியர் சகோதரி சசிகலா ருபேக்கா அவர்கள் தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற தலைப்பின் கீழே அருமையான தேவ செய்தி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சுவாதிக்கிறோம். கர்த்தர் தாமே வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. தேவ ஊழியரை வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இனி இருப்பது தேவ ஊழியர் பாஸ்டர் அன்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் இணைகிறார்கள். அவரை வரவேற்போம்.
3: Recording in progress.
2: Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் ஒளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அன்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று எங்களுக்கு அனுப்பி தருகிறார். அந்த வகையிலே கேளுங்கள். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க, அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். நீங்கள் இவற்றை மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். நீங்களும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். வாஞ்சியோடு ஊழியர்கள் எடுத்து வருகிற தேவ செய்தி, பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற வார்த்தை உங்களை தெளிவுபடுத்தும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் தேவ ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். அவருடைய சபையையும் அவரையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் நமக்காக எடுத்து வருகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு ஊழியரையும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி
4: வரவேற்போம்.
2: இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே எங்களுக்காக எடுத்து வருகிற தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர்.
4: ஆமென். இயேசு கிறிஸ்துவின் எண்ணெயற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களை கைவிடவில்லை, எங்களை அவர் விட்டு விலகவில்லை. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக அன்று நீர் எங்களை கைவிடாத தேவனாய், விட்டு விலகாத தேவனாய், எப்பொழுதும் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய், நன்மை செய்கிற தேவனாய், மீட்கிற தேவனாய், உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர். இன்றைய நாளிலும் உங்களுடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், பெருக பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் படிப்போம், வாசிப்போம். 1 John 4:2 நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள், இது மிகவும் மிக மிக முக்கியமான காரியம். எப்படியாய் நாங்கள் தேவனுக்குள் செயல்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் சபையாய் நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இங்கே நாங்கள் பார்க்கலாம். தேவ ஆவியை நீங்கள் எதினாலும்
5: படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து
4: அறிய ஆறாவது அறிக்கை பண்ணினால், அப்படி தவறாக அறிக்கை பண்ணினால், அல்லது இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதுதான் தவறான ஆவி என்று நினைக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே அவர் செய்து முடித்தவைகளையே நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அவருடைய மாமிச சரீரத்திலே நம்முடைய பாவங்களை அவர் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய சாபங்களை அவருடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். எங்களுடைய எல்லா விதமான நோய்களையும் என்ன செய்தார், சரீரத்திலே தழும்புகளாக சரீரத்திலே அவர் என்ன செய்தார், பெற்றுக்கொண்டார். எங்களுடைய எங்களுக்காக சிந்தப்பட வேண்டிய இரத்தத்தை சரீரத்தின் மூலமாய் சிந்தினார். எங்களுக்காக சரீரம், ஆட்டுக்குட்டி என்கின்ற ஒரு சரீரம் பலியாக்கப்பட வேண்டி இருக்கிறபடினால், அல்லது மறிக்க வேண்டி இருக்கிறபடினால், அவர் சரீரத்திலே அவருடைய சரீரத்திலே எங்களுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை அதிலிருந்து விடுதலை ஆக்கினார். ஆமென். ஆகவே இது மற்றவர் ஒருவருக்கு எழுதப்பட்டது அல்ல, அல்லது இன்னொரு சமயத்தார் இயேசு கிறிஸ்துவை மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தேவன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கின்ற அவர்களுக்குரிய வார்த்தைகளும் அல்ல. இது நமக்குரியது. நாங்கள் இவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோமா, என்னுடைய பாவம் அவர் மேல் சென்றபடியினால் நான் பூரணமாய் விடுதலை ஆக்கிவிட்டேன், இனிமேல் பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது என்று நான் விசுவாசிக்கிறேனா? என்மேல் இருக்கிற சுகயினம் அவருடைய சரீரத்திலே போனபடியினால் நான் இப்பொழுது விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன், சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேனா? அப்ப சரீரத்திலே வந்த மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாமிசத்தில் வந்த இயேசு மூலமாய்த்தான் என்னுடைய மாமிச கிரியைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. ஆமென். நான் விடுதலை ஆக்க பட்டிருக்கிறேன். அப்ப அப்படியாக நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா என்பது மிகவும் அவசியம். அவரே எனக்கு நீதியும், அவரே எனக்கு பரிசுத்தமும், அவரே எனக்கு விடுதலையும், அவரே எனக்கு ஞானமும், அவரே எனக்கு அறிவுமானார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். என்னெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே தேவை இருக்கிறதோ அல்லது விடுதலை வேண்டுமோ, எந்த ஏரியாவில் எல்லாம் எனக்கு விடுதலை வேண்டுமோ, அவை எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கும்படி, என்னை உயிரோடு எழுப்பும்படி, மீட்கும்படி அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். ஆமென். மாமிசத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத என்றால் இப்படிப்பட்ட அறிவில்லாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல என்றால் அநேக வேளைகளிலே நாங்கள் சந்தேகப்படுகிறோம். அநேக வேளைகளிலே இதை தேவன் செய்து முடித்தாரா? அப்படி அவர் செய்து முடித்திருந்தால் ஏன் நான் இன்னமும் இப்படியாக இருக்கிறேன் என்றுதான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். இப்படியான கேள்விகள் தோன்றுகிறது. அநேக வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் தான் நினைக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அப்படியான சிந்தனை பிசாசினிடத்திலிருந்து வருகிறோம். பிரியமானவர்களே, பல வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு காரியத்துக்காக ஜெபித்துவிட்டு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். தொடர்ச்சியாக நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, ஜெபித்துக் கொண்டு இருப்பது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக காலை மாலை என்று சொல்லி என்ன செய்வேன், தேவனை தேடுகிறவனாய் இருக்கிறேன். முழு நேரமும் ஆண்டவரை தேடுகிறவனாய் நான் இருக்கும் பொழுது அந்த காரியம், நான் எந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேனோ அந்த காரியங்கள் தாமதமாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே, நான் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருக்கிறேன், அப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே சிந்தை வருகிறது, இவ்வளவு காலமும் தேவனை தேடி எனக்கு என்ன நன்மை, என்ன நன்மை நடந்தது, நான் எதிர்பார்க்கிற பிரேக் த்ரூ விடுதலை எனக்கு இன்னும் வரவில்லையே, நான் இவ்வளவு காலமும் தேவனுக்கு உண்மையாயிருக்கிறேன், உத்தமனாயிருக்கிறேன், தேவனை தேடுகிறேன், வேத வசனத்தை படிக்கிறேன், இப்படியெல்லாம் நான் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லையே என்கின்ற ஒரு எண்ணம் நான் தூங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய சிந்தையில வந்தது. தூக்கத்தை விட்டு எழுந்த பொழுது அந்த சிந்தையினால் சோர்வடைந்து போனேன். அப்ப கவனியுங்கள், அநேக வேளைகளிலே இப்படியான சிந்தைகள் நமக்குள்ளே வந்து கொண்டுதான் இருக்குவேன். அப்ப நான் சோர்ந்து போய் இருந்த பொழுதிலும் அந்த ஈவினிங் வந்து நான் என்ன செய்தேன், ஒரு சர்ச்சுக்கு அங்கே நான் கடந்து சென்றிருந்தேன். அங்கே கடந்து சென்றிருந்த பொழுது

அவர் மூலமா எனக்கு தீக்க தரிசனம் வந்து, அப்பொழுதுதான் எனக்கே தெரியும் இது வந்து என்னுடைய நினைவுகள் அல்ல, பிசாசு இப்படியான நினைவுகளை எங்களுடைய இதயத்திலே போட்டு எங்களை என்ன செய்கிறான், எங்களை சோர்வடைய பண்ணுகிறான். அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டு அதிகமாய் ஜெபிக்கிற பிள்ளைகள், அதிகமாய் வேதம் படிக்கிற பிள்ளைகள், உண்மையை சொல்ல போனால் உண்மையால் உத்தமமாய் இருக்க விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் அநேக வேளைகளிலே அவர்கள் சோர்ந்து போவதற்கு காரணம் இப்படியான காரியங்களை பிசாசு இதயத்திலே போடுகிறார். ஆனால் கவனியுங்கள், அந்த வேளையிலே என்னட்ட மணி இருந்தது. ஏன் தாமதித்தது என்று சொன்னால், என்னுடைய கரங்களிலே மணி இருந்தது. அந்த மணி இல்லாமல் போகும் வரைக்கும் தேவன் தாமத என்ன செய்தார், பொறுமையா இருந்தார். ஏனென்றால் மணி இருக்கும் பொழுது தேவன் கிரிய செய்திருப்பாரானால் என்னிடத்தில் இருந்த மணிதான் எனக்கு உதவி செய்தது என்று நான் நினைத்திருப்பேன். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காதிருந்திருப்பேன். மாத்திரமல்ல, தேவன்தான் இதை செய்தார் என்ற நிச்சயமற்றவனாய் என்னை நம்புகிறவனாய் நான் இருந்திருப்பேன். ஆனால் என்னிடத்தில் இருந்த மணி, அநேக வேளைகளிலே தேவன் தாமதிக்கிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம், அது தவறு. ஆனால் தேவன் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் என்னிடத்தில் இருக்கிற மணி ஜீரோ ஆகும் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் எந்த நிமிஷம் அது 40 ரூபா வந்துச்சோ, 40,000 இருந்து 40 ரூபா வந்துச்சோ, அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னாண்டவரே, 40,000 இருக்கேக்க போன்று சொல்லாமல் இப்ப 40 ரூபா இருக்கேக்க போன்று சொன்னால் நான் எப்படி போவது என்று கேட்கும் பொழுது, நான் போன்று சொல்லும் பொழுது உன்னிடத்தில் 40 ரூபா இருக்கின்ற எனக்கு தெரியாதா, நீ புறப்பட்டு போ என்று சொன்னார். உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொன்னார். ஆமென். அப்ப கவனியுங்கள், தேவன் ஏதோ ஒரு காரியத்திலே தேவன் நாங்கள் எதிர்பார்க்கிற ஜெபிக்கிற காரியம் தடையா இருக்குமானால் அதற்கு தேவன் காரணம் அல்ல, நாங்கள் தான் காரணம். எனக்கு நான் தான் காரணம் என்று தெரியவில்லை. ஆனால் தேவன் சொன்னார், உன்னுடைய நீ போகிற நாளை நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் அதை நான் உனக்கு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நீ நாளை பார்த்து கொண்டிருப்பாய், என்னை அல்ல. அப்ப அநேக வேளைகளிலே வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் என்று நாங்கள் தேவனிடத்திலே கேட்கிறோம். தேவன் வெளிப்படுத்தினால் என்ன நடக்கும் என்று சொன்னால், இன்ன நாள்ல இது நடக்கும் என்று சொல்லி எப்பேடா அந்த நாள் வரும் என்றுதான் நாங்கள் பார்த்து கொண்டு இருப்போமே அல்லாமல், தேவனோடு உறவு வைக்கிறவர்களாய், அவரோடு கட்டப்படுகிறவர்களாய், நாட்டப்படுகிறவர்களாய், அவருடைய குணாதிசயத்தில் நிரம்புகிறவர்களாய் இருக்க மாட்டோம். இப்ப ஒரு வேலை வேணும் என்று வைத்துக் கொள்வேன். அந்த வேலைக்காக தேவன் மேன்மையான ஒரு வேலையை, மேன்மையான ஒரு பதவியை ஏற்படுத்தி இருப்பாரான். இந்த நாளிலே நீ இன்ன பதவிக்கு வருவாய் என்று சொல்வது தேவனுக்கு ரொம்ப ஆசை. பாருங்க, சின்ன சாமுவேலோட தேவன் என்ன செய்கிறார், பேசுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நிச்சயமாய் எங்களோடு பேச விருப்பமாயிருக்கிறார். ஆனால் நான் அவர் அதை சொல்வாரானால் நாங்கள் அவர் மேல் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், அவர் மேல் நாங்கள் வைக்க வேண்டிய போக்கஸ் வைக்காமல் நாங்கள் எங்கே எங்களுடைய போக்கஸ் எங்கே மாறுகிறது, என்னத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அதை நோக்கி, இன்னும் ஒரு மாதத்திலே நான் போய்விடுவேன், இன்னும் ஒரு மாதத்திலே எனக்கு இவைகள் கிடைக்கும், இன்னும் ஒரு மாதத்திலே நான் சரிவரும் என்று சொல்லிவிட்டு நான் இப்பொழுது அதை நோக்கி செயல்படுகிறவனாய் இருப்பேனே அல்லாமல், தேவனை நம்பி அவரை நோக்கி போகிறவனா இருக்க மாட்டேன். அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்களானால் ஆபிரகாமே புறப்பட்டு வா என்று தான் சொன்னார். ஒழிய என்ன சொல்லல, எங்க அடுத்தடுத்து எங்கெல்லாம் போய் சேரணும் என்று எதுவுமே சொல்லல. ஏனென்றால் அப்பொழுதுதான் நாங்கள் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருப்போம். எவ்வளவுக்கு

0: வரை நோக்கி பார்க்கிறோமோ நம்முடைய வழிகள் பிரகாசமாயிருக்கு, நம்முடைய முகங்கள் பிரகாசமாயிருக்கு, நம்முடைய ஜீவன் பிரகாசம் உள்ளதாயிருக்கு. எவ்வளவுக்கு அவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் நம்மால் தண்ணி கொடுக்க முடியும். அவரோடு நாங்கள் இணைக்கப்படாமல் இருப்போமானால் நம்மால் தண்ணி கொடுக்கவே முடியாது. அப்ப அவரோடு இணைக்கப்படும்படி தேவன் விரும்புகிறார். தேவனால் எங்களுடைய ஏ டு இசட் வாழ்க்கை வரலாற்றையும் சொல்ல முடியும். இந்த நாளிலே நீ இது செய்வாய், இந்த நாளில இது உனக்கு நடக்கும் என்ற எல்லாமே தேவனால் சொல்ல முடியும். அப்படி தேவன் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லுவாரானால், எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவாரானால், நாங்கள் அதை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு தேவனை விட்டுட்டு நாங்கள் அதே மாத்திரம் பின்பற்றுகிறவர்களாய் இருப்போம். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் செய்கிறார். தேவனிடத்திலே வெளிப்படுத்தும் என்று கேட்கிறார்கள், அதற்கு பிறகு வெளிப்படுத்தின பிறகு தங்களுடைய கிரியையை செய்கிறார். தேவனிடத்திலே ஆசீர்வாதத்தை கேட்கிறார்கள், இளைய குமாரனை போல ஆசீர்வாதத்தை பெற்றவுடனே தங்களுடைய இச்சைகளைத்தான் நிறைவேற்றுகிறார். அப்படி அல்லாமல் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து செயல்படுவோமானால், நாங்கள் எங்களுடைய நாங்கள் ஆசைப்பட்டதை பார்க்கிலும் பிரயாசப்பட்டதை பார்க்கிலும் அது ஜபம் பண்ணினதை பார்க்கிலும் அதற்கு மேலாக மகிமையான மேன்மையான காரியம் எங்கள் மூலமாய் வெளிப்படும். ஆமென். 1 John 4:9 தம்முடைய ஒரே போரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு, தமிழ்ல பிழைத்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படிக்கு ஜீவன் உடையவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் அவரை உள்ளகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆமென். அப்ப தேவனுடைய அன்பை எங்கே கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தபடியினால் எவ்வளவு மேன்மையாக மகிமையாக நம்மை நினைக்கிறார், எவ்வளவாய் நம்மை மதிக்கிறார். இன்றைக்கு அதை புரியாமல் இருக்கும். தேவனுடைய கண்களிலே நாங்கள் ஒரு அற்பமான தூசியானவர்களாய் அல்ல, தேவனுடைய கண்களிலே அவருடைய ப்ரெஷர்ஸ், ப்ரெஷர்ஸ் என்றால் தமிழ்ல அவருடைய ப்ரெஷர்ஸ் ஆய் நாங்கள் இருக்கிறோம். ஆமென். அப்ப ட்ரெஷர் என்று சொன்னால் அந்த ட்ரெஷர் ஆர்ட்ட இருக்கிறதோ அவருடைய இருதயம் முழுக்க அங்கதான் இருக்கு. அப்ப தேவனுடைய இருதயம் எங்க இருக்கிறது, நம்மத்திலே தான் இருக்கிறது, நம்மை நோக்கித்தான் இருக்கிறது. ஆமென். அப்ப இவ்வளவாய் தேவன் அன்பு கொண்டிருக்கிறார். அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய அன்பை தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய்த்தான் நாங்கள் அவருடைய அன்பிலே செயல்பட முடியும். அவருடைய அன்பை நாங்கள் அறியாவிட்டால், எவ்வளவுதான் வரங்களை நாங்கள் பெற்றிருந்தாலும், வல்லமைகளை நாங்கள் பெற்றிருந்தாலும், விசுவாசத்திலே விசுவாச வீரர்களாய் நாங்கள் நடந்தாலும், அன்பு நமக்கு இராவிட்டால் நாம் ஒன்றும் இல்லை. ஆகவே அன்பு மிகவும் முக்கியம். ஆனால் எவ்வளவா எங்களை அவர் நேசித்தார் என்பதை அறியாவிட்டால் என்னுடைய ஜபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், ஒரு லிமிட் உள்ளதா இருக்கும். ஏனென்றால் இவ்வளவுதான் தேவன் எனக்கு செய்வார், அப்படியாகத்தான் தோன்றும். ஆனால் தேவன் லிமிட்டே இல்லாமல் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். கவனிங்கள், ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, இதைத்தான் மிகவும் கவனிக்கணும் பிரியமானவர்களே. நாங்கள் எங்களுடைய கிரியையை நம்பி வாழுகிறோம், இது எவ்வளவு தவறு. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆமென். எங்களுடைய பாவங்களுக்காக எங்களை மறிக்க விடாமல், எங்களுடைய சாபங்களுக்காக எங்களை பே பண்ண விடாமல், அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி எங்களுடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்து எங்களை விடுதலையாக்கினபடியினால் தேவ அன்பு வெளிப்பட்டது. ஆமென். அப்ப நாங்கள் செய்ததினால் அல்ல, அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், இவை எல்லாவற்றையும் சரியா செய்தோமோ என்று நாங்கள் சிந்திக்கிறோம். இந்த சிந்தனை பிசாசு நடத்திலிருந்து வருகிறது. நீ அப்படி செய்தாயா, நீ இப்படி செய்தாயா, தேவனுக்காக அதை செய்தாயா, இதை செய்தாயா, அதனால் தான் உனக்கு நடக்கல என்று எனக்குள்ளே ஒரு சிந்தை வருமானால் அது தேவ சிந்தை அல்ல. இப்படியாக பிசாசு நம்மோடு பேசுகிறார். ஆனால் நாம் செய்ததினால் அவர் செய்யவில்லை, நாம் செய்ததின் பிரதிபலனால் அவர் பிரதிபலனாய் அவர் செய்யவில்லை. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் முதல்ல அவர்தான் முதலாய் முதல் முதலாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்ன செய்கிறார், தன்னைத்தானே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாய் இருக்கிறோம். ஆமென். ஆகவே எதை செய்தாலும் நாங்கள் அன்பின் நிமித்தம் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். அன்பு நிமித்தம் நாங்கள் செய்யாவிட்டால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. எதை செய்தால் அன்பின் நிமித்தமே நாங்கள் செய்ய வேண்டும். 1 Corinthians 13:1 நான் வாசிக்கிறேன். நான் மனுஷர் பாசைகளை தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசை இடுகிற கைத்தாளத்தை போலவும் இருப்பேன். நான் தீக்கு தரிசன வார்த்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் எனக்கு அன்பு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அப்ப கவனியுங்கள், தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லோருமே அன்பின் நிமித்தம்தான் செயல்பட வேண்டும். பாருங்க பிரதர் லெஸ்லி பிரதர் இந்த ரேடியோ ஊடகத்தை உருவாக்கி அன்பின் நிமித்தம் தேவ செய்தி எல்லாவரையும் போய் சேர வேண்டும், எல்லாருக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்ற அன்பின் நிமித்தம் அவர் இந்த ஊழியத்தை செய்து வருகிறார். நான் இதுல ஏன் வந்து ஜாயின் பண்ணி மெசேஜை கொடுக்கிறேன், அன்பின் நிமித்தம் தேவனுடைய செய்தி என்ன செய்யட்டும், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும், அழுகி பெருக பண்ணட்டும் என்கின்ற அன்பின் நிமித்தம். அப்ப நாம் எதை செய்தால் அன்பின் நிமித்தம் செய்யாவிட்டால் அதிலே பலன் இல்லை, அவர்களுக்கும் பலன் இல்லை, நமக்கும் பலன் இல்லை. அப்ப நான் தீக்கு தரிசன வருஷத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் நீங்கள் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பெனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. பொறாமை இல்லை. அநேக வேலைகளிலே அப்படி நினைக்கிறோம், எங்களுக்கு பொறாமை இல்லையென்று நினைக்கிறோம். அப்புறமா என்ன செய்யமாண்டா, அந்த ஊழியம் இப்படி இருக்கே, இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறானே, அந்த அவவிசுவாசி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, என்னுடைய வாழ்க்கையில ஏன் வரவில்லை என்று என்ன செய்யும் கேட்கிறோம். ஏனென்றால் நாங்கள் விசுவாசிக்கவில்லை, நாங்கள் எங்களை நம்பி செயல்படுகிறோம். எனக்கு தேவையான சகலத்தையும் தேவன் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார், என்னுடைய ஊழியத்துக்கு தேவையான சகலத்தையும் தேவன் செய்து முடித்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து ஜெபம் பண்ணி புறப்பட்டு போய் பாருங்கள், நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிடாது, அஜோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. அநேக வேலைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், சில வேலைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், அழுத்தத்தின் நிமித்தம் சினமடைகிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அன்பின் மூலமாய் செயல்பட வேண்டியது அவசியம், தீங்கு நினையாது. இது கூட மிகவும் அவசியம். இப்ப பாத்தீங்கன்னா உக்ரைன் தேசம், அல்லது இப்ப நாங்கள் உக்ரைன் தேசத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோமானா, ரஷ்யா அவருக்கு உக்ரைன் குண்டு போட்டா சந்தோஷப்படுவோம். அப்ப அப்படி இருக்கக்கூடாது. எந்த சார்பும் அற்றவர்களாய் நாங்கள் நடுநிலை உள்ளவர்களாய், ரெண்டு சார்பிலையுமே அழிவு வருகிறது, ஜனங்கள் அழிகிறார்கள், இது பிசாசனுடைய கிரியை. ஆகவே ரெண்டு தேசங்களிலுமே, ரெண்டு தேசங்களுமே பாதுகாக்கப்பட வேண்டும், ரெண்டு தேசமுமே வெற்றிப்படைய வேண்டும் என்கின்ற என்ன இருக்க வேண்டும், நியூட்ரல் இருக்க வேண்டும். ஆமென். தீங்கு நாங்கள் நினைக்க கூடாது, அது அழிந்து போக வேண்டும் என்று நாங்கள் நினைக்க கூடாது. மாறாக ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும், அட்டப்பட வேண்டும், நாட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்க வேண்டியது அவசியம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், ஒரு தீங்கு செய்கிறவன் தீங்கானால் அவனுக்கு தீங்கு நடக்குது என்று சொல்லிக்க அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. சத்தியத்தில் சந்தோஷப்படும். அப்ப சத்தியத்தை பேச வேண்டியது அவசியம், சத்தியத்திலே சந்தோஷப்பட வேண்டியது அவசியம். ஆமேன். சகலம் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும் என்றால் தேவன் செய்து முடித்த சகலத்தையும் விசுவாசிக்கும். இந்த சூழ்நிலையிலே தேவன் எந்த சூழ்நிலையையும் நன்மையாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்று சகலத்தையும் விசுவாசிக்கும். ஒன்று ரெண்டு காரியங்களை அல்ல, சகலத்தையும் தேவன் செய்து முடித்தார். ஆகவே சகலமும் நன்மையாக மாற்றப்படும், நன்மையாக நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டியது, நம்ப வேண்டியது அவசியம். ஆமென். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆனால் அநேக வேலைகளிலே நாங்கள் என்ன செய்யறோம், இவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மள எதுவும் செய்ய முடியாது என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லை, அன்புக்கு லிமிட் கிடையாது. ஆமேன். ஆகவே ஒருவரை 70 முறை என்றால் 490 முறை ஒரு நாளைக்கு மன்னிக்க வேண்டுமானாலும் நாங்கள் மன்னிக்க வேண்டியது அவசியம். ஆமேன். தீக்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாசைகளானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, தீக்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே தெரியும். ஏனென்றால் அன்பு, தேவ அன்பை நான் அறியாவிட்டால் எனக்கு விசுவாசம் வர முடியாது, நம்பிக்கை வர முடியாது, நாளைய குறித்து நான் நம்ப முடியாது, விசுவாசிக்க முடியாது. ஆனால் தேவ அன்பை நான் அறிந்திருப்பேனானால், அந்த அன்பினால் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறபடினால் என்னுடைய நாளை, என்னுடைய எதிர்காலம் நிச்சயமாய் மேன்மையாக மகிமையாக இருக்கும் என்று நான் நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும். ஆமென். ஜெபம் பண்ணு. அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு எங்களை மேற்கொண்டிருக்கிறபடியினால் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறதற்காக நன்றி. மாத்திரமல்ல, நாம் உமக்குள் இருக்கிறோம், நீர் எங்களுக்குள் இருக்கிறீர். ஆகவே உம்முடைய அன்பு எங்களுடைய அன்பு அல்ல, மாமிச அன்பு குறைவுள்ளது, ஆனால் உம்முடைய அன்பு எப்பொழுதும் நிறைவுள்ளது. இன்றைய நாளிலே நாங்கள் தியானித்த 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டது போல உம்முடைய அன்பு எங்களை மேற்கொள்ளட்டும். நாங்கள் எதை செய்தால் அன்பின் நிமித்தம், எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அன்பின் நிமித்தம் செய்யும்படியான கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். யார் நன்றி சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நாங்கள் அன்பின் நிமித்தம் அவர்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், அவர்களை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் உம்முடைய அன்பினால் ஆகும். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பிலே பெருக, அதிலே நடக்க, அதிலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இயேசுதாமே, எங்கள் பாவங்கள் சாபங்களை ஏற்றுக்கொண்டு அவரே சிலுவையில் எங்களுக்காக பலியாகி அன்பை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர்தாமே, உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தரை கருத்தில் உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கருத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளில் சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து பரிசுத்தாவியானவர் தாமே வார்த்தைகளுக்கு கூடாக அவரோடும் பேசுவாராக, ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த செய்தியை மறுவலைப்பிலே கேட்கின்ற பொழுதும், ஃபேஸ்புக்கு கூடாக, ட்விட்டர் கூடாக, எக்ஸ் தளத்துக்கூடாக கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம், வசனங்களை ஒப்புவிக்கிறோம், உங்களையும் ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பவும் அடுத்த வாரத்திலே சந்திப்போம். வாசல் கோட் பேசியோ. ஆமேன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அன்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் வழி நடத்தினார். நான் என்னுடைய மைக் ஆஃபில் இருந்தது, அதனாலே அவர் கேட்டிருக்க மாட்டார். இந்த வேளையிலும் பரிசுத்தாவியானவர் தாமே அவர் கூட எடுத்து வந்து தேவ செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு, கர்த்தர் தாமே மிகுந்த அன்பினால் எங்களுடைய பாவ சாபங்களுக்காக அவரே பலியானார், அவரே இறங்கி வந்தார். படைத்த தேவன் எங்கள் மேல் கொண்ட மிகுந்த அன்பினாலே இறங்கி வந்தார், மனிதனாக வந்து சிலுவையிலே நமக்காக பலியாகி எங்களுக்கான எல்லா சாப பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு சென்றார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் அந்த காரியத்தை எடுத்து வந்த ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்கப்படத்தில் நிற்கின்ற பொழுதும், வார்த்தைகள் பரிசுத்தாவியானவர் கொடுக்கின்ற பொழுதும், கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். இந்த ஊழியரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துவோம். ஆமேன், ஆமேன். மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் நாங்கள் எடுத்த நிகழ்ச்சி மாலை 7 மணிக்கு ஆரம்பமாகும். அதுவரை நாங்கள் மறுவலைப்பில் இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன்.
2: வெறும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உங்கள் கவலைகள் நம்மை விடுவிக்கும். அவர்கள் அவைகள் நம்மை எந்த தீமை நின்றோம் அவ அடிமைதனத்திற்கு போகாதபடி நம்மை காப்பாற்றக்கூடிய கர்த்தரவர். எசையா 43:2 சொல்லுது, நீ தண்ணீர்களிலும் அக்னியிலும் நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. நீ தண்ணீர்களில் அக்னியிலும் நடந்தாலும், தண்ணீர் ஓடுகிற அந்த தண்ணீரை நிறுத்த முடியாது, அக்னி அந்த அக்னிக்கு விரோதமாக எழும முடியாது. அப்படி இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்வேன் என்றால், உன்னோடு நான் இருப்பேன் எல்லா சமயத்தில, எல்லா நேரத்தில, எல்லா சோதனையில, எல்லா போராட்டத்திலும், எல்லா தீங்கிலும், எது உனக்கு நேர்ந்தாலும், எந்த வாதை உன்னை தாக்கினாலும், எல்லாவற்றிலும் நான் உனக்கு கூட இருந்து உன்னை விடுவித்து உன்னை காப்பாற்றுவேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டும். பயப்படாதே என்று சொல்லுகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், சகாயம் பண்ணுகிறவர். நீ தண்ணீர் உன் மீது புரளவில்லை, அக்னின் நடந்தாலும், அக்னினாக்கா இந்த சரீரம் வந்து எரிச்சிடும், அந்த அக்னிய எரிச்சிடும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம்டாதான். நல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர்,

0: அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. எவைகள்? அக்னியோ தண்ணீரோ. எதுல நீ நடந்தாலும் அவைகள் ஒன்னும் உன்னை சிங்கு பண்ணாது. நான் இருக்கிறேன். இந்த உலகத்துக்குரியது தண்ணீர், இந்த அக்னி. பிசாசுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த தண்ணீரும் அக்னியும் கத்தரால படைக்கப்பட்டவைகள். அதுல போய் நீ சிக்கி கொள்ளும் போது அங்க கூட நான் இருப்பேன். அது தண்ணீரின் மூலமாக, அக்னியின் மூலமாக உனக்கு தீங்கு ஏற்பட்டாலும் உன்னை காப்பாற்றக்கூடியவர் அங்கே இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்திய எழுதின சுவிசேஷம் 6:13 இவ்விதமாக சொல்லுகிறது. இயேசுவே சொன்னார், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளோம். இது வந்து பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிற ஒரு ஜெபத்தில் இந்த தீமையை கொண்டு வந்து கத்தர் நிறுத்துகிறார். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோதனைக்குள் பிரவேசிக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தீமை நின்று எல்லா ரட்சித்துக் கொள்ளும். அது ஒரு ஜபமா இருக்க வேண்டும். என் தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா, தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாங்க. என்னை ரட்சித்துக் கொள்ளும், தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். வேண்டுதல் செய்யும், ஜபத்திலே கொண்டு வந்து நிறுத்து. பிசாசி எந்த தீமையும் கொண்டு வந்து உன்னை தாக்காதபடி தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா என்று வேண்டுகிற ஒரு இதயமா இருக்க வேண்டும். வேண்டுகிற ஒரு ஆத்மாவ இருக்க, வேண்டுகிற ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய, கர்த்தர் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17:15 இவ்விதமாக சொல்லுகிறது, அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி அல்ல, தீமையானவர்களிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளக்கூடாது, தீமையானவனிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். இது ஒரு வேண்டுதல். அப்போ தீமையை கொண்டு வருகிறவன் பிசாசு. தீமையை நம்மத்திலே, குடும்பத்திலே விதைக்கிறவன் பிசாசு. ஆண்டவரிடத்தில் எந்த தீமையான காரியங்கள் வராததற்கு முன்னே என்னை காத்துக்கொள்ள என்று ஜெபிக்கிற விசுவாசித்தான். வந்த பிறகு அனுப்பிவிடுறதை விட வராதுக்கு முன்னே ஜெபிக்க வேண்டும். அந்த பிறகும் ஆண்டவரை துதி செலுத்தி ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரெண்டு தெசலோனிக்கர் 3:3 கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீமையானவனிடமிருந்து காத்து கொள்வார். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் உண்மையில் இருக்கிற கர்த்தர். அந்த உண்மையான கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர் அவர், வாதாடுகிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார். அவர் உன்னை உறுதிப்படுத்துகிறார், நிலை நிறுத்துகிறார், தள்ளாதபடி இருக்க காப்பாற்றுகிறார், தீமை நின்று காத்துக்கொள்வார். அவர் கூட இருக்கிறாரு, எந்த தீமை வந்தாலும் காத்துக்கொள்வார், எந்த தீமை வந்தாலும் காத்துக்கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். 1 பேதுரு 5:10 சிறிது காலம் பாடுபட்ட பின் சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். சிறிது காலம், சிறிது காலம் பாடுபட்ட பின், அப்போ சிறிது காலத்தில் பாடுபட்ட, உபத்திரம் அடைந்த, தீமை அடைந்த எங்களுக்கு கர்த்தராகிய தேவன், கிருபையுள்ள கர்த்தர், மாறாத கர்த்தர், வல்லமுள்ள கர்த்தர், ஜீவிக்கிற கர்த்தர், சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். பூரணப்படுத்துகிறார், நம்மை நிலைநிறுத்துகிறார், அவர் நம்மை பலப்படுத்துகிறார். எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசித்து பாரு, பலப்படுத்தி சிறிது காலம் தொடர்கிறது தீமை, தொடர்கிறது பாடுகள், தொடர்கிறது நெருக்கங்கள், தொடர்கிறது அவமானங்கள், தொடர்கிறது வேதனைகள், தொடர்கள், இவையெல்லாவற்றில் இருந்தும் உன்னை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். ஆகவே உன் வாழ்க்கையில் என்ன தீமையை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், என்ன தீமை உன்னை மோதி கொண்டிருந்தாலும், என்ன தீமை பிசாசு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கு விரோதமாய் எடுத்துக்கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அந்த வார்த்தை உண்மையாகவே சத்தியம். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரியவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம். இந்த பெரியவருடைய நாமம் மகிமையின் நாமம். அந்த பெரியவருடைய நாமம் மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். ஆகவே இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் தம்முடைய மக்களை எல்லா தீமை, உபத்திரம், சோதனை, சத்ருடைய தாக்குதல்கள் மற்றும் ஆபத்தில் இருந்து விடுவித்து காத்து நடத்துகிறவர் என்று உண்மையை வலியுறுத்துகிறது, வலியுறுத்துகிறன. இவற்றை அடிப்படையாக கொண்டு ஞாயிறு ஆராதனைக்கான கர்த்தர் எல்லா தீமை நின்றும் விடுவிக்கிறார் என்ற இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் நம்மை காத்து கொள்ள கிருபை கொடுக்கிறது. தீமை நின்று விடுவிக்கின்ற கர்த்தரவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் பிசாசு உன்னுடைய விசுவாசத்திற்கு, உன்னுடைய பரிசுத்தத்திற்கு விரோதமா என்ன தீமையை கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் உன்னை காப்பாற்றுவார், உன்னை ஆதரிப்பார், உன்னை தாங்குவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், உன்னை சமைப்படுத்துவார். ஒவ்வொருத்தரும் நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் தம்முடைய பிள்ளைகளை இரத்தத்தை சிந்தி காப்பாற்றி மீட்ட தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர், துணையாய் நிற்கிற கர்த்தர். ஆகவே என்ன தீமை இருந்தாலும் உங்களுக்கு, என்ன நெருக்கங்கள் இருந்தாலும் உங்களுக்கு விடுவிக்கிற கர்த்தராய் உங்களை காப்பாற்றுகிற கர்த்தரா இருப்பாராக. இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனா இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். தீமை நின்று விடுவிக்கிற கர்த்தர் நீர், தீமை நின்று எங்களை காப்பாற்றுகிற கர்த்தர், பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துகிற கர்த்தரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். எம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காத்து கொள்ளும், ஆதரியும் காப்பாற்றும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்ப உயிர் மிச்சு பெறட்டும். தீமை இருக்கிற நேரத்தில் சோதனைகள் கண்ணீர்கள் இருந்தாலும் அவர்களை நிலைநிறுத்தும், காப்பாற்றும், ஆதரியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். ஐயா,
1: ஆமேன், ஆமேன். என்ன தலைப்பு கொடுக்கறீங்க பாஸ்டர் இந்த செய்திக்கு?
0: கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர் அந்த செய்தி கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களை தான் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டு இந்த ஒருவர் சார்பிலும், மறு உழைப்பிலே கேட்க போகின்ற ஒரு சார்பிலும், ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற, கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே போய்க்கிறோம். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் திரும்பவுமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரை கருத்தில் ஒப்புக்கிறோம். நீங்கள் பாஸ்டர், நீங்கள் சண்டே ஒரு செய்தி கொடுக்க இயலுமா? அந்த சேம் டைம் 6:30 பாஸ்டர்.
0: 5:30
1: ஆரம்பமாக நீங்கள் 6:30 வந்தால் காணும்.
0: 6:30
1: ஆமாம்.
0: அது ஃபர்ஸ்ட் சண்டே இல்லீங்களா?
1: ஃபர்ஸ்ட் சண்டே என்னைக்கு? ஆமாம்,
0: ஆமாம். அதில் வந்து நான் 6:30 நான் வந்து ஒரு ப்ரோக்ராமில் இன்டர்நேஷ்னல் ரா போஷனும் கொடுக்குறேங்க.
1: ஓகே.
0: எனக்கு ஒரு 5:30 6:00 என்ன கூட ஓகே. 5:30, 6:15, 6:30 என்ன கூட பரவாயில்ல.
1: ஓகே, நீங்கள் அப்போ 5:30 ஜாயின் பண்ணுங்க பாஸ்டர். நாங்கள் ஒரு சில வர்ஷிப் செய்துட்டு உங்கள்கிட்ட தந்துட்டு பின் திருப்பி கண்டினியூ பண்ணுறோம்.
0: ஓகே,
1: ஓகே பாஸ்டர். ஓகே, நீங்கள் 5:30 ஜாயின் பண்ணுங்க பாஸ்டர்.
0: ஓகே, ஓகே,
1: ஓகே. காட் பிளஸ். ஆமென்,
0: காட் பிளஸ். ஆமென்,
1: ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் பால் லூயிஸ் கரன் அவர்கள் தேவசெய்தி எடுத்து வந்தார். பெண்ணியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து நிறைவு நேரத்தின் தேவசெய்தி எடுத்து வந்தார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே உங்களுக்கு உங்களுடன் பேசியிருப்பார் என விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு ஊடாக வழிநடத்துவாராக. பல 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற கர்த்தர் உதவி செய்வாராக. தள்ளிவு பெற கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளையும் ஊழியரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக அவருடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே சந்திக்க இருக்கிறோம். அபிஷேக ஆராதனையிலே எங்களுடைய காலை வேலை, அவருடைய மாலை வேலை, அந்த வேலை கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். காட் பிளஸ்.
0: ஆமென்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஒரு சில பாடலோடு இணைந்து அடுத்த நிகழ்ச்சியை ஜப வேலையில் இணைவோம்.

ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானவன் என்று சொன்னீரே. உம்முடைய ஞானத்தின் ஆவியை ஒரு விசை எங்க மேல் ஊற்றும் பரிசுத்த ஆவியானவரே, எங்க மேல் பலமாக இறங்கி வாரும்.

அப்போது அவள் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னீரே. நாங்கள் ஒவ்வொருவரும் சாத்தானை ஜெயித்திட, சாட்சி வாழ்க்கை வாழ்ந்திட, சரித்திர மனிதனாய் மாறிட.

என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அதிகமாக ஆசீர்வாதமாக இருந்த பாடல்கள் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் பாடிய அற்புதமான பாடல்கள். நான் வாழ்க்கையில் சோர்வான சமயங்களிலே எதிர்காலத்தை குறித்து குழப்பமாக யோசித்துக் கொண்டிருந்த நேரங்களிலே அவருடைய ஆறுதலான பாடல்கள் என்னை தேற்றியிருக்கிறது. அவருடைய எல்லாம் இயேசுவே என்ற ஒளிநாடாவில் இருக்கக்கூடிய பாடல்கள் என்னுடைய வாழ்க்கையில் அந்த காலகட்டத்தில் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த பாடல்கள். அப்பொழுது என்னுடைய இருதயத்தில் நான் எண்ணினேன், சுவாமி, என்றைக்காவது ஒரு நாள் நான் ஒரு சீடியை ரிலீஸ் செய்தால் நான் பாடுகிற பாடல்கள் என்னுடைய ஒளிநாடா வாழ்க்கைகளை தொடக்கூடியதாக இருக்க வேண்டும். மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆண்டவருடைய பிரசன்னம் அவருடைய வாழ்க்கையில இடைப்படுவதாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நான் யோசித்தேன். அதே போல ஆண்டவர் அற்புதமாக வெவ்வேறு வாழ்க்கைகளிலே என் மீட்பர் சீடிகளை அற்புதமாக பயன்படுத்தி பலருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எனக்கு தொடர்ந்து சாட்சிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்தில் ஒரு சகோதரர் எனக்கு போன் செய்து சொன்னார், பிரதர், நான் தூக்கில் தொங்குவதற்காக எல்லா ஆயத்தத்தும் செய்து விட்டேன். சரி, தூக்கில் தொங்கலாம் என்று போவதற்கு முன்பாக எனக்குள் ஒரு சிறு குரல் கேட்டது, நீ ஒரு நல்ல கிறிஸ்தவ பாடலை ஏன் கேட்கக்கூடாது என்று. அந்த சமயத்தில் உங்களுடைய வால்யூம் இரண்டில் இருக்கக்கூடிய கலங்காதே மனமே என்ற பாடலை நான் கேட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற பாடலாக இருந்தது. அந்த பாடலை கேட்டவுடன் என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் எனக்கு இடைப்படுவார், எனக்கு உதவி செய்வார், என் சூழ்நிலை மாறும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அந்த பாடல் தான் காரணம் என்று சொன்னார். அதே போல சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் சரீர ரீதியாக ஆண்டவர் எப்படி அற்புதத்தை கொடுத்தார் என்பதும் எனக்கு சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறார்கள். நிறைய பேர் சோர்வான இருந்த வேளைகளிலும் தற்கொலை செய்யலாம் என்று நினைத்த நேரங்களிலும் நான் வெவ்வேறு தேசங்களுக்கு செல்லும் பொழுது இதை சாட்சியாக சொல்லுவார்கள். நான் இதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் ஒரு அற்புதமான பாடல். அதில் வரக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுவார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடல். என்னுடைய வாழ்க்கையில உண்மையாகவே தனிப்பட்ட வேலைகளிலே பிராக்டிக்கலாக நான் இதை சாட்சியாக சொல்ல முடியும். இப்பொழுதும் இந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எங்கள் குடும்ப சூழ்நிலையில சுவாமி எங்களை கண்ணோக்கி பாரும், எங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே, நாங்கள் வேற யாரையும் நோக்கி பார்க்கவில்லை, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு ஜெபத்தோடு இந்த பாடலை கேட்போமா?

சங்கீதம் 17 15 வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அதே பாக்கியத்தை அடிமைக்கும் கொடுத்தீரே, உம்மை துதிக்கிறேன்.

வாழ்வு தரும் இயேசுவின் வார்த்தைகள், வேதாகமத்திலிருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். இந்த வானொலியில் 365 நாளும் வாசித்து முடிக்கத்தக்கதாக வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டிலிருந்து சில அதிகாரங்களையும் புதிய ஏற்பாட்டில் சில அதிகாரங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்ப இருக்கின்றோம். வேதாகமத்திலிருந்து இதை ஒரு வருடம் முழுவதும் வாசித்து முடிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.

ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். வேதாகமத்திலிருந்து வாழ்வை எமக்கு தரும் வார்த்தைகள். இந்த சங்கமம் வானொலியில் ஒவ்வொரு நாளும் ஒலிபரப்பப்படுகிறது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

தரும் இயேசுவின் வார்த்தைகள், வேதாகமத்திலிருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். ஒவ்வொரு கேளுங்கள், ஆசீர்வாத கொள்ளுங்கள்.

ஹல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே, பூமியில் உள்ளவைகளே, கர்த்தரை துதியுங்கள். சூரியனே, சந்திரனே, நட்சத்திரமே, மகாமச்சங்களே, அக்னியே, கல்மழையே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ராஜாக்களே, வாலிபரே, கண்ணியரே, அவரை

0: Recording in progress.
1: Praise the Lord, sir.
2: Praise the Lord.
1: Amen. நினைத்து உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்த விதைக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவராகவே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், மறுவலை கேட்க போன்ற ஒருவரையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அருமையானவர்களை எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஆபிரகாம் அவர்கள் மன்னிக்க வேண்டும். பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் எங்களுக்காக, உங்களுக்காக எடுத்து வர போற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென்.
2: ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஆமேன். ஆகவே அதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை இன்றும் காண்போம், என்றும் காண்போம். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மேன்மையாக, மகிமையா, வெற்றிகரமாக நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள் நீர் கிரியை செய்கிறவராக இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிரியை இப்பொழுதும் எங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறதற்காக, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக, எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயும் பூரண விடுதலை, பூரண நன்மை இப்பொழுது இன்றைக்கு மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி. உம்முடைய மகிமையை காண்பார்களாம், விடுதலை உண்டாயிருப்பதால் இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம் மத்தேயு 5 43 வசனத்திலிருந்து 48 வசனம் வரைக்கும் வாசிப்போம். இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. நாங்கள் இலகுவாக அல்லது வேகமாக இவைகளை படித்து விட்டு கடந்து செல்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் உட்கார்ந்து தியானிப்பது கம்மியாக, குறைவாக இருக்கிறது. அதனால்தான் வேத தியானம் மிக மிக அவசியம். ஆமென். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உனக்கு அடுத்தவைகளை சிநேகித்து உன் சுத்திருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்ப மிக முக்கியமான ஒரு காரியம், கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுடைய கடமை என்று சொல்வதை பார்க்கலும், எங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டுமானால், எங்களுக்கு எங்களை பகைக்கிறவர்களை நாங்கள் சிநேகிக்க வேண்டும். அப்படி சிநேகிக்கும் பொழுதுதான் நாங்கள் அவர்கள் மூலமாய் கிரியை செய்கிற சத்துருவை நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆமென். ஆனால் அநேக வேளைகளில் எங்களுடைய மாமிசம் என்ன செய்கிறது? அவர்களுக்கு விரோதமாய் ஓட்டோமேட்டிக்காய் கிரியை செய்கிறது. அல்லது எங்களுடைய மாமிசம் என்னத்தை விரும்புகிறது? அவர்களுக்கு தவறான காரியம் நடக்க வேண்டும், தேவனுடைய நியாய தீர்ப்பு மேற்கொள்ள வேண்டும். இப்படியாகத்தான் எங்களுடைய உள்ளம் பிரயாசப்படுகிறது. அப்படி செய்யாமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை நேசிக்க வேண்டும். கவனியுங்கள், பழைய உடன்படிக்கையின்படி உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறது. இது வந்து பழைய உடன்படிக்கை. ஆனா இயேசுவின் படி, புதிய உடன்படிக்கையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்படி சிநேகிக்கும் பொழுதுதான் அந்த சத்துரு ஆருக்கு விரோதமாக அல்லது நமக்கு விரோதமாக கிரிகை செய்கிற சத்துருவினுடைய கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படும், அழிக்கப்படும். ஆமென். அப்படி இல்லாவிட்டால் என்ன செய்யப்படாது? அது அழிக்கப்பட மாட்டாது. அது இன்னும் விரோதமாய், இன்னும் அநேகமாய் என்ன செய்யும்? மல்டிப்ளை ஆகும், பெருகும். அப்ப சத்துருவின் கிரிகை என்பதை அறிந்து அதனால் தான் அவர்கள் எனக்கு விரோதமாய் சத்துருவாய் கிரிகை செய்கிறார்கள் என்று அறிந்து மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராடாமல் அந்த ஆவிக்கு விரோதமாய், அந்த ஆவியை எப்படி என்னால் துரத்த முடியும், எப்படி நிர்மூலமாக்க முடியும் என்று சொன்னால் சிநேகிப்பதன் மூலமாய். ஆமென். அன்பின் மூலமாய்த்தான் விடுதலை அங்கே உருவாக முடியும். பகைப்பதன் மூலமாய் அங்கே விடுதலை உருவாக்க முடியாது. அவர்களை சத்துருவாக, சத்துருவானவன் பிசாசானவன் செயல்பட வைக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் நாங்களும் அவர்களுக்கு விரோதமாய் சத்துருவாக எதிரிகளாக மாற வேண்டும் என்பதே பிசாசினுடைய தந்திரம். ஆனால் ஈஸியாக அவனுடைய வலையிலே நாங்கள் விழுந்து விடுகிறோம். யாராவது நமக்கு விரோதமாய் கிரியை செய்தால் நாங்களும் அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய அல்லது பேச அல்லது மற்றவர்களுக்கெல்லாம் இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? கிரியை செய்கிறோம். ஆனால் அப்படி செய்யாமல் அவர்களை சிநேகித்து அவர்களுக்காக ஜெபிக்க, அந்த சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாகும்படி ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அதைத்தான் இயேசு கூட செய்கிறார். இயேசு, உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் செய்யாமல் எங்களை செய்ய சொல்லி ஒரு பொழுதும் செய்ய மாட்டார். நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் அவரை போலவே நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம், தேவ திட்டம். நாங்கள் ஒரு வேளை சொல்லலாம் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று, ஆனால் நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுகிறோம், அதுதான் முக்கியம். ஆமென். கேட்கிறவர்களாய் அல்ல, செயல்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். கவனியுங்கள், ரோமர் அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நாம் பாவிகளாயிருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, கவனியுங்கள், நாங்கள் பாவிகளாய், எதிரிகளாய், தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்ப சத்துருக்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது அவர் நம்மை சிநேகித்தார். அதனால்தான் பூமிக்கே கடந்து வந்து நம்மை விடுதலையாக்க கிரியை செய்த. ஆமென். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்ல. நிச்சயமாமே, நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்க அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, மரண பரியந்தம் குமாரனை ஒப்பு கொடுத்ததினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது, மீட்கப்படுவது, விடுதலையாக்கப்படுவது, சுகத்தை பெற்றுக் கொள்வது அதிக நிச்சயமாகும். ஆமென். அப்ப நாங்கள் இப்பொழுது பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்ட பிறகு அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்மை மேற்கொள்ளுவது, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சூழ்நிலையை, நம்முடைய நாம் கையிட்டு செய்கிற காரியங்களை அவைகள் மேற்கொள்ளுவது அதிக நிச்சயமாமே. ஆனால் அநேக வேளைகளிலே இதை நாங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறோம். தேவன் அவருடைய நேரத்தின்படி, அவருடைய காலத்தின்படி தான் செய்வார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவர் செய்து முடித்தார். ஆமென். இன்று நாங்கள் இதை விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். நான் போற போற இடத்துல எல்லாம் நிறைய எண்ணத்தை அறிகிறேன். எவ்வளவோ சாட்சிகள் அவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், அவர்கள் இந்த சத்தியத்தை இந்த ரேடியோவிலே சொல்லப்படுகிற காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ணுகிறார்கள். இந்த மெசேஜை கேட்டு ஒரு சகோதரி சொன்னார், நான் எப்பொழுது சொந்து போற நேரத்தில் எல்லாம் நான் இந்த மெசேஜை கேட்டு என்ன செய்கிறேன், உற்சாகமடைகிறேன். உற்சாகமடைகிற மாத்திரமல்ல, எனக்கு நன்மை உண்டாயிருக்கிறது. ஆமே. ஆகவே இது என்னுடைய வசனம் அல்ல, இது தேவனுடைய வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நான் ஒரு டெலிவரி மேன், உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை டெலிவர் பண்ணுகிறேன். உங்களுடைய விசுவாசம் உங்களை விடுதலை ஆக்குகிறது. ஆமே. நீங்கள் தேவன் மேல் வைக்கிற அந்த விசுவாசம் உங்களை என்ன செய்கிறது, விடுதலை ஆக்குகிறது. ஆமேன். நீங்கள் மறுபடியும் நாங்கள் மத்தேயு 5:43-48 வாசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அப்ப முதலாவது உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், இரண்டாவது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அப்ப இதை நாங்கள் செய்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறோம் அநேக வேளைகளில், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அநேகருக்கு இந்த காரியம் வந்து ரொம்ப கடினமா இருக்கிறது, மற்றவர்களை ஆசீர்வதிப்பது. அநேகர் மன்னிக்கிறதுக்கே என்ன செய்யறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் இலங்கையில. அந்த சகோதரர் எனக்கு சொல்லியிருந்தார், எனக்கு விரோதமாய், அவருக்கு விரோதமாய் சில பேர் கிளம்பி கிரியை செய்தார்கள், ஆகவே அவர்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். அவர்கள் புழு புழுத்து செத்து போனார்கள் என்று ரொம்ப பெருமையாக சொன்னார். பிரியமானவர்களை, அதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுவது. ஆபேலின் இரத்தம் என்ன சொல்லுகிறது, பழிக்கு பழி வாங்கு என்று கூப்பிடுகிறது. ஆனால் இயேசுவின் இரத்தமோ மேன்மையான காரியங்களை, மன்னிப்பை, விடுதலையை, உயிர்த்தெழுதலை பேசுகிறது. ஆகவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் அந்த சத்துருவின் தந்திரத்தில் இருந்து, கிரியையில் இருந்து நாங்கள் முதலாவது விடுதலை ஆகும். ஆமேன். இரண்டாவதாக அவர்களை ஆசீர்வதிப்பதனால் அவர்கள் விடுதலை ஆக்கப்படுகிறார்கள். அந்த பிசாசின் கிரியையில் இருந்து, ஆதிக்கத்தில் இருந்து அவர்கள் விடுதலை ஆக்கப்படுகிறார்கள். தவுலை குறித்து உங்களுக்கு தெரியும், தவுல் தாவீதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான், ஆயிரக்கணக்கான, தவணைகள் நூற்று கணக்கானதல்ல, ஆயிரக்கணக்கான போராளிகளை கூட்டி கொண்டு தாவீதை தேடி வருகிறான். தாவீது இருக்கிற அதே குகைக்குள்ளே, அல்லது அதே குகைக்குள்ளேதான் அவர்களும் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துக்கு வந்து அந்த குகைக்கு பக்கத்திலேதான் தவுலும் என்ன செய்து கொண்டிருக்கிறான், தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த இடத்திலே தாவீது என்ன செய்கிறான் என்று
0: சொன்னார்,
2: அங்கியின் நுனியை வெட்டி, நாய்க்கிலே அவர் சவுல் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கியினுடைய நுனியை கட் பண்ணி அவன் அங்கே வைத்திருக்கிறான். அடுத்த நாள் காலையிலே அவன் சவுலை கூப்பிட்டு, இங்கே பாரு, கர்த்தர் உம்மை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார், ஆனால் நானோ உமக்கு விரோதமாய் கிரிகை செய்கிறவன் அல்ல, உம்மை அழிக்கிறவன் நான் அல்ல, உம்மை அழிக்கும்படி நான் வரவில்லை, உம்மை சபிக்கும்படி நான் வரவில்லை. ஆகவே நான் உமக்கு எதிரி கிடையாது என்று சொல்லி அங்கே அவன் ஆசீர்வதிக்கிறான். அப்படி சொன்னதினால் நடந்த காரியம் என்ன என்று சொன்னால், சவுன் இல்லை இவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சவுனுக்குள்ளே இருந்த அந்த ஆவி அவனை விட்டு வெளியேறினதினால் இப்பொழுது சவுல் அவனை ஆசீர்வதிக்கிறான், நீ இஸ்ரவேலின் ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி தீக்கரசரிசனம் உரைக்கிறான். அப்ப சவுலையா தாவீது ஆசீர்வதித்ததின் நிமித்தம் கவனியுங்கள், அவனுக்குள்ள இருந்த சவுலுக்குள்ள இருந்த பிசாசு ஓடி போகிறது. இரண்டாவது எனிமியே எனிமியாய் வந்தவனே இப்பொழுது என்ன செய்கிறார், தாவீதனுடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக நிலைத்திருப்பதாக நீ ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி என்ன செய்கிறான், ஆசீர்வதித்து விட்டு கடந்து செல்கிறான். அப்ப கவனியுங்கள், இதுதான் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நடக்கிற காரியம். ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்றால் முக்கியமான ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியிருக்கிறோம். எங்களை சபிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பது ஈவன் அதிகம் மேல். ஏனென்றால் எவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளுகிறார்களோ ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு நிரந்தர விடுதலை கிடைக்கிறது. ஆமென். ஆகவே அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்பது அவர்களை ஆசீர்வதிப்பதால். அவர்கள் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் மேன்மையான மகிமையான ஆசீர்வாதம் என்ன, ரட்சிக்கப்படுது. ஆமென். தேவனே இவன் எனக்கு விரோதமாக எழும்பினபடினா இவன் அழிக்கப்படுவானாக என்று நாங்கள் நினைக்காமல், இவன் அழிந்து போவானாக என்று நினைக்காமல், உம்முடைய நியாய தீர்ப்பு மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் நினைக்காமல், மாறாக உம்முடைய ரட்சிப்பு இவனை மேற்கொள்ளட்டும் விடுதலையாக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா ரட்சிப்பு அவர்களை மேற்கொள்ளும். நிச்சயமாய் அவர்கள் இந்த பிசாசின் கிரியையில் இருந்து விடுதலை ஆவார். ஆமென். மத்தேயு கவனியுங்கள், மத்தேயு 27 24 25 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். காலம் சமீபமா கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரியத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இவனுடைய கவனியங்கள், ஜனங்கள் என்னத்தை வாயை துறந்து பேசுகிறார்கள் என்பதை பாருங்கள், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக அவனிங்க இருப்பதாக என்று சொன்னார்கள். எப்படி அறிக்கை எடுக்கிறார்கள் என்று பாருங்கள். ஆனால் நாங்கள் கவனிக்கிறோம், லூக்கா 23:34 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். அப்ப கவனியுங்கள், அவர்கள் சாபத்தை பேசுகிறார்கள், இவன் தங்கள் மேலே சாபத்தை பேசுகிறார்கள், ஆனால் இயேசுவோ அவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யார் எப்பேற்பட்ட சாபத்தை நம்மேல் பேசினாலும் நாங்கள் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் மேல் பேச வேண்டும். ஆமென். அப்படி பேசுவதனால் அவர்களை நாங்கள் விடுதலை ஆக்குகிறோம். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ திட்டம். அப்படியாகத்தான் தேவனே செயல்படுகிறார். அப்ப தேவனை தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதே தேவ திட்டம், தேவ சித்தமாய் இருக்கிறது. ஆமென். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். மூன்றாவதாம், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், இது மிக மிக முக்கியம். அநேக பிள்ளைகள் வந்து தேவனே என்னை ஆசீர்வதியும், தேவனே நான் இன்னும் ஏன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறேன், என்னில் இருக்கிற குற்றம் என்ன, குறைவு என்ன என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய குணாதிசயத்தை கவனியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பது அவருடைய குணாதிசயம். சபிப்பவனையே அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய உங்களை ஏற்கனவே அவர் ஆசீர்வதிக்காமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. பகைக்கிறவர்களையே அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் பகைக்காமல் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்காதிருப்பது எப்படி? ஆனால் ஒரு பழைய மைண்ட் செட்டிலே நாங்க ஓடிட்டு இருக்கிறோம். நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்டா, நான் என்ன செய்தால் தேவன் எனக்கு என்ன செய்வார், ஒருவேளை நான் சரியா செய்யலையோ, ஒருவேளை நான் சரியா தேவனுடைய சித்தத்தை செய்யலையோ, அல்லது தேவனுக்கு பிரியமா நடக்கலையோ, ஒருவேளை என்னுடைய பேரண்ட்ஸ் அப்படி செய்யலையோ, இப்படியாக நான் ஏதோ ஒரு தவறான காரியங்களோடு என்னை இணைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறேனே அல்லாமல், கிறிஸ்துவோடும் அவருடைய அன்போடும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் இப்படியான காரியங்களுக்கு காரணம். அவரை நான் சரியாக அறிந்து கொள்ளவில்லை, அவருடைய அன்பை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. கவனியுங்கள், 1 தீமோத்தேயு 1 13 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். போல் இதிலே தன்னை குறித்து பரிசுத்த போல் எழுதுகிறார், முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவவிசுவாசத்திலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பூரணமாய் பெருகி, ஏனென்றால் அவர் தண்டிக்காமல் மன்னித்தார். மன்னித்தது மாத்திரமல்ல, அவனை அபிஷேகித்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு எல்லா விதமான வெளிப்பாட்டையும் கொடுத்தார். ஆமென். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களின் பிரதான பாவி நான். அப்ப கவனிங்க, பிரதான பாவியாகிய என்னை தேவன் இப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், தேவனை குறித்து தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சுபாவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. உன் சத்துருவை சிநேகி என்று சொல்லுகிற தேவன் எங்களையும், நாங்கள் சத்துருக்களா இருக்கையிலே சிநேகித்து நம்மை தேடி வந்தார். நாங்கள் அநேக காரியங்களை சாபமாய் பேசின பொழுதிலும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த இரத்த பலி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று சாபத்தை நாங்கள் வாங்கி கொண்ட பொழுதிலும் அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படி இவர்களை மன்னியும் பிதாவே என்று அவர் எங்களுடைய தவறான ஜபங்கள், தவறான எண்ணங்களை கேன்சல் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அப்ப நாங்கள் அவருடைய புத்திரராய் செயல்பட வேண்டும் என்பது தேவ சித்தம், தேவ திட்டம். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, இதுதான் தேவனுடைய சுபாவம். பிரியமானவர்களை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள், தீயோர் மீது நல்லோர் மீது தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மீது அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நீங்க சுபாவத்தின்படி பார்க்கும் பொழுது கவனியுங்கள், அவன் விசுவாசியும் நல்லா படிக்கிறான், அவனுக்கு நல்ல மூளை கொடுக்கப்பட்டிருக்கு, அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது, அவனுக்கும் சூரியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சந்திரன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுவாசம் காற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் சுவாசிக்கும்படி, அவனுக்கு நல்ல ஹெல்த் தேவன் கொடுத்திருக்கிறார், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகளை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு என்னத்தை எல்லாம் கொடுத்தாரோ அதே காரியங்களை தான் அவங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். பாரபட்சமே அல்ல. ஏனென்றால் நாளைக்கு அவன் என்ன சொல்ல முடியாது, இல்லை உம்முடைய அன்பை எனக்கு காண்பிக்கவில்லை, என்னை நீர் சபித்து போட்டீர் என்று அவன் சொல்ல முடியாது. தேவன் நல்லோரையும் தீயோரையும் என்ன செய்கிறார், ஆசீர்வதித்த தேவனாய் இருக்கிறார். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள சகலதும் நமக்கும் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், உண்மையிலேயே பிசாசன் பிள்ளைகள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை, ஏனென்றால் அவங்க எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் அதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே பிசாசு அவர்களை ஆளுகை செய்கிறான். ஆனால் தேவனுடைய சுபாவம் என்ன, அவர் தீயோர் மீது நல்லோர் மீது தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லது? அப்ப இந்த உலகமே அப்படித்தான் செய்யிட்டு இருக்கு. அப்ப அதே போல நாங்கள் செயல்படுவோமானால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படவில்லை என்பதாக அர்த்தம். ஆமென். இதை நாங்கள் செய்தாலே நிறைய பேரை நாங்கள் விடுதலை ஆக்குகிறவர்களாய் இருப்போம். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்ப நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் தேவன் நன்மை செய்வாரானால் தேவன் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்ப நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல, தீமை செய்கிறவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பதை எங்களுடைய கண்களாலே பார்க்க முடிகிறது இந்த உலகத்தில். அதை பார்த்து தேவன் அவனை கூட ஆசீர்வதித்து இப்படியா வைத்திருக்கிறாரே, அப்ப அவனை காட்டிலும் நான் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று எண்ணாமல், இவனெல்லாம் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, நான் இப்படி இருக்கிறேனே, என்னவோ தானோ தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்று நான் பேசுவேனானால் என்னுடைய சத்துருவை நான் சிநேகிக்கவில்லை, என்னை சபிக்கிறவனை நான் ஆசீர்வதிக்கவில்லை. ஆனால் அப்படி செய்யும்படிதான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். அப்படி செய்வதனால் எனக்கும் உங்களுக்கும் பெரிதான ஆசீர்வாதம் உண்டு. அவர்களால் முடியாது, என்னை சபிக்கிறவனால் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஏனென்றால் தேவ சுபாவம் அவர்களை மேற்கொள்ளவில்லை, அவர்களால் தங்களை விடுதலையாக்கி கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் ஆசீர்வதிப்பதனால் நாங்களும் விடுதலை ஆகிறோம், மற்றவர்களையும் விடுதலை ஆகிறோம். நாங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், மற்றவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. அப்ப கவனியுங்கள், எது பூரண சற்குணம் என்றால் உங்கள் சத்துருவை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இது என்னவாம், உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. இது பிதாவின் பூரண சற்குண குணாதிசயங்கள். நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்றால் முடிஞ்சா செய்யுங்க, இல்லாட்டி விட்டுட்டு போங்க என்பதாக அல்ல. அப்படியா இருக்க அடவீர் என்று தேவன் நம்மேல் பேசுகிறார். ஆமென். இப்படியாய் நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் போகிற இடங்களில் எல்லாம் ரட்சிப்பு மேற்கொள்ளும். அநேக வேளைகளிலே மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது, விரோதமாய் வரும் பொழுது நாங்கள் அப்படியே ஒதுங்கிக் கொள்ளுகிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செயல்படுவதில்லை. எப்படியெல்லாம் அவர்களை ஆசீர்வதிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபித்து அவருடைய தேவை என்ன, அவருடைய பிரச்சனை என்ன என்பதை அறிந்து அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க தவறுகிறோம். ஆனால் தயவு செய்து இதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம். இதை நாங்கள் செய்வோமானால் நிச்சயமா தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து மேற்கொள்ளும். ஆமென். எபேசியர் 2:4 9 வரைக்கும் வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். அப்ப நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. உங்களுடைய ஆசீர்வாதம் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது, உங்களுடைய சுகம் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆமேன். சரீரத்தின் பலன் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆமேன். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே மீட்கப்பட்டோம், சுகமாக்கப்பட்டோம், விடுதலை ஆக்கப்பட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க பண்ணுவதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, ஆமென், உன்னதங்களிலே அவரோடு கூட

0: இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அவரோடு கூட உட்காரவும் செய்தார், செய்வார் அல்ல செய்தார். அப்ப இப்ப நாங்கள் தனியே அல்ல, அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. இது மிகவும் முக்கியம். தேவன் பெற்றுக் கொடுத்த சகலத்தையும் எப்படி பெற்றுக் கொள்வது? விசுவாசத்தை கொண்டு. கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் பெற்றுக் கொள்ளுகிறது. ஆமென். இது உங்களால் உண்டானது அல்ல, நம்முடைய கிரியையினால் அல்ல, நாம் எவ்வளவு கொடுத்தோம் என்பதனால் அல்ல, எவ்வளவு ஒறுத்தோம் என்பதனால் அல்ல. இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. ஆமென். இது தேவனுடைய ஈவு. ஆமென். ஆகவே தேவன் தம்முடைய ஈவினாலே, ஈவின் மூலமாய் இனமாக இலவசமாக சகலத்தையும் உங்களுக்கு கொடுத்து தீர்த்து விட்டார். அவரையே கொடுத்தவர், அவரோடு கூட எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளியிருக்கிறார். ஆகவே ஜெபம் அன்பின் பிதாவே, வாருமையா தாருமையா என்பதாக அல்ல, நீர் ஏற்கனவே வந்து எனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்து உம்மோடு கூட என்னை எழுப்பி உம்மோடு கூட உட்காரவும் பண்ணியிருக்கிறீர், என்னை உயிர்ப்பித்திருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையை, சரீரத்தை, பைனான்ஸை உயிர்ப்பித்திருக்கிறது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பித்திருக்கிறது, தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்திருக்கிறது, உயிர்ப்பித்திருக்கிறது. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்து முடித்த சகல ஆசீர்வாதம் இப்பொழுது மேற்கொள்ளுவதால், சுகம் மேற்கொள்ளுவதால், ரட்சிப்பு மேற்கொள்ளுவதால், மீட்பு மேற்கொள்ளுவதால், விடுதலை மேற்கொள்ளுவதால், உண்மை அறிகிற அறிவு இன்னும் அதிகமாய் மேற்கொள்ளுவதால் உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்து. ஆகவே என்றென்றைக்கு அவர்கள் உயிரோடும் அதிலே பலகி பெருகவும் பண்ணுகிறவராயும் இருக்கிறது. இப்பொழுதே மேற்கொள்ளுவதால், இப்பொழுதே மேற்கொள்ளுவதால் இயேசுவின் நேற்று நாம இருக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இயேசு எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார், அவற்றை எங்களுக்காக தந்தும் இருக்கிறார், அவற்றை பெற்றுக்கொள்ள நமது விசுவாசம் மட்டும் போதும். ஆமீன். நன்றி பாச தேவ செய்திக்குடாக வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர்தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு ஒழிப்பிலே கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும், அதே வேளையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போன்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை சித்தமானால் நாளைய நாளிலே இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சொல்லி அப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயில் இருந்து இணைந்து பிரைம் மினிஸ்டரி சார்பாக மாலை வேளையில் இணைந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். விசுவாச வார்த்தைகள், விசுவாசத்தை பெற்றுக் கொள்வதுதான் நமது காரியம். ஆமேன். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆமேன். இந்த வேளையிலும் அவருடன் விடை பெற்றுக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆமென்.
2: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நற்செய்திகளை கேட்க செய்கிற நாளாயும், கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை தருகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயும், வருங்காலங்களை குறித்து அச்சத்துடனும், காத்திருப்புகளுக்கு பதில் தாமதமாவதால் உண்டாகின்ற பயத்துடனும் காணப்படுவதால், அதை குறித்து புலம்பியபடி என்ன ஆகுமோ எப்படி மாறும் என்று செல்வோம் என்று

0: அநேக கேள்விகளுடன் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்ற உங்களின் இருதயத்திற்கு ஏற்ற ஆறுதலையும் பதிலையும் கர்த்தர் இன்றைய நாளில் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு உங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றார். உங்களின் சிறையிருப்புகளுக்கு விடுதலையை தருகின்றார். நன்மைகள் உங்களுக்கு உண்டானவைகள் உங்கள் வீடு தேடி வரும்படி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை நேசித்த பிள்ளைகளின் கண்ணீர் நிலையை மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை.
1: நாமத்தில் வானொலி டீம் சார்பில் என் சார்பில் குடும்பத்தின்

0: வாரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழிநடத்துவாராக. புதிய ஆசீர்வாதங்கள் மூலமாக பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு தரப்போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் மீதியானவற்றை பொறுப்பெடுப்பார். இந்த வேளையிலும் அவரையும் வரவேற்போம்.
1: அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். மாத்திரம் அல்ல, அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஆகவே எல்லாவற்றையும் எங்களால் ஜெயம் கொள்ள முடியும். கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறபடினால், அவரே ஜெயத்தை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறபடினால், அவரே எங்களுடைய ஜெயமாய் இருக்கிறபடினால், எங்களால் எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும். ஆமேன். ஏனென்றால் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம், எபேசியர் 6:10 இருந்து, அதாவது எங்களுடைய ஆயுதங்கள் எங்களுடைய போராட்டங்கள் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னால், அவைகள் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகின்றன. ஆனால் அதை ஜெயிக்கும்படியாய் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லா அதிகாரத்தையும் வல்லமைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதென்றும் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே சர்வாயுத வர்க்கம், இது வந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி நாங்கள் அநேக காரியத்தை பார்த்தோம். சத்தியம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று பார்த்தோம். அதற்கு அப்புறமாக இரண்டாவதாக தேவனுடைய நீதி, இந்த நீதியை குறித்து நீங்கள் அதிகமாக தியானிக்க வேண்டும். ஏனென்றால் தேவ நீதி உங்களை உருவாக்குவது, உங்களை விடுவிப்பது, உங்களை உயிர்ப்பிப்பது, உங்களை புதுப்பிப்பது, உங்களை பரிசுத்தமானாய் வைத்திருப்பது, பாதுகாப்பது, எல்லாமே தேவ நீதி. ஆமென். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து, நம்முடைய சாபங்களுக்காக அவர் அந்த சாபங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய குறைவுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நிறைவினால் நம்மை நிறைத்திருப்பதுதான் தேவ நீதி. ஆமென். அப்ப தேவ நீதி எங்களுக்கு பெரிதான ஒரு ஆயுதம். பிசாசு எங்களை குற்றப்படுத்த வருவான், ஆனால் உன்னை தேவன் அழிப்பார் என்று சொல்லுவான். ஆனால் இல்லை இல்லை, தேவன் அழிக்க வரவில்லை, மாறாக அவர் என்னை உருவாக்க வந்திருக்கிறார், என்னை புதிதாக பிறப்பித்திருக்கிறார். ஆமேன். என்னை அழிக்க வரவில்லை, என்னை விடுதலையாக்க வந்திருக்கிறார். இருளின் ராஜ்யத்தில் இருந்து என்னை விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆமேன். ஆகவே அதுதான் தேவ நீதி. அப்ப இதை குறித்து இன்னும் அதிகமாக தியானித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவ நீதி எங்களை உருவாக்குறதாய், பாதுகாக்கிறதாய், எங்களை உயிர்ப்பிக்கிறதா, எங்களை புதுப்பிக்கிறதா, எங்களை எழுந்து பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதாய் இருக்கிறது. ஆமேன். மாத்திரமல்ல, சமாதானத்தின் சுவிசேஷம் குறித்து நாங்கள் பார்த்தோம். பிதாவோடு கூட நாங்கள் ஒப்புரவாகி விட்டோம். ஆமேன். இனித்தான் நாங்கள் அதிகமாய் உவாசித்து அதிகமாய் ஜெபம் பண்ணி ஒப்புரவாகுவது அல்ல, எங்களுடைய கிரியையினால் நாங்கள் ஒப்புரவாகுவது அல்ல, இயேசுவின் மூலமா நாங்கள் ஏற்கனவே பிதாவோடு ஒப்புரவாகிவிட்டோம். 4வதாக நாங்கள் பார்க்கிறோம், பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கு மேலாக விசுவாசம் என்னும் கடகத்தை எடுத்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அப்ப இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று. விசுவாசம் கேள்வியினால் வரும். தேவ வார்த்தை அறிய அறிய அறிய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்குள்ளே திரிகை செய்கிறதா இருக்கிறது. இது ஏதோ என்ன இல்ல, இது வந்து அதிகமா விவாசித்து அதிகமா ஜபித்து பெற்றுக் கொள்ளுகிறது அல்ல, தேவ வசனத்தை அப்படியே விசுவாசிப்பதனால் பெற்றுக் கொள்வது. அவர் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது எல்லாம் முடிந்தாயிற்று என்று விசுவாசிப்பது. தேவனே நமக்குள்ள இருக்கும் பொழுது விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. விசுவாசத்தின் தொடக்கமும் விசுவாசத்தின் முடிவுமாய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப அவர் செய்த காரியங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது, விசுவாசத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தொடக்குவிக்கிறது. அதே போல அவர் செய்து முடித்தவைகள் தான் எங்களுடைய விசுவாசத்தை நிறைவு பெற செய்கிறது. ஆமேன். ஆகவே இவைகள் எல்லாம் அவராலே, அவருடைய வார்த்தையாலே, அவருடைய வார்த்தைகளை அறிவதனாலே, கேட்பதனாலே நமக்கு விசுவாசம் வருகிறது. ஆமேன். ஆகவே விசுவாசிப்போமானால், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போமானால், அவன் பொல்லாங்க நேயும் அக்கினி ஆஸ்திரங்கள் இவைகள் எல்லாம் என்ன, அவநம்பிக்கைகள். எல்லா காரியத்திலும் என்ன செய்கிறான், அவநம்பிக்கைகளை விதைக்கிறான், சந்தேகங்களை கொண்டு வருகிறான். தேவ வசனத்துக்கு விரோதமாய், தேவ வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய் அவன் என்ன செய்கிறான், அவவிசுவாசத்தை கொண்டு வருகிறான், சந்தேகத்தை கொண்டு வருகிறான். ஆனால் அவைகளை எங்களால் ஜெயிக்க முடியும் எப்பொழுது என்று சொன்னால், தேவ வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, அவர் செய்து முடித்தார் என்பதை அறியும் பொழுது, எல்லாவற்றிற்கும் மேலாக உலகத்தின் இறுதி பரியந்தமும் சதா நாட்களிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறைவும் இல்லை என்பதை விசுவாசிக்கும் பொழுது இவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமேன். நிறைவாகிய கிறிஸ்து, பூரணமாகிய கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குறைவும் இல்லை, பரிசுத்த குறைவில்லை, சுகையின குறைவில்லை, பலவீன குறைவு இல்லை. அவர் நமக்கு பலனாயிருக்கிறார், அவர் நமக்கு பரிசுத்தமாயிருக்கிறார், அவர் நமக்கு விடுதலையாயிருக்கிறார். ஈவன் அவருடைய வார்த்தைகள், அவர் செய்து முடித்தவைகள் தான் நமக்கு விசுவாசமாய் இருக்கிறது. ஆமேன். அப்ப அவரை நம்புவோமானால், முழுமையாய் அவரை நம்புவோமானால், அவர் செய்து முடித்தார் என்பதை நம்புவோமானால், இவைகள் இலகுவாக நம்மை மேற்கொள்ளும். ஆமென். யோவான் 11:40 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையான். இயேசு அவளை நோக்கி, இப்ப பாருங்க, மாத்தாளை நோக்கி என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய வல்லமை விளங்கும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும், தேவனுடைய உயிர்த்தெழுதல் வெளிப்படும், நீ விசுவாசித்தால் என்று சொல்லும் பொழுதே தேவன் என்ன சொல்லுகிறார், அவருடைய கரத்தில் அல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், இனிமேல் அவருடைய கரத்தில் இல்லை, நாங்கள் விசுவாசித்தால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவை நம்மை மேற்கொள்ளும் எப்படி என்று சொன்னால், நாங்கள் விசுவாசித்தால். கவனியுங்கள், Mark 9:23 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்ப யாருடைய கரத்தில் இருக்குன்னு சொல்றார், நாங்கள் எங்களுடைய ஜபத்தில் எல்லாம் என்ன சொல்லுகிறோம், உம்முடைய கரத்தில் தான் இருக்காண்டவரே, நீர்தான் செய்ய வேண்டும் ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரோ நம்மை பார்த்து, நம்மால் தான் இது முடியும், ஏனென்றால் அவர் செய்து முடித்தும் நாங்கள் விசுவாசிக்காவிட்டால் அதை பெற்றுக் கொள்ள முடியாது. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நாங்கள் என்ன சொல்லுகிறோம், உம்மால் தான் ஆகும் என்றும், ஆனால் அவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடும், அதுதான் வார்த்தை, எல்லாம் கூடும். ஒன்று அல்ல, ரெண்டு அல்ல, ஒரு காரியம் அல்ல, ரெண்டு காரியம் அல்ல, ஒரு சுவயனம் இல்ல, ரெண்டு சுவயனம் இல்ல, எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு பூரண விடுதலை. நாங்கள் விசுவாசித்தார், அவர் செய்து முடித்தார் என்று நாங்கள் விசுவாசித்தார், எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று நாங்கள் விசுவாசித்தார். சுகம் எங்கேயோ அல்ல, அவருடைய ராஜ்யமே நமக்குள்ளேதான் இருக்கிறது, சுகம் நமக்குள்ளேதான் இருக்கிறது. அதோடு ஒரு கனெக்ஷனை, ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். ஆமென். மத்தேயு 9:29 இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது என்று. அவனே, உங்களுடைய விசுவாசத்தின், அப்ப நாங்கள் என்னத்தை விசுவாசிக்கிறோமோ அதன்படிதான் தேவ வல்லமை கிரியை செய்கிறது. நான் விசுவாசிக்காவிட்டால் கிரியை செய்ய முடியாது. நான் விசுவாசிப்பேனானால் அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது, தேவனாலும் முடியாது. அது நிச்சயமாய் நடக்கும். நன்மையோ தீமையோ எதை விசுவாசிக்கிறேனோ அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது, அதுதான் என்னை மேற்கொள்ளும். மத்தேயு 15:26 28 வரைக்கும் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் அவளை நோக்கி, கவனிங், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல என்றார். அப்ப கவனிங்கள், இது ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆன வேர்ட் மாதிரி தெரியுது நமக்கு. ஆனா நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும், பாருங்க எப்படி அவள் கேன்சல் பண்றான்னு பாரு, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, கவனிங்க, ஆருடைய வார்த்தை இங்க நிறைவேறுது. இயேசு சொல்றார் இது நல்லதா என்று கேட்கிறார். ஆனா அந்தம்மா சொல்லுது, எஸ் ஆண்டவரே, எஜமானின் மேசையில் இருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே ஆண்டவரே என்று சொன்னால், ஆண்டவரே எல்லாரையும் போஷிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் நீர்தான் ஆண்டவர், எங்களுடைய நாய்க்குட்டி நிலைமையில நாங்கள் இருந்தாலும் எங்களையும் போஷித்து எங்களையும் வாழ வைத்து எங்களையும் விடுவிக்கிற தேவன் நீர் அல்லவா என்று அவள் சொல்லுகிறார். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, இஸ்திரியே உன் விசுவாசம் பெறுது. கவனியுங்கள், விசுவாசிப்பீர்களானால் எதுவும் தடுக்க முடியாது. இங்க இயேசு என்ன செய்யவில்லை, எதையும் தடுத்து நிறுத்தவில்லை. நீ நாய்க்குட்டியா இருக்கிறபடினா, நீ பாவம் செய்கிறவளா இருக்கிறபடினால், நீ செய்த பாவத்தையும் மறுபடியும் செய்கிறபடினால், நாய்க்குட்டி என்று சொன்னால் அவைகள் கக்கினதை மறுபடியும் சாப்பிடக்கூடிய சுபாவம் உள்ளவர்கள் என்றால், மறுபடியும் மறுபடியும் பாவத்திலே விழக்கூடியவர்கள். ஆனால் இங்கே தேவ சுகம், பிசாசிலிருந்து எனக்கு விடுதலை, என்னுடைய மகளுக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜபிக்க வந்த சகோதரி சொல்லுகிறாள், நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்து விடுவிக்கிறவர் நீர் அல்லவா. ஆமென் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், உன் விசுவாசம் பெரிது. அவர் கவலைப்படையில், அவர் சந்தோஷப்படுற, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள்.
2: நாம் படிக்க போகிறோம், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் இது எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது என்பதை நம்ம படிக்க போகிறோம். அடுத்ததாக பார்க்கப்படும் பொழுது, வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு இந்த கல் கொடுக்கப்படும். வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகிற ஒரு கம்பெனியில சேருகிற வேலைக்கு சேருகிறார்கள் என்றால் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்படுது அல்லவா. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு பதிலாக அவர்களுக்கு ஒரு வெண்மை நிற கல்லிலே பெயர் எழுதி கொடுக்கப்படும். நீ இந்த வேலைக்கு தகுதியான, உன் கம்பெனியினுடைய சேர்த்துக் கொண்டேன் என்பதற்கு அடையாளமாக ஒரு விலை உயர்ந்த வெண்மை கல்லை கொடுப்பார்கள். அதை அவன் சந்தோஷமாய் பெற்றுக் கொண்டு வருவான். யாரிடத்திலும் கொடுத்து விட மாட்டான். அவனோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அதுக்காக என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலையில எனக்கு அந்த கல் கிடைச்சதுன்னா நான் கவர்மெண்ட் ஜாப், நான் கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா அந்த கல். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த அரசாங்கம் கொடுக்கிற கல்லுக்காக நீ போராடிட்டு நிக்காத, போராடிட்டு நிக்காத, நீ ஏற்கனவே என்னுடைய ராஜ்யத்துல நீ உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ஊழியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு சுவிசேஷகனாக, ஒரு போதகனாக நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன், தேவ பிள்ளையாக உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன், கத்தருக்கு பயப்படுகிற குடும்பமா நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த கல்லுல வச்சா நீ பரலோகம் போக முடியாது, ஆனா நான் கொடுக்கிற கல் உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்குது. என்ன அப்பாயின்மெண்ட்? தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுக்கு பயந்த குடும்பம் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுடைய ஊழியன் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு அடையாளமாக அந்த கல்லை ஆண்டவர் என்ன பண்ற, ரிலேட்டடா காட்டி கொடுக்கிறாரு, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கிற அந்த கல்லை நம்பி ஓடாத, அந்த கல்லுக்கு பதிலாக என் சமூகத்துக்கு வா, நான் உனக்கு விலையேறப்பட்ட பரலோகத்துல உனக்கு பெயர் எழுதி வச்சிருக்கிறேன். மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட உன்னதர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக விரைந்தோடி வர வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஐந்து கல், ஐந்து விதமான கல்லினுடைய காரியங்களை பார்த்தோம். ஆறாவது கல்லின் காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக ஆறாவது காரியம் என்னவென்று கேட்டால், என்னவென்று கேட்டால், அங்கே அந்த பட்டணத்தை பார்க்க வருகிறவர்கள், என்ட்ரி உள்ள வருக, பட்டணத்துக்குள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வெண்மையான கல் கொடுக்கப்படும். ஒரு விலையேறப்பட்ட கல்லிலே பெயர் எழுதி கொடுப்பார்கள். அதுதான் ஒரு ஒரு தேசத்துக்கு போக வேண்டும், பாஸ்போர்ட் வேணும், விசா வேண்டும் அல்லவா, அந்த விசாவுக்கு அடையாளமா, பாஸ்போர்ட்டுக்கு அடையாளமா அங்கே ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல் இருந்தால் அந்த தேசத்தை சுற்றி வரலாம், தேசத்துக்கு போகலாம். அதனால அங்க அந்த பட்டணத்துக்கு என்ன பண்ணுவோம், அந்த கல் நமக்கு வேணும், ஒரு பாஸ்போர்ட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலைவார்கள், போராடுவார்கள். அது வந்து அப்படியானால் அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலையிற அந்த கல்லினுடைய மேன்மையை ஆண்டவர் எதற்கு ஒப்பனையா சொல்லுகிறாருன்னா, நான் உனக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கிறேன், நான் உனக்கு ஒரு ஆவிக்குரிய விசா வச்சிருக்கிறேன். அந்த விசா எதுக்கு தெரியுமா, பரலோகத்துக்கு வருவதற்கு, பரலோகத்துக்குள்ள வர்றதுக்கு நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன். வெண்மை நிறைந்த கல், நான் கொடுக்கிற அந்த கல்லை ஜெயித்து வா, மறைவான மன்னாவை கொடுத்து இந்த வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த காலகட்ட பெர்கமோன் காலகட்டத்தில் அது அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டி இருந்த அனுபவத்தை ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார், ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார், ஆவிக்குரிய அனுபவமாய். எங்க போனாலும் உனக்கு அது என்ட்ரி வேணுமா, பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு, மறந்துடாத, பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. அந்த என்ட்ரியில நீ ஜெயிக்கணும், ஜெயிச்சவனுக்கு தான் உள்ள வர முடியும், சாதித்தவனுக்கு தான் உள்ள வர முடியும். உலகத்துல தேசத்துக்குள்ள போகணும்னா படிப்பு இருந்தா போயிடலாம், சில சொந்தக்காரங்க இருந்தா உள்ள தேசத்துக்குள்ள போயிடலாம், ஆனா பரலோகத்துக்குள்ள போகணும்னா அவர் கொடுக்கிற அந்த கல் இருந்தால் மாத்திரம் தான் உள்ள போக முடியுங்கிறதுக்கு அடையாளமாக இந்த சத்தியத்தை எழுதி கத்த கொடுத்திருக்கிறார். ஏழாவது காரியத்தை சொல்ல விரும்புறேன். ஏழாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மிக முக்கியமான காரியம். ஏழாவது காரியம், திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு முன்னால திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும், என்கேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அடையாளமா நம்முடைய தமிழ் மரபு படி பல இடங்கள்ல மோதிரம் மாற்றுவாங்க. பல பேர் வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க, வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க. சில பேர் வாட்ச் மாற்றுவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்ல அடையாளமாக கணவன் மனைவியா இணைக்கப்படுவதற்கு அடையாளமாக வாட்ச், இரண்டு ஆண்கள் கட்டுகிற வாட்ச், பெண் அதை ஜோடியா வாங்கிட்டு வந்து அதை ஜபம் பண்ணி அந்த வாட்சை ரெண்டு பேர் கட்டிக்குவாங்க. கட்டப்படும் பொழுது திருமண உறவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக வேதாகம மாற்றுவதும், மோதிரம் மாற்றிக்கொள்வதும், இந்த வாட்ச் மாற்றிக்கொள்வதையும் பெந்தேகோஸ்தே சபையினுடைய வழக்கமாக பல இடங்களிலும் பயன்படுத்திக் கொண்டு இன்றைய காலகட்டத்திலும் அது நடைமுறைக்கு இருக்கிறது. ஆனால் அன்றைய பெர்கமோனுடைய காலத்தில் ஒரு குடும்பத்தில் நிச்சயதார்த்தமாகும் என்று சொன்னால், அந்த நிச்சயதார்த்தத்துக்கு அடையாளமாக அங்கே அந்த வெண்மை என்ற கல் இருக்குது பாத்தீங்களா, அவங்களுடைய பெருமை. வெண்மை என்பது அவங்களுடைய பெருமை, அவங்க பெருமையை காட்டுறது, அவங்களோட உயர்ந்த அந்தஸ்தை காட்டுறது அந்த வெண்மை நிற கல். அந்த வெண்மை நிற கல் என்ன பண்ணுவாங்கன்னா, என்கேஜ்மெண்ட்ல கொண்டு வந்து அந்த திருமண, அதாவது அந்த நிச்சயதார்த்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக அந்த கல்லை மாற்றிக் கொள்வார்கள், அந்த கல்லில் பெயர் எழுதுவார்கள். எப்படி மோதிரத்துல பெயர் எழுதுறமோ, அது போல அந்த கல்லை அந்த வந்து திருமண நிச்சயத்துல மாற்றிக்கொள்வார்கள். அப்போ அந்த அந்த திருமண நிச்சயதத்துல அந்த வெள்ளை நிற கல், வெண்மையான கல், அந்த பெருமைக்குரிய கல்லை மாற்றிக்கொள்வதுல அதுதான் வந்து அந்த அந்த நிச்சயதத்தினுடைய ஹைலைட்டா இருக்கும். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அதை நீ கல்யாண நிச்சயதத்தை போய் பாக்குறீங்கல்ல, அது உங்களுடைய வழக்கமா வச்சிருக்கிறீங்க பாத்தீங்கன்னா, அந்த கல்லு, அந்த கல்லுக்கு இணையா நான் ஒரு வெள்ளை கல்லை கொடுக்குறேன், அது உலகத்தை ஜெயித்துவா, அது வந்து உனக்கு திருமணத்துல இணையறதுக்கு அடையாளமா கொடுக்கப்படுகிற கல், நீ பரலோகத்திற்கு வருவதற்கு அடையாளமாக நான் உனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கல்லாய் நான் கொடுக்குறேன். பரலோகத்துல ஒரு கல்யாணம் இருக்கு, புரியுதுங்களா? அது பெரிய சப்ஜெக்ட். ஆண்டவருடைய கல்யாணம் நடக்குது, நடக்க போகிறது. அதனாலதான் சபைக்கு மனவாட்டியின் பேர் வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, மணவாளன். மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபைன்னு இருக்குது. அந்த பெண்ணுக்கு இணையாகி சபையை கத்த சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீக்கு இணையாக சபையை சொல்லுகிறார். கவனிங்க, அப்ப இந்த சபை, சபையும் ஆண்டவரும் இணைக்கப்படு, திருமணத்துல இணைக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்குது. இந்த என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது. அந்த என்கேஜ்மெண்ட் அடையாளமா இந்த உலகத்துல கொடுக்கிற கல்லு மாதிரி நான் பரலோகத்துல உனக்கு ஒரு கல் வச்சிருக்கிறேன். பரலோகத்துல ஒரு கல், ஆவிக்குரிய கல், அந்த என்கேஜ்மெண்ட் கல், நிச்சயதத்துக்கு அடையாளமே கொடுக்கப்படுகிற வெண்மை கல்லுடைய உடன்படிக்கை. அது உடன்படிக்கை, நீ நிச்சயமா வந்துருவ, நீ நிச்சயமா நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் அடையாளம் தான் அந்த வெண்மை கல். எட்டாவது காரியம், கர்த்தருடைய நாமத்திற்கு மேலாவதாக, வெள்ளைக்கல் எதுக்கு தெரியுமா கொடுக்கப்படும்? எட்டாவது காரியம், ராஜாக்கள், உயர்ந்த ராஜாக்கள், அரச பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விருந்து வைப்பாங்க. அந்த அரச பதவி விருந்துல சர்வசாதாரணமா யாரும் கலந்துக்க முடியாது. சொல்லுவாங்க அல்லவா, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க அந்த அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த அந்த அந்த ராஜ விருந்துல பங்கெடுக்க முடியும். அந்த ராஜ விருந்துல அவங்க பங்கெடுக்க முடியும். ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுப்பாங்க. அதுல கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு எப்படி இன்விடேஷன் கொடுப்பாங்கன்னா, ஒரு விலை உயர்ந்த வெண்மை கல்லை, பெர்கமூன் காலத்துல அந்த வெள்ளை கல் தான் அவங்களுடைய பெருமை, அவங்களுடைய அடையாளம், அவங்களுடைய எல்லாமே. அந்த வெண்மை கல்லை என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல ஒரு பெயர் எழுதி, இந்த நாளில் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் வீட்டிலே போய் அழைப்பை கொடுத்து கொடுத்து கொடுத்து விட்டு வரும் பொழுது அந்த வெண்மை நிற கல்லை வைத்துக் கொண்டு

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்க போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்க, நம்மை உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறவர். உயர்ந்த ஸ்தலங்களில் உயர்வுக்கென்றே நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். இவ்வாறு கூட சொல்லலாம் பாருங்க, சிறப்பானதை தருகிறவர், அசாதாரணமான காரியங்களை நம்மை கொண்டு கர்த்தர் செய்கிறவர். ஒரு சாதாரண மனுஷனை வைத்து அசாதாரணமான காரியங்களை, சிறப்பான காரியங்களை, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். என்ன அசாதாரணமான காரியங்கள் பாருங்க, ஒரு மனுஷன் அவனுடைய சக்திக்கு உட்பட்டு, அவனுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் உட்பட்டு நடக்கிற காரியம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே பாருங்க, வல்லமையான ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே கர்த்தர் செய்கிற காரியம், ஒரு மனுஷனே செய்ய முடியாது, கர்த்தர் மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் பாருங்க, அசாதாரணமான காரியம். அப்படி என்ன செய்கிறார் பாருங்க, தாழ்ந்து கிடக்கிற மனுஷனை உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபகூப் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஆபகூப் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:17-19. ஆபகூக் 3:17-19. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயலில் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, இதுல ஆபகூக் தீர்க்கதரிசி வரிசையா ஒரு சில காரியங்களை அப்படியே பட்டியல் போட்டு சொல்லிட்டு வர்றார். இதெல்லாம் என்ன, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு சவால்களும், பிரச்சனைகளும் பாருங்க, கஷ்டங்களும், பாடுகளும், துக்கங்களும் அங்க அங்க போடப்பட்டிருக்கு பாருங்க. அட்டு மந்தையில ஆடே இல்லாம போனாலும் பரவாயில்ல, திராட்சை தோட்டத்துல பழமே இல்லாம போனாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட ஒரு பாதகமான சூழ்நிலையா இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என்னுடைய தேவனை நான் துதித்து கொண்டே இருப்பேன். ஏன் பாருங்க, என்னால உயர்ந்த ஸ்தானத்துக்கு, உயரமான இடத்துக்கு, உயர்ந்த ஸ்தானத்திற்கு, வாழ்க்கையை உயர்த்துவதற்கு என்னால முடியாது, ஆண்டவர் உயர்த்துவார், உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். பாருங்க, ஒரு ஒரு மனுஷன் கூட, எந்த ஒரு மனுஷனும் தானா பாருங்க, உயரமான இடத்திற்கு, உயர்ரகமான வாழ்க்கைக்கு ஏறி போகிறதில்லை, ஏறி போக முடியாது பாருங்க. ஏன், மனுஷன் பாவம் செய்து வீழ்ந்து விட்டான், கீழே தரை மட்டும் புழுதியிலே கிடக்கிறான் மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் ஒருவரே உயரமான ஸ்தலங்களில் ஏறி வர பண்ணுகிறார், அவர் ஏற பண்ணுகிறாருங்க. இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 32:32.

போட்டுக்கிறது, கர்த்தர் ஏறி வர பண்ணுகிறார். ஒரு மனுஷன் தானா முன் வந்து தன்னுடைய சுய பலத்துல சுய சத்துவத்துல ஏறி வந்துட்டான், பாருங்க உயர்ந்த வாழ்க்கையை அடைஞ்சிட்டான், தேவன் வச்சிருக்கிற அந்த லக்க போய் அச்சீவ் பண்ணிட்டான், தொட்டுட்டான், பாருங்க அப்படி இல்லை. ஒரு மனுஷன் கூட அப்படி ஏறி வர முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். மனுஷனுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டு கர்த்தருடைய கிருபை, அவருடைய கரம், அவருடைய பாருங்க அந்த சிறந்த நோக்கம், அவருடைய திட்டம், அவருடைய அனாதி தீர்மானம் நம்மை பூமியிலேயே டாப் மோஸ்ட் பிளேஸ்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறாராம். பாருங்க யாக்கோபு அன்றைக்கு பாருங்க ஆசீர்வாதத்தை அவனுடைய தகப்பன் வந்து ஈசாக்கை ஏமாத்தி வாங்கி எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு பயந்து வனாந்தரத்துல தனியே நான் ஓடிக்கிட்டு இருக்கான். பாருங்க ஓடிக்கிட்டு இருக்கும் போது அங்க வனாந்தரத்துல ஒரு கல்லை எடுத்து தலைக்கி வச்சு படுத்திருக்கும் போது அங்கே கர்த்தர் அங்கே அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கிறார். ஒரு ஏணி பாருங்க பூமியில இருந்து வானத்தை தொட்டு கொண்டிருந்ததாம், அங்கே கர்த்தர் வானத்தை அந்த ஏணியின் நுனியில வானத்தில் அங்கே அமர்ந்திருந்தார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது தேவதூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், யாக்கோபே நீ உன்னுடைய புய பராக்கிரமத்தினால நீ வந்து ஏறி உயர்வை அடைந்து விட முடியாது. இந்த ஏணி உயர்வு என்கிற இந்த ஏணி உயர்ந்த ஸ்தானம் என்கிற ஏணியிலே நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். பாருங்க அன்னைக்கு யாக்கோபுக்கு ஒரு விசுவாசத்தை படிச்சு கொடுத்தாரு. பாருங்க யாக்கோபே இந்த உயரமான ஸ்தானத்திற்கு, உயர்ந்த இடத்திற்கு, ஆசீர்வாதமான இடத்திற்கு, சிறந்த இடத்திற்கு, பூமியிலே உன்னை சிறந்திருக்க பண்ணுவதற்கு ஏனியாகிய நான் உன்னை ஏறி வர பண்ணுவேன். பாருங்க அன்னைக்கு யாக்கோப கர்த்தரை பாருங்க பிடிச்சுக்கிட்டாரு. நம்மனால உயர்வை உயர்ந்தே விடவே முடியாது, கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவரா இருக்கிறார். ஒரு வேத சம்பவத்தோடு பார்த்தோம் என்றால் இன்னும் அதிகமாக நாம் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 ஆதியாகமம் 37:24-28 எல்லோரும் அறிந்ததே. இங்கே பாருங்கள் இந்த யோசேப்புக்கு கர்த்தர் அங்கே ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார். பாருங்க பல வர்ணம் அங்கேயே போட்டு அப்பா பாருங்க சீரம் சிறப்புமா வளர்த்துட்டு இருக்காரு யோசேப்ப. யோசேப்பனுடைய அவருடைய பலவர்ண அங்கியை பார்த்து அவர் காண்கிற சொப்பனத்தின் நிமித்தமாக அவர் பாருங்க சகோதரர்களாலே பகைக்கப்படுகிறார், அது மாத்திரம் வெறுக்கப்படுகிறார். வெறுக்கப்பட மாத்திரத்துல இங்க போடப்பட்டிருக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:24 பாருங்க அண்ணனை அண்ணன்களை எல்லாரையும் பார்த்து நலம் விசாரிக்கிறதுக்கு எல்லா அந்த சாப்பாடு பொருள்களை எல்லாம் கொண்டு வர்றாரு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. பாருங்க கர்த்தர் சொன்னாரு, உன்னை வந்து உயர்ந்த இடத்துல வைக்க போற, உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை ஏறி வர பண்ண போறேன்னு யோசேப்பிட்ட சொன்னார். பாருங்க ஒரு தரிசனத்தின் மூலமாக யோசேப்பை பாருங்க வெளிப்படுத்தினாரு. அங்க யோசேப்பு வந்து பாருங்க ரெண்டு தரிசனம், ஒன்னு அரிக்கட்டுகள் பாருங்க அவனை வணங்குறது மாதிரி, சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் வணங்குற மாதிரி. அப்ப இவ்வளவு பெரிய உயர்வு யோசேப்புக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கும் போது இங்க நடப்பது என்ன பாருங்க, வெறும் குழியில தூக்கி போட்டாங்க, தண்ணீர் இல்லாத வெறும் குழியில யோசேப்பை தூக்கி போட்டாங்க. அப்புறம் பாருங்க பாவப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒரு யோசனை வருது. அங்க இஸ்மவேலர் வந்துகிட்டு இருக்காங்க 28 அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். பாருங்க அந்த சகோதரர்கள் பாருங்க என்னெல்லாம் செய்யறாங்க, குழியில தூக்கி போடுறாங்க, அதுக்கப்புறம் 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர்கிட்ட வித்தே போட்டுட்டாங்க. இப்ப எப்படி இந்த யோசேப்பு உயர்வாரு, இந்த யோசேப்பு எப்படி வந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவாரு. இங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:2-3 போடப்பட்டிருக்கும், கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். பாருங்க யோசேப்பை உயர்த்துவது கர்த்தர், யோசேப்பு தானா வந்து அப்படியே உயர்ந்து ஏறி வந்துட முடியாது. பாருங்க யோசேப்பை உயர்த்துகிறவர் கர்த்தரா இருக்கிறார். அவன் என்ன செஞ்சான், கர்த்தர் பேரிலே நம்பிக்கை வைத்திருந்தான், கர்த்தரை இருக பற்றி கொண்டிருந்தான், ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதும் கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் என்று விசுவாசித்திருந்தான். இங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 போடப்பட்டிருக்கோம் பாருங்க, அங்க ஜெயில இருக்கிறான், அங்க ஒரு நிறைய சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. திடீர்னு ஒரு பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை உண்டாக்குகிறார். பாருங்க யோசேப்பை உயர்த்துவதற்கென்றே அன்றைக்கு கர்த்தர் பார்வோனுக்கு அப்படி ஒரு சொப்பனத்தை வந்து கொடுத்தது தேவன் தான். பாருங்க இல்லாட்டி தேவன் பாருங்க தேவன் கொடுக்கவில்லை என்றால் இந்த பார்வோனுக்கு இந்த யோசேப்பு யார் என்றே தெரியாமல் போயிருக்கும். கோடு போட்ட சட்டையும் ட்ரௌசரையும் போட்டுட்டு அன்னைக்கு பாருங்க.

சிறைச்சாலை கைதியாகவே இருந்திருப்பார். யோசேப்பை உயர்த்துவதற்கென்று பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை போட்டு அவனை கலங்கடிச்சு அவர் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:14 போடப்பட்டிருக்கும். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான். இங்க ஒரு காரியம் போடப்பட்டிருக்கும், பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். யோசேப்பு பார்வோன்ட்ட, நான் வரேன், எனக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் இருக்குது, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இல்லங்க, யோசேப்பு அங்க வந்து சிறைச்சாலைக்குள்ள கிடக்குறான். ஆனா யோசேப்பை உயர்த்துவதற்கென்று பார்வோன்ட்ட கர்த்தர் வேலை செய்யறாரு. இங்க பார்வோன் ஆள் அனுப்புறான். எப்படி தாவீத வந்து பாருங்க, தன் தகப்பனாலே வெறுக்கப்பட்டு சகோதரர்களாலே பகைக்கப்பட்டு வனாந்தரத்திலே ஆடுகள் பின்னாக கரடு முரடான மேடுகளுக்கு போய் பின்னாக பாருங்க, போட்டுக்கிறதுக்கு துணி கூட இல்லாம தலையெல்லாம் அப்படியே பாருங்க செம்பட்ட மயிரோட அவர் அங்கே வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார். ஆனால் கர்த்தர் வந்து தாவீதோட கூட இருந்தார். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து எல்லாரையும் வந்து அந்த ஈசாயினுடைய மகன்கள் எல்லாரையும் வந்து பாருங்க வரிசையா பார்த்துட்டே வருவாரு. இவன் தான் அபிஷேகம் பண்ண போகிறானா, இவனைதான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரா பாருங்க. கடைசியில் ஆண்டவர் சொல்லுவாரு, இவன் அல்ல. கடைசியில சாமுவேல் தீர்க்கதரிசி கேப்பாரு, உன் மகன் இவ்வளவுதானா, உனக்கு இத்தனை பேர் தானா, இன்னும் ஒருத்தன் கடைசியில ஒருத்தன் இருக்கான், அவன் வனாந்தரத்துல கிடக்குறான், அட்ரஸே இல்லாம கிடக்குறான். அப்ப சாமுவேல் சொல்லுவாரு, ஆள் அனுப்பி அவனை வரவை, அவன் வர்ற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அருமையானவர்களே, உயர்வுக்கென்றே கர்த்தர் வந்து பாருங்க முன்குறிக்கும் போது, அழைக்கும் போது, உங்களை உயர்த்த வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிற போது, எந்த மனுஷனை கொண்டும் யாரை கொண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கு மேலாக அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். எப்படி பாருங்க, சாமுவேல ஆள் அனுப்பிச்சு தாவீது அவங்க வர வச்சு பாருங்க, அந்த 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இங்க அதே போல பாருங்க, சிறைச்சாலையில அன்னைக்கு யோசேப்பு மட்டும் ஜெயில இல்லங்க, நூத்துக்கணக்கான சிறை கைதிகள் அங்கே இருந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதனாலதான் பார்வோனே வந்து யோசேப்ப ஆள் அழைச்சு அங்க போடப்பட்டிருக்கு, தீவிரமாய் அழைப்பித்தான். சும்மா ஏதோ பரவாயில்ல, ஏதோ ஒன்னா ஒருத்தன் இருக்கா, நான் கூப்பிடுங்க கேட்டு பாப்போம். இல்லங்க, உயர்வு உங்களுக்கு சடுதியாய் வந்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்க அவனை தீவிரமாய் கொண்டு வந்தார்கள். எவ்வளவு தீவிரமா அந்த சகோதரர்களும் அந்த இஸ்மவேலர் பாருங்க, குழியில போட்டாங்க, வித்து போட்டாங்க. பார்வனுடைய அந்த மனைவி வந்து தவறான பொய்யான புகார்ல எவ்வளவு தீவிரமா யோசேப்பை சிறைச்சாலையிலே போட்டார்களோ, அதை விட தீவிரமாய் தேவன் யோசேப்பை உயர்த்தி அங்க பாருங்க பிரதம மந்திரி ஆக்கணும், எகிப்து தேசத்தின் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கணும் என்று தேவன் தீவிரமா இருக்கிறார். யோசேப்பு தனக்குத்தானே பாருங்க உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர இல்லை, கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களிலே உயர்ந்த இடத்திற்கு யோசேப்பை ஏறி வர பண்ணினார். பாருங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:41 அதுல போடப்பட்டிருக்கும். அந்த பார்வோன் ராஜா சொல்லுவார் பாருங்க, அவனை கூப்பிட்டு இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் இந்த 41 முழுமையாக வாசித்தீர்கள் என்றால் இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். இங்க போடப்பட்டிருக்கோம் பார்வோன் சொல்றாரு பாருங்க, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னே அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்திலே அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். 44 பாருங்க, இன்னும் ரொம்ப விசேஷமா, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன்னுடைய உத்தரவில்லாமல் தன் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது. அருமையானவர்களே, கர்த்தர் உயர்த்தினார்னா இப்படி உயர்த்துவார் பாருங்க. முத நாள் வரைக்கும், முத நாள் ராத்திரி, முத நாள் அந்த பார்வோன் அழைப்பிக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் சிறைச்சாலை கைதியாய் நம்பிக்கையற்றவனாய் பாருங்க, என்ன தரிசனம் மட்டும் இருக்குது ஆனா முன்னேற்றமே இல்ல, நடைமுறைக்கு சாத்தியமே இல்ல, நம்முடைய வாழ்க்கை சிறைச்சாலையிலே முடிந்து விடுமோ. ஆனால் கர்த்தர் யோசேப்பிட்ட சொன்னார் பாருங்க, அந்த தரிசனம் உன்னுடைய எண்ணங்களை அல்ல, என்னுடைய தரிசனம், என்னுடைய அனந்த தீர்மானம், உன்னை உயர்த்துவதற்கென்றே பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கட்டளையிட்டு இருக்கிறேன். இந்த யோசேப்பை உயர்த்துவதற்கென்று தேவன் பாருங்க பார்வோனை வேலை செய்ய வச்சாரு. எகிப்து தேசம் முழு
வல்லமைக்கு அதிகாரி ஆக்கின அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீங்க கூட இன்னைக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கையின் சூழலுக்கு ஊடாக நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். பாருங்க, யோசேப்பு பட்டதை நான் ஒரு நிமிஷத்துல அந்த ஓரிரு வரிகளில் உங்கள் இடத்துல சொல்லிவிட்டேன். ஆனா யோசேப்பு அநேக பிரச்சனைகளை, சவால்களை, அநேக மனிதர்களை சந்தித்து பாருங்க பிற்பாடுதான் வந்து வராரு. ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக யோசேப்பு கர்த்தரை பற்றி கொண்டிருந்தார். கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், கர்த்தர் மாத்திரம்தான் என்னுடைய நம்பிக்கை. பாருங்க, அவர் சொல்லியிருக்கிறாரே, அவர் வார்த்தையை நிறைவேற்றி தீருவார் என்று முழு விசுவாசத்தை கர்த்தர் பேரிலே வைத்திருந்தார். அதனாலதான் கர்த்தர் யோசேப்பை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணினார். பாருங்க, ஏறி வர பண்ணினது கர்த்தரா இருக்கிறார். யோசேப்பா ஏறி வந்து பார்வோன் தேசத்தின் முழுமைக்கு அதிகாரி ஆகிவிட முடியாது. பாருங்க, அதிகாரியாகவும் முடியாது. பாருங்க அருமையானவர்களே, யோசேப்பை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார். அதே திட்டத்தோடு தான் இன்றைக்கும் தேவன் உங்களையும் அழைக்கிறார். பாருங்க அருமையானவர்களே, இந்த யோசேப்பை உயர்த்தின தேவன் இன்றைக்கு நம்மையும் உயர்த்துவதற்கு பிரியமாயிருக்கிறார். இப்ப நாம என்ன செய்யணும் அதுக்கு? பாருங்க, யோசுவா கிட்ட சொல்லுவாரு, நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த உயர்த்துகிற தேவன் என்ன செய்ய சொல்லுகிறார்? யோசுவாவின் புத்தகம் வசனங்கள் 1 அதிகாரம், யோசுவா 1 அதிகாரம் 8 வசனத்துல இவ்வாறு சொல்லுவார், என்ன செய்யணும்? இப்பேற்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பலமான காரியத்தை செய்வதற்கு, பாருங்க அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கு என்ன? யோசுவா கிட்ட சொல்றாரு, இப்பேற்பட்ட உயர்வு, உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வர பண்ணணுமா? நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? பாருங்க, நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம் அன்றைக்கு பாருங்க ஒவ்வொரு புஸ்தகத்தையும் தோல் சுருளிலே ஆணிகளை வைத்து எழுதி, ஏசாயானா ஏசாயா 66 புஸ்தகமும் 66 அதிகாரமும் ஒரு பெரிய தோல் சுருள்ல எழுதி மாட்டு வண்டியில தான் பாருங்க சுமந்து கொண்டு வருவார்கள். அப்பேற்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையின் மத்தியிலே மக்கள் அந்த ஒவ்வொரு புஸ்தகத்தையும் தேடி வாசிப்பார்கள். அதற்கு அதான் போடப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாண புஸ்தகங்கள், வேத புஸ்தகங்கள். வேத புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னா என்ன? ராத்திரி பகலா 24 hours இந்த வேதத்தோட தியானமாயிரு. வேதத்தோட தியானமாயிருக்கிற மனுஷன் தேவனோட உறவு கொள்கிறான். எப்படி சொல்லுகிறோம்? யோவான் 1:1 போடப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. வார்த்தையை ஒரு மனுஷன் வாயில வச்சிருந்தானா, அவன் தேவனவே வாயில வச்சிருக்கிறான். அப்ப உயர்வுக்கு பஞ்சமே இருக்காது. பாருங்க, தேவன் அவனுடைய வாயிலே. பாருங்க மத்தேயு 11:34 போடப்பட்டிருக்கோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், உள்ள இருதயத்துல இந்த வார்த்தையை கொண்டு நிரப்ப நிரப்ப நிரப்ப ஒரு டேங்க் எப்படி ஃபில் ஆகி ஓவர் ஃபுளோ ஆகி வாட்டர் வெளியில வந்து பாருங்க கொட்டுகிறதோ, உள்ளே வார்த்தையின் இருதயமாக ஒரு மனுஷன் நிரப்பப்படும் போது வாயை திறந்தா பாருங்க கர்த்தரை குறித்த உயர்ந்த ரகமான எண்ணம், கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தை பாருங்க முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை முளைப்பிக்கும், காஞ்சறிக்கு பதிலாக மிருது செடிகளை முளைப்பிக்கும். எப்படி பாருங்க கர்த்தருடைய வார்த்தை அப்படி செய்கிறதா இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி 53 அதிகாரம் மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏசாயா 55 அதிகாரத்திலே இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை வாயில வைக்கும் போது என்னவெல்லாம் செய்கிறது? ஏசாயா 55:10, மாறியும் உறைந்த மழையும் வானத்தில் இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ஒரு மழை பூமியில பெஞ்ச மாத்திரத்துல விவசாயிக்கு பாருங்க நல்ல பயிர்களை வளர செய்து செழிக்க செய்து பசியும் பட்டினியுமா கிடக்கிற எல்லாருக்கும் பாருங்க இந்த ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய்
என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை நினைப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். 13 வசனத்துல போடப்பட்டிருக்கு பாருங்க, முட்செடிக்கு பதிலாக தேவதாதி விருட்சம் முளைக்கும், காஞ்சறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் பாருங்க, பெய்கிற மழைக்கு ஒப்பா இருக்கிறது. எப்படி மழை பெஞ்சு பூமியை நனைச்சு அப்படியே வறண்டு கிடக்கிற பூமியை செழிப்பாக்கி. அருமையானவர்களே, இந்த உலகத்துல யோசிச்சு பாருங்க, மழையே இல்லைன்னா மனுஷனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு. எல்லா மனுஷருக்கும் பாருங்க சாப்பாடு ஆகாரத்தை கொடுப்பதற்கென்றே தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறார். அதை போல வசனம் என்கிற இந்த மழையாகிய தண்ணீரை குடிக்கும் போது அருமையானவர்களே, வறண்டு கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாக மாறும். தாழ்ந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்ந்த இடங்களிலே ஏறி வர பண்ணுவார். உயர்வுக்கென்றே உங்களை அழைத்திருக்கிறார். இந்த கடைசியாக யோசுவாவை தேவன் ஏன் அழைத்தார் என்று பார்த்து நாம் முடிப்போம். யோசுவா பாருங்க, மோசே மறிச்சு போயிட்டாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும்படி தேவன் அழைத்தார். இப்ப மோசே மறித்து போன பின்பு இங்கே யோசுவாவை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். யோசுவாவின் புத்தகம் 1:2, 2:3 இதெல்லாம் பார்த்து கொண்டே வந்தோம் என்றால், மோசேக்கு பிற்பாடு இந்த யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார். ஏன் தேவன் வந்து அத்தனை லட்சம் ஜனங்களிலும் வாலிபனாகிய இந்த யோசுவாவை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? யோசுவாவின் இடத்துல அப்படி என்ன விசேஷம் இருந்தது? ஏன் மோசேக்கு பிற்பாடு ஆரோனு அதுக்கப்புறம் எத்தனை பேர் இருந்தாங்க பாருங்க, எத்தனையோ வந்த மூப்பர்கள் தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் இருந்தாங்க, ஏன் எல்லாரையும் விட்டுவிட்டு தேவன் யோசுவாவை தேர்ந்தெடுத்து நீதான் இந்த ஜனங்களை வழிநடத்த வேண்டும், கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்? அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு பாருங்க. யாத்ராமத்தின் புத்தகம் 33:11 யாத்திராகமம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இதுதாங்க சீக்ரெட், தேவன் ஏன் யோசுவாவை தேர்ந்தெடுத்தார்? அருமையானவர்களே, அநேக வாலிப பிள்ளைகள் அன்றைக்கு வாலிபர்கள் பாருங்க, அநேக காரியங்களுக்கு பின்பாக செல்லு கொண்டு இருக்கும் போது இங்கே போடப்பட்டிருக்கிறது யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா எனும் வாலிபன். வாலிப வயசுல எதை தேடுறாரு பாருங்க, அநேக சிற்றின்பங்களுக்கு பின்னாடி ஓடி இருக்கிறான். போட்டி விளையாட்டு என்னென்னமோ பாருங்க பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்திருக்கும். அருமையானவர்களே, எல்லாவற்றிற்கும் பின்பாக உலக காரியங்களுக்கு பின்பாக ஓடாமல் யோசுவா எங்கே இருந்தாராம்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன இருந்தது? நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்தது. அங்கே பாருங்க உடன்படிக்கை பெட்டி இருந்தது. உடன்படிக்கை பெட்டியின் மேலே கிருபையின் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற தேவன் அங்கே இருந்தார். தேவன் அங்கே பார்த்து கொண்டே இருந்தார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருங்கள். யோசுவாவை ஒரு மனுஷனுக்கு பாருங்க, அந்த 30 லட்சம் ஜனங்கள்ல யாருக்கும் தெரியாது, அவ்வளவு பிரபலமான ஆள் கிடையாது. ஆனா சாதாரண ஒரு வாலிபனை எடுத்து அத்தனை லட்சம் ஜனங்களையும் வழிநடத்துகிற பொறுப்பை கர்த்தர் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அவருடைய வாயிலே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வைத்திருந்தார், வார்த்தையை வைத்திருந்தார், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற இந்த வசனத்தின் பேரில் இரவும் பகலும் தியானமா இருந்தார். பாருங்க, ஒரு மனுஷன் பாருங்க, அந்த யோசுவாவை தேர்ந்தெடுத்து பாருங்க அபிஷேகம் பண்றாரு, இந்த ஜனங்களை வழி நடத்துறாங்க. பாருங்க, யோர்தான் பொங்கி பிரவாகித்து கொண்டிருக்கிற யோர்தானை பிரிக்கிறாங்க, எரிகோ கோட்டையை பிடிக்கிறாங்க, ஆயிபட்டணத்தை பிடிக்கிறாங்க. அருமையானவர்களே, வெற்றியின் மேல் வெற்றியை பெற்றுக்கொண்டே வருகிறார் யோசுவா. தனக்குத்தானே இந்த ஜனங்களுக்கு முன்பாக தன்னை உயர்த்த முடியுமா? ஒரு மனுஷனாலே தன்னைத்தான் உயர்த்துவது முடியாத காரியமா இருக்கிறது. தேவன் யோசுவாவை உயர்த்தினார், உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர பண்ணினார். கடைசியாக யோசுவாவின் புத்தகம் 10 அதிகாரத்திலே இங்க ஒரு பெரிய சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, இந்த ஒரு பெரிய யுத்தத்தை பண்ணி கொண்டிருப்பார்கள். யோசுவாவின் புத்தகம் 10 அதிகாரத்துல இங்க போடப்பட்டிருக்கும் பாருங்க. 5 ராஜாக்கள் வந்து விரோதமாக யோசுவாக்கு விரோதமாக படையெடுத்து வர்றாங்க. இது ஒரு பெரிய சம்பவம் பாருங்க. இதை நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 10 அதிகாரத்திலே வாசிங்கள். இங்கே ஒரே ஒரு காரியத்தை யோசுவா பாருங்க, ஒரு அசாதாரணமான காரியத்தை, இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனுமே செய்திராத இப்ப வரைக்கும் செய்யவே முடியாத ஒரு காரியத்தை யோசுவாவை கொண்டு தேவன் செய்தார். அது என்ன காரியம்? யோசுவா 10:12 போடப்பட்டிருக்கோம். கர்த்தர் ஏமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்கிற நாளில் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலை
என் கண்களுக்கு முன்பாக சூரியனை நீ கிபியோன் மேலும் சந்திரனை நீ ஆயலின் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அங்க 14 வசனத்துல போட 13 வசனத்தை வாசித்துருவோம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்து இருந்தது, சந்திரனும் நின்றது. இது யாசகரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னமில்லை அதற்கு பின்னமில்லை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அருமையானவர்களே, இந்த ஏமோரியரை வீழ்த்தும்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த எல்லா அந்த ஜாதியரையும் வீழ்த்தும்படி இந்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் எப்பேற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை, சூரியனையும் சந்திரனையும் பாருங்க, ஏறக்குறைய ஒரு பகல் மட்டும் அப்படியே ஸ்டே பேக் நின்னு பாருங்க. ஒரு மனுஷன் சொல்றான், சூரியன் அங்க நிக்குது, நடு வானிலே நின்றது. எவ்வளவு நேரம் இஸ்ரவேலர் மேற்கொண்டு வெற்றி பெறுகிற வரைக்கும் நின்றது. இப்பேற்பட்ட உயர்வு யோசுவாவுக்கு எப்படி வந்தது? யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, நியாயப்பிரமாண புஸ்தகம் அவன் வாயை விட்டு பிரியாதிருந்தது. அருமையானவர்களே, யோசுவாவை உயர்த்தின தேவன், யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கின அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக இத்தனை அற்புதங்களை அவர் செய்திருக்க முடியும் என்றால், கல்வாரி சிலுவையிலே கொல்கதா மேட்டினே கடைசி சொட்டு ரத்தத்தின் சிந்தின இந்த இயேசு கிறிஸ்து எனும் மகாராஜா இன்றைக்கு இதைவிட மேலான காரியத்தை பூமியிலேயே அவர் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன், வான வரைக்கும் உன்னை உயர்த்துவேன் சொல்றாரு. இப்பேற்பட்ட உயர்வை நீங்கள் பெற வேண்டுமா? தாழ்ந்து கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு வர வேண்டுமா? ஒன்றுமில்லாத புழுதியில கிடக்கிற வாழ்க்கையை உங்களுக்கு பாருங்க, உயர்வகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டுமா? கர்த்தர் வைத்திருக்கிற சிறப்பானதை, பெஸ்டானதை, அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முதல் ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக

0: you.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கமா வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து திங்கக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரை 6:45 ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்ச்சியிலே அநேகர் வந்து கலந்து கொண்டு ஆசுவாசம் பெற்றுக் கொள்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி மறு உழைப்பிலை கேட்கும் பொழுது அநேகர் கேட்கிறார். அதுக்கு நன்றி சொல்றேன். ஒரு ஆரம்ப ஜபத்தை எடுத்து அதன் பிறகு சிஸ்டர் மிதுலா வந்து ஆராதனை பாடலை பாடி, அதற்கு பிறகு சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் துதித்து ஆராதித்து வேத பாட நிகழ்ச்சியை நடத்துவோம். இப்படி ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த மாலை காலை இரவு வேளையிலே இந்த சங்கமா வானொலி நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை முது பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி நீ ஆணிபாந்த கரத்தால் ஆசீர்வைத்து இந்த நிகழ்ச்சியை நீ மேன்மைப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு பிரசன்னம் வல்லமை கலந்து கொண்ட பிள்ளைகள், துதித்து ஆராதிக்கிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம் வல்லமை இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சங்கமா வானொலி நிலையத்திலுமா இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு உழைப்பில் கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பயணத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வாக்கு தத்தம் தந்த தெய்வமே, வாக்கு மாறாத தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் சொன்னவர் நீர் ஆண்டவர். இது உமது ஊழியம் ஆண்டவரே, ஓடோடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உமது நாமத்தை மையப்படுத்த வந்திருக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த செய்தி நடக்கிற துதி ஆராதனை செய்திகள் இந்த உலகமும் கேட்டு ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து உமது பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறார்கள், உமை துதிக்க வந்திருக்கிறார்கள், ஆராதிக்க வந்திருக்கிறார்கள், பாடப்பாட வந்திருக்கிறார்கள், வேதத்தியான பாதையை நடத்த வந்திருக்கிறார்கள் சுவாமி. நீ இவர்களை ஆணிபாத கரத்தால் நீ ஆசீர்வைத்து வளர்த்த வேண்டுமாக சொல்லி, நீ அப்படி செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். அந்த ஒன்றான மெய் தெய்வத்தை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும், இருளான வாழ்க்கையில் வெளிச்சத்தை காண வேண்டும், இருண்ட உலகம் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று இந்த சங்கம வானொலி நிலையம் 24 மணி நேரம் இரவுபகல செயல்படுவதை கண்ணுகி பார்க்கிற தேவனே, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துட வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென், ஆமென். நாங்கள் தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மிதுலா ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி அழைக்க போறோம். இந்த சகோதரி வந்து துதித்து பாடு ஆராதித்து இதோட நாமத்தை மையப்படுத்த. பிரைஸ் லார்ட். சிஸ்டர் மிதுலா,
2: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்,
1: பிரைஸ் லார்ட். உங்களுக்கு ஒரு 15 நிமிடங்கள் தருகிறேன். துதித்து ஆராதித்து பாடல் பாடி இதோட நாமத்தை மையப்படுத்துங்கள். இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமென்,
2: ஆமேன், ஆமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதுமா நாங்கள் மீண்டுமா இந்த சங்கமம் நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்திருக்கிறோம் தேவன். இந்த நாளும் எங்களோடு இடைப்பட வேணுமா, நாங்கள் செபிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்தவர், இன்றைய நாளிலும் துதியிலே நீங்க பிரியமா இருந்து நடத்தும்படியாய் தேவ கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். வாருங்கள் யாவரும் நாங்கள் சேர்ந்து தேவன் இந்த வேளையிலே நாங்கள் துதிப்போம். நன்றி தகப்பனே, எங்கள் நல்ல தெய்வமே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவன், நீங்கள் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், பேர் சொல்லி அழைத்த தேவன், உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இம்மட்டுமா எங்களை பாதுகாத்த இமானு வேலராய் தகப்பனே, எபினேசராயிருந்து நீங்க நடத்துறீங்க தகப்பனே. காலை தோறும் உடைய கிருபை புதிதாய் இருக்கிறதுனால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய வல்லமை உள்ள நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உடைய மகத்துவம் உள்ள நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், உங்கள் பரலோகத்தின் நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நல்ல தெய்வமே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவன், நீங்கள் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்யற எங்கள் நல்ல தெய்வம், நீங்க சிங்காசனம் வீற்றிருக்கிற தேவ குமாரனல்லவோ தகப்பனே. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை உங்களை துதிக்கும்படியா நீங்க தெரிந்து கொண்டீங்களே அப்பா. இந்த சலாக்கியத்துக்காய் நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உங்களை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் பரலோகத்தின் தகப்பனே.

സ്തോത്രം അപ്പാ, സ്തോത്രം ആണ്ടവരെ. എങ്ങൾ നല്ല തഹപ്പനെ, ഉങ്ങളെ துதிக்கிறோம். ഉങ്ങളെ നടത്തുകിறவரே, നിങ്ങൾ போதித்து നടത്തുற நல்ல போதகர் அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தெய்வமே அப்பா, எங்கள் மேய்ப்பனே, நீங்கள் எங்கள் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறீங்களே தகப்பனே. எங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என் தேவன் நீங்கள் கொண்டு போய் எங்களை விடுகிற தேவனா இருக்கிறீங்களே அப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்பா நன்மையும் கிருபையும் தொடரும்படி தகப்பனே, உங்களை நோக்கி வந்த ஒருவரையும் தேவன் நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. எங்களை காண்கின்ற தேவன் அப்பா, உங்களுடைய உள்ளம் கைகளில் எல்லவோ உங்களை நீங்கள் வரைந்து வைத்திருக்கிறீங்க. உங்களுடைய சமூகம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்னாய் இருக்கிறதுனால உங்களை துதிக்கிறோம் என் தேவன். எங்கள் துதியிலே நீங்க வாசம் செய்கிறீங்களே, துதியிலே பிரியமா இருக்கிறீங்களே. உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமான தேவன் அப்பா, உங்களுக்கு நன்றி. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் சேர எங்கள் நல்ல தேவன். நீங்கள் தேனிலும் இனிமையான தேவன் அப்பா, நீங்கள் தெளிதேனிலும் மதுரமான தேவன். உங்களை துதிக்கிறோம். உங்களை போல் யாருண்டு தகப்பனே, எங்களை நேசித்து இவ்வளவா எங்களை நடத்த தக்கதா, எங்களை தூக்கி சுமந்து பாதுகாக்கிற தகப்பனப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதுமாய் கண்ணின் மணி போல் எங்களை காத்து கொண்டீங்களே தகப்பனே, கழுகு போல் எங்களை சுமக்கிறவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். எங்களை தேடி வந்து மீட்டு கொண்ட நல்ல தெய்வம் எல்லவோ, தாயினு மேலாய் அன்பு கூறுகிற தெய்வம் எல்லவோ தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய காரியம் செய்வேன் என்று சொன்னீங்களே அப்பா, முந்தினவளை நிற்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம். நான் புதிய காரியம் செய்வேன் என்று சொன்ன தேவன் சொன்ன பிரகாரம் தகப்பனே, நீங்கள் அப்பா நடத்தி வருகிற கிருபை காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறதே தகப்பனே அப்பா, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு நல்ல பாதையை கற்றுக் கொடுக்கிற நல்ல தெய்வம் அல்லவோ, உங்களை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி சொல்லி துதிக்கிறேன், நன்றி சொல்லி துதிக்கிறேன். பரலோகத்தின் தேவனே, நீங்கள் இல்லாதிருந்திருந்தால் நாங்கள் பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து போயிருப்போம் அப்பா. நாங்கள் அப்படி போகாதபடி எங்களை இந்த நாளிலே ஆண்டவரே எங்களை காத்து உங்களுடைய பிள்ளையாய் உங்களுடைய துதியை சொல்லி வரும்படியாய் தகப்பனே, எங்களை வைத்திருக்கிற நல்ல தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை போல் யார் உண்டு தகப்பனே, எங்களை இவ்வளவாய் நேசித்து அன்பு கூற நன்றி தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன், நன்றி தகப்பனே. அன்பின்

அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்திரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்திரே அப்பா, எத்தனையோ

நன்றியோடு உம்மை பாடுவேன் நான், நன்றியோடு உம்மை பாடுவேன். சிறுமையானவனே தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசிர்வதித்தீரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசிர்வதித்தீரே. இது அதிசயம், அதிசயம் தானே.

பரமக்குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரமக்குயவனே, உமது கரங்களில் என்னையும்

0: நன்றியோடு உம்மை பாடுவேன், நன்றியோடு உம்மை பாடுவேன், நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நன்மை செய்த நல்லவருக்கு நன்றி சொல்லி தகப்பனே, உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயர்ந்த நாமம், உன்னத நாமம், இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் தேவனே, நீங்களே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீங்களே தகப்பனே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யுங்கள் நல்ல தகப்பனே. பரலோகத்தின் தேவனே, உடைய அழகான கண்கள் எல்லாம் உங்கள் மீது நோக்கமா இருக்கிறது அப்பா. உங்களை துதிக்கிறேன், துதிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனாய் நீங்கள், சமாதானத்தின் காரணராய் தகப்பனே. எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் எப்பொழுதும் தேவனே நீங்க கரம் பிடித்து நடத்துறீங்க தகப்பனே. வழி இதுவேண்டுங்களை நடத்துகிறீங்களே தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கூப்பிடுற வேளையிலே ஓடி வந்து உதவி செய்கிற தேவன், கரம் கந்து தகப்பனே நடத்துகிற தேவனாய் இருக்கிற நாள் உங்களை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். என் நல்ல தெய்வமே, நம்பிக்கைக்குரிய தெய்வம் தகப்பனே. அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே. இவ்வளவு நேரமாய் தகப்பனே எங்கள் துதியிலே நீங்கள் வாசம் செய்தீங்களே அப்பா. உங்கள் துதியிலே பிரிய, துதியின் மத்தியிலே உணாவி வந்த தெய்வம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே அப்பா அந்த நிகழ்ச்சி உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தொடர்ந்து வருகிற செபங்கள், துதிப்பாடல்கள் ஒவ்வொன்றிலும் என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதா. இந்த சங்கமன் தேவிய இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் மிதுலா, இன்றைய நாளிலே நித்திய வச்சிலே வந்து துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய அழைப்பை எடுத்து 1:30 மணி, நீங்கள் 1:30 மணிக்கு இந்த துதி ஆராதனை எடுத்து அதற்குரிய பலனை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார். கத்தர் உங்களையும், உங்கள் ஊழியங்கள், உங்கள் குடும்பங்கள், உங்கள் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே, ஆமே. இதுவரை இந்நேரமும் ஜெபம் துதி பாடல் செய்த சிஸ்டர் மிதுலா, ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி. இப்போ ஜெர்மனியில் நேரம் 1:30. ஆமாம். தொடர்ந்து நாங்கள் துதி ஆராதனை எடுத்து வேத பாடத்தை எடுத்து அழைக்க போகிறோம். சிஸ்டர் கிரேசை அவர் வந்து துதித்து ஆராதித்து வேதத்தியான பகுதியை நடத்துவார். இப்போ நாங்கள் அழைப்போமா? ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
2: ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட்,
1: ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே நித்திய வளர்ச்சி நேரத்திலே 2வது நிகழ்ச்சி நடத்த வந்திருக்கிறீர்கள். தேவனுடைய நாமத்தை துதித்து ஆராதித்து பாடல் பாடி இன்றைய நாளிலே ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த அந்த தேவ தியான பகுதியை நடத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே மோடு இணைந்து பிதாவே இந்த துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன் என்று தெரிந்து கொண்டு வந்த இந்த தேவாதி தேவன் எங்களை தேடி வந்து மீட்ட எங்கள் தகப்பனே இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம். உடைய நாமம் அதிசயம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற வல்லமுள்ள நாமம், இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள் எங்களை வழி நடத்துகிற சத்திய பரனான தேவ ஆவியானவரே, இந்த நாளில நேர் வழி நடத்துறதுக்காய் நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே உம் காருண்யத்தாலே காத்து

ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினகும் கீருபையை மாறாத கீருபயம், எம்மை மறவாத கீருபயம், ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினகும் கீருபயம்.

நயம் காட்டும் மனிதர் முன் புயம் கொண்ட மெலத்தால் ஜெயம் தந்து உயர்த்திடும் கிருபையே. நயம் காட்டும் மனிதர் முன் புயம் கொண்ட

அம்மாவின் கண்கள் முன் பலவீனை நீர் பலம் தந்து நிரூபிக்கும் கிருபையே மாறாத கிருபையே எம்மை மறவ

தூக்கியகும் கிருபையே மாறாத கிருபையே, உம்மை மறவாத கிருபையே, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியகும் கிருபையே. உளியான சேற்றில இருந்து எங்களை தூக்கி எடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே.

விருந்தினிக்கும் ஜனக்கூட்டம் கையை மட்டும் அசைத்தேடும் சூழ்ந்தினிக்கும் ஜனக்கூட்டம்

என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடி

செய்தீர். ஒன்றுமில்லாது எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, வனாந்திரமாய்

உள்ளங்கையை கல்லில் வரைந்தவரே, கைவிடப்பட்டிருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினிரே, கைவிடப்பட்டிருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே, என் கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திருப்பேன். கர்த்தா உம்மை கருத்தாய் துதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. உள்ளங்கையிலே எங்களை வரைந்த இப்பொழுது நோக்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி, துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி, இயேசுவின் நாமத்தினாலே துதி ஏறெடுக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நான் இந்த வேளையிலும் வேத பாடத்துல ஒரு பகுதியை எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளுறேன். இந்த இது என்ன மாதிரி என்றதை, இந்த சாராம்சம் எப்படி என்றதை உங்களுக்குள்ளாக நீங்கள் விளங்கி கொள்ள ஆண்டவராய் இயேசு பரிசு தாவியானவர் தாமே அந்த வழிபாட்டை தரும்படியாக ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நீதிமொழிகள் 23:7 வசனம், அவன் இருதய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இருதயத்தின் நினைவு எங்களுக்கு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். எப்படி நாங்கள் யோசிக்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம், எப்படி அதை செயல்படுகிறோம் என்றதை இருதயத்தின் நினைவை அவன் இறுதியது எப்படி நாங்கள் நினைக்கிறோமோ அப்படித்தான் அவன் இருக்கிறான் என்றதை இந்த வார்த்தையின்படி நாங்கள் இதை பார்ப்போம். இவை எவ்வாறு உங்களுடைய உணர்வுகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறன என்பதை பார்க்கும்படி இந்த வசனங்களை மறு ஆய்வு உள்ள நாங்கள் உட்படுத்துறோம். எப்படி என்றால், இவை எவ்வாறு எங்களுடைய உணர்வுகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன. இது நம் சிந்தனைகள் நம் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியையும் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை நமக்கு மிகவும் விவரமாக எடுத்து காண்பிக்கிறது. எப்படி நாளாந்த வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியை

இருக்கிற சிந்தனைகள் வந்து வெற்றிகரமாக நாங்கள் இப்படி இருப்போம், நாங்கள் வாழ்ந்திருப்போம், நாங்கள் வாழ்ந்து பிழைத்திருப்போம், சமாதானமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம் என்ற நினைவு எண்ணங்கள் எப்படி நாங்கள் எப்படி கொண்டு வரணும், இந்த உணர்வுகளோடு எப்படி நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால், நாங்கள் ஒரு அந்த ஒரு படத்தை நாங்கள் எப்படி எடுத்து ஒரு நிஜமாக நாங்கள் கொண்டு வரணும் என்றால், எப்படி நாங்கள் அதை உணர்வுகளோடு எங்களோட மனதோடு எண்ணத்தோடு சிந்திக்கிறதான் அந்த சிந்தனை தான் மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறதுன்றதை நாங்கள் இந்த ஒரு பெரிய ஒரு ஒவ்வொரு இதுலையும் நாங்கள் பெரிய ஒரு படத்தை நாங்கள் போட்டு வாக்கியக்குள்ளே என்னென்றா எங்கள் எண்ணங்கள் இயேசுக்கு சொல்ல சிந்தியே எங்களில் இருக்க கடவுள் என்று சொன்ன சொல்லியிருக்கிற அந்த வசனத்தின்படி எங்கள் எண்ணங்கள் எல்லாம் அவரை போலிய மேலானவைகளை சிந்தியுங்கள். என்னென்றா எங்களை அந்த எப்போ நாங்கள் மட்டுப்படுத்திடுறோம், எங்களை நாங்கள் இந்த உலகத்துக்கு என்ன இருந்தேன்னா அப்படியான நினைவுகள் எப்படியோ எப்பொழுதும் வரும், ஏனென்றா எங்களுக்கு இந்த பற்றாக்குறை இருக்கிற மாதிரி ஒரு நினைவுகளை நாங்கள் கொண்டு வருகிறோம் எங்களுக்குள்ள. ஆனா எங்களோட நினைவு அது மேலான நினைவுகளா இருக்கும் போது அது பிரதிபலிக்கிறதா, அதுக்காக தான் நான் ஒரு இல்லை ஒவ்வொரு படத்துல வெளியே பேசப்படுகிற வார்த்தைகள் உள்ளே படங்களை வரைகின்றன. எப்பொழுதும் வளர்ந்து அந்த செய்திகளோ அல்லது நாங்கள் யூடியூப்பு கூடவோ அல்லாட்டி ஒரு ஃபேஸ்புக்கு கூடவோ ஒரு செய்தியை கேட்கிறோம், அது எப்படி அந்த செய்தி அப்படி வருகிறது என்பதை எங்களுக்கு தெரியாது. ஆனா அதன்படி நாங்கள் கேட்கும் போது அந்த தரவுகள் அந்த தகவல்கள் தரவுகள் என்ற அந்த இதை வந்து ஒவ்வொன்றும் எங்களோட மனதுக்குள்ள வந்து முதல் நாங்கள் படமா கொண்டு வர்றோம், பிறகு அது செயல்பட தீர்மானிக்கிறோம், செயலை நாங்கள் கொண்டு வந்து அதை தீர்மானிக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்மை குறித்த ஒரு படத்தை உள்ளே வைத்திருக்கிறோம், அது நாம் ஜார் என்ற ஒரு ஒரு படமாக இருக்கணும். நாம் யார் தேவனுக்குள்ள நாங்கள் இன்னார் என்று அறியத்தக்க அதை மேலானவை நாங்கள் சிந்திக்கும் போது தேவன் எங்களுக்காக ஜாவற்றையும் செய்து முடித்து எல்லாவற்றையும் எங்களை தந்திருக்கிறார் என்றால் அதே எண்ணம் தான் எங்களுக்குள்ள வரணும். ஏனென்றா நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் மேலானவைகளை சிந்திக்கணும், நாங்கள் மேலான வாழ்க்கையில வாழணும், அவ இருதயத்தின் நினைவுகள் எப்படி நாங்கள் இருக்கணும் என்றதை நாங்கள் தான் படமா எங்களுக்குள்ள வரைந்து அதை நாங்கள் இருதயத்துல எடுக்கும் போது எப்பொழுதும் நாங்கள் அதுக்கு சிந்தனையில கொண்டு வந்து அதை மனதில நாங்கள் கொண்டு வரும்போது எப்பொழுதும் அந்த சமாதானமான வாழ்வு சந்தோஷமான நிறைவான வாழ்வை வாழும்படியாக அந்த எண்ணங்கள் வந்து எங்களுக்குள்ள எப்படி பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா அது வந்து தீய மாதிரி நாங்கள் நினைக்கலாம். அந்த வருத்தம் இப்படி கூடிக்கொண்டே போகுது, டாக்டர்ஸ் சொன்ன அந்த செய்திகள் அந்த அந்த தகவல் எப்படி சொல்லி இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்ற நீங்கள் நீடித்த நாட்களால் நீடித்த நாட்களா திருப்தியாகி ஆயுசு நாட்கள் பூரணப்படும். நெடுநாளாயிருந்து அப்பொழுது வயது வந்தாலும் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டி பசுமையா இருப்பீர்கள். அந்த வார்த்தையை நாங்கள் எடுத்து எங்களுடைய மனதுக்குள்ள வைக்கணும். அந்த தீமையான எந்த ஒரு வார்த்தைகளையும் நாங்களுக்கு அந்த நீங்கள் உங்களை கோபமாக முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளுகிற ஒரு நபராக பார்த்தால் என்றால் பிறகு நாங்கள் அப்படியே நடந்து கொள்வோம். ஏன்னா முதலே எங்களோட எண்ணத்துல நாங்கள் கோபமா பேசி இருக்கிறோம், அந்த கோபம் மாதிரி தான் அப்படி இருக்கிற அப்ப எதிர்வினை ஆற்றுவீர்கள். ஏனென்றால் நாங்கள் உங்களை இரக்கமற்றவர்களாக பார்க்கிறது, மற்றவர்களோட நாங்கள் சாந்தமா பேசாதபடியே பிள்ளைகளோடையோ அல்லது மற்ற அக்கம் பக்கங்களிலோ அல்லது சப குடும்பங்களோடையோ இரக்கமா அல்லது சமாதானமா சந்தோஷமா நாங்கள் பார்க்காட்டிக்கு அதை நாங்கள் அப்படித்தான் இரக்கமற்றவர்களாகத்தான் நடந்து கொள்வோம். நாங்கள் எங்களை திறமையற்றவர்களாய் பலவீனராய் ஆதரவற்றவர்களாய் தோல்வியுற்றவர்களாய் என்னென்னா அந்த ஸ்பிரிட் ஆஃப் ரிஜெக்ஷன் என்று எப்பொழுதும் அந்த மனதிலே எங்களுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம், எங்களை கவனிக்கிறீங்களே ஒருத்தரும் கவனிக்கிறீங்களே அப்படியான எண்ணங்கள் ஒரு அரண் மாதிரி மனதில போட்டோம் என்றால் பிறகு அந்த அரண் வந்து நான் அது வந்து ஒரு நாளும் அது வந்து நாங்களுக்கு கூவப்படையக்குள்ள மனதில் எப்படி போட்டுக்கொண்டு ஆனால் நாங்கள் அதை எல்லாம் எடுக்காதபடி சிந்தனையில எடுக்காதபடி மனதில் எடுக்காதபடி ஆதரவற்றிருக்கையில் ஏனென்றா தேவன் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். உலகத்து மக்கள் எங்களை நேசிக்கிறதை விட எங்களை கணவன் அல்லது பிள்ளைகளோ நேசிக்காட்டிலும் தேவன் எப்படி எங்களுக்குள்ள அன்பாகவே இருக்கிறேன்னு சொல்றார். அந்த நம்பிக்கை அந்த எப்பொழுதும் அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கும் போது என்ன சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் அந்த சமாதானம் சந்தோஷத்தை நாங்கள் ஒரு நாளும் அவருக்குள்ளாக உள்ள சமாதானம் அது நிரந்தரமானது நித்தியமானது அதை நாங்கள் படமாக தான் எங்களுடைய இருதயத்துல நாங்கள் வரைந்த ஒரே மாதிரியான சூழ்நிலையில் ஜனங்கள் வாழ்ந்தாலும் வித்தியாசமான வழியில் அவர்கள் அதை எதிர்கொள்கிறார்கள். எடுத்துக்காட்டிக்கு வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு இடத்தில் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறார்கள், அவையின் வளர்ப்பு வந்து சூழ்நிலைகள் வந்து வித்தியாசம்.
அப்ப அது அது நாங்களும்

0: வந்து தைரியமா எதிர்கொள்ளத்தக்கதாகவும், மற்றது அந்த வலிமையா அந்த எப்படி நாங்கள் அச்சுறுத்தி ஓட விர அந்த அப்படியாக உள்ளத்துல இருந்து நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து பேசி பேசும் போதும், அவர்கள் வந்து எப்படி வந்து எங்களை வந்து ஒரு மனமடிவாக்குறதுக்காக இந்த மனமடிவாக்குற எப்படின்னு சொல்லி அப்படியான பேச்சுகளை கொண்டு வந்து வந்து எங்களோட சேர்ந்து கதைக்கக்குள்ள நாங்கள் அதற்கு அக்செப்ட் பண்ணக்கூடாது. எங்களை தேவன் அழைத்து அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள எல்லா விதத்திலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் நாங்கள் வாழுவோம் என்ற அந்த எண்ணத்தை நாங்கள் மனதில் முதல் ஆரம்பத்துக்கு வந்து இதை எப்படி நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளுறது, நாங்கள் அப்படி இல்லையே சூழ்நிலை இப்படி எல்லோ இருக்குது, இந்த கதையில வந்து எங்களுக்கு கடனா இருக்கிறது அல்லது வருத்தமா இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இதுல வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம். எப்பொழுதும் எங்களை ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த எதிர்ப்பு கூட காண்பிக்க மாட்டார்கள். ஆனால் சிலர் அந்த உச்சத்துக்கே சென்று பயத்தில் அந்த மயங்கி விழுந்து விடுவார்கள். அப்படியாக ஒரு பயம் வரும் எதிரடியா பேசுவார்கள். இப்படி எனக்கும் வந்துட்டுதான் இந்த நோய் அப்படியா அந்த அப்படியான ஒரு எதிர்மறையான காரியங்கள் வரும்போது நாங்கள் ஒவ்வொரு நபரும் சிந்திக்கின்ற விதம் மற்றும் அவர்கள் தங்களை பார்க்கிற விதத்தின் அடிப்படையில் ஒரே சூழ்நிலை முற்றிலும் வித்தியாசமான எதிர்வினைகளை உருவாக்குகின்றது. அவர்களுடைய எதிர்வினைகள் மூலம் அவர்கள் தங்களை குறித்து எப்படிப்பட்ட ஒரு படத்தை மனதில் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இந்த நாங்கள் எப்படி எங்களோட சுயத்துல நாங்கள் எப்படி சிந்திக்கிறோம்ன்றது இந்த நாட்கள்ல உணர்வு பூர்வமாகவும் செயல்கள் மூலமாகவும் எதிர்வினை ஆற்ற நாங்கள் தீர்மானித்து இந்த நாட்கள்ல வழி நடத்தப்பட ஆண்டவர்களாக நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினால நன்றி தகப்பனே. இந்த நேரத்துல நிறந்த இந்த வழிபாட்டின்படி இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுக்க நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளே தேவன் வந்த மீட்பை கிருபை உம்மை நெருங்கி வருகையில் என்னை பேர் சொல்லி அழைத்தவர் என்ற மூன்று பாடல்களையும் மீ அழகாக பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வேத பாடம் நீதிமொழிகள் 23 இருதயத்தின் நிலவு எப்படியோ அப்படியே இருக்கிறான் அருமையான அந்த அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரியத்தக்கத உருவ குத்துறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. வார்த்தை இதனுடைய வார்த்தை தான் இதனுடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். இவ்வார்த்தை தான் முக்கியம். இருதயம் இருதயம் கண்டபடி சிந்திக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள் ஆவின் அபிஷேகங்களுக்குள் இருக்குமானால் எங்களுடைய நிலைமையை ஆசீர்வதிக்கப்படும். அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்கள் சிஸ்டர் கிரேஸ். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ.
1: இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து வேதத்தியான பாடல் நடத்துகிற சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ உண்டாரியோ தொடர்ந்து நாங்கள் ஊழியருக்காக ஜெபம் பண்ணி தேவசதியை கடந்து செல்வோம். ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே வார்த்தையை கொடுத்த ஊழியக்காரர் ஊழியக்காரிகளை ஒரு பாதத்தலை வச்சு ஜெபிக்கிறேன். நீர் தெரிந்து கொண்ட ஊழியக்காரர் சுவாமி, இந்த உலகத்திலே உள்ள கொண்டு வார்த்தைகளை விதைக்க வேண்டுமென்று வாஞ்சியோடு தகத்தோடு நீர் தேர்ந்தெடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த சங்கமா வானொலியிலும் நித்திய வெளிச்சத்திலும் வார்த்தை வெளிச்சத்திலும் வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது சுவாமி, அந்த வார்த்தையை கேட்டு அநேக ரச்சி

0: அந்த கிருபைக்கான உற்றார் உறவர் அனைத்தை நீர் ஆசீர்வதிக்க.
1: மகளே அலங்காதே மகனே
0: தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே வந்து தேவ செய்து கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதி.

0: ஆனந்தமே ஆமாண்டவரே, உம்மை துதிக்கும் பொழுது சந்தோஷம் ஆண்டவரே. தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தேவ செய்தியை ஆசீர்வதித்தார் ஐயா. அந்த நித்திய வெளிச்சத்தின் முதலாவது செய்தியை கொண்டு வருகின்ற ஐயா ஷியானி ஜெயந்த் அவை ஆசீர்வதியும் அந்த மகள் செய்து கொடுக்கும் பொழுது பிரசன்னம் கேட்கிற பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. ஓடோடி வந்திருக்கிறார் சுவாமி, உமது நாமத்தை மையப்படுத்த வந்திருக்கிறார்கள், வார்த்தையை விதைக்க வந்திருக்கிற அந்த மகளை, உமது மகளே ஆண்டவரே, நீர் உமது ஆணிபா கரத்தை ஆசீர்வதித்து அந்த செய்தி 97 ரேடியோவில் கேட்பவர்கள் கர்த்தாவே ஐயா, உமது புரசனத்தை உணர்ந்து கொள்ள நீரே உண்மையான தெய்வம் என்று கண்டு கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா இந்த நேரத்தில் சாணி சேர்ந்தே உன் ரத்த கோட்டைக்குள்ள மூடுகிறேன். அந்த மனுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தை கொடுத்து அந்த மகள் தேவ செய்தி கொடுக்கும் பொழுது யார் யார் அந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவள் இருதயம் கொழுந்து விட்டது. நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped.
0: இன்றைய நாளிலே
1: Recording in progress.
0: வானொலி நித்திய வெளிச்சத்திலே முதலாவது செய்தியை கொடுக்க வருகிறார் டொரண்டோவிலிருந்து சில சியானி ஜெயந்த. அந்த மகளை நாங்கள் சங்கமா வானொலியின் சார்பிலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் 97 ரேடியோ கேட்டுக்கின்ற பிள்ளைகள் சார்பிலும் வருக வருகின்ற வரவழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சாந்தி ஜெயந்தா.
2: பிரைஸ் லார்ட் அங்கிள், பிரைஸ் லார்ட்,
0: பிரைஸ் லார்ட். உங்களுடைய செய்தியை நான் தவறாமல் கேட்பேன், ரேடியோவிலே கேட்டுக் கொண்டிருப்பேன். அருமையான செய்தியை கொடுத்து கொண்டிருக்கேன். அப்படியாக ஆவியானவர் உங்களை வலியுறுத்தி கொண்டு வரார். உங்களுடைய செய்தியிலே அநேக திருப்பங்கள் எல்லாம் காணக்கூடியதாக இருக்கிறது. முந்தி கொடுத்த செய்திக்கு இப்ப ஒரு செய்திக்கும் இப்ப ஆவி அனல் கொண்டு செய்தியை கொடுக்கிறது நான் கண்டுகொண்டேன்.
2: நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உமக்கு கிட்ட சேர்ந்து ஆண்டவரே உம்மோடு உம்மோடு இருக்கிற உறவிலே நாங்கள் வளர்ந்து பெருக எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலம் ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கைகளை ஆண்டவரே உம்பக்கமாய் நீங்க இழுத்து கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் சுவாமி நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களின் மூலமாய் உண்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய மேய்ச்சலி நாடுகளாய் உம்முடைய குரலை இனம் கண்டுகொண்டு ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை இனம் கண்டுகொண்டு ஆண்டவரே மேய்ப்பனின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளாய் எங்களை நீங்க வழி நடத்துங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. அமேன், அமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் இன்றைய நாளிலும் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு காரியத்தை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆவியானவர் தாமே அவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. மத்தேயு 4:11-11 உள்ள வசனங்களை நாங்கள் வாசிப்போமையா இருந்தால், மத்தேயு 4:11-11 உள்ள வசனங்களை வாசிப்போமையா இருந்தால், இங்கே இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுகிற காரியத்தை நாங்கள் வாசிக்கலாம். இந்த பகுதியில வந்து அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு முன்பதாக அங்கே அவர் 40 உபவாசம் இருக்கிறார். அவர் உபவாசம் இருந்து அவர் அந்த உபவாசத்தை முடித்து வெளியே வரும்போது அந்த பிசாசானவன் அவரை 3 வழிகளிலே அங்கே சோதிப்பதை நாங்கள் வாசிக்க முடிகிறது. இந்த செய்தியின் தலைப்பு சோதனைக்காரன் கொண்டு வருகிற 3 சோதனைகள். சோதனைக்காரன் கொண்டு வருகிற 3 சோதனைகள், இதுதான் இந்த செய்தியின் தலைப்பு. அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் 3 சோதனைகளை கொண்டு வருவதை நாங்கள் இந்த பகுதியிலே வாசிக்கலாம். இந்த சோதனைகள் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட எல்லா கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் அவன் கொண்டு வருகிற சோதனை தான் இந்த 3 சோதனைகளும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை எங்களுக்கு எடுத்துக்காட்டாய் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை இந்த வேதத்திலே எங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், அவருக்கு ஏற்பட்ட இந்த சோதனைகளை நாங்கள் வாசிக்கும் போது, அந்த சோதனையை அவர் எவ்வாறாய் ஜெயம் கொண்டார் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது நாங்களும் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவராகியே கொண்டு ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் ஓடி முடிக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவரை இன்னுமாய் அறிந்து கொள்ளுகிறோம், அவரோடு இருக்கிற உறவை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் ஏதேதோ காரியங்களை செய்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாய் நாங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்கிறது தான் ஒரு தேவனுடைய பிள்ளையின் விருப்பமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில அன்றைக்கு பிசாசாதவன் அந்த சோதனைக்காரன் இயேசு கிறிஸ்துவை சோதித்தது போலவே இன்றைக்கு எங்களையும் அவன் சோதித்துக் கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை அங்கே மூன்று பகுதிகளில் அவன் தாக்குகிறான். எப்படி என்று சொன்னால், சரீரம், ஆவி, ஆத்மா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதை கொள்ளுங்களுடைய மூன்று பகுதி என்னவென்று சொன்னால் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பிரிக்கலாம். ஒரு மனிதனுடைய பகுதிகளை நாங்கள் பிரிக்கலாம், ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த மூன்று காரியத்திலையும் தான் சோதனை காரணங்களை சோதிக்கிறவனாய் இருக்கிறான். இந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில நீங்க எந்த சோதனையை நீங்க எடுத்தாலும், இந்த எந்த சோதனையா இருந்தாலும், அந்த எல்லா சோதனைகளுமே இந்த மூன்று பகுதிகளை சார்ந்தே இருக்கும். இந்த மூன்று பகுதிகளை அஃபெக்ட் பண்ணுகிற விதமாய் தான் அவன் கொண்டு வருகிற எல்லா சோதனைகளுமே இருக்கிறது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே அவனும் அப்படித்தான் சோதித்தான். அவருடைய சரீரத்துல, அவருடைய ஆத்மாவில, அவருடைய ஆவியிலே அங்கே சோதிப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. முதலாவது அங்கே இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிப்பதை நாங்கள் பார்ப்போமையா இருந்தால், வசனம் சொல்லுகிறது 4வது அதிகாரம் 2, 3, 4 ஆகிய வசனத்துல வாசிப்போமா இருந்தால், அவர் இரவும் பகலும் 40 நாளளவும் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தார், வெளியே வரும்போது அவர் பசியா இருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த பிசாசானவன் முதலாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் முதலாவது தாக்குகிற பகுதி எதுவென்று சொன்னால், அவங்களுடைய சரீரத்தை தாக்குகிறான், அவனுடைய மாம்சத்தை தாக்குகிறவனாய் இருக்கிறான். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அதே போலதான் அவன் தாக்கினான். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் முதலாவது கண் வைப்பது அவனுடைய சரீரத்தை, அவனுடைய மாம்சத்தை. ஏனென்று சொன்னால், ஒருவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல அதிகம் பலவீனமான பகுதி எதுவென்று சொன்னால் ஒருவனுடைய சரீரம் தான் அதிக பலவீனமானது. ஆகவே அவன் அந்த பலவீனமான எது முதல்ல வீக்கா இருக்குதோ, அந்த வீக்கா இருக்கிற பகுதியை தான் முதல்ல அட்டாக் பண்ண வேண்டும் என்று சொல்லி சோதனைக்காரன் வருகிறான். எங்களுடைய மாம்சத்துல இருக்கிற தேவைகளையும், எங்களுடைய மாம்சத்துல இருக்கிற பலவீனத்தையும், எங்களுடைய மாம்சத்துல இருக்கிற ஆசைகளையும் அவன் குறிவைக்கிறான். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அவருடைய சரீரத்துல அன்றைக்கு பசி உண்டாயிருந்தது. அவர் பசியா இருந்தார். அந்த நேரத்துல அவருக்கு வேற எதுவும் தேவைப்படல. அவருக்கு தேவைப்பட்டதெல்லாம் ஒரு உணவுதான். ஆகவே அவன் அதை பார்த்து விட்டு அதை எதிர்நோக்கினவனாய் அங்கே ஆண்டவரை நோக்கி அவன் குறிவைக்கிறான். இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலும், என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் பிசாசு முதலாவதாய் தாக்க நினைக்கிறது எங்களுடைய மாம்சத்துல இருக்கிற பலவீனத்தை. நான் மாம்சம் பலவீனம் உள்ளது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த பலவீனமான பகுதியை தான் நான் முதலாவது டார்கெட் பண்ணி எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தேவைகளையும், எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற, அதாவது மாம்சத்திலே காணப்படுகிற பலவீனத்தையும் ஆசைகளையும் அவன் முதலாவது குறிவைக்கிறான். நான் ஒரு அனுபவ சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு நான் HRI இடத்துல ஒர்க் பண்ணி கொண்டிருந்த சமயத்துல என்னுடைய நிறுவனத்தின் அதிபர் வந்து, அந்த CEO வந்து ஒரு கிறிஸ்தவர். அவர் ஆண்டவரை நல்லா நன்றாக நேசித்த ஒரு மனிதர். அங்கே எங்களுடைய ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங்கை வாங்குறதுக்காக அநேகம் பிரயாசப்பட்டாங்க. அநேக நாள் பிரயாசப்பட்ட பின்பு அந்த அந்த கமர்ஷியல் பில்டிங்கோட ஓனர் வந்து நல்லா குறைச்சி ஒரு பகுதி அமௌண்ட்டை வந்து சொன்னார். இந்த காசை கொடுத்தா போதும், இந்த இடத்தை உங்களுக்கே நான் தருகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லும்போது, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோர் டீம் வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சிட்டு இருந்தோம், ஆண்டவரே எப்படியாவது இந்த பணத்தை சந்திங்க, ஆண்டவரே எப்படியாவது இந்த தேவையை சந்திங்க, இந்த இடத்தை நாங்கள் வாங்கி விட வேண்டும் என்று சொல்லி நான் ஊக்கமாக ஜெபிச்சு கொண்டிருந்த டைம்ல அங்கே எங்களுடைய கிளையன்ஸ், எங்களுக்கு ஒரு 20-30 கிளையன்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த கிளையன்ஸ்ல இருந்து ஒரு பெரிய கிளையண்ட் வந்து ஒரு பெரிய தொகையை, அதாவது 50,000 ஏதோ, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, இது ஒரு கிட்டத்தட்ட 10 வருடங்கள், 11 வருடங்களுக்கு முதல் நடந்த காரியம். அங்க 50,000 கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 5 லட்சத்தை அவங்க அனுப்பிவிட்டாங்க, எங்களுக்கு டெபாசிட் பண்ணிட்டாங்க. உடனே எங்களுடைய ஜெப டீம்ல இருந்த சில பேர் வந்துட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் எங்களுடைய தேவையை எவ்வளவு அற்புதமாய் சந்தித்தார், ஜெபிச்ச உடனே பதில் கிடைச்சதுன்னு சொல்லி அநேகர் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க தொடங்கினாங்க. ஆனா என்னுடைய அந்த ஆர்கனைசேஷனோட நிறுவனத்தின தலைவர் சிஇஓ, அவர் வந்து ஆண்டவரை அதிகம் நேசித்தவர், அவர் உடனே சொன்னார், இல்லை இல்லை, அவங்க எங்களுக்கு பே பண்ண வேண்டியது 50,000, அவங்க 5 லட்சம் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி உடனே கால் பண்ணி, நீங்க இதை தெரிஞ்சு ப்ரோஆக்டிவா அவங்களுக்கு பே பண்ணீங்களா, இனி வருகிற ஆர்டர்ஸுக்கு, இல்லாட்டிக்கு தவறுதலா பே பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, ஐயோ நாங்க தெரியாம இது ஒரு மிஸ்டேக்கா ஒரு 0 ஆட் ஆயிட்டது, அதை ரிவர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணாங்க. நான் என்னுடைய அந்த நிறுவனரை கொடுத்து நான் மிகுந்த ஆச்சரியப்பட்டு போனேன். உடனே அவர் சொன்னார், எங்களுக்கு வந்து ஆண்டவர் இதை எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது பெரிய விஷயம் அல்ல, அந்த பதில் ஆண்டவரிடத்திலிருந்து தானா வந்தது என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைத்திருக்கலாம், இது நான் பசியா இருக்கிறேன், அட அவன் கொடுத்த அந்த பிசாசு வந்து கொடுத்த ஐடியா நல்ல சூப்பர் ஐடியா, ஏனென்று சொன்னால் இங்க என்ன ஆண்டவரால இயேசு கிறிஸ்துவால கல்ல அப்பமாக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவரால் அற்புதமாய் அந்த கல்லுகளை எல்லாம் அப்பமாக்க முடியும், அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவையை கண்டு அவர் செயல்படவில்லை, தன்னுடைய உணர்ச்சியால் அவர் செயல்படவில்லை. என்னுடைய தேவைக்கு இதுதான் பதில், நல்ல நேரத்தில் நான் பசியா இருக்கிறேன், ஆண்டவர் இவனை கொண்டு என்னுடைய எனக்கு ஞாபகப்படுத்தி, நான் ஒரு தேவனுடைய குமாரன், என்னால வந்து இதை வந்து கல்லுகளெல்லாம் அப்பமாக்க முடியும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்குது. அவன் சும்மா சொல்லலை, பிசாசு வந்து அவருடைய தேவைக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறான். அந்த தீர்வை எப்படி கொடுக்கிறான் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரனேயானால், ஞாபகப்படுத்துறான், நீங்க தேவனுடைய குமாரன், உமக்கு அதிகாரம் இருக்குது, இந்த கல்லை ஈஸி அப்பமாக்கிட்டு போயிட முடியும் என்று சொல்லி தேவனுடைய அதிகாரத்தையே அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறான். பாண்டவன் நினைத்திருக்கலாம், எனக்கு இது நல்ல ஒரு ஐடியா, நல்ல ஒரு தீர்வு, என்னோட இப்போதைக்கு என்னுடைய தேவை இந்த பசி ஆற வேண்டும், ஆகவே இதை செய்யக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி தேவனுக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் என்று சொல்லிவிட்டு அந்த கல்லுகளை அப்பமாக்கியிருக்க விடலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. தேவன் வார்த்தையிலே அதை கம்பேர் பண்ணி பார்த்தார், இது தேவ வசனத்தோடு ஒத்திருக்கிறதா, இது என்னுடைய மாம்சத்தின் தேவையை சந்திக்கிற ஒரு அற்புதமா இருந்தால் கூட இது தேவ சித்தத்தோடு ஒத்திருக்கிறதா, இது தேவனுடைய கட்டளையோடு ஒத்திருக்கிறதா என்று சொல்லி அவர் அங்கே ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் சொன்ன வசனம் என்ன, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகவே என்னுடைய மாம்சத்தின் காரியத்தை சந்திப்பதற்கு அங்கே ஒரு ஒரு அப்பம் எனக்கு தேவையில்லை என்பதை ஆண்டவர் வசனத்தினூடாக அறிந்து கொண்டவராய் அந்த வசனத்தோட கம்பேர் பண்ணி அங்க பிசாசு கொண்டு வந்த அந்த சோதனையிலே அவர் ஜெயம் எடுப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. விசுவாசிகளான எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்னவென்று சொன்னால், பல நேரங்கள்ல நாங்க என்ன செய்கிறோம், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், இது ஒரு பெரிய அற்புதம், என் இயேசுவின் நாமத்தினால் எனக்கு இதை செய்ய அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி, எனக்கு நான் இயேசுவின் நாமத்தினால் இதை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி உடனேயே முடிவு செய்து நாங்கள் செயல்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம். தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம். கண்பானவர்களே, தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துவது மட்டும் போதாது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் எங்களுக்கு உரிமையாக்கி கொள்ளுகிற அந்த அற்புதம் தேவனுடைய சித்தத்துக்குள் இருக்கிறதா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. எல்லா அற்புதமான வாய்ப்புகளும் எங்களுடைய சரீரத்தின் மாம்சத்தின் தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் எல்லா நேரத்திலும் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை. நமக்கு வருகிற ஒவ்வொரு தீர்வுகளையும் அது அற்புதமாக இருந்தாலுமே சரி, உங்களுடைய மாம்சத்தின் தேவைகளை அங்கே பூர்த்தி செய்கிறதா இருந்தாலுமே சரி, உங்களுடைய மாம்சத்தின் பலவீனத்தை நிவர்த்தி செய்கிறதா இருந்தாலுமே சரி, நாங்கள் உடனே அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இது தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள அதை கொண்டு வந்து தேவன் வார்த்தையின் அந்த வெளிச்சம் என்று சொல்லும் போது அந்த லேம்ப் அந்த வெளிச்சம் அந்த லைட்டுக்குள்ள அதை கொண்டு வந்து எனக்கு முன்னால் இருக்கிற அற்புதம் என்னுடைய சரீரத்தின் தேவைக்காக வைக்கப்பட்டிருக்கிற இந்த தீர்வு தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறதா, இது தேவனுடைய சித்தமா இருக்கிறதா, தேவ வசனத்தை உறுதிப்படுத்துகிற செயலா இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தவர்களாய் அதை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முதலாவது மாம்சத்திலே பிசாசு அப்படிப்பட்ட ஒரு சோதனையை தான் கொண்டு வந்தான். அங்கே இரண்டாவதாய் பார்க்கிறோம், அவன் கொண்டு வந்த சோதனை என்னவென்று சொன்னால் அவருடைய ஆத்துமாவிலே ஒரு சோதனையை கொண்டு வருகிறான். முதலில் அவன் சரீரத்தை தாக்குகிறான், இரண்டாவது இப்போது அவருடைய ஆத்துமாவை அவன் தாக்குகிறான். அவர் இயேசு கிறிஸ்துவை ஆலயத்தின் உப்பரிகைக்கு அழைத்து சென்று நீ தேவனுடைய குமாரனேயானால் கீழே குதியும் என்று சொல்லி அவருக்கு சொல்லுகிறான். அங்கே அவன் சும்மா சொல்லல, அவன் வசனத்தை எந்த வசனத்தை வச்சு ஆண்டவர் முதல் சோதனையை அவனுக்கு எதிர்த்தாரோ அவனை ஆஃப் பண்ணினாரோ அதே மாதிரி வசனத்தையே வைத்து அவருக்கு மறுபடியும் அவருக்கு அவன் சோதிக்கிறான். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. இதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் அவன் ஆத்மாவில் சோதனை எதுவென்று சொன்னால் எங்களுடைய அடையாளத்தை அவன் குறிவைக்கிறான், எங்களுடைய ஐடென்டிட்டியை குறிவைக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஐடென்டிட்டியை குறிவைக்கிறான். நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரனே ஆனால், அவன் தந்திரக்காரன், அவன் எப்பவுமே அவனுடைய தந்திரமே இதுதான், அவன் நீ தேவனுடைய குமாரன் ஆகவே குதியும் உண்மை அவர் தாங்கிக் கொள்வார் என்று சொல்லல, நீ தேவனுடைய குமாரனா இருந்தால் அங்கே ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறான். அவர் தேவனுடைய குமாரனா இல்லையா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளம் அவருடைய ஐடென்டிட்டிய ஒரு சந்தேகத்துக்குள்ளே அவன் கொண்டு செல்லுகிறான். இது அவன் எப்பவுமே பயன்படுத்துகிற அவனுடைய பழைய தந்திரம் அது. ஆதாம் ஏவாளிட்டையும் இதேதான் பயன்படுத்தினான். ஏவாளை பார்த்து சொன்னான், இதை சாப்பிடக்கூடாது என்று நீங்க செத்து போயிடுவீங்கன்னு தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி ஒரு கேள்விக்குறிய வைத்து ஒரு சந்தேகத்தை உருவாக்குகிறான். உண்மையாகவே தேவன் இப்படி சொன்னாரா என்று ஒரு கேள்வியை உருவாக்குகிறான். பிசாஸ் ஒருபோதும் உங்களுடைய அடையாளத்தை தாக்க நினைக்கும் போது உங்களுடைய விசுவாசத்தை அவன் நேரடியாக தாக்குவதில்லை, முதலில் ஒரு சந்தேகத்தை உருவாக்குகிறான். அதேதான் அதே பழைய தந்திரத்தை ஏவாளிட்ட பயன்படுத்தின அதே தந்திரத்தை இயேசு கிறிஸ்துவையும் பயன்படுத்துகிறான். அவன் இயேசு கிறிஸ்துவிட்ட மாத்திரமல்ல இன்றைக்கு என்னோடையும் உங்களோடையும் அதே தந்திரத்தை தான் இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நீர் உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நீங்க தவறும் போது, உங்களுடைய வாழ்க்கையின் காரியத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஃபால் ஷோர்ட் ஆகும் போது, ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் காணப்படும் போது, ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில நடந்த உடனேயே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஐயோ உன்னுடைய வாழ்க்கையில எப்படி நடந்துட்டுதே, நீ உண்மையாவே தேவனுடைய பிள்ளைதானா, நீ உண்மையா தேவனை நேசித்திருந்தால் உனக்கு இப்படி ஒரு தோல்வி நடந்திருக்குமா, உன்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒன்று நடந்திருக்குமா என்று சொல்லி, நீ உண்மையிலே தேவன் உன்னை நேசித்திருந்தா, நீ தேவனை நேசித்திருந்தா உனக்கு இப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்காது, உன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனை வந்திருக்காது, இப்படிப்பட்ட துன்பம் நடந்திருக்காது, நீ இப்படி விழுந்து போயிருக்க மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தின அடையாளம் என்ன, அவர் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் அவருடைய சிலுவையில் அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய மாம்சத்தை அடிக்க கொடுத்து எங்களை சுத்திகரித்து எங்களை மீட்டெடுத்து பரிசுத்த ஆவியினாலே எங்களை முத்திரையிட்டு நீ தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரத்தி என்று சொல்லி எங்கள் மீது ஒரு அடையாளத்தை வைக்கிறார், ஒரு முத்திரையை பதித்து ஒரு ஸ்டாம்ப் பண்ணி ஒரு சீல வச்சு, நீ என்னுடைய சைல்ட், யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் காட், நீ என்னுடைய குமாரன், நீ என்னுடைய குமாரத்தி என்று சொல்லி எங்கள் மீது ஒரு அடையாளத்தை அவர் வைக்கிறாரே, அந்த அடையாளத்தை தாக்குகிறான். ஐயோ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ உண்மையுடைய தேவனுடைய பிள்ளையா இருந்தால் உனக்கு இப்படி நடக்குமா, நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தால் நீ இப்படி விழுந்து போயிருப்பாயா, இப்படி எழுந்திருப்பாயா, இப்படி நடந்திருக்குமா, உன்னுடைய வாழ்க்கை இப்படி தோற்று போயிருக்குமா என்று சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்டு கேட்டு முதலாவது விசுவாசத்தை தாக்குவதற்கு முன்பதாக அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் எங்களுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறான். எங்களுடைய ஐடென்டிட்டியை நாங்கள் க்வெஸ்சன் பண்ண ஆரம்பித்து விடுவோம், எங்களுடைய அடையாளத்தையே நாங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவோம். நான் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைதானா, ஒருவேளை என் உள்ளத்திலே ஏற்படுகிற மாதிரி நான் இவ்வளவா ஜபிக்கிறேனே, இவ்வளவு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறேனே, எனக்கு இப்படி எந்த பதிலுமே வந்ததில்லையே, நான் உண்மையிலேயே இந்த கடவுளுக்கு நான் பிள்ளைதானா? இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறாரா? அவர் என் பக்கத்துல இருக்கிறாரா? நான் விடுகிற கண்ணீரை பார்க்கிறாரா என்று சொல்லி எங்களுக்குள்ளேயே அந்த கேள்வி வருகிறது. நிமித்தம் என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், எங்களுடைய அடையாளத்திலே எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. எங்களுடைய அடையாளத்துல சந்தேகம் வந்தவுடனே என்ன தெரியுமா ஏற்படும்? குற்ற உணர்ச்சி வரும், மனச்சோர்வு வரும், கவலை வரும், எங்களுடைய ஆத்துமா உடைந்து போகும். எங்களுடைய ஆத்துமா அதனுடைய அடையாளத்திலிருந்து உடைந்து போகும் போது தேவனோடு இருக்கிற உறவு அங்கே பாதிக்கப்பட்டு விடுகிறது. இதைத்தான் அவனை எதிர்பார்த்து அந்த சோதனைக்காரன் அங்கே எங்களுடைய ஆத்துமாவை குறிவைத்து எங்களுடைய அடையாளத்தை தாக்குகிறான். ஆனால் அங்கே இயேசு எப்படி அதற்கு பதில் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு வந்து தன்னை நிரூபிக்க அவர் விரும்பல. நான் அவரை உண்மையா குதிச்சிருந்தேன்டா, அவருடைய பாதம் கல்லில் இடறாதபடிக்கு அங்கே தூதர்கள் வந்து தாங்கி இருப்பாங்க. ஆனா அவர் அதை செய்யலேன்னு தெரியுமா? உனக்கு நான் என்ன நிரூபிக்க தேவையில்லை, நான் தேவ குமாரன் என்பதை நான் நிரூபிக்க தேவையில்லை. அதனாலதான் அவர் சொல்லுகிறாரு, உன் தேவனாகிய கர்த்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி அவனை எச்சரிக்கிறாய். நீ அதை சோதிக்க தேவையில்லை, உனக்கு நான் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. இன் அதர் வேர்ட்ஸ், அதுதான், நான் உனக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்க அவர் முயற்சி செய்யவில்லை. ஏனென்றால் அதை அந்த தன்னுடைய அடையாளத்தை அவர் முழுமையாய் அங்கீகரித்தார், தன்னுடைய அடையாளத்தை அவர் முழுமையாய் விசுவாசித்தார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு நான் என்னுடைய சாட்சியை நான் அடிக்கடி சொல்றதில்லை, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களின் நிமித்தம் நான் நிறைய நேரத்தில் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளைதானா? என்ன உம்முடைய பிள்ளையா இருந்தா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை காட்டுங்க, நீங்க என்னோட இருக்கிறீங்கன்னு சொன்னா இந்த அடையாளத்தை காட்டுங்க, இதை காட்டுங்க, அதை காட்டுங்கன்னு சொல்லி அடையாளங்களை கேட்க ஆரம்பித்தேன். என்னால உணர முடியல ஆண்டவரே, நீங்க என்னோட இருக்கிறத உணர முடியல, என்னுடைய உணர்வுல எதுவுமே எனக்கு தோணலை, நீங்க என்னோட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை என்று சொல்லும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னோடு பேசினார். நான் உனக்கு ஆண்டவரை சோதிக்காத, உன் கர்த்தராகிய இயேசு தேவனை வந்து தேவனாகிய கர்த்தரை பரிசோதிக்காத, நீ உணர்வடை உணர்வதற்கு உணர் உணர்ந்து கொள்ளுவது, நான் உன்னை ஃபீலர்ஸ்ன்னு கூப்பிடல, ஐ கால் யூ ஆஸ் அ பிலீவர். நான் உன்னை உணர்வாளி என்று சொல்லி அழைக்கவில்லை, நான் உன்னை விசுவாசி என்று சொல்லி அழைத்திருக்கிறேன். நான் உன்னோடு இருப்பதை நீ உணர தேவையில்லை, நான் உன்னோடு இருப்பதை நீ விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி எங்களுடைய அடையாளத்தை எங்களை சோதிக்கிறவனுக்கோ அல்லது எங்களுடைய சோதனைக்காரன் பயன்படுத்துகிற மனிதர்களுக்கோ நாங்கள் நிரூபிக்கவே தேவையில்லை. நம்முடைய அடையாளத்தை நாங்கள் விசுவாசித்தால் போதும். எங்களுடைய ஆத்துமாவிலே தேவன் கொடுத்த அடையாளம் என்ன அடையாளம்? சைல்ட் ஆஃப் காட், நான் தேவனுடைய மகள், நான் தேவனுடைய மகன் என்கின்ற அந்த அடையாளத்தை நான் கல்வாரி சிலுவையினால் கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் என் மேல் பதித்த முத்திரையின் நிமித்தம் பரிசுத்தாவியானவரை எனக்கு ஈவாய் கொடுத்து என் மேல் பதித்த முத்திரையின் நிமித்தம் அவருடைய குமாரத்தியாய் குமாரனாய் நான் மாறியிருக்கிறேன். அந்த அடையாளம் தான் என்னுடைய மிகப்பெரிய அடையாளம் என்பதை நாங்கள் விசுவாசித்தால் போதும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அங்கே படிப்பிக்கிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார். கத்திர தேவனாகிய கத்திர பரிசோதியாதன்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டு அவனுக்கு நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கவில்லை. சிம்பிளா அவனை வந்து அவனோட வாய அடைக்கிறதுக்கு அந்த பிசாசை தோற்கடிக்கிறதுக்கு அவர் குதிச்சு காட்டி இருக்கலாம். குதிச்சு காட்டி தேவதூதர்கள் அவரை வந்து தாங்கி பிடிக்கிறத ஒரு பெரிய அற்புதமாய் காட்டியிருக்கலாம். காட்டல, தோற்று போனவன். தோற்று போனவனுக்கு தன்னை கொண்டு போய் அவர் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கனிகர் எங்களை வந்து நாங்க ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி நிரூபிப்பதற்காக என்னென்னவோ செய்கிறோம். மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளர்ந்தவன் வளர்ந்தவள், நான் பெரியாள் என்று சொல்லி நிரூபிப்பதற்காக எங்களுடைய அடையாளங்களை எப்படி எப்படியோலாம் நிரூபிப்பதற்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். கண்பானவர்களே, மனிதர்கள் நாங்களை நிராகரிக்கலாம், எங்களுடைய கடந்த கால பாவங்கள் எங்களுக்கு அடிக்கடி நினைவூட்டப்பட்டு எங்களை கீழே தள்ளுகிறதாய் அது இருக்கலாம், எங்களுடைய தோல்விகள் எல்லாம் எங்களை ஒரு குற்றவாளி போல உணரச் செய்யலாம். ஆனா அது ஒன்றுமே தேவன் எங்களுக்கு கொடுத்த அடையாளத்தை மாற்றவே முடியாது. ஏன் தெரியுமா? தேவன் எங்களை மீட்டது எங்களுடைய தகுதியினால அல்ல, நாங்கள் செய்த பெரிய நல்ல நடத்தையினால, எங்களுடைய நல்ல காரியங்களினால தேவன் எங்களை மீட்கலை. அவருடைய சுத்த கிருபையினால, அவர் மீட்பர் என்கின்ற ஒரே காரணத்தினால, அவருடைய கிருபையை நிமித்தம் எங்களை மீட்டார். ஆகவே அப்படி கிருபையாய் கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் அடையாளமாகிய இயேசுவின் பிள்ளை என்கின்ற அந்த அடையாளத்தை நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சந்தேகிக்கவே கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை என்கின்ற உண்மையான அந்த அடையாளத்தை உறுதியாய் விசுவாசிக்க வேண்டும். பிசாசு எழுப்புகிற கேள்விகளே அல்ல, தேவன் அறிவித்த உண்மையை நம்பி விசுவாசித்து நிலைத்திருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்ல விரும்புகிறேன், பிசாசு எழுப்புகிற கேள்விகள் சந்தேகத்தின் கேள்விகளே அல்ல, தேவன் உங்கள் உள்ளத்திலே வைத்த அந்த முத்திரையை நம்பி விசுவாசித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே மூன்றாவது சோதனை என்ன? மூன்றாவதாய் எங்களுடைய ஆவியிலே அவன் சோதிக்கிறான். முதலாவது சரீரத்துல, ரெண்டாவது ஆத்துமாவில, மூன்றாவது ஆவியிலே எங்களை சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்? ஆவியில எங்களுடைய ஆவிக்குரிய அழைப்பை அவன் தாக்குகிறான். முதலாவது உங்களுடைய சரீரத்தின் தேவையை வச்சு, ஒருவேளை உங்களுக்கு வியாதி இருக்குமென்னா அதை வச்சு தாக்குவான், இல்லை உங்களுடைய தேவைகள் நிறைய இருக்குமென்னு சொன்னால் அதை வச்சு தாக்குவான், இல்லை உங்களுக்கு ஆசைகள் இருக்குமென்னு சொன்னால் அதை வைத்து உங்களை தாக்கி உங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து விழுத்த பார்ப்பான். அதுலேயே நீங்கள் ஜெயம் கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆத்மாவை சந்தேகிக்க வச்சு, உங்களுடைய ஐடென்டிட்டியை சந்தேகிக்க வச்சு அதில் விழுத்த பார்ப்பான். அதுலேயும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் மூன்றாவது உங்களுடைய ஆவியின் அழைப்பில வந்து உங்களை தாக்க பார்ப்பான். அங்கே இயேசு கிறிஸ்துவை அவன் என்ன செய்கிறான்? ஒரு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு சென்று உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் எல்லா மகிமையும் காண்பித்து, நீ என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினால் இது எல்லாத்தையும் நான் உமக்கு தருகிறேன் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறான். நீங்க யோசிச்சிங்களா, ஏன் அவன் இதை சொல்லணும்? ஒரு ரெண்டு சோதனையில ஆண்டவட்ட அடி வாங்கிட்டான், மூன்றாவதா வந்து இதையே அவன் சொல்லணும்னு சொன்னான். இயேசு கிறிஸ்துவோட அழைப்பு என்ன? அவரோட அழைப்பு வந்து, அவன் எந்த உலகத்தை காட்டினானோ, நீ என்ன சாஷ்டாங்கமாய் விழுந்தா எதை கொடுப்பேன் என்று சொன்னாரோ, அந்த உலகத்தின் ராஜ்யங்களையும் அந்த மகிமையையும் மீட்பதுதான் இயேசு கிறிஸ்துவோட அழைப்பு. விழுந்து போன அந்த உலகத்தை, ஆதாம் செய்த பாவத்து நிமித்தம் விழுந்து போன இந்த உலகத்தின் ராஜ்யங்களையும் இந்த உலகத்தின் மகிமையையும் இழந்து போனதை மீட்டெடுத்து தனக்குரியதாய் மாற்ற வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பு. அவர் வந்ததின் நோக்கம் அதுதான், அவருடைய ஆவிக்குரிய அழைப்பு அதுதான், அதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். பிசாஸ் என்ன செய்கிறான்? அவருடைய அழைப்பை டிஸ்டர்ப் பண்ணல, அவன் வந்து சொல்லல, ஐயோ இந்த அழைப்பு உம்முடைய இல்லை, இந்த அழைப்பை செய்யாதையும், அந்த அழைப்புலேருந்து அவனை டீவியேட் பண்ண இல்லை, அவரோட அழைப்பை தான் அவன் கதைச்சான். அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த அழைப்பை தான் அவருக்கு ஒரு ஆஃபராக கொடுக்குறான். நீ இந்த சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கிட்டா இது எல்லாத்தையுமே தாரன், இதுக்காக தானே வந்தீர், இதை மீட்டெடுப்பதற்காக தானே வந்தீர், அதை உம்முடைய கையிலேயே தூக்கி தாரன். நான் ஈஸியா ஆதாம்கிட்ட இருந்து நான் எதை பறித்து கொண்டேனோ, ஆதாம் பாவம் செய்தது நிமித்தம் அவன்கிட்ட இந்த எதை பறித்து கொண்டேனோ, அது நீ விழுந்து வணங்கினா நான் அப்படியே தந்துடுறேன்னு சொல்லி அந்த வழியை, ஆண்டவருடைய அழைப்பின் நோக்கத்தை, அந்த எண்ட் ஆஃப் தி டே அந்த ஆவிக்குரிய அழைப்பை வந்து நிறைவேற்றுவதற்கு அவன் உங்களுக்கு ஒரு எளிய வழியை, அதாவது இயேசு தேவன் ஏற்படுத்தின அவருடைய சித்தத்தின் பாதையை விட்டு ஒரு குவிக்கா செய்யக்கூடிய மாதிரி ஒரு வேற குறுக்கு வழியை எங்களுக்கு காட்டுவான். ஏசு கிறிஸ்து அப்ப நினைத்திருக்கலாம், எண்ட் ஆஃப் தி டே நான் வந்தது இந்த உலகத்தை மீட்டெடுக்கிறதுக்கு தான், இதுக்கே நான் போய் கஷ்டமா அந்த சிலுவையை சுமந்து அடி வாங்கி இவ்வளோ மிதிப்பட்டு ரத்தத்தை சிந்தி இவ்வளோ காயப்பட்டு இதை மீட்டெடுக்கணும், ஈஸியா ஒரு டக்குன்னு இவ்வளோனா நான் போய் ஊழியம் செய்யக்கூட தேவையில்லை, ஒரே செகண்ட்ல மொத்தத்தை, எண்ட் ஆஃப் தி டே அதுதானே டார்கெட், அதுக்காக தானே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். அதை ஒரு சிம்பிளான ஒரு சின்ன விஷயத்துல, ஒரு சின்ன இடத்துல தாழ்ந்து போய், ஒரு சின்ன இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அந்த ஊழியத்தை செய்யறதுக்காக ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை செய்யறதுனால என்னுடைய ஊழியம் நிறைவேறும் என்று சொன்னால் நான் அதை செய்துட்டு போயிடலாமே என்று சொல்லி ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல முடிவெடுக்கல, அவர் முடிவெடுத்தது. நான் தேவனுடைய ஆவிக்குரிய அழைப்பை நான் நிறைவேற்றுவதற்கு நான் அது சிலுவையின் பாதையாய் இருக்குமாய் இருந்தால், அது பாடுகளின் பாதையாய் இருக்கும் என்று சொன்னாலும் பரவாயில்லை, நான் தேவ சித்தத்தின் பாதையையே கீழ்ப்படிதலின் மூலமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாதையை தான் தேர்ந்தெடுத்தார். பிசாசை அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிறார் அவனை. இந்த தடவை ஆண்டவர் வசனத்தினால் அடிக்கல என்று அவருக்கு தெரியும். தன்னுடைய ஆவிக்குரிய அழைப்பை தெரிந்து கொண்டு அவன் அதை டார்கெட் குறிவைக்கிறான் என்று சொன்ன உடனே அவனுடைய அழைப்புக்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்கல, அப்பால போயிரன்னு சொல்லி அவனை துரத்தி விட்டுறார். எந்த குறுக்கு வழிக்கும் அங்கே ஆண்டவுடைய, நாங்க நினைக்கலாம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தா ஆண்டவர் எனக்கு அழைத்த அழைப்பை அதற்காக உலகத்தின் வழிய அதை நாங்க அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிசாசு முயற்சி செய்வான். ஆனா நாங்க நினைவு கொள்ள வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா, தேவன் கொடுத்த இலக்கு மட்டும் முக்கியம் அல்ல, தேவன் கொடுத்த ஆவிக்குரிய அழைப்பு மட்டும் முக்கியம் அல்ல, அதை தேவன் காட்டிய பாதையில் நிறைவேற்றுகிறோமா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. உண்மையான ஆவிக்குரிய அழைப்பின் கீழ்ப்படிதலின் பாதையில் அதை நிறைவேற்றுகிறோமா என்பது மிக முக்கியமாயிருக்கிறது. அந்த பாதை நெருக்கமானதா இருந்தாலும் பரவாயில்லை, சுமை சிலுவையை சுமக்கும் பாதையா இருந்தாலும் பரவாயில்லை, தேவன் வைத்த பாதையில் நடந்தவர்களாய் அந்த இலக்கை ஆவிக்குரிய அழைப்பை நாங்கள் நிறைவேற்றுவதில் கவனமாய் இருக்க வேண்டும். அவன் நயம் காட்டி எங்களை அழைப்பானா? சில நேரத்துல பிசாசு எங்களுடைய வாழ்க்கையில அழைப்பை தடுக்க மாட்டான், அந்த அழைப்பை நிறைவேற்றுகிற பாதையை நயங்காட்டி தவறான பாதையில எங்களை நடத்துவான். அப்படி நடத்தும் போது நாங்க என்ன நினைப்போம், எண்ட் ஆஃப் தி டே நான் ஆண்டவருக்காக தானே உழைக்கிறேன், எது எப்படியோ ஆண்டோடைய நாமத்துக்காக தானே பாடுபடுறேன், அவர் சொன்னது தானே செய்ய நினைக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் தவறான பாதையில அந்த காரியங்களை செய்ய முற்பட்டு விடுவோம். ஆகவே நாங்கள் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது, தேவன் கொடுத்த அழைப்பை நிறைவேற்றுவது மாத்திரம் முக்கியமல்ல, சரியான பாதையில அவர் சித்தத்தின் பாதையில அது எவ்வளவு கரடு முரடா இருந்தாலும், எங்களை எவ்வளவு காயப்படுத்துகிற பாதையா இருந்தாலும் பரவாயில்லை, அவர் சித்தப்படி அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் தான் நான் அழைப்பை நிறைவேற்றுவேன் என்பதுல நாங்கள் தவறவே கூடாது. அந்த சோதனையில நாங்கள் விழுந்து போயிடக்கூடாது. முதலாவது நாங்கள் பார்த்தோம், சரீரத்தில் அவன் தாக்குகிறான், எங்களுடைய உடல் தேவைகள் மாம்சம் அதாவது எங்களுடைய நீட்ஸ அவன் டார்கெட் வைத்து தாக்குகிறான். அதுக்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வைப்பான். ஒரு உடனடியா குவிக்கான ஒரு ஆன்சர் கிடைப்பதற்கு அவன் அங்கே வழி செய்கிறான். நாங்கள் செய்ய வேண்டியது என்ன, தேவ வசனத்தால சோதித்து பார்க்க வேண்டும். ரெண்டாவது ஆத்மாவை டார்கெட் பண்ணுகிறான், அதாவது அவங்களுடைய அடையாளம் அவங்களுடைய ஐடென்டிட்டியை டார்கெட் பண்ணுகிறான். அதற்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் என்னவென்று சொன்னால் சந்தேகம், குற்ற உணர்வு ஆகிய ஆயுதம். ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேணும், தேவன் மூன்றாவது எங்களுடைய ஆவியிலே குறிவைக்கிறான், தேவனங்களுக்கு கொடுத்த அழைப்பு காலிங்ல குறிவைக்கிறான். அதுக்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் என்ன, குறுக்கு வழி, தேவ சித்தத்துக்கு எதிர்மறையான ஒரு எளிய பாதையை காட்டுகிறான். நாங்க செய்ய வேண்டியது என்ன, இலக்கு மட்டும் பார்த்து கொண்டு ஓடக்கூடாது, தேவன் வைத்த பாதையை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சோதனையை சந்திப்பது பாவம் அல்ல, சோதனையை எதிர்கொள்வது பாவம் அல்ல, அந்த சோதனையில விழுந்து விடாதிருக்கிற விழுந்து விடுவதுதான் பாவம். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் இதை செய்யாதீங்க என்று சொல்லிவிட்டு ஏதோ உங்களுக்கு அட்வைஸை மட்டும் கொடுத்து விட்டு போவதல்ல, அதற்கேற்ற இயேசு கிறிஸ்து ஒரு எக்ஸாம்பிளாக தன்னுடைய வாழ்க்கையிலே காட்டி முடித்த பிற்பாடு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எங்களுக்கு ஒரு பெரிய ரெண்டு டூலை தந்து விட்டுருக்கிறார். என்ன டூல் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தையின் மூலம் எங்களுடைய சரீரத்தில் வருகிற அவன் தாக்குகிற பகுதிகளை நாங்கள் காப்பாற்றி விட முடியும். ரெண்டாவது பரிசுத்தாவியானவரை கொடுத்திருக்கிறார், அந்த பரிசுத்தாவியானவரின் மூலம் எங்களுடைய ஆவி ஆத்மாவிலே வருகிற அந்த சோதனையை நாங்கள் ஜெயித்து விட முடியும். இந்த ரெண்டு ஆயுதங்களையும் வைத்துக் கொண்டு நாங்கள் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து சரீரத்தின் சோதனையும் ஆத்மாவின் சோதனையும் ஆவிக்குரிய அழைப்பின் சோதனையும் நாங்கள் ஜெயிக்க முடியும். அங்கே மத்தேயு 7:24-25 வாசிப்போமாயிருந்தால் அங்கே வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளின் பயிரை செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறானாம். அவை தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அஸ்திவாரமாய் வைத்து வாழும் போது இந்த மூன்று சோதனைகள் எங்களுடைய சரீரத்தில் ஆத்மாவில் ஆவியில என்ன வந்தாலும் இந்த வார்த்தைகளை உறுதியாய் அந்த அஸ்திவாரம் பிடித்து வைத்துக்கொண்டு எங்களை நிலைத்து நிற்க வைக்கும். எந்த சோதனையும் எங்களை அசைக்க முடியாது. கண்களை மூடி ஜபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க கொடுத்த இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நீங்க சொல்வது மாத்திரம் இல்லை, எடுத்துக்காட்டாய் எங்களுக்கு வாழ்ந்து காட்டி விட்டுருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த மூன்று ஆவி ஆத்துமா சரத்துல வந்த அந்த மூன்று சோதனையையும் நீங்க எப்படி ஜெயித்தீங்களோ அதே போல் நாங்களும் இன்றைக்கு ஜெயிக்கத்தக்கதாய் ஆண்டவரே தேவ வசனத்தையும் பரிசுத்தாவியானவரையும் எங்களுக்கு உதவியாய் கொடுத்திருக்கிறீங்களே. அந்த உதவிகளை கொண்டு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த வேளையிலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஆண்டவரே இப்படிப்பட்ட சோதனையிலே ஆண்டவரே ஆண்டவரே எதிர்கொண்டவர்களாய் துவண்டு போய் தங்களுடைய அடையாளத்தை தொலைத்தவர்களாய் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் தானே சுவாமி அவருடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் சர்வத்திலும் ஆண்டவரே உம்முடைய தொடுதல் பாய்ந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒரு புதிய அவங்களுடைய அடையாளத்தை ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. அவங்களுடைய ஆண்டவரே அவருடைய ஆவிக்குரிய அழைப்பின் பாதையை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. சரத்துக்கு தேவையான தேவைகளை சந்திக்கத்தக்க வார்த்தைகளை ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நன்றி சிசியானி ஜெயந்தா. இன்றைய நாளே மத்தேயு 4:1-12 அதற்குள் மூன்று காரியங்கள் இருப்பதை தெளிவாக விளங்கப்படுத்தினீர்கள். சரீரம், ஆத்மா, ஆவி. இங்கே தேவனுடைய சரீரம் பிரயினம்தான், ஆனால் ஆத்மாவும் ஆவியும் நல்ல வல்லமை கொண்டிருக்கின்றது. அப்ப ஆவியும் ஆத்மா வல்லமையா இருக்கும் பொழுது அந்த சரீரம் வந்து இழுக்கக்கொள்ளாது. சரீரம் பிரயினம்தான், ஆனால் மத்தேயு 17:21 சொல்லுது, இந்த பிசாசு உபவாசத்தினாலே அன்றி. அப்படியானால் இவர் உபவாசம் இருந்தபடியா பிசாசை துரத்த முடியும்? வார்த்தை சொல்லுது மத்தேயு 17:21. அப்ப இந்த ஆத்மாவும் ஆவியும் ஒன்றிணைந்து இருக்கப்படும் பொழுது இந்த சரீரம் வந்து விட்டு கொடுக்காது. சரீரம் பெரியனந்தான், ஆத்மாவும் ஆவியும் சரீரத்தோடு சேர்ந்தா பிரச்சனை. அப்படி இல்லை, இங்கே ஒரு சரீரம் பெரியனம், அந்த ஆத்மா ஆவி ஒன்றாயிருக்கின்றது. அடுத்தது வந்து இங்க சொன்னீங்க இது ஆத்மா, அது அதங்கே ஆத்மாவும் ஆவியும் ஒன்றிணைந்திருக்கிறது. சரீரம் பிரயணப்பட்டு அசைக்க இல்லாது என்றால்